உன்னை புடம்பிட்டு புடம்பிட்டு புடம்பிட்டு இன்னும் ஷைனிங் அப்படி ஜொலிக்கும் ஜொலிக்கும் ஜொலிக்கும் இன்னும் பாடு வர வர இன்னும் ஜொலித்து கொண்டே இருப்பா. ஹல்லேலூயா. துன்பங்கள் வர வர நீ ஜொலிப்பாய். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் தான், அதி சீக்கிரமாய் நீங்கும் இந்த லேசான உபத்திரவங்கள். பாடுகளில் உனக்கு ஆண்டவர் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார், உன்னை உருவாக்குகிறார். உன்னை அவர் என்ன செய்கிறார், அவருடைய சுபாவத்துக்கு ஒப்பாக உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனே, ஆகவே நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இங்கே என்ன வாசிக்கிறோம், அப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன், சந்தேகப்படுறவன் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க வாசிக்கிறோம், காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அல்லேலூயா. சந்தேகப்படுறவன் என்னங்க அது, சந்தேகம்னா எனக்கு புரியலையே, எனக்கு சந்தேகம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க நேரம் மெரினா பீச்சுக்கு போங்க, அங்கே போய் நில்லுங்க கொஞ்ச நேரம், அந்த கடலையே முறைச்சி பாருங்க, அந்த கடலையே கொஞ்ச நேரம் பாருங்களேன், வேகமாக வரும், அப்படியே கீழே போயிடும், மறுபடியும் வேகமாக வரும், கீழே போயிடும். அல்லேலூயா. ஆனால் அப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா, அந்த கடல் அலைக்கு பதிலாக சுனாமி வந்துச்சுன்னா ஒரே ஓட்டமா திரும்பி ஓடணும், நீங்க அங்க நிக்க கூடாது. அல்லேலூயா. சுனாமி வேற, கடல் அலை வேற. அதனால தான் கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிற நீ விசுவாசியே. இன்னைக்கு நிறைய பேர் அலைகள், கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிறாங்க, விசுவாசி தான் ஆனா கடல் அலையை போல அவங்க இருக்கிறாங்க. அந்த கடல் அலைக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெருமை இருக்குதான். நான் பெரிய சமுத்திரம், எனக்கு பெருமை. யோபனுடைய புஸ்தகத்தில் 38 சங்கீதத்தில் 11 வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, அங்கே வாசிக்கிறோம், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை. இங்கே பெருமை, விசுவாசி தான் ஆனால் ஒரு பெருமை. நான் இத்தனை நாள் உபவாசம் போடுறேன், நான் ரொம்ப பாவம்லாம் செய்ய மாட்டேன், நான் ரொம்ப நல்ல விசுவாசி, நான் ரொம்ப ஆவிக்குரியவன், நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப நீதிமான். ஆவிக்குரிய பெருமை, அது பெருமை. எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, அது ஒரு ஏதோ ஒரு ரெண்டு விதமான பெருமை. ஆவிக்குரிய பெருமை இருக்குது, மாம்ச பெருமை. சார், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பொருள் இருக்குது, எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, அது ஒரு பெருமை. நான் அழகாக இருக்கு, சில பேர் அழகாக இருக்கிறவங்க பெருமை. ஹல்லேலூயா. சில பேருக்கு சொத்து சுதந்திரம் வச்சிருந்தா பெருமை, ஏதோ ஒரு பெருமை. ஹல்லேலூயா. பெருமை வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே விசுவாசியே, உன்னை ஏன் அலைகளுக்கு ஆண்டவர் ஒப்பிடுறாருன்னு கேட்டா, கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது, ஏனென்றால் நீ ஒரு பெருமையுள்ள ஒரு விசுவாசி. கர்த்தரிடத்தில் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. பெருமையுள்ள விசுவாசிய, மனமேட்டுமை அகந்தை உள்ளவர்கள், மனமேட்டுமை அகந்தை, தாழ்மை இல்லாத. ஆனால் இயேசுவின் இடத்துல பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2 கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்கக்கூடாது. அவருக்கு என்ன இருந்துச்சா, தாழ்மையின் சிந்தை இருந்தது. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்தார், தன்னை தாழ்த்தினார், தாழ்த்தினார். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறானோ, எவ்வளவு தூரம் உன்னை தாழ்த்துகிறாயோ தேவனுடைய பிள்ளையே, அவ்வளவு தூரம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அப்படி நீ அடங்கலனா அவரை அடக்குவார். அதான் இங்க வசனம் என்ன சொல்லுது, இம்மட்டும் வா, மிஞ்சி வராத, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுதுன்னு ஒரு கோடு போட்டார் பாருங்க, அந்த கோடு வரைக்கும் தான் அது வரும், அங்க நின்றுடும். ஆண்டவர் போட்ட கோடு, நின்று பாருங்களேன், அந்த அலைகள் வரும், ஒரு இடத்துல வந்து நின்றுடும். என்னன்னா, அங்கே ஆண்டவர் கோடு போட்டு வச்சுக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அடக்குகிறார், அது அடங்கி கிடக்குது. இல்லைன்னா அந்த சமுத்திரம், இந்த மெட்ராஸ் சிட்டியே முழுங்கி போட்டுற அளவுக்கு பயங்கரமான சமுத்திரம். ஆனால் கர்த்தர் அதை அடக்கி வைத்திருக்கிறார்.
நம்முடைய தேவன் யார் என்றால் சமுத்திரத்தின் பெருமையை அடக்குகிற தேவன். வாசிங்க சங்கீத புஸ்தகத்தை 93 சங்கீத 4

பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். உன்னுடைய பெருமையை கர்த்தர் அடக்குவார். ஹலலூயா. அந்த கர்த்தர் கேட்கிறாரு, இந்த சமுத்திரத்துக்கு நான் எல்லாம் போட்டனே, அப்போ நீ எங்க இருந்த? ஹலலூயா, ஹலலூயா, ஆமென். நீதிமொழியின் புஸ்தகத்தில் ஆண்டவராக இயேசு சொல்றார் பாருங்க, 8:29-30 வாசிக்கும் பொழுது, 8:29-30, சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையில் நான் அவர் அருகே எப்படி இருந்தேன்? செல்லப்பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழிக்கு வந்தேன். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமுத்திரத்தின் பெருமையை கர்த்தர் அடக்குகிறார். விசுவாசியே, நீ ஒரு பெருமையுள்ள ஒரு விசுவாசியாயிருந்தால் நீ கர்த்தரத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள். எப்போ அந்த சமுத்திரத்தின் பெருமை எப்படி அடக்குகிறாரோ, சங்கீத புஸ்தகத்தில் 89:9 வாசிங்க, 89:9, தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதில் அலைகள் எழும்பும் பொழுது அவங்களை என்ன பண்றாரு? அடங்க பண்ணுகிறாரே. சிலர் அடங்க மாட்டாங்க, என்னதான் சொன்னாலும் அடங்க மாட்டாங்க. நான் இப்படிதான் செய்வேன் சொல்லி செய்வாங்க. அவரை கர்த்தர் அடக்குவார். கர்த்தருக்கு தெரியும் எப்படி அடக்கணும். பெருமையுள்ளவர்கள் தங்களை தாழ்த்தி, ஹலலூயா, உனக்கு அதிகமாக கிருபை தரணுமா? யாக்கோபு 4:6 வாசிக்கிறபடி அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. பெருமையுள்ளவர்களுக்கு ஏற்றுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹலலூயா. ஆகவே ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினால் செய்யாமல் நீங்கள் கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவை போல மரண பிறந்தி கீழ்ப்பணிந்து இருந்தீங்கன்னா நீ ஒரு பெருமையுள்ள விசுவாசியாக இருக்க மாட்டோம். ஆகவே இந்த அலைகள், இப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன்? இந்த அலைகளை போன்றவன். உனக்கு உதாரணம் கொடுக்கிறார். அதனால நீ அந்த அலையை போல இருக்கிறியா? சும்மா ஒன்னுத்துக்கு பிரயோஜனம், அந்த அலை வேகமாக வரும் போயிடும், வேகமாக வரும் போயிடும், ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி நிறைய விசுவாசிங்க இருக்காங்க, பார்த்தா ஆடம்பரமா ஊன்னுமா, வா பெரிய விசுவாசி பாவங்க, இவங்க பெரிய ஊழியக்காரு அப்படிலாம் சொல்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா ஒன்றும் கிடையாது. அதான் அந்த அலைகளின் பெருமை. ரெண்டாவது, இந்த அலைகளை குறித்து சங்கீத புஸ்தகத்தில் 124:4 வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோன்னா, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நம்முடைய ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும். இஸ்ரவேல் இப்பொழுது புரண்டு போயிருக்கும். இந்த ஜலத்துக்கு இருக்கிற ஒரு, இந்த அலைகளுக்கு இருக்கிற இன்னொரு பெருமை, இன்னொரு பெருமை மாத்திரம் அல்ல, இது புரட்டி போடும். அலையில மாட்டிட்டான்னா புரட்டி புரட்டி, பெரிய கப்பலே மாட்டிட்டாலும் புரட்டி போடும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வர பல சோதனைகள் இந்த அலைகளை போல இருக்கிறது, நம்மை புரட்டி போடுகிறீங்க பாருங்க. அது என்ன செய்தான்? அந்த வெள்ளங்கள் ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போகுது. ஆண்டவரே, அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? ஏசாயா 25:5 வாசிக்கும் பொழுது, வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நீரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர், மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் என்ன செய்யும்? தனியும். அல்லேலூயா. இதுதான், அதனால்தான் இந்த அலையை போல இருக்காத. மூணாவது காரியம், இந்த அலை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த அலையை போல ஏன் இருக்கக்கூடாதுன்னா, இந்த அலைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்கிற அடுத்த ஒரு பெரிய நஷ்டம் என்னன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 5:22 பாருங்க என்ன சொல்றாரு, எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ
அலைகள் மோதி அடி

0: எடுத்தாலும் மேற்கொள்ளாதபடி, இறைந்தாலும் கடவாதபடி, கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. அலைகள் மோதி அடித்தாலும் சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து. அலைகள் மோதி அடித்தாலும் சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. அலைகள் மோதி அடித்தாலும், மோதி மோதி மோதி முட்டி மோதி முட்டி மோதி உன்னை எப்படியாவது உன்னை அழிக்கணும்னு முயற்சி செய்துச்சுன்னா, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடி, அது மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அது பெருமையுள்ளதுதான். அது புரட்டி போடும், மோதி அடிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் கஷ்டங்கள்லாம் அது அப்படிதான் இருக்கும், ஆனால் மேற்கொள்ள முடியாது. எரேமியா முதலாம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை என்ன செய்ய மாட்டார்கள், மேற்கொள்ள மாட்டார், ஏனென்றால் உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பேதுருவை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை, இந்த அலைகள் உன்னை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. கத்தெடுத்தது நீ ஒன்றை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இந்த அலைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, உன்னை அடித்து அடித்து, உன்னை குழப்பி குழப்பி, உன் வாழ்க்கையிலே போராட்டத்தை உண்டு பண்ணி உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை கண்டு பயந்து கொண்டிருக்காதே. அந்த அலைகள் ஓய்வதில்லை, ஆனால் அதை அடக்குகிற தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார். அது அடக்க அவர் ஒருத்தர் மாத்திரம் தான் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தெடுத்திருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த அலைகளின் பெருமை, இந்த மோதி அடிக்கிற அலைகள் வந்து உடைய விசுவாசத்தை கொலைத்து போடுகிறது. அந்த அலைகளை நீ மேற்கொள்ள வேண்டும், அது உன்னை மேற்கொள்ள முடியாது. இன்னொரு இடத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலேயும், மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 37வது வசனத்திலேயும் வாசிக்கும் பொழுது நாம் என்ன வாசிக்கிறோம், அங்கே படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் என்ன செய்தது, மோதிற்று. படகுல வந்து மோதுது. அப்ப சீஷர்கள் எழுந்து என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகுது, உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து என்ன சொன்னாரு, ஹல்லேலூயா, எழுந்து காற்றை என்ன பண்ணாரு, என்ன பண்ணாங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதட்டுறீங்க, ஹல்லேலூயா. நான் அப்படிதான் செய்யறது, ஒரே வார்த்தை தான், சே வாய மூடு, அடங்கு அடங்கு அப்படின்னா அடங்கிடும், அதட்டு, ஒரே அதட்டு, சாத்தானுக்கு இடம் கிடையாது, அடங்கு அப்படின்னா அடங்கிடும். அதுகிட்ட போய் ஆண்டவரே ஏன் இங்கிட்ட இப்படி விட்டீங்க, என்ன ஆண்டவரே, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கு, ஏன் தாரு, ஒரே வார்த்தை போதும், பீஸ் பி ஸ்டில். அதட்டினார், என்ன செய்தாரு, ஏன் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன்னா, அதட்டுறதுக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு, ஹல்லேலூயா. மயிலே இறகு போடுனா என்ன செய்யாதான், போடாதான். அது மாதிரி நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கெஞ்சி கெஞ்சி கேட்டுருந்தா நடக்காது, அதட்டி பாருங்க உடனே நடக்கும். அதட்டு, சாத்தான அதட்டு, பிசாச அதட்டு, அவன் அடங்குவான். ஒரே வார்த்தை தான், கீப் குவைட், அடங்கு. ஹல்லேலூயா. காற்று நின்று போய் மிகுந்த அமைதியில் உண்டாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அலைகளுக்கு ஒப்ப இருக்கிற விசுவாசிகள் கடைசியா இன்னொன்னு நம்ம யூதா நிருபத்தில் வாசிக்கிறோம், எடுத்து வாசிங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்றத யூதா 1:13 வாசிங்க. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள், இவங்களுக்கெல்லாம் காரிருளே வைக்கப்பட்டுகிறது. பாருங்க, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான ஒரே சவுண்டு சவுண்டு கட். ராத்திரி அந்த பீச் பக்கம் போனீங்கன்னா அமைதியெல்லாம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அந்த அலையின் சத்தம் தனியாக கேட்கும், கேட்டுன்னு இருக்கும். ஹல்லேலூயா. பிசாசு வாழ்க்கையில் அப்படிதான், உன்னுடைய அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அலையை போல அவன் வீசிக்கொண்டிருக்கிறான். அதை தான் கர்த்தர் அடக்குகிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, போதும். உன் அலைகளின் பெருமை இதோடு கூட என்ன செய்ய கிடவுது, அடங்கட. உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறார், நீ கர்த்தரிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிற அந்த அனுபவம் உனக்கு வரக்கூடாது, அந்த பெருமை வரக்கூடாது, இந்த அவமானங்களை நுழைத்தழுகிற அனுபவம் வரக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் வாழ்க்கையில் உன்னை பயமுறுத்துகிற இந்த அலைகள், சீஷர்கள் எழுந்து நடுராத்திரி ஆண்டவரே இந்த அலைகள் இந்த படகுல மோதுதே, மோதும், ஆனால் அவைகள் மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்ளுவதில்லை. தைரியமா சொல்லுங்க, உங்களுக்கு வந்திருக்கலாம், உங்களுக்கு வியாதி வந்திருக்கலாம், வலி வந்திருக்கலாம், வேதனை வந்திருக்கலாம், ஆனால் மேற்கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்களிலே நமக்கு வருகிற போராட்டங்களிலே, நமக்கு வருகிற கஷ்டங்களிலே, ஐயோ இதோடு முடிஞ்சிடும், இனிமேல் வழி இல்லை, இனிமேல் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் சொல்லுங்க, வந்தது உண்மைதான், ஆனால் அது மேற்கொள்ளாது, மேற்கொள்ளாது. எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது? நீ தோல்வி அடைந்தது போல இருக்கான தோல்வி அல்ல, நீ அவமானப்பட்டது போல இருக்கிறது அவமானம் அல்ல, உனக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே தான் வாசிக்கிறோம், சில விசுவாசிகள் இந்த கடல் அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், கம்பேர்ட், ஒப்பாயிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பார்களாக. ஒன்றும் வாங்கவே முடியாது ஆண்டவர்கிட்ட. இன்றைக்கு நீங்கள் வீட்டில் போயிட்டு, ஆண்டவரே இந்த கடல் அலையின் அனுபவம் எனக்கு வேண்டாம், நான் அமர்ந்த தண்ணீராய் மாறிவிடுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சமுத்திரத்தின் மும்முரத்தை அடக்குகிற தேவன். இன்றைக்கு இந்த காலவேளையிலே உன் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஏதாயிலும் பெறலாம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட, அதான் சந்தேகம், அதுதான் சந்தேகம். அது வந்து வந்து மோதி அடிச்சிட்டு இருக்கிற வழியை ஒன்றும் நடக்கலை. சிலர் சிலர் சபைக்கு வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, ஆனால் ஒன்றும் நடக்காது. சிலர் ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி சும்மா பேருக்கு ஜோம் பண்ணிட்டு போவாங்க, இல்லை அப்படி இல்லை, ரிசல்ட். கர்த்தருக்கு ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருக்கு இதை பெற்றுக்கொள்வேன். ஒரு நிச்சயம், பூரண நிச்சயம். எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது? எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்ற உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் உனக்கு செய்ய விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் நீ கேட்கறது சிறியதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். நீ எதிர்பார்க்கிறது ஒரு சின்னதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பெருசாக கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறியா? உனக்கு சந்தேகமாக இருக்குது, இனி எப்படி ஆகும், இனிமேல் எப்படி நடக்கும், இனிமேல் வழி இருக்கிறதா? வழி இல்லைதா, வழி இல்லைதா, ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போகிறார், நிச்சயமா அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தரை வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வடையில ஓராபாலா, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வரவேண்டிய உயர்வுகள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு கையில வந்து கிடைக்க வேண்டிய காரியங்கள் நிறைய தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, யாரோ தடுத்து நிறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இந்த அலைகளைப் போல காணப்படுகிற உன்னுடைய பெருமை, உன்னுடைய மேட்டிமை, உன்னுடைய கீழ்ப்படியாமை, ஓ ஹல்லேலூயா, இவைகளெல்லாம் இந்த அலைகளைப் போல இருக்கிற அந்த நிலைமை மாறி நீ அமர்ந்த தண்ணீராய் மாறுவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்து பார். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரப் போகிறது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரப் போகிறது. உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்ளாத அநேக நன்மைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். உன் விசுவாசத்துல உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில யாரெல்லாம் அந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்களோ, இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில அவர்களை தடை பண்ணி கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எதுவா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு சோதனையா பரத்திலிருந்து வருகிற நன்மைகள் தடைபட்டு இருக்கிறதுக்கு காரணமாயிருக்கிற அலைகளை போல இருக்கிற அவருடைய சந்தேகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை தாரும், திட நம்பிக்கையை தாரும், கீழ்ப்படிதலை தாரும், தாழ்மையை தாரும், அன்பை தாரும். அப்பா, நீ குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு மரண பரியந்த உம்மை தாழ்த்தவில்லையா? அதே போல எங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஆண்டவர் கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகையில காணப்படத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் தரும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தாழ்மையின் சிந்தையை அணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஊரகாபா ராபா லாபா சந்தா ராபா லாபா ஊரகாபா லாபா ராபா சந்தா ராபா. இப்பொழுது நீர் தொட்டதற்காக, விடுவித்ததற்காக, இதற்காக உங்களுடைய அபிஷேகம் இறங்கினதற்காக கோடான கோடி சோத்ரம். யார் யாருடைய வாழ்க்கையில எந்த தடைகள் இருக்கிறதோ இதோ ஜெபிக்கிறதா அந்த வேளையில இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. இதுவரைக்கும் நீ வந்திருக்கலாம், இதுவரைக்கும் உடைய வாழ்க்கையில மோதி அடித்திருக்கலாம், இதுவரைக்கும் நீ பெரிய சத்தத்தோடு இங்க வந்து நீ மோதி கொண்டிருக்கலாம், அடித்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, மிஞ்சி இதோடு நின்று போ. வியாதியை இதோடு நின்று போ. ஓ அசுத்தாவி, இதோடு நின்று போ. கிட்ட வராதே, கிட்ட வராதே. இயேசுவின் நாமத்தாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். டச், டச், டச். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக.
1: பிறர் கூறும் புத்திமதியை ஏற்றுக்கொள்ளும் விதமாகவே மற்றவர் கூறும் புகழையும் ஏற்றுக்கொள்வீர்கள். இதில் ஏதோ ஒன்றை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள்.
2: உன்னத உறவு நேயர்களுக்கு அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். உங்களுடன் பணிபுரியும் நபர் நீங்கள் உடுத்தியிருக்கும் ஆடையை குறைத்து பேசலாம். உங்கள் நண்பர் உங்கள் புதிய ஊழிய துவக்கத்திற்கு ஊக்கம் கொடுப்பவராக இருக்கலாம். உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ எப்பொழுதும் உங்களை குறைத்து பேசலாம். இப்படிப்பட்ட செயல்கள் உங்களுக்கு அதிக வருத்தத்தை கொடுத்து சோர்ந்து போக செய்திருக்கும். சில சந்தர்ப்பங்களில் இதற்காக நீங்கள் கோபம் அடைந்திருக்கலாம். இந்த நாள் நிகழ்ச்சியிலே மக்கள் நம்மை குறைத்து பேசுவதையும் நமக்கு புகழாரம் சூட்டுவதையும் எவ்விதம் கையாளலாம் என்பதை கற்றுக்கொள்வோம். மற்றவர்கள் நம்மை திருத்தும் போது அதற்கு சரியானபடி நாம் செயல்பட்டால் நிச்சயம் அது நம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும். இதை குறித்த விளக்கத்தை தொடர்ந்து கேளுங்கள்.
1: என் அன்பு நேயர்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றவர்கள் நம் வாழ்வில் இருக்கும் குறைகளை சுட்டிக்காட்டும் போது அதை எப்படி நாம் கையாளுகிறோம்? பொதுவாக நாம் ஒவ்வொருவரும் இதை வித்தியாசமான வழிகளில்தான் கையாளுவோம். சில வேளைகளிலே அதை சரியாக கையாண்டு விடுகிறோம், ஆனால் சில சமயங்களிலோ அதை சரியாக கையாள தெரியாமல் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம். மெய்யாகவே நம் வாழ்வில் உள்ள குறைகளை மற்றவர்கள் சுட்டிக்காட்டும் போது அதை சரியாக கையாள நாம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த நாள் நிகழ்ச்சியிலே நாம் எதிர்கொள்வது புகழ்ச்சியா அல்லது வாழ்வை வடிவமைக்கும் ஆலோசனையா என்பதை குறித்தோ, புகழ்ச்சியும் திருந்துவதற்கான ஆலோசனையும் யாரால் தரப்பட்டது? அது நண்பரால் தரப்பட்டதா அல்லது நமக்கு எதிர்த்து நிற்கும் மக்களால் கொடுக்கப்பட்டதா? அது சரியான செயலின் நிமித்தம் வந்ததா அல்லது செய்யப்பட்ட தவற்றிற்காக வந்ததா என்பதையெல்லாம் குறித்து நான் உங்களுடன் பேசப்போகிறதில்லை. மாறாக அதை எவ்விதம் கையாளப் போகிறோம் என்பதுதான் நாம் சிந்திக்கப் போகும் கேள்வியாகும். புகழ்வதும் குறைக்காணும் குணமும் யாரால் ஏற்பட்டது? அது எப்படி நம் வாழ்வில் வந்தது? அது சரியானதுதானா என்பது முக்கியமல்ல, நாம் அதை எவ்விதம் கையாளப் போகிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். ஆலோசனை மற்றும் புத்திமதிகள் வழங்கப்படுவதை குறித்து வேதாகமும் தெளிவான போதனையை தந்துள்ளது. ஆகவே அதை குறித்த வசனங்களை நீதிமொழிகள் புத்தகத்தின் மூலம் அறிந்து கொள்வோம். சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீதிமொழிகள் 10:17. புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். நீதிமொழிகள் 13:18. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லச்சையையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான். ஆம் அன்பானவர்களே, கடிந்து கொள்ளுதலோடு கூடிய ஆலோசனை நம் வாழ்விற்கு தேவையான மிக முக்கிய பகுதியாக இருக்கிறது என்று வேதாகமும் தெளிவுபட கூறியுள்ளது. கடிந்து கொள்ளப்படுவதையும் புத்திமதிகளையும் நாம் தவறாக எடுத்துக்கொள்ளாமல் அதை சரியான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மீண்டும் மீண்டும் நீதிமொழிகள் புத்தகத்தில் வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுதல் நிச்சயம் வாழ்விற்கு பயனுள்ளதாகவே இருக்கும். நாம் ஏன் நம்மை நோக்கி வரும் புகழையும், அதாவது பாராட்டுகளையும், நல் ஆலோசனைகளையும் சரியான முறையில் கையாள தெரியாதவர்களாக இருக்கிறோம் தெரியுமா? தாழ்வு மனப்பான்மையே இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஒரு நபருக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் போதும், தன்னை மிகவும் தாழ்வாக எண்ணும் போதும், பெற்றோர்களால் அல்லது மற்றவர்களால் மனோரீதியில் பாதிக்கப்படும் போதும் நடைபெறுவது என தெரியுமா? அவர்கள் தங்களை எதற்கும் பிரயோஜனமற்றவன் என்றும், பூமிக்குத்தான் பாரமாக இருக்கிறேன் என்றும் சொல்லி தங்களையே மிகவும் தாழ்வாக எண்ணிக்கொள்வார்கள். மிகவும் தாழ்ந்த மனப்பான்மை உடையவர்கள் தங்கள் சொந்த எதிர்பார்ப்புக்கும் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கும் மற்றவருடைய எதிர்பார்ப்புக்கும் ஏற்றபடி வாழ முடியாது என நினைத்துக் கொள்வார்கள். யாரேனும் அவர்களிடம் சென்று தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான ஆலோசனைகளை கூறினாலும் அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு மற்றவர்கள் தங்களை உதாசீனப்படுத்துவதற்காக இதை கூறுகிறார்கள் என நினைத்துக் கொள்வார்கள். தாங்கள் செய்த தவற்றிற்காக அவர்கள் கடிந்து கொள்ளப்படும் போதும் அதை அவர்கள் சரியான ரீதியில் பார்க்காமல் தங்களை குறை கூறவே இப்படி பேசுகிறார்கள் என அவர்கள் எண்ணிக்கொள்வது உண்டு. சில சந்தர்ப்பங்களில் சிலர் சொல்லும் ஆலோசனைகள் மிகவும் தாழ்ந்த மனப்பான்மையுடன் இருக்கும் நபர்களை ஊக்கப்படுத்துவதற்கு ஏற்றதாகவே அமைந்திருக்கும். ஆயினும் அதையும் அவர்கள் தவறுதலாகவே எண்ணிக்கொள்வார்கள். என்னை கவனியுங்கள், பிறர் சொல்லும் புத்திமதிகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நிச்சயம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில நிகழ்வுகளினால் உங்களுடைய உணர்ச்சியை நீங்கள் பாதிப்படைய செய்திருக்கிறீர்கள். அதனாலே நீங்கள் செய்த தவற்றை எல்லாம் மூடி மறைத்து வாழ்ந்து வருகிறவர்களாக இருக்கலாம். அன்பானவர்களே, இவ்வுலகில் வாழும் யாருமே பரிபூர்ணமானவர்கள் அல்ல. யாவருமே சில சூழ்நிலையில் தவறு செய்து விடுகிறோம், அதை பிறர் சுட்டிக்காட்டுவதன் மூலம் சரி செய்து கொண்டு விடுகிறோம். ஆம் அன்பானவர்களே, சிலரால் தங்களுடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம் அவர்களிடம் காணப்படும் தாழ்வு மனப்பான்மைதான். இதுதான் தலையாய காரணமாகவும் இருக்கிறது. இரண்டாவதாக, ஏன் சிலரால் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையை குறித்து பரிபூர்ண கொள்கைகளை கடைபிடித்து வருகிறார்கள். அதற்காக அவர்கள் வாழ்விலே எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அவர்களோ தேவனின் எதிர்பார்ப்பை விட மிகவும் சன்மார்க்கமாக வாழ நினைப்பவர்கள். எப்படியாவது நல்லவர்களாக இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். ஆனால் அவர்களாலோ அவ்விதம் இருக்க முடியாது. தங்களை சன்மார்க்கமாக வைத்துக் கொள்ளும் அவர்கள் யாரும் தங்களை குற்றப்படுத்த அனுமதிக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கென்றே இலக்குகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் நாம் சென்று ஏதாவது ஆலோசனை கொடுத்தால் அதை அவர்கள் தங்களுக்கு வரும் ஆபத்தாக நினைத்துக் கொள்வார்கள். மக்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாததற்கு மூன்றாவது காரணம் பெருமையாகும். நம் இடங்களில் அதை தலைகணம் என்று சொல்வார்கள் அல்லவா? அவர்களிடம் குடியிருக்கும் பெருமை நிமித்தமாக தங்களை யாரும் குறை கூற அவர்கள் விரும்ப மாட்டார்கள். தங்களை மேன்மையாக எண்ணிக்கொள்ளும் அவர்கள், நானா தவறு செய்வேன், மற்றவர்களை காட்டிலும் நான் எவ்வளவு நல்லவன் என்று தங்களை பற்றியே உயர்வாக நினைத்துக் கொள்வார்கள். அன்பானவர்களே, இதே போன்ற பண்பு உங்களிடம் இருந்தால் சரிப்படுத்துவதற்கான நல்ல ஆலோசனைகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். யாரேனும் ஆலோசனை கொடுக்க முன்வந்தால் அதற்கு நம் பதில் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியை நம்மை நாமே கேட்டு பார்ப்போமே. தொடர்ந்து பிறர் கூறும் ஆலோசனைகளை, புத்திமதிகளை ஒருவர் கேட்காததினால் அவர் வாழ்வில் நிகழும் விளைவுகளை இப்பொழுது சிந்திப்போம். முதலாவதாக, ஒருவர் புத்திமதிகளை புறக்கணிப்பாரேயானால் அவராகவே தன் மன ரீதியிலான, உணர்ச்சி ரீதியிலான, ஆவிக்குரிய வகையிலான பலத்தை மட்டுப்படுத்திக் கொள்கின்றனர். நாம் மற்றவர்கள் கொடுக்கும் புத்திமதியினால் நம்மை சரி செய்ய விரும்பாவிட்டால் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், நான் எந்த ஒரு புதிய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கென்றே சொந்த கருத்துக்கள் இருக்கத்தான் செய்கிறது, நான் அதன்படித்தான் வாழ்வேனே தவிர மற்றவரின் கருத்து எனக்கெல்லாம் தேவையற்றதாகத்தான் இருக்கும் என சொல்கிறோம். மேலும் ஒரு நபர் பிறர் சொல்லும் ஆலோசனைகளை தங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எப்பொழுதுமே ஆவிக்குரிய ரீதியில் வளரமாட்டார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அநேக மக்கள் யாரையும் நேசிக்க முடியாதவர்களாக இருக்கின்றனர். மற்றவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களும் முயற்சி செய்துதான் பார்த்தார்கள். அது இது என மற்றவர்களுக்கு தானம் செய்து அன்பு செலுத்த முயற்சித்தார்கள். ஆனால் அவர்களாலோ மற்றவர்களுடைய மன ரீதியை புரிந்து கொண்டு அவர்களோடு ஒன்றாக இணைய முடியாமல் தவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் அவர்களால் நேசிக்க முடியவில்லை தெரியுமா? அவர்களிடம் தோல்வி பயம் இருக்கிறது. தங்களை யாரும் குறைத்து பேசிவிடுவார்களோ என்ற அச்சம் காணப்படுகிறது. அன்பு நேயர்களே, நீங்களும் நானும் தகுந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் நாம் மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளவே முடியாது. உலகத்தில் எந்த இரு நபர்களும் ஒரே மாதிரியாக இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே நாம் பிறரை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் அன்பானவர்களே, யாரெல்லாம் முற்றிலும் தான் தோன்றிதனமாக வாழ்கிறார்களோ அது அவர்களை ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சியடைய விடாது. இதை சற்று கவனியுங்கள். தேவன் நம் பாவத்தை குறித்து உணர்த்தும் போதும், பரிசுத்த ஆவியானவர் நம் பாவத்தை சுட்டிக்காட்டும் போதும் அவர் நம்மை கண்டித்து நம் செயல்களை மதிப்பிட செய்கிறார். இது தவறு. இந்த ஒரு மனப்பான்மை மாற்றப்பட வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் மக்களோ தேவன் தரும் ஆலோசனைகளை கேட்காமல் குறுகிய வட்டத்தினுள் வாழ வருகின்றனர். இரண்டாவதாக, யாரெல்லாம் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள தவறுகிறார்களோ அவர்களால் தங்கள் யார் என்பதை கண்டறிய முடியாமல் போய்விடும். ஆம், ஒரு நபர் புத்திமதிகளை ஏற்காதவரை தங்கள் யார் என்பதை அறியாதே இருப்பார்கள். அவர்கள் தங்களை சில கண்ணோட்டத்தோடு பார்ப்பார்கள். மேலும் தன் யார் என்பதை அவர்களே நிர்ணயித்தும் கொள்வதுண்டு. அவர்கள் ஆலோசனைகளை தங்கள் வாழ்வில் அனுமதிக்காதவரை தங்கள் யார் என்பதை பல கண்ணோட்டங்களில் அறிய மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் உண்மையிலும் தான் எப்பேற்பட்டவன் என்பதும் அவர்களுக்கு தெரிய வராது. இதனால் நடப்பது என்ன? அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை குறைத்துக் கொள்வதோடு தங்கள் யார் என்பதையும் அறிய தவறிவிடுகின்றனர். பிறர் நம்மை பார்க்கும் வண்ணம் யாராலும் நம்மை நாமே பார்க்க முடியாது. மற்றவர்கள் சற்று தொலைவில் இருந்தே நம் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். மேலும் அவர்கள்தான் மிகவும் சரியாக நம்மை நியாயம் தீர்க்க முடியும். ஆகையால்தான் நம் வாழ்வின் அனைத்து பக்கங்களுக்கும் ஆலோசனை அவசியமாயிருக்கிறது. அதற்காக ஆலோசனை கூறுபவர்கள் மிகவும் கொடூரமாகவும் கடினமாகவும் வன்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சற்று தயவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். எப்படியாயினும் புத்திமதி நம் அனைவருக்கும் தேவை என்பதை நாம் எல்லாருமே ஒத்துக்கொள்ள வேண்டும். நம் வாழ்வில் ஏதோ ஒன்றை மாற்ற வேண்டும் அல்லது திருத்த வேண்டும், நாம் ஏதோ குற்றம் செய்துவிட்டோம் என்றால் நமக்கு எந்த வடிவிலாகிலும் ஆலோசனைகள் தேவைதான் படுகிறது. பொதுவாக நம்மை புண்படுத்தும் விதத்தில் குற்றங்கள் சுட்டிக்காட்டப்படும் போது நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள முயற்சிப்போம், அல்லது மற்றவர்களை குறைத்து பேசுவோ, அல்லது தவறே செய்யவில்லை என மறுப்போம். ஆனால் அன்புக்குரியவர்களே, புத்திமதிகள் எந்த வடிவத்தில் வந்தாலும் அவற்றின் மூலம் நாம் நம்மை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது எனக்கு தேவையா? இதனால் என் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, ஒரு நபர் ஆலோசனைகளை தட்டி கழித்தால் அவர் வாழ்விலே மிகப்பெரிய தவற்றிலே வீழ்ந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. இது சரியான அணுகுமுறை அல்ல. இதை இவ்விதம் கையாடக்கூடாது, இதை இப்படியாகத்தான் செய்ய வேண்டும், நீ இந்த முறையை பின்பற்றினால் உன்னையே நீ காயப்படுத்துவாய், அது மட்டுமன்றி மற்றவர்களையும் காயப்படுத்துவாய் என்று சொல்லப்படும் புத்திமதியை, நல் ஆலோசனையை அவமதித்தால் அன்பானவர்களே, வாழ்விலே பெரிய தவறுகளை செய்தே விடுவீர்கள். சிலர் கண்டிப்பை கேட்காமல் தவறு செய்துவிட்டு மற்றவர்களையே குற்றப்படுத்துவார்கள். ஆலோசனை இல்லாமல் சிலர் செய்யும் தவறுகள் மிகவும் பயங்கரமானவைகளாகவே இருக்கும். பண ரீதியிலே, உறவுகளிலே இப்படிப்பட்ட தவறுகள் இடம்பெறுகின்றன. சிலர் பிறர் சொல்லும் நல் ஆலோசனைகளை கேட்காததின் நிமித்தம் தொழிலை இழக்கின்றனர், வேலையை இழக்கின்றனர், உறவுகளை உடைக்கின்றனர், குடும்பத்தை பிரிக்கின்றனர். தங்கள் வாழ்வில் உள்ள சிக்கல்களை மற்றவர்களும் அறிந்து விடுவார்களோ என்ற எண்ணத்தில் அவர்கள் ஆலோசனையை ஏற்க மறுக்கின்றனர். மேலும் ஆலோசனை சொல்பவர்களும் வாழ்விலே குறைவுபட்டவர்கள்தானே என்று சொல்லி அவர்கள் சொல்லும் புத்திமதியை ஏற்க ஆயத்தமாக இருப்பதில்லை. ஒரு உண்மை தெரியுமா? நம் அனைவருமே நம் வாழ்வில் உள்ள குற்றங்களை தப்பிதங்களை மற்றவர்கள் சுட்டிக்காட்ட அனுமதிக்க வேண்டும். அவ்விதமே நம் தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும். இவ்விதமாகவே பரிசுத்த ஆவியானவர் நம் தப்பிதங்களை சுட்டிக்காட்டுகிறார். நம் வாழ்வில் சரிபடுத்த வேண்டிய காரியங்களை மற்றவர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார். நம்மை நேசிக்கும், நம்முடன் நன்றாக பழகும், நம்மை ஆதரிக்கும் மக்களை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொன்னால் அதை நாம் வரவேற்போம். ஆனால் சில சமயங்களில் நமக்கு விரோதியாக இருப்பவர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதை நாம் விரும்ப மாட்டோம், அப்படித்தானே? ஆனால் பல சமயங்களில் பரிசுத்த ஆவியானவர் நாம் விரோதிகளாக எண்ணும் மக்களை கொண்டுதான் நம்மை திருத்த விரும்புகிறார். வாழ்விலே நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பிறர் கூறும் ஆலோசனையை நிராகரிக்கின்ற, அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்கின்ற மக்கள் தங்களுக்கு சொல்லப்படும் புத்திமதிகள் எங்கே இருந்து வந்தாலும் எந்த வடிவில் வந்தாலும் அதை பற்றி கவலையில்லாமலே இருப்பார்கள். அதனால் எனக்கு எதுவும் லாபமில்லை என சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் ஆலோசனையை அசட்டை பண்ணுகிறவர்கள் மற்றவர்களுடன் உறவு வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். தாங்கள் பணி செய்யும் இடத்திலும் தங்கள் பண விஷயத்திலும் வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் அவர்கள் தங்களையே காயப்படுத்திக் கொண்டு துன்பத்தை தான் அனுபவிப்பார்கள். இதுவரை நாம் சிந்தித்த உண்மைகளின் அடிப்படையில் நமக்கு புத்திமதிகள் வழங்கப்படாவிட்டால் நம் பதில்கள் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நமக்கு சொல்லப்படும் ஆலோசனைகள் நமக்கு தேவையானதோ அல்லது நமக்கு பொருந்தாததோ, அது எங்கிருந்து வந்ததோ, அவற்றிற்கு நாம் என்ன பதில் கொடுக்கப் போகிறோம் என்பதுதான் சிந்திக்க வேண்டிய அடுத்த கேள்வி. இது மிகவும் தேவையான கேள்வியாகும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்ட பின்னர் என் வாழ்வில் எதிர்கொள்ளும் புத்திமதிகளையும் ஆலோசனைகளையும் இன்ன விதமாக எதிர்கொள்வேன் என்ற தீர்மானத்தை மிகவும் ஞானத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும். அதற்காக உங்களுக்கு வரும் ஆலோசனைகளை நிராகரித்துவிட்டு உங்களை தற்காக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை குற்றப்படுத்த வேண்டாம். அவ்விதம் செய்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஆலோசனையால் எந்த ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு உண்டாகாது. ஆலோசனையை அப்படியே அவமாக்குவது நீங்கள் பெறும் புத்திமதிகளை சரியான வகையில் கையாளும் முறையாக இருக்காது. என்ன சகோதரனே, அவர்கள் சொன்னது என்னதென்றும் அவர்கள் நடந்து கொண்ட முறை எப்படி என்றும் உங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நமக்கு வேண்டியது அதுவல்ல. என்றைக்குமே தரப்படும் ஆலோசனையை எடுத்த எடுப்பிலே தள்ளிவிடாதீர்கள். அதற்காக மற்றவர்களை குற்றப்படுத்தாதீர்கள். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு யாரேனும் புத்திமதி கூறினால், ஒருவேளை அது மிகவும் வேதனை தருவதாக இருந்தாலும், இது எனக்கு பொருந்துமா என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். இது மிகவும் சாதாரணமான கேள்விதான். அதை வைத்து நம்மை நிதானித்து பார்க்க முடியும். எடுத்த எடுப்பில் ஆலோசனையை புறக்கணியாமல் இந்த கேள்வியை கேட்டு பார்ப்போம் என்றால் அதன் மூலம் விலையேறப்பெற்ற பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். என்னை சற்று கவனியுங்கள். மிக அதிக தேவையான, நம் அனைவருக்கும் அத்தியாவசியமான ஆவிக்குரிய வளர்ச்சி வேண்டுமென்றால் கற்றுக்கொள்ளும் தன்மை கண்டிப்பாக நம்மிடம் இருந்தே ஆக வேண்டும். இதற்கு நாம் என்ன வேண்டிய எண்ணங்கள் என்னவென்று சொல்கிறேன் கவனியுங்கள். நான் செய்த செயல் ஒருவேளை தவறாக இருக்கலாமோ என்றும், என் வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை இதன் மூலம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும், இந்த ஆலோசனையின் மூலம் அந்த நபர்தான் என்னிடம் சொல்ல விரும்புவது என்ன என்றும், நான்காவதாக இதன் வாயிலாக தேவன் என் வாழ்வை குறித்து ஏதோ ஒன்றை சொல்ல விரும்புகிறாரா என்றும் கேட்டு பார்க்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் செய்கிறது என்னவென்றால், உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை நீங்கள் புறக்கணிக்கவில்லை என்றும், வாழ்வை ஆய்ந்து பார்க்க அதை ஏற்றுக்கொண்டேன் என்றும் கூறுகிறீர்கள். இங்கே நீங்கள் ஆலோசனை கொடுத்தவர்களின் வாழ்வையும் அவர்கள் கேட்ட கேள்வியின் நோக்கத்தையும் ஆய்ந்து பார்க்காமல், தேவனே, இந்த ஆலோசனையின் மூலம் நீர் எனக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீரோ என்று கேட்கிறவர்களாக இருப்பீர்கள். சொல்லப்பட்ட ஆலோசனைக்கு பயனுள்ள வகையில் நான் என் கருத்துக்களை சொல்ல விரும்புவேன் என்றால் ஆலோசனை சொன்னவரிடம் இருக்கும் ஆவிக்குரிய வரம் என்ன? எதற்காக அவர் அந்த ஆலோசனையை எனக்கு வழங்கினார் என்ற கேள்வியை நான் கேட்டு பார்ப்பேன். ஆம் அன்பு நேயர்களே, நம்மிடம் வந்து யாரும் ஆலோசனை கூறும்போது அதற்கு நாம் எவ்விதம் பதில் கொடுக்கிறோம் என்பதுதான் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று. சொல்லப்பட்ட புத்திமதிக்கு ஞானமான முறையில் பதிலளிக்க வேண்டுமென்றால் நீங்கள் சொன்ன ஆலோசனைக்கு நன்றி என்றும், நீங்கள் சொன்ன ஆலோசனையை என் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவேன் என்றும் சொல்ல வேண்டும். ஒருவேளை உங்களிடம் வந்து உங்கள் வாழ்வில் உள்ள குறைகளை பகிரங்கமாக ஒருவர் சுட்டிக்காட்டுகிறார் என்றால் அவருக்கும் நீங்கள் நன்றி எனவும், நீங்கள் சொன்ன ஆலோசனையை எனக்கு பிரயோஜனமானது எனவும், வேறு எதையும் சொல்ல விரும்பினால் அதையும் நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் என்று சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதம் நாம் சொல்வதினால் நான் என் ஆவிக்குரிய வாழ்வில் வளர விரும்புகிறேன், என் வாழ்வில் சரியற்று இருப்பதை சரிபடுத்த விரும்புகிறேன், தேவன் விரும்புகிற மனிதனாக வாழ வாஞ்சிக்கிறேன், ஆகவே நீங்கள் சொன்ன ஆலோசனையை என் வாழ்வில் நடைமுறைப்படுத்த முயற்சிப்பேன் என்று சொல்கிறவர்களாக இருப்போம். இவ்விதமாக நாம் பதில் சொல்லும்போது நாம் மற்ற மக்கள் மத்தியில் சாட்சியான வாழ்க்கை வாழ முடியும். நம் வாழ்விலே புகழ்ச்சியையும் மற்றவர்களிடம் இருந்து வரும் புத்திமதியையும் சந்தித்தே ஆக வேண்டும். அவற்றை நாம் எவ்விதம் கையாளப் போகிறோம் என்பதைத்தான் நாம் தீர்மானிக்க வேண்டும். இப்பொழுதும் மற்றவர்களை பிரியப்படுத்தும்படி நாம் வாழ்ந்துவிட முடியாது. இந்த உலகத்தில் நாம் எப்பொழுதுமே மற்ற மக்களை பிரியப்படுத்தவும் முடியாது. ஒருவேளை இன்று நீங்கள் ஒருவரை பிரியப்படுத்தி வாழ்ந்து விடலாம், ஆனால் நாளை அது சாத்தியமாக இருக்காதே. இன்று அவர்கள் உங்களை நேசிக்கலாம், நாளைக்கு அந்த அன்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியாதே. ஆகவே இந்த காரியத்தில் நம் வாழ்வை எவ்விதம் கையாளப் போகிறோம் என்பதை இப்பொழுதே தீர்மானியுங்கள். மற்றவர்கள் புத்திமதிகளை கூறும்போது நீங்கள் சொன்ன அறிவுரைகளுக்கு நன்றி, அதை நான் கடைபிடிக்க முயல்வேன் என்று சொல்லலாம். அல்லது உண்மையாகவே என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்தது தவறுதான், இனிமேல் அவ்விதம் நடக்காதபடி பார்த்துக்கொள்வேன் என்று சொல்ல வேண்டும். இதை சொல்லாவிட்டால் வேறு எதைத்தான் சொல்ல முடியும்? நாம் அனைவருமே குறைவுபட்டவர்கள். நாம் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள். பாவமும் செய்து விடுகிறோம். பிறரை புண்படுத்தும்படி பேசி விடுகிறோம். பிறர் புரியாத வகையிலே காரியங்களை செய்து விடுகிறோம். அவர்களும் அவ்விதமாகவே நமக்கும் செய்து விடுகிறார்கள். ஆகவே இவைகளை குறித்து தர்க்கம் பண்ணாமல் நம் தவற்றை ஒத்துக்கொண்டு நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லாமல் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லிவிட்டோம் என்பதை அறிக்கை செய்து மனத்தாங்கல்களை விட்டோய வேண்டும். இவ்விதம் செய்யும்போது நம் சுயமானது மனிதனின் அன்பினால் வணையப்படாமல் இயேசு கிறிஸ்துவில் உள்ள உறவில் வணையப்பட்டதாக இருக்கும். ஆகவே நாம் மற்ற மக்களிடமிருந்து பழிச்சொற்களை எதிர்கொள்ளும் போது அதை ஞானத்தோடும் செவ்வையான முறையிலும் கையாள வேண்டும்.
2: நாம் செய்வது தவறு என்று மற்றவர்களால் சுட்டிக்காட்டப்படும் போது அது நமக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு இருக்கும் பெருமை நமக்கு தற்காப்பு கொடுக்க முயற்சிக்கும். அப்படி இல்லாமல் சற்று பொறுமையாக இருந்து மற்றவர்கள் சொல்ல வருவது என்ன என்பதை கவனித்து கேட்கும்போது இன்றைய நாள் நிகழ்ச்சியில் சிந்தித்த உண்மை நம் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி அடைவதற்கு சிறந்த கருவியாக இருக்கும். நாம் இயேசுவை நம்பும் போது பரிசுத்த ஆவியானவரால் நம் வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நம் பழைய சுபாவத்திற்கு பழக்க வழக்கங்களுக்கு சென்றுவிட நேரிடுகிறது. எபேசியர் 5:15-16 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
3: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.

ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்கிற தெய்வமே

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள, திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். ஆண்டவரே, பரலோகத்திலே உம்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீர்தான் எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, நீ சீக்கிரம் வாரும் ஆண்டவரே.

presence. Grant us thy presence, Lord. Lord, we want to carry your presence, oh God. ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம்ப்பா. உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேணாம்ப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே.

அம்மா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே நீர் உலாவும் உலாவும். ஆண்டவரே, எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீரான். எங்களை பரிசுத்தப்படுத்தும் உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே.

Oh Jesus, we worship thee, Lord. Yesuve, nagulumai aaradhikkirom. Neer aadiyum andhamum aanavar. அன்பாவும் ஒமேகாவும் ஆனவர், முந்தினவரும் பின்னவரும் ஆனவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜானே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்.

இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கும் முன்பதாக முழங்கும். எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah.

ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிக்கப்படக் கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடிய வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு நாங்களுமே ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்களுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

நிமிடத்துல நன்றின்னு சொல்ல போகிறோம். காலைதோறும் அவருடைய கிருபை உங்களுக்காக எனக்காக புதிதாகவே இருக்கிறது. அந்த புது கிருபையால் ஒவ்வொரு நாளும் அவரே உங்களையும் என்னையும் அலங்கரிக்கிறார், அலங்கரிக்கிறார். அப்பா எந்த சூழ்நிலையிலும், அப்பா எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக வாழ எங்களை தெரிந்து கொண்ட அன்பை நினைத்து

கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. We are more than a conquerors. We are more than a conqueror. We are more than a conquerors. Appa, limadara balara, limadalaraba, shigadara balaraba. Oh, naikomen, naikomen, naikomen. We are more than a conqueror. We are more than a conqueror. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர். இனிதான் ஜெயிக்க போறோம்ல, நீங்களும் நானும் ஜெயித்தவரின் மக்கள், ஜெயித்தவண்டே மக்கள், ஜெயித்தவண்டே மக்கள். மலையாளத்தில் கூட ஒரு பாடல் இருக்கிறது, ஜெயித்தவரின் மக்கள். மக்களே, நீங்களும் நானும் ஜெயித்தவரின் மக்கள். எங்க போனாலும் கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு உங்களை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் அப்பா. ராஜா, இந்த அதிகாலையில் உம்மை தொழுது கொள்ள நீங்க பாராட்டி வருகிற இரக்கத்தை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. எந்த நாமத்துல நாங்க கொடி ஏற்றுகிறோமோ அந்த நாமத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மக்களுக்கு தந்து பலப்படுத்துகிறவர். நான் சகாயம் பண்ணுகிறேன். You crown the year with your goodness, bountiful goodness. வருஷத்தை உம்முடைய நன்மையால், அபரிமித நன்மையால் ஆண்டவரே முடிசூட்டுகிற அன்பு தெய்வம். சங்கீதம் 65:11 ஒவ்வொருவருடைய தலையிலையும் நீங்க சூட்டுகிற கிரீடத்துக்காக நன்றி. அபிஷேகம் பண்ணினவருக்கு, அபிஷேகம் பண்ணினவனுக்கு நீங்களே அரணான அடைக்கலம் அப்பா. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கு நீங்களே அரணான அடைக்கலம், அடைக்கலம். விளக்கு எரியட்டும், கொம்பு முளைக்கட்டும், கிரீடம் பூக்கட்டும் என்று ஆசாரியர்களுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதமோ அத்தனையும் சத்தத்தை கேட்கிற அன்பு மக்களுக்கு உரித்தாவதாக, உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கடந்து போன எல்லா ஊழியங்களிலே நாம உயர்த்தப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். பின்பாக இருந்து ஜெபித்த அத்தனை நல்வுள்ளங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி, நன்றி. மனதார ஆசீர்வாதம்.

சிறுமையின் சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்க அழுகையின் குரலை கேட்கிறார். அவர் இருக்கிறதுனால ஒரு குறைவும் உங்களுக்கு எனக்கு வரப்போறதில்லை. தொடர்ந்து நடந்து போறீங்க. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அவர்து கொண்டு துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர். புளிச்சு போச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல, இப்ப கைரோஸ் மொமெண்ட்ல, கைரோஸ் மொமெண்ட்ல எல்லா புளிச்ச வாழ்க்கையும் களிப்பாக அவர் மாற்றி மகிழ போதுமானவர். அல்லேலூயா. பக்கத்துல பாசன், உங்க புளிப்பெல்லாம் களிப்பாய் மாறுகிறது. தாவீது வாழ்க்கையில திடீர்னு ஒரு புளிப்புள்ள வாழ்க்கை, எதிர்பாராத ஒரு நிகழ்வு. எங்க போனாலும் சியோன் கோட்டையை பிடிச்சவர் மனக்கோட்டை எங்கேயோ பறந்து போய் பத்தளிக்கிறான், வேதளிக்கிறான். ஐயோ இந்த நரக வாழ்க்கை வேண்டாம் அப்பா, உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவேன். சங்கீதம் 11, சங்கீதம் 51 11 அப்பா, பரிசுத்த ஆவியே எங்கிட்ட இருந்து எடுத்துடாதீங்க அப்பா, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க அப்பா, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் இரும் இரும் என்று கெஞ்சுகிறான். மீண்டும் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். 1 Kings 15:5 சொல்லுகிறது, அந்த ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி சங்கதி ஒன்று தவிர அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் எந்த வழியில நடக்க சொன்னாரோ நடந்து இன்றைய வரைக்கும் உள்ளத்துல ஸ்கார் இருந்தாலும் அவர் உண்மையாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்ததினால் இதுவரைக்கும் ஒரு ஸ்டார் தான். சிலர் குற்ற உணர்ச்சியில இருக்கிறீங்க. எல்லா குற்ற உணர்ச்சி அவர் பீடத்தில் அப்படியே சரணடைஞ்சு, ராஜா உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவான், வேணாப்பா இந்த உலக வாழ்க்கை.

ஆவியானவரோடு நாம் உறவாடும் போது நீங்க இருக்கிற பிளேஸ் பேலஸாக மாறிவிடும். அல்லேலூயா. அவர் மட்டும் நமக்கு போதும். அதனால் சமூகத்தில் எழும்பி நின்று நாங்க எங்க போனாலும் உங்க சமூகத்தை நாங்க கேரி பண்ணணும், கேரி பண்ணணும். நாங்க கேண்டலா இருந்து அப்பா எங்க போனாலும் உலகத்துக்கு வெளிச்சம், நாங்க பூமிக்கு உப்பு. அதனால் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஸ்டேஜில் நின்னா நம்முடைய முகம் தெரியக்கூடாது, அவர் சமூகம் தெரியணும். ஆராதனை தலைவர்களுக்கு சமூகத்தை கேரி பண்ணுகிற ஒவ்வொருவரும் அப்பா எங்க முகம் அல்ல சமூகம், அந்த சமூகத்தோடு உள்ள முகமே வேற. அதனால் அப்பா யாரெல்லாம் புழுங்கி கொண்டிருக்கிறார்களோ குற்ற உணர்ச்சியில புட்டிங்கி ஆண்டவரே எரிந்து மீண்டும் தங்களுடைய நிலைமைக்கு திரும்ப கைரோஸ் மொமெண்ட் மிஸ் பண்ணிடாதபடி ஒவ்வொரு நாளும் சமூகத்துல வாழ்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுகிற அன்பை நினைத்து

யாருக்கிட்டையும் கை ஏந்துகிறவர்கள் அல்ல, கை ஏந்துகிறவர்கள் அல்ல. வானத்தையும் பூமியையும் உடையவராகி உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக நம்முடைய கைகளை உயர்த்தி

உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறான். அழிவில்லாத ஆன்மாதான் அப்படியே முழந்தான் படி. அப்பா இசைக்கு என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் சுக்கே, உடல் சுக்கே, உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் ஜோயே. சுக்கேவுக்கே நிறைய சோறு போட்டு ஜோயேவை காய விட்டுறக்கூடாது. எல்லாம் வெல் பேலன்ஸ்டா இருக்கணும், வெல் பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பா உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் வல்லமையாய் பலப்படும்.

0: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் நடந்த சென்னை ஊழியங்களில் ஆண்டவருடைய நாமம் பலமாய் மயமப்பட்டது. அதிகமான டிராவல் நாளை எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடிச்சு ஆண்டவருடைய நாமம் மயமைப்படுத்தி திரும்பி வர தேவன் கிருபை செய்தார். ஸோ நாம் நல்ல சுட போயிட்டு இருந்த ஒரு சீரீஸ், இடையில ஒரு சின்ன பிரேக், ஆனாலும் விட்டிடத்துலேருந்து இன்னைக்கு தொடர் ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ ஃபைனலாக நாம் முடித்தது ஆண்டவருடைய நாமத்தில் நாம் நன்மை செய்யும் பொழுது, நம்ம விதைச்ச இடத்துல நமக்கு ஒரு பலன் வரலைனாலும் தேவனிடமிருந்து ஒரு அறுவடை நிச்சயமாக வந்தே தீரும். அதனால் நாம் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நமக்கு என்னென்னா ஒரு அறுவடை உண்டு. இதெல்லாம் குறித்து ஆண்டவர் நமக்கு நிறையா பேசினார். ஆமென்,
1: ஆமென்.
0: நமக்காக சேமிக்கிறது வேற, தேவனுக்காக நாம விதைக்கிறது இன்னொரு உன்னதமான அனுபவம். அப்படி நாம விதைக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு மகத்தான அறுவடைய வச்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நமக்கு அற்புதமா அந்த நாளில் கற்றுக் கொடுத்தார். ஸோ தொடர்ச்சியா இந்த விஷயங்களை ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு போதிக்க விரும்புகிற சத்தியம் என்னன்னா, அந்த செய்தியிலே நமக்கு லேசாக ஆண்டவர் டச் பண்ணார். ஸோ இதெல்லாம் பெண்டிங்கில் இருந்தது, ஒவ்வொன்றா இந்த நாட்களை நாம் கிளியர் பண்ண போகிறோம். ஒரு தரிசனத்தில் ஒரு ஆக்சுவலாக வெளிப்பாடு இருக்கிறதுனால தான் ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன உண்டாதுன்னா தரிசனங்கள். ஒவ்வொரு ஊழியத்தை குறித்த தேவனிடமிருந்து வருகிற தனிப்பட்ட வெளிப்பாடுகளை ஒரு ஊழியக்காரன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் யாராயிடுறாருனா தரிசனக்காரராயிடுறார். ஊழியமே எதுக்குன்னா தரிசனத்துக்காக தான் ஊழியம். இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அதிகமான பேர் இல்லை. அதனால ஊழியம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி எந்த தரிசனம் என்னன்னா இருக்காது. ஏதோ செய்கிறோம் அப்படின்னு தான் போகும். எல்லா ஊழியமுமே இப்போ என்ன எடுத்தீங்கன்னா, தீவுக்கு நான் அனுப்பப்பட்ட பொழுது தங்கச்சி மடத்துக்கு ஆண்டவர் போக சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வந்தோம். ஆண்டவர் வந்து கொடுத்த அந்த நடத்துதலுக்கு கீழ்ப்படிஞ்சு இங்கே வந்த பிறகு தான் நடத்துதலுக்கு மேலே நடத்துதலை தந்து ஆண்டவர் ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங் அப்படிங்கிற ஒரு தரிசன வார்த்தையை தந்து அதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் திருப்புதல் தரிசனத்தோடு எங்களை நடத்துகிறார். அப்போ எல்லாரும் ஒரு ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். கத்தர் வெளிப்பாடுகளை தந்து நமக்கு ஒரு தரிசனத்தை கையில் தந்து இதுக்காக தான் இந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், எழுப்பியிருக்கிறேன். ஜெபத்தோட்ட ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஜெபத்தோட்ட மினிஸ்ட்ரிஸ் கீழேயே சப்டைட்டில் என்ன இருக்கும்,
2: Glorifying God through praise.
0: இது எது முழங்கால் யுத்தம் ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அண்ணனுடைய விஷன் என்னன்னா ப்ரேயர், எல் ஜோசப்பனுடைய காரியம். நீங்க தங்கச்சி மடம் இங்க நீங்க எடுத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா ரிஃபைனிங், ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங். இங்க ரிஃபைனிங் ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பேர்டனை தந்து பாரந்தான ஊழியம், பாரந்தான தரிசனம். ஸோ அந்த தரிசனத்தை வெளிப்பாடாக ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை அருளி செய்யும் பொழுது நமக்கு ஊழியம் செய்கிற மனுஷனுக்கு இதுதான் எங்கள் ஊழியத்தை குறித்த தரிசனம், இதுதான் எங்கள் மனசில் தேவன் நாங்கள் செய்யும்படி எங்கள் மனசில் வச்ச பாரம் அப்படிங்கிற இடத்துல நாம் ஒரு வெளிப்பாட பெற்ற ஒரு லீடரா நம்ம களத்துக்கு வந்தா மட்டும் போதாது. இங்கதான் நமக்கு வெளிப்பாட்டை தந்த ஆண்டவர் நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்றவர்களையும் நமக்கு தர்றார்.
2: ஆமென்.
0: இந்த சத்தியத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு காலையில என்னோடும் உங்களோடும் பேச விரும்புறாரு. ஒரு மேன் ஆஃப் காடா எனக்கு வெறுமன ஒரு வெளிப்பாடு இருந்தா மட்டும் போதாது. அந்த பெரிய தரிசனத்தை நாம நிறைவேற்றி முடிக்கணும்னா நம்மளை குறிச்ச வெளிப்பாடுகளை உடைய சில நபர்களும் நமக்கு என்னன்னா தேவை.
2: ஆமென்.
0: இவங்கதான் கோர் குரூப், இவங்கதான் தரிசன மையம். இந்த கொஞ்ச பேரு தான் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா என்னன்னா மாறுகிறார்கள்.
2: ஆமென்.
0: ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கு அப்படி 12 பேரை கொண்ட ஒரு படை இருந்தது, அதிரடி படை.
2: எஸ், அதிரடி படை.
0: உலகத்தே ஒரு கலக்கம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா
2: கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க.
0: அத்தனை உலகமே ஆண்டவருக்கு பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லி சும்மா ஆசாரியர்கள் சதுசேயர்கள் பரிசேயர்கள் எல்லாரும் பொறாமப்படுறாங்க. அடப்போங்கடா, என் பின்னாடி திரள்ற இந்த கூட்டத்தெல்லாம் நான் நம்பி என்னன்னா இல்ல, உலகத்தை கலக்கிற ஒரு படை ஏற்கனவே என் கூட இருக்கு.
2: எஸ், அல்லேலூயா.
0: சோ ஒரு தரிசனக்காரனுக்கு வெளிப்பாட்டை தருகிற ஆண்டவர், தரிசனக்காரனுக்கு வெளிப்பாட்டை தந்த ஆண்டவர்,
2: அல்லேலூயா.
0: அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாட்டை உடையவர்களையும் தருகிறார்.
2: ஆமென்.
0: நிறைய இதில் பாருங்களேன், நிறைய தரிசனங்கள் ஏன் உடைஞ்சு ஒண்ணு இல்லாம போகுதுன்னா அந்த லீடர் வந்து தரிசனம் பெற்றவரா இருப்பாரு. ஆனா அந்த தரிசனம் அவர் பெற்ற தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லாதவங்க அவரோட என்ன செய்ய முடியாதுன்னா இணைஞ்சு பயணிக்க முடியாது. கேட்பாங்க, இப்ப தம்பிமாரெல்லாம் 26 வருஷம் ஆச்சா, ஏதா
2: 99 பைபிள் காலேஜ்ல இருந்து
0: கணக்கு என்னாச்சு, 26 வருஷம் முடிஞ்சிருச்சுல.
2: 26
0: வருஷமா என் கூட டிராவல் பண்றாங்க, 26 வருஷமா என் கூட இருக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு என்னன்னா இல்லையே. அவங்களுக்கும் கிருபை இருக்கு, அவங்களுக்குன்னு வரங்கள் இருக்கு. அவங்க பிரசங்கம் பண்ணா கூட அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு இருந்தோம், இவங்க ஏன் பறந்து போல? நாங்க கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறோமா
2: இல்லையே,
0: இல்ல ரெக்கைய வெட்டி வச்சிருக்கிறோமா
2: இல்லையே,
0: எங்கேயும் பறக்க கூடாது. கொஞ்சம் ரெக்கம் உடனே கத்தரிச்சிடுறோமா, நாங்க என்ன செய்ய மாட்டேங்கிறான், எப்படி இத்தனை வருஷமா நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு. அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு பிள்ளைங்களுக்கு இருக்கிறதுனாலதான் இவங்க எங்களோட இணைஞ்சு என்ன செய்யறாங்க, பயணிக்கிறாங்க. இதுதான் ரகசியம், வேற ஒண்ணும் இல்லாடி.
2: ஆமென்.
0: இந்த வெளிப்பாடை மட்டும் எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு மட்டும்
2: எடுத்தாச்சே,
0: நம்மளை இந்த விஷயம்ல கொண்டு வந்து என்ன செய்யறாரு, வச்சிருக்கிறாரு. அண்ணனுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தான் நம்முடைய
2: தரிசனம்
0: அப்படின்னு நான் இவங்க மனசுல திணிக்கல. அவங்களுக்குள்ளேயே ஆண்டவர் அந்த வெளிப்பாடை தந்ததுனால அவங்க இத்தனை ஆண்டுகளா தொடர்ந்து என்னன்னா பயணிக்கிறாங்க.
2: எஸ்,
0: இதுதான் சீக்ரெட்.
2: அல்லேலூயா. 2002 ஆண்டவர் சொன்னார், நீ போ தங்கச்சி மடத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கிளம்பி வந்த இந்த தரிசனத்துக்காக,
0: தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு உள்ளவங்க அந்த தரிசனத்துல பயணிக்கிறத போல மற்றவங்களால என்ன செய்ய முடியாது,
2: பயணிக்க முடியாது
0: முடியாது. சில இடங்கள்ல வந்து எங்க ஊழியத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற அங்கலாய்ப்பு கவலை எல்லாம் இருக்கும் மனசுல. ஊழியத்தை உடைச்சா உடைச்சிட்டு போறாங்க. சபையை வந்து பத்து துண்டாக்குனா என்ன செஞ்சுட்டு போறாங்க,
2: துண்டாக்கட்டும்,
0: துண்டாக்கிட்டு போறாங்க, விடுங்க. ஆனா தரிசனம் உடையலையா?
2: ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி திரண்ட மந்தைய உலகமே பின்னாடி போகுதுன்ற அளவுக்கு ஒரு திரள் கூட்டம். மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள்
2: சிதறடிக்கப்படும்.
0: துண்டு துண்டா சிதறடிச்சாங்களா?
2: அடிச்சாங்க.
0: ஆனா தரிசனம் உடஞ்சிச்சா?
2: உடையல.
0: சபைய உடைச்சிருந்தோம், தரிசனம் உடையலன்னா சிதறடிக்கப்பட்ட மந்தைய மறுபடியும் கூட்டி சேர்க்க ஆண்டவர் உண்மையுள்ளவர் இருக்கிறார்.
2: எஸ். ஹல்லேலூயா.
0: தரிசனம் உடைஞ்சிடக்கூடாது. தரிசனம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அந்த ஊழியங்காரன் எதை விட்டுறக்கூடாது, தரிசனத்தை விட்டுறக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் சொன்னது ஒண்ணு, இவர் செய்யறது
2: இன்னொன்னு.
0: அங்க என்ன உடைஞ்சிருது?
2: தரிசனம்.
0: தரிசனம் உடைஞ்சிருது. சில பேர் தேவன் தந்த பாரத்தை விட்டுட்டு என்னென்னமோ என்னன்னா செய்வாங்க. தேவன் இந்த வல்லமையை தந்தது, வரங்களை தந்தது, கிருபையை தந்தது எதுக்குன்னா, இந்த தரிசனத்தை கொண்டு செல்றதுக்காக தான் இந்த கிருப வரங்கள் என்னன்னா தந்தார். ஆனா இதை பயன்படுத்துறது எல்லாமே எதுக்குன்னா, சொல்லலாமா? நான் தங்கச்சி மடத்துல இருக்கிறோம் நாங்க, பரவாயில்ல. இது என்ன, நம்மள வெளியில இருந்து ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கல்ல,
2: இருக்கிறாங்கல்ல.
0: அதனால போடுறா, சென்னையில ஒரு சர்ச் ஆரம்பி,
2: பிரான்ச்,
0: கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் என்னன்னா
2: ஆரம்பி
0: அப்படின்னு சொல்லிட்டு, அங்க கூட்டம் இருக்கு, இங்க கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி, நான் பாட்டுல கடையை திறந்த மாதிரி கடையை திறக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து இந்த மிஸ்டேக் நம்ம என்ன செய்யக்கூடாது, செஞ்சிடவே
2: கூடாது.
0: எங்க வச்சிருக்கிறாரோ அங்க இரு.
2: ஆமென். சென்னைக்கு போயிருக்கிறப்போ ஒரு ஐயா ஓடியாந்தாரு. ஐயா, சென்னையில எங்கேயா உங்க கிளச உங்க சபை இருக்கு அப்படின்னாரு. ஐயா, எங்க சென்னை இல்லையா, எங்க சபை ராமேஸ்வரம் தங்கச்சி மடன்ட்டு வந்து
0: மேரிசல்ல ஹோட்டல்ல போட்டிருப்பாங்க, எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை.
2: இல்லை,
0: அந்த மாதிரி நாங்களும் சொல்றோம், எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை.
2: இல்லை. ஹல்லேலூயா.
0: அப்ப எப்ப ஒரு விஷன் ஃப்ளரிஷ் ஆகுது அப்படின்னா, எப்ப ஒரு விஷன் வந்து அது அதனுடைய சித்தத்துக்கு நேர பயணிக்குதுன்னா, அந்த மனிதனுக்கு தரிசனம் பெற்ற ஒரு லீடருக்கு அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இருந்தா மட்டும் பத்தாது, அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாட்டை பெற்றவங்களும் அந்த மனுஷனோட இருக்கணும்.
2: எஸ்.
0: ஒவ்வொரு தரிசனத்திலையும் இது போல தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற ஒரு கோர் குரூப், ஒரு ஆக்டிவான ஒரு டீம் கத்தரே தர்றார்.
2: ஆமென்.
0: விஷனுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, முட்டினாலும் சரி, மோதினாலும் சரி, இவங்க அவ்வளவு ஈஸியா சபை என்ன செய்ய மாட்டாங்க. இங்க இருந்து அந்த சபை, அங்கிருந்து இந்த சபை அப்படின்னு சொல்லி அவங்க
2: மாறிக்கிட்டே
0: இருக்க மாட்டாங்க. ஏன் அவங்களால ஒரு விஷனை விட்டு மாற முடியலன்னா, எப்பா இந்த விஷன் எனக்கு கத்தர் எனக்கு இதை குறிச்ச வெளிப்பாட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு,
2: கொடுத்திருக்கிறாரு.
0: இந்த விஷன்ல போறப்ப நாலா காலா வட்டத்துல எல்லாத்தையும் கத்தர் என்ன செய்வார்னா சரி செய்வார் அப்படிங்கிற ஒரு ஜெபத்தோட ஒரு விசுவாசத்தோட அவங்க தொடர்ந்து என்ன செய்வாங்கன்னா டிராவல் ஆவாங்க, காரியங்களும் டிராவல் ஆக டிராவல் ஆக சரியாகும்.
2: ஹல்லேலூயா.
0: அப்ப நமக்கு ஒரு மேன் ஆஃப் காடுக்கு அவனுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இருந்தா மட்டும் போதாது, அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்றவர்களும் அவனோட என்ன செய்யணும், இருக்கணும்.
2: இருக்கணும்.
0: அவங்க தான் நகமும்
2: சதையும்
0: சதையும் போல இருப்பாங்க. நீங்க தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லாமலேயே ஒரு தரிசனத்துல பயணிக்கிற நபர்களை நம்ப முடியாது. அவங்க தண்ணீர் மேல இலை மேல இருக்கிற தாமரை இலை மேல இருக்கிற ஒரு தண்ணீர் துளிய போல இருப்பாங்க. ஒட்டவே என்னன்னா
2: மாட்டார்கள்,
0: ஒட்டாது. ஆனா என்ன செய்வாங்க, கூடதான் என்னன்னா
2: இருப்பாங்க,
0: இருப்பாங்க. ஆண்டவராக இயேசுவோடு இருந்த ஆண்டோர் செய்த ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டு, அவங்களை ஃபாலோ பண்ண ஒரு பெரிய கூட்டம் இருந்தாங்களா?
2: இருந்தாங்க.
0: யோவான் 12 அதிகாரத்தில் வசனம், அவர் செய்த அற்புதத்தை கண்டு அவருக்கு பின்னாடி எதிர்கொண்டு போனவங்க, 18 வாசிக்கலாமா?
2: அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள்.
0: அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி,
2: நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா?
0: இதோ உலகமே அவனுக்கு
2: பின் சென்று போயிற்றே என்றார்கள்.
1: அல்லேலூயா,
2: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: பின்னாடி போனவங்க என்ன சொல்லிட்டு போனாங்களாம்? 12:12 இருந்து மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று
2: பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு
0: குருத்தோலைகளை பிடித்து கொண்டு
2: அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு,
0: ஓசன்னா,
2: கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள்.
0: வெளிப்பாடு இருந்தா பேசுனா
2: இல்ல?
0: எப்பவுமே ஊழியத்துல நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு நம்ம பின்னாடி வர்றாங்க பாருங்களேன், நம்பிரவே கூடாது.
2: எஸ்,
0: இந்த ஊழியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த ஊழியம் வெற்றி நடை என்ன செய்கிறது,
2: ஓடுகிறது, ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு,
0: இந்த ஊழியத்தில் நடக்கிற கிரியைகள் பலமா இருக்கு, இந்த ஊழியக்காரர் வெற்றி பெறுகிறார், கத்தருக்குள்ள வெற்றி சிறக்கிறார், அப்படி நம்ம மூலமா நடக்கிற அற்புதங்கள், நம்மளை கத்தர் பயன்படுத்தி செய்கிற அடையாளங்கள், இந்த சக்சஸ் ரேட்டை பார்த்துட்டு நமக்கு ஒரு மார்க்கை போட்டு, இவருடைய மார்க்கெட் வேல்யூ நல்லா இருக்கு, இவருடைய சக்சஸ் ரேட் வந்து சூப்பர் என்னன்னா
2: இருக்கு
0: அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபாலோ பண்றாங்க பாருங்களேன். உயிரோட ஆண்டவர் எழுப்பின மிரக்களை பார்த்துட்டு நாரி போன ஒரு பாடியை வந்து இப்படி உயிரோட திரும்ப என்ன பண்ணிருக்கிறார்னா
2: எழுப்பி இருக்கிறார்.
0: இது எங்கேயும் நாம கேள்விப்பட்டுறாத அதிசயமா இருக்கேன்னு சொல்லி திரண்டான் ஆண்டவர் பின்னாடி, இரண்டு தாவீதின் குமாரனுக்கு
2: ஓசானா.
0: இது வெளிப்பாட்டின் அடிப்படையில் ஆண்டவரை ஃபாலோ பண்ண கூட்டம் இல்ல, இயேசு குறிச்ச தனிப்பட்ட வெளிப்பாட்டின் அடிப்படையில் இந்த ஆர்ப்பரிப்பு உண்டாகல. ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறார்,
2: எஸ்,
0: நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அவங்க அந்த வெற்றிய மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ தலையில தூக்கி வச்சு கொண்டாட
2: ஆரம்பிச்சிட்டான்.
0: ஜீசஸுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்ப இந்த வெற்றி இல்ல, லாசர உயிரோட எழுப்பின வெற்றி இல்ல, நானே மறிச்சு 3 கழிச்சு மறுபடியும் உயிர் தழுவேன், சிலுவையில வெற்றி சிறக்க போறேன், அந்த வெற்றிக்கு நேரம் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், நானே போயிட்டு இருக்கிறேன், அதான் என்னுடைய வந்த நோக்கம், அதை நிறைவேற்றுகிற பாதையில் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கேன். இதனால தான் இந்த கூட்டத்தை கண்டு ஆண்டவர் மெய்சில் இருக்கல, பரவசப்படலை, துள்ளி என்ன சொன்னா, சுத்தில் இருக்கிறவன்லாம் துள்ளி குதிக்கிறான், இவர் கூலா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறார், தெரியும்டா டேய், தெரியும்டா, பாரு அடுத்து 2-3 என்ன நடக்க போகுது பாரு, ஒருத்தையும் கூட என்ன செய்ய மாட்டேன்,
2: நிக்க மாட்டேன்,
0: நிக்க மாட்டேன், என்ன என்ன குறிச்ச வெளிப்பாடு இல்லாமலே என்ன நீ ஃபாலோ பண்ற. ஆனா இது நிலைச்சு என்னன்னா நிக்காது, மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குவதற்கு
2: சமம்.
0: மேசியாவை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, பொலிட்டிக்கல் மெசையாவா அவங்க எதிர்பார்த்தாங்க, ரோம சாம்ராஜ்யத்தில் இடமிருந்து நம்மை விடுவிக்க வந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அவங்க ஜீசஸ் என்ன செஞ்சாங்கன்னா பார்த்து இடறிட்டாங்க. ஆனால் அந்தகார லோகாதிபதியின் பிடியில் சிக்கி இருக்கிற உங்களை என்னை விடுவிக்க முடி, மரண பயத்து நின்று நம்மளை விடுவிக்க முடி, மகிமையான உயிர்த்தெழுதலுக்கு நீங்களும் நானும் பங்கடையும்படி நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படியாக அவர் நமக்காக பலியாக வந்த ஆட்டுக்குட்டிங்கிற வெளிப்பாடு என்னன்னா இல்ல
2: எஸ்
0: இல்ல ஹல்லேலூயா. அப்ப வெற்றியை கண்டு நம்ம பின்னாடி வருகிற கூட்டம் இல்ல, நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு இருக்கிறவர்கள் தான் நம்பத்தகுந்த கூட்டாளிகள்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
0: நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு பயணிக்கிறவர்கள் அவங்கதான் யாரு?
2: நம்பத்தக்க
0: விஷன் பார்ட்னர்ஸ்.
2: எஸ்
0: விஷன் பார்ட்னர்ஸ்.
2: ஹல்லேலூயா.
0: அதனால நீங்க மேல வர்றப்ப நிறைய பேர் உங்களோட வந்து இணைய ஓடி வருவாங்க. மேல வர்றப்ப
2: நிறைய பேர் உங்களோடு ஓடி வந்து இணைய விரும்புவார்கள்.
0: ஆனா நீங்க கீழே இருக்கிறப்பயே முளைச்சு ரெண்டெல்ல விடுறப்பே உங்களை குறிச்ச வெளிப்பாடை பெற்று நீங்க பெற்ற தரிசனத்தை புரிந்து கொண்டு உங்களோடு கத்துரு கொண்டு வந்து சேர்த்தா இருப்பாருங்க. அவங்கதான் வந்து பணிமனையே.
2: ஆமென்.
0: அவங்கதான் ஹெட்குவார்டர்.
2: எஸ்
0: அவங்கதான் உங்க ஆபீஸ்.
2: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: நம்ம வழியா கேள்விப்பட்ட தேவனுடைய திட்டத்தை அப்படியே விசுவாசிச்சு நம்மளோட இருக்கிறாங்க பாருங்களேன். அவங்க மனசுல நமக்கு விரோதமான கேள்விகள் இல்ல. எந்த விதமான ஐயப்பாடு என்னன்னா
2: இல்லை.
0: இல்ல கேள்விகளே இல்ல, கேலியும் இல்ல.
2: எஸ்
0: கேலி கிண்டல் என்னன்னா
2: இல்லை.
0: இவனா நம்மள என்ன செய்ய போறான்,
2: ரட்சிக்க போறான்
0: அப்படிங்கிற கேலியும் இல்ல,
2: கேள்வியும் இல்லை.
0: கேள்விகள் என்னன்னா
2: இல்லை.
0: இல்ல
2: ஹல்லேலூயா.
0: ஒன்னு சாமுவேல் 10வது அதிகாரத்துல கடைசி சாமுவேல் வந்து சவுல கிங்கா நிறுத்தினப்ப 26வது வசனம், சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான்.
2: ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள்.
0: அப்ப நம்மோடு இருக்கும்படியான ஏவுதல எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கறது இல்ல, சிலருக்கு தான் கொடுக்கிறார்.
2: ஹல்லேலூயா.
0: தரிசனத்துல உங்களோடு இருக்கிற மனுஷங்க தேவன் அவங்க உள்ளத்துல ஏவுனதுனாலதான் கூட இருக்கிறாங்க.
2: எஸ்
0: தேவன் தந்த
2: ஏவுதல்.
0: ஏவுதல் ஏவுதல். ஆனாலும் பேலியாலின் மக்கள் இவனா நம்மை
2: ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி
0: அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல்
2: அவனை அசட்டை பண்ணினார்கள்.
0: அவனோ
2: அது கேளாதவன் போல இருந்தான்.
0: கண்டுகிறவே இல்லை. சவுல் வந்து இதெல்லாம் என்ன செய்யல,
2: கண்டுகிறவே இல்லை.
0: ஆனா 1 Samuel 11 யாபேசின் மனுஷருக்கு, கீலேயாத்தில் இருந்த யாபேசின் மனுஷருக்கு தேவையான ஒரு வெற்றிய சவுலனுடைய தலைமையில தேவன் கட்டளையிட்ட பொழுது தேசத்தினுடைய பேச்சு எப்படி மாறுச்சுன்னா 12வது வசனம் வாசிக்கலாமா? 1 Samuel 11:12.
2: அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
0: 11 வாசிப்போம், மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து
2: கிழக்கு விழுத்து வரும் ஜாமத்தில்
0: ஆலயத்திற்குள் வந்து
2: வெயில் ஏறும் வரைக்கும்
0: அம்மோனியரை முறியடித்தான்.
2: தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள்.
0: சும்மா ஒரு மாஸ் விக்டரியை கத்திர என்ன செய்கிறார்,
2: கட்டளையிடுகிறார்.
0: அத கண்ட ஜனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
2: சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்?
0: அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு
2: ஒப்பு கொடுங்கள் என்றார்கள்.
0: இப்ப ஏன் ஏத்துக்கிறான் சவுல? வெளிப்பாடு பெற்றா ஏத்துக்கிறான்
2: இல்லையே.
0: சவுலுக்கு தேவன் அருளி செய்த வெற்றியை கண்ட உடனே ஐயோ நம்ம போய் சேர்ந்துக்கணும், இல்லைன்னா நம்மள மாவட்ட செயலாளர் என்ன செய்ய மாட்டாங்களே,
2: தேர்ந்தெடுக்க மாட்டான்.
0: மன்ற செயலாளரா என்ன செய்ய மாட்டாங்களே.
2: ஐயோ
0: நம்ம அமைச்சர் ஆகிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு என்ன செஞ்சிருக்கா,
2: கிட்டி வந்திருக்கு,
0: கிட்டி வந்திருக்கு அப்படிங்கிற
2: ரீதி இல்ல.
0: அது இல்ல.
2: எஸ்
0: நல்ல ஊழியம் ஷைன் ஆகுது. இப்ப போய் நம்ம என்ன செய்யலாம்?
2: சேர்ந்துக்கலாம்,
0: சேர்ந்துக்கலாம், ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. அவங்க வெற்றியை பார்த்து தான் சவுலோட சவுல லீடரா ஏத்துக்கிட்டாங்களே ஒழிய, சவுல குறிச்ச பர்சனலான எந்த வெளிப்பாடு அவங்களுக்கு என்னன்னா
2: இல்லை.
0: இல்லை, கோலியாத்த தாவீது அடிச்சு ஒரு கூலாங்கல்ல ஒரு பெரிய வெற்றி என்ன செய்கிறார், பெறுகிறார்.
2: எஸ்.
0: ஆனா ஜானத்தன் வந்து ஏன் டேவிட நேசிச்சார் அப்படின்னா, டேவிட் பெற்ற வெற்றிகள் அது ஒரு வசீகரமான ஒரு செயலா இருந்தாலும், தாவீத குறிச்ச ஒரு வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சுன்னா
2: யோனத்தானுக்கு,
0: யோனத்தானுக்கு இருந்துச்சு. அதை அருமையா வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 23 அதிகாரத்துல. தகப்பன் வேட்டையாடுறாரு, ஆனா மகன் வந்து தாவீதோட தீவிர ஆதரவாளர்,
2: அவர் மீது வேட்கையாக இருக்கிறார்,
0: தீவிர ஆதரவாளர்,
2: ஆதரவாளர்.
0: அவர் பாருங்க அப்பாவோட இருந்துகிட்டே சஸ்பென்ஸா, அப்பாவுக்கே தெரியாம வசனம் 16ல இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து
2: காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய்
0: தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி,
2: நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது,
0: நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர்,
2: அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன்.
0: அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் என்ன செய்திருக்கிறார்,
2: அறிந்திருக்கிறார் என்றான். அல்லேலூயா.
0: இங்க தாவீத குறிச்சு தாவீது பெற்ற வெற்றிகளால கூட வந்து என்ன செய்யல, சேர்ந்துக்கல. தாவீது பெற்ற வெற்றிகளை மனசுல வச்சு அவர் தாவீத அங்கீகரிக்கல. தாவீத குறிச்ச ஒரு பர்சனல் வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு, ஜோனத்தனுக்கு இருந்துச்சு. அதனாலதான் தாவீத அங்கீகரிக்கவே அவரால் முடிஞ்சு.
2: அல்லேலூயா.
0: அப்போ உங்க ஊழியத்துல நீங்க பெற்ற வெற்றியை கொண்டாடுறவங்க எங்க பாஸ்டர் மாதிரி என்னன்னா
2: இல்லவே இல்லை.
0: எங்க பாஸ்டர் யார் என்னன்னா தெரியுமா? எங்க பாஸ்டர் மாதிரி இந்த உலகத்திலே யார் என்னன்னா
2: இல்லை.
0: இல்லை அப்படின்னு உங்களை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துற நாள்ல, வெளியரங்கமா காரியங்கள் நடக்கிற நாட்கள்ல, உங்களை ஆகா ஓகோன்னு புகழ்ற ஆட்களை குறிச்சு கவனமா இருங்க. இதே ஆட்கள் தான் ஆரம்பத்துல உங்களை பார்த்து கேள்வி கேட்டவங்க, இதே ஆட்கள் தான் ஆரம்பத்துல உங்களை கேலி பண்ணவங்க.
2: எஸ்.
0: இப்ப மட்டும் என்ன திடீர்னு பயங்கரமா ஒரு எழுச்சி வந்திருக்கு அப்படின்னா, இது வெளிப்பாட்டுனால வந்த எழுச்சி இல்ல,
2: வெற்றி பெற்றதுனால,
0: பெற்ற வெற்றினால வந்த
2: எழுச்சி.
0: எழுச்சி ஜீசஸ் வந்து இதை நம்பவே என்னன்னா
2: இல்ல.
0: ஏண்டா லாசர் உயிரோட நாரி போன ஒரு சடலத்தை நான் மறுபடியும் உயிரோட எழுப்பினதுனால தானே இந்த ஆட்டம் போடுறீங்க எல்லா பேரும். இன்னும் பாரு, இன்னும் இந்த சிலுவைக்கு நான் போறேன், எல்லா பேர்ல நீ தனியா விட்டு நினைச்சிருவ, நீ ஓடிடுவ. ஒருத்தனு கூட என் விஷயம் குறிச்சு என்ன இல்ல, வெளிப்பாடு
2: இல்ல
0: இல்ல. ஆனா வெற்றியை கொண்டாட வந்திருக்கிற.
2: எஸ்.
0: ஆனா வெற்றி இனிமே தான் நான் பெற போறேன்.
2: எஸ். இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை.
0: இனிமேதான் என்ன செய்ய போறேன் நான், வெற்றிய,
2: ரியலான வெற்றியை பெறப்போகிறேன். அல்லேலூயா.
0: தேவனுடைய திட்டத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்று உங்களோடு இருக்கான் பாருங்க, அவனுக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி, அவனை நீங்க நம்பலாம்.
2: எஸ்.
0: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
0: தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று ஆரம்ப நாள்ல இருந்து உங்களோட இருக்கிறாங்க பாருங்க, அவன் காசுக்காகவோ பணத்துக்காகவோ எந்த ஒரு இழிவான ஆதாயத்துக்காகவோ உங்களோட என்னன்னா
2: அவன் இல்ல.
0: இல்ல, அவன் தரிசனத்துக்காக அவனுடைய உள்ளத்துல தேவன் அவனை ஏவி கத்தரே உள்ள கொண்டு வந்த நபர்கள்.
2: ஆமென். அல்லேலூயா.
0: எங்க ஊழியத்துல எல்லாம் ஆரம்பத்துல எழுப்புதல் தரிசனம், ஊருக்கு வந்த சில மாதங்கள்ல ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கட்டளையிட்டார். எழுப்புதல்னு எங்களுக்கு என்னென்ன அது தெரியல. 2001-2 இல்லைலாம் சபை சிதறடிக்கப்பட்டது. என்னென்னமோ விதமான காரியங்கள் பேசப்பட்டது. இப்ப ஜே ஜேன் இருந்த இடம் வெறிச்சோடிச்சு. டெய்லி நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஆராதிச்சு வார்த்தையை கேட்ட இடத்துல நான் புல்பிட்டு நின்று பிரசங்கமே பண்ண முடியல. நான் என்ன பேசினாலும் திரிக்கப்படுற மாதிரியான ஒரு டிசப்ஷன் உள்ள வந்துருச்சு. அந்த சூழ்நிலையில நான் பேசாம நான் இருந்துட்டேன். எதுவுமே நம்ம புல்பிட்டு ஏறல. ஜே ஜேன் இருந்த இடத்துல இதே வளாகத்துல தான்.
2: அப்பதான் தம்பி 40 நாட்கள்
0: அப்பதான் தம்பிமார ஆண்டவர் கொண்டு வந்தார். இவங்க வந்து இவங்க தான் அந்த நாட்கள்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கத்தரை கொண்டு வந்தார் உள்ளுக்குள்ள வந்துட்டு. அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னது, நீ யார்ட்டையும் போய் தண்ணில விளக்க என்னன்னா கொடுக்காத. நீ பாட்டுல அமைதியா இரு. உன்னை குறிச்ச வெளிப்பாடை நான் யாருக்கு நான் தர்றனோ அவங்க என்ன செய்வாங்கன்னா உன் கூட என்னென்ன இருப்பாங்க. இன்னைக்கு சபையில இருக்கிற முக்கியஸ்தர்கள் மூப்பர்கள் இவங்கெல்லாம் அந்த நாட்கள்ல நான் போய் வீடு வீடா போய் உட்காந்து தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்கன்னு கெஞ்சி கூத்தாடினதுனால என்னை பார்க்கறப்ப உங்களுக்கு பாவமா இல்லையா பரதாமா இல்லையா என்னை கை விட்டுறாதீங்க அப்படின்னு அவங்க காலில் கையில போய் விழுந்ததுனால என் கூட இருக்கிறவங்க
2: இல்லையா
0: பர்சனலா ஆண்டவர் அவங்களோட இடைப்பட்டு இல்ல நீங்க இந்த விஷன்ல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவங்களோட கத்து பிரத்யட்சமா பேசினதுனாலதான் அவங்க எங்களோட இருக்க தீர்மானிச்சாங்க.
2: ஆமென்.
0: அதன் பிறகு நாட்கள் செல்ல செல்லதான் எது ரியல் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அப்படி குவைட்டா செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு சிலர் கூட சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் நீங்க எடுத்த முடிவு எங்களுக்கு ஒருத்தருக்கு என்னன்னா புரியல. ஆனா ஆண்டவர் எங்களை உங்களோட என்ன செஞ்சாருன்னா இருக்க வச்சாரு. இப்ப எங்களுக்கு என்ன செய்யுதுன்னா புரியுது அப்படின்னு லேட்டரா வந்தவங்க கன்ஃபர்ஸ் பண்ணாங்க.
2: சிலர் சொன்னாங்க, அப்போஸ்தலர் 7:38 சீனாயின் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே அப்படின்னு ஆண்டவர் பேசினார். பிரதர், வேற எந்த கேள்வியும் அங்க கேட்கல. ஆண்டவர் சொன்னாரு, ஜீவ வாக்கியங்கள் பெற்றவன் இவன்.
0: இன்னைக்கு இவ்வளவு ஜீவ வாக்கியங்களை ஆண்டவர் ரிலீஸ் பண்றத நீங்க எல்லாம் கேட்டு நீங்க சந்தோஷப்படுறீங்க பலப்படுறீங்க. அப்ப மீடியாவும் கிடையாது, லைவும் இல்ல,
2: கேசட்டும்
0: இல்ல, கேமராவும் இல்ல. ஆனா அப்பமே ஒரு மனுஷனுக்கு கொடுத்த வெளிப்பாடு, ஜீவ வாக்கியங்களை பெற்றவன்
2: இவனே.
0: என்ன செய்யறேன்னு தெரியாம நான் வந்து குழம்பி போயிருந்தப்ப இந்த வசனத்தை தான் எனக்கு ஆண்டவர் காட்டினார். எப்பவும் சர்ச்சில் ஒரு முக்கியஸ்தர். இத்தனை ஆண்டுகளை எங்களோட
2: பயணிக்கிறாங்க.
0: வெற்றியை கொண்டாடி நாம பெறுகிற வெற்றியை கண்டு இல்ல, அப்படி வெற்றியே நாம பெற்று நம்ம ஊழியம் ஃப்ரூட்ஃபுல்லா இருந்தாலும் அந்த வெற்றிக்காக நம்மளோட கனெக்ட் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை மனசுல வச்சு நம்மளோட கனெக்ட் ஆகிறவங்களும் என்ன செய்யறாங்க
2: இருக்கிறார்கள்.
0: இந்த ரெண்டையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப நம்முடைய தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற நபர்களை ஆண்டவர் விஷனுக்குள்ள என்ன செய்வார்னா கொண்டு வருவார். அவங்க நம்ம மூலமா தேவன் செய்கிற கிரியைகளுக்காக நம்மளை நேசிக்கிறவங்க இல்ல. அப்கோர்ஸ் உள்ள வந்ததே நம்மளை கொண்டு தேவன் செய்கிற கிரியைகளால ஆசீர்வதிக்கப்பட்டுதான் உள்ள வந்தாங்க. ஆனா வந்தவங்களுக்கு விஷனை குறிச்ச வெளிப்பாடு வர்றப்ப அவங்க விஷன்ல ஒருத்தர் என்ன செஞ்சாங்கன்னா மாறிடுறாங்க. அவங்க மனசுல ஐயப்பாடு இல்ல, அவங்க மனசுல இருக்கிறது எல்லாமே வெளிப்பாடு. ஐயப்பாடோட உங்களோட இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு நிப்பாங்கன்னு என்னன்னா தெரியாது. ஆனா வெளிப்பாடோட உங்களோட டிராவல் பண்றவன் அல்லேலூயா, இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பணியில உங்களோட தோளோடு தோள் கொடுப்பாங்க.
2: Yes.
0: அவங்க ஒரு பெரிய சொத்து, அசெட் மினிஸ்ட்ரிக்கு.
2: ஆமென்.
0: யோவானுடைய சுவிசேஷம் 12வது அதிகாரம், எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி லாசரு உயிரோட எழுப்பினதை நினைச்சு கொண்டாடி ஆண்டவர் பின்னாடி போனா அந்த மரியா லாசரோட சகோதரி, அவ எதுக்காக ஆண்டவரை செலிப்ரேட் பண்றா பாருங்களேன். 3வது வசனம், அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில்
2: ஒரு ராத்தல் கொண்டு வந்து
0: அதை இயேசுவின் பாதங்களில் பூசி
2: தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள்.
0: அந்த வீடு முழுவதும்
2: தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது.
0: அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும்
2: அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து
0: இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று
2: தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன?
0: அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல்
2: அவன் திருடனானபடியினாலும்
0: பணப்பையை வைத்துக் கொண்டு
2: அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான்.
0: அப்பொழுது இயேசு,
2: இவளை விட்டுவிடு,
0: என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தார்.
2: தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். முந்திக்கிட்டான்,
0: மற்ற சுவிசேஷங்கள் அப்படித்தான் இருக்கு. அவன் என்ன செஞ்சுக்கிட்டான்?
2: முந்திக்கிட்டான்.
0: யாருன்னு அவருக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா
2: தெரிஞ்சிருச்சு.
0: மற்றவனுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு வேஸ்ட் பண்ற அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவளை பார்த்தாலும் அவ சொல்ற ஹி டிசர்வ்ஸ், இந்த ஆராதனைக்கு அவர் தகுதி உடையவர். அவரை குறிச்ச ஒரு பர்சனலான ஒரு வெளிப்பாட்டின் அடிப்படையில தான் அவ செஞ்சாரே ஒழிய தன்னுடைய சகோதரனை உயிரோட எழுப்பினாருங்கிறதுக்காக அவ அதை செய்யல.
2: ஆமென்.
0: பிரசங்கிக்கப்படுமோ அப்பொழுது இவள் செய்ததும் என்ன செய்யப்படும்?
2: சொல்லப்படும்.
0: ஒரு கூட்டம் உலகமே எதுக்கு கொண்டாடுது அப்படின்னா, லாசரு என்ன செஞ்சிட்டார்னா எழுப்பிட்டார். ஆனா லாசர் வீட்டுல இருந்த லாசரோட சகோதரி எதுக்காக தலையில ஊத்துறா அப்படின்னா, அவர்
2: தான்.
0: அப்போ அவர் யாருங்கிற வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அவ கணக்கே பார்க்கல, ஆசை குறிச்சு என்ன செய்யல,
2: கணக்கே பார்க்கல.
0: அதனாலதான் அந்த வெளிப்பாடு உள்ளவங்க ஒரு தரிசனத்துக்கு செய்யறப்ப என்ன பாக்குறது இல்ல,
2: கணக்கே
0: பாக்குறது இல்ல. சில பேர் இருக்கான் தரித்திரத குறிச்சு ரொம்ப அக்கறை இருக்கும், ஆனா தரிசனத்தை குறிச்சு ஒரு அக்கறை என்னன்னா இருக்க. எப்ப பாருங்க,
2: தரித்திரருங்க
0: தரிசனத்துக்கு கொஞ்சம் கூட விதைக்க
2: மாட்டான்.
0: அவருக்கு என்னன்னா எப்பவுமே அக்கறை யாரு மேல, என்ன
2: தரித்திரர்,
0: தரித்திரர் மேலதான் அக்கறை. அது தவறுன்னு சொல்லல, ஆனா தரிசனத்தை குறிச்ச எந்த புரிதலும் இல்லாம தரித்திரர் தரித்திரர் தரித்திரர் சொல்லிட்டு அதை நீங்க ரொம்ப நீங்க வேல்யூ பண்றப்ப விஷனை குறிச்ச வெளிப்பாடு உங்களுக்கு சுத்தமா வேணா
2: இல்லை.
0: சபைகள்ல இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படி.
2: எஸ்,
0: தரிசனத்துக்கு விதைக்கும்படி கத்தர் காரியத்தை கொடுக்கறப்ப இது எதுக்கு அங்க போய் நம்ம என்ன செய்யணும்,
2: விதைக்கணும்.
0: நம்மளே கையில வச்சுக்கிட்டு 10 ஏழைகளுக்கு என்ன செய்யலாம்னா
2: கொடுக்கலாமே
0: அப்படின்னு சொல்லி ஒரே தர்மகர்த்தாவை என்ன செய்வாங்கன்னா மாறிடுவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு என்ன இல்ல
2: தரிசனம்,
0: இது எதுக்கு இந்த காசு போய் இங்க என்னன்னா
2: கொடுக்கணும்.
0: ஆனா விஷனோட வேல்யூ தெரிஞ்சவங்க அர்த்தத்துக்கு ஒரு பக்கம் செஞ்சாலும் தரிசனத்துக்கு செய்ய வேண்டியத ஏராளமா செஞ்ச அந்த விஷனை வந்து அப்படி தாங்குவாங்க பாருங்களேன்.
2: என்னையா
0: இவ்வளவு பெரிய தொகையை தூக்கி நீங்க இந்த விஷனுக்கு செய்யறீங்களே அப்படின்னா, அவங்க சும்மா செய்யல. ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுக்கறதுக்கே 1008 யோசனை வர்றப்ப லட்சக்கணக்கான பணங்களை கோடி கணக்கில் ஒரு தரிசனத்துக்கு சிலர் அள்ளி இறக்கிறாங்கன்னா அந்த விஷனை குறித்து அவங்களுக்கு பர்சனலான ஒரு வெளிப்பாடு இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய தயாள இருதயத்தை கத்துற அவங்களுக்கு தந்திருக்கிறேன்.
2: ஆமென்.
0: அல்லேலூயா.
2: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற 2-3 பேர் போதும், எவ்வளவு பெரிய காரியத்தையும் சர்வசாதாரணமாக செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வீட்டில் என்ன செய்வாங்கன்னா போயிட்டே இருப்பாங்க.
2: அங்க சென்னைக்கு போனோம், அங்க வைஸ் நெட்ல வந்து வைஸ் சேர்மனா இருக்கிற ஒரு அருமையான பாஸ்டர் ஏப்ரஹாம் அவர்கள், அவங்க வழக்கமா நம்ம ஒரு சபைக்கு பிரசங்கியாளரை கூப்பிட்டா பிரசங்கியாளரை தான் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. ஆனா வித்தியாசமா செஞ்சாங்க. எங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சபை மக்களை அப்ரிஷியேட் பண்ணி, ஐயா நாங்க எங்க சபை மக்களும் உங்களுக்கு நாங்க அறிமுகப்படுத்துகிறோம், இவங்க பாக்குறதுக்கு சாதாரணமானவங்க தான், ஆனா இந்த சபையில இருந்து 200 ஊழியக்காரர் கர்த்தர் எழுப்பி பல இடங்களுக்கு அனுப்பிட்டாரு. இவங்க சாதாரண வேலை செஞ்சாலும் தரிசனம் அப்படின்னு வரும்போது அப்படியே மனதில் ஏவப்பட்டு அப்படியே விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க ஒரு விசேஷமானவங்கன்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு போயிருக்கிறோம், எந்த பாஸ்டரும் இப்படி தங்க மக்களை அறிமுகப்படுத்தி நாங்கள் பார்த்ததே இல்லை, கேட்டதும் இல்லை.
0: அப்போ ஒரு தரிசனம் பெற்ற ஒரு தலைவனோட சபையாரா இருந்தா கூட அந்த தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் அவனுக்கு துணை செய்ய முடியும்.
2: முன்னாடி
0: இந்த ஒரு சம்பவம் எனக்கு திடீர்னு ஆவியானவர் நினைப்பூட்டுறாரு. நான் சொல்றேன், சடனா எனக்கு ஃபிளாஷ் ஆகுது. எங்களை வந்து ஒரு ஊழியர் வந்து ஒரு ஊர்ல ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவர் வந்து நான் வர்றேன்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த ஊழியத்துக்கு போறதுக்கு முந்தின நாள்ல வந்து சிக் ஆயிட்டார். இதெல்லாம் எங்க ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் நடந்தது. அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போ சொன்னாரு, அண்ணே என்னைய இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஆனா எனக்கு சடனா இந்த மாதிரி சிக் ஆயிடுச்சு. இப்போ அவங்க யாரையாவது நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, நாங்க வேற எங்க போறது அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா எனக்கு நீங்க தான் ஞாபகத்துல வர்றீங்க, தயவு செஞ்சு என் சார்பா நீங்க என்ன செய்யுங்கன்னா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி நானும் சுடவும் சரிண்ணே நீங்க சொல்லிருங்க நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சூடாவும் போறோம். அப்பெல்லாம் கார்லாம் கிடையாது, பஸ்ல தான் நாங்க
2: 7 மணிக்கு ஏறுறோம்.
0: 7 மணிக்கு ஏறுறோம். அப்ப போன் வருது அவர்கிட்ட இருந்து, இந்த மாதிரி பஸ் ஏறிட்டீங்களா? ஏறியாச்சு. காலைல எத்தனை மணிக்கு நீங்க ஊருக்கு வந்து சேரும்? எப்படியும் ஒரு 4:35 உங்க ஊருக்கு பஸ் வந்துடும் அப்படின்னு நாங்க சொல்றோம். சொன்ன உடனே நான் பஸ்ல இருக்கிறேன், 10 மணிக்கு அவரு அந்த நபர் என்னை பார்த்து கேட்குறாரு, அப்போன்னா நீங்கள் தங்குறதுக்கு நான் ரூம் போடணுமோ அப்படின்னு கேட்டார். எனக்கு அந்த ஒரு கேள்வியிலேயே
2: ஒட்டுமொத்த
0: அவருடைய இருதயம் மொத்தமும் தெரிஞ்சிருச்சு. என்னடா நம்ம இவ்வளோ நைட்லாம் ட்ராவல் பண்ணி ஒரு ஊரில் ஊழியத்துக்காக நம்ம போய் இறங்குறோம், அப்போ நீங்கள் தங்க வைக்கிறதுக்கு நான் இடம் வைக்கணுமோன்னு சொல்லி கேட்டால் நேராக நான் 5 மணிக்கு இறங்கி நான் 10 மணிக்கு புல்பிட்டுக்கு டைரெக்டாக போக முடியும், அப்போ இடையில நான் எங்கே போயிருப்பேன்? அப்போ நானும் இவ தான் பேசிக்கிட்டோம். அந்த ஆரம்பமே என்னன்னா சரியில்லை. அப்போ எனக்கு உடனே ஃப்ளாஷ் ஆச்சு, அந்த ஊரில் எங்களுக்கு தெரிஞ்ச நபர் இருந்தாங்க. இல்லை பாஸ்டர், அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, நாங்கள் நீங்கள் தேவையில்லாமல் செலவெல்லாம் செய்ய வேண்டாம், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் போகிறோம். அந்த சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம், அவங்க வந்து நம்மளை கூட்டிட்டு வந்தாங்க.
2: காலையில கார்ல வந்து
0: எங்களை கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டுல எங்களை ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க.
2: அப்பெல்லாம் சுடு தண்ணி போட்டு ரெடியா வச்சிருக்காங்க.
0: அங்க போய் நாங்க இருந்த பின்னாடி நான் எதிர்பார்த்தேன், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், ஊருக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பாஸ்டர் வந்து நம்மளை ஃபோன் பண்ணி என்ன செய்வார்னா, வந்துட்டீங்களா, எங்க இருக்கீங்க, வைப்பீங்க அப்படின்னு கேட்பாருன்னு நாங்க என்ன செஞ்சோம்னா எதிர்பார்த்தோம். அவரு எந்த போன்
2: என்னன்னா,
0: எனக்கு மைண்ட் வந்து அப்படி கொடை ஆரம்பிக்குது. என்னடா நாம வந்து நாம இந்த மாதிரி சொன்னாங்கன்னு வந்திருக்கிறோம், இவங்க என்னன்னா

0: சொல்றோம் சொல்லிட்டு நாங்களே போன் அடிக்கணும் அவருக்கு. ஐயா நாங்க வந்துட்டோம் யா ஊருக்கு, சந்தோஷம் பாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார். எங்க தங்கி இருக்கீங்க? எல்லாம் உங்க
1: ஊர்லதான்
0: தங்கி இருக்கிறோம். ஊர்ல என்ன, எங்க தங்கி இருக்கிறீங்க? இந்த மாதிரி இந்த தெருவில். அந்த தெருவுலையா அப்படின்னு? ஆமா, அந்த தெருவுலதான் தங்கி இருக்கேன். எத்தனை நம்பர் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு, எங்க ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டு, இத்தனை நம்பர் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றப்ப, நானும் அந்த வீதியில தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. இத்தனை நம்பர் வீடுன்னா அந்த வீட்டுக்கு எடுத்த வீடு தான் நான் அப்படிங்கிறார். நான் போன்ல இந்த மாடியில் நிக்கிறேன்,
1: அவர் போன்ல
0: அந்த மாடியில் இருந்துட்டு ஹாய் அப்படி
1: பாஸ்டர்.
0: இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல,
1: மறக்கவே இல்லை.
0: ஏன்டவரே அந்த வீட்டுக்கு எழுத்தாப்புல எங்களை கொண்டு உட்கார வச்சீங்க? அதுக்கப்புறம் போன் பேசி முடிச்சோன்னு மனசுக்கு எனக்கு ஒரு ஆறுதல் ஆயிடுச்சு. சரி, அடுத்த எதிர்பார்ப்பு எகிருது. சரி, நம்ம வந்து வீட்டுக்கு எழுத்த வீட்டுல என்ன செய்யறோம்
1: இருக்கிறோம்.
0: அவர் இந்நேரம் ஓடோடி வந்து நம்மள
1: அன்போடு
0: வரவேற்று நம்மள விசாரிச்சுப்பாரு நினைச்சுட்டு இருந்தோம் பாருங்க. அவர் வர என்னன்னா
1: இல்ல,
0: திரும்பவும் கசப்பு என்னன்னா தலைக்கு ஏறுது சிவு சிவுன்னு. ஐயோ, இந்த கசப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது? ஊழியத்தை
1: செய்ய முடியாது.
0: அதனால நானும் ஜூனாவ என்ன செய்யறோம்னா, இறங்கி நம்மளே வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு, அந்த ஏத்து வீடு தானு சொல்லிட்டு நானும் இதுதாம அந்த வீட்டுக்குள்ள போய் ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். பரிதாமா நீ அப்படியான எங்களை ஹாலில் உட்கார வச்சாங்க. அப்புறம் அவர் வந்தார். அவங்க ஒய்ஃப் தான் முதல்ல வந்தாங்களா? ஒய்ஃப் வந்தாங்க, வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் வந்தார். வந்து என்னென்னமோ ஆகா போகும்னு அவர் மினிஸ்ட்ரியை குறித்து பேசுறாரு. எங்கே இருக்கிறீங்க, எப்படி வந்தீங்க, என்ன செஞ்சீங்க? ஒரு வார்த்தை என்ன செய்யலண்ணா
1: கேட்கல. எங்கள் ஊர்
0: அதோட சரியா மீட்டிங் வந்துடுறோம்னு சொல்லிட்டு எழுந்து தான் நிற்கிறேன் பாருங்க, அவர் வாட்டில் ஒரு ஒரு ரூம் கேட்டார். பரிதாமா நாங்கள் ஹாலில் நின்றுட்டு
1: உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் டைம்
0: கேட்டார். வெரி குட். அவர் கேக்குறாரு, நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 hours டிராவல் பண்ணி போயிருக்கோம். கேக்குறாரு, இவரு ஆராதிப்பாரா, பாடுவார் அவரு அப்படின்னு கேட்டார். யாரு? என்ன, யூதாவை பார்த்து. ஆமையா, அவர் பாட்டுலாம் என்ன செய்வார்னா பாடுவார். ஸோ ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன். அவரு ஒரு கால் மணி நேரம் வர்ஷிப் பண்ணுவாரு. நீங்க கொஞ்சம் நேரம் செய்தி என்னன்னா எடுக்கணும்னு கமாண்ட் வருது.
1: மத்தது நாங்க பாத்துக்கிறோம்யா.
0: அதோட நான் சொன்னேன், ஜூடா வகையா மாட்டிக்கிட்டோம். அதனால ஒழுக்கமா போய் ஊழியத்தை முடிச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஊரு பக்கம் ஓடிடுவோம். இனிமே இந்த ஸ்டெப்னியா மட்டும் எங்கேயுமே என்ன
1: போகக்கூடாது,
0: வரக்கூடாதுன்னு
1: இடத்துக்கு போகக்கூடாது. நம்ம
0: நம்மள குறிச்ச வெளிப்பாடு இல்லாம நம்மள அழைக்கிற அழைப்புதலுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, எஸ் சொல்லவே கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தை அங்கதான் என்னன்னா எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு மீட்டிங்க்கு நாங்கள் போனோம். போய்
1: ஹால் முழுக்க நிரம்பி இருந்தது மக்கள் கூட்டம்.
0: அப்போ நான் சொன்னேன், ஜூடா நீங்க கால் மணி நேரம் எடுத்து அதுக்கப்புறம் போறதெல்லாம் சரியில்லை, நான் ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெஷ்ஷாக வேர்டு கண்ண செஞ்சிடறேன் போயிடுறேன். அதன் பிறகு நாம ஃபைனலாக வந்து கன்க்ளூஷன்ல நம்ம வர்ஷிப்போட நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் பேசி வச்சுட்டு நான் வந்து செய்தியை எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஒய்நாட் செய்தியா என்ன? ஒய்நாட் செய்தி. ஒய்நாட் மெசேஜை நான் எடுத்து பாதி செய்தி போறதுக்குள்ளேயே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. செய்தியை நான் என்ன செய்ய முடியலன்னா
1: முடிக்கவே முடியல.
0: நான் சொல்ல வந்த செய்தியை சொல்றதுக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் அனைவர் மேலும் இறங்கினாருங்கிறது லிட்டரலா அங்க மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு.
1: அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்.
0: தொடுமென் கண்களை சாங்க வந்து யூதா எடுத்து வர்ஷிப் பண்றாரு. பிரேயர் வருது. ஹெவியான ஒரு அவுட்புரிங் அங்கே வந்து அங்கங்க உருள்றாங்க. முக்கியமா பின்னாடி இருந்த பாஸ்டரமா உருட்டி கொண்டாந்து கத்தர் முன்னாடி போட்டார்,
1: போட்டார்
0: பாஸ்டரமாவை உருட்டி எடுத்துட்டார். ஆண்டார் வல்லமை தாங்க முடியாம சுருண்டாங்க அந்த அம்மா. அப்ப நான் ஒரு மணி எனக்கு டைம் வந்து அவர் கொடுத்த நேரம் முடிஞ்ச உடனே நான் அந்த ஃப்ளோல நான் பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் நான் வந்து ஓகேன்னு சொன்னேன். அவர் பயந்து போய் நோ நோ நோ நோ அப்படின்னு சொல்லி
1: சொன்னேன்.
0: இல்லையா எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு நாங்க செஷன்லாம் முடிச்சு நாங்க பேசிட்டு இருக்கிறப்ப, அதுக்கு பிறகு எங்களை பார்க்கிற பார்வை என்னன்னா
1: மாறி போச்சு.
0: எங்களிடத்துல பேசுற விதமே என்னன்னா
1: மாறி போச்சு.
0: அப்பதான் அந்த பாஸ்டர்மா சொன்னாங்க, காலையில எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருந்தப்ப நீங்க இப்படி இல்லையே அப்படின்னா. காலையில என் வீட்டுக்கு வந்திருந்தப்ப நீங்க
1: இப்படி இல்லையே.
0: அப்ப நாங்க இப்படி இருந்தா தான் நம்புவீங்களா எங்களை நீங்க?
1: அதுக்கு பாஸ்டர் அம்மாவை கத்தர் உருட்ட வேண்டி இருக்கிறது. நாங்க என்ன சேர்த்து

0: அவ்வளவுதான், அந்த ஒரு செஷன் தான். அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப நம்மள பயன்படுத்துறத பார்த்துட்டு தான் என்ன செய்யறாங்கன்னா
1: அங்கீகரிக்கிறார்கள்.
0: இப்படி எல்லாம் மெனிசி வரும்னு நினைச்சா நீங்க எல்லாம் ஒட்டிட்டு இருந்தீங்க
1: இல்லீங்களா? என்ன
0: வெளிப்பாடு இருந்துச்சு,
1: வெளிப்பாடு.
0: இந்த விஷனோட போய் இணைஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு
1: வெளிப்பாடு,
0: வெளிப்பாடை தந்தாரு. அந்த வெளிப்பாட்டோட பிள்ளைங்க எங்களோட சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா பயணிச்சாங்க. இன்னைக்கு கத்தர் பயன்படுத்துறாருங்கிறதுக்காக அவங்க மதிக்கல. அன்னைக்கு எப்படி மதிச்சாங்களோ அப்படிதான் இன்னைக்கு மதிக்கிறாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சோ தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாம நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு கழிகுறுந்து பரவசப்பட்டு ஆகா ஓகோன்னு மார்க் போட்டு உங்க பின்னாடி திரளுகிற ஒரு படையை கண்டு ஏமாந்து விடாதிருப்பீர்களாக. சிலரை தான் கத்தர் தர்றாரு விஷனுக்காக. ஆவியோட போய் ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிருச்சே, துரத்தப்பட்ட ஆவியோட போய் சேர்ந்தவன்லாம் இன்னமும் தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனாலயா போய் ஓட்டிக்கிட்டான்
1: இல்லையே?
0: வாசிக்கலாமா? ஒண்ணு சாமுவேல் வசனம் 18 இல்ல 21-22 பாருங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அத்துல்லாம் என்னும் கெபிக்கு போனான்.
1: அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள்
0: யாவரும்
1: அவனோட கூடி கொண்டார்கள்.
0: அவன் அவர்களுக்கு
1: தலைவனான
0: இந்த பிரகாரமாக
1: ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள்.
0: இவனுக்கெல்லாம் தாவீதை குறிச்ச வெளிப்பாடு இருந்தா போய் ஓட்டிக்கிட்டான்
1: இல்லையே?
0: அவன் அவனுக்கு தனிப்பட்ட பாதிப்பு. சவுலால பாதிக்கப்பட்டவன், கடனால பாதிக்கப்பட்டவன்,
1: பந்தங்களால முறுமுறுக்கப்பட்டு வந்தவன்.
0: தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனால எவனும் போய் தாவீதோட ஓட்டிக்கல.
1: அவங்களா கூடிக்கிட்டாங்க,
0: அவங்களா போய்
1: அவனோட கூடிக்கொண்டார்கள்.
0: கடைசியில இந்த டீமை தான் ஆண்டவர் நடத்தி. அல்லேலூயா. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல கல் எடுத்துருவான் யார கொல்றதுக்கு?
1: தாவீது கொல்றதுக்கே.
0: சிக்லாக்ல அந்த வேலை நடந்துச்சு பாருங்க. அமலேக்கர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போன பின்னாடி பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே தாவீதுக்கு உண்டான நெருக்கத்தை குறிச்சு 1 Samuel 30:6 தாவீது மிகவும்
1: நெருக்கப்பட்டான்.
0: சகல ஜனங்களும்
1: தங்கள் குமாரத்திகளை நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
0: தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே
1: தன்னை திடப்படுத்தி கொண்டான்.
0: என்ன வந்தவன் எல்லாம் தாவீது குறிச்ச வெளிப்பாடை பெற்று வரல, கடனாய் போச்சு, சிக்கலாய் போச்சு, அதான் ஊரை விட்டு ஓடி போக முடியாது. இவரோட ஒட்டிக்கிட்டு என்ன செய்யலாம் நம்ம
1: இருப்போம்?
0: வெளிப்பாடு இருந்தவன் இப்படி செஞ்சிருப்பானா?
1: செஞ்சிருக்க மாட்டான்.
0: கொல்லணுங்கிற முடிவு எடுத்திருப்பானா?
1: எடுத்திருக்க மாட்டான்.
0: அதனால வெளிப்பாடு இல்லாம உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் என்ன செய்யாதீங்கன்னா நம்பாதீங்க. எப்ப கையில கல் எடுப்பாங்கன்னு என்ன செய்யாது
1: தெரியாது.
0: ஒரு சின்ன நெருக்கடி வராத வரைக்கும் தான் உங்க பின்னாடி இருப்பாங்க. ஏதாவது ஒரு தரிசனத்தை நிமித்தம் ஒரு பிரஷர் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த மந்தைய நம்பவே நம்மளால முடியாது. கடைசியில தாவீது வெற்றி பெற்ற உடனே எல்லா பேரும் கல்லெடுத்தவனே என்ன சொல்றான்னா இது தாவீதின்
1: கொள்ளை,
0: கொள்ளை,
1: கொள்ளை.
0: கொள்ளையடிச்சவங்கள தாவீத கத்தர் வச்சு கொள்ளையடிச்ச பின்னாடி 20 சொல்றானுங்க, எல்லாடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான்,
1: அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி
0: இது தாவீதின்
1: கொள்ளை என்றார்கள்.
0: அவது கூலா பாத்துக்கிட்டாரு. தெரியும்டா உங்க லட்சணம் எல்லாமே என்னன்னா?
1: தெரியும்டா,
0: தெரியும்டா. ஆனாலும் உங்களை தாண்டா என் கையில கத்தர் நினைச்சிருக்கிறார்,
1: கொடுத்திருக்கிறார்.
0: உங்களை வச்சு என்ன என்ன செய்யறாருனா
1: உருவாக்கிட்டாரு,
0: உருவாக்குறாரு. புரியாதவங்களை ஏன் விஷன்ல வச்சிருக்கிறார்னா, தலைவனை உருவாக்குறதுக்கு தான் இந்த நாலு பேரை வச்சிருக்கிறேன். தந்தையர்கள் சொல்லுவாங்க, அந்த நாலு பேருக்கு நன்றி. அப்படி
1: நன்றி. உலகத்துல இருக்கிற யாரு பேரு எனக்கு தெரியாதுரா, யாரெல்லாம் கஷ்டம் கொடுக்கறாங்களோ உருவாக்குறாங்களோ அந்த நாலு பேரு பேரு மனப்பாடமா வச்சு ஜெபிக்கிறேன்.
0: இத்தனை பேர் நம்மளை பாராட்டுறாங்க, இத்தனை பேர் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மள எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. அவங்க பேர்லாம் நமக்கு ஞாபகம் இல்ல பாரு. யாரு நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, யாரு நமக்கு முள்ளா குத்துறாங்களோ அவங்க பேரை தான் எழுதி வச்சு நான் தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றேன் ஆண்டவர்ட்ட. அந்த நாலு பேருக்கு
1: நன்றி.
0: ஏன் அவங்கள வச்சிருக்கிறார்னா, நம்மளை ஷார்பன் பண்றதுக்கு.
1: எஸ்,
0: அல்லேலூயா. நம்மளை
1: ஷார்பன்
0: பண்ண ஊர்மையாக்குறதுக்காக அந்த அறத்தை கத்தர் உள்ள என்ன செஞ்சிருக்கிறார்னா
1: வச்சிருக்கிறார்.
0: அதனால நீங்க பெற்ற வெற்றிகளை கொண்டாடி உங்களுக்கு பின்னாடி திரளுகிற ஒரு படையை நம்பாதீங்க. தரிசனத்தை குறிச்ச பர்சனல் வெளிப்பாட்டை பெற்று உங்களோட பேசுறாங்க பாருங்க. அந்த அப்பாயிண்டட் டைம் வர்றப்ப இந்த மாதிரி அமேசிங் ஆன கனெக்ஷன்ஸ், உறவுகளை ஆண்டவரே தர்றார்.
1: ஆமென்.
0: அதை டச் பண்ணலான்னு தான் நான் வந்தேன். டைம் முடிஞ்சிருச்சு. அவங்க நம்மோடு பேசும் பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். என்னையா இதைத்தானையா நான் 20 வருஷமா நான் சபைக்கு என்ன செய்யறேன்,
1: போதித்து வருகிறேன்.
0: இந்த புரிதல் வந்து நான் ஊழியம் செய்யற சபையில என்னன்னா
1: இல்லையே.
0: எப்படி இவ்வளவு அற்புதமா எழுப்புதல் தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷனுக்குள்ள கத்தர் உங்களை கொண்டு வர்றாருன்னு அந்த நபர்களை பார்க்கும் பொழுது எனக்கு பயங்கர ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருக்கும்.
1: எஸ்,
0: விஷனை குறிச்ச வெளிப்பாடு உள்ளவங்க தாராளமா செய்வாங்க, கணக்கு பார்க்காம செய்வாங்க தரிசனத்துக்காக.
1: அன்னைக்கு
0: ஒரு தேவ மனுஷரோட நான் பேசிட்டு இருக்கேன். எங்களை ஃபுல்லா லைவ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இப்ப தரிசனத்துக்கு நீங்க வாங்கியிருக்கிற லேண்டை நான் போய் பார்த்தேன். எங்களை பார்க்க வந்திருந்தார். வந்துட்டு அது 4 ஏக்கர் 82 சென்ட். அவர் அதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்றாரு, பிரதர் இது பத்தாதே. நான் கொஞ்ச நேரம் பேச விட்டேன்.
1: இது பத்தாதே, பார்க்கிங்கே உங்களுக்கு 2 ஏக்கர் என்னண்ணா வேணுமே?
2: வேணுமே.
1: கார் பார்க்கிங்கே 2 ஏக்கர் என்னண்ணா
2: வேணுமே?
1: இது இது இது இது எதுக்கு பத்தும் இது? ஒரு கடகட மடமடன்னு பேசினதை கேட்டுட்டு நான் சொன்னேன், இதைத்தான் நான் வந்து விளங்கிக்கணும்னு மற்றவங்க விளங்கணும்னு எதிர்பார்க்கிறேன். இது ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டீங்கன்னா
2: விளங்க மாட்டேங்குது ஐயா.
0: நீங்க சபையில் இருக்கிற எல்லாரும் தலையிலையும் கையை வச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. அதாவது எப்பவுமே அந்த பெரிய விஷனை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த விஷனை குறிச்ச வெளிப்பாடு இருக்கிற நபர்கள் மட்டும்தான் உங்களோட எசஞ்சு எனஞ்சு செயல்பட முன் வருவார்கள். நீங்க பேசுற பாஷை அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் என்னன்னா
1: புரியும்.
0: மற்றவங்களுக்கு அது விளங்காத பாஷை. ஆனா வெளிப்பாட்டை பெற்றவர்களுக்கு ஓ இதுதான் இதுதான் தேவன் இப்படிதான் என்ன செய்யறாருன்னா மூவ் ஆகுறாரு. அதனாலதான் விஷன் லேண்டுக்கு நாங்க சொல்றதுன்னா இப்பதான் ஆரம்பிக்குது,
1: இப்பதான் ஆரம்பிக்குது.
0: அல்லேலூயா. எழுப்புதல் மையத்துல இப்பதான் என்ன செய்யுதுன்னா
1: ஆரம்பிக்குது.
0: உங்களுடைய மனதுக்கு ஏற்றபடி நாங்களும் உங்க பின்னாடி வர்றோம் ஆண்டவர்.
1: எஸ் லார்ட்.
0: உங்க மனசுல என்ன விரும்புறீங்களோ அதை நீங்க என்னன்னா
1: செய்யுங்க.
0: இந்த பெரிய காரியத்தை புரிந்து கொள்றவங்க அநேகர் இல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்.
1: ஹல்லேலூயா.
0: நீங்க தனியா தரிசனத்தை தாங்கி நிற்க முடியாதுங்கிறதுனாலதான் அந்த பாரத்தை தாங்கி நிற்க தேவையான ஒரு சின்ன அணியை கத்தர் உங்களுக்கு தருகிறார்.
1: ஹல்லேலூயா.
0: குறிச்சு நம்ம அடுத்து என்ன செய்யலாம்? தியானிக்கலாம்.
1: ஆமென். ஆமென்.
0: இன்னைக்கு செய்தியினுடைய கரு என்னன்னா, உங்க வெற்றியை பார்த்துட்டு உங்க பின்னாடி திரளுகிற கூட்டத்தை தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்கன்னா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை என்னன்னா செய்யுங்க. ஆனா உங்க தரிசன கூட்டாளிகள் யாருன்னா, உங்களுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்று உங்களோட பயணிக்கிறவங்க தான் தரிசன கூட்டாளி.
1: ஆமென்.
0: தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தரிசனம் எங்களுக்கு இருந்தால் மட்டும் போதாது, இந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற தரிசன பங்காளிகளை எங்களுக்கு தருகிறீர். அவங்க தான் எங்களோட பயணிக்கிறாங்க. எங்களை பயன்படுத்துறத கண்டு அவங்க பரவசம் அடையல. இந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருக்கிறதுனால அவங்க பாரப்படுறாங்க. அவங்க பரவசப்படுற கூட்டம் இல்லை, அவங்க பாரப்படுற கூட்டம். இந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த வெளிப்பாட்டுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, தரிசனத்தை புரிந்து கொண்டவங்க எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையை போல மற்றவங்க கொடுக்க முடியாது. அபிகாயில் கொடுத்த ஆலோசனையை மற்றவங்களால கொடுக்க முடியாது தாவீதுக்கு. ஏன்னா அவளுக்கு தாவீது குறித்த வெளிச்சம், அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா டேவிடோட பேச முடிஞ்சு அவளால. பரவசம் அடைகிறவங்க கொடுக்க முடியாத ஆலோசனையை எங்களை குறிச்ச வெளிப்பாடை பெற்று எங்க மேல பாரம் உள்ளவங்க கொடுக்க முடியும். அதை தான் நாங்கள் வேல்யூ பண்ணணும். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
4: இழந்து கலக்கத்தோடு இருக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசினார், என்னில் மகிழ்ந்திரு, இதய விருப்பம் நிறைவேற்றுவேன், பிரச்சனையை குறித்து புலம்பாதே, ஒப்படைத்துவிடு என்னிடம், எரிச்சலை நீக்கிவிட்டு எதிரானவர்களுக்கு நன்மை செய், காத்திரு பொறுத்திரு, உன் நீதியை பட்ட பகர்வுகள் விளங்க செய்வேன். இதுதான் சங்கீதம்.

0: the teaching on the blood of Jesus.
1: యేసుவின் இரத்தத்தை குறித்த போதனை நாம் ஆரம்பித்த வேளையிலே,
0: we went to a particular passage of scripture and let's go to it again.
1: ஒரு குறிப்பிட்ட வேத பகுதிக்கு நாம் சென்றோம், மறுபடியும் அதற்கு நாம் செல்வோம்.
0: Revelation chapter 12 and verse 11.
1: வெளிப்படுத்தல் 12 ஆம் அதிகாரம் 11 ஆம் வசனம்.
0: Revelation 12:11.
1: வெளிப்படுத்தல் 12:11.
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony, and they did not love their lives to death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Here we are told that the saints took victory over Satan by the blood of the lamb.
1: பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே பிசாசை வென்றார்கள் என்று இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது.
0: But I pointed out to you the particular way in which it is stated here.
1: இந்த இடத்திலே அது எவ்வாறு குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன்.
0: Doesn't leave it at that saying that they took victory by the blood of the lamb. It says by the blood of the lamb and by the word of their testimony.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே என்று சொல்லி விட்டுவிடாமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று சொல்லுகிறது.
0: Three things are mentioned here.
1: மூன்று காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
0: The blood, the word and their testimony.
1: ரத்தம் பிறகு வசனம் பிறகு சாட்சி.
0: There are three elements working together and bringing about victory in the believer's life.
1: விசுவாசியின் வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வருவதற்கு மூன்று காரியங்கள் இணைந்து செயல்படுகிறது.
0: These are the things that we are studying concerning faith.
1: விசுவாசம் குறித்து இந்த காரியங்களை தான் நாம் படித்து வருகிறோம்.
0: We will later on talk about the word of God and its importance in the believer's life.
1: பிற்பாடு தேவனுடைய வசனத்தை குறித்தும் அது விசுவாசியின் வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியமானது என்பது குறித்து நாம் படிப்போம்.
0: And we have talked much about our testimony, our confession and how that is so important.
1: நம்முடைய சாட்சி குறித்து நம்முடைய அறிக்கை குறித்து நாம் பேசினோம், அது எவ்வளவு முக்கியம் என்று பார்த்தோம்.
0: These are the various vital elements that bring about the victory over Satan and the powers of the devil.
1: பிசாசின் மீது அவருடைய சக்தியின் மீது நமக்கு வெற்றியை கொண்டு வருவது இப்படிப்பட்ட பல்வேறு மிக முக்கியமான காரியங்கள் தான்.
0: These are forces, these are various elements that work together in combination with one another.
1: இந்த பல்வேறு சக்திகள் தான் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது.
0: Three things are working together here in the saints' victory over Satan.
1: பரிசுத்தவான்கள் பிசாசின் மீது வெற்றி பெறுவதிலே மூன்று காரியங்கள் இணைந்து செயல்படுகிறது.
0: The blood,
1: ரத்தம்,
0: the word,
1: வசனம்,
0: and the testimony.
1: பிறகு சாட்சி.
0: And let us say it like this.
1: இதை இப்படி நாம் சொல்லுவோம்.
0: How do they combine?
1: இவைகள் எவ்வாறு இணைகிறது?
0: How do they work together?
1: எவ்வாறு இவைகள் இணைந்து செயல்படுகிறது?
0: Let me put it in one sentence.
1: அது ஒரே வரியில சொல்றேன்.
0: When the saint begins to understand and confess what the word says that the blood of Jesus has done for him, then there is victory.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தனக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை ஒரு பரிசுத்தவான் எடுத்து அறிக்கை செய்யும் போது அப்போது வெற்றி உண்டாகிறது.
0: When you take what the word says that the blood of Jesus has done and testify about it, confess it, there is victory.
1: இயேசுவின் ரத்தம் செய்த காரியத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் எடுத்து உங்கள் வாயினாலே பேசும்போது அப்பொழுதுதான் வெற்றி உண்டாகிறது.
0: Now any of these teachings we need to see if it is a consistent teaching of the scripture.
1: வசனங்கள் ஒன்றை போதிக்கும்போது வசனங்களிலே எல்லா இடங்களிலும் அந்த போதனை காணப்படுகிறதா என்பதை நாம் கண்டறிய வேண்டும்.
0: When we taught the name of Jesus, we showed you consistently throughout the New Testament and throughout even the Old Testament how the name is used.
1: இயேசுவின் நாமத்தை குறித்து நாம் படித்தபோது புதிய ஏற்பாடு முழுவதும் அது மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டிலும் கூட அந்த நாமம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம்.
0: And now we are doing the same with the truth about the blood of Jesus.
1: இப்போது இயேசுவின் ரத்தத்தை குறித்த சத்தியத்தை பார்க்கும்போது அப்படியே நாம் செய்கிறோம்.
0: Last week we referred to the Passover lamb.
1: கடந்த வாரம் பஸ்கா ஆட்டுக்குட்டி குறித்து நாம் பார்த்தோம்.
0: That was a very dramatic presentation of the blood of Jesus and what the blood of Jesus does.
1: இயேசுவின் ரத்தத்தை குறித்து அந்த ரத்தம் என்ன செய்கிறது என்பதை குறித்தும் எடுத்துக்காட்டான ஒரு விதத்திலே அது சொல்லப்படுகிறது.
0: The blood was shed in a basin.
1: ஒரு பாத்திரத்திலே ரத்தம் சிந்தப்பட்டது.
0: Then it was not left there. They took the blood and smeared it on the doorposts and the lintels.
1: பிறகு அந்த ரத்தத்தை அப்படியே விட்டு விடுவாங்க, அதை எடுத்து நிலைக்கால்களிலே வாசல்களிலே பூசினார்கள்.
0: They used a common plant called hyssop in order to do that.
1: அதை செய்வதற்கு ஈசோப்பு கொழுந்து ஒன்றை எடுத்து பயன்படுத்தினார்கள்.
0: Grew in plenty everywhere all over that land.
1: அந்த தேசம் முழுவதும் இந்த ஈசோப்பு எல்லா இடத்திலும் விளையக்கூடியதா இருக்கு.
0: Used it like a brush, very much like a brush.
1: ஒரு பிரஷ் போல அதை பயன்படுத்தினார்கள்.
0: And they smeared it on the doorposts and the lintels.
1: வாசல்கால்களிலே நிலைக்கால்களிலே அதை தடவினார்கள்.
0: And the blood saved them from death and from all the danger.
1: பிறகு அந்த இரத்தம் தான் மரணத்திலிருந்து எல்லா விதமான ஆபத்திலிருந்து அவர்களை காத்து கொண்டது.
0: There was a tremendous message there.
1: அங்கே ஒரு பயங்கர செய்தி அவங்களுக்கு சொல்லப்படுகிறது.
0: They were told to stay behind that door.
1: அந்த வாசற்படியின் பின்னால் இருக்கும்படி அவர்களுக்கு சொல்லப்பட்டது.
0: If they came out and stayed outside, they will not be protected.
1: அவர்கள் வெளியே வந்து விட்டால் பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள்.
0: Showing that salvation, redemption, protection, everything is in the blood.
1: அதன் மூலமாக ரட்சிப்பு, மீட்பு, பாதுகாப்பு அனைத்துமே இரத்தத்தில் இருக்கிறது என்ற
0: And it is under the blood that we can claim all these things.
1: இரத்தத்தின் கீழாக தான் இவை எல்லாவற்றையும் நாம் உரிமை பாராட்ட முடியும்.
0: So this is a teaching way back in the Old Testament.
1: ஆகவே இந்த போதனை பழைய ஏற்பாட்டில் அன்றைக்கே காணப்படுகிறது.
0: And I have showed you even previously, even before that, how as soon as Adam sinned, God came to the Garden of Eden and made him a coat of skin.
1: அதற்கு முன்னரே ஆதாம் பாவம் செய்த உடனே எப்படி தேவன் வந்தார், அவனுக்கு ஒரு தோல் உடை உண்டாக்கி கொடுத்தார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன்.
0: Taking off the fig leaf clothes, he dressed him with a blood-drenched skin of an animal.
1: அத்தியிலை உடையை அவனை விட்டு எடுத்து விட்டு ரத்தம் தோய்ந்த ஒரு மிருகத்தினுடைய தோல் உடையை தேவன் அவனுக்கு கொடுத்தார்.
0: Showing that the covering for man's sin and shame is available through the blood.
1: அதன் மூலமாக ரத்தத்தின் மூலமாக தான் மனிதனுடைய பாவத்துக்கும் அவமானத்துக்கும் ஒரு மூடுதல் உண்டா இருக்கிறது என்பதை அவர் காண்பிக்கிறார்.
0: Later on, Cain's offering was rejected because of that very fact that he did not respect God's formula and principle regarding the forgiveness of sins and how the sin must be taken care of.
1: பாவம் மன்னிப்பை குறித்து பாவம் எப்படி பரிகரிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து தேவன் ஒரு கோட்பாட்டை நியமித்திருந்தார். அதன்படி பலியை கொண்டு வராதபடியினாலதான் பிற்பாடு காயினுடைய பலியும் நிராகரிக்கப்பட்டது.
0: Because Abel brought a sacrifice that had the bloodshed, God honored it.
1: ஆபேல் ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு பலியை கொண்டு வந்தபடியினால தான் தேவன் அதை அங்கீகரித்தார்.
0: So there are many other examples.
1: ஆக இப்படி பல உதாரணங்கள் இருக்கு.
0: It is throughout the scriptures.
1: பல வசனங்கள் முழுவதும்.
0: But Passover is one of the dramatic examples.
1: அந்த பஸ்கா இருக்கிறதே அது மிகவும் எடுத்துக்காட்டான ஒரு உதாரணமா இருக்கிறது.
0: Today I want to concentrate on another wonderful example.
1: இன்றைக்கு இன்னொரு அற்புதமான ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
0: From the Old Testament.
1: பழைய ஏற்பாட்டிலிருந்து.
0: This is found in Joshua chapter 2.
1: இது யோசுவா இரண்டாம் அதிகாரத்திலே காணப்படுகிறது.
0: This is about the harlot Rahab and the scarlet thread.
1: இது வேசியாக ராகாவை குறித்தும் அங்கே காணப்பட்ட அந்த சிவப்பு நூலை குறித்ததாகும்.
0: Now you know the story behind it, some of you will know it thoroughly.
1: இந்த கதை சம்பவம் உங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு நன்றாக அது தெரிந்திருக்கலாம்.
0: But for the sake of those who are not familiar with it, let me just give a little background.
1: இதை நன்றாக அறியாதவர்களுக்காக இந்த பின்னணியை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லட்டும்.
0: And then let me go into the verses here in chapter 2.
1: இந்த இரண்டாம் வசனத்துல வசனங்களை நான் வாசிக்கட்டும்.
0: Now Rahab was a harlot who lived on the walls of Jericho.
1: ராகாப் ஒரு வேசி, எரிகோவின் மதில்களிலே அவள் வாழ்ந்து வந்தாள்.
0: Now Jericho, if you read about Jericho in various through the various sources, it seems like the city was filled with a lot of wickedness.
1: பாருங்கள், எரிகோ பட்டணத்தை குறித்து பல்வேறு புத்தகங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் என்ன தெரிகிறது, அந்த பட்டணமே துன்மார்க்கத்தினாலே நிறைந்திருந்தது.
0: A lot of ungodly things were happening in Jericho. It was very much like Sodom and Gomorrah.
1: அந்த எரிகோ பட்டணம் ஏறக்குறைய சோதோம் கொமோரா போல இருந்தது. தேவ பக்தி இல்லாத நிறைய காரியங்கள் அங்க நடந்தது.
0: That is one of the reasons that such an utter destruction came upon Jericho.
1: ஆகவே தான் எரிகோ மீது அப்படிப்பட்ட முழு நாசம் உண்டாயிற்று.
0: And here this woman is living on the wall with her father, mother, brothers and sisters.
1: ஆனா இங்க இந்த ஸ்திரீ அந்த மதில் மீது தன்னுடைய தாய், தகப்பன், மற்ற சகோதர சகோதரிகளோடு வாழ்ந்து வருகிறார்.
0: Living with a family and running a house of prostitution.
1: குடும்பத்தோடு தான் வசித்து வந்தால் என்றாலும் அவள் விபச்சாரமும் செய்து வந்தாள்.
0: You can understand how the situation was.
1: அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம்.
0: Meanwhile, God had told the people of Israel to go and possess the city of Jericho.
1: இதற்கிடையே எரிகோ பட்டணத்தை போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லியிருந்தார்.
0: Joshua, the leader of the people of Israel, sent a couple of spies in order to spy out the city of Jericho.
1: எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படியாக இஸ்ரவேலின் தலைவனாகிய யோசுவா தானே இரண்டு வேவுகாரரை அனுப்பினார்.
0: Those two spies came and took refuge in harlot Rahab's house.
1: அந்த இரண்டு வேவுகாரர்கள் வந்து வேசியாகிய ராகாப் வீட்டிலே தஞ்சம் புகுந்தார்கள்.
0: And she housed them there.
1: அவள் அவர்களை மறைத்து வைத்தாள் அங்கே.
0: And she seemed to have understood something about this whole thing that is happening with the people of Israel.
1: இஸ்ரவேல் மக்களிடத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் அவள் நன்றாக புரிந்து கொண்டவள் போல நமக்கு தோன்றுகிறது.
0: In verse 9 we will start reading.
1: ஒன்பதாம் வசனத்தை நாம் படிக்க ஆரம்பிப்போம்.
0: In the previous verses it says how she took the woman took the men that came as spies and hid them in her house.
1: முந்தின வசனம் சொல்கிறது தன்னுடைய வீட்டுக்கு வந்த அந்த வேவுக்காரர் எப்படி இந்த பெண் மறைத்து வைத்தாள் என்பது குறித்து.
0: She hid them in the roof.
1: அந்த கூரையிலே மறைத்து வைத்தாள்.
0: King's men had heard about the spies who had entered in, came searching searching for them.
1: Yes, வேவுக்காரர் வந்து விட்டார் என்பதை கேள்விப்பட்ட ராஜாவின் ஆட்கள் அவர்களை தேடி வந்தார்கள்.
0: But she told them she don't know where these people are.
1: இவள் சொல்லிவிட்டா இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது.
0: She said they came but they left and I don't know where they went. என்ன
1: சொன்னால் வந்தார்கள் ஆனால் போய் விட்டார்கள் எங்கு போனாலும் எனக்கு தெரியாது என்று சொல்கிறார்.
0: But then after these men left, the men were searching for the spies left. She began to speak to these spies.
1: வேவுக்காரர் தேடி வந்த ராஜாவின் மனுஷர் சென்ற பிறகு இந்த வேவுக்காரரோடு இவள் வந்து பேசுகிறார்.
0: Verse 9.
1: 9வது வசனம்.
0: And said to the men, I know that the Lord has given you the land, that the terror of you has fallen on us, that all the inhabitants of the land are faint hearted because of you.
1: கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனால் என்றும் அறிவேன்.
0: See, she heard something.
1: பாருங்கள் ஏதோ ஒன்றை அவள் கேட்டாள்.
0: She heard something about the living God and his chosen people.
1: ஜீவனுள்ள தேவனை குறித்தும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை குறித்தும் ஏதோ ஒன்றை கேள்விப்பட்டாள்.
0: She had heard about their victories.
1: அவருடைய வெற்றிகளை குறித்து கேள்விப்பட்டாள்.
0: She had heard about how their God has been with them.
1: எப்படி அவருடைய தேவன் அவரோடு இருக்கிறார் இருந்தார் என்பதை கேள்விப்பட்டாள்.
0: Remember, she was a notorious woman.
1: பயங்கரமான ஒரு பெண்மணி.
0: You know, she is not even accepted very well in the society.
1: சமுதாயத்தில் இவள் நன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவளும் அல்ல.
0: She lived a despicable, sinful life.
1: பயங்கரமான கேவலமான ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தால்
0: normal people wouldn't have anything to do with her.
1: சாதாரண மக்களுக்கும் அவளுக்கு சம்பந்தமே இருக்காது.
0: But how much this truth that she heard makes a difference in her is something important that we must notice.
1: ஆனால் இவள் கேட்ட இந்த உண்மை இந்த சத்தியம் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதை நாம் கவனிக்க வேண்டும்.
0: She had heard wonderful things about the living God.
1: ஜீவனுள்ள தேவனை குறித்து அற்புதமான காரியங்களை அவள் கேட்டாள்.
0: And she knows that their God is a living God.
1: அவருடைய தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவள் அறிந்து
0: கொள்கிறாள். For we have heard of how the Lord dried up the water of the Red Sea for you when you came out of Egypt and what you did to the two kings of the Amorites who were on the other side of Jordan, Sihon and Og, whom you utterly destroyed.
1: நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டபோது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கு ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம்.
0: As soon as we heard these things, our hearts melted. Neither did there remain any more courage in any one of us because of you. For the Lord your God is God in heaven, above and on earth beneath.
1: கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்.
0: This is where the whole thing work started in her heart.
1: பாரு இந்த இடத்துல தான் அவருடைய இதயத்தில் அந்த வேலை கிரிய செய்ய ஆரம்பித்தது.
0: She had heard about this living God.
1: இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்து கேள்விப்பட்டார்.
0: And she had to believe, she had begun to believe.
1: அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தார்.
0: That is why she hid these people.
1: ஆகவே தான் இந்த ரெண்டு பேரையும் அவள் மறைத்து வைத்தார்.
0: Her hiding these people was an act of faith.
1: பாருங்கள் ரெண்டு பேரை மறைத்து வைத்தாலே அது அவருடைய விசுவாச கிரியையை காண்பிக்கிறது.
0: You know, the Bible says that the parents of Moses hid him by faith.
1: பாருங்க வேதம் சொல்கிறது மோசேயின் பெற்றோர்கள் விசுவாசத்தினாலே அவனை ஒளித்து வைத்தார்கள் என்று.
0: Now a lot of people reading that they say how can you by faith hide a child?
1: நிறைய பேர் இதை வாசித்த உடனே எப்படிங்க விசுவாசத்தினாலே ஒரு பிள்ளையை ஒளித்து வைக்க முடியும் என்று கேட்கிறார்கள்.
0: It means that you're hiding him because you believe a certain thing is going to take place.
1: அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு சம்பவம் நடைபெற போகிறது என்று விசுவாசித்து அதனாலே அந்த பிள்ளையை ஒளித்து வைக்கிறார்கள்.
0: Moses parents hid him by faith. They simply did not hide the child. I'm sure that many people hid their children in those days because there was a law against these male children that were being born.
1: பாருங்கள் மோசேயின் பெற்றோர்கள் விசுவாசத்தினாலே அவனை கொண்டு போய் ஒளித்து வைத்தார்கள். அந்த காலத்துல அவளுக்கு எதிராக ஒரு சட்டம் இருந்தனால இன்னும் அனைவரும் தங்கள் பிள்ளைகளை ஒளித்து வைத்திருப்பாள் என்று நான் நம்புகிறேன்.
0: They were trying to, many women I'm sure were trying to protect their male children and trying to hide them not by faith but out of desperation and out of fear.
1: மற்ற அநேகம் பெண்களும் தாய்மார்களும் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஒளித்து வைத்தார்களே அவர்கள் ஒளித்து வைத்தது விசுவாசத்தினாலே ஒளித்து வைக்கவில்லை பிள்ளை கொண்டு போடப்படுமோ என்று பயத்தினாலே ஒளித்து வைத்தார்கள்.
0: There's a big difference between the way that Moses parents did it and others did it.
1: மோசேயின் பெற்றோர் செய்ததற்கும் மற்றவர்கள் செய்ததற்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இருக்கிறது.
0: Parents of Moses hid him by faith.
1: மோசேயின் பெற்றோர்கள் விசுவாசத்தினாலே அவனை ஒளித்து வைத்தார்கள்.
0: What was their faith?
1: அவருடைய விசுவாசம் தான் என்ன?
0: God had told them to God had told Abraham their forefather about a deliverance that was going to come to them after 400 years of captivity in Egypt.
1: எகிப்திலே 400 வருடம் இந்த ஜனங்கள் சிறையிருப்புக்கு பின்பு விடுவிக்கப்படுவார்கள் என்று இந்த ஜனங்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் அறிவித்தார்.
0: They remembered that very well.
1: அதை நன்றாக ஞாபகம் வைத்திருந்தார்கள்.
0: And it was in the back of their mind. They believed it that it was 400 years and their deliverance was due any time.
1: அவருடைய மனதிலே இருந்தது இப்போது 400 வருடங்கள் முடிந்து விட்டது எந்த நேரத்திலும் தாங்கள் விடுவிக்கப்படலாம் என்று அவள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள்.
0: They were looking forward for the deliverance.
1: அந்த விடுதலைக்காக அவர்கள் எதிர்நோக்கி காத்திருந்தார்கள்.
0: They thought if they could only save this child that deliverance would come.
1: என்ன யோசித்தாலும் இந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றினால் போதும், விடுதலை கிடைத்துவிடும்.
0: And they can come out alive with this child.
1: இந்த பிள்ளையோடு கூட உயிரோடு வெளியே வந்து விடலாம்.
0: And then you know the story of how Pharaoh's daughter went and found the child.
1: அந்த பிறகு அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், எப்படி பார்வோன் குமாரத்தை இந்த பிள்ளையை கண்டுபிடித்தால் என்று.
0: And how that Moses' own mother was called to raise the child.
1: எப்படி மோசேயின் சொந்த தாயே இந்த பிள்ளையை வளர்க்கும்படி அழைக்கப்பட்டால் என்று.
0: Raise the child in Pharaoh's palace, giving him Pharaoh's food and educating him with Pharaoh's money. And give him all the riches of Pharaoh, being raised to topple Pharaoh and his army one day in the Red Sea.
1: ஒரு நாள் பார்வோனையும் அவனுடைய சேனையையும் செங்கடலிலே கவிழ்ப்பதற்காக இந்த மோசே அவனுடைய சொந்த தாயிலே பார்வோனுடைய அரண்மனையிலே அவனுடைய காசிலே அவனுடைய செல்வத்திலே அவனுடைய படிப்பிலே வளர்க்கப்படுகிறான்.
0: The way that God does some things are wonderful.
1: தேவன் சில காரியங்களை செய்வதை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது.
0: Now Rahab was acting by faith.
1: ராகாலும் விசுவாசத்தினாலே செயல்பட்டான்.
0: She was not just acting just for some money or a few other things.
1: ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்கும் அல்லது வேற ஏதாவது தயவு கிடைக்கும் என்று அவள் நினைக்கவில்லை.
0: She had believed something about this God.
1: இந்த தேவனை குறித்து ஏதோ ஒன்றை அவள் விசுவாசித்தாள்.
0: That is why she hid this man.
1: ஆகவே தான் ஆட்களை ஒளித்து வைத்தாள்.
0: She confessed what she believed.
1: தான் விசுவாசித்ததை அறிக்கை செய்தாள்.
0: Then in verse 12 she says.
1: அந்த பிறகு 12 வசனத்தில் சொல்கிறார்.
0: Now therefore I beg you, swear to me by the Lord, since I have shown you kindness, that you also will show me kindness to my father's house and give me a true token.
1: இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு எனக்கு நிச்சயமான ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால்.
0: And spare my father, my mother, my brother, my brothers, my sisters and all that they have and deliver our lives from death.
1: நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரனையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்க வேண்டும்.
0: She knew very well their city is going to be destroyed.
1: அவருடைய பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்று இவளுக்கு நன்றாய் தெரியும்.
0: She believed that God has given this city to the Israelites.
1: தேவன் இந்த பட்டணத்தை இஸ்ரவேலருக்கு கொடுத்து விட்டார் என்று அவள் நம்பினாள்.
0: Now look at what she is asking.
1: இப்போ அவள் என்ன கேட்கிறாள் என்று பாருங்கள்.
0: She is not only believing for her to be saved from destruction, she is believing for the father, mother, brothers, sisters and all their children, their families.
1: அழிவிலிருந்து தான் மட்டும் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று அவள் நம்பவில்லை. இவளுடைய தகப்பன் தாய் அவளுடைய உறவினர்கள் எல்லாரும் முழு குடும்பமே தப்புவிக்கப்பட வேண்டும் என்று அவள் விரும்புகிறார்.
0: This is very significant to me.
1: இது எனக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாய் கருதப்படுகிறது.
0: Even though she was a very bad woman, notorious woman, her faith was now coming up.
1: இவள் மிக மோசமான கேவலமான ஒரு பெண்மணியா இருந்தாலும் இவளுடைய விசுவாசம் இப்பொழுது வெளியே வருகிறது.
0: She began to believe in the living God.
1: ஜீவனுள்ள தேவனை அவள் விசுவாசிக்க ஆரம்பித்தாள்.
0: And there is no limit to her belief. She is asking for the entire family. And number of them to be saved from destruction.
1: விசுவாசத்துக்கு ஒரு எல்லை இல்லை பாருங்கள். குடும்பத்துள்ள அனைவரும் ஏறக்குறைய நிறைய பேர் இருக்கிறார்கள், எல்லாருமே காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவள் கேட்கிறாள்.
0: So the men answered her, our lives for yours, if none of you tell this business of ours, and it shall be when the Lord has given us the land, we will deal kindly and truly with you.
1: அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள்.
0: Now then verse 17.
1: The
0: men said to her, we'll be blameless of this oath of yours which you have made us swear. Unless when we come into the land you bind this line of scarlet cord in the window through which you let us down, unless you bring your father, your mother, your brothers and your father's household to your own home.
1: அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன் இடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள், இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம்.
0: Now she asks these men to save her from destruction.
1: பாருங்கள், இந்த ஆட்கள் தங்களை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று இவள் கேட்கிறாள்.
0: And the men say, we're going to give you a scarlet thread which we want you to tie on your window.
1: அந்த ஆட்கள் சொல்கிறார்கள், ஒரு சிவப்பு நூல் கயிற்று உன்னிடம் கொடுக்கிறோம், அந்த ஜன்னலிலே நீ அதை கட்டி வைக்க வேண்டும்.
0: And when we come, tell your father and the mother and all your father's household to be in your house.
1: அவர் சொல்றார், நாங்கள் வரும்போது உன்னுடைய தகப்பன் வீட்டா சகோதரர் எல்லாரும் உன்னுடைய வீட்டிலே இருக்கும்படி நீ சொல்ல வேண்டும்.
0: And so that they will all be saved from destruction.
1: அப்படி இருந்தால் தான் எல்லாரும் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவார்.
0: We will be responsible for all those that are in the house where that scarlet thread is tied up.
1: அந்த சிவப்பு நூல் கட்டப்பட்டிருக்கிறதே அந்த வீட்டிற்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவருடைய பாதுகாப்புக்கு தான் நாங்கள் பொறுப்பாளிகள்.
0: Now why and where did this scarlet thread come from?
1: இந்த சிவப்பு நூல் எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது?
0: What was this whole idea of the scarlet thread?
1: இந்த சிவப்பு நூல் என்று சொல்றாங்களே அதனுடைய முழு கருத்து தான் என்ன?
0: Where did these spies learn about the scarlet thread and how it should be used.
1: இந்த வேவுகாரர்கள் இந்த சோப்பு நூலை குறித்து அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து எங்கே கற்றுக்கொண்டார்கள்?
0: You see, they learned it back then when the Passover happened.
1: பாருங்கள், பஸ்கா பண்டிகை பஸ்கா நடந்ததே அப்போதே அதை கற்றுக்கொண்டார்கள்.
0: They learned how that the blood of the lamb that was shed, that was smeared on the doorpost, protected them from death.
1: எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்டதே அந்த ரத்தத்தை எடுத்து வாசல் காவலில் பூசின போது அது தங்களை பாதுகாத்தது என்பதை நினைவு கூர்ந்தார்கள்.
0: They knew how they all stayed behind the doors of that door which was smeared with blood and how they were all protected.
1: எப்படி ரத்தம் பூசப்பட்ட அந்த வாசல் காவலின் பின்னாலே தாங்கள் எல்லாரும் இருந்தபோது எல்லாருமே பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை உணர்ந்தார்கள்.
0: They had seen that the blood, the shed blood, when it is smeared and you stay behind it, there is protection.
1: சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு பின்னாலே தாங்கள் தங்கி இருக்கும் போது அங்கே பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள்.
0: There was crying and lamentation in every house of the Egyptians.
1: எகிப்தியரின் ஒவ்வொரு வீட்டிலும் புலம்பலும் அழுகையும் உண்டாயிருந்தது.
0: There was death in every house.
1: ஒவ்வொரு வீட்டிலும் சாவு இருந்தது.
0: But in the area of Goshen where the Israelites were living, they were safe, tucked away behind these doors that were smeared with the blood.
1: ஆ இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து வந்த கோசேன் பகுதியிலே எல்லாம் பத்திரமா இருந்தார்கள். ஏனென்றால் ரத்தம் பூசப்பட்ட அந்த வாசகாலுக்கு உள்ளாக அவர்கள் இருந்தார்கள்.
0: The gospel message had been preached to them.
1: சுவிசேஷம் செய்தி அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது.
0: The gospel is this.
1: சுவிசேஷம் இதுதான்.
0: The blood must be shed.
1: ரத்தம் சிந்தப்பட வேண்டும்.
0: The blood must be applied.
1: ரத்தம் பூசப்பட வேண்டும்.
0: The blood must be applied through the hyssop.
1: அந்த ஈசோப்பினாலே அது பூசப்பட வேண்டும்.
0: Now the modern day hyssop, the real hyssop is our tongue.
1: இப்போது நவீன காலத்து உண்மையான ஈசோப்பு நம்முடைய நாவு தான்.
0: Everybody's got one.
1: எல்லாருக்கும் ஒன்று இருக்கு பாருங்க.
0: Sometimes we use it for the wrong purpose.
1: சில சமயத்துல தவறான காரியங்களுக்கு அதை பயன்படுத்துறோம்.
0: What should we do with this hyssop?
1: இந்த ஈசோப்பை கொண்டு என்ன நாம் செய்ய வேண்டும்?
0: We need to talk about what the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து நாம் பேச வேண்டும்.
0: Now we don't take a literal blood and put it on the doorpost.
1: இப்போது இழுத்தின்படியான ஒரு ரத்தத்தை எடுத்து நாம் வாசலிலே பூசுவதில்லை.
0: How do we claim protection?
1: எப்படி நாம் பாதுகாப்பு உரிமை பாராட்டுவது?
0: How do we claim pardon and forgiveness for sin?
1: எப்படி பாவ மன்னிப்பை நாம் கோருவது?
0: How do we claim safety?
1: எப்படி பாதுகாப்பை கோருவது?
0: How do we take victory, my friend?
1: எப்படி நாம் வெற்றி எடுப்பது நண்பர்களே?
0: You got to use this hyssop to take the blood and what the blood of Jesus has done and confess it with your mouth.
1: இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்து உங்கள் வாயினாலே இந்த ஈசோப்பினாலே நீங்கள் எடுத்து பூச வேண்டும்.
0: This is what brings the power.
1: இதுதான் வல்லமையை கொண்டு வருகிறது.
0: Any man can do it.
1: எந்த மனிதனும் அதை செய்யலாம்.
0: Everybody can speak about or confess what the blood of Jesus has done.
1: ஒவ்வொருவரும் யார் வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை பற்றி பேசலாம், அறிக்கை செய்யலாம்.
0: It is the every redeemed believer's right.
1: அது மீட்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியினுடைய உரிமையா இருக்கிறது.
0: All you got to do is go to the word and see what the word says the blood has done. And speak it, confess it.
1: நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வசனத்துக்கு செல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கு என்று வசனம் சொல்லுகிறதோ அதை அப்படியே பேசுங்கள்.
0: That is what the Israelites did.
1: இஸ்ரவேல் மக்கள் அதை தான் செய்தார்கள்.
0: They were told to do it literally in those days by just taking the blood and smearing on the door.
1: அதனால் எழுத்தின்படியே அவங்களுக்கு செய்ய சொல்லப்பட்டது அந்த ரத்தத்தை எடுத்து வாசகால பூசுங்கன்னா.
0: But this is the meaning of the whole thing.
1: ஆனா அந்த காரியத்தினுடைய அர்த்தமே இதுதான்.
0: This is the thing that was expected of the believer.
1: பாருங்க விசுவாசிகள் இப்படி தான் செய்ய வேண்டும் என்று
0: எதிர்பார்க்கப்பட்டது. They learned a great lesson that day that you can stay behind those doors and be protected.
1: அன்றைக்கு இரவு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். வாசலுக்கு பின்னால இருந்தா பத்திரமா இருக்கலாம்.
0: Now that was not just for that day.
1: அது அந்த நாளுக்காக மட்டுமல்ல.
0: They realized that this would work any time and every time they did it.
1: இந்த காரியம் அவர்கள் எப்பொழுது செய்தாலும் சரிபட்டு வரும் என்பதை அவள் உணர்ந்து கொண்டார்.
0: That is why they gave this woman a scarlet thread and told her to hang it down a rope through that window.
1: ஆகவே தான் அந்த பெண்ணுக்கு அந்த சிவப்பு நூல் கயிற்றை கொடுத்து இந்த ஜன்னலில் கட்டி தொங்க விடு என்றார்கள்.
0: And they told all the father's household to be inside her house.
1: அது மட்டுமல்ல அவருடைய தகப்பன் வீட்டார் அனைவரும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்படி சொன்னார்.
0: There is no time to kill a lamb for Rahab and her family.
1: ராகாபுக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கொல்லங்க நேரம் இல்லை.
0: There was no time and convenience to go through the whole procedure of killing a lamb, shedding the blood and so on.
1: ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு ரத்தத்தை சிந்தி அதை எடுத்து பூசுவதற்கு எல்லாம் அங்க நேரம் இல்லை.
0: That is why a scarlet thread was given as a symbol.
1: ஆகவேதான் ஒரு அடையாளமாக சிவப்பு நூல் கொடுக்கப்பட்டது.
0: It is the truth.
1: அதுதான் சத்தியம்.
0: So the woman did exactly as they told her.
1: ஆகவே அவர்கள் சொன்னது போலவே அந்த பெண் செய்தார்.
0: Rahab did exactly as she was told.
1: எப்படி சொல்லப்பட்டதோ அப்படியே ராகாப் செய்தார்.
0: Verse 21 we read this.
1: 21 இப்படி வாசிக்கும்.
0: According to your, she said, according to your word, so be it.
1: அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியாக கடவது.
0: That is faith.
1: அதுதான் விசுவாசம் பாருங்க.
0: She believes in the blood.
1: இரத்தத்தை அவள் விசுவாசிக்கிறாள்.
0: She believes in the protection that comes through the shed blood.
1: சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் வரக்கூடிய பாதுகாப்பை அவள் விசுவாசிக்கிறாள்.
0: She is a bad person. She is unacceptable to the society, but she has now put her faith in the living God.
1: இவள் மோசமானவள் தான், சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவள் தான், என்றாலும் ஜீவனுள்ள தேவன் மீது இப்போது தன்னுடைய விசுவாசத்தை அவள் வைக்கிறாள்.
0: She is ready to do exactly as she was commanded.
1: என்ன அவளுக்கு கட்டளையிடப்பட்டதோ அப்படியே செய்ய அவள் ஆயத்தமா இருக்கிறாள்.
0: And she put the scarlet thread through the window.
1: The soapgate janalile katti veithaar.
0: All the family was behind the doors.
1: Avade kudumam ellame andha veettukulla irundhathu.
0: Her disobedience that day would have cost the life of every person in her family.
1: Andha naalile kilpadiyamal yaradhu poi irundhal avul kudumbathirunda ovvorude uyiru andhu poi irukku.
0: When the people of Israel came and took over Jericho, every little part of Jericho was destroyed.
1: Israel makkal vandu Jericho pattinathai kaipatriya bodhu ovvoru pagudiyum alithu naasam aakinaar.
0: But Rahab and her household was saved.
1: Anal Rahab avude veettarum kaapaatrapettaargal.
0: This whole idea comes from the Passover.
1: Ana andha enname karuthe Paskavil irundhu dhaan varugirathu.
0: What does the Passover show?
1: Andha Paska edhai kaanbikkirathu?
0: It shows that this blood redeems.
1: Indha ratham meekkirathu endrai kaanbikkirathu.
0: This blood protects.
1: Indha ratham paadhaakkirathu.
0: This blood safeguards.
1: Indha ratham namai bathramaai vaithirukkirathu.
0: This is the blood that covers the people.
1: Indha ratham dhaan makkalai moodugirathu.
0: This is what the Passover incident showed.
1: Paska sambhavam idhai dhaan kaanbikkirathu.
0: And this is exactly what took place in Rahab's case.
1: ராகாபுடியே விஷயத்துல இதுதான் சரியாய் நடந்தது.
0: But there is a lot of difference between the two incidents.
1: ஆனா அந்த ரெண்டு சம்பவங்களுக்கு இடையே நிறைய வித்தியாசம் இருக்குது.
0: The Passover took place among the Hebrew children of Israel.
1: பஸ்கா இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே நடைபெற்றது.
0: But Rahab was a Gentile.
1: ஆனா ராகாபோ ஒரு புறஜாதியாள்.
0: Did you know that?
1: அது உங்களுக்கு தெரியுமா?
0: Rahab was a Gentile.
1: ராகாபோ ஒரு புறஜாதியாள்.
0: She was part of that evil system.
1: அந்த அசுத்தமான முறை இருக்கவுடைய ஒரு பகுதியா இருந்தா.
0: She was part of Jericho.
1: எரிகோவின் ஒரு பகுதியா இருந்தா.
0: She was part of the people that worshiped other gods and false gods.
1: மற்ற தெய்வங்களை கள்ள தெய்வங்களை வணங்கினாலே அந்த கூட்டத்தை சேர்ந்தவள்.
0: But and she lived a very bad life.
1: அது மட்டுமல்ல மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவள்.
0: When she put her faith in the blood of Jesus.
1: ஆனால் இயேசுவின் இரத்தத்தின் மீது அவள் தன்னுடைய விசுவாசத்தை வைத்தபோது.
0: The scarlet thread stood for the blood of Jesus and was a type of the blood of Jesus.
1: அந்த சிவப்பு நூல் இயேசுவின் இரத்தத்துக்கு ஒரு மாதிரியாய் நீளாட்டமாய் இருந்தது.
0: When she put her faith in that.
1: தன்னுடைய விசுவாசத்தை அதன் மீது அவள் வைத்தபோது.
0: She was saved. Her whole house was household was saved.
1: அவள் ரட்சிக்கப்பட்டாள். அவளுடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள்.
0: It didn't matter who she was.
1: அவள் யாரா இருந்தா அத பத்தி எல்லாம் கவலை இல்லை.
0: It didn't matter what her past was.
1: அவளுடைய கடந்த காலம் எப்படிப்பட்டது அதுவும் கவலை இல்லை.
0: It didn't matter what others thought about her.
1: மற்றவங்க அவளை குறித்து என்ன நினைத்தார்கள் அதுவும் கவலை இல்லை.
0: She did what was told to her.
1: என்ன சொல்லப்பட்டதோ அதை மாத்திரம் செய்தாள்.
0: She believed it.
1: அதை அவள் விசுவாசித்தாள்.
0: And the power of the blood worked for her.
1: இரத்தத்தின் மூலமாய் அவளுக்கும் கிரியை செய்தது.
0: Once again, this is what I want to point out tonight.
1: மீண்டுமாக இதை தான் இந்த இரவு நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
0: The believers must know today it is not this and that, it is the power that is in the blood that works.
1: இரத்தத்தில் உள்ள வல்லமை தான் கிரியை செய்கிற தவிர இதுவும் அதுவும் கிடையாது என்பதை விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
0: It is you believing what the word says about the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
0: That is what works, my friend.
1: அது தான் கிரியை செய்கிறது நண்பர்களே.
0: But look at a lot of Christian people.
1: அண்ணா நிறைய கிறிஸ்தவர்களை பாருங்கள்.
0: Like I said last Sunday.
1: கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னது போல.
0: They bring people there to sprinkle water all around their house.
1: ஆட்கள கூட்டி வந்து வீடு ஃபுல்லா தண்ணி தெளிக்க வைக்கறாங்க.
0: They go into every room and sprinkle water.
1: ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் போய் தண்ணி தெளிக்கறாங்க.
0: And some of them do other things.
1: வேற சில ஆட்கள் இன்னும் சில காரியங்களை செய்றாங்க.
0: Some of them come and they say you got witchcraft and we'll find out what has been kept inside your house by your enemies.
1: உங்களுக்கு ஏதோ பிலி சூனியம் பண்ணாங்க எதிரிங்க எங்க வச்சிருக்காங்க என்ன வச்சிருக்காங்க நாம கண்டுபிடிக்கலாம்ன்றாங்க.
0: So they sit in your house and fast and pray and try to find out where it is.
1: அவ உங்க வீட்ல உட்கார்ந்துட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முயற்சிக்கறாங்க.
0: And they take it out and throw it away.
1: அதை எடுக்கறாங்க வெளிய தூக்கி போடுறாங்க.
0: One man said you can't throw it away, you got to dig a hole 3 feet deep and put it in and cover it.
1: ஒருத்தர் சொன்னாரு சும்மா தூக்கி போட முடியாதுங்க 3 அடி ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி உள்ள மூடி வைக்கணும் அப்படி.
0: I don't know which bible they read.
1: எந்த பைபிள வாசான எனக்கு தெரியல.
0: The bible doesn't say you go get that man and it'll work for you.
1: அந்த போய் அந்த மனுஷனை கூட்டிட்டு வாங்க அப்ப எல்லாம் சரியா போடும் பைபிள் சொல்லு.
0: The bible doesn't say sprinkle water and it'll work for you.
1: தண்ணி தெளிங்க எல்லாம் சரியா போடும் வேதம் சொல்லவில்லை.
0: The bible says you believe what the blood of Jesus has done and what the word says the blood has done it'll work for you.
1: வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்தது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை விசுவாசி அது போல அது கிரியை செய்யும்.
0: You may say well brother I am not a gifted person like that other man.
1: நீங்க சொல்லலாம் அவரை போல நான் வரம் பெற்றவர் இல்லையே.
0: He has got all the 9 gifts.
1: அவருக்கு 9 வரங்கள் இருக்கு.
0: I tell you the one who gives the 9 gifts is living inside of you.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் 9 வரங்களையும் கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளாக வாழ்கிறார்.
0: The giver of all gifts is inside of you.
1: எல்லா வரங்களையும் கொடுக்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்.
0: The one who possesses the gift is not greater than the gift giver.
1: வரங்களை கொடுக்கிறதை விட வரங்களை பெற்றிருக்கிறவர் பெரியவர் அல்ல.
0: So don't look up or to the gifted people.
1: ஆக வரம் பெற்ற மனிதர்களையே பார்த்து கொண்டிருக்க வேண்டாம்.
0: The Christians are having a terrible sickness, a syndrome of following after gifted people.
1: இந்த கிறிஸ்தவர்கள் ஒரு பெரிய வியாதி இருக்கு. அது என்ன? இந்த வரம் பெற்ற மக்கள் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க.
0: ஒரு தொத்து வியாதி மாதிரி. யாருங்க அவருக்கு அந்த வரம் இருக்கா? One person is calling me and asking, உங்களுக்கு இந்த வரம் இருக்கா?
1: ஒருத்தர் என்ன கூப்பிட்டு கேட்டார், இந்த வரம் இருக்கானே?
0: I said, come on, the one who gives all the gifts is inside of
1: me. நான் சொன்னா வாங்க எல்லா வரங்களையும் கொடுக்கிறவன் எனக்குள்ளாக இருக்கிறார் என்று.
0: You know, they got this terrible sickness of following around those people that are gifted.
1: வரம் பெற்ற மனிதர்கள் பின்னால போற அந்த பயங்கரமான தொத்துமியாதே அவங்களுக்கு இருக்கு.
0: Now I believe in gifts.
1: வரங்களை நான் நம்புகிறேன்.
0: And I believe that God uses men with the spiritual gifts.
1: ஆவிக்குரிய வரங்களை கொண்டு மக்களை தேவன் பயன்படுத்துறார் என்பதை நான் நம்புகிறேன்.
0: But you tell me where the Bible teaches that believers ought to be believers ought to live depending upon the spiritual gifts of these specially gifted people.
1: இந்த வரம் பெற்ற மக்கள் இருக்கறாங்களே இவருடைய வரங்களை சார்ந்து தான் விசுவாசிகள் வாழ வேண்டும் என்று வேதத்துல எங்க சொல்லி இருக்கிறது?
0: There is nowhere the Bible tells us that we live dependent on them.
1: எந்த இடத்துல வேதம் நாம் அவளை தான் நம்பி வாழ வேண்டும் என்று சொல்லவே இல்லை?
0: No.
1: கிடையாது.
0: The gifts are given so that God may use them in various areas.
1: பல்வேறு பகுதிகளிலே தேவன் அவளை பயன்படுத்தும்படியாக வரங்களை அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: And God uses them.
1: தேவன் அவளை பயன்படுத்துகிறார்.
0: You are not to be going and searching for these gifts.
1: இந்த வரங்களை தேடி நாடி நீங்க ஓடிக்கொண்டிருக்க
0: கூடாது. Your deliverance is not in the hands of the gifted man.
1: உங்களுடைய விடுதலை வரம் பெற்ற அந்த மனிதருடைய கரத்தில் இல்லை.
0: Your deliverance is not some specialist.
1: உங்களுடைய விடுதலை ஏதோ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட இல்ல.
0: Peter healed the man.
1: பேதுரு ஒரு மனிதனை சுகமாக்கினான்.
0: The lame man, you remember?
1: அந்த முடவன ஞாபகம் இருக்கல உங்களுக்கு?
0: They said, how did this man get healed?
1: கேட்டார்கள், இந்த மனுஷனுக்கு எப்படி சுகம் உண்டாயிற்று?
0: Peter didn't say, well, I got the 9 gifts and I'm a specially endowed apostle and when people come to my house and I pray for them, so many have experienced healing.
1: உடனே பேதுரு, எனக்கு 9 வரங்கள் இருக்கு, நான் விசேஷமானவன், என் வீட்டுக்கு எல்லாம் வராங்க, எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்றேன், எல்லாருக்கும் சுகம் உண்டாகுதுன்னு சொல்லல.
0: Did you know what he said?
1: அவன் என்ன சொன்னான் தெரியுமா?
0: By the name of the Jesus is mine.
1: ரத்தத்தினுடைய சுத்தம் பண்ணுகிற பாதுகாக்கிற மீட்கிற வல்லமை என்னுடையது.
0: I don't have to have some special gift endowments to realize this power of the blood.
1: ரத்தத்தினுடைய வல்லமை உணர்வதற்கு ஏதோ விசேஷமான வரங்கள் எனக்கு அளிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
0: It is mine.
1: அது என்னுடையது.
0: If I believe what the word says about the blood.
1: ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுதோ அதை நான் விசுவாசிக்கும்போது.
0: If I confess it.
1: நான் அதை அறிக்கை செய்யும்போது.
0: If I take authority over everything through that.
1: அதன் மூலமாக எல்லாவற்றின் மீது நான் அதிகாரத்தை எடுக்கும்போது.
0: It is mine.
1: அது என்னுடையது.
0: So that is why I should not sit around and wait for some man to come and protect my family.
1: ஆகவே தான் என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நான் சும்மா உட்கார்ந்துட்டு யாராவது வர மாட்டாங்களா என்று பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
0: I should not be searching for some 24 number line to call.
1: 24 மணி நேரம் லைன் இருக்க அங்க ஃபோன் பண்ணலாமா பார்த்து இருக்க கூடாது.
0: Let those poor people that don't know anything about Jesus and the blood of Jesus and the name of Jesus, let them call.
1: இயேசுவை குறித்து உம்முடைய நாமத்தை குறித்து இரத்தத்தை குறித்து ஒண்ணுமே அறியாத பரிதாபமான அந்த மக்கள் அவர்கள் கூப்பிட்டு.
0: They need it.
1: அவங்களுக்கு தான் தேவை.
0: They don't know.
1: அவங்களுக்கு தெரியாது.
0: Maybe on the other end of the line there is someone that knows the power in the blood of Jesus.
1: ஒருவேளை
0: the power of the name of Jesus.
1: இயேசுவின் நாமத்தை குறித்து அந்த இரத்தத்தை குறித்து வல்லமையை குறித்து அறிந்தவர்கள் யாராவது போன்ல மறுமுனையில் இருப்பாங்க.
0: That will be good.
1: அப்போ நல்லா இருக்கும்.
0: That will work.
1: அது சரி
0: பட்டு. They will take authority in the name of Jesus.
1: அவர்கள் இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் எடுப்பார்கள்.
0: But you believer.
1: ஆனால் நீங்கள் விசுவாசிகள்.
0: You don't be going and dialing the number.
1: நீங்களும் போயிட்டு நம்பரை சுத்திட்டு இருக்காதீங்க.
0: You know people when they are told to use the tongue they are using the finger.
1: மக்கள் நாவை பயன்படுத்த சொன்னா விரலை பயன்படுத்தினுக்கறாங்க பாருங்க.
0: They do exactly the opposite.
1: ஏறே இதெல்லாம் செய்றாங்க.
0: You go and use your tongue.
1: போங்க போய் நாவை பயன்படுத்துங்க.
0: Claim the protection.
1: பாதுகாப்பு உரிமை பாராட்டுங்க.
0: If a woman like Rahab can save herself and her family,
1: ராகாப் போன்ற ஒரு பெண் தன்னையும் தன் குடும்பத்தையும் காத்துக்கொள்ள முடியும் என்றால்,
0: you are sons and daughters of the living God.
1: நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாக இருக்கிறீர்கள்.
0: If the protection of the blood of Jesus and the provision that the blood of Jesus brings can belong to a woman like Rahab, why not it belongs to us?
1: ராகாப் போன்ற ஒரு பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் வரக்கூடிய பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு உண்டாயிருக்கும் என்றால் ஏன் உங்களுக்கும் எனக்கு உண்டாயிருக்க கூடாது?
0: If Rahab can have it, why not a believer who's been a son and a daughter of God for 20 years have it?
1: ராகாப் அதை பெற முடியும் என்றால் 20 வருடங்களாக தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாக இருக்கிற நாமே
0: If Rahab can go and get her father and mother and go and get her brother and sisters and their wives and their children and get them all into her house so that they all can be saved, why can't I do that?
1: Rahab பை தன் தகப்பனும் தாயும் தன் சகோதரர்களை அவருடைய மனைவிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய சொந்தக்காரர்களை கூட்டிக் கொண்டு வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் என்றால் ஏன் நான் செய்ய கூடாது?
0: ஹலோ
1: ஹலோ.
0: But the Christian people are dialing.
1: ஆனா கிறிஸ்தவங்க நம்பரை சுத்திட்டு இருக்காங்க.
0: My son is terribly attacked by the devil, brother.
1: என் பையன் பிசாசுனால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கான் brother.
0: Well, sister, what are you doing?

0: பாதுகாப்பின் கீழாய் வையுங்கள்.
1: எல்லாத்தையும் கொண்டு அது உள்ள வைங்க. How do you do it?
0: அதை எப்படி செய்வது?
1: You say in the name of Jesus, I sprinkle the blood of Jesus around my household.
0: சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே என் வீட்டை சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன்.
1: Around my compound.
0: என்னுடைய காம்பவுண்டை சுற்றிலும்.
1: Around my children.
0: என்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும்.
1: Around my everything that belongs to me.
0: எனக்கு சொந்தமான எல்லாவற்றை சுற்றிலும்.
1: Around my business.
0: என்னுடைய வியாபாரத்தை சுற்றிலும்.
1: Around every work of my hand.
0: என் கைகளின் பிரயாசம் எல்லாவற்றை சுற்றிலும்.
1: Around all my efforts.
0: என்னுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றை சுற்றிலும்.
1: Everything that belongs to me.
0: எனக்கு சொந்தமான அனைத்து சுற்றிலும்.
1: I sprinkle the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை தெளிக்கிறேன்.
1: In the name of Jesus I keep away every harm and every evil and every danger.
0: Yesu namathala ella thingu aapathu ellavathin thoora agatchi vekkiren.
1: In Jesus name I take authority over every power of the enemy.
0: Yesu namathala edirin ovvoru vallamin meedha naan adhigaram edukkiren.
1: My son, my daughter, my grandchildren, my children, my wife, my granddaddy, everybody that I got, my cow, my dog, my everything is under the blood.
0: என்னுடைய மகன், மகள், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய ஆடு மாடுகள், எனக்கு சொந்தமான அனைத்துமே இரத்தத்தின் கீழாய் இருக்கிறது. நான் மூடுகிறேன்.
1: Sprinkle the blood of Jesus.
0: இயேசுவின் இரத்தத்தை தெளியுங்கள்.
1: Use your tongue.
0: உம்முடைய நாவை பயன்படுத்துங்கள்.
1: Jesus name I sprinkle it around me.
0: இயேசுவின் நாமத்தில் என்னை சுற்றி தெளிக்கிறேன்.
1: இரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன், இனி என்னை எதுவும் அணுகாது. That is the song.
0: அந்த பாட்டு தான் பாடுறோம். நாம
1: பாடுறாங்க நம்புறாங்களான்னு தெரியல. அதையும் பாடிட்டு இப்படியும் சொல்லிக்கிறாங்க, எதுவும்னா நாங்க இருக்கிறோம். My friend, you can do it.
0: நண்பர்களே, நீங்கள் அதை செய்யலாம்.
1: Why can't you do it for your household?
0: ஏன் உங்களுடைய வீட்டாருக்காக நீங்கள் அதை செய்யக்கூடாது?
1: Why can't you do it for everything that you have?
0: உங்களுக்கு சொந்த
1: one my mother, father, brother, sister, their families, everybody.
0: அவர் சொல்றா, இல்ல என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய சகோதர சகோதரிகள், அவங்களுடைய குடும்பம் எல்லாரும் காப்பாற்றப்படணும்.
1: It's up to you.
0: அது உங்களை பொறுத்து தான் பாரு.
1: How far are you going to put the circle and spread the, and put the blood of Jesus around?
0: எந்த அளவுக்கு நீங்க வட்டம் போட்டு இயேசுவின் இரத்தத்தை தெளிக்க போறீங்க, அதை பொறுத்தது.
1: It is your power.
0: அது உங்களுடைய வல்லமை.
1: When you believe it, when you confess it, when you believe it, believe what the word says and confess it with your mouth.
0: வசனம் என்ன சொல்கிறதோ அதை விசுவாசித்து உங்கள் வாயினால் அதை அறிக்கை செய்ய வேண்டும்.
1: Becomes your power, my friend.
0: அப்போது அது உங்களுடைய வல்லமையாய் மாறுகிறது.
1: You see, it is a very sad thing when you see believers toiling over these things but don't know the truth of God's word and how to use it.
0: இந்த காரியங்களை விசுவாசிகள் கஷ்டப்பட்டு கொண்டு சத்தியம் தெரியாமல் அதை எப்படி பயன்படுத்தாமல் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும்போது மிக வருத்தமா இருக்கிறது.
1: You must pray like that.
0: நீங்கள் அப்படிதான் ஜெபிக்க வேண்டும்.
1: Lot of our prayers have to change.
0: நிறைய ஜெபங்கள் மாறணும்.
1: All the begging prayers have to change into prayers that sprinkle the blood of Jesus around us.
0: கெஞ்சிர ஜெபங்களா மாறி இயேசுவின் இரத்தத்தை நம்மை சுற்றி தெளிக்கிற ஜெபங்களா மாறணும்.
1: God, put down the begging bowl and take the scepter of authority that is found through the word of God.
0: பிச்சை பாத்திரத்தை கீழே போட்டு விட்டு தேவனுடைய வசனத்தின் மூலமா வரக்கூடிய அதிகாரம் என்னும் கோலை கையில் எடுக்க வேண்டும்.
1: That is what your prayers must be like.
0: உங்களுடைய ஜெபம் அப்படி தான் இருக்க வேண்டும்.
1: Don't be just begging God, my friend.
0: ஆண்டவரிடம் போய் கெஞ்சிட்டே இருக்காதீங்க.
1: He has given you the blood.
0: அவர் உங்களுக்கு இரத்தத்தை கொடுத்திருக்கிறார்.
1: The blood of Jesus was shed on the cross of Calvary.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டது.
1: The blood never loses its power.
0: இரத்தம் தன்னுடைய வல்லமை ஒரு நாளும் இழப்பதே இல்லை.
1: The blood is in the presence of God right now.
0: இரத்தம் இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கு.
1: The blood is speaking.
0: இரத்தம் பேசுகிறது.
1: The Bible says if you confess your sins it cleanses even now.
0: வேதம் சொல்லுகிறது பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் இப்போது கூட அது நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது.
1: The blood is still able to do tremendous things for you.
0: இரத்தம் இன்னும் உங்களுக்காக பல காரியங்களை செய்ய வல்லதாக இருக்கிறது.
1: There is no use of you crying and begging God for anything.
0: பாருங்க, ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் கிட்ட போய் நீங்க அழுது கூச்சல் போட தேவையில்லை.
1: God has given you everything that it takes for you to take victory over Satan.
0: பிசாசின் மீது நீங்கள் வெற்றி கொள்வதற்கு உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அனைத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
1: This is what these Israelites realized.
0: இந்த இஸ்ரவேல் மக்கள் இதை தான் உணர்ந்தார்கள். பாருங்க,
1: they said we know a method.
0: அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்.
1: You want protection?
0: பாதுகாப்பு வேண்டுமா?
1: Oh, we remember what happened back in the Passover.
0: ஓ, பஸ்காவிலே என்ன நடந்தது என்பது எங்களுக்கு நினைவு இருக்கிறது.
1: We'll give you the same method.
0: அதே முறையை உங்களுக்கும் கற்றுக்
1: கொடுக்கிறோம். You want protection?
0: பாதுகாப்பு வேண்டுமா உங்களுக்கு?
1: Tie up this scarlet thread.
0: இந்த சிவப்பு நூலை கட்டுங்கள்.
1: Amen.
0: Amen.
1: And that is what brought protection to that family that day.
0: அதுதான் அந்த நாளிலே அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பை கொண்டு வந்தது.
1: Now if some people come to me today,
0: இன்றைக்கு என்னிடத்தில் யாராவது வந்தால்,
1: what is there I can do for them?
0: நான் அவளுக்கு செய்யக்கூடியது என்னதான் இருக்கிறது?
1: I can only tell them the truth.
0: சத்தியத்தை மட்டும் தான் நான் அவளுக்கு
1: சொல்ல முடியும். Tell them the truth about the name of Jesus.
0: இயேசு நாமத்தை குறித்து சத்தியத்தை சொல்லலாம்.
1: Tell them the truth about the blood.
0: இரத்தத்தை குறித்து சத்தியத்தை சொல்லலாம்.
1: Just like these men told the woman Rahab.
0: எப்படி இந்த ஆட்கள் அந்த ரேகாப் சொன்னாலோ அது போல.
1: That's all I can do.
0: அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்.
1: That's all I can tell.
0: நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
1: You have to do something about it.
0: அதை குறித்து நீங்கள் தான் ஒன்றை செய்ய வேண்டும்.
1: A believer has to do something about it.
0: விசுவாசி அதை குறித்து ஒன்றை செய்தாக வேண்டும்.
1: The blood is there.
0: இரத்தம் இருக்கிறது.
1: It depends on how you use the power that is in the blood that

0: you're going to get the victory.
1: அந்த இரத்தத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த போகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு வெற்றியா இல்லையா என்பது நிர்ணயமாகும்.
0: But believers not knowing the name of power in the name and the power in the blood, they are simply going about begging and living powerless.
1: ஆனால் இயேசுவின் நாமத்துள்ள வல்லமையும் இரத்தத்திலுள்ள வல்லமையும் அறியாத விசுவாசிகள் சும்மா கெஞ்சி கொண்டு வல்லமையே இல்லாதவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: I'm amazed at that.
1: பாக்கும்போது எனக்கு வியப்பா இருக்கு.
0: How long we've been singing the song, there is power, power, power in the blood.
1: வல்லமை உண்டு உண்டு உண்டு இயேசுவின் இரத்தத்துல எவ்வளவு நாள் பாடிட்டு இருக்க போறோம்.
0: I think we forgot what the truth is.
1: ஏ சத்தியம் என்ன மறந்துட்டோம் நினைக்கி.
0: I remember it got to such an extent, one old man used to sing வல்லமை உண்டு உண்டு like that, you know.
1: கடைசில இந்த அளவு போயிடுச்சு.
0: Lost all its power. He was just singing it now.
1: இருக்கிற வல்லமை எல்லாம் போயிடுச்சு அதுல.
0: மிச்சம் மீதி இருக்கிற வல்லமையை வச்சு பாடிட்டு இருக்காரு. இருக்குதா இல்லையான்னு அவருக்கே தெரியல, பாடி பாக்குற வருதா. See, people don't believe in the song.
1: பாருங்கல பாட்டே மக்கள் நம்புறதில்லை.
0: The song is full of truth.
1: அந்த பாடல் சத்தியத்தினால
0: நிறைந்திருக்கிறது. The truth, we have gotten away from the truth.
1: ஆனா நாம சத்தியத்தை மறந்ததை விட்டு விலகி போய் விட்டோம்.
0: We have become man centered, gifted man centered church and believers.
1: வரம்பற்ற மனிதர்களை மையமாய் கொண்ட சபையாக விசுவாசிகளாக நாம் மாறிவிட்டோம்.
0: We are not truth centered, word centered.
1: சத்தியத்தை வசனத்தை மையமாய் நாம் கொண்டில்லை.
0: So the truth does not matter now.
1: ஆகவே இப்ப சத்தியம் ஒரு பெரிய விஷயமா இல்ல.
0: Some kind of a spectacular thing that another man can do is what matters now.
1: இன்னொருநாள் ஏதாவது ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சு அது போதும் என்று இருக்கிறார்.
0: It is a terrible thing.
1: இது ஒரு பயங்கரமான காரியம்.
0: This is the terrible state and condition in which the church is today.
1: சபையானது இப்படிப்பட்ட பயங்கரமான நிலையிலே மோசமான நிலையிலே தான் இன்றைக்கு இருக்கிறது.
0: But there are wonderful truths of God's word.
1: ஆனால் தேவனுடைய வசனத்தில் அற்புதமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது.
0: If we can only know these truths.
1: இந்த சத்தியங்களை மாத்திரம் அறிந்து கொண்டா
0: and apply these truths to our situations.
1: நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்தினா
0: will bring deliverance for ourselves and for others. That are around us.
1: பிறகு நமக்காகவும் நம்மை சுற்றி இருக்க எல்லாருக்காகவும் நம்மால் விடுதலை கொண்டு வர முடியும்.
0: This is what took place in Rahab's life. Rahab's life is a tremendous example.
1: ராகாபுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்தது. அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாய் அடங்கி இருக்கிறது.
0: You know, she was from such a background, but later on you read that she became one of the forefathers of Jesus.
1: பாருங்க
0: in the lineage of Jesus she was mentioned. Such an honor came to her because of the blood of Jesus. இவ்வளவு
1: இவ்வளவு மோசமான கேவலமான பெண்ணா இருந்தா, ஆனா பிற்பாடு இயேசுவின் வம்ச வரலாற்றை பார்க்கும்போது முற்பிதாக்களின் வம்ச வரலாற்றில் இவளுடைய பெயரும் காணப்படுகிறது.
0: What an honor.
1: என்ன பெரிய ஒரு கணம் பாருங்க.
0: No matter what she was.
1: அவ என்னவா இருந்தா அதெல்லாம் கவலை இல்ல.
0: The moment she put her faith in the blood of Jesus, all that was cleansed.
1: எப்போது இயேசுவின் இரத்தத்து மீது அவள் விசுவாசத்தை வைத்தாளோ அப்போதே எல்லாமே கழுவப்பட்டு
0: all her past is gone.
1: அவளுடைய கடந்த காலம் எல்லாம் நீங்கி விட்டது.
0: It is forgiven, it is cleansed.
1: அது மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு விட்டது.
0: She has been made a child of God.
1: அவள் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டாள்.
0: She became a part of the Israelites.
1: இஸ்ரவேலரா இஸ்ரவேலுடைய ஒரு பகுதியாகவே மாறிவிட்டாள்.
0: She became a four she is mentioned in the lineage of Jesus.
1: இயேசுவின் வம்ச வரலாற்றிலே அவளுடைய பெயரும் காணப்படுகிறது.
0: What a great honor.
1: எவ்வளவு பெரிய ஒரு கணம் பாருங்க.
0: What brought it about?
1: அதை கொண்டு வந்தது எது?
0: Faith.
1: விசுவாசம்.
0: Faith in what?
1: எதன் மீது விசுவாசம்?
0: Faith in the blood.
1: இரத்தத்தின் மீது விசுவாசம்.
0: Faith in the blood means that she literally applied it.
1: இரத்தத்தின் மீது விசுவாசம் என்றால் எழுத்தின்படி அதை பூசிக்கொண்டாள்.
0: Now if someone came and told you to tie a red string down your window,
1: இன்னைக்கு யாராவது உங்களை பார்த்து உங்க ஜன்னல்ல ஒரு சிவப்பு கயிற்று கட்டி வைங்கன்னு சொன்னா
0: some of you will laugh at it.
1: உங்களா சில சிரிப்பீங்க அத கேட்டு.
0: But this woman did it.
1: ஆனா இந்த பெண் அப்படியே செஞ்சா.
0: So full of faith.
1: அந்த அளவுக்கு விசுவாசத்தால்
0: நிறைந்திருந்தாள்.
1: அப்படி செய்தாள்.
0: And she saw the deliverance of herself and her entire family.
1: பிறகு தானும் தன் குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்படுவதையும் அவள் கண்டாள்.
0: We must do it all the time for us and our children.
1: நாம் கூட நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் எப்பொழுதும் அப்படி செய்ய வேண்டும்.
0: See, that is why I believe that our prayers must change.
1: ஆகவே தான் பாருங்க நம்முடைய ஜெபங்கள் மாற வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.
0: Do you ever pray saying I sprinkle the blood of Jesus around myself and everything that belongs to me?
1: என்னை சுற்றிலும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் என்று நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்களா?
0: Do you ever say the precious blood of Jesus cleanses me from everything?
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் எல்லாவற்றிலும் என்னை கழுவுகிறது என்று சொல்கிறீர்களா?
0: Do you ever say that?
1: அதை எப்பதான் சொல்றீங்களா?
0: See, but you notice the prayers of believers, the blood of Jesus will never be mentioned.
1: பாருங்க விசுவாசிகள் ஜெபத்தை கவனிச்சு பாருங்க இயேசுவின் இரத்தத்தை குறித்து சொல்லவே மாட்டாங்க.
0: Such claims are never made in the prayers. That is why they are powerless prayers.
1: ஜெபங்களிலே அவர்கள் இப்படி உரிமை பாராட்டுவதே இல்லை. ஆகவே தான் ஜெபத்தில வல்லமையே இல்லை.
0: They are weak cryings and pleadings to God and nothing else.
1: தேவனத்துல போய் அழுகுறாங்க கெஞ்சுறாங்க அதுவும் ரொம்ப பலவீனமா அப்படி கூச்சல் போடுறாங்க.
0: Without the truth they just simply plead.
1: சத்தியமே இல்லாம சும்மா போய் கெஞ்சிட்டு இருக்காங்க.
0: Whereas the blood of Jesus is given to them.
1: ஆனால் இயேசுவின் இரத்தமோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Now turn with me to Leviticus chapter 8.
1: இப்போ லேவியராகவும் 8 அதிகாரத்துக்கு
0: வந்து. See one more thing and then we'll close.
1: இன்னும் ஒரு காரியத்தை கண்டு நாம் முடிப்போம்.
0: In Leviticus chapter 8.
1: லேவியராகவும் 8 அதிகாரம்.
0: We'll read about a very interesting thing.
1: மிக சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை
0: நாம் வாசிக்கிறோம். It's talking about how an high priest is ordained.
1: எப்படி ஒரு பிரதான ஆசாரியன் பிரதிஷ்டை செய்யப்படுகிறான் என்பதை குறித்து அது பேசுகிறது.
0: To how he is consecrated.
1: எப்படி அவன் பிரதிஷ்டை செய்யப்படுகிறான்?
0: Chapter 8 verse 24.
1: 8:24.
0: It says then he brought Aaron's sons and Moses put some of the blood on the tips of the right ears, on the thumbs of their hands and on the big toes of their right feet. And Moses sprinkled the blood all around on the altar.
1: பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான். மோசே அந்த ரத்தத்திலே கொஞ்சம் அவருடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து
0: Aaron the high priest's sons are being consecrated for ministry for priesthood.
1: ஆரோனுடைய குமாரரும் ஊழியத்துக்கென்று ஆசாரியத்துவத்துக்கென்று பிரதிஷ்டை செய்யப்படுகிறார்.
0: What is done to them?
1: அவளுக்கு என்ன செய்யப்படுகிறது?
0: Blood is applied on the tip of their right ear.
1: பாருங்க, வலது காதின் மடலில கொண்டு போய் ரத்தத்தை பூசுறோம்.
0: And in the thumb of the right hand.
1: பிறகு வலது கையின் பெருவிரலில.
0: And the great toe of the right foot.
1: பிறகு வலது காலின் பெருவிரலில.
0: Why in the ear and in the thumb and in the right toe?
1: ஏன் வலது காதிலே வலது கை கால் பெருவிரலிலே பூசப்படுகிறது?
0: Why?
1: ஏன்?
0: Showing that everything that enters into this man's ears will be cleansed by the blood of Jesus.
1: இந்த மனிதனுடைய காதுக்குள்ளாய் பிரவேசிக்கிற அனைத்துமே இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்தமாக்கப்படும் என்பதை காண்பிக்கிறது.
0: You may say, well, Aaron and his sons are very special, brother. They did it to them.
1: நீங்க சொல்லலாம், ஆரோனுடைய குமாரர் ரொம்ப ஸ்பெஷல், ஆகவே தான் அப்படி செஞ்சாங்க.
0: But second, 1 Peter chapter 2 verse 9 says,
1: ஆனா 1 பேதுரு 2:9 சொல்கிறது,
0: you are a chosen generation, a royal priesthood.
1: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும்
0: chosen generation,
1: தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி,
0: a royal priesthood,
1: ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்.
0: You see, in those days there was special priesthood. Now we are all priests.
1: பாருங்க, அன்னைக்கு விசேஷ ஆசாரியர்கள் இருந்தா இன்னைக்கு நாம எல்லாருமே ஆசாரியர்கள்.
0: We are all priests unto God.
1: நாம எல்லாருமே தேவனுக்கு ஆசாரியர்களா இருக்கிறோம்.
0: Blood must be sprinkled around us.
1: நம்மை சுற்றிலும் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும்.
0: So that everything that we do is sanctified by the blood.
1: அப்படி செய்யும்போது அந்த ரத்தத்தினாலே நாம் செய்கிற அனைத்துமே பரிசுத்தமாக்கப்படுகிறது.
0: Have you ever claimed cleansing for everything that goes into your ears?
1: என்றைக்காவது உங்கள் காதுகளிலே செல்கிற அனைத்தும் சுத்தமாக வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களா?
0: Do you know how much some of these things that go into your ears affect you?
1: சில சமயத்திலே உங்கள் காதுகளுக்குள்ள போகிற அந்த காரியங்கள் எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கிறது தெரியுமா?
0: Do you know fear comes from hearing the wrong things?
1: தவறான காரியங்களை கேட்பதன் மூலமா பயம் உண்டாகிறது தெரியுமா?
0: You are terrorized by wrong thoughts that enter in through wrong words.
1: தவறான வார்த்தையின் மூலமா உள்ளே நுழையக்கூடிய தவறான சிந்தையினால் நீங்கள் கலங்கி
0: Sprinkle the blood of Jesus, my friend. Let the blood of Jesus cleanse you from all those wrong things. So that these words, as they enter into your heart through the ears, they're cleansed and sanctified.
1: இப்போது உங்கள் காதுகள் மூலமாய் நுழைகிற அந்த வார்த்தைகள் இந்த இரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணப்படுகிறது.
0: So when they put the blood on the priest's ears, it showed that everything that enters into his ears are cleansed.
1: ஆகவே ஆசாரியனுடைய வலது காதின் மடலிலே அதை பூசும்போது காதுக்குள்ள நுழைகிற அனைத்துமே சுத்தமாக்கப்படுகிறது என்பதை அது காண்பிக்கிறது.
0: They put it in his hand because everything that he puts his hand to do is blessed and cleansed.
1: அவனை கையிலே வைத்தால் ஏன் அவன் கையிட்டு செய்கிற அனைத்துமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, சுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது.
0: They put it in his great toe and his right foot because everywhere he sets his foot to do his duties in the course of his duties it is cleansed and sanctified.
1: பலது காலின் பெருவிரலிலே பூசினார்கள். ஏன்? அவனுடைய கடமை நிறைவேற்றும்படி எங்கெல்லாம் கால் வைக்கிறானோ எதெல்லாம் செய்கிறானோ அனைத்துமே சுத்தம் பண்ணப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்பட்டது.
0: Everything that goes into the ears are cleansed.
1: காதுக்குள்ளே போகிற அனைத்தும் சுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது.
0: Everything that you put your hand to do is sprinkled with the blood.
1: கையிட்டு செய்கிற அனைத்துமே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது.
0: Everywhere you set your foot the blood is sprinkled.
1: எங்கெல்லாம் கால் வைக்கிறோ அங்கெல்லாம் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது.
0: What makes you think that we are anything lesser today, my friend?
1: அவர்களை விட இன்றைக்கு நாம் குறைவானவர்கள் என்று நீங்கள் சிந்திக்க காரணம் என்ன?
0: They had only the blood of bulls and goats.
1: அவர்களுக்கு வெறும் ஆடு மாடுடைய ரத்தம் மட்டுமே.
0: They were only working with symbols.
1: அவரும் அடையாளங்களை கொண்டு வேலை செய்தார்.
0: The blood of Jesus that was shed for us.
1: நமக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
0: இருக்கு. The problem is we are not taking it and sprinkling it.
1: பிரச்சனை இதுதான், நாம் அதை எடுத்து தெளிப்பதில்லை.
0: The blood lays in the basin there.
1: அந்த பாத்திரத்தில் ரத்தம் அப்படி இருக்கிறது.
0: But no use.
1: ஆனால் பயன் இல்லை.
0: No power.
1: வல்லமை இல்லை.
0: Because it is not applied.
1: ஏனென்றால் அதை பூசுவதில்லை.
0: That is why Revelation 12:11 says.
1: ஆவே தான் வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறது.
0: These saints are the overcomers because they overcame Satan by the blood of the lamb and by the word of their testimony.
1: இந்த பரிசுத்தவான்கள் மேற்கொண்டார்கள் எப்படி? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும்.
0: They knew how to use it.
1: எப்படி அதை பயன்படுத்துவது என்று அவர்களுக்கு தெரியும்.
0: They knew what the blood of the lamb has done through the word. They knew it and they confessed it.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன செய்திருக்கு என்பதை வசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டார்கள். அதை அறிக்கை செய்தார்கள்.
0: When you sprinkle the blood of Jesus around you and your family and everything that you have.
1: உங்களை சுற்றிலும் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் உங்களுக்கு உண்டான அனைத்து சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் தெளிக்கும் போது
0: literally it is a fortress around you
1: எழுத்தின்படி ஒரு கோட்டையை போல அது உங்களை சுற்றி இருக்கு
0: there is no devil big enough to cross that line that is marked with the blood of jesus
1: இயேசுவின் ரத்தத்தினால குறிக்கப்பட்டிருக்கிற அந்த கோட்டை எல்லையை தாண்டி வரக்கூடிய அளவுக்கு எந்த பிசாசும் இல்லை
0: if you will draw the line
1: நீங்கள் அந்த கோட்டை போட்டா
0: if you will open the mouth
1: நீங்கள் வாயை திறந்தா
0: if you will say i sprinkle the blood of jesus around my family
1: என் குடும்பத்தை சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னா
0: keep every work of the devil outside of it
1: பிசாசின் கிரியைகளை நான் வெளியவே நான் வைக்கிறேன்
0: in jesus name
1: இயேசுவின் நாமத்தில்
0: the blood of jesus cleanses everything that i put my hand to do
1: நான் எதையெல்லாம் கைட்டு செய்யறனோ இயேசுவின் ரத்தம் எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணுகிறது
0: wherever i set my foot the place is cleansed
1: எங்கள நான் கால் வைக்கறனோ அந்த இடம் சுத்தம் பண்ணப்படுகிறது
0: Nothing defiles me.
1: எதுவுமே என்னை தீட்டுப்படுத்துவதில்லை.
0: The blood of Jesus is sprinkled around me.
1: இயேசுவின் ரத்தம் என்னை சுற்றி தெளிக்கப்பட்டிருக்கிறது.
0: When you take authority like that,
1: அப்படி நீங்கள் அதிகாரம் எடுக்கும்போது,
0: there is no devil that will cross the line of that blood.
1: அந்த ரத்த கோட்டை தாண்டி வரக்கூடிய பிசாசு எதுவுமே இல்லை.
0: There is no devil big enough, daring enough to cross and come over the blood line.
1: அந்த ரத்த கோட்டை தாண்டி உங்களிடத்தில் வரக்கூடிய துணிச்சலும் தைரியம் நிறைந்த பிசாசு எதுவுமே இல்லை.
0: Having all this power people are dialing numbers
1: the ella valame irundum makkal innumum number suttirukkar
0: people are crying
1: makkal alugirargal
0: people are lamenting
1: makkal pulambi kondirukkargal
0: people are searching for men and women
1: yaradum kedaikamaatangala aangalum pengalum thedi alugirargal
0: they are searching for answers
1: badhilgalai thedi alugirargal
0: answer is in the truth that you are hearing every sunday here in this place
1: badhil இந்த இடத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேட்கிற இந்த சத்தியத்தில் அடங்கி இருக்கிறது
0: that is why i'm preaching my
1: ஆகவே தான் இத நான் பிரசங்கம்
0: i am not preaching to fill my time
1: ஏதோ நேரத்தை போக்குறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணல
0: i am preaching to tell you an important truth a vital truth
1: மிகவும் முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்லவே நான் பிரசங்கம்
0: i believe that every time i preach that the truth will set us free
1: ஒவ்வொரு முறை நான் பிரசங்கிக்கும் போது சத்தியம் அந்த சத்திய மக்களை விடுவிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன்
0: it is my prayer that we will know the truth and the truth shall set us free
1: சத்தியத்தை அறியும் போது தான் சத்தியம் நம்மை விடுவிக்கும் என்பதே என்னுடைய ஜெபமாக இருக்கிறது
0: what are you looking for tonight
1: நீங்கள் இன்றைக்கு இரவு எதை எதிர்பார்க்கிறீர்கள்
0: are you looking for answers in me
1: என்னிலே பதிலுக்கா எதிர்பார்க்கிறீர்களா
0: looking for answers in other men and women of god
1: அல்லது மற்ற தேவதாசர்களிலிருந்து பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களா
0: are you looking for answers in the word of god
1: அல்லது தேவனுடைய வார்த்தையிலே பதிலுக்கா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா
0: i tell you it is time that we find the answers in the word of god
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் தேவனுடைய வசனத்திலே பதிலை கண்டுபிடி
0: begin to exercise this right and privilege that you have
1: உங்களுக்கு இருக்கிற இந்த உரிமையை சாக்கியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பியுங்கள்
0: see what happens
1: என்ன நடக்கிறது என்று பாருங்கள்
0: try
1: முயற்சியுங்கள்
0: then you will know
1: அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்
0: have you ever sprinkled the blood of jesus around you
1: என்றைக்காவது உங்களை சுற்றி இயேசுவின் ரத்தத்தை தெளித்திருக்கிறீர்களா
0: have you ever prayed like that
1: என்றைக்காவது அப்படி ஜெபித்திருக்கிறீர்களா
0: most people don't do that
1: சார் நிறைய பேர் இப்படி செய்வதில்லை
0: normal christians they don't do it
1: சாதாரண கிறிஸ்தவங்க அப்படி செய்யறதே இல்ல
0: what do they do
1: என்ன செய்றாங்க
0: ஏசப்பா நான் போறேன் என்ன ஆகுமோ தெரியலையே ஆண்டவா எல்லாம் உன் கையில தான் இருக்குது போறது இவங்க ஜபத்துக்கும் புறஜாதியா ஆண்டவர் தெரியாத ஜபத்துக்கும் வித்தியாசமே இல்லை ஒன்னும் கிடையாது அந்த ஜபத்துல there is nothing in that prayer
1: அந்த ஜபத்துல எதுவுமே இல்ல பாருங்க
0: just a useless prayer
1: ஒண்ணுத்துக்கும் உதவாத ஜபம்
0: but when you say i sprinkle the blood of jesus around
1: நீங்கள் என்னை சுற்றிலும் நான் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் சொல்லும்போது
0: i am protected
1: நான் பாதுகாப்பா இருக்கிறேன்
0: I'm redeemed.
1: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்.
0: Blood of Jesus safeguards me.
1: இயேசுவின் ரத்தம் என்னை பத்திரமாய் வைத்திருக்கிறது.
0: Free from terror and oppression.
1: ஒடுக்குதல் பயங்கரம் இவற்றிலிருந்து நான் விடுதலையாய்
0: இருக்கிறேன். The devil has no part of me.
1: பிசாசு என்னத்தில் எந்த பங்கும் இல்லை.
0: The devil is unable to touch me.
1: பிசாசனை தொட முடியாது.
0: Because of the blood of Jesus.
1: இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம்
0: If you keep praying that
1: இப்படி நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தால்
0: You keep proclaiming that
1: இதை நீங்கள் அறிவித்துக் கொண்டே இருந்தால்
0: You keep confessing
1: இதை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே
0: இருந்தால் Then you will see power.
1: அப்பொழுது நீங்கள் வல்லமையை காண்பீர்கள்.
0: If you will pray those lamenting prayers then you will see weakness
1: ana andha mari pulambi jaam pannittu irundha belavinam dhaan irukum
0: that is why some people can pray for hours and be more weak than they were before the prayer
1: avana sila aangal paarenga pala mani neram jaam pannalum jabathukku munadi eppadi irundhalum adoda ipo romba belavinama irupaanga
0: jaam pani innum belavinama poranga eppadina eppadi dhaan belavinamana jaam belavinam aagudha avanga vasanatha jaam panni vasanatha claim panna belavanla aakum shall we stand up together
1: nam ellarum elundu nirpoma
0: everybody standing up together
1: ellarum elundu nirpoma
0: Well, let us worship God.
1: நாம் கர்த்தரை ஆராதிப்போம்.
0: Next week I'm going to talk about the various things that the blood of Jesus does.
1: அடுத்த வாரம் இயேசுவின் இரத்தம் செய்கிற பல்வேறு காரியங்களை குறித்து நான் பேச போகிறேன்.
0: There are many things that the Bible tells us about the blood of Jesus and what it does.
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்து அது என்ன செய்கிறது என்பது குறித்து வேதம் பல காரியங்களை நமக்கு கூறுகிறது.
0: I'm going to cover some 15 or so things that the blood of Jesus does.
1: இயேசுவின் இரத்தம் செய்யக்கூடிய 15 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம்.
0: So be ready for that next week.
1: அடுத்த வாரத்துக்கு ஆயத்தமாக இருங்க.
0: I share that with you not so that you can have some notes, you know, not so that you'll know that these are the things that are available for you.
1: பாருங்க, நோட்ஸ் காகவே இல்ல நான் உங்களுக்கு சொல்வது கிடையாது. இதெல்லாம் நமக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான்
0: நான் பகிர்ந்து கொள்கிறேன். Take it by faith.
1: விசுவாசத்தில் நீங்கள் இவளை எடுத்துக் கொள்ள வேண்டும்.
0: Lift up your hands and thank God.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு
0: thank God for the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்துக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்.

0: ஆண்டவரே, இந்த இரவில் எங்களோடு நீர் பேசும்.
1: அப்பா, இத்தனை தூரம் பயணித்து இந்த இடம் மட்டும் வருவதற்கு என் அப்பன் எதற்காக என்னை மறுபடியும் இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் என்னை கொண்டு வந்தீரோ, அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் மனதார ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களுக்காக பேசும், எங்களை கொண்டு பேசும், எங்கள் புத்தி தெளிய பேசும், எங்கள் சந்தேகங்கள் விலக பேசும், எங்களுக்கு கேள்விக்கு பதிலுண்டாக பேசும், எங்கள் ஆத்துமா உற்சாகப்பட பேசும், எங்கள் கிருபை பெருக பேசும், எங்களை இன்னும் பலனடைய பேசும், எங்களை இன்னும் தீர்மானம் உள்ளவர்களாக பேசும். ஆண்டவரே, தீர்மானம் உள்ளவர்களாக்க பேசும். ஆண்டவருடைய கரத்தில் என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருந்து இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் நம்மோடு பேச போகிறார் அப்படி சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு பேச போறார். ஆமே. அப்ப முழுக்க முழுக்க கர்த்தர் தான் நம்மோடு என்ன செய்யணும், பேசணும். உண்மையிலே சொல்றேன், நான் வாயை வாடகைக்கு கொடுத்து பழைக்கிறவன் பார்த்துக்க, அதனால வாய் மட்டும்தான் நம்மளுது, வார்த்தையெல்லாம் அவருது. அதனால ஏதாவது கோளாறு குழப்பம் இருந்தா அவர்கிட்ட கேளுங்க. வாய் பாவம், கர்த்தர் கிருபை தருவாரா? இப்போ எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவே நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் அப்போஸ்தலர் 11 எடுங்க. அப்போஸ்தலர் 11 ஆரம்பத்துல கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். 11:21 ஒன்று கவனிங்க, எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. 23, அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் இருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்ப 24 படிக்க போகிறோம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாக இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் ஒரு பெரிய எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்ல போகிற காரியங்கள் நம்முடைய திருச்சபையில் அல்லது திருச்சபையின் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை ஏன் ஆவியானவர் பேசுகிறார்? அவரும் விரும்புகிறார், அவரும் விரும்புகிறார். வேகமாக ஓரிரு வார்த்தைகளை மட்டும் ஆமீன் முதலாவது சொல்ல போகிறேன். 21 முதல் வரி சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. ஒன்று எழுதி கொள்ளுங்கள், கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை, இதை ஒவ்வொருவரும் நான் விரும்புகிறோம். ஆமாவா இல்லையா? ஆமீன். ஆமாவா இல்லையா? இந்த இரவில் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆமென். பாஸ்டர், நான் ஆண்டவருடைய கரம் என்னோடு இருப்பதை விரும்புகிறேன் என்கிறவர்கள் மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஓகே. அப்ப எல்லாருக்குள்ளும் அந்த விருப்பம் இருக்கு. என் தனிநபர் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். என் குடும்பத்தில் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். என் வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். எங்கள் சபையில் எங்கள் ஊழியர்களோடு கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். எங்கள் வாழ்வில் கர்த்தருடைய கரம் வேண்டும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். நம்பர் 1. சரி, 2வதாக தோத்திரம். அதே தொடர்ந்து
0: அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆனார்கள். அப்போ சபைக்குள் சபைக்கு வெளியிலே விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. எழுதிக்கொள்ளுங்கள், விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, அக்கர்த்தருடைய கரத்தை அவர்கள் கண்டார்கள். இரண்டாவதாக, விசுவாச வளர்ச்சியை அவர்கள் கண்டார்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்போ நம்முடைய சபைகளில் இந்த நாட்களில் என்ன உண்டாக வேண்டும்? விசுவாச வளர்ச்சி. ரெண்டு காரியம், ஒன்று சபைக்குள் வளர்ச்சி, ரெண்டு சபைக்குள் பெருக்கம். விசுவாசிகள் இப்போ என்னிடத்துல 8 கிலோ விசுவாசம் இருக்குன்னு வைங்க, அது 16 வளரணும். அதே நேரத்தில் இவ்வளோ 8 கிலோ விசுவாசம் வச்சிருக்கிற 100 பேர் இருக்கிறவர்கள் 200 பேராக வளரணும். ஒன்று குவாலிட்டியிலும் உண்டாகணும், ரெண்டு குவாண்டிட்டியிலும் உண்டாகணும். அல்லேலூயா. அப்போ இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது விசுவாச வளர்ச்சி. விசுவாச வளர்ச்சி, இதை விரும்புறீங்களா நீங்க? ஆமே விரும்புறீங்களா? அப்போ உங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக, அநேகர் கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்கள்? திரும்பினார்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை, கர்த்தரிடத்தில். அப்போ இதுக்கு வந்து நீங்க என்ன தலைப்பு கொடுக்கலாம்? ஆமே திரும்புதல். சொல்லுங்க திரும்புதல். இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்களே. திரும்புதலுக்கு ஆங்கிலத்தில் என்ன வேர்டு பயன்படுத்தலாம்? டர்ன். ஆமீன். இப்போ இவங்க என்ன செய்தாங்க? இதுவரையிலும் இப்படி பயணித்து கொண்டே இருந்தார்கள். இப்போ கர்த்தருடைய கரம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுது. உலகத்தை பார்த்து, பணத்தை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து, பாவத்தை பார்த்து, உலகத்தின் பயணங்களை பார்த்து பயணித்து கொண்டவர்கள் மேல் தேவனுடைய கரம் வெளிப்பட்ட பொழுது, இனி உலகம் வேண்டாம், தேவனுக்காக செயல்படலாம் என்று அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு டர்ன், ஒரு திரும்புதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணுமா இல்லை?

ஆண்டவரே அல்லேலூயா. இப்போ ஒரு ஒரு ஒரு எட்டு வீடு வரைக்கும் போயிட்டு வாரீங்களா, இருந்த இடத்திலிருந்து போங்க. இருதயத்தில் எகிப்திற்கு திரும்பினார்கள் அல்லவா, அது மாதிரி உங்கள் வீட்டிலே திரும்ப வேண்டிய யாராகிலும் இருக்கிறார்களா? உங்கள் வீட்டில் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டிய யாராகிலும் இருக்கிறார்களா? உங்கள் தெருக்களில் திரும்ப வேண்டியவர்கள் இருக்கிறார்களா? உங்கள் சபையில் திரும்ப வேண்டியவர்கள் இருக்கிறார்களா? அப்ப இன்றைக்கு ராத்திரியில் தகப்பனே, இதை வார்த்தையாக அல்ல எங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களாக்க நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஒன்று கர்த்தரின் கரம், ரெண்டு விசுவாசம், மூன்று திரும்புதல். மூன்று என்ன? திரும்புதல். சரி, அப்புறம் 23 வசனத்துக்கு வாங்க. 23 வசனத்துல அவன் தேவனுடைய கிருபையை கண்ட பொழுது, என்ன வார்த்தை இருக்கு? தேவ கிருபையை கண்ட பொழுது. அப்ப அந்த சபைக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவ கிருபை. அந்த சபைகளில் என்ன இருந்தது? தேவ கிருபை. அப்ப ஒன்று தேவனுடைய கரம், ரெண்டு விசுவாச பரிவர்த்தனை, மூன்றாவதாக திரும்புதல் உண்டாயிற்று. திரும்புதல் உண்டாயிற்று. நாலாவது தேவ கிருபை, தேவனுடைய. உண்மையில நான் இன்னைக்கு சொல்லுகிறதெல்லாம் ஒரு வாரம் பிரசங்கம் பண்ண வேண்டிய காரியங்கள். தேவனுடைய கிருபை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தோத்திரம் 24 அமேன். கடைசி வார்த்தையை கவனிங்க, 24 கடைசி வார்த்தை, அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்துல சொல்லுங்க. அடுத்து என்ன உண்டாயிற்று? சேர்க்கப்பட்டார்கள். எங்கிருந்து? சேர்க்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப சேர்க்கப்படுதல் என்று சொன்னால் என்ன? தோத்திர எண்ணிக்கையில் பெருக்கம் உண்டாயிற்று, சேர்க்கப்பட்டார்கள். அப்ப இந்த 4 காரியம், ஒன்று தேவனுடைய கரம், இரண்டாவதாக விசுவாச பரிவர்த்தனை, மூன்றாவதாக அமை திரும்புதல் உண்டாயிற்று, நாலாவதாக தேவனுடைய கிருபை, ஐந்தாவதாக தோத்திரம் சேர்க்கப்பட்டார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இரவிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த 5 காரியங்களையும் எங்கள் சபை, எங்கள் ஊழியம், எங்கள் கூடாரம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாவையா சொன்னிய? அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும், எப்பா இந்த 5 காரியங்களும் அந்த சபையின் அனுபவம் அல்ல எங்கள் சபையின் அனுபவம் ஆக விரும்புகிறேன். அப்படித்தானே பைபிள் என்ன சொல்லுது? ஒரு வார்த்தையாகிலும் வெறுமையாய் திரும்புவது இல்லை, ஒரு வார்த்தையாகிலும் பொய்யாய் போவது இல்லை. ஆமேன்னா? அப்ப இன்னைக்கு நம்ம இதுக்கு மேல கை வச்சுட்டு, ஐயா இந்த படித்த வார்த்தைகளை என் கண்கள் பார்க்க துடிக்கிறது சுவாமி. ஆமேன். ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமேன். இதே ஆலயத்திற்குள்ளே 1000 ஜனங்களை காண கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சபையில் தேவனுடைய கரத்தை காண கிருபை தருவாராக, விசுவாச வளர்ச்சியை காண கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அநேக இந்த சபைக்கு நேராய் திரும்புகிறதை காண ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த சபைக்கு வரும் பொழுதெல்லாம், இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம், இவர்களிடத்திலே தேவ கிருபையை கண்டு சந்தோஷப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த சபையிலே திரளான ஜனங்கள் சேர்க்கப்படுவதை கண்டு சந்தோஷப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு இது மேல அவ்வளவு ஆழ பிரியம் இருக்குமானால், இந்த வசனத்தின் மேல அல்லது உங்க கையில இருக்கிற டயரி மேல கை வச்சுட்டு, அப்பா இதை என்னைக்கு எங்க கண்கள் காண செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன். ஆண்டவர்கிட்ட கேட்டுருங்க. நீங்க ஜெபம் பண்ணுவீங்கல்ல, தோத்திர என்றைக்கு இந்த 5 காரியங்களையும் என் கண்கள் காணப்போகிறது,
ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார்,

அது இப்பொழுதும் இங்கு இருக்கிறதப்பா, அது இப்பொழுதும் இங்கு இருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, ஆவியானவர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். அல்லேலூயா, ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், அழுகிறவனுடைய கண்கள் அழுகிறவற்றை காணாமல் கல்லறை செல்லாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம கண் அதை பார்க்கும், நம்ம கண் அதை பார்க்கும், நம்ம கண் அதை பார்க்கும். அல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதயா.

ஆண்டவரே, எங்க கண்ணதை பார்க்கணும் ஐயா, கண்ணதை பார்க்கணும். ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மேடைகளுக்கு நேராக ஓடும் பொழுது நான் அடிக்கடி சொல்லுவேன், 26 ஆண்டுகளாக பிரசங்கிக்கிறேன், 1000 கணக்கான மேடைகளில் பிரசங்கிச்சிட்டேன், 1000 கணக்கான செய்திகள் பேசிட்டேன் பாஸ்டர். ஆனா இத்தனை வருடங்கள் பேசினவைகளை கண்கள் காண துடிக்குது. ஒருவேளை கண் மூடுவதற்கு முன்னே சீக்கிரமாய் நம்முடைய தாய் மண்ணிலே இவைகளை எல்லாம் கண்டு மகிழ்ச்சியோடு கண்மூட கத்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க,

0: அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
1: ஆமென்.
0: இப்ப நம்ம இந்த ஐந்து விதமான காரியங்களுக்கும் ரகசியம் என்ன, இதெல்லாம் நமக்கு சாதாரணமாகவே தெரியும். நம்ம எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்டுட்டோம் இல்ல, எத்தனையோ முறை இதை நம்ம படிச்சிருக்கோம். நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்பேப்பா, இது என் ஊழியத்தில் நான் பார்க்கணும், நான் எழும்பி நிற்கிற இடத்துல நான் பார்க்கணும், என் குடும்பத்தில் நான் இதை பார்க்கணும். அப்போ இது எப்படி, எப்போ, எப்போ இது இவங்களுக்கு கிடைச்சிச்சு? இதை நான் வேதத்தில் தியானிக்கும் பொழுது அந்த சூழல்களை ஒன்று பின்னால் பார்த்தேன். அதாவது இந்த சபை ரொம்ப நெருக்கப்பட்ட காலம், பயங்கர பிரச்சனை, அவங்களால பகிரங்கமாய் ஒரு இடத்துல கூடி ஆராதிக்கவே முடியாது, பகிரங்கமா ஒரு இடத்துல கூடி ஜபம் பண்ணவே முடியாது. இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்தாலே கொல்லப்பட்ட ஒரு காலம். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னால் தண்டிக்கப்பட்ட ஒரு காலத்துல தான் இந்த பாக்கியம் எல்லாம் இவர்களுக்கு இருந்திருக்கு. ஆனா ஏன் அப்படியானால் இவர்களுக்கு அந்த வாய்ப்பு, இந்த பாக்கியம் கிடைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு நான் வேதத்தை தேடின பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். சில நிமிடங்கள் அப்படியே கொஞ்சம் மேலே வாருங்க பார்க்கலாம், ஆமென். 16 வசனம் முதல் நம்ம படிக்க போகிறோம். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையையும், கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். நீங்க நல்லா கவனிங்க, இந்த வேத பகுதியை நான் கவனித்தேன். சபை எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நினைவு கூற ஆரம்பித்ததோ, நீங்க நல்லா கவனிங்க. சிலரை நீங்க கவனிங்க, சபையில வருவாங்க, தோத்திரம், நன்றாய் ஜபிப்பார்கள், நல்ல பாட்டு பாடுவாக, ஆராதிப்பாக, ஆமென். செய்திகளை கேட்பாக, செய்தியை கேட்ட உடனே மார்க் போடுவாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை விட இன்னைக்கு மெசேஜ் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுல்ல, பெட்டரா இருந்துச்சுல்ல, எஸ். போன வாரம் அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினதை விட இந்த இந்த வாரம் இந்த பாஸ்டர் ரொம்ப அழகா பேசினார்ல, சூப்பர். நேற்றைக்கு ராத்திரியை விட இன்னைக்கு ரொம்ப நலக்கு, நமக்கு புரிஞ்சதில்ல. இப்படி கேட்டுட்டு போகிற ஒரு காலம் இருந்துச்சு. கேட்டுட்டு டைரியில எழுதி பாஸ்டருக்கு நம் மதிப்பிட்டு சென்ற ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைய செய்திக்கு ஒரு 60 கொடுக்கலாம், நேற்றைய செய்திக்கு ஒரு 47 கொடுக்கலாம், பட் முந்தானத்து செய்தி 87 கொடுக்கலாம். இப்படி செய்தியை கேட்டு போன ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இப்போ சபை என்ன செய்து தெரியுமா, காண்டுகளுக்கு முன், மாதங்களுக்கு முன், வருடங்களுக்கு முன், ஆமே, சில இரவுகளுக்கு முன், சில நாட்களுக்கு முன் கர்த்தர் தங்களோடு பேசின தேவ வார்த்தைகளை அமர்ந்து நினைவு கூற ஆரம்பித்தார்கள். கர்த்தர் இப்படி சொன்னாரே, நம்முடைய குடும்பத்தோடு சொன்னாரே, நம்முடைய தேசத்தோடு சொன்னாரே, நம்முடைய ஊழியரோடு சொன்னாரே, நம்மோடு கூட சொன்னாரே. தேவ வார்த்தைகளை சபை நினைவு கூற ஆரம்பித்த பொழுது அவர்கள் அறியாத ஒரு கரம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பித்தது. நான் சொல்றது புரியுதா இல்லையா பிரதர், அல்லேலூயா. சிலர் கேட்கிறார்கள், கேட்டு விட்டு விடுகிறார்கள். சிலர் கேட்கிறார்கள், கேட்டு மாமேன் சிந்திக்க தவறி விடுகிறார்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எந்த சபையில், எந்த குடும்பத்தில், எந்த தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்தில் வசனம் நினைவு கூறப்படுகிறதோ, வாகனத்திலே பயணிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படுமானால், வீடுகளில் அமரும் பொழுது தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படுமானால், ஆலயத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நினைவு கூறப்படுமானால், வசனம் செயல்படுகிற இடத்தில் தேவனுடைய கரத்தின் கிரியைகளை ஜனம் நிச்சயம் பார்க்கும், எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, எதை மறந்தாலும் அமீன், வசனத்தை சிந்திக்க மறக்க வேண்டாம். அமீன், அல்லேலூயா. என்னை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னாரே, என் பிள்ளையை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னாரே. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் ஒரு தேவ மனிதன் என்னை பார்த்து இப்படி சொன்னாரே. அந்த வார்த்தை எங்கே? என் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை எங்கே? இன்னும் அது வார்த்தையாகத்தானே இருக்கிறது, அது இன்னும் நடைமுறைப்படவில்லையே. என்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை நடைமுறைப்படணுமே என்று எந்த ஒரு தனிநபர் வாழ்க்கையில் வசனம் நினைவு கூறப்படுமோ, வாக்குத்தத்த நினைவு கூறப்படுமோ, நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகள் நினைவு கூறப்படுமோ, அந்த இடத்திலே நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேசத்தை அசைக்கிற தேவனுடைய கரத்தை எந்த தேவ பிள்ளைகள் பார்க்க முடியும்? ஹல்லேலூயா. உடரப துரிவி சந்தரப அறிவிக்கவா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென். இப்பவும் கேட்கிறேன், அவருடைய கரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அவருடைய கரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லேலூயா. இப்ப சிலருக்கு என்ன குழப்பம்னா, பாஸ்டர் சிலதெல்லாம் தோத்துறோம், நாங்க கேட்டோம், அதை மறுபடியும் மறுபடியும் என்ன செய்கிறோம், நினைவு கூறுகிறோம். சரி, சிலதை பார்த்தமே பார்த்தமே இந்த இடத்தில் இருக்கிற சில தேவனுடைய பிள்ளைகள் மாதங்களுக்கு முன்னே, வருடங்களுக்கு முன்னே, நாட்களுக்கு முன்னே கண்ட சில தரிசனங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் மறைவாக இருக்கிறது என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கேட்டதை நினைவு கூற சொல்லுகிறீர்கள், ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே சில கடந்த நாட்களில் கண்ட சில தரிசனங்களை நினைவுக்கு கொண்டு வரப்போகிறேன். சில நேரங்களில் சபைகளில் தரிசனங்கள் வருவதுண்டு, தனிநபர்களுக்கு தரிசனங்கள் வருவதுண்டு, சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு தரிசனங்கள் வருவதுண்டு. சில தரிசனங்களை கண்டால், இது ஏன் எனக்கு வருது, இது ஏன் என் குடும்பத்தை குறித்து எனக்கு வருது, என் சபையை குறித்து எனக்கு வருது, சம்பந்தம் இல்லாம எல்லாம் வருதே அப்படின்னு சொல்லி சில தரிசனங்களை நாம் சிந்திப்போம். ஆனா பிறகு என்ன செய்திருவோம், மறந்துருவோம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே அதனுடைய 19 வசனத்தை ஒன்று படிங்க, 19 வசனத்தை ஒன்று கவனிங்க. அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். அல்லேலூயா, அமீன். அப்போ ஒன்று, தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க ஆரம்பித்தார்கள், நினைவு கூற ஆரம்பித்தார்கள். ரெண்டு, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நினைவு கூற ஆரம்பித்த பொழுது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இதுவரை உணராத கர்த்தருடைய கரத்தை அவர்களால் உணர முடிந்தது, இதுவரை காணாத விசுவாசத்தை அவர்கள் உணர முடிந்தது, இதுவரை திரும்ப மாட்டேன் என்றவர்கள் திரும்புவதை காண முடிந்தது, இதுவரை இல்லாத தேவ கிருபையை அவர்களால் உணர முடிந்தது. வேதம் சொல்லுகிறது, அநேகர் சேர்க்கப்பட்டதை இவர்கள் கண்கள் கண்டது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையும் அவர் கொடுத்த தரிசனமும் மறந்து விடுவதற்கல்ல, சிந்தனை செய்வதற்காக. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அமீன், உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரம் புசிக்கின்ற திட்டத்தை கொடுத்த பொழுது, அமீன், விரிகுளம்புள்ள மிருகங்களை புசிக்க கர்த்தர் அனுமதித்தார். என்னதுங்க விரிகுளம்பு? அதப்படின்னு அமீன், பிரிந்திருக்கின்ற விரிகுளம்புள்ள தோத்திரம் மிருகங்கள். அடுத்து இரண்டாவது சொன்னார், அசை போடுகிற. என்னது? அசை போடுகிற. நீங்களும் நானும் யாரு தெரியல, ஆனா மாடு அசை போடுகிறது, ஆடு அசை போடுகிறது இல்லையா, நல்ல மென்று சாப்பிடுவாது. அப்போ இது இந்த ஏன் இதை சொல்றேன்னா, அசை போடுகிற அனுபவம், அதை நம்ம அங்க போக வேணாம், பிற வீட்டுக்கு போக முடியாது. அசை போடுதல் என்றால், இப்ப சபையில பிரசங்கம் கேட்டாச்சு, மார்க் போட்டு அந்த ஆளை எந்திரிச்சு பேரப்படாது, பிறகு நம்ம எந்த ஆலையும் போக வேண்டியது வரும். அதனாலதான் சொல்றேன், நம்ம போகிற வழியிலே நம்ம கேட்ட வசனத்தை குறித்த சிந்தனை. ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை பேசினார்? என் பாஸ்டர் இந்த வார்த்தை இன்றைக்கு பேச காரணம் என்ன? எந்த இடத்திலே, நல்லா கவனிக்கணும், கேட்ட வசனத்தை குறித்த சிந்தனை வெளிப்படுமோ கர்த்தருடைய கரம் செயல்பட ஆரம்பிச்சிடும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? சில எல்லா வார்த்தையும் நமக்கு நினைவுக்கு வராது, ஆனா 100 வார்த்தை கேட்டா ஒரு 3 வார்த்தைகளை உங்களால மறக்கவே முடியாது. பருத, அதுதான் உங்களுக்கு எதிர்காலம், அதுதான் உங்களுடைய எதிர்காலம், அதுதான் உங்களுடைய தரிசனம், அதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம், அதுதான் கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை. அப்போ இன்றைக்கு இரவிலே கர்த்தர் சொல்லுகிறார், தரிசனமும் தேவனுடைய வார்த்தைகளும் எந்த இடத்திலே அசை போடப்படுகிறதோ, எந்த இடத்திலே நினைவு கூறப்படுகிறதோ, அந்த இடத்திலே என் கிரியைகளை என் ஜனங்கள் பார்ப்பார்கள். ஒரு அல்லேலூயா, ஆமென். இயேசு சொன்னார், மறந்துடாதீங்க. இயேசு மறக்கிறவங்களுக்கு தோத்திரம், சப்போர்ட்டிவே கிடையாது பருத. அவர் வந்து நினைவு கூறத்தான் சொன்னார். இயேசு நினைவு கூற சொன்னவைகள் எவை? ஆமென். தரிசனத்தை நினைவு கூறணும், தேவனுடைய வார்த்தைகளை நினைவு கூறணும். அப்படி போனா இன்னும் ஒரு வாரம் ஆகும் கூட்ட முடிய, பரவாயில்லையா? தோத்திரம். இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறுங்கள். சொல்லுங்க ஆமே, அல்லேலூயா. அப்ப தரி பக்கத்துல கேளுங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறந்துடாதீங்க. ஆமென். தரிசனத்தையும் மறந்துடாதீங்க. இதை நினைவு கூறும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சில ஆட்கள் டைரியில எழுதுவாங்க, அதோட விட்டுருவாங்க. டைரியில எழுதக்கூடாது, இருதயத்தில் எழுதணும்னு தான் கர்த்தர் சொன்னார். தனிமையா இருக்கிற நேரத்திலே இப்படி சொன்னது உண்டே அப்பா, இப்படி சொன்னது உண்டே, திரளான ஜனங்களை உனக்கு தருவேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் துக்க நாட்கள் முடியும் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் முழங்காலுக்கு பலன் வரும் என்று எனக்கு சொன்னதுண்டே, ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாக போகாது என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று என் அப்பன் எனக்கு சொன்னதுண்டு. அசை போட்டுக்கிட்டே இருங்க, கர்த்தருடைய கரம் உங்களுக்கு முன் சென்று உங்களுக்காக பலத்தவைகளை செய்வதை நிச்சயமாய் பார்க்க முடியும். இந்த ஆண்டுகளிலே என் தேவனாகிய கர்த்தர் அதை செய்வார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை நாம் காண்போம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நினைவு கூர்ந்த பொழுது கீழே சொல்லப்பட்ட 5 விதமான மாற்றங்களையும் அவர்கள் கண்டார்கள். ஆமே. 5 விதமான மாற்றங்கள் என்ன? கர்த்தருடைய கரம், 2 விசுவாசம், 3 திரும்புதல், 4 தேவ கிருபை, 5 சேர்க்கப்படுதல் அல்லது அமேன் தோத்திரம் எண்ணிக்கையில் பெருக்கம். அமே, அல்லேலூயா. இதை எப்பொழுது கண்டார்கள்? 1, தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படும் பொழுது. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், சபையிலே வேத வசனம் வெளிப்படணும். எப்பவுமே நான் சொல்லுவேன், நான் சில சபைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டு ஆராதனை அப்படியே போகுது. இன்னைக்கு வர வர எது குறைஞ்சிட்டே இருக்குது? செய்தி குறையுது, வசனம் குறையுது. ஆமா, ஒரு முறை கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பாஸ்டர் இப்படியே சொன்னார், தோத்திரம் பாஸ்டர், என் ஜனங்களை நான் கஷ்டப்படுத்துறதே இல்லை பாஸ்டர், 20 மினிட்ஸுக்கு மேல நான் என்ன செய்ய மாட்டேன், பிரசங்கமே பண்ண மாட்டேன். அப்ப இவர் சொல்றார், பிரசங்கம் மக்களுக்கு என்னவா? கஷ்டமா. அவர் சொல்றார், என் ஜனங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், எப்ப பேசுற உனக்கே பிரசங்கம் கஷ்டம்னு நினைச்சா கேட்கறவனுக்கு படு கஷ்டமா எல்லாம் இருக்கும், விளங்கும். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆனா தெளிவா சொல்லப்பட்டு இருக்கிறது, எங்கே வேத வசனங்கள் நினைவு கூறப்பட்டதோ, எங்கே வேத வசனங்கள் நினைவு கூறப்பட்டதோ அங்கே இவர்கள் இந்த ஐந்து விதமான ஆசீர்வாதங்களையும் கண்டார்கள். அப்போ நம்ம சபை வளர்ச்சி, நம்ம சபையில் மாற்றம், நம்ம குடும்பத்தில் மாற்றத்திற்கு முதல் தேவை என்ன தெரியுமா? வசனம் வெளிப்படணுங்க. அல்லேலூயா. நான் என் சபையில 10 வருஷம் ஊழியம் செய்தேங்க, இப்ப 26 வருஷம் ஆச்சு என் சபைக்கு. தோத்தரம் ஆமீன். 10 வருஷம் ஊழியம் செய்தேன், 52 பேர் தான் என்னால கிறிஸ்துவண்டை நடத்த முடிஞ்சிச்சு. 52 பேர் தான். அப்ப நீங்க ஒரு மாதிரி பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது, 10 வருஷம் என்னையா செய்தேன் அப்படிதானே? அது தெரியாம தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அற்புதங்களுக்கு குறைவே கிடையாது. பிசாசு பிடிச்சவங்களை சென்னையில இருந்து அழைச்சிட்டு வருவாங்க, வியாதியஸ்தர்கள் ஆம்புலன்ஸ்ல கொண்டு வரப்படுவாங்க, கை கால் கட்டப்பட்டு மனநோயாளிகள் கொண்டு வரப்பட்டாங்க. தோத்திரம், வியாதிகள் விடுதலை பெற்றது, அற்புதங்கள் நடந்துச்சு. பேய் இந்தால போச்சு, பிடிச்சவன் இந்தால போனா. நானும் என் குடும்பமும் கத்தரையே சேவித்தோம். நான் சொல்லது புரியும்னு நினைக்கிறேன். ஆமே, அற்புதங்கள் நடந்துச்சு, அடையாளங்கள் நடந்துச்சு, கிரியைகள் நடந்துச்சு, ஆனா சபை என்ன செய்யவில்லை, வளரவில்லை. அப்போ ஒரு நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே 10 வருஷம் ஊழியம் செய்தனே, சபையில் ஒரு வளர்ச்சி இல்லையே, உண்மையிலேயே நான் ஊழியத்துக்கு லாயக்கா இல்லையா, நீர் என்னை அழைத்தது உண்மைதானா? அப்போ ஆண்டவர் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, வரங்களை, கிருபையை, விடுதலையை, மனிதனின் தேவையை முன் வச்சு நீ ஊழியம் செய்யாத, வசனத்தை முன்னால வச்சு ஊழியம் செய்யணும். அன்னையிலிருந்து தீர்மானம் பண்ணனே, சாகிறது வரைக்கும் பேசணும், சாகடிக்க பேச. அல்லேலூயா. செத்த வீட்லையும் பெத்த வீட்லையும் பிரசங்கம் தான். தோத்தர் தூங்கினாலும் பரவாயில்ல, தட்டி எழுப்பி உட்கார வச்சு சுக்கு காப்பியும் கொடுத்துட்டு தான் பிரசங்கம். தோத்தர் பேச ஆரம்பிச்சு ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க. வசனம் வெளிப்பட வெளிப்பட முன்னால எல்லாம் பிசாசு பிடிச்சவங்களை கூட்டு உட்கார வச்சு போறியா வாரியா, போறியா வாரியா, வருவியா போவியா, இப்படிதான் பேசுனே. அதுக்கு பிறகு அவன்கிட்ட பேசுறதுக்கே இல்லை, ஏதோ இங்கதான் கத்தர் பேசுறாரு. வார்த்தை பேச பேச விடுதலை வந்துச்சு, தேவ வார்த்தை பேச பேச விடுதலை வந்துச்சு, ஜனங்களுடைய கட்டுகள் அறுக்க அறுப்படை ஆரம்பிச்சு, வசனம் செயல்பட்ட பொழுது தேவனுடைய கரம் ஜனங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்ப நம்ம சபையில எது முன்னால நிக்கணும்? வேத வசனம். அல்லேலூயா. அப்ப வசனம் நினைவு கூறப்பட்ட பொழுது இந்த 5 விதமான மாற்றங்களை இவர்கள் என்ன செய்தார்கள்? கண்டார். 17 வசனத்துக்கு வாருங்க. 17 வசனம் அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 17 வசனத்தை ஒன்னு பாருங்க, எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ஆதலால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வார்த்தை வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் சொல்லுங்க, தேவனை தடுக்கிறதுக்கு நான், அந்த கடைசி வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, நான் எம்மாத்திரம், நான் இப்ப எம்மாத்திரம், ஒரு முறை கூட சொல்லுங்க, நான் எம்மாத்திரம். பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணினாலும் நான், அதை ரிப்பீட் பண்ணுங்க, நான் சொல்றதுக்கு நீங்க அதை சொல்லுங்க, நான் எம்மாத்திரம். பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணினாலும், எல்லாரும் என்னை போதகர்கள் என்று புகழ்ந்தாலும், எவ்வளவுதான் வரங்கள் என் நிமித்தம் வெளிப்பட்டாலும், பல மணி நேரம் ஜபிக்கிறவனாக இருந்தாலும், எல்லாரும் என்னை புகழ்ந்தாலும், எத்தனை பணம் எனக்கு இருந்தாலும், எத்தனை வீடுகள் கட்டினாலும், எத்தனை பெரிய ஆலயம் கட்டினாலும், எத்தனை வாகனங்கள் வைத்திருந்தாலும், ரெவரண்ட் டாக்டராக இருந்தாலும், அரசாங்க உத்தியோகஸ்தனாக இருந்தாலும், உலகம் அறிகின்ற ஊழியக்காரனாக இருந்தாலும், எப்பொழுது இந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்ததோ கர்த்தர் அவனுக்காய் செயல்பட ஆரம்பித்தார். இந்த வார்த்தை எது? தன்னை தாழ்த்த சபை தவறவில்லை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது பிரதர்? அல்லேலூயா. எல்லாம் செய்தாங்க, எல்லாம் செய்தாங்க. ஐயோ, இதுக்கு நான் தகுதியே இல்லை பிரதர், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். இயேசு என்ன சொன்னார்? அமை அப்பிரயோஜனமான மனிதன், என் கடமைகளை மாத்திரம் செய்கிறேன், என் கடமைகளை மாத்திரம் சபை. அப்ப நல்லா கவனிங்க, அவர்களை கொண்டு வரங்கள் வெளிப்படுகிறது, அவர்களை கொண்டு அற்புதம் நடைபெறுகிறது, அவர்களை தேவன் தேசம் அறிய ஆசீர்வதிக்கிறார். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐ அம் நத்திங், ஒண்ணுமே இல்ல பிரத, எம்மாத்திரம், ஒண்ணுமே இல்ல பிரத. இதை நீங்க நடைமுறை வார்த்தையே என்ன சொல்லுவீங்க? நடைமுறை வார்த்தை புரியற மாதிரி பழச்சுன்னு என்ன சொல்லுவீங்க? நான் எம்மாத்திரம், நான் ஒன்றும் ஓ தகுதி இல்லை. இன்னும் டீப்பா சொல்லுங்களேன், ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் உன்னை கூட்டி கொண்டு உட்கார வச்சிருக்கேன், ஏதாவது தர்றதுக்கு. அதில் இன்னும் புரியுற மாதிரி கேட்கல, ஒத்த காசுக்கு பிரயோஜனம் இல்லை. வெரி குட், வாழ்ந்துருவனி அமை தோத்திரம். ஆனா இத இன்னும் லகுவான ஒரு வார்த்தை, பாமை சபை தேசத்தில் உயர்த்தப்பட்டும் தன்னை தாழ்த்த தவறவில்லை. ஆமாவா இல்லை? எல்லாரும் சபையை புகழ்ந்தார்கள். பேதுருவா பயங்கரமான மனிதன், அந்த பிரதரா பயங்கரமான மனிதன், இந்த சிஸ்டரா பயங்கரமான சகோதரி, இந்த பிள்ளையா பயங்கரம், எல்லாரும் புகழ்ந்தாங்க. இவர் போய் சொன்னார், நான் ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒண்ணும் இல்லை, என் பணம் ஒன்றும் இல்லை, என் மேன்மை ஒன்றும் இல்லை, என் கிருபை ஒன்றும் இல்லை, என் அறிவு ஒன்றும் இல்லை, எல்லாம் கிருபை தான்ப்பா. ஆனா சில ஆட்கள் எப்படி தெரியுமா தோத்துறோம், அங்க வீட்டில் ஆபீசரா இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஆபீசரா இருப்பான். அதனாலதான் அங்க மேனேஜரா இருக்கிற பலர் இங்க டேமேஜரா இருக்கிறது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? தோத்துறோம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து லைட்டா ஒன்று ஸ்மைல் பண்ணுங்க, அவங்களுக்கு புரியும். ஒன்று கிருபப்பா, எம்மாச்சரம். அலையலோயா, அலையலோயா, உங்க கிருப இல்லாம வாழ

0: கிருபைதானே. பாருங்க வேதத்தை நம்ம எவ்வளவு ஆழமா படிக்கணும், எத்தனை முறை இதை படிச்சிருப்போம், ஆமாவா இல்லையா? எத்தனை முறை இந்த பகுதியில இருந்து நம்ம பிரசங்கம் கேட்டிருப்போம், நம்ம பேசியிருப்போம் இல்லைங்களா? அங்க சொல்லுகிறார், ஏய் எவ்வளவு கிருபை வரங்கள் வல்லமை வெளிப்பட்ட பொழுது இவர் சொல்ற இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம மாத்திரம் பிரத தோத்திரம் ஒண்ணு மேல பிரத. பைபிள் சொல்லுது அந்த சபையில கிருபை இருந்துச்சா, இருந்துச்சா, தேவ கிருபை இருந்துச்சா? அஞ்சல ஒரு பாயிண்ட் என்னது, தேவ கிருபை. யாருக்கு கிருபை கிடைக்கும்? தன்னை தாழ்த்துகிறவன் தேவ கிருபை தானே. பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார், அமை தாழ்மை உள்ளவர்களுக்கோ வந்துருச்சா இல்லையா? அப்ப ஒவ்வொரு முறை தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது, அப்பா நான் ஒண்ணும் இல்லப்பா, ஊழியங்களை செய்யும் பொழுது நான் ஒண்ணும் இல்லப்பா, ஆஸ்தி அந்தஸ்து வரும் பொழுது என் குடும்பம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் உங்க கிருபை தாய்யா, என் கிருப உங்க கிருபை தாய்யா, என் குடும்பத்துல உங்க கிருபை தாய்யா, என் பிள்ளைகள் மேல உங்க கிருபை தாய்யா. இந்த மனநிலையிலுடல யார் யார் செயல்பட்டாங்களோ அவங்க பலிபீடங்களில தேவனுடைய கரம், தேவனுடைய மகிழ்ச்சி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அற்புதம் இருந்துச்சு. அல்லேலூயா. உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நீங்க என்ன சொல்ல போறீங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? அப்பா ஒண்ணும் இல்லப்பா, பிரதர் இந்த உலகத்தில் என்னதான் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபைக்கு முன்னாலும் ஒண்ணுமே இல்லையே. எத்தனை பேர் உண்மையா கர்த்தரோட பேச போறீங்க? அவன் சொன்ன எம்மாத்திரம் நான், எம்மாத்திரம் நான், ஆண்டவர் சொன்னார் என் பிள்ளைய நான் பயன்படுத்துவேன், நான் ஒண்ணும் இல்லையா, ஆண்டவர் சொன்னா இன்னும் கிருபை கொடுப்பேன், நான் ஒண்ணுமே இல்லைன்னா அநேகரை இவன் மூலமாய் திருப்புவேன்னா என் கிருபையை நான் ஏமாத்திரம். பைபிள் அழகா சொல்லுது இந்த சபையை பெருக பண்ணுவேன்னா. எப்ப தேவனுடைய சமூகத்திற்கு முன்னால சபை தாழ்த்த தவறவில்லையோ, தாழ்த்த தவறவில்லையோ, அந்த சபையை தேவன் கட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நேரம் ஆயிருச்சுல்ல, பதினெட்டாம் வசனத்தை படிங்க, போயிருவோம் போயிருவோம். பதினெட்டாம் வசனத்தை ஒன்று பாருங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி. கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவனை சொல்லுங்க, தேவனை வறுமுறை கூட சொல்லுங்க, தேவனை. அப்ப முதலாவது என்ன செய்தார்கள், வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள், இரண்டாவது தங்களை தாழ்த்தினார்கள், மூன்றாவது பைபிள் சொல்லுது எப்பொழுதெல்லாம் தருணங்கள் கிடைத்ததோ தேவனை மகிமைப்படுத்த தவறவில்லை. சிலர்லாம் தங்களை உயர்த்துவதற்கு அதிக நேரம் செலவழிக்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6:20, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் உங்கள் சரீரங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் உங்கள் தேவனை என்ன செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப எந்த சபையின் மூலம், எந்த போதகர் மூலம், எந்த குடும்பத்தின் மூலம், எந்த வாலிபர் மூலம், எந்த சகோதரியின் மூலம், எந்த சகோதரனின் மூலம் தேவன் மகிமைப்படுகிறாரோ அந்த குடும்பத்திலே ஆண்டவருடைய கரம் செயல்படுவதை நம்முடைய கண்கள் பார்க்கோ. அல்லேலூயா. விசுவாசம் வெளிப்படுவதை பார்க்கோ. அல்லேலூயா. அநேகர் திரும்புகிறதை பார்ப்பார்கள். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அமை எந்த இடத்திலே தேவன் மகிமைப்படுகிறாரோ அந்த இடத்துல கிருபை இருக்கும், கிருபை இருக்கும். அல்லேலூயா. அமை உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துற ஒரு தருணத்தையும் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. சொல்லுது உங்களுக்கு புரியுதா சிஸ்டர்? அதுதான் சிஸ்டர் நம்முடைய வாழ்க்கையினுடைய எனர்ஜி. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிற இந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு பழைய வார்த்தைகளை போல இருந்தாலும்
1: சில ஆட்களை நம்ம வெளியே இருந்து பார்க்கும் பொழுது இவனை எல்லாமா கர்த்தர் பயன்படுத்துவார் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். பார்த்துக்கிடுங்க, நான் சிலரெல்லாம் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இவன் கையில தொட முடியாத பயலாச்சே, இவனையுமா ஆண்டவர் பயன்படுத்துறார் அப்படின்னு நம்ம தூரத்தில் இருந்து போய் பார்த்தா தெரியும் பாருங்க. ஆனா ஒரு சிலரோடு ரொம்ப நெருங்கி பழகும் பொழுது, நெருங்கி பழகும் பொழுது உண்மையிலே சொல்றேன், சிலர்லாம் நம்ம ரொம்ப காமெடியா பேசுவோம் இல்ல, சிலவெல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கான் இவன் அசல் தீர்த்தமா இருக்கான் தாம். ஆமா, நம்மளே அப்படி பலரும் யோசிச்சிருக்கோம் இல்ல. ஆனா அவங்க கூட தனிய பழகும் பொழுதுதான் அவனுடைய இருதயம் நமக்கு தெரிய வரும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? சில ஆட்கள் உங்களை மாதிரி சிலர் மாதிரி நல்ல ஜெபம் இருக்காது, ஆனா ஆண்டவரை நேசிக்கிறதுல அவன் பைத்தியமா இருப்பான் பாத்துக்க. ஆமா ஆமா, அதுதான். வெளியில பெரிய அளவுக்கு பாட மாட்டான், கைத்தாட்ட மாட்டான், ஒரு மாதிரி என்ன சொல்றது மரகண்ட மாதிரியே நடப்பான். ஆனா ஜோம் பண்றதுக்கு போய் உட்கார்ந்துட்டான்னா அப்படியே தேவ சமூகத்துல கதறிடுவான் பாருங்க. அப்ப பார்த்தாதான் இவனை ஏன் ஆண்டவரை பயன்படுத்துறாருன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையினுடைய சில அனுபவங்கள் நமக்கு சொல்லித்தரும். இந்த இடத்துல அந்த சபைகளுக்குள் ஆண்டவருடைய கரம், இந்த ஐந்து விதமான நலனும் இருப்பதற்கு முதல் காரணம் வேதம் சொல்லுகிறது. எங்க இருந்தாலும் சொல்லி அமீன், வசனத்தை மறக்கல சபை. ரெண்டு, எங்க இருந்தாலும் சரி தங்களை மறக்கல. நான் ஏமாத்தலை, அல்லேலூயா. தங்களை தாழ்க்க சொன்னேன், ஒவ்வொரு மணிக்கணக்கான நம்ம பேச வேண்டிய வார்த்தையாக்கும் வேகமா ஓடுது. மூன்று, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. தனிநபர் வாழ்க்கையில ஆண்டவரை மகிமைப்படுத்த கிடைக்கிற ஒரு தருணத்தையும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நான் தெளிவா உங்களை பார்த்து சொல்றேன், எந்த தனிநபர், எந்த குடும்பம், எந்த சபை ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்கிற இருதயத்தை ஆமீன் ஆழமாய் கொண்டிருக்கிறதோ அந்த சபையை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் என் தேவனாம் கர்த்தர் வைப்பது மிக மிக மிக மிக நிச்சயம் என்பதை உங்களுக்கு ஆள சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வீட்டில் ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா? உங்களை கர்த்தர் நிச்சயமா உயர்த்த போறாருன்னு அர்த்தம். உங்க தெருவில் கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படுகிறாரா? தெளிவா சொல்றையா, கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு கோணத்துல ஆண்டவர் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். உங்க சபையில் தேவன், உங்கள் சபையின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுகிறார் என்றால் உங்கள் ஊழியத்தை தேவன் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆமே. இப்ப உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் வந்துருச்சா, ஏதோ நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்யத்தான் போறார். நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், எல எவன் எந்தால போனான், நான் நல்லா தான் இருப்பேன். இப்படியே சொல்லு. ஆமீன். எவன் எந்தால போனாலும் சரி நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருப்பேன். ஏன்னா நான் வசனத்தை நம்புறேன், நான் வசனத்தை நம்புறேன். ஏசப்பா, அனுகூலமானவன் வந்தாலும் சரி எதிரானவன் வந்தாலும் சரி ஜெயிக்கிறது நானா தான் இருப்பேன். அப்புறம் நீ என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா, அல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் ஆண்டவரே நீர் மாற்றத்தை தரப்போகிறதற்காய் நன்றி. ஆமீன். நான் நேர மாத்தி ஆண்டவர் வெற்றியை தந்ததற்காக நன்றி. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன். நடக்க போகிற வெற்றி அல்ல, நடந்த வெற்றியை பேசுற கூட்டம் இது. பைபிள் அழகா சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் என் ஊழியத்திலே, என் சபையிலே, என் குடும்பத்திலே காணப்படும். வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். ரெண்டு, தங்களை தாழ்த்த தவறவில்லை. மூன்றாவது, தேவனை மகிமை. வேணுமா போவோமா? வேணுமா போவோமா? வேணும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. அல்லையா சொல்ல சொல்லலையே பிச்சிருவேன். அப்ப ஒரே ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? அதுதான் உங்க இந்த மீட்டிங்கினுடைய தலைப்புக்குரிய வார்த்தை. அது சரியா? கர்த்தருடைய நாமத்தில் நான் மனதார வாழ்த்துகிறேன். இப்பவும் சொல்றேன், ஊழியம் வளரும். கண்டிப்பா. அல்லேலூயா. ஊழியம் என்ன செய்யும்? வளரும். கர்த்தர் உங்களை மகிமையாய் பயன்படுத்துவார். இந்த தேசத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் தேசத்தை அசைக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். என் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்வார். நிறைய சபைகளுக்கு நம்ம போறோம். சில சபைகளுக்கு இடங்களுக்கு ஏற்ற அபிஷேகம் இருக்கும். சில இடங்களில் கிராமங்களுக்கு ஒத்த அபிஷேகம் இருக்கும். சில சபைகளில் பட்டணங்களுக்கு வேண்டிய அபிஷேகம் இருக்கும். ஆனால் சில சபைகள் தேசங்களின் அபிஷேகத்தை வைத்திருக்கும். அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வார்த்தை கூட சொல்லிடட்டுமா? ரைட், அவ்வளவுதான். நீங்க எல்லாம் பாவம் பசிக்கும் இல்ல. சரி, 19 வசனத்தை பாருங்க. 19 வசனம் எங்க நிக்கிறோம் நம்ம? அப்போஸ்தலர் 11 அதிகாரத்துல தானே. சரி, 19 வசனம் சேர்ந்து படிங்க. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை வசனத்தை யூதர்களுக்குள்ளே அன்றி மற்ற ஒருவருக்கும் பெனிக்கே நாடு சீப்புரு தீவு அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமே. அப்ப நீங்க கேட்கலாம், தோத்திரம் பாஸ்டர், இதுல என்ன சொல்ல போறீங்க? உண்மையிலே நம்ம பழைய விசுவாசிகள் கஞ்சாமுட்டிகளா தான் இருந்திருக்கான். எப்படின்னு கேக்குறீங்களா? தூத்துக்குடியில சுவிசேஷத்துக்கு வரான், வந்து யார தேடுறான்? இங்க யூதர்கள் யார் இருக்கா? எதுக்கு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போறோம்? எப்படி, எங்க இருக்கிறான்? எத்தனை நாடுகள் இருக்கு பாருங்க. ஒன்று, பெனிக்கே நாட்டுக்கு போனாக. எங்க போனாக? எங்க இருக்கிறாக? பெனிக்கே நாட்டுக்கு போறாக. அங்க போய் யார தேடுறாக? வழியில 100 பேரை பாக்குறான். 101 ஒரு யூத மாறான், அவனை கூட்டி சொல்லுதான், ஏசு நேசிக்கிறாருன்ற. மற்ற 100 பேரும் உனக்கு வேண்டாம். அப்புறம் எங்க போறான்? சீப்புரு தீவுக்கு வரான். சீப்புரு தீவுல வந்து யார தேடுறாக? யூதர்களை தேடுறாக. எதுக்காமா? சுவிசேஷம் சொல்லதுக்கு. மற்றவன் நாசமா போனாலும் பரவாயில்ல, இவன் மட்டும் சொர்க்கத்துக்கு வரணும், யூதன் மட்டும் சொர்க்கத்துக்கு வரணும். அப்ப சீப்புரு தீவுல போய் யார தேடுறாங்க? யூதர்களை தேடுறாங்க. அடுத்து எங்க வராங்க? அந்தியோக்கியா வராங்க. அங்க வந்து யார தேடுறாங்க? இப்படித்தானே இருந்திருக்கு. ஆரம்பத்துல கொஞ்ச நாள் இந்த நோய் பிடிச்சவனா தான் இருந்திருக்கான். ஆமா, நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம தெரு, நம்ம ஊர். நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம தெரு, நம்ம ஊர். இப்படித்தான் நோய் பிடிச்சவனா தானே இருந்திருக்கான். ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆனா இந்த கூட்டத்தில இருந்து இன்னொரு குரூப் எழும்பி இருக்கு, பார்த்துக்கிடுங்க. 20 வசனம், அவர்களில், அதான் சொன்ன, அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோக்கியா பட்டணத்திற்கு வந்து யூதர்களை தேடவில்லை, யார தேடினா? கிரேக்கர்களை தேட ஆரம்பித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ யூதர்களை தேடின காலத்துல கர்த்தருடைய கரத்தை உணரவில்லை. ஆமென். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை மட்டும் சுவிசேஷம் சொல்லுவேன், எனக்கு காப்பி போட்டு தருகிறவனுக்கு மட்டும் இயேசுவை பத்தி சொல்லுவேன், காணிக்க தருகிறவனுக்கு மட்டும் ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுவேன். இப்படி தேடிட்டு நடந்தான் கொஞ்ச பேரு. இப்ப சிலர் எழும்புறாங்க. இப்ப சிலர் எழும்பி என்ன செய்யறாங்க? தோத்தர் ஐயா, இனி யூதனை தேரப்படாது, எவன் கண்ணுல சிக்கிறானோ அத்தனை பேருக்கு இயேசு நல்லவர்னு சொல்லிடுறான். நம்ம சபை எப்படி இருக்கணும்? எந்த குரூப்பு? 2 குரூப்பா? 1 குரூப்பா? வெரி குட். அல்லேலூயா. பக்கத்துல கேப்படி சொல்லுங்க, நம்ம இப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. யூதனை தேடப்படாது, ஒரு வேலையும் விடப்படாது. இனி யூதனை தேடப்படாது, கண்ணுல சிக்கிற ஒரு வேலையும் என்ன செய்யப்படாது. கிரைக்கணா, வாங்க, இயேசு ஒன்னு நேசிக்கிறா. சீப்புரு தீரான, வாங்க, இயேசு ஒன்னு நேசிக்கிறார். தோத்தர் யூதனா, உன்னின்னு வா, இயேசு ஒன்னு நேசிக்கிறார். அப்ப சபை ஒரு ஒரு எல்கையை விட்டு வெளியே வருது. சபை என்கிற எல்கையை விட்டு வெளியே வருது. தன் குடும்பம், தன் சபை, தன் தரிசனம், என் வீடு, என் பட்டணம் என்கிறத வெளியே வந்து எவனை கண்டாலும் விடக்கூடாது. சபை தேசத்தை குறித்த தரிசனம் உள்ளதாய் மாறிச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 21. கர்த்தருடைய கரம் யூதர்களை தேடி நடந்தவர்களுக்குள் வெளிப்படாத கரம் கிரேக்கர்களோடு பேசின பொழுது வெளிப்பட்டது. சொல்லுது புரியுதா இல்லையா? அதுதான் விஷயம். அப்ப இன்னைக்கு யூதர்களை தேடுகிறவர்கள் அல்ல எழும்பணும், எவரையும் விடாதவர்களை எழும்பணும். ராஜா அல்லேலூயா. சுவிசேஷம் சபையை விட்டு வெளியே வரணும், பட்டணத்தை விட்டு வெளியே வரணும், தேசங்களை விட்டு தேசம் வரணும். நாளை காலையில கிளம்புறாமே அப்படியா? இல்ல நாளை காலையில போறீங்களாமா அப்படியா? யாரெல்லாம் போறா? கை தூக்க பாப்போம். ஏறு சுவாலி முடிஞ்சு. பஸ்ஸேர் அவங்க போவாங்க, நாங்க வேலைக்கு போண்டியே இருக்குல்ல. நீங்க வேலைக்கு போங்க, நாங்க சுவிசேஷம் அறிவிக்க போறோம். அஞ்சு பேர் கிடைச்சா போதுமியா? அப்ப அஞ்சு பேருக்கு மேல வேண்டான்றீங்களா? எல்லாரும் போனோம். பைபிள் அழகா சொல்லுது, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருக்க ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க. அல்லேலூயா. அப்ப முதல்ல ஒரு அஞ்சு பாயிண்ட் சொன்னமே என்ன? கர்த்தருடைய கரம். இரண்டாவது விசுவாச பரிவர்த்தனை. மூன்று திரும்புதல். நாலு தேவ கிருபை. அஞ்சு சேர்க்கப்படுதல், அதாவது சபை வளர்ந்தது இல்லையா? இந்த ஐந்துக்கும் காரணமாக இருந்தது என்ன? வசனத்தின் நினைவு கூறுதல். இரண்டாவது தன்னை தாழ்த்த தவறவில்லை. மூன்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நான்கு தேசங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எல்லையை விட்டு வெளியே வந்தது சபை. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அல்லேலூயா. வேலை வேலைன்னு சுத்தாம கொஞ்சம் சுவிசேஷத்துக்காக போயிருவோம். என்னையா? உங்க குடும்பத்துல கர்த்தருடைய கரம் இருக்கிறதை நிச்சயம் காண்பீர்கள். ஆமே போமா? பாவம் இல்ல எந்திரிங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய ஒரு தீர்மானம் பண்ணிடலாமா இல்லையா? என்ன தீர்மானம்? வசனத்தை நினைவு கூறணும். இன்னும் வசனத்திற்கு வாழ்க்கையில முக்கியத்துவம். ரெண்டு தாழ்த்த தவறவில்லை. ஆண்டவரே ஐ எம் நத்திங், நான் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்கு முன்னால தங்களை தாழ்த்தினான். மூன்றாவது தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கடைசி வார்த்தை என்ன சொல்லுகிறது? சுவிசேஷம். அல்லேலூயா. உங்க சபைக்கு தேவன் கொடுத்த தேசத்தை குறித்த தரிசனத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த சபை கிரேக் யூதர்களை தேடுகிற கூட்டம் உண்மையாவா? யூதர்களை தேடுகிற கூட்டம் சிக்கனவனுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்ல போறோம் பாஸ்டர். அமேன். எவன் கிடைச்சாலும் சரி. இயேசு. அமேன். இயேசு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்ம வெளியே வந்துட்டோம். நம்ம வெளியே வந்துட்டோம். சுய நலத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். நம்மை தேவன் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. அம்மா அம்மாவா இல்லையா? அப்ப இனி எவனை ரோட்ல கண்டாலும் சோமாக்கணும். தைரியமா இதுக்கு நீங்க ரெடினா இன்னைக்கு ராத்திரி அந்த கிருபையை உங்க மேல கத்தர் வைக்கிறார். அல்லேலூயா. வைக்கிறார். உண்மையா சொல்லுதேன்பா, முத முதையா என்கிட்ட இருந்த கிருபை எனக்கே தெரியாது. தோத்திரம் பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன், கண்டக்டர் வர டிக்கெட் டிக்கெட் டிக்கெட் டிக்கெட் வந்தார். நான் என்ன பண்ணி காசை எடுத்து இந்த மனுஷனுக்கு கையில கொடுத்தேன். காசு எடுத்து கையில கொடுத்தாங்க, சோடா கொடுத்தாங்க, தண்ணிய குடிச்சாரு. அந்த ஆளு ஒரு வாக்குமூலம் கொடுத்தா, நல்லா தான் வந்தேன், இந்த தம்பி பைசா தந்துச்சு, என்ன நடந்துன்னு தெரியாது. நீங்க மட்டும் இன்னைக்கு அந்த இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றேன், சுவிசேஷத்துக்கு நான் வெளியே வருகிறேன் என்று சொல்வீர்களானால் இன்னைக்கு ராத்திரி ஒரு தேவனுடைய கிருபை, ஒரு தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் வைக்கப்படும். நம்மளை கத்தர் வெறுமையா வைக்கல, நம்மளை கத்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்படியானால் கத்தர் நமக்குள் ஏதோ ஒரு அபிஷேகத்தை கத்தர் வைத்திருக்கிறார். மவுண்ட் சர்ச்சுக்கு சொல்றேன், உங்களை கத்தர் ஏதோ ஒன்றை செய்யும்படி அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இன்று இரவில் உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த கை உயர்ந்திருக்கிறது போல் இந்த குடும்பம் உயர்ந்திருப்பதாக, குடும்பத்தில் இவர்கள் உயர்ந்திருப்பார்களாக, வேலை செய்கிற இடத்தில் உயர்ந்திருப்பார்களாக, வாழ்க்கையில் உயர்ந்திருப்பார்களாக, வாழ்விலை உயர்ந்திருப்பார்களாக, ஜபத்தில் உயர்ந்திருப்பார்களாக, சபையில் உயர்ந்திருப்பார்களாக, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒரு உயர்வு உண்டாவதாக. இவர்களை கொண்டு கர்த்தர் பலமானவைகளை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

சாப்பாடுன்னு சொன்ன ஸ்கூல்ல தான் ஒருவேளை உணவு கிடைக்கும். எங்க அப்பா ஒரு பெரிய குடிகார, பட்ட பாடுகளுக்கு அளவே சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு கொடுமை. பிளாட் படத்தில் எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டிருக்கும். 10 வயதுல எனக்கு போலியோ அட்டாக்னால என்னுடைய வலதுகளை நான் இழந்து விட்டேன். அப்பா 16 வயசுல கிணத்துல விழுந்து சேர்த்துட்டாங்க. அம்மா வறுமையிலே சேர்த்துட்டாங்க. இயேசு என்னோடு கூட பேசினார். ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சனிக்கிழமை டாக்டர் சொல்லிட்டாங்க, குழந்தை செத்து போயிடுச்சு, பிரெயின் போற அத்தனை நரம்பம் கட் ஆயிடுச்சு. ரெண்டாவது குழந்தையும் பிறந்த குழந்தை மறித்து போனேன். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னால் முடியல ஆண்டவரே, என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி. ஆண்டவருடைய சத்தம், ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கணும். கொஞ்ச நஞ்ச போராட்டம் அல்ல, நான் பிறந்தது நாள் முதல் கொண்டு போராட்டம். 10 வயதுல எனக்கு போலியோ அட்டாக்கினால் என்னுடைய வலதுகளை நான் இழந்து விட்டேன். அன்பு காட்டுவதற்கு யாரும் இல்லை, அரவணைப்பதற்கும் யாரும் இல்லை. எங்க அப்பா ஒரு பெரிய குடிகாரன், குடியினால் குடி வேதனை. எங்க அம்மா அடிச்சு சித்திரவதை செய்ததுனால சென்னை பட்டணத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்திற்கு நாங்கள் வந்தோம். எங்க மாமா வீட்டுக்கு வந்தா எங்க மாமா ஒரு சின்ன ஒரு குடிசையை கொடுத்தாங்க. அந்த குடிசையில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். சாப்பாடு கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை வருவார், வெள்ளிக்கிழமை வருவார், 5 கிலோ அரிசி வாங்கிட்டு காய்கறிகளை வாங்கிட்டு வருவார். ஆடி அசைந்து வருவார். வரும்பொழுது வயல்வெளியெல்லாம் போட்டு கூழும் சகதியுமாய் வரும். அரிசியெல்லாம் எல்லாமே ஒன்றுமே யூஸ் இல்லாத ஒரு பொருளாகிடும். வந்து வீட்டில் வந்து அடின்னு அடிப்பார். எங்கள் அம்மா அடிப்பார், எங்களை அடிப்பார். நாங்கள்லாம் ஓடிடுவோம். 3 நாளைக்கு நாங்கள் எங்கே இருப்போம் எங்களுக்கே தெரியாது. பயந்து பயந்து பயந்து வாழ்வோம். எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க, நாங்களுக்கு எங்களுக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ வேதனை. அப்பான்னு ஒரு நாள் நாங்கள் கூப்பிட்டதில்லை. உண்மையை சொல்கிறேன், 16 வயசு வரை எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி தந்தது இல்லை. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வறுமை. எங்களுக்கு சாப்பாடுன்னு சொன்ன ஸ்கூலில் தான் ஒருவேளை உணவு கிடைக்கும். அதுக்காக தான் போன தவிர படிப்புக்கும் எனக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை. படிப்பில் கவனம் செலுத்த முடியல. இந்த வறுமையின் கஷ்டங்களே எனக்கு வேதனையாக இருந்ததுனால படிப்பில் கவனம் செலுத்த முடியல. 10வது வரியும் படித்தேன். உண்மையை சொன்ன சொந்த பேர் எழுத தெரியாது. 10வதுல பரீட்சை எழுதின ஆல் சப்ஜெக்டும் 37 மார்க்கு. இந்த 37 மார்க் வச்சு என்ன செய்வது? ஒன்றும் செய்ய முடியாது. அப்பா 16 வயசுல கிணத்துல விழுந்து சேர்த்துட்டாங்க. அம்மா வறுமையிலே சேர்த்துட்டாங்க. என்ன செய்வது? உண்மையை சொல்றேன், புளி இலைகளை சாப்பிடுவோம், பச்சை காய்கறிகளை சாப்பிடுவோம், பச்சை கீரைகளை சாப்பிடுவோம். பசியின் கொடுமை தாங்க முடியாது. இதுல சமுதாயத்தின் மத்தியில கொடுமை. சமுதாயம் நல்லா இருந்தா நம்மளை ஏற்றுக்கொள்ளும். ஆனா சமுதாயம் நம்ம கெட்டு போயிட்டோம்னா சமுதாயம் வெறுக்க ஆரம்பித்துருவாங்க. எங்க சொந்தங்கள்லாம் எங்களை வெறுக்க ஆரம்பிச்சு நான் நடந்து வந்தவன் சொல்லுவாங்க, தருத்திரம் பிடிச்ச வராம்பர், நீலாம் ஏண்டா வர, எங்கன்னா போய் சாக வேண்டியதானே சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல, கிழிஞ்சு போன சட்டையை போட்டு ஒரு லிங்கை கட்டிக்கிட்டு பைத்தியக்காரன் போல சுத்திரு. யாராவது கடைக்கு போக சொன்னாங்கன்னா கூழோ கஞ்சியோ கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பேன். சினிமா பாடல்களை பாடிக்கொண்டிருப்பேன், சோகமான பாடல்களை பாடிக்கொண்டிருப்பேன். இப்படியே உருண்டோடி கொண்டிருந்தது. சென்னை பட்டணத்தில் போய் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஹோட்டலில் அந்த தட்டு கழுவுதுனால கைகள் எல்லாம் பூண்களாக மாறிவிட்டது. அதுவும் செய்ய முடியல. வீட்டுக்கு வந்தால் யாரும், வீட்டில் வந்து யாரும் சேர்க்கல. என்ன, நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி நீ ரொம்ப கஷ்டப்படுறியப்பா, நீ இப்போ ட்ரெயினில் போய் பிச்சை எடுத்து நிறைய பேர் உனக்கு பிச்சை போடுவாங்க. உலகம் அதுதான், நல்லா இருந்தால் நம்மளை பாருங்க. எனக்கு என்ன கொடுத்தாங்க, பிச்சைக்காரன்ற பதவியை கொடுத்துட்டாங்க. பிச்சை எடுப்பதை விட நான் சாவதே மேலேன்னு சொல்லி தான், தற்கொலைக்கு நேராக போகும்போது தான் நான் ஒன்று சொன்ன, கடவுள் யார், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா, கடவுள் இருந்தால் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், கடவுளே கிடையாது. என் உள்ள சொல்லுது, இல்லை கடவுள் இருக்கார், கூப்பிடு. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34 வாசிக்கிறோம், இந்த ஏழை அவரை நோக்கி கூப்பிட்டார், அவனை இடுக்கண்களுக்கு எல்லாம் அவனை நீக்கி அவனை ரட்சித்தார் என்று வாசி. நான் சொன்ன கடவுள், உண்மையான கடவுள் இருந்தா என்னை சந்திங்கன்னு சொன்னேன். இயேசு என்னோடு கூட பேசினார். ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரையிலும் என் ஜீவனை அவருக்கு நான் பணியமாக வைத்தேன். அவருக்காக வாழ்வதற்கும் சாவதற்கும் எதுக்கும் நான் ஒப்பு கொடுத்தேன். நான் அரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும்னு கேட்கல. ஆண்டவர், உமக்காக நான் சாதிக்கணும், உமக்காக நான் பெரிய காரியங்களை செய்யணும், இரத்த சாட்சியாய் சாகணும்னு சொல்லி தான் என்னுடைய வாஞ்சை தாகமாக இருந்தது. அந்த பக்தி வைராக்கியம்தான் என்னை மேலாக உயரத்தில் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையாக சொல்லுகிறேன், எந்த சமுதாயம் என்னை உயர்த்தல, எந்த மனுஷனும் என்னை உயர்த்தல, தேவனே என்னை உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது
கர்த்தர் சொன்ன, என் மகனே என்னுடைய ஊழியத்துக்கு அவனை தெரிந்து கொண்டேன்னு சொன்ன. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் ஒரு பலவீனமானவன், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவன், ஆனால் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, தகுதி இல்லாதவனை தான் நான் தகுதிப்படுத்துறவன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் உள்ள பைத்தியங்களை தெரிந்து கொண்டேன், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொண்டேன். நான் உன தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தேசத்தின் கடைமனை மட்டும் கொண்டு போவேன், தேசத்தில் உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்னார். ராஜாக்களுக்கு மத்தியில் கொண்டு போவேன்னு சொன்னார். ஆனால் ஊழியத்துக்கு என்னை அழைத்த போது நான் ஒப்பு கொடுத்தேன். உண்மையை சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் பட்ட பாடுகளுக்கு அளவே சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு கொடுமை. பிளாட்பரத்தில் எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டிருப்பேன். என்னை யாரும் நேசிக்க மாட்டாங்க, என் ஊழியத்தை யாருமே என்னை கனப்படுத்த மாட்டாங்க. என்னுடைய குடும்பம் என்னை கைவிட்டது. ஊழியத்தை நம்பி வந்த நிறைய ஊழியக்காரங்க என்னை பார்த்த உடனே என் சூழ்நிலையை பார்த்து ஒதுங்கி விட்டார்கள். கிராமப்புறங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பேன், ஆனால் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு பிச்சைக்காரனோட கேவலமாக தான் நினைத்தார்கள். ஒரு சின்ன பேக் எடுத்துக்கிட்டு ஒரு தெரு தெருவா போய் இயேசுவை பத்தி சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, தம்பி உன் நிலைமையே பரிதாபமாக எங்களுக்கு சொல்ல வேண்டிய போன்னு சொல்லுவாங்க. தங்குவதற்கு இடம் கிடையாது. பிளாட்பாரம், சர்ச்சு வாசல், உங்களை போல தேவ பிள்ளைகள், நல்ல அன்புள்ள பிள்ளைகள் ஒரு நாள் ரெண்டு நாள் இடம் கொடுப்பாங்க தங்குறதுக்கு. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, தம்பிங்கெல்லாம் இடம் கிடையாது போயிடுப்பாருவாங்க. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை உருண்டோடி கொண்டு. ஆனா நம்பிக்கை இழந்து போகல. என்னுடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியும், தீர்மானம் என்ன தெரியுமா, அவருக்கு நான் சாகணும், ஊழியத்தில் நான் சாகணும், இயேசுவுக்காக நான் சாகணும், எப்படியாயிலும் சாகணும், சீக்கிரமாக ஆண்டோட சமூகத்துக்கு போயிடணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருந்தது, குறிக்கோளாக இருந்தது. அந்த நிலையில் தான் தேவனை அதிகமாக துதிக்க ஆரம்பித்தேன். தேவனை துதிக்க துதிக்க துதிக்க பாடல்களை தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, நிறைய பாடல்களை கொடுத்தார். ஏக்கச்சக்கமான பாடல்களை தேவன் கொடுத்தார். ஒவ்வொரு பாடலும் எனக்கு ஆறுதலாகவே மாறினது. என் அனுபவமே எனக்கு பாடலாக மாறி, என் வாழ்க்கை எனக்கு பாடலாக மாறினது. ஒரு முறை உதவாதவன் என்று தள்ளியது உலகம். ஹல்லேலூயா. அந்த பாடல்

வாழ்க்கையில எல்லாரும் என்னை உதாசனப்படுத்தினார்கள். கடைசியாக மிகவும் வேதனைப்பட்டவனாக ஆறுதல் அற்றவனாக சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது, ஆனால் ஒரு சந்தோஷம், நான் பரலோகத்துக்கு போக போறேன்னு ஒரு சந்தோஷம், என்னால் முடிஞ்ச ஊழியத்தை நான் செஞ்சேன்னு ஒரு திருப்தி. ஆனால் எங்கு சாவது தெரியல, கண்கள் எல்லாம் உள்ளே போய்விட்டது, எலும்பும் தோலமாக மாறிவிட்டேன். கடைசியாக ஒரு தெரிந்தவருடைய வீட்டுக்கு நான் போனேன். அங்கே போன உடனே மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டேன். அவர் விழுந்தவனே அவர் சொல்றார், இவர் நாளைக்கு இன்னைக்கே செத்துருவார் பொழுது, இவருடைய பாடி யார் எடுக்கிறது என்று சொல்லி என்னை எழுப்பினார்கள். 20 ரூபாய் கொடுத்து எங்கேயாவது போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. காடு போடுங்க நம்பி, 20 ரூபாய் கொடுத்து எங்கேயாவது போன்னு சொல்லிட்டாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல. ஒரு சர்ச் வாசல் இருந்தாங்க, அப்படியே வந்து அங்கே வாசலில் உட்காந்து ஓன்னு அலறேன். என்னை நேசிக்கிறது உலகத்தில் யாருமே கிடையாதா, யாருமே இல்லையே, ஆண்டவரே ஏன் என்னோட வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் சொல்லி அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு பாடலை தேவன் கொடுத்தான். ஏ மைனர் தம்பி, ஏ மைனர். தேங்க்யூ ஜீசஸ்.

ஆண்டவரே, இந்த பாடல் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பாடல். எனக்கு எப்பவுமே வாழ்க்கை தான் பாடல். நான் எந்த பாதையை கடந்து போகிறனோ அது பாடலாக மாறிவிடும். அது அழுது கொண்டே இந்த பாடல் வந்தது. ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னால் முடியல ஆண்டவரே, என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த போது ஆண்டவருடைய சத்தம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதளிக்காமல் என் வசனத்தை கை கொண்ட முடியாது, ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கு பிறகு ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஆண்டவர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். சின்ன சின்ன இடங்களில் பாட ஆரம்பிக்கும் பொழுது பிசாசுகள் ஆல்ரெடி ஓட ஆரம்பிச்சது. பாட பாட நிறைய ஆரம்ப நாட்களில் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு, அதுக்கப்புறம் வர்ஷிப் பண்ண கூப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு தேவன் எனக்கு நிறைய தேசங்களிலும் உலக நாடுகளிலும் தேவன் பயன்படுத்தி வருகிறார். எனக்கு திருமணம் ஆனது, எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு ஃபின்னி சார்ல்ஸ் டோனி என்று பெயர் வைத்தேன். ஒரு நெழுப்புதல் வீரனாக வர வேண்டும் என்று எழுது பெயர் வைத்தேன். 2.5 வயசு இருக்கும். என் பிள்ளை நல்லா பாடுவான். ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு சென்றிருந்த போது திடீர் என்று என் குழந்தை பயங்கரமான காய்ச்சல் வந்து விட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு போக என் மனைவி போன் பண்ணுறான், குழந்தைக்கு பிக்ஸ் வந்துருச்சு, உடனே வாருங்க. அந்த காட்சி என்னால் பார்க்க முடியலை. ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். வெள்ளிக்கிழமை இரவு கொண்டு போகிறோம். சனிக்கிழமை டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்கள் குழந்தை செத்து போயிடுச்சு, பிரெயினுக்கு போகிற அத்தனை நரம்பம் கட் ஆகிடுச்சேன்னு சொல்லி. என்ன செய்வது? சனிக்கிழமை குழந்தை சேர்த்துடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்வதா அடக்கம் செய்வதா? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருக்கு தான் நம்ம மகிமை செலுத்தன்னு சொல்லி மருத்துவமனையில் என் குழந்தையை வைத்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செஞ்சேன். கண்ணீரோடு கூட ஆராதனை செஞ்சேன். திங்கட்கிழமை என் குழந்தையுடைய பாடியை கொண்டு வரது கூட என்கிட்ட பணம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரோ தேவ பிள்ளைகள், இந்த தேவ பிள்ளைகளை நேசிக்கிற பிள்ளைகள் கட்டினார்கள். என் அன்பு சகோதர சகோதரி, என் குழந்தையுடைய பாடி வீட்டுக்கு நான் கொண்டு வந்து பாடின பாடல் தான் இந்த பாடல், ஏ மேஜர் சார், டி டி டி டி மேஜர்.

இந்த பாடலை பாடி என் குழந்தையை வைத்து பாடின பாடல் அடக்கம் செய்தேன். வீட்டுக்கு வந்தப்போ டேடி டேடின்ற பிள்ளை காணோம், ரொம்ப வேதனை. ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே ஏன் செய்து சொல்றது கேட்கறதுக்கு நான் கேள்வி கேட்கறதுக்கு நான் எந்த தகுதியும் இல்லை, இது ஏன் நடந்ததுன்னு கேட்ட போது ஆண்டவர் சொன்ன, பரிமள தைலம் குப்பியில் இருக்கிற வரையும் வாசனை வீசாது மகனே, அந்த குப்பியை உடைச்ச எப்படி வாசனை வீசுமோ அது போல உன்னை நான் உடைத்திருக்கிறேன். அந்த வாசனை எப்படி, அதாவது குப்பியில் இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர் கூட வாசனை வீசாது, குப்பியை உடைச்ச வாசனை வீசுவது போல என்னுடைய மகிமை நீ போய் நிற்கும் பொழுது அநேக ஜனங்களுக்கு, ஹல்லேலூயா, அநேக கட்டப்பட்ட ஜனங்கள், ஆறுதல் அற்ற ஜனங்களுக்கு என்னுடைய மகிமை அவர்களை சந்திக்கும், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அதற்காக தான் இதை அனுமதித்தேன் என்று சொன்னேன், நான் சொன்ன உங்களுடைய அடிமை என்று சொன்னேன். என்ன வந்தாலும் அதுக்கு பிறகு இரண்டாவது குழந்தையும் பிறந்த குழந்தை மரித்து போனது, டாக்டருடைய தவறான ஒரு செயலினால் மரித்து போனது. அதற்காகவும் நான் எதையும் பண்ணேன், என்ன வந்தாலும் என்னதான் ஆனாலும் சொல்லி பாடிட்டேன்ல, ஆமேன்னு சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள், சில சொல்லுவாங்க இவர் என்ன செஞ்சாரோ பிள்ளைங்க இவ்வளவு போயிடுச்சு. அல்லேலூயா, என்ன வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை சூழ்நிலை வந்தாலும், வேதம் சொல்ல தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம், எபிரேயர்ல வாசிக்க தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம், பட்டயத்தால் மாண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம், ஆனாலும் எழுப்புதல் அடைந்தார்கள். கட்டாயம் சொல்றேன், ஒரு பெரிய எழுப்புதல் கண்டிப்பா வரப்போகிறது, அல்ல இல்லையே சொல்லுமா. அதன் விளைவாக வந்த பாடல் தான் இதெல்லாம். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, பாசங்க பாட்டு கேட்டாவே எங்களுக்கு ஆழம் வருது, பாட்டு கேட்டா சந்தோஷம் வரணும், ஆனா இந்த பாட்டு கேட்டா என்ன வருதான், ஆழம் வருதுன்னு சொல்றாங்க. ஆழம் வந்துச்சுன்னா ஆறுதல் வருங்க, அழலையே சொல்லுங்களேன். இந்த அலை வந்து வேதனைப்படுத்துற அலையில ஆறுதலை கொண்டு வர அலை, அல்லேலூயா சொல்லுவோமா. அதுல பாட்டை கேட்ட நிறைய பேர், முஸ்லீம் கூட இந்து மக்கள் கூட எல்லாரும் இந்த பாட்டு கேட்கறாங்க. பாட்டு கேட்டு இதை கூட ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தோம், ரெண்டு பிள்ளைங்க வந்து, மாஸ்டர் உங்க பாட்டு எங்களுக்கு ரொம்ப உயிரா இருக்கும், ரொம்ப பிடிக்கும், எந்த சர்ச்சைக்குமா போறீங்கன்னு கேட்டேன். நாங்க சர்ச்சைக்கெல்லாம் போறது, நாங்கெல்லாம் நாங்க இந்து ஃபேமிலி பாஸ்டர், எங்க அப்பா சர்ச்சைக்கெல்லாம் விட மாட்டாங்க, நாங்க வீட்ல இருந்தே ஜெபம் பண்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். கொஞ்சம் நஞ்சம் பாடுகள் அல்ல, அவ்வளோ பாடுகள். கீழே விழுந்து என்னுடைய ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு உடைந்து நாலு டிஸ்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒரு டெட் பாடியை தந்து கழுதிட்டாங்க. நானும் அழறேன், என் மனைவி அழறோம். பிசாசு சொல்கிறான், ஏன்னா யாருக்குன்னு அவன் சொல்லிட்டான், நீ என் ராஜ்யத்தில் ரொம்ப தலையிடுற, நீ இயேசுவை மகிமைப்படுத்துகிற, அதனால என் ராஜ்யம் அழிக்கப்படுது, அதனால உன்னை என்ன செய்யணும். ஆனால் கீழே வந்து ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டெல்லாம் உடஞ்சி போச்சு. பிசாசு வந்து சொல்றான், இதுதான் உனக்கு கடைசி படுக்கைன்னு சொன்னான். அந்த படுக்கையில விசுவாசம் தளர்ந்து போகல, இனிமேல்தான் ஆரம்பம்னு சொன்னேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், இனிமேல்தான் ஆரம்பம்னு சொன்னேன். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் சாவை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறேன், ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களும் செயலிலிருந்து போய் டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் நானும் மனைவி ஓன் அலறோம், எங்களை தூக்கி நிறுத்துவதற்கு யாரும் இல்லை. மனைவி இரவு நேரத்தில் 8:30 பிரேயர் தொடங்குவாங்க, கிட்டத்தட்ட 12 வரையும் அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுவாங்க. என்னை சுத்தி சுத்தி அழுது கொண்டே ஜெபம் பண்ண, அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணா. அவங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க நானும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் கர்த்தர் கூட பேசினாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. அவன் ஜெபிக்க ஆரம்பித்த போது 10 எழுந்து நிற்க ஆரம்பிச்சேன். அல்லேலூயா சொல்லுவோமா. டிஸ்க் எப்படிதான் எங்க போய் செட் ஆச்சுன்னு எங்க தெரியல. அல்லேலூயா. எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு. 20 நிக்கிறனா ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆமென். அப்ப வந்த பாடல் தான் இந்த பாடல், சி மைனர் பா. அல்லேலூயா.

0: சொல்லப்போன பிரச்சனை மேல பிரச்சனை, வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை தான். ஆனா ஊழியத்துல அப்படியே வல்லமை வெளிப்படும். இல்லையா சொல்லுங்களேன், எங்களை அப்படியே தேவ பிரசனம் அப்படி நிறம ஜனங்க ஆறுதல் அடிவாங்க, ஜனங்க விடுதலை ஆவாங்க. ஆனா நாங்க படுற பாடு அழிலியா சொல்லுவோமா, ஒரு நாள் ஊழியம் செஞ்சுட்டு வர்றேன், பிசா சவால் வர்றான் பாரு, என்ன செய்யறான் பாரு, கிட்னியில 8 ஸ்டோன் வந்துருச்சு, 10 mm 12 mm அப்படியே ஸ்டோன், இன்னும் செங்கல் மாதிரி வந்துருச்சு நிறைய, பில்டிங் கட்டுற மாதிரியா. வாயோ என்ன போராட்டம், போராடுறோம். அப்பதான் இந்த வாசனம் வசனம் லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு அறிக்கைட்டு சோமனோம். டாக்டர் சொல்லிட்டாங்க ஆபரேஷன் வேற வழியே இல்லைன்னு, நாங்க சோமனோம். 3 நாட்களுக்குள்ள அந்த கல்லெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அல்லையே சொல்லுவோம், கலை ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவங்க எதுக்கு வந்தீங்க கேட்டாங்க, இல்லைங்க கல்லு ஸ்டோன் பாமாயிடுது, ஒன்னு கல்லு கூட இல்லை, தேடியும் காணாது இருப்பாய். அல்லையே சொல்லுவோம், எவ்வளவு போராட்டம் மன ரீதியாக, சரீர ரீதியாக, பொருளாதாரத்தை ஏதாவது நம்முடைய பொருளாதாரத்தெல்லாம் அடைச்சு வைக்கிறது, நமக்கு முன்னேற முடியாத படிக்க எவ்வளவு தடை, ஆனாலும் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா, ஆமே சொல்லுவோமா. இன்னைக்கு லட்சோதி லட்ச மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்முடைய ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், பாடல் மூலம் லட்சோதி லட்சம் பல மில்லியன் மக்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒரு பாத்திரம் உடைக்கப்படும் பொழுது அநேக பாத்திரங்களை உருவாக்க முடிகிறது. ஒரு ஜீவன் பணையம் வைக்கும் பொழுது அநேக ஜீவன் ரட்சனை செய்வதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். தங்கள் ஜீவனை பாராதபடிக்கு ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். நிச்சயமா நம்ம நிற்போம். ஆமே சொல்லுங்களேன், எந்த சூழ்நிலைக்காக விலை போகாதபடிக்கு, ஆமை விலை போகிற கிறிஸ்தவனாக, விலை போகிற ஊழியக்கார, எந்த சூழ்நிலைக்காக உபதேசத்தை மாற்றி பேசுறவர்களா இருக்க கூடாது. கர்த்தருக்காக கடைசிவரை நிற்போம். அவர் உங்களுக்காக 7 மடங்கு அக்கினியிலே உங்களுக்காக நிற்பார், சிங்க கபிலே நிற்பார். ஆமே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ராஜ்யத்தை உங்கள் கையில கொடுப்பார். ஆமே.
1: ஜாய் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன்
2: ஃபார் வீடியோ கவரேஜ் அண்ட் எடிட்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங், ப்ரோமோ ஃபார் அட்வர்டைஸ்மென்ட், கிராஃபிக் டிசைன்,
1: கான்டாக்ட் 9042494996.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, அநாதி சிநேகம் என்னும் வெளிநாடாவின் மூன்றாவது பாகம் வெளியிட உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி. இது பாடல்களை எழுதி பாடிய சகோதரன் ஜேக்கப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் இசையமைத்த, இதை பதிவு செய்த ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவரோடும் தேவ கிருபையும் தேவ பிரசன்னமும் தேவ சமாதானமும் தங்கியிருப்பதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
1: அட்ரஸ்: பிரதர் ஜி ஜேக்கப், நம்பர் 253C/5.1, ஹல்லேலூயா காட்டேஜ், அப்ரஹாம் ஸ்ட்ரீட், வீவர்ஸ் காலனி ரோட், நாகர்கோயில், கே டிஸ்ட்ரிக்ட், சவுத் இந்தியா. ஃபோன் நம்பர் 04652220375.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. நம்முடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன் அவர்கள் தன்னுடைய குடும்பமாக தன்னுடைய துணைவியாரான ஜோசப்பின் ஸ்டீஃபன் அவர்களோடு தேவனுடைய அன்பு ஊழியங்களை செய்து வருகிறார். கர்த்தர் அவருக்கு அளவற்ற கிருபையின் ஐஸ்வர்யங்களையும் தீர்க்கதரிசன வரத்தையும் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக மிக மனத்தாழ்மையோடு ஊழியம் செய்கிற அந்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆயிரம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அன்பரே என்ற இந்த ரெண்டாவது வால்யூம் பாடல்களை உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே சமர்ப்பிப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கான இசை சகோதரர் அனுராக் வின்சென்ட் அவர்கள் மிக சிறப்பாக செய்துள்ளார்கள். இதன் மூலம் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவ பிள்ளைகளே, இது கடைசி காலம். கர்த்தரில் அன்பு கூறுங்கள், அவராலே அன்பு கூறப்படுவீர்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அவரில் அன்பு கூறுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் தமது அபிஷேகத்தால் உங்களை நிரப்புவார். என் பிள்ளையே, நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று ஆவலோடு எதிர்பார்ப்போடு உங்களிடம் அவர் கேட்கிறார். ஆகவே அதிகாலை எழும்பி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நேசிக்கிறேன் என்று அவரை சொல்லி அவரில் அன்பு கூறுங்கள். அவர் அன்புள்ளவர் மட்டுமல்ல, உங்களுடைய அன்புக்காக இயங்குகிறவர். இப்பொழுதும் கூட தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படும்படி ஒரு நிமிடம் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உன்னதமான தேவனே, மனுஷராகி எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய கிருபையின் வரங்களை பொழிந்தருளுகிறவரே, எங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறவரே, எங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் துணைவியாருக்கும் கொடுத்த இந்த சிறப்பான பாடல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எந்தெந்த வீடுகளில் இது இசைக்கப்படுகிறதோ எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் அந்த குடும்பங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். இந்த முயற்சி ஆசீர்வதித்தருளும். இன்னும் அநேக இசைத்தட்டுகள் வெளியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென், ஆமென்.

0: కర్తుడే పరిశుద్ధ నామముకు స్తోత్రం.
1: ప్రైజ్ బి అంటు హిస్ హోలీ నేమ్.
0: ప్రియమైన దేవుని పిల్లగలే, இந்த அருமையான காலவெளியிலே கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறதான இந்த ஆராதனையிலே நாம் இப்பொழுது ஜபித்த பிரகாரமாக சமாதானத்தின் தேவன் நம்முடனே கூட எப்பொழுதும் இருக்கிறார்.
1: As we pray, the God of peace is with us all the time.
0: அவருடைய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமாக இருக்கிறதால எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம்.
1: The peace which is beyond our understanding.
0: Hallelujah. எல்லா புத்தி என்று சொல்லும் பொழுது மனுஷர்கள் இன்றைக்கு பல விதங்களிலே யோசிப்பார்கள்.
1: People may think in different ways.
0: பல கேள்விகள் கேட்பார்கள்.
1: They may ask lot of questions.
0: ஆகவே மனுஷனுடைய புத்திசாலித்தனத்துக்கும் மனுஷனுடைய அறிவுக்கும் மனுஷனுடைய இந்த உலக ஞானத்துக்கும் மேலான ஒன்றுதான் இந்த தேவ சமாதானம்.
1: The God of peace is beyond all our intellectual, all
0: Alleluia.
1: Our things.
0: அந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given such peace in our lives.
0: Alleluia. ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் நிம்மதி தேடி அலைகிறார்கள்.
1: The people are wandering for peace.
0: ஆனால் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை.
1: They don't have peace at all.
0: கோவில்கள் ஏராளமாய் உண்டு.
1: There are lot of temples.
0: ஆனால் நிம்மதி அங்கே கிடைப்பதில்லை.
1: But there is no peace there.
0: குளங்கள் உண்டு.
1: There are
0: ஏரிகள் உண்டு. குட்டைகள் உண்டு. மலைகள் உண்டு.
1: Mountains.
0: ஆனால் எல்லா இடத்திலும் போய் எங்க போய் சுத்தி வந்தாலும் சரி,
1: Wherever they go,
0: அங்கே நிம்மதி கிடைக்காது.
1: நோ பீஸ் அட் ஆல்.
0: மனிதன் சமாதானம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறான்.
1: And man is wandering.
0: ஆண்டவர் நமக்கு இலவசமாக அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
1: Freely the Lord has given the peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது பணத்தினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: Not by money.
0: அல்லது இந்த உலக மாயையினால் சிற்றின்பங்களினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the worldly pleasures.
0: இந்த உலக பிரகாரமான மேன்மையினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the greatness of this world.
0: ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம்,
1: the Lord's peace,
0: நம்முடைய வெறுமையிலே,
1: in the emptiness,
0: நம்முடைய கண்ணீரின் மத்தியிலே,
1: in the midst of tears,
0: நம்முடைய பாடுகளின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: ஏமாற்றங்களின் மத்தியிலே,
1: in the midst of disappointment,
0: வெட்கத்தின் மத்தியிலே,
1: in the midst of
0: அவமானத்தின் மத்தியிலே,
1: in the midst of shame,
0: நிந்தைகளின் மத்தியிலே,
1: in the midst of reproach,
0: கஷ்டங்களின் மத்தியிலே,
1: in the midst of trouble,
0: பாடுகளின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: உபத்திரவங்களின் மத்தியிலே,
1: in the midst of tribulation,
0: தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்க.
1: God has given
0: Alleluia.
1: The peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகள்,
1: dear children of God.
0: ஆம்.
1: Yes.
0: ஏதாவது ஒரு விதத்தில் மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள்.
1: People are suffering in different matters.
0: பல விதங்களிலே அவர்கள் பல இன்னல்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: They are struggling with a lot of problems.
0: இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்கிற ஒரு பெரிய கேடான ஒரு காரியம் என்னவென்றால் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: And they are killing others.
0: சக மனிதர்களோடு யுத்தம் பண்ணிக்கொண்டு நாட்டை இன்னொரு நாடு அழித்துக் கொண்டிருக்கிறது.
1: They are fighting each other. One country is
0: அவர்களும் மனிதர்கள் தானே என்று நினைப்பதில்லை.
1: They don't consider they are also people.
0: ஆனால் கர்த்தர் சொன்னார்.
1: But the Lord said,
0: கடைசி நாட்களிலே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்.
1: You will hear the wars and rumors of
0: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று ஆண்டவர் சொன்னார்.
1: Nation against nation,
0: பஞ்சங்கள் வரும் என்று சொன்னார்.
1: There will be famine.
0: உங்களை காட்டி கொடுப்பார்கள் என்று சொன்னார்.
1: They will point out you.
0: ஆம், உங்களை துன்பப்படுத்துவார்கள் என்று சொன்னார்.
1: They will make you to suffer.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆகவே இந்த கடைசி நாட்களிலே மனிதர்கள் ஒருவரையொருவர் அழித்துக் கொண்டிருக்கார், ஒருவரையொருவர் பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: People are getting enmity with each other.
0: ஆகவேதான் நீதிமன்றம் இன்றைக்கு பல கோடி வழக்குகளால் நிரம்பி இருக்கிறது.
1: The court is filled with the millions of cases.
0: அதை இன்னும் அவங்களால் தீர்த்து வைக்கவே முடியல.
1: They could not solve it.
0: சிறைச்சாலையிலே குற்றவாளிகள் நிரம்பி வடிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: In prison and the people are overflowing.
0: ஆஸ்பத்திரிகளிலே வியாதியஸ்தர்கள் நிரம்பிக் கொண்டிருக்கிறார்.
1: In hospitals the patients are overflowing.
0: இதெல்லாம் எதை காட்டுகிறது?
1: What it shows?
0: மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையிலே அவன் நன்றாய் வாழவில்லை என்பதை காட்டுகிறது.
1: In man's life they are not having proper comfort.
0: அவனுடைய வாழ்க்கை ஒரு குறைவுள்ள ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறது.
1: The life is having lackings.
0: அருமையானவர்களே, ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார்.
1: That's why Jesus came to this world.
0: எதற்காக வந்தார்?
1: What for he came?
0: நான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்.
1: Thief is coming to steal and destroy.
0: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: I have come to give life.
0: அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
1: The life should become abundant.
0: நான் என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
1: I give eternal life for my
0: sheep. ஜீவன் கொடுக்கிறார்.
1: He gives life.
0: பரிபூர்ண ஜீவன் கொடுக்கிறார்.
1: Abundance of life.
0: நித்திய ஜீவன் கொடுக்கிறார்.
1: Eternal life.
0: இந்த மூன்று விதமான ஜீவனை இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் கொடுக்க முடியும்.
1: Only the Lord Jesus can give all these lives.
0: ஆகவே ஜீவன் என்றால் வாழ்வு.
1: Life means
0: நல்வாழ்வு.
1: Good life.
0: பரிபூர்ண ஜீவன் என்றால் நிறைவான வாழ்வு.
1: Abundance life means it's a fullness.
0: நித்திய ஜீவன் என்றால்
1: eternal life.
0: நித்தியமான வாழ்வு.
1: Eternal everlasting life.
0: ஆகவே தேவன் தந்த வாழ்வு
1: God's life.
0: அது அநித்தியமான வாழ்வு அல்ல.
1: It's not temporary one.
0: அது நித்தியமான வாழ்வு.
1: It is eternal.
0: இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்வு அல்ல.
1: It will not get over in this world.
0: நிலையான வாழ்வு, நித்தியமான வாழ்வு.
1: It is the permanent life.
0: எவ்வளவு ஒரு மேலான ஒரு தரிசனம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: What a great vision the Lord has given to us.
0: அதற்காக தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
1: That's why we are running.
0: Hallelujah. ஆனால் அதை விட்டு இன்றைக்கு உலகத்தில் பாருங்க என்ன சொல்றாங்க.
1: Look at the world.
0: The கிறிஸ்தவர்கள் எல்லாம் மதத்தை பரப்புறாங்க.
1: The Christians are spreading the religion.
0: இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க.
1: They are earning money.
0: இந்த இந்தியா தேசத்தை தான் தேசமா மாத்த பாக்குறாங்க.
1: They want to change India into Christian country.
0: இப்படி அநேகர் தவறான விதங்களிலே வேதத்தையும் இயேசுவையும் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They are not understanding properly the Lord Jesus and the Bible.
0: வேதத்தினுடைய மகத்துவத்தை அவர் அறியாதபடியினாலே தூஷிக்கிறார்கள்.
1: Since they are not understanding the greatness of the
0: truth. ஊழியக்காரர்களை தூஷிக்கிறார்கள்.
1: They are blaspheming against
0: கிறிஸ்தவர்களை தூஷிக்கிறார்கள்.
1: They are telling blasphemy
0: சபைகளை தூஷிக்கிறார்கள்.
1: They are telling blasphemy against
0: நம்முடைய விசுவாசத்தை தூஷிக்கிறார்கள்.
1: They are blaspheming about the faith.
0: யாராவது குற்றம் கண்டுபிடிப்பாமா பார்க்கிறார்கள்.
1: They want to find a fault.
0: உடனே தூஷிக்கிறார்கள்.
1: Immediately they blaspheme us.
0: இந்த கிறிஸ்தவர்கள் இப்படிதான்.
1: The Christians are like this.
0: ஆகவே தான் வேதம் சொல்கிறது.
1: That's why the Bible says.
0: பிரியமானவர்களே, அவர்களுக்குள்ளே நீங்கள் நல்லடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள்.
1: Beloved, you walk upright.
0: நல் மனசாட்சியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள்.
1: Have good consciousness.
0: அவர்கள் உங்களை குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு.
1: They should not find fault.
0: ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
1: But then the Lord said.
0: உலகம் உங்களை பகைக்கும்.
1: World will get enemy.
0: ஏனென்றால் என்னை அது முதலாவது பகைத்தது.
1: First of all, it had enmity with me.
0: என்னை அது பகைத்தபடினால அது உங்களையும் பகைக்கும்.
1: Because of that, it will.
0: ஆகவே நாம் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க முடியாது.
1: We should not be friend to the world.
0: உலகம் நம்மை பகைக்கிறது.
1: World will get enmity with
0: us. சத்தியத்தின் நிமித்தம் பகைக்கிறது.
1: Because of the truth.
0: நாம் அவர்கள் செய்கிற காரியங்களை நாம் செய்யாதபடினாலே நம்மை பகைக்கிறது.
1: Since we are not doing their works.
0: அவர்களோடு சேர்ந்து கொண்டு குடித்து வெறித்து விபச்சாரம் பாவம் இவர்களை செய்து கொண்டுதான் அவன் நம்மை பகைக்க மாட்டார்.
1: If we commit with sins with them, they will not
0: அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறபடினாலே பகைக்கிறார்.
1: Since we resist the sin, they get enmity.
0: Hallelujah. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Children of God,
0: இதற்கு நடுவிலே ஒரு பக்கம் பிரஜாதி மக்கள் மத்தியிலே நிந்தைகள்,
1: the midst of Gentiles,
0: அவமானங்கள்,
1: shame,
0: நமக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: It is increasing.
0: தூஷணங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: The blasphemy is increasing.
0: கடைசி காலத்தில் தூஷிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: The last days they will blaspheme against you.
0: இது ஒரு பக்கம் இருக்க.
1: One side this.
0: கர்த்தருடைய பிள்ளைகளில் அநேகர்
1: God's people.
0: கிறிஸ்தவர்களையே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக் கொண்டு அவர்கள் இன்றைக்கு தவறான காரியங்களை பேசிக்கொண்டு
1: Christians are blaming each other.
0: பல பிரிவினைகளினாலே அவர்கள் சாட்சி கெட்ட ஒரு ஜீவியம் செய்து
1: கொண்டு
0: ஆகவே அது பிரஜாதி மக்களுக்கு முன்பாக சாட்சி கேடாக காணப்படுகிறது.
1: Before the Gentiles and it is not having good witness.
0: ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: What we supposed to do?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த உலகத்துக்கு
1: for this world
0: அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதற்கு, அந்த குருட்டு கண்கள் திறக்கப்படுவதற்கு,
1: the blind eyes should be open.
0: சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிற அந்த கண்களை திறப்பதற்கு,
1: Satan blinded them.
0: நாம் இந்த சுவிசேஷமாகிய ஒளி, இதுதான் ஒளி,
1: the light of gospel,
0: the ஜீவ ஒளி,
1: it is the living
0: இந்த
1: light.
0: இந்த சுவிசேஷமாகிய இந்த ஒளியின் மூலமாக,
1: through the light of this gospel,
0: அவருடைய கண்கள் பிரகாசிக்க வேண்டும்.
1: The eyes should be shining forth.
0: அவர்கள் இந்த சுவிசேஷத்தின் ஒளியை

0: தவறான காரியங்கள் வருவதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவர்கள் ஸ்தோத்திரம், அவர்கள் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை அவர்கள் காண முடியாமல் தவிக்கிறார்கள்.
1: They are not seeing the greatness of Jesus and they are struggling.
0: லாசரு வியாதிப்பட்டு அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 4 நாள் பொறுத்து இயேசு வருகிறார்.
1: And Lazarus died and after 4 days Jesus came.
0: அப்ப மரியாளே இயேசுவை சந்திப்பதற்கு அவள் சற்று வருத்தம் அடைந்து இயேசுவை சந்திக்காமல் போய் உட்கார்ந்து கொள்கிறார்.
1: Mary was sitting without meeting the Lord Jesus.
0: என் சகோதரன் குணமாக்க இவர் வரல.
1: He didn't come to heal my brother.
0: அவள் குறை சொல்கிறாள் ஆண்டவரை.
1: And she is blaming the Lord.
0: அங்க இருக்கிற மக்கள் என்ன குறை சொல்றாங்க?
1: What people are saying?
0: குருடருடைய கண்களை திறந்த இவர் இந்த லாசருவை சுகமாக்கி இருக்க கூடாதா?
1: He opened the blind eyes and could he not raise the Lazarus also?
0: Hallelujah. என்று சொல்கிறார்.
1: They are telling so.
0: ஆகவே அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? இதோ நீங்கள் போதித்த போதனைகள் சத்தியங்களை கேட்டுதானே இவர்கள் இருந்தார்கள். இந்த குடும்பம்,
1: this family was listening to the truth.
0: Yen inge inda Lazarus kallarile podirukkar.
1: Why did Lazarus in the tomb now?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Andor Martha ku ore or kaari na sonnar.
1: And Jesus said to Martha only one thing.
0: Adu enna vendral nee viswasithal
1: if you believe
0: devanudaiya magimaiyai kaanbai.
1: You will see the glory of God. He said to the disciples
0: inda vyadhi இது எப்படிப்பட்ட வியாதி என்றால்,
1: what kind of sickness?
0: தேவனுடைய மகிமைக்காக வந்திருக்கிற ஒரு வியாதி.
1: It is for the glory of God. It has
0: மரணத்தின் மூலமாகவும்
1: through the death
0: அந்த வியாதியின் மூலமாகவும் கூட
1: through the sickness
0: ஆண்டவர் மகிமைப்பட முடியும்.
1: The Lord can be glorified.
0: ஏனென்றால்
1: because
0: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அங்கே நிற்கிறார்.
1: The Lord is standing as the almighty God.
0: அதனால பவுல் சொல்கிறார் பிலிப்பியருக்கு நிருபத்தில், ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்தியன் சரீரத்தில் என்ன செய்வார்? மகிமைப்படுவார்.
1: Christ will be glorified through my body.
0: கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
1: Christ is my life and death is my gain.
0: ஜீவனாய் இருந்தா மாத்திரம்தான் இல்ல,
1: not only with
0: ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும்
1: with life or death
0: கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமைப்படுவார்.
1: Christ will be magnified in my body.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக
1: for the glory of God.
0: Amen.
1: Amen.
0: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு முன்பதாக நின்று லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு சொல்லும் பொழுது,
1: when Jesus called Lazarus come out,
0: நான்கு நாள் அழுகி போன பிணமே வெளியே வா என்று சொல்லவில்லை, லாசருவே வெளியே வா.
1: He said Lazarus you come out, not the defiled body you come.
0: Hallelujah. உலகம் அழுகி போன பிணமாக தான் பார்க்கிறது.
1: The world is looking at the defiled body.
0: ஆனால் இயேசு அவனை லாசருவாகவே பார்க்கிறார்.
1: But Jesus looking at
0: Lazarus. லாசரு வெளியே வருகிறார்.
1: Lazarus came out.
0: கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்கிறார்.
1: He removed the bandages.
0: அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது.
1: The name of Jesus was glorified.
0: அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள்.
1: Many started believing the Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருடைய நாமம்,
1: the name of the Lord,
0: வல்லமையுள்ள நாமம,
1: it is powerful.
0: Hallelujah. இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட விரும்புகிறார்.
1: The Lord wants to be glorified in our lives.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்?
1: How many can say that?
0: என் வாழ்க்கையிலே இயேசு மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார்.
1: Jesus is glorified in my
0: Hallelujah.
1: life. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னென்னமோ நடக்கிறது, ஆனால் ஆண்டவர் மகிமைப்படுகிறார்.
1: And Jesus
0: சொல்ல முடியுமா?
1: Getting glorified, can you say that?
0: தரிசனம் அதுவா இருக்கிறதா?
1: Do you have that vision?
0: இயேசு மகிமைப்படணும்.
1: Jesus has to be glorified.
0: நான் கஷ்டப்பட்டாலும் இயேசு மகிமைப்படும்.
1: Though I suffer, he has to be glorified.
0: Amen. அந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது?
1: How many of you having that assurance?
0: ஆண்டவர் அதற்காக தான் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார்.
1: That's why the Lord keeps us.
0: Hallelujah.
1: With the life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டுமானால்,
1: the Lord has to be glorified in our lives,
0: நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது,
1: when we go through a lot of tribulations,
0: அந்த பாதைகளின் மத்தியில், அது இருள் சூழ்ந்த பாதையா இருக்கலாம்,
1: in the midst of the darkness,
0: நெருக்கமான பாதையா இருக்கலாம்,
1: in the midst of oppression,
0: கரண்டு முரடான பாதையா இருக்கலாம்,
1: in the midst of rotten roads,
0: அது எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: whatever may be,
0: பள்ளத்தாக்கில் நடுவே போகலாம்,
1: when we may go to valleys,
0: நீ பள்ளத்தாக்கின் நடுவே போகும்பொழுது அவர் உன்னை தோளின் மேலே தூக்கிக் கொள்வார்.
1: Though we walk in valleys and he will take,
0: Hallelujah.
1: take us in upon his shoulder.
0: கரடுமுரடான பாதைகளிலே உன்னை அவர் கரம் பிடித்து நடத்துவார்.
1: The Lord will hold your hand and walk with you.
0: இருள் சூழ்ந்த பாதைகளிலே வெளிச்சம் வீசும்.
1: In the midst of the darkness there will be light.
0: உம்முடைய வேதம் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது.
1: The word is the light for my path.
0: கர்த்தர் வழி காட்டுவார்.
1: The Lord will show the way.
0: நமக்கு முன்னாலே ஒருவர் போய் கொண்டிருக்கிறார்.
1: He is going before us.
0: நாம் அறியாத பாதையில் அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: He leads us.
0: ஒரு குருடனை அவர் எப்படி நடத்துவாரோ அது போல தான் நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: And he is leading us as the
0: கவலை இல்ல.
1: No.
0: என்றால் அவர் முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: Because he is going forward.
0: நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவர்களை சபையாக்கி கொண்டிருக்கிறேன்.
1: I go forward and set right the path.
0: கர்த்தர் சொல்லுகிறார்.
1: The Lord says so.
0: கர்த்தர் நமக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: The Lord is going forward.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இப்படிப்பட்டுதான் இந்த நாட்களில் நாம் ஒன்றை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்.
1: In these days we should understand,
0: நம்முடைய விசுவாசம்,
1: our faith,
0: திடனாய் இருக்க வேண்டுமானால்,
1: if it has to be strong,
0: நாம் அதை ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome.
0: அதை மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome.
0: சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome the temptation.
0: பலவிதமான இடுக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது போராடி நாம் ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome.
0: யாக்கோபு மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டார்.
1: Jacob, he struggled with the man and God and he overcame.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நம்முடைய போராட்டத்திலே எப்பொழுதும் ஒரு வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது.
1: The victory is waiting in the midst of our tribulation.
0: Hallelujah. அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: it may be trial.
0: அது வெட்கமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: it may be shameful condition.
0: அல்லது அவமானமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: it may be shame.
0: இல்ல ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: though it is oppression.
0: ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: it may be a great trouble.
0: அதன் மத்தியிலே நீங்கள் நிச்சயமாகவே அதை ஜெயிக்க முடியும்.
1: In the midst of that you can take the victory.
0: ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டானாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்.
1: Jesus said, and you have the tribulation in this world, I have Hallelujah. Overcome the world.
0: கர்த்தனமே அதற்காக தான் அழைத்து இருக்கிறார்.
1: That's why the Lord has called us.
0: அப்படி அதை ஜெயிக்கும் பொழுது,
1: when we take victory,
0: அதிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: The Lord's name is glorified.
0: நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது,
1: when you have different kinds of trials,
0: அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
1: Consider that it is joy.
0: ஏன் தெரியுமா?
1: Because
0: அதிலே தான் விசுவாசத்தின் பரீட்சை காணப்படுகிறது.
1: The test of faith is there.
0: அதிலே தான் உங்களுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
1: The faith is growing in that.
0: உங்களுடைய விசுவாசம் அங்கே பலப்பட்டு கொண்டிருக்கிறது.
1: The faith is strengthened.
0: அதற்காக உங்க விசுவாசத்துக்காக ஆண்டவர் உங்களை போட்டு கஷ்டப்படுத்துவார் என்று தவறாய் நினைக்க வேண்டாம்.
1: Don't misunderstand because of
0: faith.
1: Many think,
0: ஓஹோ ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக தண்டிக்கிறாரு.
1: He is punishing to become holy.
0: தண்டிக்கிறது வேறு,
1: punishing is different.
0: சிட்சிக்கிறது வேறு,
1: chastisement is different.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: தண்டிக்கிறது என்று சொல்லும் பொழுது,
1: punishing means,
0: தகப்பன் தன் பிள்ளையை தண்டிக்கும் பொழுது எப்படி தண்டிப்பான்?
1: And the father punishes the
0: ஒரு
1: child,
0: சின்ன பெரம்பு எடுத்து
1: taking small
0: பிள்ளையை கண்டிப்பான்.
1: And he will punish.
0: ஒரு பெரிய இரும்பு தடியை எடுத்து அடிக்க மாட்டான்.
1: He will not beat with the iron rod.
0: ஏனென்றால் பிள்ளையை சிட்சிக்கிறான்.
1: He is chastising.
0: ஆம்.
1: Yes.
0: தண்டனை இன்னும் வரல.
1: The punishment has
0: come. தண்டனை எப்போ வரப்போகுதுன்னு
1: கேட்டீங்களா? When it is going to come.
0: இந்த உலகத்தின் முடிவுக்கு பிறகு தான் தண்டனையே காத்துட்டு இருக்கு.
1: At the end of the world the punishment.
0: அப்பதான் நியாய தீர்ப்பு வரும்.
1: The judgment will come.
0: நியாய தீர்ப்பு வந்த பிறகு தான் தண்டனை.
1: After the judgment there is the punishment.
0: வரல.
1: The judgment hasn't come.
0: கொரோனா வந்த உடனே ஆண்டவர் தண்டிக்கிறார்.
1: When the corona comes people
0: அதெல்லாம் தண்டனை கிடையாது.
1: That is not punishment.
0: ஆண்டவர் கொரோனாவுக்கு தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not by corona.
0: உன்னை போட்டு துன்புறுத்தி தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not he will not make you suffer.
0: எல்லாவற்றுக்கும் பின்னால ஒரு காரணம் இருக்கிறது.
1: There is the reason for everything.
0: அதை கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஏன் தோல்வி?
1: Why the failure?
0: ஏன் என் வாழ்க்கையிலே இன்னும் என் ஆசீர்வாதம் நிறைவாயில்லை?
1: Why the blessings are not yet full?
0: அதை நாம் கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஆகவே பிரியமான இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துற காரியம் என்னவென்றால்,
1: what the Lord is revealing,
0: எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: it may be trial,
0: அது ஏமாற்றமா இருந்தாலும் சரி,
1: it may be a
0: disaster, அது வெட்கமான காரியமா இருந்தாலும் சரி,
1: it may be shameful condition,
0: நெருக்கமான பாதையா இருந்தாலும் சரி,
1: it may be oppressed path.
0: Hallelujah. பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல நம்ம சொல்லலாம்.
1: As
0: நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் என்ன செய்யறதுல ஒடுங்கி போயிட மாட்டோம். மனமுறிவு அடையறதில்ல,
1: not in despair.
0: உன்ன மனமுறிவு அடைகிறதுக்காகத்தான் அநேக காரியங்கள் வருது.
1: Many things are coming to make you despair.
0: உன்னை ஒடுக்கிறதுக்காக தான் அநேக காரியங்கள் வருது.
1: In order to oppress you,
0: many things are coming. ஒடுக்க முடியாது, எங்களை மனமுறிவு ஆக்காது.
1: It cannot despair us and it cannot perplex us.
0: எப்படி அது நடக்கும்? அது எப்படி சாத்தியமாகும்?
1: How is it possible?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: இந்த ரகசியம் உன் வாழ்க்கையிலே இருக்குமானால் பிசாசு உன்னை வஞ்சிக்க முடியாது.
1: If you have the secret, the devil cannot deceive you.
0: உன்னை சிலர் நிந்திக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளும்.
1: Just think that somebody is criticizing you.
0: அந்த நிந்தனையை உன்னால் தாங்க முடியவில்லை.
1: You could not bear that reproach.
0: நீ உடனே கோபப்படுகிறாய்.
1: You get angry.
0: எரிச்சல் அடைகிறாய்.
1: You get angry.
0: திருப்பி அவர்களை வகை வசைப்பாடுகிறாய்.
1: Again you are repeating it.
0: உடனே அது பாவமாய் மாறிவிடுகிறது.
1: It becomes sin.
0: பதிலுக்கு பதில் செய்கிறாய்.
1: You do. You
0: ஆனால் நிந்தை வந்தா ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்?
1: When the reproaches come, what you do?
0: இயேசுவுக்கு நிந்தை வந்தது.
1: The reproach came to Jesus.
0: அவர் சிலுவையில போனது ஒரு பெரிய நிந்தை.
1: That is the reproach.
0: எபிரேயர்ல வாசிக்கிறோம், அந்த நிந்தையை அவர் எப்படி சுமந்தாரோ அதுபோல நாமும் அந்த நிந்தையை சுமந்து கொண்டு எங்க போகணுமா? பட்டணத்துக்கு வெளியில போகணும்.
1: We have to bear the reproach and we have to go to the
0: யாராவது வாசிக்கலாம்,
1: outside the city.
0: எபிரேயர்க்கு நிருபத்துல
1: Hebrews,
0: நிந்தையை சுமந்து கொண்டு என்ன செய்யணும்? நாம போகணும்.
1: We have to bear the reproach.
0: அந்த வசனத்தை யாரா படிங்க? உடனே நீ கோபம் அடைவதோ எரிச்சல் அடைவதோ பதிலுக்கு பதில் ஏதாவது செய்யறதோ அல்லது பழி வாங்குவதோ அல்லது அவங்கள தீத்து கட்ட நினைப்பதோ இதெல்லாம் உலகத்தான் செய்யற வேலை.
1: When the reproach
0: நம்முடைய வேலை என்ன தெரியுங்களா? நிந்தையை சுமக்கணும்.
1: Our job is we have to bear.
0: ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல.
1: Two things said.
0: ஒன்னு நிந்தையை சுமக்கணும்.
1: You have to bear the reproach.
0: இல்லனா நிந்தையை சகிக்கணும்.
1: You have to endure the reproach.
0: சங்கீத புத்தகத்துல
1: Psalm
0: யாராவது எடுத்து வாசிக்கலாம். 69வது சங்கீதம்
1: 16
0: ஐந்தாவது வசனத்திலிருந்து யாரா படிங்க சீக்கிரமாக.
1: From 5 onwards.
0: 69வது சங்கீதம் உமது நிமித்தம் நிந்தையை நான் என்ன செய்தேன்? எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? இப்போ
1: how many can say I have
0: சந்தோஷமா சொல்றவங்க இங்க இருக்கீங்களா?
1: Anybody can say that?
0: என்ன மிக கேவலமாக பேசுறாங்க.
1: They reproached me bad way.
0: நான் சகித்து கொண்டிருந்தேன்.
1: But I endured.
0: யார் நிமித்தம்?
1: For whom?
0: கிறிஸ்துவின் நிமித்தம்.
1: For the Christ's sake.
0: ஆண்டவருக்காக நான் சகிச்சேன்.
1: I endured for the Christ's sake.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை தூஷிக்கலாம் சீமேயு தாவீது தூஷித்தது போல.
1: They may reproach you.
0: உன்னை தவறான வார்த்தைகளினாலே உன்னை காயப்படுத்தலாம்.
1: With the bird words they may
0: உங்களால் சகித்து கொள்ள முடிகிறதா?
1: Do you endure that?
0: அருமையான கர்த்தரே பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நல்லா கவனித்துக் கொள்ளுங்க.
1: Listen carefully.
0: கிறிஸ்தவ ஜீவியம் என்பது,
1: Christian life means,
0: இந்த சங்கீதம் 69ல சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவை பாதை.
1: The path of cross, it is said.
0: நிறைய பாதைகளை இப்பொழுது பார்த்தோம்.
1: There are a lot of paths.
0: நாம் கடந்து போக வேண்டியது நெருக்கமான பாதை மட்டுமல்ல,
1: not only the path of oppression,
0: இருளான பாதைகள் மட்டுமல்ல,
1: not only path of darkness.
0: ஹalleluya. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு எத்தனையோ பாதைகள் நாம் கடந்து போக வேண்டியதா இருக்கு. பள்ளத்தாக்கில்
1: we have to cross lots of valleys.
0: மலை ஏற வேண்டியதா இருக்கிறது.
1: We have to climb the mountain.
0: கற்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது.
1: In the midst of rocky places.
0: சிங்கங்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது.
1: In the midst of lions.
0: எதுவா இருந்தாலும் சரி,
1: whatever it may be.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: உன் பாதை,
1: your path,
0: எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: whatever may be,
0: நீ கவலைப்பட வேண்டியதில்லை.
1: Need not worry about it.
0: அந்த பாதையிலே உனக்கு முன்னால ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார்.
1: And the one is going forward.
0: Hallelujah. Hallelujah. அவர் உன்னை இடராமல் உன்னை வழிநடத்துகிற தேவனாய்,
1: He will not make you to be
0: செவ்வையாய் வழிநடத்துகிற தேவனாய்,
1: right way,
0: உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய்,
1: hold your hands and lead
0: ஒரு மந்தையை எப்படி இடராமல் செம்மையாய் நடத்துவார், அப்படி உன்னை நடத்துவார்.
1: And he will lead you and guide you.
0: Hallelujah. Thank you Jesus.
1: Thank you Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே நிந்தையை நாம் சகிக்கலாம்,
1: we may endure the reproach,
0: நாம் சுமக்கலாம்,
1: we may bear the reproach.
0: இப்படி நம்முடைய வாழ்க்கையில எது வந்தாலும் சரி,
1: whatever may be in our lives,
0: hallelujah, சோதனை வருகிறது,
1: அதை
0: சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறார்.
1: James says we have to consider that it is joy.
0: ஏன் சந்தோஷமா எண்ணணும் தெரியுமா உங்களுக்கு?
1: Why should we consider that it is joy?
0: எதுக்காக?
1: What for?
0: சந்தோஷமா அதை நாம் என்றதுனால அதுக்கு பின்னால ஒரு பெரிய சத்தியம் இருக்குது.
1: When we consider that it is joy, behind that there is that big truth.
0: அது என்னன்னு கேட்டீங்களா?
1: What is it?
0: எபிரேயர்கள் நிருபத்தில்
1: Hebrews
0: 4வது அதிகாரத்தில்
1: 4
0: நாம் வாசிக்கிறோம்.
1: We read that.
0: என்ன வாசிக்கிறோம் கேட்டீங்களா?
1: What we read?
0: அங்கே நமக்காக பரிந்து பேசுவதற்காக, ஹalleluya,
1: not to intercede for us.
0: 15வது வசனத்தில்
1: Verse 15.
0: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் ஆமென் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர்களாக இருக்கிற, அல்லேலூயா.
1: In all points he was tempted.
0: ஒருத்தர் சொன்னார்,
1: one said,
0: நாங்க எங்களுக்கும் கஷ்டம் இது உங்களுக்கும் கஷ்டம் இது, நீங்க என்ன கிறிஸ்தவங்க என்ன என்ன?
1: You have problems, I have problems, what is the difference?
0: எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
1: For everyone it is same.
0: அப்ப நான் சொன்னேன்,
1: then I said,
0: யோ எனக்கு இருக்கிற சப்போர்ட் உனக்கு இல்லையாப்பா.
1: You don't have support. What
0: யார் சொன்னது? எனக்கு கோர்ட் இருக்குது, எனக்கு ஜட்ஜ் இருக்கிறாரு, எனக்கு பிரைம் இருக்கிறாரு, சீஃப் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, எல்லாம் சொன்னாரு.
1: I have chief, court and judge, so many things.
0: நான் அவரோட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறார்ப்பா அப்படின்னு
1: சொன்னேன். More than everyone I have a person.
0: யாருங்க?
1: Who is that?
0: World presidentஆ?
1: Is it world president?
0: அதோட பெரிய ஆள் ஒருத்தர்.
1: More than everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யார் அவரு?
1: Who is that?
0: இந்த உலகத்தெல்லாம் உண்டாக்கினவர்.
1: The one who created the entire universe.
0: Hallelujah. அவர் என் கூட இருக்கிறார்.
1: He is with me.
0: அவர் யாரு?
1: Who is he?
0: இரவும் பகலும் எனக்காக பரிந்து பேசுகிறவர்.
1: Night and day he is interceding.
0: பாவம் இல்லாதவர்.
1: No sin.
0: Hallelujah. அவர் நம்மள வேடிக்கை பார்க்கிறவர் இல்ல.
1: He is not just looking.
0: Hallelujah. ஏனென்றால் நீ என்ன சோதனை இப்ப அனுபவிக்கிறாய், அதே சோதனை அவர் ஏற்கனவே அனுபவிச்சிட்டார்.
1: Whatever trial you are undergoing, he already faced it.
0: எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும்,
1: in all points he was tempted like us.
0: என்ன இல்ல? பாவம் செய். Hallelujah.
1: Yet without sin.
0: பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார்.
1: And without sin there is the chief priest before us.
0: Hallelujah. என்ன இவங்க கிட்ட ரொம்ப தொல்லையாவே இருக்குதே அப்படினு சொல்றவர் இல்ல.
1: It's not, he will not say a lot of,
0: என்ன ரொம்ப டிஸ்டர்ப பண்றீங்களேன்னு சொல்றவர் இல்ல.
1: He will not say you are disturbing me.
0: 24 மணி நேரத்துல எந்த நேரத்துல நீ இயேசுவே கூப்பிடும் பொழுது சரி,
1: before us when you call Jesus.
0: Hallelujah. இதோ இருக்கிறேன்.
1: I am here.
0: உனக்காக தான் பரிந்து பேசுகிறேன்.
1: I will intercede for you.
0: கவலைப்படாத தைரியமா இரு.
1: Be bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த சோதனையிலே
1: உதவி
0: செய்யறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன்.
1: I have come to help you.
0: அந்த ஒன்று முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
1: the first chapter,
0: என்ன வாசிக்கிறோம் கடைசி வசனத்தில், எபிரேயர் 2:18 வசனத்தில், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி செய்யறதாம் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.
1: He is able to structure them that
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: அவர் என் கூடவே இருக்கிறார்.
1: He is with me.
0: நான் பலவீனந்தான்.
1: I am weak.
0: அல்லேலூயா. ஆனால் என் கூட இருக்கிற ஒரு பலவீனர் இல்ல.
1: But he is not weak at all.
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர்
1: கடைசி மட்டும் காக்க வல்லவர்
0: அவர்
1: வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர் கடைசி மட்டும் காக்க வல்லவர்.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது,
1: when you are tempted,
0: நீங்கள் நிந்திக்கப்படும் பொழுது,
1: when you are reproached,
0: நீங்கள் ஒரு சிறுமையான பாதையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது,
1: when you are afflicted,
0: நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: Need not be ashamed.
0: ஐயோ, தலகுனிய வேண்டிய அவசியம்
1: இல்லை. Need not put your head down.
0: Hallelujah. கர்த்தர் சொல்ல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: The Lord says, my people will never be ashamed.
0: ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: My people will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: He will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் வெட்கப்பட்டு போவதில்லை?
1: Why he will not be ashamed?
0: Hallelujah. என் கூட ஒருவர் இருக்கிறார்.
1: There is one with me all the time.
0: Amen. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது?
1: How many of you having that
0: assurance? நாம் என்ன செய்றோம்?
1: What we do?
0: நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது,
1: when we get a problem,
0: நாம் உடனே அதை நம்முடைய கையில எடுக்கிறோம்.
1: We take that problem in our hands.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் உன் கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக,
1: in order to be with you all the time,
0: நான் ஒரு தேற்ற வாழ்ந்த உனக்கு கொடுத்திருக்கிறேன்.
1: I have given the comforter.
0: அவர் என்ன செய்றாரு?
1: What he does.
0: ரோமர் கீழ் 8:26 26 வசனத்தை வாசிக்கும் பொழுது,
1: Romans 8:26
0: என்ன வாசிக்கிறோம்? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா.
1: He makes intercession for us with groanings.
0: நம்ம என்ன சொல்றோம் அடிக்கடி சாட்சி?
1: What we say?
0: நான் 10 வருஷமா ஜெபம் பண்ணையா.
1: I prayed for 10 years.
0: 20 வருஷமா ஜெபம் பண்ணேன்.
1: 20 years I prayed.
0: ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: I say a secret.
0: நீங்க ஜெபம் பண்றதுனால எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
1: Not because of your
0: ஜெபம் பண்ணாத விட்டுறாதீங்க. பாஸ்டர் சொன்னாரு ஜெபம் பண்ண வேண்டாம்னு.
1: Don't quit your prayer.
0: நீங்க பண்ணுங்க.
1: You do your prayer.
0: நாம பண்ற ஜெபத்தினால இல்ல.
1: Not because of our prayers.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னது எதுக்காகனா,
1: வாட் ஃபார் ஹி ஆஸ்க்ட்,
0: நீ கேட்டு கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்றதுக்காக இல்ல.
1: நாட் ஆஸ்கிங் அண்ட் கெட்டிங்.
0: ஜெபம் பண்ணாதான் கொஞ்சம் ஆவியில இருக்க முடியும்.
1: When you pray,
0: ஜெபம் பண்ணாதான் உன் சிந்தை கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கும்.
1: When you pray, you have
0: ஜெபம் பண்ணாதான் கொஞ்சம் ஆண்டவரை நெருங்கி ஜீவிப்பேன்.
1: When you pray, you come to
0: the Lord. பரிசுத்தத்துக்காக தான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார்.
1: And for your holiness.
0: ஆனா நம்முடைய தேவைகளை சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மோட இருக்கிறார்.
1: The Holy Spirit is with us to meet all our needs.
0: அவருக்கு தேவை அவருக்கு தெரியும்.
1: He knows what we need.
0: அவர் அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு அவருக்கு தான் தெரியும்.
1: He knows what he
0: நமக்கு தெரியாது.
1: We may not be knowing.
0: அவர் எல்லாம் அறிந்து வருகிறேன்.
1: He knows everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ ஒடுக்க, அதனால தான் சொல்றோம்.
1: That's why.
0: நாங்கள் ஒடுக்கப்பட்டும் என்ன செய்வதில்லை? மனமுறிவு அடைந்து
1: though we are oppressed,
0: போவதில்லை.
1: We will not be crushed.
0: நெருக்கத்தில் இருந்தாலும் சரி,
1: though we are in oppression,
0: எங்களுக்கு தெரியும். யோபு சொல்றாரு 36:16
1: Job says in
0: 36 அவர் உம்மை நெருக்கத்தில் என்று விடுவித்து ஒடுக்கம் இல்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார். உன் போஜன பந்தி கொழுமையான பதார்த்தத்தால் நிரப்பி இருக்கும். அதே ஒரு விசாலத்தில் உன்னை கொண்டு வருவார்.
1: He will bring to the broad place.
0: அல்லேலூயா. நீ ஒடுக்கப்பட்டிருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஒடுக்கத்திலிருந்து உடனே உன்னை விடுதலையாக்கி உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உன்னை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக உன்னை நிலைநிறுத்த அவர்
1: The Lord will deliver you from all kind of operations and he will give the gladness and he will glorify his name.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லா அதான் ஒடுக்கமில்லாத அவர் உம்மை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார்.
1: He will bring to the broad place.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நீங்க தைரியமா இருக்கலாம்.
1: You can be bold.
0: என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: My people will never be ashamed.
0: ஏசாயா புத்தகம் 45:7 எடுங்க.
1: In Isaiah.
0: அங்க என்ன வாசிக்கிறோம்?
1: What we read.
0: இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள்.
1: Everlasting.
0: என்றென்றைக்கும் உள்ள.
1: And everlasting.
0: சதா காலங்களிலும்.
1: All the time.
0: Hallelujah. உங்க retirement age இவ்வளவுதான்.
1: Your retirement age is this.
0: உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு.
1: There is limitation in this world.
0: ஆனா நமக்கு என்ன கிடையாது தெரியுமா?
1: For us.
0: அவர் நித்தமும் உன்னை நடத்தி.
1: Everlastingly he guides you. Daily.
0: மரண பரியந்தமும்.
1: Till your death.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் உன்னை நடத்துவார்.
1: He will guide you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நடத்துவார்.
1: He will lead you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏசாயா 50 அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: Isaiah 50 and 7
0: கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார்.
1: Lord is
0: ஆகையால் நான் வெட்கப்படேன்.
1: I never be
0: நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன்.
1: I know I am not ashamed.
0: என் முகத்தை நான் என்ன செய்றேன்? கற்பாரையை போல் ஆக்குறேன். Hallelujah.
1: I make my face.
0: ஆகவே நம்முடைய இடுக்கமான சூழ்நிலைகளிலே
1: at the time of oppression
0: நாம் என்ன செய்யணும்னு சொன்னா
1: what we supposed to do?
0: நம்மை திடப்படுத்தி கொண்டு
1: we have to strengthen ourselves.
0: ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு
1: leaning upon the Holy Spirit.
0: இன்னொரு பக்கம் நம்பிக்கை
1: the hope.
0: பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை
1: the hope in the Holy Spirit.
0: அது எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறது?
1: what kind of hope it
0: அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது என்று ரோமர்கள் என்ற 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
1: Romans 5 we read it will never make you ashamed. உன்னுடைய
0: இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை உன்னை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது.
1: the hope will never make you ashamed.
0: hallelujah
1: hallelujah.
0: ஆகவே தான் நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: you never be ashamed.
0: ஓராபாலா சந்தரபா. hallelujah
1: hallelujah.
0: amen
1: amen.
0: How
1: many of you believing?
0: ரோமர் 10வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்?
1: Romans 10
0: அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ
1: அவன் believes
0: தேவ பிள்ளையே
1: children of god
0: நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: you never be ashamed
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: you never be ashamed
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: you never be ashamed
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: never be ashamed
0: amen
1: amen.
0: நாம் என்ன செய்யணும்?
1: What we supposed to
0: நம்முடைய நாம் நிற்க வேண்டிய அஸ்திபாரம் எங்க இருக்கு?
1: Where is our foundation?
0: 1 பேதுரு 2 அதிகாரம் 6வது வசனத்துல இருக்கு.
1: 1 Peter 2 and
0: 1 பேதுரு 2 6ல என்ன வாசிக்கிறோம்?
1: 2 and 6
0: அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை எங்க வைக்கிறேன்? சியோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன். நீங்க எது மேலங்க விசுவாசமா இருக்கீங்க? உங்க ஜெபத்திலயா?
1: Where are you having your faith?
0: Hallelujah.
1: In your prayers?
0: நீங்க ஜெபம் பண்ணாம கூட இருக்கலாம்.
1: You may not be praying.
0: Hallelujah. ஆனால்
1: but
0: உங்களுடைய நம்பிக்கை
1: your hope.
0: Hallelujah. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அஸ்திபாரம்
1: the foundation.
0: Hallelujah. அந்த ஜீவனுள்ள கல்
1: the living stone.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆமென். அது உங்களை வெட்கப்பட்டு போக விடாது.
1: It will never make you to be ashamed.
0: ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும்
1: still the lord is with you.
0: நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: you never be ashamed.
0: கர்த்தர் உனக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார்.
1: the lord is interceding for you.
0: ஆகவே மாம்ச சிந்தை மரணம்
1: the mind of
0: ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது.
1: the mind of spirit is
0: ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
1: you have to receive the comfort from the holy spirit.
0: hallelujah. ரோமர் கீழர்மும் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க.
1: ரோமன்ஸ் 15
0: ரோமர் 15:4 என்ன வாசிக்கிறோம்?
1: 15:4
0: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கும்படி போதனையா இருக்கிறது. 6வது வசனம் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே நீ பார்க்கிற சூழ்நிலைகளை கொண்டு அல்ல.
1: நாட் பிகாஸ் ஆஃப்
0: நீ கேள்விப்படுகிற துர்ச்செய்தியை கொண்டு அல்ல.
1: நாட் அபவுட் தி பேட் நியூஸ்.
0: அநேகர் நிந்திக்கலாம்.
1: பீப்பிள் மே ரிப்ரோச்.
0: அநேகர் வீண் வார்த்தைகளை பேசலாம்.
1: Talk against you.
0: உன்னுடைய விசுவாசத்தை கெடுக்கும்படி சில காரியங்களை சொல்லலாம்.
1: They may disturb your faith.
0: ஆனால் நீ உறுதியா இருக்கணும்.
1: But you have to be firm.
0: என்னை என் ஆண்டவர் அறியாம ஒன்றும் நடக்கல.
1: Without God's knowledge nothing will happen. God knows it.
0: ஆதி விசுவாசிகள் ஆதி அப்போஸ்தல சபையானது அப்படிதான் காணப்பட்டது.
1: அப்போஸ்தல் சர்ச் இட் வாஸ் லைக் தட்.
0: அப்போஸ்தலருக்கு நிருபம் 9வது அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: Acts 9:31
0: அவர்கள் எப்படி இருந்தார்களாம்?
1: How they were.
0: யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலிருந்து சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த ஆவியின் என்ன ஆறுதல்,
1: இந்த கம்ஃபர்ட் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட்
0: சொல்லுங்க. Hallelujah.
1: Comfort of the Holy Ghost.
0: யாரும் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது.
1: Nobody can comfort
0: you. வேற எங்க இருந்து உங்களுக்கு ஆறுதல் வராது.
1: Nowhere the
0: comfort. உங்களை ஆறுதல் படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர்.
1: For Holy Priest.
0: இந்த சபையார் என்ன செய்தார்கள்?
1: What they did.
0: பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலிலே அவர்கள் பெருகினார்கள்.
1: They were increasing.
0: சபை பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலிலே வளர்ந்தது.
1: The church was growing in the comfort.
0: ஆவியால தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: நம்முடைய தேவன் சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார்.
1: Our God is God of comfort.
0: Hallelujah. அவர் ஆறுதல் அளிக்கிறார்.
1: He gives comfort.
0: நம்மை ஆற்றி தேற்றுகிறார்.
1: He encourages.
0: நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார்.
1: He protects us.
0: நாம் ஒருபோதும் உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான். அவர் எப்பொழுதும் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறார்.
1: Always he is looking upon us.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is guiding in different
0: ways. ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
1: He has planned for everyone.
0: என்னுடைய திட்டம் வேற, இவருடைய திட்டம் வேற.
1: My plan is different. ஒவ்வொருவரும்
0: ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: The Lord is keeping different plans. ஒவ்வொருவரும்
0: ஒவ்வொரு விதமா நடத்துவார்.
1: The Lord will guide you.
0: Hallelujah. அவருக்கு இப்படி நடக்கிற மாதிரி எனக்கும் நடக்க அப்படி இல்ல.
1: Not like that.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமா நடத்துவார்.
1: He has planned for everyone.
0: என்ன அவருக்கு தெரியும் யாருன்னு? ஒரு வீட்ல ஏழு பிள்ளைங்க
1: எனக்கு In those days.
0: இப்ப இருக்கிற இந்த ஸ்விக்கி அது இது ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட முடியாது.
1: No, Swiggy, you cannot give
0: any order. சரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுங்க ஒழிஞ்சு போங்கன்னு சொல்லி விட்டுறாங்க.
1: And in these days
0: ஆனா எங்க அம்மாலாம் அப்படி இல்ல.
1: My mother is not.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்க ஏழு பேருக்கும் ஏழு விதமா சமைச்சு தான் கொடுப்பாங்க.
1: She makes seven types of food.
0: சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா
1: what I'm trying to say.

0: உன் தாயும் இப்ப என் தாய் என் கூட இல்ல, எங்க அப்பாவும் கூட இல்ல.
1: மை மதர் அண்ட் ஃபாதர் நாட் வித் மீ.
0: அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
1: தி லார்ட் சேஸ்,
0: தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும்
1: தோ தி மதர் அண்ட் ஃபாதர் லீவ் யூ,
0: கைவிட மாட்டேன்.
1: ஐ வில் நெவர்.
0: ஹalleluya,
1: ஹalleluya,
0: ஹalleluya,
1: ஹalleluya,
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன்.
1: வாட் எ மிரக்குலஸ் காட்.
0: எவ்வளவு ஆச்சரியமான நம்மை நடத்தி.
1: வாட் எ அமேசிங் காட்.
0: நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த ஏழு பேருக்கும் ஏழு விதமான காரியங்களே அறிந்திருக்கிற அந்த தாய்க்கு இருக்கிற
1: மதர் நோஸ் அறிவை காட்டிலும், அன்பை
0: காட்டிலும்,
1: மோர் தென் தட் லவ்,
0: நம்முடைய தேவனுக்கு தெரியும்.
1: தி லார்ட் நோஸ்.
0: என் தலையில எவ்வளவு முடி இருக்குது, இவர் தலையில எத்தனை முடி இருக்குதுன்னு எண்ணி வச்சிருக்கிறார்.
1: ஹி கவுண்டட் தி ஹேர்ஸ்.
0: இது நினைச்சு கூட பார்க்க முடியல.
1: ஹி கேனாட் ஈவன் இமேஜின்.
0: உன் தலையில இருக்கிற முடி எண்ணி வச்சிருக்கிறார்.
1: ஹி கவுண்டட் தி ஹேர்ஸ் ஆஃப் யுவர் ஹெட்.
0: இவ்வளவு செய்யறவர் உன்னை போஷிக்க மாட்டாரா?
1: வில் ஹி நாட் ஃபீட் யூ?
0: கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார்.
1: தி லார்ட் ஃபீட்ஸ் தி சர்ச்.
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: எத்தனை பேருக்கு வருமானம் கிடையாது?
1: many they don't have
0: காசு கிடையாது.
1: no money. அருமையான தேவனுடைய பிள்ளையே, children of God,
0: நீ ஏன் மனம் தளர்ந்து போகிறாய்?
1: why are you disturbed?
0: எனக்கு ஆண்டவர் போதும்.
1: the lord is enough.
0: hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: கர்த்தரை உறுதியா கெட்டியா பற்றி பிடித்து,
1: catch the lord firmly.
0: hallelujah,
1: hallelujah.
0: அவர் என்ன வேண்டுமோ, என்ன செய்யணுமோ, அதை சரியான நேரத்தில் அவர் செய்து முடிப்பார்.
1: He does at the right time. Hallelujah. For you.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு.
1: There are reasons for everything.
0: Hallelujah. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்,
1: those who call by
0: his name, அன்பு கூறுகிறவர்களுக்கு,
1: those who love
0: சகலமும்,
1: all things,
0: நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் என்று
1: work together for good.
0: அறிந்திருக்கிறோம்.
1: We know that.
0: Hallelujah.
1: We know that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தீமைக்கு அல்ல,
1: not for evil.
0: தீமைக்கு அல்ல,
1: not for the evil.
0: உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அவருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்.
1: All thoughts are good.
0: தீமைக்கு ஏதுவானது அல்ல,
1: not for evil.
0: நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுப்பார்.
1: He will give whatever you expect.
0: எத்தனை பேர் எதிர்பார்த்திருக்கீங்க?
1: How many of you expecting?
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: எல்லாரும் எழும்பி நில்லுங்க.
1: Shall we all stand up?
0: இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அநேக காரியங்களை நான் சொல்லணும் விரும்புறேன்.
1: I wanted to say many things.
0: கர்த்தர் சித்தமான அடுத்த கூட்டத்தில் உங்களோடு நான் தொடர்ந்து இதை பற்றி பேசுறேன்.
1: The next meeting I can continue.
0: ஒரு காரியத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொள்.
1: You understand one thing.
0: நாம் துன்பத்தின் அப்பத்தை புசித்தாலும்,
1: though we eat
0: துன்பத்தின் பாதையில் நடந்தாலும்,
1: though we walk in the path of
0: hallelujah
1: suffering,

0: ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில நாட்கள் துன்ப நேரம் தான்,
1: the time of
0: ஆனா நம்முடைய கீதம் இன்ப கீதம்.
1: But songs,
0: hallelujah, hallelujah. ஏன் தெரியுமா?
1: We know why.
0: நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துன்பத்தை கொடுத்து உன்னை துவைப்பவர் அல்ல.
1: The Lord will not give trouble.
0: நம்முடைய ஆண்டவர் விரும்புறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான்.
1: The Lord is interested in one.
0: உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமா இருக்கிறது போல,
1: as your soul,
0: நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து,
1: you live in everything,
0: நீ சுகமா இருக்க போகிறாய்.
1: You are going to be.
0: உன் குடும்பம் செழிப்பா இருக்கும்.
1: Your family will be.
0: உன் பிள்ளைகள் செழிப்பா இருப்பார்.
1: Your children.
0: எதிர்காலம் செழிப்பா இருக்கும்.
1: Your future.
0: நினைக்காத ஆண்டவர் உன்னை வெட்கப்பட்டு போக விடுவார் என்று.
1: Don't
0: ஒரு பெரிய வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய உயர்வு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தரை சாட்சியாக நிறுத்த போகிறார். எல்லாரும் கர்த்தரை வாயில திறந்து ஸ்தோத்திரி,
1: பிரைஸ் காட்,
0: ஸ்தோத்திரி,
1: பிரைஸ் காட்,
0: ஸ்தோத்திரிங்க,
1: பிரைஸ் காட்.
0: எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
1: லெட் அஸ் ஆல் பிரைஸ் காட்.
0: ஷபாரா பாரா பாலா பா உரக பாலா பாரா பா சந்தர பாரா பாலா பா ஓரியாந்தர பா. ஹalleluya,
1: ஹalleluya,
0: ஹalleluya,
1: ஹalleluya,
0: ஹalleluya,
1: ஹalleluya. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் கர்த்தாவே, துதிக்கிற கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஆண்டவர் சகல ஆறுதலின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் கர்த்தாவே, நீர் எங்களை சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் கர்த்தாவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ தாய் தகப்பன் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே, ஸ்தோத்ரம். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா அவமானங்களின் மத்தியில ஆண்டவரே, நிந்தையின் மத்தியில கர்த்தாவே, போராட்டங்களின் மத்தியில, பிரச்சனைகளின் மத்தியில கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே, நித்தமும் எங்களை வழிநடத்துகிறீர் கர்த்தாவே. நாங்கள் ஒருபோதும் கர்த்தால் வெட்கப்பட்டு போக நீர் எங்களை விடுவதில்லை. நீர் எங்களை அனுதினமும் நீர் போஷித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தரே, மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னது போல கர்த்தாவே, எந்த தாழ்ச்சியும் இல்லாதபடி நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய தகப்பனாக இருந்து, தாயாக இருந்து நீர் எங்களை தேற்றுகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீர் எங்கள் மீது நீர் நேசம் வைத்திருக்கிறீர், அன்பு வைத்திருக்கிறீர். எங்களுக்காக நீர் ஜீவனையே கொடுத்தீர். அந்த ஜீவன் பரிபூர்ண அடிபடியாய் நீர் வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்ரம்ப்பா. நாங்கள் நிந்திக்கப்படும் பொழுது, அவமானப்படுத்தப்படும் பொழுது கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக உம்மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளவர்களாய் காணப்பட்டு கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அவமானத்தை சுமக்க கர்த்தாவே, ஆண்டவர் நீர் கற்று தருவீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நிந்தையை சுமக்க நீர் எங்களுக்கு கற்று தருவீராக. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சகிக்க நீர் எங்களுக்கு கற்று தருவீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான அவமானங்களையும், நிந்தைகளையும், போராட்டங்களையும் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சகித்து கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்படியாய் கர்த்தாவே, நீர் சிலவேளை எல்லாவற்றையும் எங்களுக்காக சகித்தீரோ, அப்படியாய் நாங்கள் சகித்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாய், நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எந்த நிலையில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்குள்ளே நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். எங்களோடு கூட இருப்பீராக, தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

யாதவனிலும் நிலைக்கும் போது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு பார்த்திருக்கிறோம் ஐயா. அண்டவரே, அவமானத்தோடு நிந்தையோடு நடந்தபோது யாரும் இல்லாத வேளையில் அண்டவரே தேவனுடைய கரம் எங்களை தாங்கினது, எங்களை வழி நடத்தினது. நீ மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீர முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 3:6 முதல் 8 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே இரட்சிப்பு என்பது நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே மட்டும் கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதை பவுல் விவரமாக எடுத்து கூறியதை கற்றுக்கொண்டோம். மேலும் நியாய பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 3:9 முதல் 18 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்ததை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நியாய பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? கிறிஸ்து நமக்காக எப்படி சாபமானார் என்பதை ஆழமாக கற்றுக்கொள்வோமா?
1: எங்களுக்கு மிகவும் அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, வாசிக்கிறேன் கலாத்தியர் 3:9. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த வசனத்திலே அந்தபடி என்று ஆரம்பமாவதால் முன்னாலே சொல்லப்பட்ட சத்தியங்களை சுருக்கமாக நாம் சிந்திப்பது நல்லது. இரட்சிப்பு என்பது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே மட்டும் கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதை பவுல் விபரமாக எடுத்து கூறி வருகிறார். உதாரணமாக ஆபிரகாமை குறித்து சொன்னார். எப்படி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதை விவரித்தார். மட்டுமல்ல, யூதனல்லாத எல்லா ஜனங்களும் கூட ஆபிரகாமின் சந்ததியிலே வரும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் பாவங்களுக்காக மரித்த இரட்சகர் என்று விசுவாசிக்கும் பொழுது இரட்சிப்பாகிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். மீண்டும் கலாத்தியர் 3:9 வாசிக்கிறேன். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவன் ஆபிரகாமை எந்த அடிப்படையிலே இரட்சித்தாரோ அதே அடிப்படையிலேதான் இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் இரட்சிக்கப்படுகிறோம். பாவம் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கேட்கும் ஒரே ஒரு காரியம் விசுவாசம். ஆபிரகாமுக்காக சில காரியங்களை தேவன் செய்வார் என்பதை ஆபிரகாம் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் கேட்டார். இன்று தேவன் நம்மிடத்திலே கேட்பது நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய சொந்த குமாரனை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்ததை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம்தான் மிக மிக அவசியமானது. கலாத்தியர் 3:10 நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்தராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. இங்கே முதலாவது முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய வார்த்தை நிலைத்திராதவன். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு உச்ச கட்டத்திலே நீங்கள் இருந்ததை உணர்ந்திருக்கலாம். பாடல் பாடிக்கொண்டு மிக மகிழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். அன்று நீங்கள் கர்த்தரோடு கூட எல்லா காரியங்களிலேயும் வாழ்ந்தீர்கள். எந்த ஒரு காரியத்திலேயும் இடரல் இல்லை. அப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள், ரொம்ப நல்லது, இவ்வாறு நான் இருந்தபடியினாலே தேவன் என்னை ரட்சித்து விட்டார் என்று சொல்லியிருப்பீர்கள். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. இது என்ன சொல்கிறது? இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் 24 நியாயப்பிரமாணத்தை நீங்கள் காத்து நடக்கிறீர்களா? 52 வார்த்தையிலும் செயலிலும் உங்களால் அப்படி வாழ முடிகிறதா? நீங்கள் ஒரு மனுஷனாக இருப்பீர்கள் என்றால் எந்தோ எதிலோ தவறுகிறீர்கள். எல்லா நேரங்களிலேயும் நீங்கள் உங்கள் உச்சக்கட்ட நிலைமையிலே வாழ்கிறதில்லை. பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் தவறும் பொழுது நியாயப்பிரமாணமானது உங்களை சபிக்கிறது, உங்களை குற்றம் சாட்டுகிறது. ஊழியர் ஒருவர் எப்பொழுது பார்த்தாலும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒருவர் அவருடைய மனைவியிடத்திலே போய், உங்கள் கணவர் எப்பொழுதுமே இப்படித்தான் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களா, எப்பொழுதும் உயர்வான நிலைமையிலே இருக்கிறார்களா என்று கேட்ட பொழுது, இல்லை, சில வேளைகளிலே அவருடைய வாழ்க்கையிலேயும் தாழ்வான நேரங்கள் உண்டு என்று கூறினார்கள். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் சில துக்கமான நாட்களும் இருக்கிறது இல்லையா? உங்களை நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வைக்க விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த நாளை கடந்து வந்தாலும் அதற்கான பரிசு உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறதில்லை. தமிழ்நாட்டிலே எல்லா சட்டத்திட்டங்களையும் நான் 20 கை கொண்டு வருகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் அரசு அதிகாரிகள் என்னுடைய வீட்டிலே வந்து எனக்கு பரிசு கொடுப்பார்கள் என்று காத்து உட்கார்ந்து கொண்டே இருந்தால் எனக்கு பரிசு கிடைக்குமா? இல்லை பெரியமானவர்களே, அப்படி யாருக்கும் அவர்கள் பரிசு கொடுக்கிறதில்லை. 20 ஆண்டு காலமாக எல்லா கட்டளைகளுக்கும் நான் கீழ்ப்படிந்துவிட்டு ஒரு நாள் சாலை விதி ஒன்றை மீறி நான் நடந்தால் அதற்குரிய தண்டனை தான் கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது புரிகிறதா? சட்டமானது உங்களுக்கு வெகுமதி கொடுக்காது, அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதில்லை. சட்டம் எப்பொழுதுமே உங்களிலே குறைகளை கண்டு உங்களை தண்டிக்கிறதா இருக்கிறது. ஆனால் விசுவாசமானது உங்களுக்காக கொடுப்பதற்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறது, அதுதான் ஜீவன், நித்திய ஜீவன். கலாத்தியர் 3:11 நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. விசுவாசத்தினாலேதான் மனிதன் பிழைப்பான் என்று பழைய ஏற்பாடே நமக்கு சொல்லியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டபடியினாலே யாராவது ரட்சிக்கப்பட்டார்கள் என்று கூறப்படவில்லை. மோசேயின் பிரமாணத்தை கை கொண்டபடியினாலே ரட்சிக்கப்பட்டார்கள் என்ற எந்த ஒரு சரித்திரத்தையும் நான் பழைய ஏற்பாட்டிலே பார்க்க முடிகிறதில்லை. நீங்கள் அறிந்திருப்பது போல மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் மத்திய பகுதியிலேதான் பலி செலுத்துதல் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் கீழ் தேவன் ஜனங்களுக்கு இரக்கத்தையும் கிருபையையும் கொடுத்தார் என்று மோசே மனமகிழ்ந்தார். இந்த காரணத்தினாலேதான் மோசேயின் முகம் பிரகாசித்தது. ஆபகுக் 2:4 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:12 நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். இதுவும் மிக முக்கியமான ஒரு வசனம். ரட்சிக்கப்படுவதற்கும் நல்வாழ்வு வாழ்வதற்கும் விசுவாசமும் நியாயப்பிரமாணமும் ஒன்றுக்கொன்று எதிர்மறையான கொள்கைகளாய் இருக்கின்றன, ஒன்றை ஒன்று எதிர்க்கிறவைகளாய் இருக்கின்றன. நீங்கள் நியாயப்பிரமாணத்தினாலே வாழப் போகிறீர்கள் என்றால் விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. இரண்டையும் ஒன்றாக சேர்க்கவே முடியாது, அவை ஒன்றுக்கொன்று எதிரானவை. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன் கவனியுங்கள். நீங்கள் தூத்துக்குடியிலிருந்து சென்னை போக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ரயிலிலே பிரயாணம் செய்தால் அது மதுரை, திருச்சி என்று எங்கெங்கோ சுற்றி கொண்டு திரும்ப சென்னைக்கு வந்து சேர்கிறதே என்று நினைக்கிறீர்கள். சரி, விமானத்திலே போகலாம் என்று டிக்கெட் வாங்குகிறீர்கள். ஆனால் ரயிலிலே போவது மிகவும் பாதுகாவலானது என்றும் நினைக்கிறீர்கள். சரி, நான் ஆகாய விமானத்திலே போய்கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய காலை ரயிலிலே வைத்துக் கொள்கிறேன், அதுதான் எனக்கு பாதுகாவலானது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதாவது ஒரே நேரத்திலே ரயிலிலும் ஆகாய விமானத்திலேயும் ஒருவர் பயணம் செய்ய முடியாது. ஒன்று, நீங்கள் ரயிலிலேயே பிரயாணம் செய்ய வேண்டும், அல்லது ஆகாய விமானத்திலே பிரயாணம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அதுபோலத்தான் விசுவாசத்தினாலும் நியாயப்பிரமாணத்தினாலும் சேர்ந்து நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏதாவது ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தின்படி நான் நடப்பேன் என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் அதை முயற்சி செய்து பார்க்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறேன். ஏற்கனவே உங்களால் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட முடியாது என்பதை தேவனே கூறிவிட்டார். நியாயப்பிரமாணம் விசுவாசத்தினாலே வரும் ஒன்றல்ல. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் தான் அதன் மூலமாய் பிழைக்க முடியும். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கவனித்தீர்களா? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மோசேயின் பிரமாணம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்த்தது. ஏற்கனவே நான் சொன்னது போல நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனாலே எந்த வெகுமதியையும் அது கொண்டு கொடுப்பதில்லை. ஆனால் அதை மீறும் பொழுது தண்டனையை கொடுப்பதிலே மட்டும் அக்கறை உள்ளதாயிருக்கிறது. ஆனால் கிறிஸ்து மோசேயின் பிரமாணங்களினாலே நமக்கு வரக்கூடிய தண்டனைகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து நம்முடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது பல காரணங்களினாலே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடினாலேதான் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே தண்டனை கொடுப்பதற்கு யாரையும் தூக்கிலிடவில்லை, கல்லெறிந்துதான் கொண்டார்கள். இஸ்ரேல் மக்கள் தண்டனைக்காக ஏன் கல்லெறிந்து கொள்வதை தெரிந்து கொண்டார்கள் என்றால் அந்நாட்டிலே எங்கு பார்த்தாலும் கற்களைத்தான் நாம் பார்க்க முடியும். மேலும் மரணத்திற்குரிய பாவத்தை யாராவது செய்வார்கள் என்றாலும் அதற்கான தண்டனை எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உபாகமும் 21:22-23 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், உபாகமும் 21:22-23. கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில்தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆனால் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும், உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. ஒருவன் ஒரு பயங்கரமான பாவத்தை செய்து கல்லெறிந்து கொல்லப்பட்டாலும் அவனுடைய சரீரத்தை மரத்திலே தொங்க விட்டார்கள். ஏனென்றால் அதை பார்க்கும் மற்றவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை தாங்கள் செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக. என்றாலும் இரவிலே அந்த சரீரம் மரத்திலே தொங்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? உபாகமும் 21:23 பின்பகுதியை நன்றா பாருங்கள். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை தீட்டுப்படுத்தாதிருப்பாயாக. பிரியமானுள்ளே, கிறிஸ்து நமக்காக சாபமானார். எப்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார்? இந்த பூமியிலே அவர் மனுவர் எடுத்ததினாலா? இல்லை, இந்த உலகத்திலே வந்து அவர் பிறந்த பொழுது அந்த பரிசுத்தமானது என்றுதான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை லூக்கா 1:35 நீங்கள் பார்க்கலாம். 30 வயதிற்கு முந்தைய காலம் வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியவில்லையே, அந்த காலத்தில் அவர் சாபமானார்? இல்லை, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்றுதான் நாம் வாசிக்கிறோம். அவருடைய ஊழிய காலங்களிலே தான் பிதா அவரை குறித்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்றார். அப்படி என்றால் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது நமக்காக சாபமானாரா? ஆம். ஆனால் அவர் சிலுவையிலே தொங்கிய முதல் 3 மணி நேரத்திலே அவ்வாறு சாபமாகவில்லை. ஏனென்றால் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவரிலே எந்த பழுதும் இல்லை. அவர் சிலுவையிலே தொங்கிய கடைசி 3 மணி நேரங்களிலேதான் நமக்காக அவர் சாபமாக்கப்பட்டார். கவனியுங்கள், ஏசாயா 53:10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். மரம் என்னும் கிரேக்க வார்த்தையின் பொருள் கட்டை விரல்.

0: கலாத்தியர் 3:11, ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புரஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசித்தனாலே பெறும்படியாகவும் இப்படியாயிற்று. இஸ்ரேல் மக்கள் 1500 ஆண்டுகளாக நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்களாய் இருந்தாலும் அதை கொண்டு அவர்களால் வாழ முடியவில்லை. அப்போஸ்தலர் 15:10 பேதுரு என்ன சொல்கிறார்? நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் என்று கேட்கிறார். இதன் பொருள் என்ன? நாமோ நம்முடைய பிதாக்களோ நியாயப்பிரமாணத்தை காத்து நடக்க முடியாமல் இருக்கும் பொழுது ஏன் யூதரல்லாத மற்ற ஜனங்களையும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக நாம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறார். நாம் அதற்கு கீழ்ப்படிய முடியவில்லை என்றால் அவர்களும் அதற்கு கீழ்ப்படிய முடியாது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை கிறிஸ்து நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டபடினாலே நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாயிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த கிருபை நாட்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசேஷித்த ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறார். கலாத்தியர் 3:15, சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்கிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனுடைய ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. நீங்கள் ஒரு மனிதனுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீர்கள். ஆனால் ஓராண்டு காலத்திற்கு பிறகு 500 ரூபாய் தான் கொடுக்க தீர்மானித்து அவனிடத்திலே போய், சகோதரனே, உனக்கு கொடுக்க வேண்டிய இந்த 500 ரூபாயை இதோ வாங்கிக்கொள் என்று சொல்வீர்கள் என்றால் அந்த மனிதன் என்ன சொல்வான்? கொஞ்சம் போரு, 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று நீ வாக்கு கொடுத்தாயே என்று கூறுவான். அதற்கு அவன், இல்லை, இப்பொழுது நான் மாற்றிவிட்டேன் என்று சொல்வான் என்றால், இல்லை இல்லை, நீ மாற்ற முடியாது, ஏனென்றால் அதை குறித்து நம் பத்திரத்திலே கையெழுத்திட்டிருக்கிறோம், உடன்படிக்கை செய்திருக்கிறோம், இது மாற்றப்பட முடியாதது என்று கூறுவான். கலாத்தியர் 3:16, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து தான் சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமை இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தார். அதன்படியே ஆபிரகாமின் சந்ததியிலே வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே உலகத்திற்கு ரட்சிப்பு அருளப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். எனவே இந்த சந்ததி என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. எனவேதான் யோவான் 8:56 இயேசு சொல்லும் பொழுது, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். தொடர்ந்து கலாத்தியர் 3:17 வாசிக்கிறேன், ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. தேவன் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார், ஒரு வாக்கு கொடுத்தார். அதற்கு பின் 430 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. என்றாலும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த நியாயப்பிரமாணம் மாற்றாது. தேவன் ஒருபொழுதும் தாம் கொடுத்த வாக்கை மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறவர் அல்ல. இந்த பூமியை நான் உனக்கு தருவேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு தெளிவாக வாக்கு கொடுத்தார். உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்றார். எண்ணிக்கைக்கு அடங்காத சந்ததி உன்னுடைய சந்ததியாய் இருக்கும் என்றார். வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல அது இருக்கும் என்றார். தேவன் அந்த வாக்கை நிறைவேற்றித்தான் ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேல் சந்ததியையே உருவாக்கினார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் மூலமாக முழு உலகத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பேன் என்றார். இன்றைக்கும் முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமான ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவே. இயேசுவை விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு கொடுக்கப்படும் என்ற வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்தார். அதையே இன்றைக்கும் அவர் நிறைவேற்றி வருகிறார். கலாத்தியர் 3:18, அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினாலே அருளி செய்தாரே. கிறிஸ்துவை குறித்து தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் மோசேயின் பிரமாணங்களுக்கு முன்னதாகவே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். எனவே நியாயப்பிரமாணம் எந்த வகையிலேயும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை மாற்றாது. அப்படி என்றால் ஒரு கேள்வி எழும்புகிறது, நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? அதன் மதிப்புதான் என்ன? இவ்வாறு கூறுவதனாலே நியாயப்பிரமாணத்தை பவுலப்போஸ்தலன் குறை கூறுகிறார் என்று எண்ணிவிடாதீர்கள். அதற்கு மாறாக மக்கள் நியாயப்பிரமாணத்தின் அவசியத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த கேள்வியை எழுப்புகிறார். நியாயப்பிரமாணத்தை அதன் முழு மகிமையோடும் நிறைவோடும் பூரணத்தோடும் காட்டுகிறார். என்றாலும் அந்த பூரணமான நியாயப்பிரமாணத்தை நம்மிலே எவரும் கை கொள்ள முடியாதபடினாலே நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை பவுல் இதன் மூலமாய் விவரிக்கிறார். நியாயப்பிரமாணத்திற்கான காரணத்தை குறித்து பவுல் கொடுக்கும் விளக்கத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்திப்போம். இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதிகள் நமக்கு உணர்த்திய உண்மைகள் என்ன? நியாயப்பிரமாணம் மனிதர்கள் கை கொள்ள முடியாத ஒன்றாயிருக்கிறபடினாலே அது மனிதனுக்கு சாபத்தை கூறுகிறதாயிருக்கிறது, அவனுக்கு தண்டனையே கொடுக்கிறது. எனவே நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்குரியதல்ல. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கூறியிருப்பது போல இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தூக்கப்பட்டு சாபமானார். இதனால் நாம் சாபத்திலிருந்தும் மீட்கப்பட்டிருக்கிறோம். மட்டுமல்ல, ஆபிரகாமுடைய சந்ததி மூலமாய் உலகத்திலுள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக மீட்பராக விசுவாசிக்கும் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவை நம் இரட்சகராக விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தையும் நாம் விசுவாசத்தினாலேயே பெற்றுக் கொள்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரே இந்த உலகத்திலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை வழி நடத்துகிறது. இந்த பரிசுத்தாவியானவரின் நிறைவை பெற்றவர்களாக அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக வாழ நம்ம ஏற்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் என்ன ஆண்டவரே, பவுலப்போஸ்தலன் மூலமாக நியாயப்பிரமாணத்தினாலே மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல காரியங்களை செய்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து ஊழியங்களுக்கு கொடுப்பதனாலே நாங்கள் நல்லவர்களாய் மாற முடியாது என்பதை எங்களுக்கு மீண்டும் உணர்த்தினீர், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக மறித்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம் ராஜா. உம்மை விசுவாசிப்பதனாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, மீட்பு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே உம்மிலே நிலைத்து வாழ உம்முடைய தூய ஆவியானவரையும் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனாலே கிடைக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை மாற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை மாற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? சட்டம் எப்பொழுதுமே உங்கள் குறைகளை கண்டு உங்களை தண்டிக்கிறதா இருக்கிறது. ஆனால் விசுவாசம் உங்களுக்காக கொடுப்பதற்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிய முதல் 3 மணி நேரத்திலே சாபமாகவில்லை. ஏனென்றால் அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அவர் சிலுவையிலே தொங்கிய கடைசி 3 மணி நேரங்களிலே தான் நமக்காக அவர் சாபமானார். இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டார். அவர் சிலுவையை நோக்கி சென்றார். அதுவே அவருக்கு மரணத்தை கொடுத்த மரமாயிருந்தது. அதன் மூலமாகத்தான் நமக்கு ஜீவன் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்தை கொடுத்த மரமே நமக்கு ஜீவனை கொடுக்கும் மரமாயிற்று. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
5: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22.

ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களில சுமந்து கொண்டு வந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதி

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். ஆண்டவரே, பரலோகத்திலே உண்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீதான் எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, நீர் சீக்கிரம் வாரும் ஆண்டவரே.

0: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையின் தேவன் இவ்வளவு அதிசயமாய் அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிற இந்த பெரிதான தயவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எல்லாரும் எழுந்து நின்று

சங்கீதம் 102 வசனம் 13 14 தேங்க்யூப்பா 15 தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்ச வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கத்த சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். ஆமேன். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நேரத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக ஐயா நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களில் எங்கள் மேலே பொழிகிற உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வார்த்தை என்கிற மழைக்காக அன்றுவரே நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் எங்கள் மேலே நீங்கள் வச்ச தயவு, எங்கள் மேலே நீங்கள் வச்ச இறக்கம் எவ்வளோ பெருசாண்டுவரே. ஓடி ஸ்தோத்திரமாப்பா. இந்த நேரத்துலையும் கூட, இந்த சீசனில் சாத்தியமே இல்லாத காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாகுதுங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறீங்க, மீண்டும் மீண்டும் இன்சிஸ்ட் பண்ணுறீங்க. இன்சிஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, வலியுறுத்துறது மட்டும் இல்லை, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிற நேரத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களில் நாங்கள் விழிப்பாக இருந்து இந்த நேரத்தை சரியாக நாங்கள் உங்கள் கையில் இருந்து நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: போன வாரம் செய்திய அந்த சொன்னார் க்ரோனோஸ்
1: கைரோஸ்
0: கைரோஸ் ரெண்டு வார்த்தை கிரேக்கத்தில் ரெண்டு வேர்டு வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்று க்ரோனோஸுங்கிறது நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற நேரம், அதுதான் நம்முடைய வாட்சில் இருக்கிறது எல்லாமே. ஆனால் கைரோஸுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யும்படி தேவன் குறிச்சிருக்கிற நேரம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். ஆனால் எல்லாம் அசல்னு ஒன்று இருந்தால் டூப்ளிகேட்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி நம்மளால் என்ன கண்டுபிடிச்சினா நேரங்காலம் பார்க்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, மூர்த்த நாள் பார்க்கறது, அந்த ராசி இந்த ராசி ஜாதகம் ஜோசியம் கைரேகை, நேரம் சரியில்லை காலம் சரியில்லை அப்படி இப்படின்னு கண்டபண்ணான்னு அவன் க்ரோனோஸ்ல நேரத்தை பார்த்துட்டு இருக்கான்.
1: எஸ்,
0: ஆனால் ஆண்டவரும் காலத்தின் தேவன்.
1: ஆமென்.
0: அவர் யாரு?
1: காலத்தின்
0: தேவன். மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு சாத்தியமே இல்லாத காரியத்தை செய்யக்கூடிய தருணம் வர்றப்ப அந்த மனுஷனுடைய காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வருவார்.
1: ஆமென்.
0: அதான் நமக்கு விளங்காத விஷயம். அப்படி வர்றப்ப மனுஷனால சாத்தியமே இல்லாத காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்து முடிஞ்சிடும்.
1: எஸ்,
0: சடக்கு நடந்து முடிஞ்சிடும். இது வந்து பைபிளில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். அது இதுதான் வேதத்தில் நிறைய வாசிக்கிறோம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாக
1: நடப்பிப்பேன்.
0: ஏற்ற காலத்துனா அவருடைய நேரத்தில், காட்ஸ் டயத்தில் அவர் எப்படி நடப்பிப்பாரான், சட சட சட சட நடப்பிப்பார். ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே பிறந்ததே இந்த கைரோஸ்க்காக தான் பிறந்திருக்கிறோம். எந்த சீசனில் என்ன செய்யணும், என் வாழ்க்கையில் எந்த காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் கடந்து வந்து அதிசயங்களை செய்யணும், இது எல்லாமே ஆண்டவருடைய ஆதீனத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு. ஆண்டவர் செட் பண்ணிட்டார். இதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், காட்ஸ் செட் டைம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். ஆதியாகமம் 21 ஒன்றாவது வசனமே எப்படி தான் ஆரம்பிக்கும்னா, சாராளோட லைஃப்ல ஆண்டவர் செய்யற காரியம் எப்படி பிகின் ஆகுது?
1: கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார்.
0: சொல்லி இருந்தபடி சாராள் பேரில்
1: கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
0: கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு
1: செய்தருளினார்.
0: அது செய்யறதுக்குன்னு ஒரு டயத்தை ஆண்டவர் செட் பண்ணியிருந்தாரா?
1: செட் பண்ணியிருந்தார்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: அந்த காலத்துலதான் அவளுக்கு செய்யணுங்கிறது தேவனுடைய ஏற்பாடு, தேவனுடைய நிலைப்பாடு. ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: இன்னும் சகரியா எலிசபெத் கிட்ட சொல்றப்ப, இதோ தகுந்த காலத்துல நிறைவேற போகிற என்னுடைய வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியா, அப்படிதான் சொல்றார். தகுந்த காலத்துல என்ன காலம் அது? ஆண்டவருடைய கைரோஸ்.
1: கைரோஸ்
0: காலத்தின் தேவன். ஓம் காலத்துக்குள்ள வந்திருக்கிறேன். ஓம் காலத்துல நான் வரல, நான் குறிச்சிருக்கிற காலத்துல காலத்தை படைத்த காலத்தின் தேவன் என்னுடைய காலத்துக்குள்ள வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: திஸ் இஸ் மை சீசன், திஸ் இஸ் மை டைம். அதான் உலகத்துல எப்படி சொல்றாங்கன்னா, அவனுக்கு நேரம் நல்லா இருக்குன்றாங்க. அவனுக்கு
1: நேரம் நல்லா இருக்கு,
0: இன்னும் 7 இப்படித்தான் இருக்கும் அப்படின்வாங்க.
1: அப்ப அடுத்த 7
0: 7.5 நாட்டு சனி பிடிச்ச என்ன செய்யுதுன்னா
1: ஆட்டுது
0: அப்படின்வாங்க. அப்படிலாம் இல்ல, ஆண்டவருடைய டைம் ஒண்ணு வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அந்த டைம் வந்து நம்ம லைஃப்ல வந்திருக்குன்னு நம்ம டிக்ளேர் பண்ணோம்.
1: வந்துருச்சு.
0: அதனால இப்ப பிகின் ஆயிருக்கு. நீங்க பாருங்க, இது ஒரு சாட்சிகளின் ஆண்டு ஆரம்பிக்குது.
1: ஆமென். சாட்சிகளின் குவியலோடு இருக்கிற சாட்சிகளின் ஆண்டு.
0: நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சாட்சியை சொல்ல ஆசைப்பட்டிருப்பீங்க பாருங்க, அந்த சாட்சியை நீங்க இந்த வருஷம் சொல்லுவீங்க.
1: ஆமென். எஸ்
0: சொல்லுவீங்க.
1: அல்லேலூயா.
0: என்ன இது? உங்க டைம், உங்க சீசன் இது. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சாத்தியமே இல்லாத உயரங்கள் இது எல்லாம் இந்த பீரியட்ல நமக்கு சாத்தியமாக போகிறது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நம்முடைய தேவைக்காக தான் நம்ம ஆண்டவரை தேடி வந்தோம். நான்லாம் அப்படிதான் வந்தேன். நம்முடைய தேவைக்காக என் கடன் அடைங்க, என் வியாதியை நீக்கிங்க, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது ஒரு தொழிலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவையை மனசில் வச்சு தான் ஆண்டவர்கிட்ட நம்ம வந்தோம். ஆனால் இந்த கைரோஸ் மொமெண்ட்டை நம்ம லைஃப்பில் வர்றப்ப தான் நமக்கு ஒரு பெரிய ரகசியம் தெரிய வருது. என் தேவைக்காக நான் உங்கள்கிட்ட வந்தேன், இந்த நேரம் வர்றப்ப தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு நான் தேவைங்கிறதுக்காக தான் நீங்க என்னை முன்குறிச்சிங்க.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: புரியுதா என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர்?
1: ஆமென்.
0: நான் வந்தது கடன் அடைப்பாரு, வியாதியை நீக்குவாரு, ஒரு வீட்டை கொடுப்பாரு, ஒரு தொழில் கொடுப்பாருன்னு தான் நான் வந்தேன். என்னுடைய நீட மனசுல வச்சு நான் என்ன செஞ்சேன்?
1: வந்தேன்.

0: என்னுடைய நேரம் வர்றப்பதான் தெரியுது, ஐயா என் தேவைக்காக உங்கள்கிட்ட வந்தோம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்களுக்கு நான் தேவைங்கிறதுனால நீங்க என்ன முன்குறிச்சிருக்கிறீங்க. தாயின் கற்பத்துல உருவாக்க முன்னமே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு காலம் வருது, அந்த காலத்துல இருக்கிற ஜனத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். அந்த பாத்திரம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாத்திரத்தை ஆண்டவர் முன் குறிச்சார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரூத் இது. ரொம்ப சொல்றேன், நீங்க தேவைக்காக வந்தீங்க, நானும் என்னையும் சேர்த்து. ஆனா ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்பதான் தெரியுது இவ்வளவு பெரிய தேவையை சந்திக்கிறதுக்கு ஆண்டவரை என்னைய கையில பிடிச்சிங்க.
1: ஆமென்.
0: எனக்கு பிரமிப்பா இருக்கு.
1: எஸ் லார்ட்,
0: எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இதுக்கு நான் யாரு? என் குடும்பம் எம்மாத்திரம், பின்னணி இல்லாதவன, எந்த விதமான முகவரி இல்லாதவன, எந்த பெரிய சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துல இல்லாத என்ன கையில பிடிச்சு, ஒண்ணுமில்லாதவனை கையில பிடிச்சு, உம்முடைய காலத்துல நீங்க குறிச்சிருக்கிற நேரத்தினுடைய தேவையை சந்திக்கும்படி என்னைய கையில எடுத்தீங்களே, எனக்கு பிரமிப்பா இருக்கு ஆண்டவரே. சத்தியம் நம்மளை எவ்வளவு விடுதலையாக்கும் தெரியுமா? வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், வாழணுங்கிற ஆசையை கொடுக்கும். இலக்கு இல்லாம நான் ஓடல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த பூமியில நான் இருக்கிறேன். அந்த நேரம் வரும், அந்த வேலை வரும், அப்ப நான் பிரகாசிப்பேன். இதை நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறேன் சர்வீஸ்ல. இன்னைக்கு முடிச்ச உடனே ஒரு சேர்ச்சில் இருக்கிற புள்ள வந்தாங்க, வந்து இந்த சேர்ல உட்காந்துருக்கிறேன். அப்படி நீல்டோன் போட்டு கண்ணீரோட என் கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பா அவருடைய தேவையை சந்திக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்னை முன் குறிச்சிருக்கிறாருங்கிற சத்தியம் என்னை உடைச்சிருச்சு. ஏதோ ஒரு இலக்கு இல்லாமல் ஒரு விரக்தியாக நான் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் என் முகத்தில் இன்னைக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியையும் என் இருதயத்தில் அப்படி ஒரு நம்பிக்கையும் இந்த ஒரு சத்தியம் கொடுத்துருச்சு எனக்கு. இன்னைக்கு ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட புறப்பட்டு போறேன். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
1: விடுதலையாக்கும், விடுதலையாக்கும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த சீசன்ல இந்த தலைமுறையினுடைய தேவைய ஆண்டவர் சந்திக்கக்கூடிய வாய்க்கால்களாக நம்மளை தான் முன்குறிச்சிருக்கிறார். இந்த வாய்க்கால் வழியா தான் அவருடைய தண்ணி ஓடி வர போகுது.
1: ஆமென்,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதனால தான் நாம சில நேரம் குரோனோஸ்ல நாம செய்த சேவைக்கு பெரிய பாராட்டு என்னன்னா இருக்காது. நாம செய்யற சேவைக்கு
1: பெரிய பாராட்டு இருக்காது.
0: ஏன் ஆண்டவர் அந்த சேவைக்கான பாராட்டை நமக்கு கிடைச்சிருக்க வேண்டிய பாராட்டு, கிடைச்சிருக்க வேண்டிய அங்கீகாரம், கிடைச்சிருக்க வேண்டிய மரியாதை, கிடைச்சிருக்க வேண்டிய உயர்வு, கிடைச்சிருக்க வேண்டிய மேன்மையும் கிடைக்கல அப்படின்னா, என்னுடைய நேரம் வருது, அந்த நேரத்துக்கு நீ தேவைங்கிறதுனால தான் உன் சேவைய இப்ப யாரு பெருசா கொண்டாட நான் அனுமதிக்கல.
1: எஸ்,
0: நீ செஞ்ச சேவை பெருசு, ஆனா மனுஷங்களுடைய கவனத்துக்கு நான் என்ன செய்யல,
1: கொண்டு வரல, கொண்டு வரல.
0: இந்த ஒரு வெளிப்பாடு எல்லா காயத்தையும் ஆத்தி விட்டுருது.
1: ஆமென்.
0: ஓ, நமக்கு செய்ய வேண்டிய கணத்தை ஏன் செய்யலன்னா, ஆண்டவருடைய நேரத்துக்கு நம்ம என்னன்னா தேவையா இருக்கிறோம். அதனாலதான் நாம செஞ்ச சேவையை யாரும் என்ன செய்யல, கண்டுக்கல. நாம செஞ்ச சேவையை மனுஷர் கெடுக்கலாம், நாம செஞ்ச சேவைக்கு ஒரு மனுஷிகமான ஒரு சாயத்தை பூசி, நாம செஞ்ச நல்ல செயலையே கத்தரிச்சு சித்தரிச்சு நம்மளை அசிங்கப்படுத்தி இருக்கலாம். ஏன்டா இப்படி எனக்கு என்ன செய்தோ,
1: அடக்குதோ,
0: நான் நல்லதானே செஞ்சேன், ஏன் என்கிட்ட எவ்வளவு மோசமா என்ன செய்யறாங்கன்னா
1: அடக்குறாங்க,
0: நடக்கிறாங்க, என்னை நடத்துறாங்க. நான் செஞ்ச நன்மை தூசிக்கப்பட்டுருச்சே அப்படின்னு நாம அங்கலாய்க்கிறோம். நான் உன்னை புரிஞ்சுக்கங்க, யோசேப்பினுடைய மிகச்சிறந்த சேவையானது போத்திபார் வீட்டில் அவமதிக்கப்பட்டது. பெஸ்ட் சர்வீஸ், போத்திபருடைய மனைவி யோசேப்பினுடைய வாசனையை கெடுத்து போட்டா. வாசனையை கெடுத்து சிறையில் அவர் அடைக்கப்படுறதுக்கு யார மாறினா?
1: காரணமானா.
0: சிறையில வந்த யோசேப்பினுடைய சேவை சிறையில என்ன செய்யப்பட்டனா? இருட்டடிப்பு செய்யப்பட்டது. போத்திபர் வீட்டில் இருட்டடிப்பு செய்தார்கள்.
1: எஸ்.
0: ஆனா சிறைச்சாலையில யோசேப்பை கொண்டு தேவன் செய்த சேவை என்னன்னா மறக்கப்பட்டது. மறக்கப்பட்டது. அப்ப எனக்கு எப்படி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாருன்னா, மஞ்சங்க உங்க வாசனையை கெடுத்திருக்கலாம், ஆனா அவருடைய நேரத்துக்காக ஆண்டவர் உங்களை பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அவருடைய வேலைக்காக என் சர்வீஸுக்கு ஏன் அங்கீகாரம் இல்லைன்னா, God wants to preserve me.
1: Yes.
0: என்னை பாதுகாக்க விரும்பினபடியால் தான் என்னுடைய சேவைக்கான அங்கீகாரம் கிடைக்க ஆண்டவர் அனுமதிக்கல.
1: அனுமதிக்கல.
0: இதெல்லாம் போன வாரம் டீடைலா மார்னிங் டிவோஷன்ல ஒவ்வொரு நாளும் தியானிச்சோம். ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், நான் திரும்ப அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா அடுத்தடுத்து அவருடைய காலத்துல நடக்க போகிற காரியங்களை மனசுல வச்சு தேவனே எல்லாத்தையும் இயக்குகிறார்.
1: Yes.
0: Hallelujah. அப்ப நாம தவறு செய்ய மாட்டோம். கத்திற்கு பயப்படுற பிள்ளைங்க தவறு செய்ய மாட்டாங்கன்றத பிசாசு நல்லா என்ன செஞ்சிருக்கிறான்?
1: அறிஞ்சிருக்கிறான்.
0: அதனால அவன் என்ன செய்வான்? தேவனுக்கு எடுத்த காரியத்துல நாம காண்பிச்ச வைராக்கியத்தை, தேவனுக்கு எடுத்த காரியத்துல நாம காண்பிச்ச உண்மைய கத்தரிச்சு சித்தரிச்சிருவான். ஒத்திபார் மனைவி கையில இருந்த வஸ்திரம் யோசேப்பினுடைய உண்மைக்கு தானே சாட்சி.
1: எஸ்.
0: அவனுக்கு பெரிய விஷயம்
1: என்னன்னா,
0: நம்ம குறிச்ச தேவனுடைய நோக்கத்தை மனசுல வச்சு தேவன் அதை சில நேரங்களில் அனுமதிச்சிடுறார். நீ பண்ண பண்ணிக்க, கடைசியில கிளைமேக்ஸ்ல நான் வந்து எல்லாத்தையும் நன்மையா முடிச்சு
1: விட்டுருவேன்.
0: யோசேப்புக்கு செய்யப்பட்ட எல்லா தீமையும் கடைசியில் ஆண்டவர் எப்படி முடிச்சாரா? வெகு நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்போட உண்மை கத்தரிச்சு சித்தரிச்சாங்க. மொர்தெகாயினுடைய உண்மைய கத்தரிச்சு
1: சித்தரித்தார்கள்,
0: சித்தரிச்சாங்க. தேவனுக்கு எடுத்த காரியத்துல தானியேல் உண்மையா இருந்தார், அந்த உண்மையை கத்தரிச்சு
1: சித்தரிச்சு
0: எங்க போட்டாங்கன்னா, சிங்க கவில தூக்கி
1: போட்டார்கள்,
0: போட்டாங்க. கத்தர் களத்துக்கு வந்திருக்க வேண்டாமா? உண்மையா இருந்தவன இப்படி அவமதிக்கிறாங்களே, உண்மையா இருந்தவன இவ்வளவு கேவலமா என்ன செய்யறாங்களே,
1: நடத்துறாங்களே,
0: நேரம் ஓடோடி வந்து களத்துல வந்து என்ன நீங்க டிஃபெண்ட் பண்ணிருக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி நியாயமானது. ஆனா தேவன் எனக்கு பதிலே சொல்லல, அவர் சைலண்ட் ஆயிட்டர். இப்பாரு, இப்ப உன் தேவையை மனசுல வச்சு நான் உன்னை ரிலீஸ் பண்ணேன்னு வச்சுக்க, நாளைக்கு என் தேவைக்கு உன்னை நீ இருக்க
1: மாட்டேன்.
0: ஏன் உன் தேவையை மனசுல வச்சு உனக்கு இப்ப நல்லது செய்யலன்னா, என் தேவையை மனசுல வச்சு நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய முன்குறிச்சிட்டேன்.
1: ஆமென்.
0: நீ தம்மா துண்டு சீனியை கேட்கிற, உனக்கு இவ்வளவு பெரிய லட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்ப நம்ம சேவையை சந்திச்சா சில நேரம் நம்ம ரிலீஸ் ஆயிருவோம்னு அவருக்கு தெரியுது. ஆனா அவருடைய தேவை சந்திக்கப்படுகிற காலம் வர்ற வரைக்கும் நமக்கு ஒரு லாக்டவுன் பீரியட் போட்டார் ஆண்டவர்.
1: லாக்டவுன்,
0: அது லாக்அப் இல்ல, யோசேப்புக்கு போடப்பட்ட லாக்டவுன்.
1: லாக்டவுன்
0: அதானே கோவிட்ல தானே சொன்னாங்க, லாக்டவுன் பீரியட்.
1: லாக்டவுன் பீரியட்,
0: லாக்அப் இல்ல, அது என்னது?
1: லாக்டவுன்,
0: லாக்டவுன் பீரியட் அவருக்கு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த குவாரண்டைன் பீரியட்ல ஆண்டவர் வெளியவே விடல யார என்ன?
1: யோசேப்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நம்ம இந்த பீரியட் என்ன சொல்றோம்னா, என்னுடைய காயம் பெருசாண்டவரே, என் காயம் ரொம்ப
1: பெருசப்பா.
0: ஆனா அவர் சொல்றாரு, நான் உன்னை பயன்படுத்த போட நேரம் வர்றப்ப என் காரியம் எவ்வளவு பெருசுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிறவன்.
1: ஆமென்.
0: சில நேரம் ஆண்டவர் ஏன் நம்மகிட்ட அழுது புரண்டும் பேசல அப்படின்னா நேரம் வர்றப்ப நீயா தெரிஞ்சுக்கிறவ.
1: எஸ்,
0: உன் வாழ்க்கையில என்னுடைய நேரம் வர்றப்ப எல்லாத்தையும் நீ என்ன செய்வ?
1: தெரிஞ்சுக்கிறவ.
0: ஆபிரகாம் ஆதியாகம 15 கேக்குறாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக்கி அவர் சொல்ல, நான் உனக்கு கேடகமும்
1: உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று.
0: உடனே இவ்வளவு பெரிய வார்த்தை ஆண்டவர் சொல்றப்ப ஆபிரகாம் தன்னுடைய மன காயத்தை ஆண்டவரை பெரிதுபடுத்துறாரு. எல்லாம் இருக்கு, பொண்ணு வெள்ளியும் உடைய
1: சீமா
0: சீமா நான் இருக்கிறேன், இவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்த நீங்க எனக்கு ஒரு சுதந்திரவாளி என்ன செய்யலையே?
1: கொடுக்கலையப்பா.
0: வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு அந்த குறை ரொம்ப பெருசா இருந்துச்சு, அது மனசுல ஒரு காயமா இருந்துச்சு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அந்த காயத்தை ஆண்டவர் ஆபிரகாம் உரிமையோடு என்ன செய்யறாருனா, I wounded. நான் யாருன்னா
1: காயப்பட்டவன்.
0: நான் காயப்பட்டவன். எனக்கு இருக்க வேண்டியது என்னன்னா
1: இல்லை,
0: இல்ல ஒன்னு இருந்து இன்னொன்னு எனக்கு என்னன்னா
1: இல்லை,
0: இல்ல. சுதந்திரவாளி இல்லாத சுதந்திரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதனால யாருக்கே பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நியாயமா தன்னுடைய வேதனைய தன்னுடைய காயத்தை ஆண்டவர் இடத்துல அப்படி கொட்டுறாரு. யாருன்னா
1: ஆபிரகாம்.
0: அந்த நேரத்துல ஆண்டவர் அவருடைய காரியத்தை ஆபிரகாம காட்டுறாரு. இவ்வாறு சின்ன பிள்ளை மாதிரி உன் காரியத்தை வந்து என்ன செய்யாதுனே, பெரிய தரிசனம் பெற்றவன் நீ, பெரிய காரியத்தை செய்யும்படியாக என்னால் அழைக்கப்பட்ட பாத்திர நீ.
1: சின்ன
0: பிள்ளை மாதிரி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதனால உனக்கு நான் வெளிப்பாடு தர்றேன் அப்படின்னு வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால்
1: அவைகளை எண்ணு,
0: உன் சந்ததி
1: வண்ணமாயிரு.
0: ஆண்டவர் தம்முடைய காரியத்தை ஆபிரகாமுக்கு காண்பிக்கிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதான் ஜெரமியாட்ட போய் ஆண்டவர் கேட்டார் 1 ஜெரமியாவே நீ என்னத்தை
1: காண்கிறாய்?
0: அவர் என்ன பதில் சொன்னாரு, நான் எதை பார்க்கிறேன்,
1: வாதுமை
0: வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றார்.
1: அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே,
0: நீ கண்டது
1: சரியே,
0: என் வார்த்தையை தீவிரமாய்
1: நிறைவேற்றுவேன் என்றார்.
0: ஆண்டவர் நமக்கு காண்பிச்சது சரியே,
1: சரியே.
0: அல்லேலூயா. தவறான காரியத்தை ஆண்டவர் என்கிட்ட காண்பிக்க மாட்டார். பிசாசு தான் நம்மகிட்ட தவறான காரியத்தை காண்பிச்சு நம்முடைய ஆசை என்ன செய்வான், தூண்டுவான். தவறான காரியத்தை காண்பிச்சு நம்மள குழியில தள்ளுறவன் பிசாசு. ஆனா சரியான காரியத்தை நமக்கு காண்பிச்சு இதை தான் நீ நடக்க வேண்டிய வழினே கண்ணுக்கு முன்னாடி காட்டுறவர் என் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: குழியில விழுந்திருக்கணும். பிசாசு தவறான காரியத்தை காண்பிச்சு குழியில விழ பண்ணுவான்.
1: எஸ்.
0: ஆனா என் ஆண்டவர் அவர் ஒரு காரியத்தை எனக்கு காண்பிச்சு நீ கண்டது
1: சரியே,
0: சரியே,
1: சரியே.
0: என் வார்த்தைகளை நான் என்ன செய்வேன், தீவிரமாய்
1: நிறைவேற்றுவேன்.
0: வானத்து நட்சத்திரங்களை காண்பிச்சு ஆபிரகாமுக்கு சொல்றாரு, இதுதான் உன் வாழ்க்கையில நிறைவேற போகிற என்னுடைய காரியம். உன் டயத்துல வரமாட்டேன், என்னுடைய நேரத்துல உன் டயத்துக்குள்ள நான் வருவேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீ காலாவதியா இருந்தாலும் நான் வருவேன்,
1: வருவேன். ஆமென்.
0: 99 வந்தாரு. அம்னிக்கு 86 வந்தாரு. 89 வர்றாரு. ஆண்டவர் நம்ம காரியத்தை பெருசா பேசுறப்ப அவர் சைலண்டா இருந்துக்கிறார். சரி, நீ கேக்குறது நியாயம்தான், உன் பார்வையில் அப்படிதான் உன்னால என்ன செய்ய முடியும், சிந்திக்க முடியும். ஆனா உன்னுடைய நாட்களுக்குள்ள நான் வருவேன் பாருவேன், அப்ப தெரியும், அப்ப தெரியும் நான் ஏன் இன்னைக்கு உன்கிட்ட
1: பேசலன்றது.
0: சில நேரம் ஆண்டவர் சைலண்டா இருக்கிறாரு, நேரம் வர்றப்ப
1: நான்
0: சொல்லுவேன் புரிஞ்சிருச்சுப்பா. நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் எனக்கு, அந்த மாதிரி டைம் தான் இந்த 25.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நடக்க
1: போகுது.
0: நீங்க குடும்பத்துல போற சொல்லுவீங்க, வேணாம் புரிஞ்சிருச்சு சாமி புரிஞ்சிருச்சு, ஏன் இத்தனை வருஷம் இந்த பாடுங்கிறது
1: புரிஞ்சிருச்சு
0: புரிஞ்சிருச்சு, வேணா ஒரு பாட்டு வேணா கட்டிக்கிறேன் நான்.
1: ஆமென். ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: இவரே காயம் காயன்றாரு. யாரு?
1: ஆபிரகாம்.
0: ஆபிரகாம் யோசேப்பு மாதிரி ஆள் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா பூசிட்டா ஒரு சாயத்தை.
1: எஸ்,
0: பூசினாலும் பூசினா பாருங்க.

0: அடைக்கப்பட்ட யோசேப்புக்கு அவர் ஒரு சகாயம் செஞ்சார் பாருங்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சகாயம்.
1: சகாயம்.
0: இப்ப சாயம் பூசிருக்காங்க. ஆனா தேவன் கடந்து வருகிற வேலை 25 வந்துருச்சு.
1: ஆமென்.
0: இந்த வருஷம் பெரிய சகாயத்தை எதிர்பாருங்க.
1: ஆமென். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: பெரிய சகாயத்தை.
1: எஸ். பிசாசு கசாயத்தை கொடுப்பான், ஆண்டவர் சகாயத்தை தருவார்.
0: புலம்புறாரு பானபாத்திரக்காரரின் தலைவன்ட்ட யோசேப் என்ன செய்யறாரு?
1: புலம்புகிறார்.
0: ஆபிரகாம் ஆண்டவத்தை புலம்புன மாதிரி யோசேப்பும் பானபாத்திரக்காரரின் தலைவன்ட்ட புலம்புறாரு. ஆதியாகமம் 40:15 நான் எபிரேய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் முறையிடுறார். தன்னுடைய காரியத்தை என்ன செய்யறார்னா
1: முறையிடுகிறார்.
0: முறையிடுறார்.
1: என்
0: காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இருக்கலையா?
1: எஸ்.
0: நீர் வாழ்வடைந்திருக்கும் பொழுது
1: அடிய என்னை நினைத்துக் கொள்ளும்.
0: அந்த வசனம் வாசிக்கலாமா? 14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி,
1: நீ வாழ்வடைந்திருக்கும் போது
0: என்னை நினைத்து
1: என் மேல் தயவு வைத்து
0: என் காரியத்தை
1: பார்வோனுக்கு அறிவித்து
0: என் காரியத்தை
1: பார்வோனுக்கு அறிவித்து
0: என் காரியத்தை
1: பார்வோனுக்கு அறிவித்து.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: என்னப்பா ஓங்காரியம் ஓங்காரியம் சொல்ற? என் காரியத்துக்காக தான் நான் உன்னை அடைச்சு போட்டிருக்கேன்.
1: ஆமென்.
0: அது புரியல யோசேப்புக்கு. ஆனா 41 வர்றப்பதான் தெரியுது,
1: ஓஹோ
0: உங்க காரியத்துக்காக தான் இந்த பாடா. நான் கூட இவங்க தான் என்னமோ பாடா படுத்துனாங்க. நான் என்ன செஞ்சேன்னா
1: நினைச்சேன். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: பாடுகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க.
1: எஸ்.
0: கடந்து வந்த அவமானங்களுக்கு பின்னாடியும் அதை கூட ஆண்டவர் தம்முடைய நோக்கம் நிறைவேற்ற பயன்படுத்திக் கொள்ள உண்மை உள்ளவர்.
1: உண்மை உள்ளவர்.
0: சோ தேவனுடைய நேரம் வர்றப்ப இதுவரை நினைச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் பொய்ங்கிறது நமக்கே தெரியுது. நமக்கு என்னன்னா
1: தெரியுது.
0: அந்த ஸ்லாங் எப்படி மாறுது பாருங்களேன். ஜோசப் வந்து தன்னுடைய பிரதர்ஸ சந்திக்கிறப்ப அவங்கள்ட்ட அவர் பேசுறப்ப 45 அவர் சொல்லுவாரு 4 அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன் அவர்களை திட்டினான்.
1: இல்ல
0: வாங்கடா கிட்ட வாங்கடா வாடா கிட்ட வாடா கிட்ட கூப்பிட்டு வச்சு திட்டுறாங்க. அப்படி இல்ல, திட்டுறதுக்கு கிட்ட வர சொல்லல, திட்டத்தை குறிச்சு சொல்றேன் கேட்டுக்கோ. கிட்டவான்னு சொல்றதுக்கு திட்டுறதுக்கு இல்ல, தேவனுடைய திட்டத்தை இப்ப நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சே மாறுது. களவா கொண்டு வரப்பட்டவன், களவா கொண்டு வரப்பட்டவன் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கைதி ஆக்கிட்டாங்க, கைதி ஆக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது நான் விற்கப்பட்டவன் இல்ல, தேவனால் அனுப்பப்பட்டவன்.
1: அனுப்பப்பட்டவன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: And Jolene, I was not sold by you, but I was sent by God.
1: Amen.
0: I am an apostle.
1: Apostle.
0: உங்களை எல்லாம் மீட்கும்படி, உங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படி இந்த காலம் வரும்னு தெரிஞ்சு ஆண்டவர் என்னை உங்களுக்கு முன்னமே என்ன செய்தார்?
1: அனுப்பினார்.
0: அனுப்பினார்.
1: அனுப்பினார். நான் களவாக வரவில்லை, அவருடைய உளவு சொல்ல வந்திருக்கிறேன்.
0: இந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்த்த காரியம் நீங்க எதிர்பாராத விதத்துல இந்த சீசன்ல நடக்குது.
1: எஸ்.
0: உங்களுக்கு சர்ப்ரைஸ் உண்டு, சர்ப்ளஸ் உண்டு,
1: சர்ப்ளஸ் உண்டு.
0: ஆமென். சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: காயம் காயம்னு சொன்னா ஆபிரகாமுக்கு காயத்துக்கு மருந்து போடுவாரா? காயத்துக்கு என்ன செய்யல?
1: மருந்து போடல.
0: கெட்ட ஒண்ணு ஒரு பிள்ளைய குடுத்திருந்தா எதுக்கு மருந்து போட்டிருப்பாரு?
1: ஆயத்துக்கு மருந்து.
0: ஆயத்துக்கு மருந்து போடாம அவருடைய காரியத்திலே கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் உங்க காரியத்தை குறிச்சு நீங்க முறையிடுறப்ப அதை கண்டுக்கிறாம விட்டுட்டு அவருடைய காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறாரா? அப்படின்னா

0: அவருடைய நேரம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சு.
1: ஆமென்.
0: வந்துட்டு இருக்கு.
1: ஆமென்.
0: ஆமென். ஆமென்.
1: ஆமென்.
0: ஏன்னா அவர் தனியா அவர் உள்ள வர்றப்ப எல்லா காயமும் ஆறிடும்.
1: எஸ்.
0: எல்லா சாயமும் வெளுத்துரும்.
1: எஸ். எல்லா சாயமும் வெளுத்துரும்.
0: ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, நீலச்சாயம் வெளுத்து போச்சு, டும் டும் டும் டும் டும், ராஜா வேஷம் கலஞ்சு போச்சு,
1: டும் டும் டும்.
0: சில நரி எல்லாம் ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு ஆடுது.
1: எஸ்.
0: அந்தரக்கார நரி
1: ராஜா வேஷம் போட்டு ஆடுது.
0: ஆடுது. சிங்கத்தை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. காட்டுல எதை பயமுறுத்திக்கிட்டு இருக்குன்னா,
1: சிங்கத்தை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு.
0: என்ன வேஷம் போட்டுக்கிட்டு?
1: ராஜா வேஷம்.
0: ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு திடீர்னு ஒரு மழை பெஞ்சு பாருங்களேன்,
1: எல்லாம்
0: சாயம் பூரா கரைஞ்சு போச்சு.
1: கலஞ்சு போச்சு.
0: சாயம் கரைஞ்ச உடனே நரிங்கிறது இப்பதான் என்னன்னா
1: தெரிய வரு.
0: தெரியுது.
1: எஸ்.
0: அந்த மாதிரி ஒரு மழையை இந்த சீசன்ல கத்தர் அனுப்புற.
1: ஆமென். ஆமென். ஆமென்.
0: உங்க மேல பூசப்பட்ட சாயம் எல்லாம்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஆனா இங்க யோசேப்பு கதையில போத்திபார் மனைவி தான் சாயம் பூசிக்கிட்டு இருந்தா.
1: எஸ்.
0: உத்தமி மாதிரி யோசேப்புக்கு வாழ்க்கையில ஆண்டவர் மழையை அனுப்புனப்ப அந்த சாயம் பூரா என்ன செஞ்சிருச்சு?
1: அலைஞ்சு
0: வெளுத்துச்சு.
1: வெளுத்து போச்சு.
0: சாயம் வந்து எப்பவுமே வெளுக்கக்கூடியதுதான் சாயம்.
1: எஸ்.
0: சாயம் என்ன செய்யக்கூடியது?
1: வெளுக்கக்கூடியது.
0: சட்டை எடுத்தா அப்படியே வெள்ள வெளியேன்னு கடைசி வரைக்கும் அப்படியேவா இருக்கு
1: இல்லைங்களே.
0: கொஞ்ச நாள் கழிச்சு சாயம் என்ன செய்யறதுல
1: வந்துருது?
0: வெளுத்துறதுல.
1: வெளுத்துறது.
0: ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமா கிரி செய்தவர்களுடைய சாயம் வெளுக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிற அவருடைய சாயல் வெளிப்படுகிறது.
1: ஆமென். எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: தந்திரம் பண்ணினவருடைய சாயத்தை வெளுக்குது, வெளிருது. அப்படி போத்திபார் மனைவி யோசேப் பின்னாடி முகம் வெளிரி போய் நிப்பா அப்படி.
1: எஸ்.
0: அந்த நேரம் வர்றப்ப இந்த காயம் எல்லாம் தானாவே ஆறிடும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: மருந்து போடாமலே.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அதெல்லாம் ஒரு விஷயம் ஆண்டவரே, இவ்வளவு பெரிய காரியத்தை பாக்குறப்ப இந்த காயம் எல்லாம் ஒன்னு

0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஹல்லேலூயா.
0: ஆமானுடைய சாயல் வெளுத்துச்சா?
1: சாயம் வெளுத்துச்சு.
0: சாயம் வெளுத்துச்சா?
1: சாயம் வெளுத்துச்சு.
0: முருதேக்காயுடைய சாயல் வெளிப்பட்டுச்சா?
1: வெளிப்பட்டது.
0: பைபிள் இருக்கா?
1: இருக்கு.
0: சரித்திரமாச்சா?
1: சரித்திரமாச்சு.
0: பைபிள் இருக்குன்னா எனக்கு இருக்குல்ல?
1: அட்டாயம் இருக்கு.
0: எனக்கு நடக்கும்ல?
1: நடக்கும்.
0: நீங்க வலியோட வந்திருக்கிறீங்க. சிலர் நல்லபடி மாசான மாதிரி சாயத்தை நினைச்சுக்கிட்டாங்க. அவங்க பூசிக்கிட்டு என்னைக்கு என்ன படத்தை கட்டிட்டாங்கன்னா, திருட்டு படத்தை
1: கட்டிட்டாங்க.
0: கட்டிட்டாங்க. காவலனை கல்வனை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சித்தரிச்சிட்டாங்க. உண்மையா இருந்தவன துரோகின்னு என்ன செஞ்சிட்டாங்க,
1: சித்தரிச்சிட்டாங்க.
0: பல வருஷமா இந்த அவதூறை நீங்க சுமந்து கொண்டு வந்த நிலைமைக்கு இந்த 25ல் இந்த சீசன்ல ஆண்டவர் ஒரு முடிவரை கட்டுறாரு. உங்க சாயல் வெளிப்படுது. உங்களுக்கு குரோதமா பல ஆண்டுகளா கெட்டிக்காரனுடைய என்னமோ சொல்லுவாங்களே, புழுகா பொய்யும் புரட்டும் எட்டு நாளைக்கு.
1: எட்டு நாளைக்கு.
0: பொய்யும் புரட்டு எல்லாமே வெட்ட வெளிச்சமாகுது. சாயம் வெளுக்குதுங்க.
1: ஆமென்.
0: உங்களோட கத்தர் இருக்கிறார் என்கிற சாயல் வெளிப்படுது.
1: சாயல் வெளிப்படுது.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு அவதூறு சொன்னாங்க, இப்பதான் தெரியுது நீங்க ஒரு ஊற்றுங்கிறது. அவதூறை சுமந்து கொண்டு வாழ்ந்த நாட்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கட்டி உங்களை அலங்கரிச்சு ஒரு ராஜ பவனி கொண்டு வருகிற விசேஷித்த ஆண்டு இது. மறக்க முடியாத வருஷம்.
1: மறக்க முடியாத வருஷம்.
0: யோசேப்புக்கு பாருங்க, அப்படியே அணிவகுக்குது ஆசீர்வாதம். நேரம் வந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்?
1: அணிவகுக்கும்.
0: அணிவகுத்து நிக்க நம்மளை வரவேற்க. அவர் சொல்றாரு ஆதியாகமம் 41:55 அவர் அவருடைய காரியத்தை அப்படி புரிஞ்சுக்கிற முடியுது. பாருங்க, அது ரெண்டு பிளஸ்ஸிங்க வாசிக்கிறப்ப, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி
1: மூத்தவனுக்கு மனாசே என்று பெயர்.
0: மனாசே என்று
1: பெயரிட்டான்.
0: பெயரிட்டான். சில வருத்தங்களை எல்லாம் மறக்க முடியலன்னு சொல்றேன் பாருங்களேன். அந்த மறதி கூட ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம்.
1: ஆமென்.
0: ஆசீர்வாதத்தை தர்றப்பய ஆண்டவர் மறதிங்கிற ஆசீர்வாதத்தையும் சேர்த்து தருவார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா. சில சில கஷ்டங்களை, சில அழுத்தங்களை, சில வருத்தங்களை நீங்க சுத்தமா மறக்க கூடிய ஒரு அற்புதத்தை இந்த வருஷத்துல ஆண்டவர் செய்யறார்.
1: ஆமென். எஸ், ஐ பிலீவ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அது ஒன்னு ரெண்டு வருத்தம் இல்ல, வருத்தம் யாவையும்.
1: யாவையும்
0: ஆண்டவர் என்ன செய்யறாரு?
1: மறக்கும்படி செய்கிறார்.
0: மற்றவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்க சொல்லுங்க எனக்கு ஞாபகத்துல இல்லையே, அப்படியே இருந்துச்சு இல்ல, எனக்கு ஒன்னும் மறந்துட்டேன் போல இருக்கு. நல்ல மறதி.
1: ஆமென்.
0: நம்ம மறதி
1: நல்ல மருந்து.
0: கெட்ட நினைவு ஒண்ணு உண்டுன்னா நல்ல மருந்தையும் உண்டு.
1: ஆமென்.
0: கெட்ட நினைவு பிசாசால வருது, நல்ல மருந்து ஆவியானவரால வருது.
1: ஆமென்.
0: கெட்ட நினைவுகளோட போராடின உங்களுக்கு ஆண்டவர் நல்ல மருந்துகளை தருகிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: நல்ல மருந்துன்னா என்ன அர்த்தம்? தூக்க மாத்திரை போட்டு என்ன வரல?
1: தூக்கம் வரல.
0: மாத்திரை போடாமலே தூங்குவீங்க.
1: ஆமென்.
0: மனுஷனுக்கு பிரச்சனையும் மறக்க முடியாதுன்னு பிரச்சனை. பல காரியத்துல ஏன் கோவம் இன்னும் கொந்தளிச்சுட்டு இருக்கு?
1: மறக்க முடியல.
0: செத்தாலும் என்ன செய்ய மாட்டானா?
1: மறக்க மாட்டேன்.
0: கட்ட என்ன செய்யாது? இந்த நிலைமையில் ஆண்டவர் சொல்றாரு, அவன் செஞ்சதை மாத்த முடியாது, செஞ்சிட்டான். இனிமே அதை செஞ்சதை அழிச்சா எழுத முடியும். நடந்தது என்ன செஞ்சுன்னா
1: நடந்துருச்சு.
0: நடந்துருச்சு. அதனால நடந்ததை மறக்கிறதுக்கான அதிசயத்தை உனக்கு செய்யறேன்.
1: ஆமென்.
0: நான் நடந்ததை மாத்த போறது இல்ல, நடந்ததை நீ மறந்துருவ.
1: மறந்துருவ. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
0: ஏன் இப்படி நடந்துச்சு எனக்கு? ஏன் இப்படி என்ன
1: நடந்துச்சு?
0: நடந்ததை மாத்த முடியுமா?
1: மாத்த முடியாது.
0: மாத்த முடியல.
1: மாத்த முடியாது.
0: அப்ப நடந்ததை மாற்ற முடியாது, ஆனா நடந்ததை நீங்க மறக்கிற அதிசயம் உங்களுக்கு இந்த வருஷம்.
1: ஆமென். எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நடந்ததை நான் என்ன செய்றேன்?
1: மறக்கறேன்ப்பா.
0: அதெல்லாம் நான் மறந்துட்டேன், மனசுல வச்சுக்கிற. சும்மா போட்டு அதையும் நினைச்சு நானே மறந்துட்டேன், நீ ஏன் போட்டு அதையும் என்ன செய்யற? நான்
1: நினைச்சுக்கிட்டு இருக்கிற
0: எல்லா வருத்தத்தையும்,
1: எல்லா வருத்தம் அல்லேலூயா,
0: வருத்தங்களையும்
1: யாவையும், வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி செய்து.
0: அடுத்த அற்புதம் என்ன? என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி. அப்படின்னா அப்பாவெல்லாம் மறந்துட்டான் சொல்றது நம்ம அந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கிறது
1: இல்லையே.
0: அப்படி இல்லை, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் என்னன்னு நான் விட்டுட்டேன். அதாவது அப்பா வீட்டு நினைவு இருக்கு பாருங்களேன், அந்த வீட்டை பிரிஞ்ச ஒரு துக்கம் இருக்கு பாருங்களேன், ஹோம் சீக்குன்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த ஹோம் சீக் வந்து இல்லாம போயிருச்சான். யாருக்குன்னா
1: யோசேப்புக்கு.
0: யோசேப்புக்கு.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: என்ன சீக் இல்லாம போயிருச்சு?
1: Homesick.
0: என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும்
1: மறக்கும்படி தேவன் பண்ணினார்.
0: பேஷன்ல வருதான் பாருங்க. பேஷன்ல இல்ல, இல்ல இந்த இது இல்ல. அப்படி ஏதோ ஒண்ணுல நானு அப்பா வீட்டு மேல, அப்பா வீட்டை குறிச்சு, அப்பா வீட்டையே நினைச்சுக்கிட்டு துக்கத்தோடு இருந்தேன் பாருங்க. அதை ஆண்டவர் என்ன செய்தார்?
1: மறக்கும்படி செய்தார்.
0: செய்தார். எப்பவுமே ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுகிற ஆண்டுல நல்ல மறதிகளை சேர்த்தே கொடுப்பார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நல்ல மறதி வருது.
1: எஸ்.
0: நல்ல மறதி எப்ப வரும்? எங்க ஐயா என்னை நினைக்கிற வருஷத்துல.
1: நினைக்கிற வருஷத்துல
0: நல்ல மறதி வந்துருச்சுன்னா ஆண்டவர் உங்களை நினைச்சிட்டாருன்னு முடிவு.
1: ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அவர் மறவாமல் நினைத்ததுனால.
1: ஆமென்.
0: நினைச்சுக்கிட்டு இருந்த பல காரியங்களை நான் என்ன செஞ்சிட்டேன்? மறந்துட்டேன்.
1: மறந்துட்டேன்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: துக்கத்தை நீங்க மேற்கொள்ளுகிற ஆண்டு.
1: ஆமென்.
0: யோசேப்பு துக்கத்தை மேற்கொள்ளுகிற வருஷம் வந்துச்சு. துக்கத்தினால மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதுனாலதான் தூக்கம் வர மாட்டேன்னு எனக்கு. துக்கம் நம்மளை மேற்கொண்டுருச்சுன்னா நமக்கு என்ன வராது?
1: தூக்கம் வராது.
0: தூங்கி ஏன் பல நாள் ஆச்சுன்னா துக்கம். துக்கம் உங்களை மேற்கொண்டிருந்த துக்கத்தை இந்த கைரோஸ் ஆண்டுல, இந்த கைரோஸ் சீசன்ல நீங்க மேற்கொள்வீர்கள்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நீங்க பாருங்க, ரொம்ப நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க இந்த சீசன்.
1: ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: தூங்குறால பார்த்தா பொறாமையா இருக்குன்னு சொன்னீங்க பாருங்களேன், பைத்தறிச்சலா இருக்கு. எப்படி படுத்தோன்னு தூங்குறான் பாரு, எப்படிதான் இவன் தூங்குறான்னு
1: தெரியலையே.
0: இந்த மாதிரி தூங்கி நான் ரொம்ப காலம் என்னன்னா
1: ஆச்சு
0: ஆச்சுன்னு சொல்லி நல்லா தூங்குறவனை பார்த்து பொறாமப்பட்டீங்க பாருங்க. அந்த ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா தர்றாரு.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: யாருக்கு பேசுறாருன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஆசீர்வாதத்தை, தூக்கத்தை ஆசீர்வாதமா தர்றேன்,
1: தருகிறேன்.
0: நல்லா தூங்க போற தாய், நிம்மதி என்ன செய்வ?
1: தூங்குவீங்க.
0: தூங்குவ.
1: தூங்குவீங்க.
0: தூக்கம் ஒரு ஆசீர்வாதம்.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.

0: அப்பா இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு?
1: 31 வருஷம்.
0: இன்னும் தம்பி துக்கத்துல இருக்கிறானா?
1: இருக்கிறான்.
0: என்ன துக்கத்துல இருக்கு?
1: அப்பான்றான்.
0: என்னைக்கு சொன்னா?
1: நேத்து கூட சொல்லியிருக்கேன். நேத்தோட எங்க அப்பா இறந்து 31 வருஷம்.
0: இன்னைக்கு
1: 12ஆம் தேதி 3:45 தான் எங்க அப்பாவுக்கு அடக்கம் நடந்துச்சு. நான் 7வது படிக்கிறப்ப அப்பா அவனுக்கு என்னோட 4 வயசு சின்ன பையன். எனக்கே அப்பா 12 வயசு, அவனுக்கு 8 வயசு, இப்ப அவனுக்கு 36 38 வயசு. இது வரைக்கும் மிஸ் அப்பான்றான். எனக்கு அந்த கவலையே இல்லை. உண்மையாவே எனக்கு ஏசப்பா அந்த இடத்த அப்படியே நிரப்பிட்டார். ஏன்டா அப்பாவை நினைச்சல? எங்க அப்பா இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன்றான்.
0: இதான் மனாசே பிளெஸிங். சடனா சொல்ற பாருங்க, மனாசே பிளெஸிங்.
1: மனாசே பிளெஸிங்.
0: மனாசே பிளெஸிங்னா நல்ல மறதி,
1: நல்ல மருந்து. ஆமே.
0: சில துக்கங்களை நம்மளை மேற்கொண்டிருந்த துக்கங்களை நாம மேற்கொள்ளுகிற ஆண்டு.
1: எஸ்
0: இது ஒரு இழப்பு. அது மனசுல அப்படி உட்காந்துட்டே இருக்கா, இழந்துட்டோமே இழந்துட்டோமே. அந்த இழந்தது வலிக்குது. அந்த இழந்தது மனசுக்கு பெரிய ஒரு கலக்கத்தை என்ன செய்து
1: கொடுக்குது,
0: கொடுக்குதுன்னு அந்த இழப்பை மனசுல வச்சு ஒரு வலியோடு அந்த வலி உங்களை மேற்கொண்டிருக்கு பாருங்களேன். அந்த வலிய ஒரு மனாசே பிளஸிங்க கத்தர் தர்றாரு, நீங்க மேற்கொள்ளுவீங்க.
1: ஆமென். ஆமென்.
0: அந்த வலி உங்க ஸ்ட்ரென்தா மாறும்.
1: ஆமென்.
0: அந்த பெயின் என்னவா மாறும்?
1: ஸ்ட்ரென்தா
0: மாறும்.
1: ஸ்ட்ரென்தா மாறும்.
0: வீட்டில் இருக்கிறப்ப துக்கம் நம்மளை மேற்கொள்ளாது, துக்கத்தை நம்ம மேற்கொண்டிருப்போம். மறதி நமக்கு வழியை தராது. நல்ல மறதி வந்திருக்கும். நினைவு வழியை தராது. நல்ல மறதியை கத்த தந்திருப்பார். மனாசே பிளஸிங்.
1: மனாசே பிளஸிங்.
0: 25வது ஆண்டுல உங்களுக்கு மனாசே பிளஸிங் தர்றார் ஆண்டவர்.
1: ஆமென். மனாசே பிளஸிங்.

0: அலச ஆண்டவர் சரி செய்யறாருனா புதுசா ஆரம்பிக்கிறாருன்னு அர்த்தம்.
1: ஆமென்.
0: மனாசே பிளஸ்ஸிங் எப்ராயிம் பிளஸ்ஸிங் சேர்ந்தே தான் வரும்.
1: ஆமென். எஸ்.
0: அடுத்தடுத்து தான் வருது.
1: ஆமென். எஸ் எஸ் எஸ் எஸ்

0: ஒரு தம்பி இருக்கான். அவங்க அப்பா வந்து தன்னோட வாழ்க்கையை தானே முடிச்சுக்கிட்டார். அதனால அவனுக்கு ஒரு வெறுப்பு யாரு மேல, என்ன
1: அப்பா மேல.
0: அப்பா அப்படிங்கிற அந்த வேர்டே யாரும் அவன்கிட்ட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி ஒரு துக்கம், அப்படி ஒரு கசப்பு இந்த ஃபாதருடைய அந்த ஸ்தானத்து மேல. நாண்டூர் உள்ள வந்தா இருப்பாருங்களேன், அவங்க வீட்டுல அவனை குறிச்சு என்கிட்ட சாட்சியா சொல்றப்ப சொல்லுவாங்க, உரிமையா என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுவான். நீ சொல்றான், எனக்கு நடந்த பிளெஸ்ஸிங்ல ஒரு பெரிய ஆச்சரியம்ப்பா, அப்பாங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது, நான் திரும்பவும் எனக்கு உங்களை அப்பான்னு கூப்பிடணுங்கிற ஆசை. புள்ள அப்ப இருந்து அப்பான்னு தான்
1: கூப்பிடுறான்.
0: நேரத்தில் அந்த மனாசே பிளஸிங் வர்றப்பதான் இந்த எமோஷனல் டெலிவரன்ஸ், எமோஷனல் டெலிவரன்ஸ், உணர்ச்சிகளை சார்ந்த ஒரு பாண்ட் இருக்கு பாருங்களேன். கசப்பு, கோபம், எரிச்சல், இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற ஆக்ரோஷம், எந்நேரமும் பல்ல கடிச்சிட்டு தூங்காமலே கிடக்கிற அந்த வலி, இந்த எமோஷனல் அப்செட் எல்லாத்தையும் ஆண்டவர் மனசே பிளஸிங்க தந்துதான் கரெக்ட் பண்றாரு எல்லாத்தையும்.
1: ஆமென்.
0: அவனுக்கு நடந்தது மனாசே
1: பிளஸிங். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: லைவ்ல பாக்குற உங்களுக்கு ஆண்டு சொல்றாரு, வலியோட இருக்கிறீங்க, இந்த வலியை நீங்க மறக்கிற ஆண்டு.
1: எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: மனாசே,
1: மனாசே,
0: மனாசே பிளஸிங்,
1: மனாசே பிளஸிங்.
0: சரி, வலியை மறக்கிறதோட விட்டுட்டாரு ஆண்டவர்,
1: விடலையே.
0: துக்கத்தை மாற்றின ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தையும் தர்ற.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: செகண்ட் எப்ராயிம் பிளஸிங், அது
1: எப்ராயிம் பிளஸிங்.
0: எல்லாம் கைரோஸ்ல தான் எல்லாமே.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: கைரோஸ்ல நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க, ஒரு பிளஸிங் உள்ள வந்தப்பதான் பழைய துக்கத்தை உங்களால மேற்கொள்ள முடிஞ்சு.
1: எஸ்,
0: ஒத்துக்கலாமா?
1: ஒத்துக்கலாம்.
0: அதனாலதான் ஆண்டவர் ஒரு மனசைய தந்ததான் சில துக்கங்களை நம்ம மேற்கொள்றதுக்கு என்ன செய்யறாருன்னா, பெலன் தர்றார்,
1: பெலன் தருகிறார். ஹல்லேலூயா.
0: மனநிலையை சரி செய்ததோட நிக்க மாட்டார், என் சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை கொண்டு
1: வருவார்.
0: மனநிலை மாற்றம் மனாசே பிளஸிங், சூழ்நிலை மாற்றம் எப்ராயிம்
1: பிளஸிங். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
2: அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ
0: He is changing your climate.
2: Adayalam,
0: your atmosphere is changing now.
2: Adayalam,
0: during this Kairos period. உங்க சூழ்நிலை மாறுது, மனநிலை மாறுது, சூழ்நிலை மாறுது.
1: ஆமென்.
0: மனநிலையை மாற்ற மனாசேய கொடுத்தார், சூழ்நிலையை மாற்ற எப்ராயிமை தர்றார் ஆண்டவர். டபுள் ஃபோல்ட் பிளஸிங், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த கைரோஸ் மொமெண்ட்ல நீங்க

0: மீண்டும் மீண்டும் எழுந்த அந்த நினைவு உங்களுக்குள்ள மாண்டு போகிறது.
1: உதவாமல்
0: மீண்டும் மீண்டும் எழுந்த அந்த நினைவு உங்களுக்குள்ள மாண்டு போகிறது. உங்களை முடக்கி போட்ட, நடக்க முடியாம முடக்கி போட்ட அந்த நினைவு மாண்டு போகிறது. மனாசே முடங்கி கிடந்த உங்களை நடக்க வைப்பா, எழுந்து நடமாட பண்ணுமா. அந்த மனாசே
1: வர்றா.
0: முடங்கி கிடக்குறேன், முடங்கி கிடக்குறேன், ஒரு பக்கம் முடங்கி கிடக்குறேன், இந்த ஒரு பக்கம் மனசுல உடஞ்சு கிடக்குறேன். இந்த முடங்கி கிடக்கிற உடஞ்சு கிடக்கிற நிலைமையை மாற்றக்கூடிய பிளஸிங் தான் மனசே. அது கைரஸ்ல வருது.
1: ஆமென், ஆமென்,
2: அல்லேலூயா,
1: அல்லேலூயா. கைரஸ்ல வருது.
0: மனநிலையை மாற்றிட்டு அப்படியே விட்டுருவாரா?
1: விட மாட்டாரு.
0: கிளைமேட் சேஞ்சிங் மிரக்கிள்.
1: ஆமென்.
0: அட்மாஸ்பியர் சேஞ்சிங் மிரக்கிள். அதான் எப்ராயிம் பிளஸிங்.
1: எஸ், அல்லேலூயா.
0: நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று
1: ஏறிட்டான். ஏறிட்டான்.
0: ஒரு பக்கம் வருத்தத்தை மறக்க வச்சுட்டு பெருக்கத்தை தர்றாரு.
1: ஆமென்.
0: மனாசே வர்றப்ப வருத்தம் மறக்கும், எப்ராயிம் வர்றப்ப பெருக்கம் வரும்.
1: பெருக்கம் வரும்,
0: வருத்தம் மாறுது, பெருக்கம் வருது.
1: வருத்தம் மாறுது, பெருக்கம் வருது.
0: ட்வின் பிளெஸிங்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: காட்லி ட்வின்ஸ்,
1: காட்லி ட்வின்.
0: அடுத்தடுத்து வருகிறது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: துக்கத்தை மேற்கொள்றீங்க, தேவன் தர துவக்கத்தை பாக்குறீங்க.
1: ஆமென். எஸ்,
0: துக்கத்தை மாற்றக்கூடிய
1: வருத்தம் முடியுது, பெருக்கம் ஆரம்பமாகுது. ஆரம்பமாகுது.
0: எங்க பெருக்கம் கொடுறாரு? தங்கச்சி மடத்துல வருத்தத்தை கொடுத்துட்டு அமெரிக்காலேயே பெருக்கத்தை தர்றாரு.
1: இல்லையே,
0: எந்த தெருவுல வருத்தமா? அதே தெருவுல,
1: அதே தெருவுல பெருக்கம்.
0: எங்க சிரமப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல பழுகி
1: பெருகுவீர்கள்.
0: பெருகி
1: பெருகி.
0: எந்த இடத்துல கூணி குறுகி நின்னீங்களோ அதே இடத்துல பழுகி பெருகி.
1: பழுகி பெருகி.
0: கூணி குறுகி இல்ல, பழுகி பெருகி.
1: பழுகி பெருகி.
0: பழுகி பெருக வைக்கிற ஒரு எப்ராயிம் பிளஸிங் ஆண்டவர் இந்த கைரோஸ்ல பிரிப்பேர் பண்ணி தர்றாரு. கையில
1: தர்றாரு.

0: எந்த காப்பகத்திலையும் போய் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மனநல காப்பகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை மனநல காப்பகத்துக்கு போனா தான் சரியா வரும்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், மனாசே பிளஸிங் வருது விசுவாசி, உனக்கு நான் தான் காப்பகம்.
1: காப்பகம், ஆமென், ஹல்லேலூயா, எஸ், அவர்தான் காப்பகம்.
0: அவர்தான் காக்கிறவர் தானே காப்பகம்.
1: ஆமாங்க,
0: என்னை காக்கிறவர் தான் என்னுடைய
1: காப்பகம்.
0: காப்பகம்,
1: காப்பகம்.
0: ஏதாவது ஒரு காப்பகத்துல உங்களை தள்ளிடலான்னு பிளான் பண்றாங்க. ஆனா ஆண்டவருடைய பிளான் என்னன்னா, மனாசே பிளஸிங் தந்து உங்களை காக்க விரும்புறாரு.
1: ஆமென், எஸ், ஹல்லேலூயா.
0: என்ன, நீங்களே ஒரு காப்பகம் வைப்பீங்க?
1: எஸ், ஹல்லேலூயா, நீங்களே ஒரு காப்பகத்தை வைப்பீங்க.
0: ஏன்னா அந்த அந்த அந்த அந்த அந்த மெடிசின் பாருங்களேன், சாரி, கத்தர் மறக்க பண்ணினார். இட் வாஸ் காட்ஸ் ஆக்ட். நான் மறந்தேன் இல்லை, மறக்க பண்ணினார். சில காரியங்களை மற்றவங்க மறக்க முடியாம இருப்பாங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய ஜெபம், ஒரு மனாசே பிளஸிங் தந்து மறக்க பண்ணுங்க ஆண்டவர்,
1: மறக்க பண்ணுங்க ஆண்டவர். எஸ், ஹல்லேலூயா.
0: ரெண்டாவது, நான் பழுகி பெருகல, பெருக பண்ணினார்,
1: பண்ணினார். Yes.
0: இதுவும் God's act.
1: Amen.
0: God's act வந்து கைரோஸ்லனா ரிலீஸ் ஆகும்.
1: Amen.
0: கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய கரத்தின் கிரியை தான் மனாசே எப்ரயீம்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் செஞ்ச காரியத்துக்கு தான் யோசேப் என்ன வைக்கிறார்னா
1: பேர் வைக்கிறார்.
0: மனுஷங்க நம்ம குரோதமா எழும்பி என்ன செஞ்சாங்கன்றது முக்கியம் இல்ல, ஆண்டவருடைய ஆவியானவர் என்னுடைய சார்பா எழுந்தருளி எனக்கு என்ன செஞ்சாருங்கிறதா முக்கியம்.
1: முக்கியம்,
0: சொல்லுங்க, சிறப்பா செஞ்சார்,
1: சிறப்பா செஞ்சார். எஸ்,
0: ஸ்பெஷல் ஆண்டு.
1: ஆமென்,
0: சிறப்பான ஆண்டு,
1: சிறப்பான ஆண்டு, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு,
0: நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது.
1: ஆம், சிறப்பான
0: சுதந்திரம் எனக்கு
1: உண்டு,
0: சிறப்பான சுதந்திரம். 16:6 சங்கீதம், சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான சுதந்திரம்,
0: சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான
0: சுதந்திரம், சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான சுதந்திரம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதாவது பர்பஸ் ரிலேட்டட் பிளெஸிங்ஸ், நோக்கத்தோட தொடர்புடைய ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு நாம சுதந்தரிக்க தேவன் கிருபை செய்கிறார்.
1: ஆமென்.
0: பர்பஸ் ரிலேட்டட் பிளெஸிங், எப்பவுமே பர்பஸ் ரிலேட்டட் பிளெஸிங்ஸ், தேவ திட்டத்தோடு தொடர்புடைய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆகும்.
1: ஆமென்,
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சாமுவேல் ஒரு பெரிய பிளெஸிங், தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆனா.
1: எஸ்,
0: மோசே பெரிய பிளெஸிங், தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆனா.
1: எஸ்,
0: யோவான் ஸ்நானகன் பெரிய பிளெஸிங், தேவனுடைய நோக்கம் வர்ற நிறைவேறுகிற நேரம் வர்றப்பதான் அந்த பிளெஸிங் ரிலீஸ் ஆகுது.
1: எஸ்,
0: நீங்க நீண்ட காலமா காத்துட்டு இருந்த ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய நோக்கத்தை செயல்படுத்துகிற இந்த ஆண்டுல திட்டத்தின்படி ரிலீஸ் ஆகுது.
1: ஆமென்.
0: நோக்கத்தை மனசுல வச்சு ஆண்டவர் அந்த பிளெஸிங்க ரிலீஸ் பண்றாரு.
1: எஸ், எஸ், மூத்த மகன் இறந்திருந்தான், இங்க வச்சிருந்தோம், எல்லாரும் கூட நின்னீங்க 2012. அப்புறம் ஒரு 13 வருஷம் கழிச்சு FGBC போறோம். அன்னைக்குதான் அவனை நாகர்கோயில இருந்து கொண்டு வந்த அந்த சீசன், அந்த நாளையே கர்த்தர் மறக்க வச்சிட்டாரு. பையன் ஆண்டவர்கிட்ட போய் 4 வருஷம் குழந்தையே இல்லாத நேரத்தில் சீசனை கொடுத்தாரு. பழுகி பெருக பண்ணின மனாசே அனுபவத்தையும் கொடுத்தாரு, எப்ராயம் அனுபவத்தையும் கொடுத்துட்டாரு.
0: ஆண்டவர் பாருங்க, தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து நீங்க கடக்கிறதுக்கு நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க, ஒரு பர்டிகுலர் டேட். ஏன்னா அந்த நாள்ல தான் அந்த சம்பவம் நடந்துச்சு, உங்க வீட்டுல
1: நடந்துச்சு.
0: அந்த நாள் நெருங்குறப்பே உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், அந்த நாள் நெருங்குறப்பயே பதட்டம் அடைவீங்க, உங்க பிபி, சுகர், தூக்கம் எல்லாமே கண்ண பின்னான்னு டிசார்டர் ஆகும். ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், மனாசே பிளஸிங் வருது. அந்த நாள் வந்துட்டு போன பிறகுதான் அந்த நாளை குறிச்ச நினைவு உங்களுக்கு வரும். இனிமே
1: 23 டிசம்பர் இன்னைக்கு ஃபோன் பண்றாங்க, தம்பி இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள் தெரியும்? ஏசப்பா கிட்ட போயிட்டான் உங்க பையன். அப்படியா? எனக்கே தெரியலையா. ஐயோ, டிசம்பர் 23 போயிட்டானா? அப்படியா? தெரியலையே.
2: இட்ஸ் எ பிளஸிங்.
1: எஸ்.
0: எந்த நாளை ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு வருஷமும் நீங்க போராடுறீங்களோ அந்த நாள் கடந்து போனது தெரியாம நீங்க அவரை ஆராதிக்கிறீங்க.
1: ஆமென். எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அந்த நாளை எதிர்கொள்றதுக்கு அவஸ்தப்பட்டீங்க, ஆனா நீங்க அந்த நாள் வந்து போன பிறகுதான் ஓ போயிச்சா, நினைப்புல எல்லாம் போயிடுச்சு.
1: ஆண்டவரே,
0: பிஸியா இருந்தேன் ஆண்டவரோட, நான் வேற இதுல இருந்தேன். அந்த மாதிரியான ஒரு மனதளவுல ஒரு பிளஸ்ஸிங் ஆண்டவர் இந்த 25வது வருஷத்துல இந்த கைரோஸ் மொமெண்ட்ல உங்களுக்கு ஆண்டவர் உடம்பிட்டு சுத்திகரிக்கிறதுக்கு காலத்தை வச்சவர், சிறப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார்ல,
1: வச்சிருக்கிறாரு.
0: ஒரு காலத்தை நான் நியமிச்சேன், உன் காரியத்தை தலைகளை புரட்டி போடுறதுக்கும் ஒரு காலத்தை நான் நியமிச்சேன். அது என்னோட சீசன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்படி அப்படி திருப்பி போடுவார் பாருங்களேன், வந்து
1: திருப்பி போடுவார்
0: சைட் டவுன். அப்படி
1: புரட்டி போடுவார்.
0: புரட்டு 13 வருஷம், 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அப்படி புடமிட்டாரு. கர்த்தருடைய வசனம் யோசேப்பு என்ன செய்தது?
1: புடமிட்டது.
0: சங்கீதம் 105 தானே?
1: 105.
0: கர்த்தருடைய வசனம் யோசேப்பு என்ன செய்தது?
1: புடமிட்டது.
0: ஆனா 24 மணி நேரத்துல கர்த்தருடைய கை யோசேப்பை உயர்த்தியது.
1: எஸ்.
0: க்ரோனோஸ்ல.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இந்த க்ரோனோஸ் வர்றப்பதான் இந்த 24 hours அனாயிட்டிங் நான் சொன்னேன் பாருங்க, உங்களுக்கு யுத்த கூரையில கைரோஸ் வர்றப்ப 24 மணி நேரத்துல ஆண்டவர் காரியங்களை சரி செய்கிற அதிசயங்கள் இந்த கைரோஸ் மொமெண்ட்ல தான் நடக்குது.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அதான் ஆண்டவர் அருமையா சொன்னார், கிளைமேட் சேஞ்சிங் பிளஸிங்ஸ்.
1: கிளைமேட் சேஞ்சிங் பிளஸிங்.
0: ஒரு பிளஸிங்க உங்க லைஃப்ல கொண்டு வருவாரு. உங்க வீட்டு சூழ்நிலை, உங்க மனதின் சூழ்நிலை எல்லாமே அடியோட மாறிடும்.
1: ஆமென்.
0: எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் எனக்கு ரொம்ப பலனா இருக்கு. அப்படி ஜோசப் ஒரு பிளஸ்ஸிங், பார்வோனுடைய அரண்மனைக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் கொண்டு வந்தப்ப அரண்மனையுடைய அட்மாஸ்பியரே மாறிடுச்சு. டேவிட் ஒரு பிளஸ்ஸிங், 7 பள்ளத்தாக்குல டேவிட் ஆண்டவர் கொண்டு வந்த உடனே அந்த யுத்தம் வந்து கிளைமேட்டே மாறுது.
1: ஆமென்.
0: மோசே 80 வயசுல எகிப்து கொண்டு வர்றப்ப எகிப்தனுடைய கிளைமேட்டே மாறுது.
1: ஆமென்.
0: சாமியில் ஒரு பிளஸ்ஸிங், அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சு ஆலயத்துல என்னைக்கு கொண்டு வந்த அண்ணால் அந்த மகனை விட்டாலோ அன்னைக்கே இஸ்ரேலினுடைய கிளைமேட் மாறுது.
1: ஆமென்.
0: இந்த தேசத்தினுடைய கிளைமேட்டை மாற்றக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங் ஆண்டவர் இந்த தீவில ஆரம்பிக்கிறார்.
1: ஆமென். ஐ பிலீவ். ஐ பிலீவ். எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: தீவிலங்க.
1: எஸ்.
0: தீவினுடைய சூழல் மட்டும் இல்ல, வீட்டு சூழல் மட்டும் இல்ல, இந்த ஊரோட சூழல் மட்டும் இல்ல, தேசத்தினுடைய கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த தீவில ஊற்றுகிறார்.
1: ஊற்றுகிறார். ஆமென். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: புரியுதோ புரியலையோ இந்த தீர்க்க தரிசனத்தை உள்வாங்கிக்கங்க.
1: எஸ்.
0: சீக்கிரத்துல பார்க்க போறீங்க.
1: சீக்கிரத்துல.
0: சீக்கிரத்துல. சீக்கிரத்துல. எல்லா லாட்ஜும் நிரம்பி வழியும்.
1: ஆமென்.
0: எழுப்புதலை
1: பார்க்க புதிய விமான தளங்கள் வரும், ரயில்வே ஸ்டேஷன் வரும்.
0: வந்துருச்சு.
1: வந்துருச்சு.
0: எல்லாம் ரெடி.
1: ரெடி.
0: உங்க க்ரோனோஸ்ல உங்களை கேவலப்படுத்தினாங்க, ஆனா கைரோஸ்ல ஒரே கோலாகலம் தான்.
1: கோலாகலம்.
0: கோலாகல கொண்டாட்டம்.
1: கோலாகல கொண்டாட்டம். எஸ். ஆமென்.
0: இப்படி ஒரே கோலாகலமா இருக்குங்க.
1: ஆமென்.
0: கொண்டாட்டம் எப்படி இருக்குன்னா
1: கோலாகலமா இருக்குங்க.
0: கெட் ரெடி ஃபார் தி செலிப்ரேஷன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: கொண்டாட்டத்துக்கு ரெடியாகுங்கள்.
1: கொண்டாட்டத்துக்கு ரெடியாகுங்கள்.
0: புது வருஷம் கொண்டாட்டத்துக்கு ரெடியாகிறதுக்கு எந்த அளவு முக்கியம், அதுபோல கர்த்தருடைய வருஷம் இது, கர்த்தருடைய சீசன் இது. இந்த சீசனை கொண்டாடுறதுக்கு ரெடியாகுங்க.

0: நீங்க சொல்லலாம் என் நிலைமை தெரியாம அதான் புது வருஷம் வந்துச்சுல போயிருச்சுல ஏன் அந்த இறங்கி வாங்க சாமி அதை விட்டுட்டு இன்னும் அந்த மூடலயே நீங்க என்ன செய்றீங்கன்னா
1: இருக்கிறீங்களே
0: எங்க நிலைமை தெரியாம நீங்க பாட்டுல என்ன செய்றீங்கன்னா
1: பேசுறீங்களே
0: எதை மனசுல வச்சு நீங்க சொல்றீங்கன்னா என் டேமேஜ் பெருசு என் வாழ்க்கையில நான் சந்திச்ச நாசம் பெருசு என் வாழ்க்கையில எனக்கு உண்டான இழப்பு பெருசு என் வாழ்க்கையில எனக்கு உண்டான சேதம்
1: பெருசு
0: ரிப்பேர் பண்ண முடியாத டேமேஜ்ல நான் நிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி அழறீங்க ஆனா ஆண்டவர் சொல்றார் நான் ரிப்பேர் பண்றது மட்டும் இல்ல உன்னை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்
1: ஆமென் எஸ்
0: நீ சுதந்திரிக்க போகிற என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக ஐ ஹேவ் ப்ரிப்பேர்ட் யூ ஐ ஹேவ் எக்யூப்ட் யூ
1: ஆமென்
0: நான் உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் இதெல்லாம் ஜெபமா கேக்குறதுக்கு எனக்கு என்னன்னா மனசு கஷ்டமா இருக்கு ஆனாண்ட சொல்றார் கெட் ரெடி ஃபார் த டாஸ்க் உனக்காக நான் வச்சிருக்கிற பணிய செய்யும்படி நீ ஆயத்தமாக
1: ஆமென்
0: நீ ரெடி ஆகின்றார்
1: எஸ்
0: அல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: அல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: நீங்க சொல்லுங்க ரெடி ஆயிட்டான்
1: ரெடி ஆயிட்டான் ஆண்டவரே
0: என் கல்லு சூடாயிருச்சியா
1: ஆமென்
0: என் தோசை கல்லு
1: சூடாயிருச்சியா
0: எவ்வளவு நேரம் தாயா சூடாக்கிட்டு ஊத்துங்கயா மாவை முதல்ல அப்படின்னு சொல்லுங்க
1: சொல்லுங்க

0: இந்த சீசன்ல நம்ம கொடுத்த ஓமைகள்லாம் நம்மளால மறக்க முடியல. தோசைகள் ஓமை மறக்க முடியல இல்லையா?
1: மறக்க முடியலங்க.
0: அப்புறம் என்ன ஓமை மறக்க முடியல? மாம்பழம் ஓமை என்ன செய்ய முடியல?
1: மறக்க முடியல,
0: மறக்க முடியல. ஓரத்துல மஞ்சள் அடிச்சிருக்கு, மொத்த கொலை என்ன செய்ய போகுதுன்னா
1: பழுக்க போகுது,
0: பழுக்க போகிறது. வேற என்ன ஓமை சொன்னாரு? தோசைகள் ஓமை சொன்னாரு. ஓசியல அந்த வசனத்தை வாசிச்சு முடிப்போம். 12:10 அப்படியே தீர்க்க தரிசிகளோடே சொன்னேன், நான் அநேகம் தீர்க்க தரிசனங்களை அருளினேன், தீர்க்க தரிசிகளை கொண்டு ஓமைகளால்
1: பேசினேன்.
0: அப்ப தோசைகள் ஓமை யாரு கொடுக்கறா? ப்ரொஃபெட்டிக்கல் பேரபிள் அது.
1: எஸ்
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: மாம்பழம் என்ன அது?
1: ப்ரொஃபெட்டிக்கல்
0: தீர்க்க தரிசன ஓமைகளை கொண்டு, தீர்க்க தரிசிகளை கொண்டு ஓமைகளால் பேசினேன்.
1: தட்டு நிறைய லட்டு என்கிற ஓமைகளால்
0: பேசினேன்.
1: அப்புறம் சோடா பாட்டில் உடைச்சு கொடுப்பாங்க, முகத்துல தெளிப்பாங்க, எழுந்திரு எழுந்திரு சொல்லி ஓமைகளால் பேசினேன்.
0: சட்டு புட்டு விறுவிறு
1: சுறுசுறு
0: சுறுசுறு. உங்க காட்டுல மழைதான் போங்க இந்த வருஷம் பாரு, எந்த வருஷம் நிறைய விருந்திருக்கும்.
1: ஆமென். சாவி என்கிற ஓமைகளால் பேசினேன், செங்கல் என்கிற ஓமைகளால் பேசினேன், பைபிளை வாங்குங்கிற ஓமைகளால் பேசினார்.
0: இந்த வருஷம் விருந்து தான் போங்க,
1: விருந்து.
0: அல்லேலூயா, ஃபுல்ல செலிப்ரேஷன் தான்.
1: எஸ். செடி முண்டுது என்கிற ஓமைகளால் பேசினார். அல்லேலூயா.
0: அதனால இந்த காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள், ஆயத்தமாகுங்கள். மகிமை ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
1: ஆமென்,
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ ஜீசஸ்.

0: மனாசே பிளஸிங்
1: என்னால
0: கிரகிக்க முடியல. எப்ராயீம் பிளஸிங் என்னால கிரகிக்க முடியல. முக்காடு எடுபடுகிறது, முக்காடு எடுபடுகிறது. கேவலப்படுத்தினாங்க. உன் வாழ்க்கையில ஒரு கோலாகலத்தை நீ பாப்ப, உன்னோட வாழ்க்கையில ஒரு கோலாகலத்தை நீ பாப்ப. காயம் பெருசு, ஆனா அதை விட என்னுடைய காரியம் பெருசுன்றார் ஆண்டவர். உன் காயத்தை விட என்னுடைய காரியம் பெருசு. மனநிலையும் மாறும், சூழ்நிலையும் மாறும். கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் நான் உனக்கு தர்றேன். உன் வீட்டு சூழ்நிலைய, உன்னுடைய அட்மாஸ்பியரை அடியோட மாற்றி போடக்கூடிய எப்ராயீம் பிளஸ்ஸிங்ஸ் நான் உனக்கு தர்றேன். உன்னுடைய மனதளவில் இருக்கிற மனதினுடைய வருத்தங்கள், சூழ்நிலைகள், கசப்புகள், வெறுப்புகள், காயங்களை ஆற்றி போடக்கூடிய மனாசே பிளஸ்ஸிங்ஸ் உனக்கு நான் தர்றேன். இது உனக்கான நேரம். உன்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வந்திருக்கிறேன். தேங்க் யூ அப்பா. இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அற்புதமா எங்களோட பேசி எங்களை பலப்படுத்தி அனுப்புறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தூக்கத்தை எல்லாத்தையும் உங்க கையில் ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்க. இந்த மனாசே பிளஸ்ஸிங்கோட எஃபெக்ட் வந்து இன்னைக்கு இரவே நாங்க அனுபவிக்க உதவி செய்யுங்க. பிளஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
3: ரேடியோ. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பது.

ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையின் போது ஆண்டவர் பாதத்தில் தொடர்ந்து 2 நாட்கள் காத்திருந்தேன். அதிகாலையில் சங்கீதம் 116:7 வசனத்தின்படி கர்த்தர் என் உள்ளத்தில் பேசினார். என் ஆத்மாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தார், நீ இளைப்பாரு. வாசித்த உடனே பதில் கிடைத்து விட்டது என்ற நிச்சயம் எனக்குள் வந்தது. ஒரு ரா

இருபத்தி மூன்றாம் கேசட்டில் சங்கீதம் 23க்கு ஒரு புதிய ராகம் அமைத்து பாடுவதை நான் பாக்கியமாய் கருதுகிறேன். ஆடுகளுக்கு பின்னாலே அலைந்த தாவீது தன்னை ஆட்கொண்ட தெய்வத்தை நல்ல மெய்ப்பனாய் காண்பதில் ஆச்சரியம் இல்லையே. கர்த்தர் என் மெய்ப்பர், எனக்கு குறையில்லையே என்று ஆரம்பித்த தாவீது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய குட்னஸ், நன்மைகள் என்னை தொடரும் என்று விசுவாச அறிக்கையிட்டு அந்த சங்கீதத்தை முடிக்கிறார்.

அனும் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். ஆடுகள் மேய்த்த அனுபவம் உண்டு. பகலெல்லாம் உணவு கொடுக்கும்படி ஆடுகளுக்கு பின்னால் அலைய வேண்டும். இரவு நேரத்திலோ எதிரிகள் தாக்காத வண்ணம் ஆடுகளோடு இருக்க வேண்டும். ஆம், மேய்ப்பன் என்பவன் பராமரிப்பவன், பாதுகாப்பவன். ஜீசஸ் இஸ் அவர் ப்ரொவைடர் அண்ட் ப்ரொடெக்டர். பசுமை செழிப்பை குறிக்கிறது. படுத்திருப்பது பயமில்லாத ஒரு வாழ்வை குறிக்கிறது. அமர்ந்த தண்ணீர் இளைப்பாறுதலை குறிக்கிறது. பாடுவோமா?

பரிசுத்த ஆவியே, பிரசன்னரே, நீர் இங்கே இறங்கிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உம் மகிமையாலே நிரப்பி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அதனுள் பிறப்பிக்க செய்கிறீர். உம்மை எங்கள் நாவு எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கும். நீர்தான் எங்கள் அன்பர் அப்பா, நீர்தான் என்றுமே எங்கள் அன்பர்.

ஆறாம் வசனம் வரை வாசிக்கிறேன், கவனிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். நான்காம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களை இன்றைக்கு நாம் கவனிக்கப் போகிறோம். இதற்கு முன்பு கவனித்ததை ஒன்றிரண்டு நிமிஷங்களில் சொல்லுகிறேன். முதலாவது, த சீக்ரெட் பிளேஸ், மறைவில் இருக்கிறவன் என்று சொல்லி இருக்கிறது. அந்த மறைவிடம் என்றால் என்ன என்று சொன்னேன். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நம்முடைய மறைவிடம் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிற வாழ்க்கை. நாம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வருகிறது, நம்மை அந்த மறைவிடத்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை ஏற்கனவே போதித்தேன். நாம் எப்படி அந்த மறைவிடத்துக்குள்ளாக வருகிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே செய்த காரியத்தை விசுவாசித்து அந்த மறைவிடத்துக்குள்ளாக வருகிறோம். நாம் அவரோடு கூட தேவனுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மறைவிடம் என்று சொன்னால் ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொன்னேன். அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கையை குறிக்கிறது என்று சொன்னேன். நிழல் என்பதற்கு அர்த்தத்தை பார்த்தோம். கொடை பிடித்தால் ஊரெல்லாம் மழை பெய்யுது, ஆனால் உங்கள் மேலே மழை பெய்யுறது இல்லை. ஊரெல்லாம் வெயில் அடிக்குது, உங்கள் பேரில் அடிக்கிறது இல்லை. அதுபோல தேவனுடைய அந்த நிழல் நம்மை பாதுகாக்கிற நிழலாக அது இருக்கிறது என்று சொன்னோம். பிறகு நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாயினாலே பேசக்கூடிய வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து பலிக்காது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தரை குறித்து சொல்லுவேன், கர்த்தரை நோக்கி சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுவாராம்? ஒன்று, அவர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் கோட்டை என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். என் அடைக்கலம் என்று சொன்னால் என்ன என்பதை பார்த்தோம். மனுஷனுக்கு வருகிற, சாதாரண மனுஷனுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளுமே நமக்கும் வருகிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் சாதாரண மனுஷனுக்கு நேரிடுகிற அல்லது வருகிற சகல பிரச்சனைகளும் நம்மையும் தாக்கும்படியாக வருகிறது. ஆனால் இவைகளிலிருந்து தப்பிக்க ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் என்று நாம் போதித்தோம். பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய திராணிக்கு மேலே அது நம்மை சோதிக்க அவர் அனுமதிக்க மாட்டார். அப்படி வரும்போது அதிலிருந்து தப்பிக்க வழியை உண்டு பண்ணுகிறார். அதுதான் ரெஃப்யூஜ், அதுதான் அடைக்கலம். அந்த தப்பிக்கிற வழி எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிறது. ஆகையால் தான் கஷ்டம் வருகிற போது கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிடக் கூடாது. இது என்ன வேலை செய்யலையே, இதை நான் நம்பினேன், எனக்கு சரி வரலையேன்னு சொல்லி அப்ப இதை தள்ளக்கூடாது. ஏனென்றால் கஷ்டம் நேரிடுகிற வேலையிலே தான் இது என்ன பண்ணுகிறது, தப்பிக்கும் வழியை நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. தப்பிக்கும் வழி இங்கேதான் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை. ஆக கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு அடைக்கலம், அதுதான் நாம் தப்பிக்கும் வழி. அடைக்கலம் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. என் கோட்டை என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். கோட்டை என்றால் ஒரு பலத்த அரணான இடம், அதன் பின்னால் நின்று கொண்டு விரோதியை தாக்கக்கூடிய இடம். அந்த கோட்டை என்ன? இதுவும் ஆவிக்குரிய அர்த்தத்தில் தான் சொல்ல வேணும். அந்த காலத்தில் எல்லாம் சரீர பிரகாரமான அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. கோட்டைனா உண்மையாலுமே கோட்டை. இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாடு விசுவாசிகள் கோட்டை என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறது தான் நம்முடைய பலம். அந்த பலமான ஸ்தானத்தில் இருந்து கொண்டு விரோதியை நாம் தாக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கோட்டை என்று போதித்தோம். பிறகு வேடனுடைய கண்ணி என்ன என்று பார்த்தோம். வேடன் என்று சொன்னால் சாத்தான், அவனுடைய கண்ணி எப்படி பொறி வைக்கிறான் என்று பார்த்தோம். சாத்தான் ஒன்றும் செய்து விட முடியாது. அவன் செய்து விடுறதுனா நேரம் வந்து நம்மளை செய்திடலாம். ஆனால் கர்ச்சிக்க சிங்கிறம் போல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி திரிந்து கொண்டிருக்கிறான். ஏன் திரிந்து கொண்டிருக்கிறான்? யாரையும் அவன் விழுங்க முடியாது. விழுங்குறதுக்காக தங்களை ஒப்படைக்கிறவர்களை மட்டும்தான் அவன் விழுங்க முடியும் என்று பார்த்தோம். வேடனுடைய கண்ணி என்று சொல்வதே அவனுடைய வேலை என்னன்னு காமிக்குது. அவனுடைய வேலை என்ன? விழுங்குற வேலை இல்ல. அவன் பொறி வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறான். யார் வந்து மாட்டுவார்கள் என்று? பொறி போய் ஒரு ஆளை பிடிக்கிறது இல்ல. எலி பொறி வைக்கிறோம், பொறி போய் ஒரு ஆளை பிடிக்கிறது இல்ல. பொறி வைக்கிற ஆளும் ஓடி போய் தேடி போய் பிடிக்கிறது இல்ல. அதுல வந்து ஒருத்த மாட்டுறான், அவனே தான் போய் மாட்டிக்கிறான். இது போலதான் சாத்தானுடைய கையில நம்ம மாட்டுகிறோம். இன்றைக்கு சாத்தானை குறித்து நாம் போதிக்கும் போதெல்லாம் என்ன போதிக்கிறோம்? அவன் வந்து இப்படி பண்ணிடுவான், அப்படி பண்ணிடுவான், அப்படி போதிக்கல. நாம சில சாட்சி எப்படி இருக்குது,
அப்படி போதிக்கல. நாம் சாத்தான் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. சாத்தான் எவ்வளவு தந்திரவாதி, அவனுடைய வஞ்சனையான சூழ்ச்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை தான் போதிக்கிறோம். ஏன், அதுதான் அவனுடைய பொறி. பொறி வைத்து விசுவாசி இடர வைக்கிறவன், பிடிக்கிறவன் அவன். அவனுடைய பொறியிலே நாம் மாட்டாதபடிக்கு நம்மை விலக்கி காப்பேன் என்று தேவன் வாக்களிக்கிறார். அதை குறித்து பார்த்தோம். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார் என்று சொல்லுகிறது. இதை மட்டும் பார்க்கல, அதை மட்டும் பார்த்துட்டு ஐந்தாவது ஆறாம் வசனத்தை பார்ப்போம். பாலாக்கும் கொள்ளை நோய். பாலாக்கும் கொள்ளை நோய் என்றால் வியாதிகளை, நம்முடைய உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வியாதிகள், உயிரை போக்கக்கூடிய வியாதிகள், தீராத வியாதிகள். கொள்ளை நோய் வந்து நம்மை கொள்ளை கொண்டு போகிறது, நம்முடைய உயிரையே பறித்து கொண்டு போகிறதே. அப்படிப்பட்ட நோய்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்தும் நம்மை காப்பார், தப்புவிப்பார். எதிலிருந்து? அந்த அபாயகரமான நம்முடைய உயிரை பறிக்கக்கூடிய கொள்ளை நோய்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார் என்று வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது தப்புவிப்பார்? அவருடைய மறைவிடத்திலே நாம் தங்க வேண்டும், அவருடைய நிழலிலே நாம் எப்போதும் தரித்திருக்க வேண்டும். அவர் என்னுடைய கோட்டை, என்னுடைய அடைக்கலம் என்று வாயை திறந்து நாம் சொல்ல வேண்டும். இப்படி சொல்லும் போது வேடனுடைய கண்ணிக்கு நம்மை பாதுகாத்து இந்த பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிப்பார். உண்மையாகவே கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை மட்டுமல்லாமல் நம்முடைய நோய்களையும் சுமந்து தீர்த்தார். நோய்களுக்கு நம் மீது அதிகாரம் கிடையாது. நோய்கள் நம்மை பாழாக்காமல் அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெய்வீக சுகம் என்னும் வாக்கு தத்தம், வியாதியிலிருந்து விடுதலை என்கிற வாக்கு தத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன் மத்தியிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை கல்வாரி சிலுவையில் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையால் அதிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நம்மை அவர் தப்புவிக்கிறார் என்பது திட்டவட்டமாக சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 4 வசனத்தை கவனிப்போம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். மூடுவார் என்று சொன்ன உடனே ஆங்கிலத்தில் சொல்லி இருக்குது, ஹி ஷல் கவர் யூ. கவர் அல்லது மூடுவார் என்று சொன்ன உடனே எப்படி நினைக்கிறோம்? நாம் அப்படியே மறைக்கப்படும்படியாக, காணப்பட முடியாத அளவுக்கு, பிசாசு நம்மை கண்டுகொள்ளாத அளவுக்கு, நம்மை பார்க்காத அளவுக்கு நம்மை மூடுவார் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. மூடுவார் என்பது வேறொரு அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூடுவார் என்பது எந்த அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார்? நம்மை சுற்றி அவர் வேலி அடைப்பார் என்கிற அர்த்தத்திலே தான் மூடுவார். இந்த மூடுவார் என்கிற வார்த்தை ஏதோ ஒரு மூடிய போட்டு மூடுற மாதிரி இல்ல, ஒரு வேலியை போட்டு அடைப்பதை போல என்று எபிரேய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். நாம் திருப்போம் ஒரு வசனத்துக்கு. நாம் திருப்பி அதனுடைய உதாரணத்தை நாம் பார்ப்போம். யாத்திராகமம் 40:21 வசனம். ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த திரைச்சிலையை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அதே வார்த்தை கவரிங் என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கவர் அல்லது மூடுகிற அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சிலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். இந்த மறைத்து வைத்தான் என்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதற்குள்ளாக யாரும் செல்லாதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படியாக, அனுமதி இல்லை என்று சொல்லும்படியாக. இதற்குள்ளாக பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை செல்லலாம். இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம், இந்த தேவனுடைய வாசஸ்தலம், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக யாரும் செல்லக்கூடாது. பிரதான ஆசாரியர் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை செல்லலாம் என்று அறிவிப்பதற்காக, மற்றவர்களை தடுத்து நிறுத்தும்படியாக, இனி போகக்கூடாது, அனுமதி இல்லை என்று சொல்லும்படியாக தான் மூடினான். திரைச்சிலையை வைத்து மூடினார்கள். இதே விதமான வார்த்தை தான் சங்கீதம் 91 உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூடினான் என்று சொன்னால் கண் காணாதபடிக்கு மூடினான் என்பதல்ல, யாருக்கும் உள்ளே அனுமதி இல்லை என்று சொல்லுகிற அர்த்தத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அனுமதி கொடுக்காமல் மூடினான். அப்படிதான் கர்த்தர் நம்மை மூடுகிறார் என்று சங்கீதம் 91 நாம் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி ஒரு வேலியை போட்டு அடைக்கிறார் என்று? அதை குறித்து பேச போறோம் இன்னைக்கு. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை சுற்றி வேலியிட்டு அடைக்கிறார். எதற்கு வேலியிட்டு அடைக்கிறார்? சத்துருனுடைய வல்லமை நம்மை தாக்காதபடிக்கு, அவனுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி நம்மை வேலியிட்டு அவர் அடைக்கிறார். சாத்தான் நம்ம பார்க்க முடியாதுன்னு இல்ல, பார்க்கிறான். ஆனால் அவன் உள்ளே வர முடியாது, அவன் தொட முடியாது,
அவனுக்கு அந்த வேலியை தாண்டி வர அதிகாரம் இல்லை. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று சொல்லும் போது வெறும் சிறகுகளாலே ஏதோ மூடுறதல்ல, ஒரு வேலியை போல, அப்படி ஒரு ஹெட்ஜ், ஒரு வேலியை போட்டது போல நம்முடைய வாழ்க்கையை சுற்றி அவர் பாதுகாக்கிறார், நம்மை பராமரிக்கிறார் என்ற அர்த்தத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானுக்கு தெரியும் உங்களை சுற்றி ஒரு வேலி இருக்குதுன்னு, எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு நாள் அதுக்கு ஒரு தனி பிரசங்கம் பண்ண போறேன். சாத்தான் என்னென்ன சொல்றான் நம்மளை பற்றி, அவிசுவாசி நம்மளை பற்றி என்னென்ன சொல்றான், அவ்வளவு அளவு கூட விசுவாசிக்கு தெரிய மாட்டேன். சாத்தானுக்கு தெரிஞ்சதும் அவிசுவாசிக்கு தெரிஞ்சதுலையும் சாத்தானுக்கு தெரிஞ்சதுலையும் பாதி விசுவாசிக்கு தெரிஞ்சதுன்னா விசுவாசி இன்னைக்கு பெரிய வெற்றிகரமான விசுவாசிகளா இருப்பார்கள். சாத்தானுக்கு தெரிஞ்சதும் அவிசுவாசிக்கு தெரிஞ்சதும் நம்மை பற்றி அவன் சொல்லுகிறதையும் நாம் கவனித்தோம் என்றால் அதுல எவ்வளவு சத்தியங்கள் அடங்கி இருக்குது என்பதை பார்ப்போம். பிலேயாம் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது தேவனுடைய மக்களை பற்றி என்ன சொல்லுகிறான் எண்ணி பாருங்கள். மற்ற ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் எண்ணி பாருங்கள். இப்படி பார்த்தீர்கள் என்றால் சாத்தானுக்கும் மற்ற நம்முடைய விரோதிகளுக்கும் நம்மை சுற்றியிருக்கிறவர்களுக்கும் நம்மை குறித்து என்ன எண்ணம் என்பதை நாம் உணர்வோம். நம்மை நாமே சில நேரத்தில் ஒன்றுமில்லை என்று நினைத்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல, நாம் விசேஷமானவர்கள். சாத்தானுக்கு தெரிகிறது நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு அடைத்திருக்கிறார் என்பதை சாத்தான் காண்கிறான். யோபுவின் புஸ்தகத்திலே அதை நாம் காண முடிகிறது. 1 அதிகாரத்துக்கு திருப்புவோம், 6-7 வசனங்கள். ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். இவன் உலாவி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான், இவன் சர்வ வியாபி அல்ல. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க சில நேரத்தில் விசுவாசியுள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா சாத்தானையும் தேவனையும் ரொம்ப ஈக்குவலா நினைக்கிறாங்க. கர்த்தர் சர்வ வல்லவர், சாத்தானும் சர்வ வல்லவர் நினைக்கிறாங்க. கர்த்தர் சர்வ வியாபி, சாத்தானும் சர்வ வியாபி. அவன் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும், எந்த நேரம் வேணா எதையும் செய்ய முடியும். கிடையாது, அவன் சர்வ வல்லவனும் கிடையாது, சர்வ வியாபியும் கிடையாது. அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஒரு நேரத்துல ஒரு இடத்துலதான் அவனால் இருக்க முடியும். கர்த்தர் அப்படி இல்ல, அவர் எல்லா இடத்திலையும் எல்லா நேரத்திலும் எப்போதும் ஒரே நேரத்துல இருக்க முடியும். அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எங்கே இருந்து வருகிறான் என்றார் கர்த்தர். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டாக்கின எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. கவனிச்சிங்களா, சாத்தான் சொல்றான். யோபுவுக்கு இது தெரியுதா என்னன்னு தெரியல, சாத்தானுக்கு தெரியும். சாத்தான் உலகம் எங்கும் சுற்றி திரிகிறான், கர்த்தருடைய மக்களை பார்க்கிறான், யோபுவை பார்க்கிறான். இது என்ன விசேஷமான ஒரு மனிதன், இவனை பார்த்தா சாத்தானுக்கே பொறாமையா இருக்குது. ஆனா யோபுவை பார்க்கும் போது அவனை சுற்றி ஒரு வேலி இருக்கிறத பார்க்கிறான் சாத்தான். சும்மாவாண்டவரே உண்மை அவன் நேசிக்கிறான், சும்மாவா உமை பற்றி அவ்வளவா அருமையா அவன் போற்றி புகழ்கிறான், சும்மாவா உமக்காக வாழ்கிறான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைத்திருக்கிறீரே என்று கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான் ஆண்டவர்களை வந்து. இது என்னையா வேலி வச்சிருக்கிறீங்க, நான் ஒன்னும் தொடவே முடியல, அவன் பக்கத்துல நெருங்கவே முடியவில்லையே, அவனுக்குரியதை யாரும் எடுத்து போட முடியவில்லையே, அவனை பாதுகாக்கிறவர் நீரா இருக்கிறார், உம்முடைய வேலி அவனை சுற்றி இருக்கிறது என்று சாத்தான் சொல்லுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை சுற்றி வேலி இருக்குதுன்னு? இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அதை விசுவாசிட்டு போங்க, உங்களை சுற்றி வேலி போடப்பட்டிருக்கிறது. சாத்தான் சொல்றான், சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் போது சொல்றான், ஐயோ தாளுடைய வாழ்க்கையில வேலி போட்டிருக்கேன், நான் நுழைய முடியாது, நான் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு நுழையறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்று சொல்லுகிறான். சாத்தான் வெளியே வந்து பாக்குறான், பார்க்க முடியாம இல்ல. பார்த்தா உள்ள யோபு நல்லா செழிப்பாகிட்டே இருக்கிறான், அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது, அவனுக்கு எல்லாம் நன்மையா நடக்குது, அவனுடைய ஆடு மாடுகள் பெருகிறது, அவனுடைய குடும்பம் பெருகுது, அவனுடைய ஆசீர்வாதம் பெருகுது, அவன் சந்தோஷமா ரொம்ப அருமையான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான். வெளியே இருந்து சாத்தான் பார்க்கிறான், உள்ள நுழைய முடியவில்லை. சாத்தானுக்கு தெரியுது வேலி ஒன்று போட்டிருக்கிறார்கள். ஆனா சாத்தான் பாருங்க, வேலி போட்டிருக்காங்க போறது இல்லை, அங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த வேலியை லேசா திறப்பாங்களா, இதுல ஏதாவது ஒரு பொத்தல் விழுமா, இதுல எப்படியாவது நாம நுழைய முடியுமா என்று சுற்றி சுற்றி அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனால் நுழைய முடியல. அந்த வேலி ஒரு பெருஞ்சுவரை போல இருக்குது, அவனுக்கு மதில் சுவரை போல இருக்குது, அவனுக்கு நுழைய முடியாது என்கிற நிலையிலே அவன் இருக்கிறான். சாத்தான் யோபுவை பார்த்து பொறாமை போட்டு கொண்டு அப்படியே நின்று கொண்டிருக்கிறான்.
இந்த வேலி நம்மை சுற்றிலும் போடப்பட்டிருக்கிறது. அதை நாம் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி கர்த்தர் வேலி போட்டிருக்கிறார். தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று சொல்லும் போது இப்படியே எழுதி கொள்ளலாம் நீங்கள். அவர் நம்மை சுற்றி வேலி அடைத்து நம்மை காக்கிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். தம்முடைய சிறகுகளால் மூடுவார் என்று சொன்னால் வேலியை போட்டு சாத்தானுடைய கண்களுக்கு முன்பதாக அவன் பார்க்கிறான், ஆனால் உள்ளே வர முடியாது. அவன் வெளியே நிற்கிறான், சுற்றி திரிகிறான், ஆனால் நம்மை தொட முடியாது என்ற அளவுக்கு ஒரு வேலியை எழுப்பி நம்மை அவர் பாதுகாக்கிறார் என்பதுதான் அதன் பொருள். எப்படி இந்த வேலி வேலை செய்து, இந்த வேலியினுடைய ரகசியம் என்ன, எப்படி இந்த வேலி நிக்குது? சங்கீதம் 91 மறுபடியும் திருப்போம். யோபு அப்படியே வைத்துக் கொள்வோம். பிரதர் யோபு கிட்ட அப்புறம் வருவோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்கிறது? And under his wings shall thou trust. அவருடைய செட்டைகள் கீழே நம்பி நீ புகுந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேலி எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்பிக்கையின் பேரில் வேலை செய்யுது, விசுவாசத்தின் பேரில். ட்ரஸ்ட், எத்தனை நாளுக்கு நம்ம ட்ரஸ்ட் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, நம்புகிறோமோ, நம்பி அந்த செட்டையின் கீழே புகுந்து கொள்கிறோமோ, எவ்வளவு நாட்கள் நாம் அந்த பாதுகாப்பில் விசுவாசம் வைக்கிறோமோ, அவ்வளவு நாட்கள் அந்த வேலி நமக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவில் சில வீடுகளில் வேலி போட்டிருப்பாங்க. பெரிய 2-3 ஏக்கர் இருக்கும், நடுவில் வீடு இருக்கும். வேலி போட்டு அதில் எலக்ட்ரிக்கல் கரண்ட் வேற ஓடும். யாரும் உள்ள தொட்டு கட்ட முடியாது, அந்த வேலியை தொட முடியாது. தொட்டா ஷாக்கு தான், அடிக்கும், ஆள் மாட்டிக்குவான். அதை எலக்ட்ரிசிட்டியோட ஹுக்கப் பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டியோட ஹுக்கப் பண்ணி இருக்கிற வரைக்கும் அந்த வேலியை எவனும் தாண்டவே முடியாது, பக்கத்தில் வரவே முடியாது, எந்த ஆடு மாடும் வர முடியாது, எந்த மனுஷனும் உள்ள நெருங்க முடியாது. அது பாதுகாப்பாக இருக்கும். அந்த எலக்ட்ரிசிட்டியை எடுத்துட்டு அது எல்லா வேலையை போல தான் சாதாரணமாக எல்லாம் வந்துக்கிட்டு போயிட்டுலாம். கொஞ்சம் உடைச்சிட்டு இங்கே கொஞ்சம் விளக்கிட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த வேலை எப்படி வேலை செய்யுது? இங்கே எலக்ட்ரிசிட்டியில் கனெக்ஷன் கொடுக்குறாங்க, வர்றவங்களுக்கெல்லாம் ஷாக் அடிக்குது, எவனும் தொடர்றது இல்லை. அது நம்முடைய வேலை எப்படி, நம்முடைய வேலை எப்படி தெரியுமா? விசுவாசம். அந்த விசுவாசத்துல தான் கிரியை செய்கிறது. அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நாம் அவருடைய வார்த்தைகளை நம்பி, அவர் காப்பார் என்கிற வார்த்தைகளை நம்பி நாம் அடைக்கலம் போகிறோமே, அந்த வேலி தான் நம்ம பாதுகாக்கிறது. விசுவாசத்தை எடுத்துருங்க, அந்த வேலி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. எல்லா வேலியை போல ஆடு மாடெல்லாம் அந்த வேலி மேலே ஏறி மிதிச்சு அது பாட்டுக்குள்ள வந்துகிட்டு போயிட்டு இருக்கும். வந்து போய் போய் போய் பெரிய கேட்டே உண்டாயிடும். எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனையோ இடத்துல வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆட்கள் அப்படியே நுழைஞ்சி அப்படி இங்க பூந்து அந்த பக்கம் போறது, அங்கிருந்து பூந்து இந்த பக்கம் வர்றதுன்னு வந்து கடைசியில் ஒரு பெரிய கேட்டே உண்டாக்கிடுவாங்க. இந்த பக்கம் பூந்து இப்படி போவோம், அங்கிருந்து இப்படி வருவான், எல்லாம் பொது வழியா ஆயிடும். சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது, பொது வழியை போல இருக்குது. சாத்தானும் சாத்தானுடைய சகல அசுத்த சக்திகளும் எப்ப வேணா வந்துட்டு எப்ப வேணா போலான்ற போல வழியே உண்டாக்கி வச்சிருக்காங்க. வந்து போய் வந்து போய் வந்து போய் அப்படியே அந்த வேலியில பிளவு ஏற்பட்டு ஒரு பெரிய கேட்டு மாதிரியே உண்டாயிருக்குது. என்க்ரோச்மெண்ட் நிறைய இருக்குது. உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கிறான் அவன் பாட்டுக்கு சாத்தான். ஏன் உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கிறான்? விசுவாசம். கர்த்தர் நம்மை காக்கிறார், அவர் நம்மை வேலி அடைத்து காக்கிறார், நம்மை தீங்கு ஒன்று அணுகாது, நம்மை அது தொடாது. பிசாசின் சக்திகள் நம்மை அணுக முடியாது, அணுக கூடாது. தேவனுடைய பிள்ளை நான் என்கிற விசுவாசத்திலே அவர் நிற்கிறதில்லை. அந்த ட்ரஸ்ட் என்கிற வார்த்தையில தான் அடங்கி இருக்குது அந்த வேலியினுடைய வல்லமையே. அந்த ட்ரஸ்ட் எடுத்துருங்க, அந்த வேலிக்கு வல்லமையே கிடையாது. அந்த ட்ரஸ்ட் எவ்வளவு நாளைக்கு இருக்குதோ அவ்வளவு நாளுக்கு அந்த வேலிக்கு வல்லமை இருக்கிறது. பிறகு என்ன சொல்லுகிறது? அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாம். கேடகம் என்று சொன்னால் ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். எபேசியர் 6:16 பொல்லாங்கன் எய்யும், நல்ல கவனிங்க, பொல்லாங்கன்னு யார்? பிசாசு. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். எப்போ சத்ரு எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் அவித்து போடப்படுகிறது? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நிற்கிற வரைக்கும், விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிற வரைக்கும் சத்ருடைய அம்புகள் என்ன ஆகிறது? அவன் எய்கிற அம்புகள் அவித்து போடப்படுகிறது. விசுவாசத்தில் தளர்ந்து போங்கள், அவிசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள், என்ன ஆகிறது? அந்த கேடகம் கீழே இறங்கிடுது. கேடகம் என்ன? கையில பிடிச்சிட்டு நிக்கிறோம் இல்லையா? பிசாசு பொல்லாங்கானவன் அம்புகளை எய்கிறான், நம்ம எதிர்த்து வருகிறான். அவன் எய்கிற அம்புகள் நம் மீது படாதபடிக்கு இந்த கேடகளை பிடித்து நிற்கிறோம். என்ன கேடகம்? விசுவாசம் என்னும் கேடகம். இந்த விசுவாசத்துல குறைவுபட்டால், இந்த ட்ரஸ்ட்ல குறைவுபட்டால், விசுவாசம் குறைவுபடுமானால் அந்த கேடகத்தை கீழே இறக்கி வச்சது போல ஆயிடும்.
அப்ப என்ன ஆகும்? அம்புகள் வந்து நம்மை பாய்ந்து தாக்கக்கூடிய சக்தி உண்டாகிறது. விசுவாசம் என்னும் கேடகம், அவருடைய சத்தியம் உனக்கு கேடகமாகும். பரிசை, பரிசைன்னு சொன்ன பக்லர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கும் என்ன அர்த்தம்? நம்மை சுற்றி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று, நம்மை சுற்றி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று என்ற அர்த்தம் பரிசைக்கும். அப்ப இந்த பரிசையும் இந்த கேடகம் எல்லாம் இந்த வேலியை போலதான் இருக்குது. இந்த கேடகம்னா விசுவாசம் என்னும் கேடகம். அது எப்ப கேடகமா இருக்கும்? விசுவாசம் உள்ள வரைக்கும் அந்த கேடகம் எல்லா அம்புகளையும் தடுத்து நிறுத்தும், அவித்து போடும். விசுவாசம் இல்லாத போது அந்த அம்புகள் நம் மீது வந்து பாய்கிறது, கேடகத்தை கீழே போட்டது போல ஆகிறது. பரிசை என்றால் என்ன? அதுவும் நம்மை சுற்றி வைத்திருக்கிற ஒரு வேலியை போல் உள்ளது. நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு காத்துக் கொண்டிருக்கிறார். திருப்போம் மறுபடியும் யோபுவுக்கு. ஆக கத்தரிடத்திலே சாத்தான் சொல்லுகிறான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைத்திருக்கிறீர், அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. வேலிக்கு வெளியே நின்று சாத்தான் பார்க்கிறான், இவன் பணக்காரன் ஆகிட்டே போறான், இவன் ஆசீர்வாதம் ஆகிட்டே போறான், இவனுடைய சம்பத்துகள் வளர்ந்து கொண்டே இருக்குது, இவனுடைய சொத்துக்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்குது, இவன் பெரிய ஆளாகிக் கொண்டே இருக்கிறான். 11 ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் தொடுவீரானால், அதாவது அழிப்பீரானால், அப்பொழுது அவன் முகத்துக்கு உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இந்த சாத்தான் இருக்கான் பாருங்க, ரொம்ப பெருமை பிடிச்ச சாத்தான். இயேசுவை 2000 முன்னால சோதித்தான். 40 உபவாசம் எடுத்து வந்த பிறகு என்ன பண்ணான்? இயேசுவை சோதித்தான். இந்த அப்பத்தை, இந்த கல்களை அப்பமாக மாற்றும் என்று சொன்னான். உப்பரிகின் மேல இருந்து கீழே குதியும் என்று சொன்னான். என்னை விழுந்து பணிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். இப்படி சோதித்தானே இயேசுவை. இவன் இயேசுவை சோதித்தது மட்டுமில்ல, அதுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்பதாகவே தேவனையே சோதிக்க பார்த்தான். ஹலோ, தேவனையே சோதிக்க பார்த்தான். எப்படி சோதிக்க பார்த்தான்? உம்முடைய கையை நீட்டி இந்த யோபு ஆகிய உம்முடைய தாசனை தொடும். தொடும்னு சொன்னா நல்லபடியாக இல்ல, அவன் அழித்து போடும், உம்முடைய கையை நீட்டி கொஞ்சம் நாசம் பண்ணும் என்று சொல்லுகிறான். தேவன் நாசம் பண்ணுகிறவரா? பிசாசு சோதிச்சு பார்க்கறான் பண்ணுவாரான்னு. தேவன் நாசம் பண்ணுகிறவரா? கர்த்தர் பண்ணவில்லை. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். நல்லா கவனிங்க. இப்போ திடீர்னு வேலி என்ன ஆச்சு? பெரிய வேலி. அவனை சுற்றிலும், அவன் குடும்பத்தை சுற்றிலும், அவனுக்குள்ள எல்லாவற்றை சுற்றிலும் இருந்த அந்த பெரிய வேலி இப்ப சின்ன வேலி ஆயிடுச்சு. பெரிய வேலி, எல்லாவற்றை சுற்றிலும் பாதுகாப்பா போடப்பட்ட வேலி, இப்ப அவனை மட்டும் சுற்றி பாதுகாப்பா போடப்பட்டிருக்க ஒளிய மற்றவர்கள் எல்லாம் அது விட்டுருச்சு. இவனை சுற்றி பாதுகாப்பா போடப்பட்டிருக்கிறதும் இவனுடைய உயிர் போகாதபடிக்கு பாதுகாக்க மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட அளவுல தான், ஒரு எல்லைக்குட்பட்ட விதத்திலே தான். எல்லாவற்றையும் பாதுகாக்க அல்ல, இவனுக்கு சுகத்தையும் இவனுடைய ஐஸ்வர்யத்தையும் பாதுகாக்க அல்ல, வெறும் அவனுடைய உயிரை மட்டும் பாதுகாக்கும்படியாக அந்த வேலி சிறிய வேலியாக ஆகிவிட்டது. நல்லா கவனிச்சிங்களா? கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைக்கிறார், நம்மை சுற்றி வேலி இருக்கிறது என்று சாத்தானுக்கு தெரியும். அந்த வேலி எப்படி வேலை செய்கிறது? விசுவாசத்தினாலே அது வேலை செய்கிறது. விசுவாசம் கொண்டிருக்கும் போது அந்த வேலி தடுத்து நிறுத்துகிறது பிசாசை. விசுவாசம் இல்லாத போது பிசாசை இது உள்ளே விடுகிறது என்று பார்த்தோம். 4வது காரியம், முதலாவது நம்மை சுற்றி கர்த்தர் வேலியிடுகிறார், 2வது சாத்தானுக்கு நம்முடைய வேலியை குறித்து தெரிகிறது, நமக்கு சுற்றி வேலி இருக்கிறது என்று தெரிகிறது. 3வது அந்த வேலி எப்படி கிரியை செய்கிறது? விசுவாசத்தால் கிரியை செய்கிறது. விசுவாசம் கொள்ளுகிற வரைக்கும் அந்த வேலியை தூக்கி பிடிக்கிற மாதிரி அதுக்குள்ள யாரும் நுழைய முடியாது. 4வது காரியம், பயம் அந்த வேலிக்குள்ளாக பொத்தலை உண்டாக்குகிறது. பிசாசு நுழையும்படியாக பொத்தலை உண்டாக்குகிறது. இந்த யோபு குறித்து 4 காரியம். 1, கர்த்தர் அவனை சுற்றி வேலி அடைத்தார். 2வது, அந்த வேலி சாத்தானுக்கு ஒரு பெரும் சுவற்றை போல், உள்ளே நுழைய முடியாது என்கிற நிலையில பெரிய சுவரை போல அவனுக்கு இருக்கிறது அந்த வேலி. 3வது, கர்த்தர் அந்த வேலியை சின்னதாக்கி யோபுவை மட்டும், அதுவும் அவனை உயிரை மட்டும் காக்கக்கூடிய ஒரு சிறிய வேலியை மாற்றிவிட்டார். ஏன் மாற்றினார்னு சொல்றேன். 4வது, யோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பயந்தபடியினால் பிசாசு அங்கே நுழையும்படியாக அவன் அந்த வேலிக்குள்ளாக இடத்தை கொடுத்து விட்டான்.
யோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பயந்தபடியினால் பிசாசங்க நுழையும்படியாக இடத்தை கொடுத்து விட்டான். சிலர் பாருங்க, நல்ல கவனிங்க, விசுவாசிகள் அநேகர், சில காரியங்களில் நமக்கு விசுவாசம் இருக்கிறது, சில காரியங்களில் நமக்கு விசுவாசம் கிடையாது. யோபும் அதே மாதிரி தான். யோபுவின் புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தால், அதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லிவிடுகிறேன். யோபுவின் புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தால் பிள்ளைகளை குறித்து அதிகமாக அவன் பயப்பட்டான், பயந்து அதிகம் பயந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பயத்தின் மிகுதியால் அவன் பிடிபட்டிருந்தான். ஆனா ஒன்னு குறித்து பயப்படல, தன்னுடைய உயிர் போகுமேன்னு பயப்படவே இல்லை. அதை காண்பிக்கிறேன் வசனத்திலிருந்து பாருங்க. யோபு 1:5, விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவளை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். பிள்ளைகள் பாவம் செய்து விட்டார்களோ என்கிற ஒரு பயம் அவனுக்கு, பிள்ளைகள் கொஞ்சம் சரியில்லை, ஏழுவர்களும் பாவம் செய்கிறார்களே என்று சொல்லி அப்பப்ப அவர்களுக்காக பலிகளை செலுத்தி அந்த பயத்தில், பிள்ளைகளை குறித்து இருக்கிற பயத்தில், அவர்கள் மேலதான் நாசமோசம் வந்துடுமோ, இப்படி வாழ்கிறார்களே என்று சொல்லுகிற பயம் அவனுக்கு ஏற்கனவே இருந்து வந்தது. யோபு 3:25-26 இன்னும் காண்பிக்கிறது பிள்ளைகளை குறித்த பயம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. பிள்ளைகளை குறித்து மட்டுமல்ல, அவன் மற்ற அநேக காரியங்கள், தன்னுடைய சொத்து, சுதந்திரம், சுகம் எல்லாவற்றையும் குறித்தும் தனக்கு என்ன நேரிடுமோ என்று பயப்பட ஆரம்பிக்கிறான். இவ்வளவு பயத்தின் மத்தியிலேயும் ஒரு காரியத்துக்காக அவன் பயப்படவில்லை. யோபு 19:25 திருப்போம், 19:25-27, ஒரு காரியத்துக்கு அவன் பயப்படவில்லை. அவன் சொத்துக்கள் போய்விடும் பயந்தான், ஆடு மாடுகள் பறி போய்விடும் என்று பயந்தான், பிள்ளைகள் பறிபோய் விடுவார்கள் என்று பயந்தான், தனக்கு உள்ளதெல்லாம் போய்விடுமோ என்று பயந்தான், சுகம் கூட போய்விடுமோ என்று பயந்தான், எல்லாம் பயந்தான். ஆனா ஒரே ஒரு காரியத்தை குறித்து பயப்படவில்லை. 25:25, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, மீட்பரை குறித்து பேசுகிறாரீங்க. யோபுவின் புஸ்தகம், வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், இருக்கிறதுலே முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் என்று. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு முன்பாகவே எழுதப்பட்ட புஸ்தகமாம் இது. யோபுவின் புஸ்தகம் ரொம்ப முதல் முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் யோபுவின் புஸ்தகம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் யோபுவுக்கு எப்படி மீட்பரை குறித்து தெரிந்தது? எப்படி அவன் மீட்பரை குறித்து பேசுகிறான்? புதிய ஏற்பாட்டில் அல்லவா மீட்பரை குறித்து போதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பழைய ஏற்பாட்டில் போதிக்கப்பட்டிருந்தாலும் இது ரொம்ப முதல்ல எழுதின புஸ்தகமா இருக்கிறதுனால, பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். இயேசுவை குறித்து பேசுகிறான். இயேசு 2 முறையா உலகத்துக்கு வரப்போகிறார், பூமியில வந்து நிற்பார் என்று 2 வருகையை குறித்து பேசுகிறான். 3வது மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறான். என்ன சொல்றான்? என் தோல் முதலானவை, என் சரீரம் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து எழும்பி தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அவனுடைய சரீரம் உயிர்த்தெழும் என்று நம்புகிறான். நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அவன் சொல்லுகிறான், அதை நினைச்சு நான் வாஞ்சிக்கிறேன். அப்ப என்ன சொல்றான்? மரணத்தை பற்றி எனக்கு பயமே கிடையாது. எத்தனை பேர் இயேசு திரும்ப வருகிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஜீவனோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஜீவனோடு இருக்கிறார், அவர் திரும்ப வருகிறார், இந்த பூமியில அவர் வந்து நிற்பார், அப்பொழுது மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள், அந்த சரீரத்தோட எழும்புவார்கள், என்னுடைய கண்களால் நான் அவரை காண்பேன். அவன் சொல்றான், என்ன நடந்தாலும் மரணத்துக்கு நான் பயப்பட போறதில்லை, ஏன்னா மரணம் வந்தா கூட எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்றான். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மேலான நம்பிக்கை. அநேகருக்கு இந்த மரணத்தை குறித்து விளங்குகிறது இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களை போல நாம் துக்கிக்க கூடாது. கிறிஸ்தவ விசுவாசிகள் உடைய துக்கம் வித்தியாசமானது. அதில் உள்ள நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? நாம் சரீரத்திலே உயிர்த்தெழுவோம், அவரை நாம் காண்போம், அவருக்கு முன்பாக நிற்போம், நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் தான் மரணத்துக்கு நாம் பயப்படுகிறது கிடையாது. யோபு சொல்லுகிறார், எல்லாத்துக்கும் பயந்தார், பிள்ளைகளுக்காக பயந்தார், தன்னுடைய சுகத்துக்காக பயந்தார், சொத்துக்கு போயிடுமோன்னு பயந்தார், எல்லா பயமும் இருந்தது. ஆனா ஒரு பயம் இல்லை. என்ன பயம் இல்லை? மரண பயம் இல்லை.
na settalum paravaalla unnaagu poradilla na marubadiyum uyiroda elumbuven endru mathe kurithu bayapadamal irundha aageyal dhaan ennavo avan bayandha ella kaariyum avanukku nerittathu maranathu kurithu avan bayappilla adanal maranam avanai thodavillai irukkireengala ellarum avan edhavalla nadakkum nenchana adalla nadandhathu ஐயோ எனக்கு அழிவு வந்துடும், என் சொத்து போயிடும், என் பிள்ளைங்க போயிடும், ஆடு மாடு போயிடும், எனக்கு என்ன நேரிடுமோ எப்ப நேரிடுமோ இப்படின்னு எல்லாத்த பற்றியும் பயந்தான். அத்தனையும் நடந்துருச்சு, மரணத்தை பற்றி மட்டும் பயப்படல. ஆகையால எவ்வளவு சரீர சோகம் வந்தாலும் அவன் மரணம் அடையல, சாகல, உயிரோட இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்ளுறோம். எங்கெங்கெல்லாம் பயப்படுறோமோ அங்கெங்கெல்லாம் அடி விழுது. எந்தெந்த வாழ்க்கையின் எந்தெந்த ஏரியாகள்ல எந்தெந்த அம்சத்துல நமக்கு பயம் இருக்கிறதோ அந்தந்த ரீதியில நாம் பாதிக்கப்படுகிறோம். சரீர சுகத்தை குறித்து பயம் இருக்கிறதா? சரீரத்தில் பாதிப்பு வாசல திறந்து விடுகிறது போல ஆகிறது, வேலையை திறந்து விடுகிறது போல ஆகிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்து பயம் இருக்கிறதா? அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில பிசாசை நுழைய செய்கிறது. எதை குறித்தெல்லாம் நாம் பயப்படுகிறோமோ அங்கெல்லாம் பிசாசுக்கு ஒரு வாசல் கிடைத்து விடுகிறது. எதை குறித்து நாம் பயப்படுகிறது இல்லையோ அங்க பிசாசுக்கு வாசலே கிடையாது. யோபுனுடைய பிரச்சனை அதுதான், எல்லாவற்றை குறித்தும் பயந்தான். அது போயிடும், இது போயிடும், இது இப்படி ஆயிடும், அது அப்படி ஆயிடும் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான். எதை குறித்து ரொம்ப மிகுதியா பயந்தானோ அது அப்படியே வந்தது. திங் தட் ஐ கிரேட்லி ஃபியர்ட் கேம் அப்பான் மீ, நான் பயந்தது எனக்கு வந்து விட்டது என்றான். கண்டிப்பா பயந்தால் நிச்சயம் வரும். ஏன்? பயம் நம்முடைய வேலியில ஒரு வாசலை பிசாசுக்கு உண்டாக்குகிறது. எல்லாம் இருக்கீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால் தான் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது, கவனியுங்கள், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரு மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் நல்லா சொல்லுங்க. மறுபடியும் நான் வாசிக்கிறேன் அந்த கடைசி வார்த்தையை எல்லாரும் சத்தமா சொல்ல வேண்டும். ஆகையால் தான் சங்கீதம் 91 சொல்லுகிறது. சங்கீதம் 91 சிலருக்கு ஏன் கிரியை செய்கிறது இல்லைன்னா இதனாலதான். இந்த 7 வசனத்தை அல்லது 6 வசனத்தை அவர்கள் தாண்ட முடியல. இந்த 6 வசனம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் அவர்களுக்கு தெரிகிறதில்லை. இந்த 6 வசனத்திலே பயப்படாதிருப்பாய் என்று சொல்றாங்க. இவங்க பயந்துகிட்டு இருக்கிறாங்க. பயந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சங்கீதம் 91 கிரியை செய்ய போகாது, செய்யாது. பயப்படாமல் இருக்கிறவர்களுக்கு, வேலியை மூடி வைத்திருக்கிறவர்களுக்கு, விசுவாசத்தில் நிற்கிறவர்களுக்கு, இயேசுவின் நாமத்தில் நிற்கிறவர்களுக்கு அந்த வேலி சத்ருவை வெளியே நிற்க வைக்கும். பயப்படுகிறவர்களுக்கு அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வாசல் உண்டாகிறது. ஆகையால் தான் கர்த்தர் சொல்கிறார், எல்லாம் ரெடியா? இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும். பக்கத்தில் இருக்க ஒரு பாஸ்டர் சொல்லுங்க, பயப்படாதீங்க. வேதம் கட்டளையிலே எது சொல்லுகிறது? பயப்படாதிருப்பாய், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறது. ஏன்? பயந்ததுதான் நமக்கு நேரிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையை சற்று பின்னால சிந்தித்து பாருங்க, எதெல்லாம் பயப்படுறோமோ அதெல்லாம் அப்படியே வந்து நேரிடுகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால சொன்னேன், செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபசி, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஏதோ ஒன்றை குறித்து பயந்து இது அப்படின்னு ஆயிடுமோ, இது இப்படி ஆயிடுமோ, நம்ம எதை பயந்து நாம் பேசி கொண்டு இருக்கிறோமோ, எதை எப்போதும் சிந்தித்து கொண்டு அது இப்படி இது இப்படின்னு பயந்து கொண்டிருக்கிறோமோ, எதை சொல்லுகிறோமோ அந்த பயத்தில் அது அப்படியே நமக்கு நடக்கும். ஏனென்றால் நம்மை அறியாமலேயே நமக்கு உள்ளாக இருக்கிற உணர்வுகளின் மூலமாக சப்கான்சியஸ்லி நாம் சொல்லுகிற பயப்படுகிற காரியம் நிறைவேறும்படியாக நாமே உதவி செய்து விடுகிறோம் என்று மனோதத்துவ நிபுணர்கள் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை அன்றைக்கு ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். அவங்க என்ன சொல்றாங்க? எதை பயந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அதை கண்டிப்பாக வரும்படியாக நாமே அதுக்கு இடம் கொடுத்து அதுக்கு உதவி செய்கிறோமா? நம்ம அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய டேஞ்சர்னு. எத்தனை பேர் பயந்து எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? அப்ப பார்த்தாலும், ஐயோ அது எப்படி ஆயிடுங்களாங்க, ஐயோ இது எப்படி ஆமாங்க, ஐயோ பஞ்சம் வருதாங்களாங்க, ஐயோ யுத்தம், எதை குறித்தாவது பயந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேலை போயிடும் போல இருக்குதுங்க, ரொம்ப கடன் ஆயிடும் போல. எப்படி ஆகும்? நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியேதான் ஆகும். வேற எப்படி ஆகுது? இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஏன் எனக்கு ஏன் நல்லா வரல, எனக்கு ஏன் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரலன்னுவாங்க. ஆகையால் தான் சொல்றேன், நீங்க சொல்றதே பெரிய தீர்க்க தரிசனம் போல அமைஞ்சிருது உங்களுக்கு. அதை தான் சைக்காலஜியில சொல்றாங்க, செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபசி. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே நீங்க தான் பெரிய தீர்க்க தரிசி. பயந்துட்டீங்களா? ஏங்க இன்னொரு தீர்க்க தரிசனத்தை நாடி ஓடுறீங்க? அவசியமே இல்லை. நீங்க சொல்றது நிச்சயமா நடக்க போகுது. அதை விட பெரிய தீர்க்க தரிசனம் எங்க இருக்குது? ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, நல்லா ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு.
அஞ்சன நான் ஜெபம் பண்ணிதில்லங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்க போகுது. கொஞ்ச நேரம் முழிச்சாங்க. நான் ஜெபம் பண்ணி ஒண்ணு கேட்டு சொல்ல வேண்டியதுல, கேட்கவே வேண்டியதுல நான் தாராளமா இப்ப சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்க என்ன சொல்றீங்களோ அது நிச்சயமா நடக்கும். முழிச்சாங்க அந்த அம்மா. நான் சொன்னேன், நீங்க தான் பெரிய தீர்க்க தரிசிங்க, தீர்க்க தரிசியை தேடி ஓடாதீங்க, நீங்க சொல்றதுதான் தீர்க்க தரிசனம். ஹலோ, பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து, நான் தான் பெரிய தீர்க்க தரிசி. அப்ப நீங்க சொல்ற போது சொல்றதெல்லாம் நடக்க போகுது. நீங்க எதை பேசுறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஆகியால் தான் நீங்க பெரிய தீர்க்க தரிசின்ற. நீங்க பயந்து பேசுறீங்களா, அது அப்படியே நடக்க போகுது. யோபு பயந்து என்னென்னலாம் பேசினாரோ அதெல்லாம் அப்படியே நடந்தது. உயிரை பற்றி மட்டும் பயப்படல, நான் மரித்தாலும் பரவாயில்ல, நான் உயிரோடு இருந்தேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னாரு. ஆகையால மறிக்கவே இல்லை. அவ்வளவு நோய் பிடிச்சு, நோய் வாய்ப்பு பிடிச்சு அப்படியே படுத்துட்டு கிடக்கிறார், ஆனா சாக பண்ற. பயப்படாதிருங்கள், இது ஒரு கட்டளை. பயப்படாதிருப்பாய், பயப்படக்கூடாது. பயந்தால் என்ன ஆகிறது, வேலிக்குள்ளாக பிசாசு நுழைஞ்சிடுறான். பயப்படாம நின்னா என்ன, பயத்துக்கு ஆப்போசிட் என்னங்க, விசுவாசம். விசுவாசத்துல நிற்கும் போது என்ன ஆகிறது, அந்த வேலி நல்லா வேலை செய்யுது. எத்தனை பேர் இன்னிலிருந்து வேலியை நல்லா வேலை செய்ய வைக்க போறீங்க? வீட்டில் என்ன பண்றீங்க, கதவை சாத்தி தாப்பா போட்டு வைக்கிறீங்களா இல்லையா? ஹலோ, எத்தனை பேர் பெரிய விசுவாசிங்க, கதவை தாப்பா போடுறதே இல்லைங்க, யார் வேணா வரலாம். கிடையாது, கதவை என்ன பண்றோம், தாப்பா போட்டு வைக்கிறோம். வெளியே போகும்போது கதவை பூட்டிட்டு போறோம். இதற்கேற்ற ஒரு செயல் ஆவிக்குரிய விதத்தில் இருக்கிறது. எப்படி கதவை தாப்பா போடுறது, எப்படி கதவை பூட்டிட்டு போறது, நமக்குரிய காரியங்களை சுற்றி. விசுவாசத்திலே தினந்தோறும் நாம் நிற்க வேண்டும். அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நம்பி விசுவாசித்து அடைக்கலம் புக வேண்டும், விசுவாசத்தில் நிற்க வேண்டும். அப்பொழுது அந்த வேலியை பிசாசு தாண்டவே முடியாது. என்னைக்கு நம்ம விசுவாசிக்கலையோ, சாத்தான் அந்த வேலியை தாண்டி உள்ளே வந்து விடுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது இதில் சொல்வதற்கு, நான் அடுத்த வாரம் வரும்போது சொல்லுகிறேன். ஆக ஒரு காரியத்தை, நான்கு காரியங்கள் நாம் கவனித்தோம் இப்பொழுது. ஒன்று, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி வேலி அடைக்கிறார். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை சுற்றி, எனக்குள்ளது எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கிறார். கர்த்தர் வேலி அடைக்கிறவர், சாத்தான் பொறி வைக்கிறவன். கர்த்தர் என்ன பண்றாரு, வேலி அடைக்கிறவர். சாத்தான் என்ன பண்றான், பொறி வச்சிருக்காது. ஒரு பக்கம் வேலி, இன்னொரு பக்கம் பொறி, ரெண்டும் இருக்குது. கர்த்தர் நம்மை வேலி அடைத்து காக்கிறார். ரெண்டாவது சத்தியம் என்ன, அந்த வேலியை குறித்து சாத்தானுக்கு தெரியும். எல்லாரும் சொல்லுவோம், அந்த வேலியை குறித்து சாத்தான் அறிந்திருக்கிறான். நீங்க சொல்ல வேண்டியது, அவனுக்கு ஏற்கனவே தெரியும். சாத்தான் நம்ம விட பெரிய அறிவாளி. சாத்தானுக்கு தெரியும், அவன் நுழைய போறது இல்ல. நம்ம என்ன சுற்றி வேலி அடைச்சிருக்காரு, வேலி அடைச்சிருக்க சொல்ல வேண்டியது, அவனுக்கு தெரியும். அவன் சொல்றான், இவனை சுற்றி வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன பண்ணணும், விசுவாசத்துல நிற்கணும். என்ன பண்ணணும், அந்த வேலி எப்படி கிரியை செய்யறது, அதான் மூணாவது காரியம். எப்படி கிரியை செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில், இந்த வேலி நம்ம எப்படி பாதுகாக்கிறது, எப்போ அந்த வேலி நிற்குது, விசுவாசிக்கும் போது. எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தில் நிற்கும் போது அந்த வேலி கிரியை செய்கிறது இல்லையா? விசுவாசத்தில் நிற்க போறீங்களா? நான்காவது பயம், அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வாசலை உண்டு பண்ணுகிறது. எல்லாரும் சொல்லுவோம், பயம் அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறது. வேலி போட்டிருக்கிறாரு, ஆனா யோபுடைய வாழ்க்கையில பிசாஸ் வந்து எல்லாத்தையும் தொடறான், அவனுடைய உயிரை மட்டும் தொட முடியல. எல்லாத்தையும் பற்றி அவன் பயந்தான், எல்லாத்துள்ளேயும் அவன் பூந்துட்டான் சாத்தான். ஆனா அவனுடைய உயிரை மட்டும் தொட அவன் பூந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவன் அதை குறித்து பயப்படவில்லை. இன்றைக்கு வாழ்க்கையிலே நீங்கள் எதை குறித்து பயந்திருக்கிறீர்கள்? நீங்கள் பயப்படுகிற எல்லா காரியத்திலையும் சாத்தானுடைய கரம் இருக்கும். பயப்படும் போதெல்லாம் சாத்தான் அதை தொடுகிறான். பயப்படுகிற எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ, அந்த காரியத்தில் சாத்தான் நுழைந்து கிரியை செய்கிறான். எதை குறித்து நீங்கள் பயப்படாமல் நிற்கிறீர்களோ, அங்க சாத்தான் நுழைவதில்லை. நல்லா கவனிங்க. ஆகையால் தான் விசுவாசிகளுக்கு சில அம்சங்கள்ல சிலர் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நல்ல உறுதியா இருப்பாங்க. சில அம்சங்கள்ல சிலர் சாத்தானை உள்ள விட்டுருவாங்க. சிலருக்கு எதை குறித்தும் பயப்படல, பயம் இல்லை. ஆனா சொத்து போயிடுமோ, வேலை போயிடுமோ, வருமானம் போயிடுமோ, நம்ம சம்பாதிக்க முடியாதோ, அப்படி பயம் இருக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ரீதியில் தான் பாதிக்கப்படுவார்கள். சிலருக்கு எதை பற்றியும் பயப்படல. எதில் பயப்படுறார்கள், வியாதி வந்துடுமோ, நோய் நம்மை தாக்கிடுமோ, கொன்னுடுமோ,
நம்ம இங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிடுவோமோ, இப்படி ஆயிடுவோமோ, அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப என்ன, சாத்தான் அந்த அந்த வாழ்க்கையில் அந்த அம்சத்துக்குள்ளாக நுழைந்து விடுகிறான். எதை குறித்து நாம் பயப்படுகிறோமோ அந்த காரியத்துக்குள்ள சாத்தான் நுழைந்து விடுறான். எதுல பயப்படாம நிக்கிறோமோ அதுல சாத்தான் நுழையவே முடியாது. அந்த வேலி அப்படியே இருக்க போகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க எதை குறித்தும் பயப்பட போறது இல்லைன்னு? சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை. பயத்தின் ஆவி கர்த்தர் இடத்திலிருந்து வருகிற, நாம் மறுபடியும் பிறந்த போது அப்பா பிதாவேங்கிற கூப்பிடுகிற ஆவியை தவிர அடிமைத்தனத்தின் ஆவி, பயத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்படவில்லை. எல்லாரும் எழுந்து நிற்போம். உங்களுக்குள்ளாக அந்த தைரியத்தின் ஆவி, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஆவி, இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தில் நிற்கக்கூடிய அந்த ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. பயப்படாதீர்கள். எந்த சூழ்நிலை கண்டும் பயப்பட வேண்டாம், எந்த பிரச்சனையை கண்டும் பயப்பட வேண்டாம். பயப்படாமல் நிற்கும் போது சாத்தான் உள்ளே நுழையவே முடியாது. இதை குறித்து இன்னும் அதிகமாக வருகிற வாரம்

என்னுடைய வாழ்க்கையில் நான் சென்ற அநேக பாதைகளை என் தேவன் அறிவார். இக்கட்டு நேரத்திலும் வேதனையின் மத்தியிலும் தனிமையின் நாட்களிலும் நான் சென்ற பாதைகளை நான் பார்க்கும் பொழுது தேவனுடைய தயவால் தான் நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இவ்வளவு பெரிய ஒரு சபையை இக்கட்டின் மத்தியில் நடத்துவதற்கும் தூக்கமில்லாத நேரங்களில் என் கையை பிடித்து தாங்குவதற்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். அவருடைய தயவுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை மாத்திரம் மறக்க வேண்டாம், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் தயவால் எங்களை தாங்கிக் கொள்வார், எங்களை வழி நடத்துவார். ஆபரேஷனுக்கு போவதற்கு முன்பதாக நான் என் வாழ்க்கையை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரிடம் நான் சொன்னேன், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது. 36 வருஷம் உமக்காக நான் ஊழியம் செய்து இந்த 20,000 பேருள்ள சபையை கட்ட என் கிருபை தந்தீர் என்று ஜபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் தர்மியான பாடலை எனக்கு தந்தார். என்னுடைய தயவு உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கும்.

அல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் உங்களோடு இந்த நேரத்தை செலவிடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார், ஏற்படுத்திட்டே இருக்கிறார். ஆண்டவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக போயிட்டே இருக்கு. உங்கள் போதகர் என்னை பார்க்கலும் சீனியர், ஆனால் என்னுடைய சொற்ப ஒரு 26 ஆண்டு கால சபை ஊழிய அனுபவத்தில் ஆவியானவரின் கிரியை என்பது ரொம்ப வித்தியாசமாக தான் பார்க்க முடியுது. எப்படின்னா, முன்னாடி எல்லாம் எழுப்புதல் கூட்டங்கள் இருந்தது, ஆனால் எழுப்புதல் இல்லை. ஆனால் இன்றைக்கி அது வித்தியாசமாகவே உணர்கிற முடியுது. நான் காலையில் தான், நேற்று காலையில் தான் யூபியிலேருந்து வந்தேன். கர்த்தருடைய மகிமை இன்னைக்கெல்லாம் அவர் வெளிப்படுகிற விதங்களே ரொம்ப வித்தியாசமாக தான். முன்னாடி எல்லாம் நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு அவரை கூப்பிட்டோம், இப்போ அவர் பிரயாசப்பட்டு நம்மளை கூப்பிடுதார். ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்கு. தேசமெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஊழியரோ ஜபம், சபைகள் இணைந்து ஜபிக்குது, ஊழியர்கள் இணைந்து ஜபிக்கிறாங்க, கிராமங்களில் விசுவாசிகள் இணைந்து ஊழியரோ ஜபம் பண்ணுகிறாங்க. அந்த அளவிற்கு கர்த்தர் தேசத்தை ஒரு பெரிய மாறுதலுக்கு நேராக நடத்திட்டு இருக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், நம்ம சரியான நேரத்தில் இருக்கிறோம். சரியான நேரம், நம்மளால் சரியான நேரத்தில் ஊழியம் செய்கிறோம், சரியான நேரத்தில் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம், சரியான நேரத்தில் இயேசுவை ஆராதிக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய கண்கள் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறது. அப்படி சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லு, ஆண்டவர் நம்மோடு பேச போகிற. ஓகே, இந்த வாழ்க்கை நம்முடைய அனுபவமா மாறும். இந்த ஜெப நேரம் ஜபிக்கிற மனிதன் ஜபிக்கிற இடத்திற்கு சென்றான் என்கிற பகுதி, இந்த பேதுரு இருக்கிற இடத்துல, இது யோவான் இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் யோசிக்கவே முடியாது. இன்னைக்கு வளர்ந்திருக்கிற எல்லாருடைய வளர்ச்சிக்கு பின்னாலேயும் முழங்கால் என்கிற ஒன்று மிக தெளிவாக இருக்கும். உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஜபிக்கிற சபையில் விசுவாசிகளாக, ஒரு ஜபிக்கிற தேவ மனிதனுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். அப்படி ஒரு மனுஷன் ஜப நேரத்தில் ஜபிக்கிற இடத்திற்கு தவறாமல் செல்லவானால் நிச்சயமா வாழ்க்கை மாறும். இன்னைக்கு பஸ்ல நீங்க நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் முயற்சி என்ன தெரியுமா? நமக்கு ஒரு ஜப நேரம் இருக்கணும். என்னதுங்க? ஒண்ணு சும்மா உங்களை பார்த்து கேட்கிற, உங்க பிரேயர் டைம் என்ன? சும்மா பேசும். நம்ம தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க போகிறோம். எல்லாவற்றுக்கும் துவக்கம் தனிநபர் மாற்றங்கள் தான். ஒரு சபையில் 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 பேரை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. தனி நபரை மாற்றத்தை பார்க்கணும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்வாங்க இல்ல? அப்போ ஒவ்வொரு தனி மனிதனிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டால் நீங்க எதிர்பார்க்கிற 1000 பேருக்குள்ளும் மாற்றத்தை பார்த்து விடலாம். அப்ப நம்ம தனிவா தெளிவா கவனிச்சுக்கிடுங்க, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தனித்து ஜபிக்கிற ஒரு ஜப நேரம் அவசியம் இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வாலிப தம்பிமா இருக்கிறீங்க, தங்கச்சிமா, ரொம்ப இந்த அதிகாலை பொழுதுல உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க கையில டைரி வச்சிருப்பீங்கன்னா உங்க ப்ரேயர் டைம் ஒன்னு நோட் பண்ணுங்களே. தானியல் இடத்துல கேட்டு அவர் சொல்லுவார், மார்னிங்ல ப்ரேயர் பண்றேன், ஆஃப்டர்நூன் ப்ரேயர் பண்றேன், நைட் ப்ரேயர் பண்றேன். அவர் சொல்லுவார், 3 times ப்ரேயர் பண்றேன். ஆமா, அவட்ட கேட்ட 3 நேரம் பார், நீங்க எவ்வளவு நேரம்னு எனக்கு தெரியல, ஆனா இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளிலும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தனித்து ஜபிக்கிற ஒரு ஜப நேரம் அவசியம். ஒருவேளை இதற்கு முன் நீங்கள் அதை செய்து வந்திருப்பீர்கள் என்று சொன்னால்
நிச்சயமாகவே ஆண்டவரே இந்த நாளில் அதை மறுபடியும் நினைவு கூற வைக்கிறீர், உமக்கு நன்றி. ஒருவேளை அந்த தனித்து ஜபிக்கின்ற ஒரு அனுபவம் இதுவரை என்னில் அல்லது நம்மில் இல்லை என்று சொன்னால், முதலாவது எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தீர்மானம், ஒவ்வொரு நாளிலும் தனித்து ஜபிக்கிற ஒரு நேரத்தை அவசியம் நான் கண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியில கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருவேன், அதனாலதான் ஆரம்பத்திலே ஒரு சின்ன டிசிஷனுக்கு நேரம் நடத்துறேன். வாலிப தங்கச்சிக்கு சொல்றேன், அவ்வளவு பிஸியா இருந்தாள், பட் நான் என் சபையில அல்லது மற்றவர்களுக்கு சொல்லுகிற அல்லது என் வாழ்க்கையில நான் விரும்புற ஒரு காரியம் ஒன்னு சொல்லவா. இந்த பூமியில காலையில நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடி மற்ற எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல பேசுறது ஆண்டவட்டையா இருக்கணும். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. காலையில எழும்பி அப்பாட்ட, அம்மாட்ட, அண்ணன்ட்ட, தம்பிட்ட, புருஷன்ட்ட, மனைவிட்ட, பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு முன்னால நான் பேசுறது யார்ட்டையா தான் இருக்கணும்? ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இன்னைக்கு சனிக்கிழமை நான் முடிக்கிறேன். கடைசியில கத்து நம்ம என்ன செய்வோம்? ஜோ மணி தூக்கத்துக்கு போவோம். இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியா நான் ஜபி பேசுறது யார்ட்டையா தான் இருக்கணும்? ஆண்டவட்டையா தான் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. என்ன சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. சில சொல்ல டைம் எடுத்து, அதாவது இன்னைக்கு நான் காலையில எழுந்திருக்கிறேன், என்னுடைய முதல் பேச்சு ஆண்டவர் இடத்துல, இன்னைக்கு ராத்திரி என்னுடைய கடைசி பேச்சு ஆண்டவர் இடத்துல. கொஞ்சம் கூட டீப்பா சொல்றேனே, என்னுடைய ஒரு தேவை இருக்கு, என்னுடைய ஒரு தேவை இருக்குனே, தேவை இருக்கு. என்னுடைய தேவையை பலரிடத்திலும் சொல்லுவோம், ஆனா என்னுடைய தேவையை முதலாவது சொல்லுகிறது யாரிடத்தில்? ஆண்டவரிடத்தில். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு அற்புதம் நடந்துருச்சு என் வாழ்க்கையில, ஒரு அற்புதம் நடந்துருச்சு. ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன், ஒரு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு கார் வாங்கிட்டேன், ஆமே வண்டி கூட பஞ்சர் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா ஃபர்ஸ்ட் தெரிவிக்க வேண்டியது யாரிடத்தில்? கர்த்தரிடத்தில். ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நல்லது நடந்துச்சுன்னு வைங்க, முதல்ல சொல்றது ஆண்டவர்ட்ட. துக்கமான ஒன்னு நடந்துருச்சுன்னு வைங்க, அதுலயும் முதல்ல சொல்றது ஆண்டவர்ட்ட. காலையில எந்திரிச்சேன்னு வைங்க, ஃபர்ஸ்ட்ல பேசுறது ஆண்டவர்ட்ட. ராத்திரி தூங்க போறேன்னு வைங்க, இந்த உலகத்துல கடைசி அந்த நித்திரைக்கு முன் பேசுறது ஆண்டவர்ட்ட. உங்க வாழ்க்கையில அந்த முன்னுரிமையை நீங்கள் ஏன் ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது? சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உங்க லைஃப்ல நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இன்னொரு பாதம், ஆண்டவருடைய கால் பாதம் உங்களோடு இணைய வேண்டுமானால் இதை உங்க வாழ்க்கையில வாழ்க்கை முறையாக்கி கொள்ள பிரயாசப்படணும். அநேக பரிசுத்தவான்கள்ட்ட உட்கார்ந்து பேசுறேன், பார்க்கிறோம் இந்த அனுபவம் யார் யார்கிட்ட இருக்குதோ அவங்க வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மகிமையா தான் இருக்குங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? உண்மைதானே? இதை ஏன் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது? ஆமா, இதை ஏன் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது? நீ எவ்வளவு நேரம் ஜபிக்கிறேன்னு நான் கேட்க மாட்டேன், எவ்வளவு நேரம் எல்லாம் ஜபிக்கிறேன்னு கேட்க மாட்டேன். எங்க பாஸ்டர் எங்களை ஜபத்துக்கு பழக்க வச்சா இருப்பாருங்க, தங்கமான மனுஷன் பேச்சாந்துட்டார். ஆமா, ஒரு நாள் பயங்கரமா பிரசங்கம் பண்ணார் ஞாயிற்றுக்கிழமை. ஜபம் பிரசங்கம்னா என்ன நினைக்கிறீங்க? ஆனல் பறக்கும். அப்ப நம்ம இந்த அப்ப எல்லாம் இது ஒண்ணும் இல்ல, இல்ல ட்ரம்ஸ் கொட்டுக்கிட்டு, அப்ப சைட் ட்ரம் அதான் தானே. நாங்க வந்து முன்னாடி ஒரு ரெண்டாவது மூணாவது ரோல இருப்போம், ஒருத்தர் நாங்க மூணு நாலு பேர் இருப்போம் கொட்டடிக்கிறதுக்கு. அனல் பறக்க பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஜபிக்கிறது யார், ஒன்றரை மணி நேரம் ஜபிக்கிறது யார், முக்கால் மணி நேரம் ஜபிக்கிறது யார், அப்புறம் அரை மணி நேரம் ஜபிக்கிறது யாருன்னு ஏகப்பட்ட ஆற்றுக்கால் கொடுத்தார். எங்க சபை விசுவாசிகள் எல்லாம் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. எல்லாம் கை தூக்கணும், எங்க நாலு பேரை தவிர. இவர் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு எங்க முகத்தையே பார்ப்பார், மான் பார்த்த மாதிரியே இருக்கும். பிள்ளைகளே, அரை மணி நேரம் திறந்தோறும் ஜபிக்கிறவர்கள் யாருன்னு எங்களை பார்ப்பார்.
அவர்களே நம்ம எப்படி இருப்போம், கத்தர் நடத்துவார் ஃபர்ஸ்ட். தாழ்மைன்னா தாழ்மை அவ்வளோதான். கடைசி வரைக்கும் அவர் நல்லா பார்த்தார், நல்லா பார்த்தார். நாங்கள் கை தூக்கோம்னு நடக்குமா? ஆனால் இந்த மனுஷன் பயங்கரமான ஆளியா. கடைசியில் நம்ம உபாச ஜெபம் பார்த்துருக்கோம், முழியற ஜெபம் பார்த்துருக்கோம், அப்புறம் தனி ஜெபம் பார்த்துருக்கோம், இப்படி நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கோம். ஆனால் புதுச ஒரு ஜெபத்தை சொன்னார், இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயர். எப்படிங்க, எப்படி எப்படி? உங்கள் ஊரில் இன்ஸ்டால்மெண்ட் இருக்கா இல்லையா? இந்த சேரை 500 ரூபாய்க்கு சேரை வாங்கி, 500 ரூபாய்க்கு சேரை 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாரம் வாரம் 10 ரூபாய் 20 ரூபான்னு கொடுப்பீங்களே, அது உங்கள் ஊரில் இருக்கா? இருக்கு. வேறமையா இல்லைன்னா புரியல. இந்த இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயர்னார். அப்போ நாங்கள் 4 பேருமே பார்த்து இது என்ன புதுசாக இருக்கு, நல்லா இருக்குல்ல. ஆனால் பட் இதுக்கு பைபிளில் என்ன கிடையாது, என் ரெஃபரன்ஸே கிடையாது. அந்த மனுஷன் எங்கள் பாவத்துக்கு சொல்லியிருப்பாரா இருக்கும், வாழ்க இல்லை மேலே போயிட்டார்ல. அப்போ நானும் என்னே, நாங்கள் 4 பேருமே அப்படி தான்ப்பா. உடனே தலை நிமிர அவர் கடந்து எங்களையே தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயர்னு புதுசா இருக்கு, நாங்க பாக்குறது தலன் வந்தோம். உடனே அவர் சொல்ல, தம்பி இங்க பாரு, காலையில எந்திரிச்ச உடனே 2 நிமிஷம் நீ என்ன செய்துக்க குறிச்சுக்க. காலையில ஒரு 8 மணி 9 மணி மாதிரி மறுபடியும் 2 நிமிஷம் நேரத்தை குறிச்சுக்க. 10 மணிக்கு மறுபடியும் 2 நிமிஷம் எடுத்து, இப்படி ராத்திரி வரைக்கும் முடிஞ்ச மட்டும் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிரு. கொஞ்சம் புதுசா தான் இருந்து, சரி இது பைபிளில் இல்லாத ஒரு புதிய உபதேசமாக இருக்கு, சரி கழுத நம்மளும் சேர்ந்துக்குவோம்னு கை தூக்குனேன். ஆனால் இந்த மனுஷன் ரொம்ப தங்கமானவர் பார்த்துக்கிடுங்க, எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு எப்போ ஜெபம் பண்ணாம பார். நான் நல்ல மனுஷன், நானும் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். காலையில் எந்திரிச்சு வெளியே போனோடனே இந்த டீ கடையிலேருந்து இந்த சிகரெட்டு பழைய பேப்பர் இருக்குல்ல, என்ன சொல்ல எடுத்துட்டு மீதி போடுவாங்கல்ல கடையில் இருக்கும், அதை எடுத்து கிழிச்சு பைக்குள்ள வச்சுக்கிடுவேன். காலையில் வண்டியில் ஏறி உட்கார்ந்தோடனே ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணோம் இல்ல, உடனே பக்கத்தில் இருக்கிற பென் எடுத்து 2 அப்படின்னு எழுது. அப்புறம் காலையில் டிஃபனுக்கு இறங்குற இப்போ எங்கேயாவது ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படி சேர்த்து சேர்த்து கடைசியில் அவர் சாகிறது வரைக்கும் நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணதில்லை. 20 நிமிஷம் 22 நிமிஷம் 30 நிமிஷம் 35 நிமிஷம் ஆனால் பார்க்கும் பொழுதெல்லாம் எல்லாம் இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஜோம்னா கையில் எடுத்து கொடுத்துட்றதா. அவர் பார்த்துட்டு பரவாயில்ல 33 நிமிஷம் ஜோம் பண்ணியிருக்கா, தோளில் தட்டிட்டு சொல்லுவார், நல்லா ஜெபிக்கணும். ஆனால் உண்மையிலே அந்த இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயரில் கை தூக்கணும்லாம் நாங்கள் 4 பேரும் 4 பேரும் என்னை சபை போதகரும். ஹல்லேலூயா. இப்ப சிலருக்கு சந்தோஷம் வந்திருக்கு, ஆரம்பிக்கிற தப்பு இல்லை. 100% உங்களை வரவேற்கிறேன்.

வரும். சிலருக்கு பாருங்க, ஜெபிக்கலைன்னா பிரச்சனை வரும், சரிதானே? ஜெபிக்கலைன்னா பிரச்சனை வரும். இன்னொன்னு சொல்றேன், அதாவது சிலர் பிரச்சனை மாறுறதுக்கா ஜோமனுவாக. ஆனா தானியலுக்கு வாழ்க்கையில எப்ப பிரச்சனை வந்துச்சு? ஜெபிச்சாதான் பிரச்சனையே வரும். அது மாதிரி நம்ம விசுவாசிகளுக்கும் அப்படிதான். என்னைக்கு அரை மணி நேரம் உட்காந்து ஜோம் பண்ணுது, அன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மேட்ச் நடக்கும் வீட்டுல. புரியலையா? மாவட்ட அளவிலான போட்டி, மாநில அளவிலான போட்டி, இந்திய அளவிலான போட்டி, உண்மைதானா? உங்க பாஸ்டரை பாக்குறது எனக்கு தெரியுது. ஏய், நானும் உங்களை மாதிரி மந்தையை மேய்க்கிற ஆளு தான், எனக்கு தெரியாது. என்னைக்கு உட்காந்து அரை மணி நேரம் ஜோமணி, அம்மா இன்னைக்கு நல்லா ஜோமண்ணா நினைச்சிட, உடனே புரிஞ்சுக்கணும், உடனே பாலும் பேட்டை எடுத்து வச்சிரு, இன்னைக்கு மேட்ச் உண்டு. ஆனா அதுக்குன்னு ஜெபத்தை விட முடியுமா? உபவாசத்தை விட முடியுமா? தானியலுக்கு ஜெபத்துல பிரச்சனை வந்துச்சு, ஜெபத்தை விடல, அந்த ஜெபத்தால பிரச்சனையை மேற்கொள்ளத்தான் செய்தார். அதுக்கு தான் உங்க பாஸ்டர் ஜோமணிச்சு, அப்பா என் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற கிருபையை நீர் கொடுப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் மாட்டேன். ஜப நேரம், அல்லேலூயா. உங்க டைம் எடுத்துட்டீங்களா? நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறது பார்த்தா என்னால சொல்ல வர. நீ ஜெபிக்கும் மனிதர்கள் யார்? யாருமா? பேதுரு யோவானுமா? நம்மதை கெப்சி, நம்மதே நம்மதே. ஜெபிக்கும் இடத்திற்கு போனார்கள், அது ஆலயமா இருக்கலாம், அறை வீடா இருக்கலாம். ஆனால் ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கும் மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு போனால் இதுவரை காணாததை என் கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. இனி செய்திக்குள்ள போலாமா? அப்பதான் கேக்குற, இதுவரைக்கும் நீர் அதை செய்யலையான். போமையா? இரண்டாம் அதிகாரம் எடுங்க, சாரி மூணாம் அதிகாரம் எடுங்க. ரெண்டாம் வசனமும் எட்டாம் வசனத்தையும் பாருங்க. ரெண்டாம் அதிகாரம், மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் எடுங்க. இது கொஞ்சம் டீப்பா தான் படிக்கணும், படிக்கலாமா? அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவ ஆலய வாசல் அண்டையில் ஒரு அமைன்னு சொல்லுங்க. இப்ப எட்டாம் வசனத்தை பாருங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து கேட்கல, துதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்திற்குள். இங்க ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து முடவனா இருந்திருக்கான் பாத்துக்கிட்டுங்க. தேவாலயத்துல ஜபிக்கிற நேரத்துல ஜபிக்கிற மனுஷன் ஜபிக்கிற இடத்திற்கு போனப்போ ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்தே சப்பானியா வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடந்திருக்கு. என்னது அற்புதம் நடந்திருக்கு? ஒரு வசனத்தை பாருங்க, ஒரு வசனத்தை பாருங்க. நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்க. ஒருத்தர் சத்தமா வாசிங்க பார்க்கல. எனக்கு அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். எதனால நடந்துச்சு? ஜெபிக்கிற நேரம். தலைப்ப சொல்லுங்க. ஜெபிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற இடத்திற்கு போன பொழுது அற்புதம் நடந்துச்சுல்ல. ஐசத்தனே, இப்ப நீங்க கொஞ்சம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறீல்ல. 40 வருஷங்கள் இவன் காணாததை இவன் கண் காண ஜபம் உதவியாயிருந்தது. எத்தனை வருஷம் காத்திருப்பு, எத்தனை வருஷம் கண்ணீர், 40 வருஷம். எத்தனை வருஷம் ஆசை, 40 வருஷம். பிரதர், நீ ரொம்ப வருஷமா அவன் வாழ்க்கையில சில மாற்றத்திற்கு அழுதுட்டு இருக்கிறேன். புரியுதா?

இந்த மனுஷன் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்திருந்தது எவ்வளவு நாள்? 40 இயர்ஸ். எனக்கு நடக்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கினது எத்தனை நாள்? 40 வருஷம். 40 வருஷங்கள் காணாத அற்புதத்தை ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கிற மனுஷன், ஜெபிக்கிற இடத்திற்கு போன பொழுது 40 வருஷ எதிர்பார்ப்பு நிறைவேறிற்று. ராமேன் சொல்லுங்க. யாரோ அற்புதம் செய்கிற ஒரு மனுஷன் வந்ததுனால அல்ல, தேர் இஸ் பிரேயர். இன்றைக்கு பகல் வேளை, இந்த ராத்திரி வேளையில இந்த இடத்துல இருக்கிற யாவருக்கும் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்துல பல வருஷம் எதிர்பார்ப்பு இருக்குல்ல, உங்க வாழ்க்கையில பல வருஷம் எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இந்த வருஷமாவது நடந்துராதா பாஸ்டர், இந்த வருஷமாவது என் ஊழியத்தில் இது நடந்துராதா, 10 வருஷமா காத்திருக்கனே, ஒரு குழந்தைக்கா 10 வருஷமா அழுகிறனே, ஒரு வீட்டுக்கா 10 வருஷம் அழுகிறனே, என் புருஷனுடைய ரட்சிப்பிற்கா 15 வருஷம் அழுகிறனே, என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா, ரொம்ப வருஷமா நீங்க எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உன் கண்ணு முன்னால வரணும்னா அது ஜபத்தினால மட்டும்தான் முடியும். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா புரியுங்க, என் ஜபத்திற்கு அநேக நாட்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிற நன்மைகளை கொண்டு வருவதற்கான வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த ராத்திரியில் முதலாவது நான் சொல்லுகிறேன், தகப்பனே, என் பிள்ளைகளின் ஜெபத்தின் மூலமாய் அநேக வருஷங்கள், அநேக நாட்கள், அநேக வருடங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நன்மைகளை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. இப்ப மறுபடியும் இரண்டாம் வசனத்தை படிங்க, இரண்டாம் வசனத்தை படிங்க. அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை, எல்லாருக்கும் அந்த வார்த்தையை மட்டும் இப்ப அக்கா வாசிச்சதை சொல்லுங்க, சுமந்து கொண்டு வந்தார்கள். சொல்லுங்க, சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆமா, இது வரைக்கும் 40 வருஷமா அடுத்தவனுடைய சகாயத்தில் வாழ்ந்தவன் இவன், சுமந்து கொண்டு வந்தார்கள். சரிதானே? பிச்சை எடுக்க தான் வந்தான், ஆனா சும்மா வந்தானா, தனியா வந்தானா? இல்லையே. ஒன்னும் சித்தப்பன் தூக்கணும், இல்லைன்னா சித்தி தூக்கணும், பெரியப்பா மார், சித்தப்பா மார், எவனா ஒருத்தன் தூக்கணும் இல்லையா? அப்படிதானே? சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் நினைக்கிறோம் இல்லையா, என் வாழ்க்கையில எல்லா தேவைக்குமே அடுத்தவங்களையே சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. யோசிச்சிருக்கீங்களா ஒரு தடையாச்சும்? பிள்ளைக்கு படிப்பு அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், குடும்பம் அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், வாழ்க்கை அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், தொழில் அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், சுயமா வாழ முடியலையா? நிறைய பேருடைய பிரச்சனை இருக்கு தெரியுமா? வீட்டில் ஒரு கஷ்டம் வந்தா அடுத்தவங்கிட்ட தானே தேவைப்படி நிக்கிறான், சுயமா வாழ முடியலையே. இந்த ரெண்டாம் வசனம் அப்படித்தானே சொல்லுது, அவனை சுமந்து கொண்டு, அப்படித்தானே இருக்கு. எட்டாம் வசனத்தை பாருங்க, அவன் குதிச்சு எழுந்து நின்று, எல்லாரும் சேர்ந்து படிக்க, செயலா இருக்கு இதை படிக்க, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து துதித்து யாருக்கும் அல்லேலூயா. ஜப நேரம் வருவதற்கு முன்னே, ஜபிக்கிற மனிதன் ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்கிற இடத்திற்கு வருவதற்கு முன்னே, யாராகிலும் ஒருவருடைய சகாயத்தில் வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு யாருடைய உதவியும் இல்லாதபடி சுயமாய் எழும்பி குதித்து துதித்து நடந்து ஆலயத்திற்குள் போனானா இல்லையா? இதுவரையிலும் மற்றவர்களின் சகாயத்தை எதிர்பார்த்து வாழ்ந்த ஒரு மனுஷனை சுயமா வாழ வச்சது எது? சுயமா வாழ வச்சது எது? தன்னிச்சையா வாழ வச்சது எது? சரிதானே?
அப்ப நம்முடைய குடும்பத்துல ஜெபம் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை மாறுமா இல்லையா? வாழ்க்கை மாறுமா இல்லையா? இதுவரைக்கும் எப்படி இருந்தோம்? யாராச்சும் உதவி செய்ய மாட்டார்களா? யாராச்சும் சப்போர்ட் பண்ண மாட்டார்களா? யாராச்சும் எனக்காக பேச மாட்டார்களா? யாராச்சும் எனக்கு வேண்டி சகாயம் பண்ண மாட்டார்களா? இப்படித்தான அநேகருடைய வாழ்க்கை ஓடுது. ஆனா இன்றைக்கு ராத்திரியில் மிக தெளிவாய் சொல்லுகிறேன், முழங்கால் படியிட வேண்டிய நேரத்தில் ஒரு மனுஷனுடைய முழங்கால் முடங்குமானால் உன்னை சுயமாய் சொந்த காலில் சொந்த பலத்தில் அதே இடத்தில் தலையினு மர வைக்க என் கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். உனக்கு உதவியும் செய்துவிட்டு உன்னை அவமானப்படுத்துகிற மனிதர்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறார்களா இல்லையா? உனக்கு நன்மையும் செய்துவிட்டு தீமைக்கேதுவாய் வருத்தப்படுத்துகிற மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அந்த சூழ்நிலை மாற வேண்டுமானால் ஒரு தேவனுடைய பிள்ளையின் முழங்கால் ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற இடத்திற்கு செல்லுமேயானால் உன் சூழ்நிலைகளை மாற்ற கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். நிச்சயமா. ஏன் அவருக்கு நடந்துச்சு நமக்கு நடக்காதா? அந்த மனுஷனுக்கு நடந்துச்சு நமக்கு நடக்காதா? அந்த மனுஷன் வாழ்க்கையில் நடந்துச்சு எனக்கு நடக்காதா? ஏனே வருத்தப்படுதே? உன் முழங்கால் முடங்குமானால் இதே அற்புதத்தை என் கண்கள் நம் கண்கள் நிச்சயம் பார்க்கும். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, உங்களை சுயமாய் வாழ பண்ணுவார். சொல்லுங்க, சுயமாய் வாழ பண்ணுவார்னு, சுயமாய் வாழ பண்ணுவார்னு. ஹல்லேலூயா சொல்லுங்க.

படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ ஜோம் பண்ண மக்களே, தெய்வம் உனக்கு அற்புதம் செய்வார். நான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பார்க்குறேன் பாஸ்டர் அங்கிள், படிக்க ஆசைப்படுறோம், ஃபீஸ் கட்டுறதுக்கு யாருமே இல்லை, நிறைய கத்த நல்லவர், நிறைய பிள்ளைகள். நான் ஒன்று சொல்லவா, உங்க பாஸ்டர் அதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ற மனுஷன், உங்களால் முடியுமண்ணா படிக்கிற பிள்ளைகளை ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், என்ன சரிதானே? உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது படிக்க முடியாத யாராவது, உங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா கட்டுற கூட்டத்தில் ஒரு 100 ரூபாய், ஒரு 500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் எடுத்து. நிறைய பிள்ளைகள் வருத்தப்படுறாங்க, கத்தர் அற்புதம் செய்வார். ஒரு அலையிலுயா சொல்லுங்களேன், சத்தமாக அலையிலுயா.

பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நிச்சயமா உங்களை சுயமாய் வாழ வைக்க கத்தரால் முடியும். வராமேன் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஒருமுறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. நிச்சயமாமா ஜெபம் பண்ணுங்க. ஐயா ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நம்ம நிலைமையெல்லாம் அப்படிதான், யாராச்சும் கூப்பிட்டு ஒருபடி சோறு தர மாட்டாங்களா? ஒவ்வொரு நாளும் கூட்டங்களுக்கு போவேன், இப்படித்தான் போவேன். அண்டு ஒரே 10.5 கிலோமீட்டர் நடப்பேன் நான், போயிட்டு ரிட்டர்ன் 10.5 21 கிலோமீட்டர் ஒரு நாள், வாரத்துக்கு 4 நாள் நடப்பேன். ஆனால் ஜபிக்கிற ஜபத்தில் ஒரு ஜப குறிப்பு கூட இருக்கும், ஏசப்பா யாராச்சும் கூட்டு ஒரு சோறு தரணுவான்றே, திருப்பி நடக்கணும் இல்லை. யாராச்சும் சாயந்தரம் ஆயிடுச்சு ஒரு டீ தரணும், ஏசப்பா என்னை பார்க்குற யாருக்காவது எனக்கு சோறு தரணும்னு சொல்லி கொடுங்க, அப்படி சோமனிட்டு போவேன். யாராகிலும் உதவி செய்ய மாட்டார்களா? யாராகில் அற்புதம் செய்வோம், அப்படி தானே வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு 1000 ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியுதா இல்லையா? என்னைக்கு இந்த மாதிரி அடுத்தவங்களை சகாயத்தில் வாழ்வேன்னு நினைக்கிறியா நீ? அப்புறம் எதுக்குடா ஜபம், எதுக்கு உங்க கண்ணீர் எங்கே போவோம்? கேட்குறாரா இல்லையா? நீ வருத்தப்படுற, இத்தனை வருஷம் 40 வருஷம் அடுத்தவன் சகாயத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷனே, சொந்த பலத்தில் வாழ்ந்து சொந்த பலத்தில் நடந்து ஆலயத்திற்கு புள்ள போக வச்சார்னா கவலைப்படாதக்கா, உன் குடும்பத்தை சுயமாக வாழ வைப்பார். எந்த இடத்துல அவமானப்பட்டு நிற்கிறியோ அந்த இடத்துல உன் குடும்பத்தை உன் ஊழியத்தை சுயமாய் வாழ வைக்க என் அப்பா வாழ முடியும். நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். ஒருவேளை மற்ற மனிதர்கள் சொல்லலாம், எப்படி செய்வா பார்க்கலாம், எப்படி செய்வான் பார்க்கலாம், எப்படி நடக்கும் பார்க்கலாம். எது நடக்கணுமோ அதெல்லாம் அழகா நடக்கும். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்படுவது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. தீர்க்கதரிசனம், நீங்க தீர்க்கதரிசி ஆகலாம். சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டிருக்கிற பொற்பளத்திற்கு சமானம். உன்னை சுயமாய் தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார். சொல்லுங்க, உங்களை சுயமாய் தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார். ஜபிக்க விட்டுறாதீங்க. ஜப நேரத்தில் தேவையில்லாத இடத்துக்கு போக கூடாது. ஜபிக்கிற நேரம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை மாறுதான் அப்ப கேளு நீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா.

நாளதற்கு மூணு வேளையும் யாரையும் எதிர்பார்க்காம சோறு திங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மூணு வேளையும் யாரையும் எதிர்பார்க்காம சோறு திங்க. முன்னால எல்லாம் இந்த மாதிரி பாடுறதுக்கு போவோம்ல, மீட்டிங் போவோம். அப்ப காலையிலே பிக்ஸ் பண்ணிடுவேன், இன்னைக்கு கன்வென்ஷன் இருக்கு, ராத்திரி ஒரு நேரம் வயிறாறு சாப்பிடலாம். அப்படித்தானே சுயமாய் ஓட பண்ணுக்கிறவன். வாழ்க்கை குறிச்சு கேள்வி இல்லையா? நீ என்ன உன் ஜபத்தை என்ன நினைச்சா? யா உன் ஜபத்தை நீ என்ன நினைச்ச? எந்த இடத்துல மற்றவர்களின் கைகளையும் மற்றவர்களுடைய சகாயத்தையும் எதிர்பார்த்து நிற்கிறையோ அதே இடத்துல உன்னையும் உன் குடும்பத்தையும் ஊழியத்தையும் சுயமாய் நிற்க வைப்பதற்கு என் கண்ணீரின் ஜபத்தினாலையும் நம்ம ஜபத்தை கேட்கிற தெய்வத்தாலையும் முடியும்ப்பா. நீ ஏன் கலங்குற? கவலையை விடுறேன்.

0: இதை உடுப்போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள்.
1: சுயமா வளர்ச்சி செல்ல எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? போர் அடிக்குதா உங்களுக்கு? இல்லை இல்லை. ஆண்டவரே, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிடுவோமா? ஜெபம் பண்ணிடுவோமா? இந்த கொஞ்ச நாளாக பார்க்குறேன், பிள்ளைகளினால் தள்ளப்பட்ட நிறைய தாய்மாரை நம்ம கண்கள் காணதா? இப்போ இங்கே உங்கள் ஊர் எப்படின்னு எனக்கு தெரியல, நிறைய பார்க்குறேன். ஐயா, இந்த வயசானவங்களை எங்கே பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. என்ன, நிறைய தாய் தகப்பன்மார் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு வாழ்றாங்க. இன்னைக்கு எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே சுயமா வாழ முடியாம எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியோடு இருக்கிற ஜனங்களுக்கு அப்பா ஒரு அற்புதம் செய்யணும்னு ஜெபம் பண்ணிடுவோமா? கை தூக்கிறதா இருந்தா தலைக்கு மேல தூக்கணும், தலைக்கு மேல உயர்த்தி உங்க முகத்தை வானத்துக்கு நேரா உருகணம் ஏறெடுத்து, ஏ சுவாமி எனக்கு சுயமா வாழ முடியலையே, மற்றவர்களுடைய கைகளை எதிர்பார்த்து வாழ்றனே என்று கண்ணீர் மல்க ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அப்படித்தானே, அப்படித்தானே. ஒரு பேதுருவனுடைய ஜெபம் சுயமாய் வாழ முடியாத மனிதனுக்கு ஒரு அற்புதம் செய்யும்னா எங்க தேசத்துல ஒரு அற்புதத்தை நிச்சயமா செய்யணும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, அப்ப நிச்சயமா செய்யணும். வாலிப தம்பிமார் ஜெபிக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறேன். தங்கச்சி சொல்லுங்க, ஒரு அற்புதம் செய்திருங்கப்பா. சொல்லுங்க, அற்புதம் செய்திருங்கப்பா. அன்னைக்கு எருசலேம் தேவாலயத்தினுடைய அலங்கார வாசலில் ஒரு அற்புதம் நடக்குமானால் இன்றைக்கு ராத்திரி பொழுதில் இணைந்து ஜெபிக்கிறோம். தன்னிச்சையாக வாழ முடியாதபடி அநேகருடைய கரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்களிலே என் தேவன் அற்புதங்களை செய்ய கைகளை தலைக்கு மேல தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுகிற பார்க்கலாம். அவ்வளவுதான் ராஜா, எங்க பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யறீங்க, நீங்க செய்யறீங்க. பராமீன் சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஜெபம் என்ன செய்யும்? முதல்ல 40 வருஷங்கள் எதிர்பார்த்தவைகள் எதாமே தோத்தர் நடக்காதவைகளை நடக்க பண்ணிட்டு இல்லையா? ரெண்டு, சுயமாய் வாழ முடியாதவனை சுயமாய். மூணாவது, அதே கான்செப்ட்ல இன்னொன்னு சொல்லி தரவா சிந்திங்க? ஆமீன். மூணாம் அதிகாரம் மறுபடியும் எடுத்துக்குவோம், 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் படிக்க போறோம். 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? யாராவது பக்கத்துல டல்லா இருக்காவளா, இதை பேசிட்டு ஒரு நிமிஷம் எந்திரிச்சுட்டு உட்காரலாம், சரிதானே? நல்ல பிள்ளை, உங்களை பார்க்கும்போது எனக்கு புக்கு புக்கு புக்குன்னு வருது. 5வது வசனத்தை பார்ப்போம் வாங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஒரு முறை கூட சொல்லுங்க, அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி. அப்போ பேதுருவையும் யோவானையும் பார்த்தப்ப இந்த மனிதனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு தானே? அந்த இடத்துல என்ன வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இதுதான், ஏதாகிலும். சொல்லுங்க அந்த வார்த்தை, ஒரு எதிர்பார்ப்பு தானே, எதிர்பார்ப்பு தானே. இந்த எதிர்பார்ப்பு எத்தனை வருஷமா? அதான் சொன்னேன், 40 வருஷம். சரி, இவன் எதிர்பார்த்தது என்ன? இவன் எதிர்பார்த்தது என்ன? அடுத்த வசனத்தை பாருங்க, 6வது வசனம். அவன் எதிர்பார்த்தது என்ன? எல்லாரும் சேர்ந்து படிங்க. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நட என்று சொல்லி. அப்ப அந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு என்ன? வெள்ளியும் பொன்னும். இவங்க ரெண்டு பேர்த்தை அவன் என்ன எதிர்பார்த்தா? வெள்ளியும் பொன்னும். இவன் எதிர்பார்த்தது கிடைச்சிச்சா? இல்லை. ஆனா இவன் எதிர்பார்க்காதது வந்துச்சா இல்லையா? அப்ப என் ஜபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்கிற ஒரு வல்லமை என் ஜபத்துக்கு இருக்கா இல்லையா? சரிதானா? என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன எதிர்பார்த்தான்? வெள்ளியும். என்ன கிடைச்சிச்சு? தெய்வீக சுகம். எப்பா இன்னைக்கு உனக்கு வெள்ளி தந்தா நாளைக்கு நீ என்ன பண்ணுவ? மறுபடியும் பிச்சை தான் எடுப்ப. இன்னைக்கு பொண்ணு தந்தா நாளைக்கு நீ என்ன செய்ய? ஐயாம்பா, காலையில் 8 மணிக்கே கோரஸ் பாடுவியா இல்லையா? ஆண்டவர் பார்த்தார், நான் என்ன தந்தாலும் நீ நாளைக்கு காலையில் டப்பாவை எடுத்துட்டு வரத்தான் செய்வேன். இனி உன் கையில் டப்பாவே இருக்கப்படாது. இத்தனை வருஷம் எதிர்பார்ப்புக்கு மேல அண்ணே, நீ எதிர்பார்த்தது என்னன்னே? ஒன்று, கழுதையை தேடி போனவனுக்கு தலையில என்ன வந்துச்சு? அபிஷேகம். யார் அது? ஆ, வெள்ளியை எதிர்பார்த்தவனுக்கு இப்ப என்னது? என்னதுங்க? ஜபிக்கிற நேரம், ஜபிக்கிற மனிதன் ஜபிக்கிற இடத்திற்கு சென்றால் அவன் எதிர்பார்க்கிறதற்கு மேலான நன்மைகளை அவன் பெற்றுக் கொள்வான். எதிர்பார்ப்புக்கு மேல. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கவலைப்படாதீங்க, ஜோம் பண்ணுங்க. நீங்க நினைக்கிறதுக்கு மேல, நீங்க நினைக்கிறதுக்கு மேல, நீ ஆசைப்படுவதற்கு மேல, நீ கேட்பதற்கு

0: ஆமாங்க, அதான் சொன்ன. நீ எதிர்பார்த்தது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணு. நீ கேட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்று. ஏன் தெரியுமா? ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு, அவ்வளோ வல்லமை இருக்கு, அவ்வளோ வல்லமை இருக்கு. நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மை. ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கொஞ்சம் மந்த சூழ்நிலையை நான் எதிர்பார்க்கிறேன். நேரம் சரியாக 2 மணி. அதாவது இந்த லாரி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், கரெக்டாக 10 மணிக்கு ஒரு தூக்கம் வரும். அது சப்ப மேட்ரு, புஷ்குன்னு மாதிரி தப்பிடலாம். 12 மணிக்கு ஒரு தூக்கம் வரும், சரிதானே? 12 மணிக்கு ஒன்று வரும், அதை டீ காப்பியில் நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் 2 மணிக்கு ஒன்று வரும் பாரு, அது பாகிஸ்தான் தான், இறங்காம முடியாதுனே, சரிதானா? அதானே பார்த்தேன், அந்த சரிதான் உங்க ஃபீல்டு தானே அது? இறங்காம முடியாது. எந்த யமகண்ட சக்கரவர்த்தியும் இறக்கிறான் இல்லைன்னு வைங்க, இது முதல் பாக்கியவான். இப்ப மணி என்ன? ரொம்ப கவனமா இருக்கணும் டிரைவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூக்கம் வரதான்னு கேளுங்க. சிலருக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சின்னதா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. தூக்கம் வருதா? ஏய் வருதாப்பா. ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போல, ஏன்னா முழியறவு ஜபத்து ஸ்பிரிச்சுவலா போனாலே ஆபத்து, அது வேற. தோத்தர் இந்த மாதிரி போனா தான் வண்டி ஓடும். அப்ப நல்லா கவனிங்க, இவருடைய எதிர்பார்த்தது என்ன? வெள்ளியும், கிடைச்சது என்ன? நம்ம நினைக்கிறோம் பாருங்க, ஆண்டு ரொம்ப நல்லவருங்க. நம்ம எதிர்பார்க்கிற சிலது நாளைக்கு நம்மளை பிச்சைக்காரனா தான் வைக்கும். ஆனா ஆண்டவ தருகிறது இனி ஒரு நாளைக்கு அந்த இடத்திலேயே நம்மளை கத்தர் வைக்க மாட்டேன். சில நேரத்தில் நீங்க ஜபிக்கிற சில நினைக்கிற காரியம் நடக்கலையேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. வெள்ளியை எதிர்பார்த்தேன், வெள்ளி தரலையே. பொண்ணை எதிர்பார்த்து பொண்ணு தரலி, ஆண்டவர் பாப்பார். பொண்ணு தந்தா நாளைக்கு பிச்சை எடுக்கவா? சும்மா கடை இதை தந்தேன்னா நாளைக்கு இதான் நீ செய்வ? ஏன்னா நான் நினைக்கிறேன் அந்த மனுஷனை நாளைக்கும் அந்த ஏ இடத்துல பார்க்க ஆண்டவர் விரும்பல. ஏமா, எதிர்பார்ப்பு டெய்லி எதிர்பார்ப்புறையவனா வருகிறத கத்தர் விரும்பல. அதனாலதான் சொன்னாங்க, பாரு நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா நான் உனக்கு செய்யலாம்னு நினைக்கிறேன். அம்மா சோம் பண்றீங்களா ஐயா? அண்ணே தனிமையா உட்கார்ந்து அழுகிறியா? எழுதிக்கோ, நீ எதிர்பார்க்காதது உன் வாசுப்படியில வந்து நிற்கும். கண்டிப்பா கண்டிப்பா வரும், வரும் தருவா, தருவா, கண்டிப்பா தருவா. ஆண்டு விட்டு அழுகிற ஒருத்தனை அடுத்தவங்கிட்ட அழ வைக்கவே மாட்டானே. இதெல்லாம் அழுது பழகனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே. தெய்வ சமூகத்தில் அழுகிறவன் மனுஷனுக்கு முன்னால அழ வைக்கவே மாட்டானே. ஏன் வருத்தப்படுற? உன் பிள்ளையின் காரியம் அற்புதமா இருக்கும், சேமா உன் ஊழி அற்புதமா இருக்கும், வருத்தப்படாத. ஆனா ஆண்டவர்கிட்ட அழுகிறதுக்கு மட்டும் நீங்க கூச்சப்படவே கூடாது, நீங்க காரணம் சொல்லவே கூடாது, நீங்க அடுத்தவங்களை பார்க்கவே கூடாது. நேரம் எப்பெல்லாம் கிடைக்குமோ ஓடி போயிடணும். பசிக்குதா? முதலாவிட்ட சொல்லு. அம்மா நான் இதை என் பிள்ளைகளுக்கு யூஸ்வலாக சொல்லி கொடுப்பேன். ஒரு நாள் எனக்கு 5 நாள் அளவு சாப்பாடு இல்லை, பயங்கர பசி. ஊழியத்துக்கு வந்தப்புறம் ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் போயிடுச்சு. நான் ஃபாஸ்டிங் நம்ம இருப்பேன், நம்ம பாட்டுக்கு வண்டி ஓடும். ஆனால் அன்னைக்கு ரொம்ப பசி கழுத. பத்திரிக்கையெல்லாம் நம்ம உபாச நாள் காலையில் ரொம்ப பசிக்கும், இங்கேயும் அப்படி தான் போல இருக்கனே. மற்ற நாளெல்லாம் 10 மணி 11 மணிக்கு சாப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை வராது. இங்கே பாசிங் பிரேயர் இன்னைக்கு அன்னைக்கு 7 மணிக்கு இந்த வத்தகு வைக்கோல் போதர் பத்தி எரிஞ்ச மாதிரியே இருக்கும். தாய் குடல் பிள்ளை குடல சாப்பிட்டு நிற்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க என்ன அமைதி? அப்பவுமே புரிஞ்சுக்கணும் நமக்கு அப்படித்தான். அதனால ஏச்சப்பா நீர் என் சூழ்நிலைகளை பார்க்கிறேன்னு நிறைய பச்ச ஒரு சமன் இட்லி தான் சாப்பிட்டேன், சில அடிச்சுட்டு வந்துருவோம். ஆமா அன்னைக்கு பயங்கர பசி, எனக்கு பசின்னா தாங்காது. ஆனா எனக்கு நானே நான் பொதுவா நான் யார்ட்டையுமே இத்தனை வருஷங்கள் ஆயிருக்கு எனக்கு பசி எனக்கு தேவைன்னு நான் கேட்டதே இல்லை, கேட்டு வாங்கின பழக்கம் இல்லை. கேட்கறது அங்க மட்டும்தான், கையேந்த வச்சது இல்லப்பா அது வேற. ஆனா அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் ஒரு சின்ன கட்டில் அறையில அதுக்கு பக்கத்துல முழங்கால் போட்டு அண்டுட்டு சொன்னேன், ஆண்டவரே வேலைக்கு போயிருந்தா கூட பசி இல்லாம சாப்பிட்டுருப்பேன், ரொம்ப பசிக்குதுயா, சோறு வாங்கி கொடுங்க. முன்னால உட்காந்து நிற்கிறோம், சிரிக்கிறோம், பேசுறோம், படிச்சதை சொல்லலனே பார்த்ததை சொல்றேன், பசிக்குப்பா. நான் பொதுவாக ஆண்டவர்கிட்ட கடின சொற்கள் பயன்படுத்த மாட்டேன், ஆனால் ரொம்ப பசி. நான் வேலைக்கு போயிருந்தா கூட முழு வேளை பசி இல்லாமல் சாப்பிட்ருப்பேன்ப்பா, எனக்கு பசிக்கு சோறு வாங்கி கொடுங்க சொல்லிட்டு அப்படியே அந்த கட்டில் முழங்காலில் தான் நிற்கிறேன், குப்புறப்படுத்து தூங்கிட்டேன். இது ஒரு 2.5 மணி இருக்கும், 2.5 மணி இருக்கும், ஒரு 3 1/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள நான் இருந்த அறை கதவு தட்டப்பட்டுச்சு. பிரதர் மோசேஸ் அப்படின்னு கூப்பிட்டார். நான் கதவு திறந்தா எனக்கு 1 இயர் முன்னாடி படிச்ச ஒரு சீனியர் அண்ணாச்சு, அவர் ஊழியத்தில் இருக்கார் நாரோல. அந்த அண்ணன் வெளியே வந்து நிக்கிற, அண்ணே பிரைஸ்லாம் ரெடியாங்க போலாம் அப்படின்னார். நான் திரு திருன்னு முழிச்சேன், ரெடி ஆகுங்க. நான் டக்குன்னு போய் முகத்தை கழுவிட்டு நான் பசி தெரியாமல் இருக்க ஒரு பயன் பயன்படுத்தி இந்த குத்தாலன் டவல் இருக்குல்ல, நைஸ் டவலை தொப்பு வயத்தில் கட்டி ஈர தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன் எப்பவுமே. பல வருஷங்கள் 1 நேரம் சாப்பாட்டில் தானே ஓடிச்சு, எல்லாம் எடுத்து போட்டு வந்து கதவை பூட்டிட்டு வண்டியில் ஏறிட்டேன். அவர் என்று ஒண்ணுமே பேசல. எதிர்பார்ப்புக்கு மேலாய் செய்கிறவர் கேட்டுக்கோ, ஒண்ணுமே பேசல. அதுல இருந்து அப்படியே அழகிய மண்டபம் பசியாவுக்கு தெரியும், அதுல ஒரு சற்றே இல்லாத ஒரு ஹோட்டல் பிஸ்மின்னு சொல்லுவாங்க, அதை முன்னாடி கொண்டு நிப்பாட்டினார். நானும் அவர்கிட்ட ஒண்ணும் பேசல, அவரு என்று ஒண்ணும் பேசல. இறங்க சொன்னார், இறங்கினேன். அவர் அப்ப மேக்ஸ் 100R இந்த சுசுக்கியில ஒரு பைக் வச்சிருப்பார், சிவப்பொண்டி. இறங்கினேன், நேர கடைக்கு கூட்டிட்டு போனார். இந்த அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல பின்னாலேயே போறேன், என்ன நடக்குதுனே தெரியல. கை கழுவ சொன்னார், கை கழுவினே உட்காருங்க. என்ன உட்கார்ந்தாச்சு சாப்பிடுவோம். ஆச்சா நீங்க? நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிடு. திருப்தியா சாப்பிட்டேப்பா? சாப்பிட்டேன். ஒண்ணுமே பேசல, அவர் சாப்பிடல. போய் காசை கொடுத்துட்டு மறுபடியும் வண்டியில ஏறினேன், ரூமுக்கு முன்னால் கொண்டு விட்டார். கொண்டு விட்டு பைக்குள்ள கையை போட்டு ஒரு 10 நாள் சாப்பிட்றதுக்கு தெளிப்பா காசை கையில் எடுத்து என் கையில் கொடுத்துட்டு சொன்னார், ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார் தம்பி. ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் தம்பி. அந்த காசை கையில் வாங்கிட்டு முகத்தை பார்த்துக்கிட்டு எப்படின்னு சொன்னார். விசிட்டிங் போயிட்டு வந்தேன், விசிட்டிங் போயிட்டு வந்தேன், சாப்பிட்றதுக்கு உட்காந்து பார்த்துக்க. சாப்பாடு கையில் எடுத்த உடனே எனக்கு மனசுக்கு சரியில்லாமல் இருந்துச்சு, இருந்தாலும் சாப்பிட்லான்னு சொல்லி ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஒரு மாதிரி விக்கல் வர்ற மாதிரி இருந்து அன்னீசியாக ஃபீல் பண்ணேன், எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்து ஆவியில் ஒரு மாதிரி ஏவப்பட்டேன். பாவி என்ன சொன்ன, ஜோம் பண்ணு. சாப்பாடு அப்படியே வச்சுட்டு போய் ஜோம் பண்ணி கத்தர் சொன்ன, என் பிள்ளை சாப்பிடாம இருக்கான், அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம
1: நீ ஒருபடி சோறு உன் வாயில வைக்க கூடாதுன்னு சொல்ற.
0: எடுத்த சாதத்தை அங்கேயே வச்சுட்டு கையை கழுகிட்டு 23 கிலோமீட்டர் உண்டு அவர் வீட்டுக்கும் நம்ம நான் இருந்த ரூமுக்கும். 3/4 மணி நேரத்தில் வந்து வயிறார எனக்கு சோறை வாங்கி தந்துட்டு அவர் சொன்னார், தம்பி ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார், அண்ணன் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு போனார். ஐயா, நீ அறை வீட்டுக்குள்ள வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். தனிமையா போய் உட்கார்ந்து நீ அழுகிற கண்ணீர் யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில விடிஞ்ச நேரத்திலிருந்து இதுவரைக்கும் நீ எத்தனை பெருமூச்சு விட்டுருப்ப, எத்தனை சுவாசம் வெளியே வந்துச்சு உள்ள போச்சுங்கிறத கணக்கு அங்கு கேள். அவர் சொல்லுவார், நீ நினைப்பதற்கு மேலா, நீ வேண்டுவதற்கு மேலா தருகிறவர். மக்களே, தெளிவா சொல்றேங்க, இந்த உலகத்தில் எல்லாரையும் விட நம்மள அதிகமா புரிஞ்சவர் இயேசப்பா மட்டும்தான். இயேசப்பா மட்டும்தான். கவலைப்படாதக்கா, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ நினைப்பதை விட, நீ வேண்டுவதை விட மேலா நினைச்சு கூட பார்க்காம தருவார். என்ன ஒருவேளை இதை சொல்லத்தான் என்ன அனுப்பியிருப்பாரா இருக்கும், தருவாரியா? இப்படி எல்லாம் நல்ல பேண்ட் போடுவோம் நம்ம எங்க நினைச்சங்காலது.

0: அப்பான்னு சொல்லுங்க.
1: உங்களை சரியா அறிஞ்சவர் அப்பா தானே. முழுகிறோ ஜபத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க என்ன நினைச்சீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நீங்க நினைச்சதை விட உங்களுக்கு அதிகமா செய்யணும்னு அவர் நினைச்சிருக்கார். அது மட்டும் எனக்கு தெரியும். நீ என்ன நினைச்சியோ அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எதுக்கு ஜெபம் பண்ணீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தான் சொல்லுவேன், நான் ஊழியத்துக்கு வந்தப்போ அண்டை விட்டு கேட்டேன், மூணு வேளையும் எனக்கு சோறு வேணும், எங்கேயாவது ஒரு தலை தலை சாக்கி ஒரு இடம், கடைசி வரைக்கும் யாராகிற ஒரு தாளுக்கு கார் ஓட்டியாவது நான் பிழைச்சிக்குவே ஆண்டவரே. ஒரு ஊழியக்காரனுக்கு நான் எல்லாம் பாஸ்டர் ஆகணும்னு நல்லா நினைச்சதில்லை. எப்படி முடியும், ஒன்பதாம் புறைக்கு தான் படிச்சிருக்கோம், தமிழை தவிர வேற உரிய அளவும் தெரியாது. எதிர்காலம் தான் என்னன்னு தெரியாது, நாலு பேர்கிட்ட பேச தெரியாது, முரட்டு பையன். என்ன இருக்கு, எங்கேயாவது மூணு வேளை சோறு, ஏதாவது ஒரு பரிசுத்த வனக்கு காரை ஓட்டிட்டு எங்கேயாவது உரத்துல படுத்துட்டு செத்தரணும், இப்படிதான் நினைச்சேன். ஆனா உன்னையா ஏவ முன்னாடியே நான் அழுதது கிடையாது, என் அப்பனை தவிர. ஆனா அழாத நாளும் கிடையாது. ஆனா பைபிள் சொல்லுது, நம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறது. வெள்ளிய கேட்டேன், பொண்ணை கேட்டான், ஆண்டவர் சொன்ன இன்னைக்கு நான் வெள்ளியும் பொண்ணும் தந்தா, நாளைக்கு நீ மறுபடியும் பிச்சை தான் எடுப்பேன், என் பிள்ளை பிச்சை எடுக்க கூடாதுரா, நீ பிச்சை கொடுக்கணும், நீ கையேந்த கூடாதியா. ஆண்டவர் அர்ச்சுவார். நம்ம இயேசுப்பா ரொம்ப நல்லவர். என்ன பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுப்பா உங்களை கைவிடவே மாட்டேன். நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. அதாவது நம்ம பிரேயர்லாம் இப்ப லிட்ரேச்சர் பரமண்டலங்களில் இருக்கிற இந்த சுவாலியெல்லாம் ஆகப்படாது. உங்க அப்பன்கிட்ட போய் என்ன கிராமர் பார்த்தா பேசிட்டு இருக்க, என் அன்பு நிறைந்த தகப்பனே எந்திரிச்சு போலேன்றான். அம்மா நான் உங்களை பார்ப்பதற்கு கேரு கொன்னே விடுவேன். அப்பனுக்கிட்ட போய் கிராமர் பார்த்துட்டு இருக்கான், மனம் திறந்து பேசியா. உன் வாயில் இருந்து சொல் பிரவாதத்திற்கு முன்னே உன் தேவை என்னதென்று அறிந்தவர் அவர். தைரியமா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க, பக்கத்துல கொடுத்துருங்க, தைரியமா இருங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க, அப்படியே உட்காருங்க. மணி என்னாச்சு, நேரம் சரியாக 2:15. தூக்கம் வருது, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இல்லையா, நிறைய பேசணும். இந்த 3 அதிகாரத்தில் உட்காந்த பல மணி நேரம் பேசலாம் நம்ம. மறுபடியும் அதே 2 வசனத்தை படிக்கலாம், அதே 2. பின்னாலே எங்கேயோ ஒரு பூச்சை சவுண்டு போட்ட மாதிரி கேட்கும், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவனுடைய ஆலயத்தின் வாசல் அண்டை வைப்பார்கள். அம்மாவா இல்லையா, மாப்பிள்ள எங்க இருந்தார், எங்க இருந்தார், வாசலுக்கு வெளியே தானே, பிரவேசிக்கிறவர்களிடத்தில். அப்ப இவர் பிரவேசிக்கல, வெளியே தான் இருக்கார், வெளியே தான் இருக்கார், உள்ள போகல இல்ல, உள்ளே போகிறவர்களிடத்திலிருந்து ஏதாகிலும் வாங்க வெளியே அமர்ந்திருந்தவர், அப்படித்தானே. சரி, 8 வசனத்தை பாருங்க. வேண்டாம் பூச்சைக்குட்டி சவுண்ட் வேண்டாம், நாங்க எல்லாம் சேர்ந்து படிக்கலாம், சும்மா கடை படிங்க. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து, ஆம் நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு, அந்த கடைசி லைனை படிங்க, தேவனுடைய ஆலயத்திற்குள் ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்து ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்ற பொழுது ஆலயத்திற்கு வெளியில் இருந்த பலரும் ஆலயத்திற்கு உள்ளே வந்தார்கள். உன் வீட்டில் இன்னும் பலர் ஆலயத்துக்குள்ள வரல, வாசப்படியில் இருக்கான். நீங்க ஆலயத்துக்கு போறதுக்கு தடையும் இல்லை, அவன் வரவும் மாட்டான். எப்படி? ஆமாங்க, எத்தனை வருஷமா? 40 வருஷமா. வியாழக்கிழமை கூட்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியும், வாலிபர் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், பெண்கள் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், ஆண்கள் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், ரெண்டும் கலந்த கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும். ஆனா இவர் எங்க தான் இருப்பார்? வெளியே தான் இருப்பார். ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு போனால் வெளியே இருக்கிற பலர் உள்ள வருவான். அந்த வருஷம் ஆலயத்திற்கு வெளியில் இருந்தவர்களை உள்ளே கொண்டு வருகிற ஜபம். அவன் இன்னைக்கு முழியரவு ஜபத்திற்கு பிறகு பசிய என் வீட்டில் இன்னும் சிலர் வெளியத்தான் கிடக்கான், உள்ள வரணும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. வீட்டுக்கு வெளியில உங்களுக்கு என்ன சொல்ல, லைவ்ல போகுது ஒண்ணும் சொல்ல வழியில். இப்ப பூதாவே தான் பிரச்சனை, வாய் கிருகிருகிருன்னு வரும், கேமரா பார்த்த உடனே பாருங்க, நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் ஆலயத்துக்கு, ஆனா வெளியில வெளியில இருக்கிற நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போ என்னுடைய ஜபம் சரிவர செயல்படுமானால் தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்காத, கிருபைக்குள் கடந்து வராத, அபிஷேகத்திற்குள் வராத, சத்தியத்திற்குள் கடந்து வராத, தேவனுடைய அன்பிற்குள் கடந்து வராத அநேக மனிதர்களை தேவனுடைய கிருபைக்குள் கொண்டு வருவதற்கு என்னுடைய ஜபத்தினால் சாத்தியமாகும். அதுதான் ஜபம். அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே நீங்க அவங்களை விரும்பினால், அவங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமானா, அவங்க வீட்டில் ரசிக்கப்படாத மனிதர்கள் இருந்தால் தைரியம் அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வருடத்தில் சிலரை கத்த ரட்சித்து உள்ளே கொண்டு வருவார் அவர். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ அஞ்சாம் வசனத்தை பாருங்க, அடுத்த பாயிண்ட் போயிட்டேன், நேரம் ஆயிடுச்சுல. அஞ்சாம் வசனத்தை பாருங்க, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை. அப்ப இதுவரைக்கும் அவன் கை எப்படி இருந்து இந்த இடத்துல கரெக்டா, நீங்க அந்த அதை அப்படியே சொல்லுங்க, இந்த இடத்துல இதுவரைக்கும் அவன் கை எப்படி இருந்திருக்கும்? அப்படித்தானே இருந்திருக்கும். அப்படித்தானே கேட்கறவங்க என்ன இப்படியா காப்பாங்க? எடுத்தானே எடுத்தானே இருந்திருக்கும். ஏந்தும் கரம் இல்லையா? எப்படி? தேவை உள்ளவன். சரி தானே? சரி, ஒன்பதாம் வசனம் படிங்க. ஒன்பதாம் வசனம் படிங்க. அவன் நடக்கிறதையும் தேவனை தேவனை எங்க போய் துதிக்கிறவன் கை எப்படி இருக்கும்? அப்ப இதுவரைக்கும் இந்த கை, இப்ப எந்த கையாச்சு? அப்ப என் வாழ்க்கையில என்ன ஒண்ணு என்ன செய்திருக்கு? ஏந்தின கைகளை துதிக்க வச்சாரா இல்லையா? நீ எந்த காரியத்திற்காக தேவைகளோடு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஆலயத்தில் வந்து துதிக்க வைப்பார்ப்பாரு இந்த ஜபத்தின் மூலமா.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் என்னுடைய சாட்சியை சொல்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை அளித்திருக்கிறாரு. அதுபோல் பாஸ்டர் தானியல் அவங்க எங்களுக்கு ரொம்ப உதவி செய்திருக்கிறாங்க. இந்த கிரைஸ்ட் காலிங் டிவின்ற இந்த சேனல் மூலமாக என்னுடைய சாட்சியை அவங்க மத்தியில் நான் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு என்ன நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி வந்தார், நான் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், இன்றைக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு என்னெல்லாம் செய்கிறாருன்றதை இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல, நான் உண்மையில் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்ததுக்கு அவரை நான் துதிக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய குடும்பம் இலங்கையை சேர்ந்தவங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய தாயும் தகப்பனும் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவங்க. எங்களுடைய சொந்த பந்த ஜனங்கள் எல்லாம் இலங்கை தேசத்தில் உள்ளவங்க. இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் 1998 அங்கே நடந்த யுத்தத்தினால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் கடந்து வர்றோம். அங்கே யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா அநேக மக்கள் மரித்து கொண்டு இருக்கிற வேளையில் எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அடைக்கலம் போகணும்னு சொல்லி என்ன பண்ணுறோம், எல்லாரும் அவங்க அவங்களோட சொத்துக்களை விற்று, வீடுகளை விற்று, அவங்க கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி ஒவ்வொரு நாடுகளுக்கு போய் நாங்கள் அந்த நாட்களில் தஞ்சம் போந்தோம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த 1998 இலங்கை தேசத்தில் யுத்தம் பயங்கரமாக நடக்கும் பொழுது என்னுடைய தாயும் தகப்பனாரும் அவங்களோட உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ன செய்கிறாங்க, நாங்கள் இந்தியா தேசத்திற்கு வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்தியா தேசத்துக்கு வரணுன்னா எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடலால் தான் வர முடியும், ஏன்னா ஃப்ளைட்டால் வர முடியாது. ஏன்னா அந்த நாட்களில் இலங்கையில் இரு பிரிவினர் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் எல்லாமே யார் நம்மளோட என்ன செய்கிறாங்க, போராடுறாங்களோ, யாரெல்லாம் யுத்தத்தில் நம்மளோட ஈடுபடுறாங்களோ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்போ எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வழி பார்த்தீங்கன்னா கடலால் வர்றது தான். இந்த கடலால் வரணுன்னா நாங்கள் பகலில் வர முடியாது. ஏன் அப்படின்னா பகலில் பார்த்தீங்கன்னா அந்த கடற்படை ரோந்து பாருங்கள், அந்த ஆர்மின்னு சொல்லுவாங்க, இன்றைக்கு இராணுவம் கடற் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேவின்னு தான் சொல்லுவாங்க, அதுபோல் கடற்படைன்னு சொல்லுவாங்க, அதுபோல் இலங்கை கடற்படை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த யுத்தத்தில் தப்பிச்சு அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்கள சுட்டு விழுத்துறதான் அவங்களுடைய வேலை. அதில் யார் அகப்பட்டாலும், அந்த கடற்கரையில் யார் தென்பட்டாலும் அவங்க கண்ணுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கண்ணால் சுட்டு கொண்டுருவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் மாத்திரம் இல்லை, அங்கேருந்து பல ஆயிரக்கணக்கான அகதிகள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சொந்த இடங்களை விட்டு, எங்களுக்குன்னு இருக்கிற வீடு, ஒவ்வொரு காரியங்களை விட்டு நம்ம என்ன செய்கிறோம், இந்தியா தேசத்துக்கு வர்றதுக்காக நாங்கள் கடற்கரைக்கு வரும் பொழுது இந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா கடல் தொழில் செய்கிறவங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும், மீன்பிடி ஃபிஷர்மேன், அவங்க என்ன பண்ணுறோம், அவங்கள்ட்ட போயிட்டு எங்கள் ஜீவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பாருங்கள், அவங்க எவ்வளோ பணம் கேட்டாலும் நாங்கள் அந்த இடத்துல கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு நிர்பந்தம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அதால் எங்களுக்கு வீடுகளை விற்று, சொத்துக்களை விற்று, ஒருவேளை எங்களுக்கு இருந்த எல்லாத்தையும் விற்று நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்து எங்களுடைய ஜீவன் தப்புனா மாத்திரம் போதுன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம், இந்தியா தேசத்துக்கு 1998 நாங்கள் டிசம்பர் மாதம் ராமேஸ்வரம் வர்றோம். இப்படி ராமேஸ்வரம் வரும் பொழுது நாங்கள் வரும்பொழுது அநேக போட்டுகள் எங்களோட வந்தது. ஆனால் அநேக போட்டுகள் வந்தாலும் ஒரு சில போட்டுகள் மாத்திரம்தான் என்ன பண்ணுது, அந்த கரையை பார்க்குது. சில போட்கள் கடல்லையே என்ன செய்யுது, எங்களுக்கு முன்னாடியே மூழ்கி போன போட்டுகள் இருக்குது. நாங்கள் வந்த அந்த படகு கூட தண்ணியில் மூழ்கி போய் இந்த பாக் ஜலந்தின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கும் இந்த இலங்கைக்கும் இடையில் பாக்கி நீரணுன்னு சொல்லுவாங்க, அந்த நீர்நிலையில் போட்டு ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் வந்ததும் நார்மலான ஒரு ஃபைபர் படகு, அந்த படகுல வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அது எவ்வளவோ ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை இருந்ததால் நாங்கள் என்ன செய்கிறோம், பத்திரமா ராமேஸ்வரம் வந்து இறங்க ஒரு இரவு நேரத்தில் வந்து இறங்க கர்த்தர் கிருபை செய்தார். இதில் நாங்கள் இறங்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அநேக பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்கும், பாஸ்டர் பவுலோஸ்னு சொல்லி அவங்க ராமேஸ்வரத்தில் அவங்க ஒரு ஊழியத்தை கர்த்தருடைய கிருபையினால் அந்த நாட்களில் செய்துட்டு வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு தஞ்சம் வந்து வராங்களோ அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்க இடத்துல தங்க வச்சு இல்லாட்டி நம்மளை பராமரித்து அதுக்கப்புறம் எங்களை அனுப்பிடுவாங்க. இப்படி வரும்பொழுது என்னுடைய தகப்பனையும் என்னுடைய தாயும் அவங்க என்ன செய்கிறாங்க, போஜனம் கொடுத்து அந்த இரவு போஜனம் கொடுத்து எங்களை ஒரு நாள் தங்க வச்சு எங்களை என்ன பண்ணுறாங்க, அங்கே எங்களுக்கு மண்டபம் என்ற பகுதியில் எங்களுக்கு இந்த இலங்கையிலேருந்து வருகிற அகதிகளுக்காக ஒரு தற்காலிக இடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்கிறோம், வந்து பாருங்கள் சொந்த வீடுகளை இழந்து, எங்களுடைய காணிகளை இழந்து, எங்களுக்கு இருந்த எல்லாத்தையும் இழந்து நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு அகதியை போல் வந்து அந்த இடத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது பாருங்கள், இதில் நான் சொல்லணும்னா இப்போ நம்ம இலங்கைக்கு வர்றதுக்கு, இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய தாயின் தகப்பனாரும் என்னுடைய தாய் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க, என்னுடைய தகப்பனார் ஒரு ரோமன் கத்தோலிக்கை சேர்ந்தவங்க. அவங்க பாருங்கள், ரெண்டு பேருமே இரு கடவுளை வணங்குறவங்க. அவங்க தங்க தங்க கடவுளை ரொம்ப பக்தி வைராக்கியம், எப்படின்னா அவங்க யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இயேசுக்குள்ளே வர்றன்றதை எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த சம்பவங்கள்லாம் நடந்து நாங்கள் எங்கே வர்றோம், ராமேஸ்வரம் வர்றோம். ராமேஸ்வரம் வந்து பாஸ்டர் பவுலோஸ் எங்களை என்ன செய்கிறாரு, ஆதரிக்கிறாரு. ஆதரித்து எங்களை மாத்திரமில்லை, எங்களை போல யாரெல்லாம் அகதியாக வந்தாங்களோ அவங்கள ஆதரித்து எங்களை மண்டபோன்ற இடத்துல கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, ஒரு அகதியை தங்க வைக்கப்படுறாங்க. அந்த மண்டபோன்ற இடத்துல தான் எங்களுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், சொந்த தேசத்தில் அகதியாக வந்து எங்களுடைய நாட்கள் போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல், நாங்கள் பட்ட பாடு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒருவேளை சாப்பாடு கூட எங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து, ஏன்னா நிறைய மக்கள் வந்திருப்போம், எல்லா சிறு பிள்ளைகள், கைகளை இழந்தவங்க, கண்களை இழந்தவங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் மனைவியை பறி கொடுத்தவங்க, கணவனை பறி கொடுத்தவங்க, அதுபோல் ஒவ்வொருத்தவங்களை பறி கொடுத்தவங்க தான் அந்த இடத்துல அகதியாக வருவாங்க. அப்படி வரும்பொழுது அவங்களுக்கு உணவுன்றது அந்த நாட்களில் ரொம்ப தட்டுப்பாடு. அந்த நாட்களில் எங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த சலுகையெல்லாம் கிடையாது. இந்த 98 ஆம் ஆண்டு, அந்த 92 ஆம் ஆண்டு, அந்த நாட்களில் எங்களுக்கு காசுலாம் ரொம்ப குறைவு, வேலைகள் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அப்படியே நாங்கள் என்ன செய்கிறோம், ஜெயில் மாதிரி எங்களுக்கு ஒரு இடம், அந்த இடத்துல எங்களுக்கு தங்க உட்கார வைப்பாங்க. அதுபோல் எங்களுக்கு ஏதாவது ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணால் ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க. நம்ம நினச்சது ஃபுல்லாக சாப்பிட முடியாது, ஒரு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணிடுவோம், போய் இருக்கணும், அதிகமாகலாம் கேட்டால் தரமாட்டாங்க. இப்படி இருக்கும்பொழுது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாதத்துக்கிட்ட நாங்கள் அங்கே இருந்து அந்த ஜெயில் மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து, அப்புறம் எங்களுக்காக ஒரு வீடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப வீடு இல்லை, உங்களுக்கு தெரியும் நல்லா, இந்தியாவில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, இந்த எம்ஜிஆர் காலகட்டம்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்த எம்ஜிஆர் காலகட்டத்தில் இந்த தாழ்த்தப்பட்டவங்களுக்காக பார்த்திங்கன்னு சொன்னால் சில வீடுகள் கட்டி கொடுப்பாங்க. எப்படின்னா அந்த ரொம்ப பணம் ரீதியாக ஒருவேளை எல்லாத்துலேயும் அவங்க குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பாங்க. அந்த வீடு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது, ரொம்ப மோசமாக இருக்கும். அப்படிப்பட்ட வீடை எங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒதுக்குறாங்க. ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடு இருக்கும், அந்த 3 வீட்லேயும் 4 குடும்பம் 5 குடும்பம் உட்காந்துருக்கணும். அந்த 5 குடும்பமும் பார்த்திங்கன்னா ஒரே இதாக தான் இருக்கும். நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிறது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், அப்படித்தான் நாங்கள் எல்லோரும் என்ன செய்வோம், அந்த வீடுகளில் இருப்போம். இப்படி இருக்கும்பொழுது நாங்கள் பாருங்கள், என்னுடைய இலங்கையிலிருந்து நாங்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு நாங்கள் எங்கள் தேசத்தில் எப்படி இருந்தோமோ அப்படி இந்தியா தேசத்தில் எங்களுக்கு கிடையாது, எல்லா பக்கத்தாலையும் நெருக்கம். இந்த சூழ்நிலையில் பாருங்கள், என்னுடைய தகப்பனார் வந்து ரொம்ப குடிகாரர், குடிகாரன்னா நான் உண்மையில் சொல்கிறேன், ஆண்டவருடைய பெரிதான கிருபை எங்களை ஆண்டவர் இன்றைக்கு நடத்துறது அவருடைய பயங்கரமான கிருபை. ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளவு குடிகாரர், அவர் செய்யாத பாவம் எதுவுமே கிடையாது. பொம்பளையில் ஏமாத்துறது, அதுபோல் பாருங்கள் விபச்சாரிகளோட போகிறது, அதுபோல் பொய் சொல்கிறது, அதுக்கப்புறம் பாருங்கள் அது அவர் குடி சிநேகிதன், அதுபோல் அவங்க உலகத்துக்குரிய காரியங்கள் என்னென்ன பாவம் இருக்கோ அத்தனை எங்கள் தகப்பனார் செய்வார். ஆனால் எங்கள் அம்மா அப்படிப்பட்ட தகப்பனாரோடு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா நாங்கள் இலங்கை தேசத்துலேருந்து இந்தியா தேசத்துக்கு வந்துட்டோம். இப்படி இருக்கும்பொழுது எங்கள் தகப்பனார் பார்த்திங்கன்னா அவருடைய நாட்கள் போக போக அவருடைய பாவம் பெருகிருச்சு. இப்படி பெருகும்பொழுது ஒரு சில காலகட்டத்தில் நான் என்னுடைய எனக்கு உண்மையில் எனக்கு ஒரு 5 வயது இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கு, இப்போ கூட ஒரு 5, 6, 7 வயசு இருக்கும். என்ன என்ன பண்ணுவா, என்ன சொல்லுவாருன்னா, பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது மண்டபம் கேம்புன்றது, மண்டபம் ஒன்று நீங்கள் இப்போயும் போனால் நீங்கள் ராமேஸ்வரம் பக்கம் பார்க்கலாம். அந்த மண்டபம்ன்ற இடத்துல தமிழ்நாடு ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அதுதான் அந்த காலகட்டத்தில் அந்த ஒயின் ஷாப்புன்றது வந்து அங்கே தான் வச்சுருப்பாங்க, மற்ற இடத்துல கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இங்கே என்ன பண்ணுவாருன்னா, என் தகப்பனார் விடிய காலையில் எழும்புன உடனே என்னத்தான் அனுப்புவார், ஏன்னா என் வீட்டில் நான் தான் முதலால், எனக்கு அடுத்தது ஒரு தம்பி இருக்கிறாங்க, அதுக்கடுத்தது ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறோம், 4வது தங்கச்சி பிறக்கலை, நாங்கள் 3 பேர் மாத்திரம்தான் அந்த இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். பாருங்கள், என் தகப்பனார் என்ன பண்ணுவார், காலையில் எழும்புன உடனே என் மற்ற 2 பேரையும் பார்க்க மாட்டார், என்ன கூப்பிடுவார், என்னை கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி கையில் என்ன செய்வார், காசை கொடுத்து நீ போய் எனக்கு குவார்ட்டர் வாங்கிட்டு வா, இல்லாட்டி என்ன பண்ண, அங்கே போய் இன்னும் சில ஆளுகளோடு போயிட்டு சொல்லுவார், நான் சொல்கிற இடத்துக்கு போ, அவங்க உனக்கு ஏதாவது ஒரு என்ன செய்வாங்க, ஒரு பேப்பரில் சுற்றி உனக்கு கொடுப்பாங்க, அதை வாங்கி கொண்டு எனக்கு தான். ஆனால் எனக்கு தெரியாது அவர் என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறன்ற அளவுக்கு அந்த வயசில் எனக்கு என்ன செய்ய தெரியாது, இதுதான் தவறான காரியமா, இது நம்ம குடிக்கலாமா குடிக்கக்கூடாதுன்றது கூட எனக்கு அந்த வயசில் தெரியாது, 7 வயசில் எனக்கு அவ்வளவு ஒரு ஞானம்ன்றது குறைவு தான். ஆனால் பாருங்கள், நான் போவேன் இங்கேருந்து எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் எங்களுடைய வீட்டிலேருந்து நான் போகிற அந்த வாங்க போகிற இடத்துக்கு. அங்கே போகும்பொழுது என்னையெல்லாம் கடைக்காரங்க ஏளனமாக பார்த்து கேட்பாங்க, என்னப்பா நீ வந்துட்டு உன்னுடைய வயசு 7 வயசு உன் தகப்பனார் வரலையா, இல்லாட்டி நீ வேறு யாருக்கும் வாங்கி கொண்டு கொடுக்குறியான்னு சொல்லி என்னை ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப திட்டுறவங்க திட்டுவாங்க, ஏளனமாக பேசுவாங்க. நான் போய் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிட்டாரேன்னு போயிட்டு அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா மானிட்டர் ஓல்டு மங் இதுகள் தான் பேர் போனது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிட்டர்ன்றது சிகப்பு கலர் ஸ்டிக்கரில் இருக்கும், ஓல்டு மங்ன்றது கருப்பு கலர் ஸ்டிக்கர் போட்டு ரவுண்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த 2
1: இதையும் போயிட்டு நான் என்ன பண்ணுவோம், அப்போ அந்த நாட்களில் ஒரு 80 ரூபா கொடுத்து அது ஒரு கொடுப்பாங்க அந்த குவார்ட்டர்னுவாங்க, அதுபோல் 100 ரூபாய்க்கு இருக்குது அந்த. அப்போ எனக்கு காசு கொடுக்குறது நான் போயிட்டு என்ன பண்ணுவேன், 2 குவார்ட்டரை வாங்கி 2 பாக்கெட்டில் எனக்குள்ளே வச்சுட்டு நான் என்ன சொல்லுவேன், ஒரு 2 கிலோமீட்டர் பாருங்கள் வேகமாக நடந்து வந்து எங்கள் அப்பாட்ட கொடுப்பேன். அப்போ அவர் என்கிட்ட வாங்கி குடிச்சிட்டு திருப்பி வீட்டில் சண்டை பிடிப்பார், சண்டை பிடிச்சி எங்கள் அம்மா அடிப்பார், எங்களை வெளியில் அனுப்புவார், அதுபோல் அவமான மொழிகளால் பேசுவார், அதுபோல் எங்கள் அம்மாக்க எங்கள் அப்பா செய்யாத ஒரு நல்ல காரியம் கூட இல்லை, அத்தனையும் மோசமாக தான் செய்வார். ஆனால் இவ்வளவு செய்துட்டோம் என்ன செய்வார்னா வந்து ஜோம் பண்ணுவார், எல்லா காரியமே செய்வார். அப்போ என்னுடைய சிறு வயசில் எனக்கு இதுகள் தெரியாதால நான் என்ன பண்ணுவேன், வாங்கி கொண்டு வந்து கொடுத்த உடனே எங்கள் அம்மா அவர் அடிக்கிறது, அதுபோல் எங்கள்கிட்ட அவர் நடந்து கொள்வது, எங்களை எத்தனையோ நாட்கள் வீட்டை விட்டு வெளியில் பாருங்கள், அவ்வளோ மக்கள் இருக்கும் பொழுது எங்களை வீட்டை விட்டு வெளியில் விரட்டிடுவார். நாங்கள்லாம் நைட்டு 7-8 மணிக்கு பாருங்கள், 7-8 மணிக்கெல்லாம் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தோம், எங்கள் வெளியில் வந்தோம்னு சொன்னால் நைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 மணி 3 மணிக்கு தான் போய் உள்ளே தூங்குவோம். அத்தனை மணி நேரமும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி போனாலும் பார்க்கலாம், ஒரு மணல் திட்டுருக்கும். அந்த மணல் திட்டில் நானும் என்னுடைய அம்மாவும் நாங்கள் என்ன செய்வோம், ரொம்ப அழுதுட்டு எங்கள் அம்மா என்னை பக்கத்தில் வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, படு நமக்கு இப்படித்தான் கொடுத்து வச்சுருக்கு, இப்படித்தான் இருக்குது, அதால் அது உங்கள் அப்பா மாற மாட்டார், அப்பாவோட சூழ்நிலை மாறாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, எவ்வளவோ காரியத்தை என்ன செய்வாங்க, என்னோட பகிர்ந்துட்டு நாங்கள் படுத்து தூங்கிட்டு போவோம். அப்போ எங்கள் அப்பா தூங்கினதுக்கப்புறம் நாங்கள் போய் தூங்குவோம், அவர் எழும்புறதுக்கு முன்னாடி நாங்கள் வெளியில் வந்துடுவோம். ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளோத்துக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் மேலெல்லாம் ரொம்ப, ஏன்னா அந்த குடி பாருங்கள், அந்த குடி உள்ளே போனோன்னா குடும்பத்தில் என்ன வந்துடுது, பிரச்சனை வந்துடுது, சமாதானம் இல்லை. இன்றைக்கு இதை பார்த்துட்ருக்குற நீங்கள் கூட உங்கள் குடும்பத்தில் குடிக்கிறவங்க இருந்தால் தயவுசெய்து இந்த சாட்சியை கேட்கும் பொழுது தயவுசெய்து நீங்கள் மாறுங்க. ஏன்னா ஏசப்பா இந்த சாட்சியின் மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாரு, நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை உங்களோட பேசிகிட்ருக்கிறேன். அப்போ பாருங்கள் நான் அழுதுட்டு என்ன பண்ணுவேன், உள்ளே போயிடுவேன். உள்ளே போயிட்டு இருக்கும் பொழுது எங்கள் அம்மாவுக்கு பாருங்கள் போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்காது, நைட்டியெல்லாம் கிழிஞ்சிருக்கும், ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து யாருமே கிடையாது, எங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்குறதுக்கு கூட பக்கத்தில் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தேவை, காலையில் எழும்புனா அவருக்கு எப்படியோ கடனை வாங்கியோ ஏமாற்றியோ மற்றவங்கள்ட்ட ஏதோ ஒரு காரியம் செஞ்சு கூட அவருக்கு என்ன வந்துடும், பணம் வந்துடும், அவர் குடிச்சிட்டு அவர் வந்து படுத்துருவார். நாங்கள் சாப்பிட்டோமா, எங்கள் அம்மா சாப்பிட்டாங்களா, இல்லாட்டி பாருங்கள் நாங்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வயசுனா என்னுடைய தம்பிக்கு 5 வயசு, அடுத்த கடைசி தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு 1 வயசு தான், அந்த பிள்ளை பால் குடிச்சுதா, அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் இருக்க ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுவோம், வந்து எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் வேதனையோடு இருப்பாங்க. இப்படியே இந்த நாட்கள் போயிட்டுருக்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இருக்கும் பொழுது தான் பாருங்கள் அந்த நாட்களில் இந்த பாஸ்டர் பவுலஸ்னு சொன்ன அவங்க என்ன பண்ணுறாங்க, கடந்து வர்றாங்க. கடந்து வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மே மாதத்தில் விபிஎஸ் செய்வாங்க. விபிஎஸ்னால் அங்கே இருக்கிற எல்லா சில்ட்ரன்ஸ், இந்த இலங்கையிலேருந்து வந்த அகதிப்பு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூப்பிட்டு அவங்க சர்ச்சில் என்ன செய்வாங்க, வச்சு கிளாஸுகள் நடத்துவாங்க. இந்த கிளாஸுகள் நடத்தும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம், நாங்களும் எங்களுக்கு வாகனங்கள் விட்டுருப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த வாகனத்தில் போயிட்டு அங்கே உட்காந்துருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அங்கே போனால் விபிஎஸ்ல போனால் எங்களுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும், என்ன செய்யும், மனசு கொஞ்சம் மனசில் இருக்க பாரங்கள் கொஞ்சம் என்ன செய்யும் தீரும், பரவாயில்லைன்னு நான் அங்கே போய் அந்த நாட்கள் முழுவதும் அங்கேயே நாங்கள் என்ன செஞ்சிடும், நல்லா அங்கே உட்காந்து அவங்களோட இருந்து வசனங்களை கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வருவோம். ஏன்னா வீட்டில் இருந்தால் தான் ஒரே சண்டை, வீட்டில் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை, கடன்கார பிரச்சனை, எங்கள் அப்பாவை என்னென்ன பாவம் செய்கிறாரோ எல்லாம் பாருங்கள் அவர் வெளியில் செஞ்சுருவார், வீட்டில் வந்து எங்களை அவமானப்படுத்துறது தான் வேலை. அப்போ இதை நான் சிறு வயசில் பார்க்கும்பொழுது நம்ம முதல் பிள்ளையா மூத்த பிள்ளையா இருக்கிறதால எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்போ நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நீங்கள் என்ன என் மேலே என்ன நோக்கம் வச்சுருக்கீங்க, என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க. நான் பாருங்கள் எனக்கு அந்த நாட்கள் அந்த சிறு வயசில் எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க எனக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸுகள் என்னோட கூட இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் சொல்லும் பொழுது, ஆனால் என்னுடைய தாய் தகப்பன் அதுக்குள்ளே இல்லாட்டி கூட நான் என்ன பண்ணுவேன்னா பாருங்கள் நான் ரொம்ப ஆசையாக கேட்பேன். எப்படின்னா, ஓகே அவர் இப்படி செய்கிறாரா, அவர் அற்புதம் செய்கிறாரா, அவர் நல்லவரா வல்லவரா, அவங்க ஒவ்வொரு காரியங்கள் சொல்லும் பொழுது கேட்பேன். இப்படி இருக்கும்பொழுது அங்கே விபிஎஸ் போயிட்டு நாங்கள் வருவோம், அவங்க எங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, சில டைமில் பிஸ்கெட் கொடுப்பாங்க, சில டைமில் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாடுகள் கொடுப்பாங்க, இல்லாட்டி எங்களை வந்து என்ன செய்வாங்க, ஒவ்வொரு வாரத்தில் ஒருக்கா மாதத்தில் ஒருக்கா வந்து எங்களை பார்ப்பாங்க. இப்படியே இருக்கும் பொழுது எனக்கு பாருங்கள் வயசு ஒரு 8 வயசு ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கே இருக்கிற இதே மண்டவங்க அம்பில் நீங்கள் கடற்கரை கிட்டே போயிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே ஒன்றுலேருந்து ஒரு 5ஆம் வகுப்பு வரையும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அதுதான் அந்த மண்டவங்க அம்புக்குள்ள அந்த பள்ளிக்கூடம் தான் இருக்குது. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன செய்கிறேன், நான் எங்கள் அம்மா கொண்டே சேர்த்து விடும் பொழுது நான் பாருங்கள் ஏதோ போகிறேன் வர்றேன், நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெஸ் போடுவாங்க, நல்ல காய்ச்சிட்ட போடுவாங்க, அந்த நாட்களில் காய்ச்சிட்டேன்னு தான் சொல்லுவோம் நாங்கள். அப்போ அந்த பாதி அளவு தான் இருக்குது ஷோட்ஸு, அந்த ஷோட்ஸு ஒயிட் கலர் ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு நாங்கள் என்ன செய்வோம், அவங்க வருவாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம், அவங்க பாருங்கள் அவங்க அப்பா அம்மாக்கள் வாங்கி ஏதாவது சாப்பிட்றதுக்கு அவங்க கையில் கொடுத்து விடுவாங்க. இதெல்லாம் நான் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். என்னடா நம்ம அப்பா ஒழுங்காக ஒன்றும் வாங்கி கொடுக்குறது இல்லை, நம்ம அம்மாவும் வாங்கி கொடுக்குறது இல்லை, நம்மளோட படிக்கிற பிள்ளைகளை பாரு அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க, ஆனால் அவங்களுக்கும் அவங்க அம்மா அப்பா இருக்காங்கன்ற இந்த தாக்கம் எனக்குள்ளே இருக்கும். ஆனால் பாருங்கள், இது நாட்கள் போய்கொண்டே இருக்கும் பொழுது நான் 1-5 வரை அங்கே படிக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டங்கியாமுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி உள்ளே வரணும். அந்த உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் ஹை ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அதில் மிச்ச வகுப்பு நான் படிக்கிறேன். இப்படி படித்து கொண்டே இருக்கும் பொழுது எங்கள் அப்பா செய்கிற பாவம் பெருகிட்டே இருக்குது. எங்கள் அப்பா செய்கிற பாவம் பெருக பெருக பெருக பெருக எங்களுக்கு அந்த இடத்துல என்ன செய்ய முடியல, இருக்க முடியல, நிம்மதி எங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் செய்கிற காரியங்கள் சகிக்க முடியல. சில டைமில் எங்கள் அம்மா சாக போகிறேன்னு வாங்க, ஒருவேளை எங்களை கூட்டிகிட்டு ரயில்வே கேட்டுக்கலாம் வா நம்ம போய் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்களை கை கொடுத்து எங்களை எல்லாம் தூக்கிட்டு போவாங்க. ஆனால் எனக்கு பாருங்கள், ஆண்டவர் அவருடைய கிருபைன்னு நான் சொல்லுவேன், இப்பையும் நான் சொல்லுவேன். ஆண்டவர் பாருங்கள் எரேமியா 1:4-5 சொல்கிறார் பாருங்க, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். பாருங்க, நான் உன்னை கற்பத்தில் பாருங்க வெளிப்படுறதுக்கு முன்னாடி அவருடைய சார்பில் விழுந்தேன்னு தாவீது சொல்றாரு. சங்கீதம் 22:9-10 சொல்லுது பாருங்க. இந்த ரெண்டு வசனங்களும் நான் இப்ப நினைத்து பார்ப்பேன், ஆண்டவர் நம்மளை முன்குறிச்சிட்டாரு, நம்மளை கருவில நம்மளை ஊழியத்தில் பயன்படுத்தணும், உன்னை நான் உனக்கு எதிர்காலம் பிரகாசமா இருக்கணும்னா நம்ம பாடுகளை கடந்துதான் வரணும். ஆனா நமக்கு அந்த வயசுல கடக்க முடியும் இது தெரியாது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இருந்ததால், என் மேலே தயவாக இருந்ததால், நாங்கள் எத்தனை இடத்துல நாங்கள் போனோமோ, நாங்கள் எங்கெல்லாம் அவமானப்பட்டோமோ, எங்கள் அம்மாக்களோட எங்கெல்லாம் சாக போனனோ, எங்கெல்லாம் எங்கள் கொண்டு போய் கிணத்துலலாம் ஒரு டைம் நாங்கள் குதிக்கலாம் போன நாட்கள் உண்டு. கிணத்துல எங்கள் அப்பாவோட ஆக்கினை தாங்க முடியாமல் நம்ம கிணத்துல குதித்து செத்துலான்னு கிணத்து கட்டு வரையும் போயிட்டு கூட நாங்கள் என்ன செய்யிருக்கோம், அங்கே குதிக்க முடியாமல் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்படி இருக்கும்பொழுது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என்னட்ட தான் அடிக்கடி ஷேர் பண்ணுவாங்க, ஏன்னா மற்றவங்கலாம் சின்ன பிள்ளைகள், என்னுடைய தம்பிகள் எல்லாம் பாருங்கள், தம்பி தங்கச்சி இல்லை, நான் தான் முதல், அண்ணன் இல்லை பாருங்கள். அப்போ அவங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க எப்படின்னா பாருங்க, சொல்லுவாங்க பரவாயில்லை, என்னட்ட தான் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க, அப்போ எனக்கு தான் அந்த பாரம் இருக்கும். இப்படி இருக்கும்பொழுது என்னுடைய பள்ளிக்கூட படிப்பை நான் என்ன செய்ய முடியல, பாதி வரையும் படித்ததுக்கப்புறம் இந்த மண்டங்கியாம்பில் இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் என்னால் என்ன செய்ய முடியலை, தொடர முடியலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்பொழுது ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் எங்கள் அப்பா செய்த பாவத்தினால் இருக்கிற மக்களெல்லாம் எங்களை எதிர்க்கிறவங்க, பக்கத்து வீட்டிலே எங்களை அவமானப்படுத்துகிறவங்க, எங்களை தூசிக்கிறவங்க, எங்களை எவ்வளவோ நிந்தையாக பார்க்குறவங்க அநேகர் பெருகும் பொழுது எங்களுக்கு அந்த இடத்துல இருக்க முடியாமல் போயிடுச்சு. எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளையே, இதை நீ எங்கேருந்து பார்த்துட்ருக்கிறியோ, நீ இப்போ இருக்கிற இடத்துல நீ எவ்வளோ அவமானப்படுற, எவ்வளவு வேதனைப்படுற, எவ்வளவு துக்கப்படுற, உன்னை அவமொழிகளால் எவ்வளோ வேணாலும் பேசட்டும், சோர்ந்து மட்டும் போயிடாது. ஏன்னா உன் மேலே வச்சிருக்கிற கத்தருடைய அழைப்பு, அது அந்த நாள் வரும்பொழுது தான் தெரியும் உன்னை யாரெல்லாம் நிந்திச்சாங்களோ கத்தர் எவ்வளவு உன்னை பயன்படுத்த போகிறாருன்னு. அப்போ பாருங்கள், நாங்கள் இந்த இடத்துல இருந்து என்ன செய்கிறோம், அவ்வளவு நிந்தைகளோடு நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பாருங்கள், அங்கே எங்கள் அப்பாவுடைய ஒரு உறவினருடைய தொடர்பு எங்களுக்கு கிடைக்குது. அப்போ கிடைக்கும் பொழுது எங்கள் அம்மா எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே எங்களால் என்ன செய்ய முடியல, வாழ முடியலை, உங்கள் அப்பா செய்யாத பாவங்கள் ஒன்றுமே கிடையாது, இதுக்கு மேலே என்னை சகிக்க முடியுதில்லை, இன்னும் அப்படியே இருந்தால் நான் இறந்துடுறது உறுதி, அதால் நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம். குறிப்பாக நாங்கள் வந்தது கடன்காரர்களுக்கு தப்பி ஓடி வர்றோம், எப்படி எங்கள் அப்பா செய்த பாவம், எங்கள் அப்பா செய்த சாபத்துக்கு ஒன்றுமே தெரியாத நாங்கள் என்ன செய்கிறோம், அவருக்கு என்ன செய்கிறோம், எல்லாம் ஓடி இரவு முழுவதும் நாங்கள் எங்கள் உடுப்புகள் எல்லாம் எடுத்து எல்லாம் மடித்து பஸ்ஸுகளில் ஏறி பாருங்கள் எங்கே வந்துடுறோம், வத்தலக்குண்டு வந்துடுறோம். இந்த வத்தலக்குண்டு வந்தோன்னே, வத்தலக்குண்டில் எங்கள் அப்பாவுக்கு தான் அவங்க உறவினர், அங்கே வரும்பொழுது எங்களை பராமரிக்கிறதுக்கு எங்கள் அப்பாவுடைய ஊர் இலங்கை தேசத்தில் எங்கள் அப்பாவும், இப்போ நாங்கள் வத்தலக்குண்டில் இருக்கிற ஒரு ஊழியக்காரரும் ஒரே ஊரில் இருக்கிறாங்க. அவங்க எங்கள் அப்பாவை பார்த்தோன்னே, அவங்க எங்கள் அப்பாவோட பேக்ரவுண்ட் அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நாங்கள் மண்டேங்காம்பில் எப்படி இருந்தோன்னு தெரியாமல் அவர் எங்களோட நல்லா பேசி எங்களை அவர் பராமரிக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு, முன் வர்றாரு. அவங்களை பராமரிக்க வந்தவர் ரெண்டு பார்வை கிடையாது, என்ன இல்லை ரெண்டு பார்வை கிடையாது, அவர் என்ன பண்ணுறார், ரெண்டு பார்வை இல்லை, அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, மூத்தது பையன் ரெண்டாவது பொண்ணு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எங்கள் அம்மாவுடைய சூழ்நிலை எங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு பாரம், ஏன்னா ஊழியக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த பாரம் கண்டிப்பாக வரும், ஏன்னா எல்லாருமே ஒரு சூழ்நிலையில் கடந்து வர்றது தானே. அப்போ அவர் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுறீங்கம்மா, உங்களுக்கு என்ன செய்ய முடியலை, ஒரு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை, நாங்கள் இந்த மண்டைங்காம்பிலேருந்து வத்தலை கொண்டு வந்தோடனே எங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை, எங்களுக்கு வீடு தர யாரும் முன் வரவும் மாட்டேன்றாங்க. அப்போ நாங்கள் போய் அந்த ஊழியக்காட்ட கேட்குறோம், ஐயா என்ன, எங்கள் வீட்டில் எல்லாருமே சின்ன சின்ன பிள்ளை, நாங்கள் மண்டங்காமிலேருந்து வரும்பொழுது எங்களுடைய 4வது தங்கச்சி, இப்போ இருக்கிற கடைசி தங்கச்சி பாருங்கள், என்னுடைய பேர் வினோத், இப்போ ஆண்டவர் ஞானஸ்தான பேராக எரேமியா, என்னுடைய தம்பி யோசுவா, அதுக்கு அடுத்தது என்னுடைய மூத்த தங்கச்சி பௌஸ்தீனா, 4வது தங்கச்சி மல்கியா, இவங்க தான் என்னுடைய கூட பிறந்த என்னுடைய சகோதரங்கள். என்னுடைய அம்மா பேர் விஜயராணி, அப்பாவுடைய பேர் சகாயராஜா. அப்போ நாங்கள் பாருங்கள், இப்படி வந்திருக்கும் பொழுது என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியலை. அந்த டைம் வந்து மழை அதிகமாக பெய்யக்கூடிய நேரம், நாங்கள் வந்த நேரம் எங்களால் இருக்க முடியலை. அப்போ நாங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஊழியக்காரருடைய வீட்டில் இருக்கும்பொழுது எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், பாதி நாள் நாங்கள் இன்னொரு சச்சிலையுமா, பாதி நாள் இன்னொருத்தங்களுடைய வீடுமா இருக்கும்பொழுது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஒரு சகோதரி எங்களுக்கு ஒரு வீடை 2000 ரூபாய்க்கு கொடுக்க அவங்க முன் வந்தாங்க. அந்த நாட்களில் நான் சொல்கிறது 2004, 2005, 2006 இந்த காலகட்டத்தில் பாருங்கள், இந்த 2007 வரையுமான காலகட்டத்தில் 2000 ரூபான்றது பெரிய காசு. அப்போ அந்த 2000 ரூபாய்க்கு அந்த வீடு வாங்கும் பொழுது இந்த வீட்டில் ஒன்றுமே கிடையாது. அந்த வீட்டில் ஒரு சீட்டு மட்டும்தான் இருக்கும். அந்த வீடு ரொம்ப உடஞ்சி ரொம்ப பழசாக போய் பாருங்கள் ரொம்ப இருக்கும். அப்போ இந்த டைமில் நான் இங்கே வரும்பொழுது தான் பாருங்கள் ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை ஏவ தொடங்குறாரு. அப்போ அதுவரையும் நான் கஷ்டத்தை மாத்திரமே நான் பார்த்துட்டு இருந்தேன்னா, என் குடும்ப சூழ்நிலையில் எங்கள் அம்மாக்களுடைய வாழ்க்கை எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையெல்லாம் வித்தியாசமாக இருந்தது. இந்த ஊழியக்காரருடைய கைக்குள்ளே வந்தோன்னே சர்ச்சுக்கு இன்னும் என்ன செய்கிறேன், அங்கே ஏற்கனவே நான் மண்டை கேம்பில் போயிட்டு இருந்தாலும் பவுலஸ் பாஸ்டரப்பாவோட நாங்கள் விபிஎஸ் போயிட்டு இருந்தாலும் இந்த பார்வை இல்லாத கத்தருடைய ஊழியக்காரர் அவரோட தான் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கத்தர் என்னை ஊழியத்துக்குள்ளே கொண்டு வரார். ஊழியத்துக்குள்ளே கொண்டு வந்தோன்னே நான் பாருங்கள் என்னுடைய குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை விட ஊழியத்துக்குள்ளே வந்தோன்னே தான் பிரச்சனை ஆரம்பம். ஏன்னா அந்த ஊழியத்துக்குள்ளே வந்தோன்னே இன்றைக்கும் அநேக சபைகளில் இந்த காரியங்கள் இருக்குது, நொறுக்கப்படுறவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் இருக்கிறவங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பணம் இல்லாதவங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, டாலண்ட் உள்ளவங்களை கீழே பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மெயின் ஆதிக்கம் பணம், மற்ற உலகத்துக்குரிய அந்தஸ்தை தான் மேன்மையாக பார்ப்பாங்களே ஒழிய மற்றதை பார்க்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ளே இருந்து நம்ம ஆண்டுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு எழும்புறது கொஞ்சம் எனக்கு கடினமாக இருந்தது. அப்போ நான் என்ன செய்கிறேன், என்னுடைய படிப்பு அங்கே 8வது வரையும் நான் படிச்சுட்டு வரும்பொழுது இந்த 8க்கு மேலே நான் என்ன பண்ணலாம், புதுப்பட்டியில் நான் படிக்கலாம். புதுப்பட்டின்றது நாங்கள் இருக்கிற இப்போ வத்தலக்குண்டு கே புதுப்பட்டி தான் கேம்பு. அந்த புதுப்பட்டின்றது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் பார்த்திங்கன்னா அங்கே ஸ்கூல் இருக்குது. அப்போ நான் அந்த ஸ்கூலில் படிக்கலான்னு போய் சேர்றேன். இந்த நாட்களில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட சண்டை பிடிச்சிட்டு சென்னைக்கு போகிறாங்க. சென்னைக்கு ஈஞ்சம்பாக்கம்ன்ற இடத்துல வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, குடித்து அவருடைய பிரேதம் இப்படி ஆயிடுச்சு, அனாத பிரேதமாக போய் அவர் இறந்துட்டார். எங்களுக்கு அவர் இறந்து 1 மாதத்துக்கு அப்புறம் தான் தகவல் சொல்கிறாங்க. நாங்கள்லாம் ரொம்ப துக்கமாக இருந்தோம், ரொம்ப கவலையாக இருந்தோம், சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லி அனுப்பினோம். ஆனாலும் பாவத்தின் சம்பளம் மரணம். யார் எந்த பாவத்தை விதைக்கிறாங்களோ, யார் எந்த கசப்பை மற்றவங்களுக்கு விதைக்கிறாங்களோ, தங்களுடைய இளம் பிரயாயத்தில் கத்தரை தேடாமல் கத்தர் கொடுத்த சந்தர்ப்பத்தை நிராகரிக்கிறாங்களோ, அவங்களுடைய முடிவு மரணம்ன்றதை எங்கள் அப்பாவின் மூலமாய் நான் உணர கத்தர் எனக்கு கிருபை செய்தார். அந்த நாட்களில் இருக்கும்பொழுது பாருங்கள், இப்படியே ஊழியக்காரருடைய இருக்கும்பொழுது என்னால் படிப்பை என்ன செய்ய முடியலை, மேலே கொண்டு போக முடியலை, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் தள்ளாடி போயிட்டுருக்கிறேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய 3 பாருங்கள், ஒரு தம்பி 2 தங்கச்சி என்னுடைய அம்மா, இந்த பாருங்கள் இந்த 4 பேரையும் நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். அப்போ என்னுடைய வயசு 13-14 வயசு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அப்போ இந்த வயசில் நான் பாருங்கள் என்ன பண்ணுறேன், என்னுடைய குடும்ப பொறுப்பை நான் பார்க்குறதுக்கு தள்ளப்படும் பொழுது என்னால் என்ன செய்கிறேன்னு தெரியலை. அப்போ எனக்கு வேலை தெரியாது, என்ன வேலைன்னு தெரியாது. அப்போ நாங்கள் இருந்த அந்த புதுப்பட்டின்ற பகுதியில் எனக்கு தெரிந்த ஒரே வேலை இந்த பெயிண்டிங். பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்படிக்கணும்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா போயிட்டு எல்லா வீடுகளையும் இந்த பொங்கல் வந்தால் போய் சுண்ணாம்படிப்பாங்க. இந்த சுண்ணாம்படிக்கிறதுக்கு அப்போ அந்த மேஸ்திரின்னு சொல்கிறவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க தகுதி பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு வீடு அடிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு வேலை தெரிஞ்சால் தான் கூட்டிக் கொண்டு அவங்களை வேலைக்கு விடுவாங்க. அப்போ என்ன எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் பையனை வேலைக்கு கூட்டு போகிறீங்களா, எங்கள் பையனை கூட்டு போங்க. அப்போ எனக்கு சம்பளம் எவ்வளோன்னா 180 ரூபா, எனக்கு விவரம் தெரிஞ்சு 180 ரூபா அந்த நாட்களில் எனக்கு சம்பளம். ஆனால் மேஸ்திரி வாங்குவாங்க 250 ரூபா, 220 ரூபா, 250 ரூபா, 250 ரூபா, 220 ரூபா, 250 ரூபா. ஆனால் எங்களுக்கு 180, சில பேர் 150 கொடுப்பாங்க, 160 கொடுப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த 150 ரூபா ஒரு நாளைக்கு கிடைச்சா எனக்கு அது ஒரு பெரிய காசு. ஏன்னா என்னுடைய தேவைகளை சந்திக்கலாம், என் தங்கச்சியாக்கள் படிக்கிறாங்க, என் தம்பி படிக்கிறாங்க, எங்கள் கடைசி தங்கச்சி மட்டும் தான் படிக்கலை. அப்போ நான் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மா எல்லாத்தையும் சொல்லி விடுவாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இப்போயும் அவர் இருக்கிறாரு, ஒரு நல்ல ஒரு மனிதன். அவர் பேர் வந்து பேதுருன்னு சொல்லி அவர் ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட மனிதன். அவர் எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மாக்களை நடத்தின விதம், அவரை இந்த ஊழியக்காரர் அவங்களுடைய அக்காட வீட்டுக்காரர்கிட்ட தான் நாங்கள் என்ன செய்கிறோம், வந்து தஞ்சமாக இருக்கிறோம். அப்போ அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, பரவாயில்ல நான் செய்கிற வேலையில் வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு. முதல் முதலாக என்னை வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ எனக்கு சுண்ணாம்படிக்கிறது எப்படின்னு தெரியாது, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் அவரோட போய் நான் என்ன பண்ணுறேன், சுண்ணாம்பு கலக்கி கொடுப்பேன், எத்தனையோ நாட்கள் கலக்கி கொடுப்பேன், இல்லாட்டி டப்பாக்கள் எடுத்துக்கொண்டே கொடுப்பேன். அப்போ அவங்க என்னை ஏளனமாக பேசுவாங்க, என்னை திட்டுவாங்க, என்னை காரி துப்புவாங்க. வேலையில் உங்களுக்கு தெரியும், தூசண வார்த்தைகளால் பேசுவாங்க, ஆகாதா பேசுவாங்க. ஆனால் எனக்கு கண் கலங்கினா கூட என்னுடைய நோக்கம் இருக்கும், நான் வேலைக்கு போய் என் குடும்பத்தை பார்க்கணும். ஆனால் இந்த நாட்களில் எனக்கு வேலை என்றதை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் மேலே எனக்கு அதிகமான பாரம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு சிறு வயதிலே கத்திருந்த பாடல் எழுதுகிற கிருபை எனக்கு கொடுத்துருந்தார். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவேன் தெரியுமா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மலைகள் இருக்குது, அந்த மலைகள் அந்த ரோடுகளை நடந்து போகும்பொழுது என்ன அறியாமே நான் அவரை துதிச்சிட்டு ப்ரைஸ் பண்ணிட்டு போகும்பொழுது பாடல்கள் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பாடல்கள் வர வர வர நான் என்ன பண்ணுவேன், பாடல்லாம் எழுதிட்டு எனக்கு அந்த நாட்களில் பாடல் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, பாடல் பண்ணிடணும், எப்படியாவது பாடல் என்ன செய்யணும் பண்ணி வரணும்னு. அப்போ எப்படின்னா நான் இருந்த நாட்களில் பாடல் வந்து சிடியில் தான் இருக்கும், கேசட்டு சிடி அதுதான். இப்போ கேசட்டுனா ஒரு 10 பாட்டு இருக்கும், சிடியும் அதே தான். அப்போ எனக்கு பாருங்கள் அந்த நாட்களில் ஒரு பாடல் ஒரு சிடி போகிறேன்னா எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பண்ணதில் நான் சொல்கிறேன் ஒரு 60,000 ரூபா வரும் ஒரு சிடி பண்ணுறேன்னா. இதே வாட்டர் டேங்கடி அய்யனாவரத்தில் ஏசி தினகரன் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க தான் பாசமோ ராஜசேகர், அந்த நாட்கள் அநேக மக்களுக்கு ஹேமாஜான் அப்படி அவங்களுக்கு போட்டவங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 என்ன பண்ணுவார், கோஸ்ட் பண்ணுவார். அந்த நாட்களில் தான் பாருங்கள் ஜூதாவின் செங்கோல் அப்படி நிறைய சாங்கள் வந்த நாட்கள் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது நான் பாருங்கள் எனக்கு பாட ஆசை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் எனக்கு எழுதுகிற பாடல்களை சேச்சில் பாட சொல்லும் பொழுது என்னோட இருந்த வாலிபர்கள் அந்த இடத்துல அந்த நாட்களில் இருந்த வாலிபர்கள் யாருமே என்னை பாட அனுமதிக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நீ எல்லாம் பாடி என்னத்தை செய்ய போகிற விடுன்னு சொல்லி என்ன பாட விட மாட்டாங்க, ஏளனமாக பேசுவாங்க. அப்போ நான் இதை வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லும் பொழுது எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப கவலைப்படுவாங்க. நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இன்றைக்கு இல்லாட்டி என்றைக்காவது ஒரு நாள் உன்னுடைய பாடல் எல்லா இடத்துலையும் துணிக்க கத்த கிருபை செய்வார், நீ சோர்ந்து போகாத. ஏன்னா எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, ஆறுதலான வார்த்தைகள் எனக்கு சொல்லுவாங்க. இப்படியே இருக்கும்பொழுது ஒரு பக்கம் நான் பெயிண்டிங்கு போய் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா கல், உங்களுக்கு தெரியும் இந்த சுண்ணாம்பு கல்லை நாங்கள் தண்ணியில் போட்டு அது கொதிக்கும், கொதிக்கும் பொழுது அந்த சுண்ணாம்பு தண்ணி என் கையில் பட்டுருச்சுன்னு வைங்க, சுண்ணாம்பு தண்ணி கையில் பட்டோன்னா கையெல்லாம் ரொம்ப கொதிக்கும் அப்படி. இன்னும் என் கைகளில் என் பாருங்கள் இன்னும் அந்த தழும்புகள் இருக்குது. ஒரு டைம் நான் போய் சுண்ணாம்பை போய் ஒரு தண்ணியில் போடும்பொழுது அந்த சுடுதண்ணி அந்த கொப்பளிச்ச தண்ணி ஊற்றி என் கையில் இருக்க பாதி சதையை பிச்சிருச்சு. அப்போ எங்கள் அம்மா வரும்பொழுது எங்கள் அம்மா என்னை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இன்றைக்கி நம்ம குடும்பம் சரி இல்லாதால தானே நீ இன்றைக்கி போய் இப்படி ஒரு நிலைமையில் இருக்க. அப்போ நான் சொல்லுவேன், இல்லைம்மா ஆண்டவர் எப்படியாவது எங்களை நடத்துவார், ஏன்னா நான் எந்த கூட்டம் வச்சாலும் நான் என்ன பண்ணிடுவோம் ஒரு கூட்டம் மிஸ் பண்ண மாட்டேன், போய் ஆண்டவரோடு இருப்பேன். அப்போ பாருங்கள் அங்கே இருக்கிற வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸு போடுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே ஃபாரினில் இருப்பாங்க, எல்லாரும் ஃபாரினில் இருந்து அநேக பொருட்கள் அநேக சாக்லேட் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் பார்க்கும்பொழுது என் மனசு ரொம்ப துடிக்கும். எப்படின்னா நமக்கு யாராவது ஒரு சாக்லேட் கொடுக்க மாட்டாங்களா, நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்க மாட்டாங்களா, நமக்கு ஏதாவது ஒரு காரியம் வாங்கி கொடுக்க மாட்டாங்களான்னு கவலைப்படுவாங்க. நான் கேட்க மாட்டேன், கத்திட்டு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிடுவேன். இது நாட்கள் ஒரு வருடம் ரெண்டு வருடமா இப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பாருங்க அந்த ஊழியக்காரரோட நான் எந்த ஊழியக்காரருடைய நாங்கள் அரவணைப்பில் எங்கள் குடும்பம் இருக்கோ அந்த ஊழியக்காரருடைய என்னை எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கணுன்ற அந்த ஒரு டாட் எனக்கு ஆண்டவர் வந்து என்னை கொண்டு போறாரு. திண்டுக்கல்ல பாருங்க பாஸ்டர் ராஜ்குமார்னு சொல்லி அவர் இன்னமும் இருக்கிறாரு, அவர் ஒரு நல்ல ஒரு அருமையான ஊழியக்காரரு. அவர் இடத்துல எனக்கு ஒரு சில வருடங்கள் எனக்கு பைபிள் காலேஜ் படிக்க கத்தர் கிருபை செய்கிறாரு. யாரோட, அந்த போதகர் படிக்கணும், அவருக்கு நான் தான் படித்து சொல்லணும். பாருங்க எனக்கு படித்தது குறைவு, எனக்கு கொஞ்சம் ஒன்றுமே தகுதி கிடையாது, என்னில் ஒன்றுக்குமே ஒரு நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, என் குடும்ப பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. ஆனாலும் கத்தர் அந்த ஊழியக்காரர் மூலமாய் போய் அன்றைக்கு பைபிள் காலேஜ் படிக்க வைக்கிறாரு. அப்போ நான் தான் ஒவ்வொரு புக்குகளையும் படித்து அவருக்கு சொல்லுவேன், அப்போ பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்தையும் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ அவர் பாருங்கள் என்னை விட கத்தர் அதிகமான ஞானம் அவருக்கு கொடுத்து, என்ன பார்வை இல்லாதவங்களுக்கு கத்தர் அநேக ஞானத்தை வச்சிருப்பார். அவர் எங்களோட பேசுவார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை அதில் இருந்து கற்றுக்கொண்டு வரும்பொழுது எனக்கு பாடல் அபிஷேகமும் கத்தர் கொடுத்துருந்ததால் நான் எப்படியாவது ஒரு கீபோர்டு வாங்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இப்படி ஆசையாக இருக்கும்பொழுது நான் என்ன பண்ணுவேன், யாராவது எங்கள் சர்ச்சில் கீபோர்டு போட வந்தால் ஓடி போய் அவங்களோட பக்கத்தில் போய் நின்றுக்குவேன். அவங்களோட பக்கத்தில் போய் நின்றுட்டு அவங்க எப்படி வாசிக்கிறாங்க, அவங்க எப்படி கை போடுறாங்க, எப்படி என்ன மாதிரி அமர்த்துறாங்க, எப்படி பாடுறாங்கன்னு கேட்பேன். அநேகர் என்ன கீபோர்டு கிட்டே போக விட மாட்டாங்க, அநேகர் அந்த கீபோர்டு பேக் என்னை தூக்க விடுவாங்க, கீபோர்டு தொடக்க விடுவாங்க, மைக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது சில டைமில் எனக்கு கொடுப்பாங்க, ஆனால் 100%-75% அப்படி எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்போ நான் நொந்து வருவேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பரவாயில்ல கத்தர் உன்னை என்றைக்காவது ஒரு நாள் பயன்படுத்துவாருன்னு. இப்படியே நாட்கள் போகும்பொழுது எங்கள் அம்மா சொல்லுவோம், அம்மா நான் ஒரு கீபோர்டு மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க. அப்போ கேசியோ M150 சொல்லி அந்த கீபோர்டு அந்த நாட்களில் நான் 2007 சொல்கிறேன். அப்போ அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் யாருன்னா இந்த ஒரு ஃபேனு இந்த மிக்சி அதுகள் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா ரோட்டால் போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிக்சி கிரைண்டர் அதுகள்லாம் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு மாதம் ஏதாவது நம்ம ஒரு 500 ரூபாயோ ஒரு 300 ரூபாயோ நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு, அப்படி தான் அது கொடுப்பாங்க. இன்றைக்கும் இருக்குது அந்த மாதிரி ஸ்கீம். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு முஸ்லீம்கார பாய்கிட்ட போய் 2 டைம் கேட்குறேன், ஐயா எனக்கு கீபோர்டு கொண்டு தருவீங்களா, உங்களுக்கு மாசமான நான் இவ்வளவு தருவேன். அவர் 2 தடவை எனக்கு சொன்னார், நான் பார்க்குறையா பார்க்குறையான்னு கிடைக்கல. அப்போ எனக்கு ரொம்ப வேதனை, ஆண்டவரே எனக்கு கீபோர்டு கிடைக்குது இல்லையா. ஆனால் இந்த டைம் நான் கீபோர்டுக்காக அங்கலாய்க்கும் பொழுது சர்ச்சில் கீபோர்டு இருக்குது, அந்த கொண்டு வர பாருங்கள் என்னோட ஒரு 30-33 வாலிபு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க எல்லாருமே எனக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க, எனக்கு கீபோர்டு கொடுக்க மாட்டாங்க, என்னை பாட விட மாட்டாங்க. நான் எந்த காரியம் செஞ்சாலும் என்னை துக்கப்படுத்துறதுக்கும், ஏன்னா அவங்க என்னோட வயசில் மூத்தவங்க ஊழியத்தில் இருக்கிறாங்க, அவங்க என்னை கஷ்டப்படுத்துறதாகவே இருக்கும். அப்போ நான் இதெல்லாம் பார்த்து நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், என் மனசில் இருக்கிறத பாடலாக பாடி கண்ணீரோட விட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவேன். இப்படி இருக்கும்பொழுது எனக்கு திடீர்னு ஃபோனில் ஒரு நாள் ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காண்டாக்ட் வருது. பாஸ்டர் ஆஸ்வின் மைக்கேல்னு சொல்லி அவர் அமெரிக்கா தேசத்தில் நியூ ஜெர்சி பகுதியில் ஜீசஸ் ஃபேமிலி மினிஸ்ட்ரின்னு சொல்லி இன்னும் பண்ணுறாங்க அவங்க, அவருடைய காண்டாக்ட் எனக்கு வருது. அப்போ அவர் உடனே நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஐயா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணணும் ஐயா, எனக்கு ஒரு கீபோர்டு வேணும் ஐயா அப்படின்றார். என்ன நான் கேட்குறேன், அப்போ அவர் சொல்கிறாரு என்னோட நல்லா பேசிட்டு ஓகேப்பா நான் பார்க்கலாம் ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு அவருக்கு பாருங்கள் ஆண்டவர் அவருக்கு ஒரு டாட்டு கொடுத்ததால், அவர் என்ன புத்தின பாரம் அவருக்கு கொடுத்ததால், அவர் அவருடைய பாருங்க கிளை ஸ்தாபனத்து உங்களோட பிரான்ச்சு சர்ச்சு இங்கே திருவண்ணாமலையில் பாச அலோசியஸ்ன் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே இந்த பையனுக்கு போய் நீங்கள் இந்த கீபோர்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கேசியோ சிடிகே 5000 கீபோர்டு அந்த நாட்களில் எனக்கு அது ஒரு 8000-9000 கிட்ட வரும். பாருங்கள் நான் 3000 கீபோர்டு தான் ஆண்டவிட்ட வாங்கணும்னு கேட்டேன், கத்தர் எனக்கு ஒரு 8000 உள்ள கீபோர்டு வாங்கி அவர் எனக்கு பார்சல் போட்டு கேபிஎன் டிராவல்ஸ்னு சொல்லி திண்டுக்கல்ல போட்டிருந்தாங்க. அப்போ நான் வேகமாக போகிறேன், போயிட்டு அந்த கீபோர்டை எடுத்து போனது பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த கீபோர்டு எனக்கு வாசிக்க தெரியாது, எப்படி அமத்தோன்னு தெரியாது, எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், விடிய காலையில் 5 மணியாக இருக்கலாம் நைட்டு 10 மணியாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை போட்டு வாச்சிட்டு நான் ஆராதிச்சுட்டே இருப்பேன். அப்போ அந்த கீபோர்டு நான் சர்ச்சுக்கு கொண்டு போகும்பொழுது அங்கே எனக்கு முன்னாடி இந்த வாலிபர்கள் எல்லாரும் ஆச்சரியம், இவனுக்கு சாப்பிட்றதுக்கே காசு இல்லை, இவங்க அம்மாவுக்கு யாரும் உதவி செய்ய இல்லை, எனக்காவது அண்ணன் தம்பி சகோதரங்கள்லாம் ஃபாரினில் இருக்காங்க வெளிதேசங்களில் இருக்காங்க, இவனுக்கு ஒருத்தனமே இல்லையே யார் இது வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி என் கீபோர்டு வந்து தட்டி பார்ப்பாங்க, என்னை பார்ப்பாங்க, ஆனால் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கொள்ளலை. இப்படியே என்னுடைய நாட்கள் போகுது, என்னுடைய நாட்கள் போய் போய் போகும்பொழுது என்னுடைய குடும்ப சூழ்நிலை வர வர எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் பொழுது நான் பாருங்கள் ஆண்டவரோட ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவரோட நான் இசைந்திருந்தாலும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்படியே இருந்துட்டு பாருங்கள் அங்கே எனக்கு பாடுறதுக்கான வாய்ப்பு ஒரு இடத்துல வருது. அப்போ எனக்கு ஒருத்தர் வாக்கு கொடுக்குறாரு, நான் உன்னை என்னுடைய சிடியில் நான் பாட வைப்பேன், கண்டிப்பாக என்னுடைய சிடியில் நீ பாடலான்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் அங்கே வரும்பொழுது அவருக்கு வேண்டியவங்களை அவங்க என்ன செய்கிறாங்க பாட வைக்கிறாங்க, நான் போய் கூட பக்கத்தில் இருக்கிறேன், என்ன அவங்க பொருட்டு கூட பண்ணலை ஆனால் அவங்க பாடிட்டு வந்துடுறாங்க, அவங்க 1, 2, 3, 4 வாலிபத்துக்கிட்ட மேலே போயிட்டாங்க, போட்டு அவங்க பாடிட்டு வந்துடுறாங்க. இப்படி பாடிட்டு வரும்பொழுது எனக்கு அந்த மனசு பாருங்கள் அவங்க மேலே எனக்கு கஷ்டம் இல்லை துக்கம் இல்லை அவங்க மேலே எனக்கு கோபம் இல்லை, இப்போ கூட நான் கோபத்தில் இதை சொல்லலை, அந்த பாரம் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த பாட்டு பாருங்கள் எனக்கு 13-14 வயசில் கொடுத்த பாட்டு ஆண்டவரே நீங்கள் இனிமேல் எப்போ நீங்கள் இதை என்ன செய்வீங்க பார்க்க செய்வீங்க எப்போ என்னை பாட செய்வீங்க. அப்போ நான் பாட நான் நிறைய வாய்ப்புகள் கேட்கும் பொழுது பாருங்கள் என்னை கூட்டிகிட்டு போனவங்க எல்லாரும் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க போய் பாடிட்டே இருப்பாங்க ஸ்டூடியோவில் போய் பாருங்கள் இதே அய்யனார் வரம் வாட்டர் டேங்கடி சென்னையில் நான் போய் ஏசி தினகரன் ஐயாவோட ஸ்டூடியோவில் உட்காந்துருக்கும் பொழுது அப்போ நான் அங்கேருந்து பார்த்துட்டே இருப்பேன், எல்லாரும் போய் பாடுவாங்க அந்த இடத்துல என்னை கூட்டிகிட்டு போனவங்க பாடுவாங்க, புதுசு புதுசாக பாட வருவாங்க, அந்த நாட்களில் யாருடைய பாடல்கள் எல்லாம் நல்ல நீங்கள் கேட்குற பாடல்களாக இருக்கும் அவங்கெல்லாம் வந்து உள்ளே பாடுவாங்க. அப்போ நான் வெளியில் உட்காந்து என்னுடைய வயசு பார்த்திங்கன்னா ஒரு 15 வயசு, இந்த 15 வயசு நான் என்ன பண்ணுவேன் பார்த்துட்டே இருப்பேன், பார்த்துட்டு இருந்து எனக்கு ஒரு வேதனை இருக்கும் ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன், ஏன்னா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா அது ஆண்டவருக்கு தான் தெரியும், ஆனால் நான் அதுவரையும் எனக்கு தெரியாது கத்தர் என்னை உடைக்கிறாரு கத்தர் என்ன ஒவ்வொரு பாதையில் என்னை நடத்திட்டு வர்றான்றது அது எனக்கு புரியலை. அப்போ நான் வந்து அழுதுட்டு வந்து எத்தனையோ நாட்கள் அழுதுட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன் வீட்டில் வந்து இருப்பேன் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அப்போ எங்கள் அம்மா கேட்பாங்க நீ சென்னைக்கு போனியே சென்னையில் போய் ஸ்டூடியோவில் பாட போனியே எப்படி பாடினாங்க நல்லா இருந்ததா நீ பாடுனியா உன்னை பாட ஏதாவது விட்டுங்க விட்டாங்களான்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்ல இல்லைம்மா அது அங்கே ஏதாவது ஒரு சாட்டை நான் சொல்லி என்ன பண்ணிடுவேன் அந்த நாட்களை நான் கடத்திடுவேன் இல்லாட்டி அந்த டைமை நான் கடத்திட்டு நான் என்ன பண்ணிடுவேன் நான் வந்துடுவேன். இப்படியே கொஞ்சம் நாட்கள் போயிட்டு இருக்கும்பொழுது எங்கள் அம்மாவுக்கு பாருங்கள் எங்கள் அப்பாவை திருமணம் பண்ணும்பொழுதே அவங்களுக்கு இருதயத்தில் 4 ஓட்டைகள், எத்தனை ஓட்டை 4 ஓட்டை அவங்க இருதய வாழ்வு. அப்போ இது வந்து கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது ஆனால் பாருங்கள் இந்த நாட்கள் இந்த நான் சொல்கிற இந்த காலகட்டத்தில் எங்கள் அம்மாவுக்கு அந்த வியாதி திரும்ப வர ஆரம்பிச்சுது. எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் நைட்டில் பார்த்தீங்கன்னா மூச்சு ரொம்ப இழுக்கும் அந்த வலி வித்தியாசமாக இருக்கும். அப்போ நான் உடனே என்னோட எங்களோட இருக்கிற அந்த ஐயா பாஸ்டர் அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க ஜோம் பண்ணுவாங்க கொஞ்சம் சால்வ் ஆகும் திருப்பி எனக்கு பண்ணுவோம் அந்த வியாதி வந்துடும். அப்போ எங்களுக்கு தான் யாரும் பணம் கொடுத்து உதவுறதுக்கு யாரும் இல்லையே எங்களை ஒரு பொருட்டாக எடுத்து பார்க்குறது கூட யாரும் இல்லை, ஏன்னா நாங்கள் வந்து பரம்பரை கிறிஸ்டியன் ஃபேமிலியும் கிடையாது நாங்கள் பரம்பரை பணக்காரங்களும் கிடையாது எங்களுக்கு ஒன்றுமே எங்களோட பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. அப்போ நான் இப்படி இருக்கும் பொழுது அப்போ எங்கள் பாஸ்டர் சொல்கிறாரு சரி நம்ம தேனி பகுதியில் காணா விளக்குன்ற பகுதி இருக்குது அந்த இடத்துல இந்த மாதிரி இந்த ஹோல்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க லேசர்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அது ஃப்ரீயாக தான் இருக்கு நம்ம உங்கள் அம்மாவை அங்கே அட்மிட் பண்ணலான்னு கொண்டு போய் எங்கள் அம்மாவை கொண்டு நாங்கள் அங்கே அட்மிட் பண்ணுறோம். அங்கே எங்கள் அம்மாவை அட்மிட் பண்ணும்பொழுது அவங்க சொல்கிறாங்க இந்த நேரமெல்லாம் கடந்துருச்சியா ஆனால் இனிமேல் ஒரு வாய்ப்பு இருக்குது அதை ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது ஒரு 2 வாரங்கள் எங்களுடைய அந்த கேம்பில் இருக்கிற எங்களுடைய சபை விசுவாசிகள் எங்களுடைய பாஸ்டர் எல்லாம் போயிட்டு நாங்கள் காணா விளக்கில் இருக்கிறோம் நான் இரவு நேரத்தை புள்ள நான் அங்கே தான் இருப்பேன் சில டைமில் வீட்டில் இருப்பேன். அப்படி இருக்கும்பொழுது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவருடைய மகா பெரிய தயவுனால் கர்த்தர் அந்த ஓல்ஸ் அடைக்க கிருபை செய்து எங்கள் அம்மாவுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தாரு. வந்தது இப்படி எங்கள் அம்மா திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறதும் ஆண்டவரோட ஜெபி ஜெபிக்கிறதும் எங்கள் அம்மா பாருங்கள் ஆண்டவரை முழுமையாக தேடி இன்றைக்கு அவங்க பாருங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் என்ன ஊழியத்தில் அவங்க வளர்க்குறதில் ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. என்ன ஊழியத்தில் கொண்டு வரணும், 4 மணி ப்ரேயர், 5 மணி ப்ரேயர், ஒவ்வொரு ஜெபத்தில் என்ன செய்வாங்க, ஊக்குவிப்பாங்க. அதுபோல் நான் அந்த ஊழியக்காரரோட இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் அநேக பகுதிகளுக்கு அநேக சபைகளுக்கு அவரோட ஊழியத்துக்கு போக கத்தர் என்னை பயிற்சி வச்சு ஒவ்வொரு இடங்களுக்கு கொண்டு போக கிருபை செய்தார். பாருங்கள் இந்த 16 வயசு 17 வயசுக்குள்ளே பைபிள் காலேஜ் முடிக்க வச்சு அநேக இடங்களில் ஊழியக்காரங்களோட போய் இருக்க வச்சு அநேக ஸ்டேஜுகளில் பாருங்கள் கன்வென்ஷன்களில் பாட வச்சு கத்தர் என்னை உருவாக்கிட்டே வந்துட்டு இருந்தார். ஆனால் எனக்கு இது தெரியலை, கத்தர் என்னை உருவாக்குறாருன்னு என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. அப்போ எனக்கு ஒரு டாட் வந்து நான் கேட்குறேன், இந்த 2012-13 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இலங்கை மக்கள் எல்லாரும் இந்த கடல் வழியாக போட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு போகிற மாதிரி நாட்கள் வரும். அப்படி இருக்கும்பொழுது ஒரு 1.5 லட்சம் ரூபா கொடுத்தா என்னால் என்ன பண்ணிடலாம், ஆஸ்திரேலியாவுக்கு போயிடலாம். அப்போ நான் உடனே எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா யாராவது உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாவது பரட்டி எனக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா கொடுத்துருங்க, நான் ஆஸ்திரேலியா போயிட்டேன்னா நான் என்ன பண்ணிடுவேன், உங்கள் நம்ம குடும்பத்தை பார்த்துருவேன். அந்த டைமில் எனக்கு கத்தருடைய சித்தம் எனக்கு என்னென்னு தெரியலை, கத்தரை மேலே வச்சிருக்க அழைப்பு எனக்கு புரியலை, கத்தரை என் குடும்பத்தில் ஏன் என்னை பிரிச்செடுத்தாருன்னு எனக்கு தெரியலை. அப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி கேட்டுட்டு இருக்கும் பொழுது எனக்கு பணங்கள் நெருங்கி வரலை. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷப்பூச்சி கடித்து எனக்கு 7 நாள் ஆயிடுச்சு. என்னுடைய கண் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில், சரீரம் முழுவதும் ப்ளூவாகி எனக்கு நான் ஒரு இடத்துல வேலைக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்து நான் உடனே ஓடி வந்து என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம், இதே வத்தலக்குண்ணில் போனீங்கன்னு சொன்னால் லியோனார்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ரோட்டில் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அது வந்து ரோமன் கத்தோலிக் அந்த சர்ச் மூலமாக அவங்க பண்ணுறாங்க. அந்த இடத்துல நான் போன உடனே என்னை கொண்டு ஐசியூவில் சேர்க்குறாங்க. ஐசியூவில் சேர்த்தோன்னே என்னுடைய பிளட் டெஸ்ட் எல்லாம் கொண்டு சேர்க்குறாங்க. பிளட் டெஸ்ட் கொண்டு சேர்த்துட்டு அவங்க அந்த லேபில் பார்க்கும் பொழுது ஒரு விஷ பாம்புடைய பிளட்டுக்கு நேராக அந்த பிளட் போய் இருக்குது. அதை கடித்த உயிர் தப்ப முடியாதவங்க என்ன ஆச்சரியமாக பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ பணத்துக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்கன்னு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு முன்னாடி எங்களை கொண்டே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வத்தலக்குண்டி ஜிஹெச்சில் சேர்க்கும் பொழுது அவங்க எங்களை எடுக்கலை. ஏன்னா என்னை பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, இது இங்கே முடியாதுமா, இங்கே எங்களால் பண்ண முடியாது, நேராக நீங்கள் ப்ரைவேட் கொண்டு போங்க, இல்லாட்டி மதுரை கொண்டு போங்க, இல்லாட்டி தேனி கொண்டு போங்கன்ட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா ஒரு ஆள் தானே, எங்கள் அப்பா இல்லை, அப்போ எங்களுக்குன்னு யாருமே வர்றதுக்கு கிடையாது. அப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா நான் சிறிய வயசு. அப்போ நாங்கள் இன்னொருத்தங்களோட உதவியை பார்த்து தான் நிற்கிறோம் அந்த இடத்துல. ஏன்னா ஒரு மனுஷன் என்றைக்கு நீங்கள் தேடுற மனுஷன் அப்படித்தான், உங்களுக்கு எப்போ சூழ்நிலை வருதோ, எப்போ உங்களுக்கு உதவி வருதோ, எப்போ உங்களுக்கு நெருக்கம் வருதோ, அப்போ அவன் கைவிட்டு போயிருவான். அதுதான் தாவீது சொல்றாரு, என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னுடைய பாருங்க கண்ணீரை கேட்டு அவர் என் கூட இருந்து என்னோட என்ன செய்யறாரு, விடுதலை கொடுக்கிறாருன்னு அவர் சொல்றாரு. யோபும் அது மாதிரி தான், உங்களுக்கு எப்பெல்லாம் நெருக்கம் வருதோ இந்த சாட்சியை மாத்திரை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க, கத்தர் உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு நன்மையை, பெரிய ஒரு அற்புதத்தை செய்யறதை நீங்க பாப்பீங்க. இப்படி இருக்கும்பொழுது அங்க போகும்பொழுது எங்க அம்மா ஒரு பக்கம் அழுக, என்ன பண்றேன்னு தெரியல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போனோம்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கும்பொழுது எங்களுக்கு அந்த அமௌண்ட் பிரட்ட முடியல, அந்த அமௌண்ட் பெரிய அமௌண்டா இருக்கு. அப்போ உடனே என்ன பண்றோம், எங்க அம்மாக்கு ஜெபிக்கிற அந்த பக்கம் இருக்கிறதால எங்கள் அம்மா அதிகாலையில் ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சு உடனே கேட்குறாங்க, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு இருக்கும்பொழுது நான் எனக்கு இந்த கீபோர்டு வாங்கி கொடுத்த அந்த ஊழியக்காரருடைய நினைவு வருது. அப்போ உடனே எங்கள் ஊழியக்காரர் மூலமாக நாங்கள் சொல்லும் பொழுது அவர் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை அனுப்பி என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் என்னை சேர்க்க கிருபை செய்தார். அங்கே சேர்க்கும் பொழுது டாக்டரெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு இன்செக்ஷன் அடிப்போம் முதுகு தண்டில், இந்த முதுகு தண்டில் இந்த இன்செக்ஷன் அடித்தா இந்த இன்செக்ஷன் இவருக்கு போய் சேர்ந்து இவர் காலையில் 9 மணிக்கு மேலே முழிச்சிட்டாருன்னா ஓகே உங்கள் புள்ள ஓகே, ஆனால் 9 மணிக்கு மேலே நீங்கள் வந்து என்ன பண்ண முடியலை, முழிக்கலாட்டி இவருக்கு நீங்கள் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, இந்த பேப்பரில் சைன் போடுங்கன்னு. எனக்கு மயக்கம், எனக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் அம்மாட்ட பேப்பர்கள் வந்து கொடுக்கும் பொழுது ஒரே அழுக, ஏன்னா நான் தான் மூத்தது, எங்கள் குடும்ப பாரம் எல்லாம் என் மேலே தான், என் சுமையெல்லாம் என் மேலே தான். அப்போ எங்கள் அம்மா அழுதுட்டு சொல்கிறாங்க, எங்கள் அம்மா அதிகமாக என் மேலே பாசம், எங்கள் வீட்டில் இப்போயும் எங்கள் அம்மா எல்லா பிள்ளைகளோட என் மேலே அதிகமான பாசம், எனக்கும் எங்கள் அம்மா மேலே அதிகமான பாசம். அப்போ அம்மா மேலே அதிகமான பாசம்ன்றதால எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அந்த பேப்பரை வாங்கி சைன் பண்ண முடியலை. அப்போ சைன் பண்ண முடியாமல் இருக்கும் பொழுது எங்களுடைய கேம்பில் இருக்கிற எங்களுடைய தலைவர்கள் அந்த இடத்துல இருக்கிற எல்லோரும் சொல்கிறாங்க, அம்மா நீ நேரம் கடத்த உன் பிள்ளைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, போட்டு தான் ஆகும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த சைனை என்ன செய்கிறாங்க, போட்டு கொடுத்துட்றாங்க. போட்டு கொடுத்தோன்னே யாரையுமே உள்ள அனுமதிக்கல, ஐசியூக்குள்ளே நான் இருக்கிறேன். அப்போ எனக்கு வந்து ஊசி போட்டது என்ன நடந்துன்றது வரைக்கும் எனக்கு தெரியாது, எனக்கு எங்கள் அம்மா சொல்லி தான் இதெல்லாம் தெரியும். அப்போ உள்ளே கொண்டே போட்ட உடனே எனக்கு காலையில் கத்துடைய பெரிதான தயவுனால் ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், 9 லேருந்து 10 மணிக்கு உள்ளே தான் எனக்கு ஒரு முழிப்பு வந்து அப்போயே என் கண் திறக்க முடியாமல் நான் பார்க்குறேன். வெளியில் அநேக மக்கள் நிற்கிறத அந்த கிளாஸால் பார்க்குறேன். முன்னாடி இருக்கும்பொழுது என்னுடைய தாயார் அந்த கிளாஸுக்கு முன்னாடி நிற்கிறத பார்க்குறேன். பார்க்கும்பொழுது உடனே நர்ஸ் ஓடி வந்து டாக்டர் சொல்கிறாங்க, அவர் முழிச்சிட்டாருன்னு. அப்போ ஓடி வந்து அந்த டாக்டர் சொல்கிறாரு, நீ கும்பிடுற கடவுள் உண்மையுள்ள கடவுள், இனிமேல் உன் பிள்ளைக்கு என்ன செய்யாது வராது. ஆனால் இது உன்னையும் நான் சொல்கிறேன், அவர் போட்ட மருத்துவ மெடிசனோ எங்கள் அம்மா போட்ட சைனோ என்னை விடுவிக்கலை. எனக்கு மேலே வச்சுருந்த கத்தருடைய தரிசனம், என் மேலே எனக்கு வச்சுருந்த கத்தருடைய திட்டம், நான் இந்த பூமியில் அவருடைய வேலையை செய்யணுன்ற அவருடைய நோக்கம்தான் எனக்கு அந்த ஜீவனை கொடுத்தது. எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளையே, டாக்டரால் முடியாதது, மருத்துவரால் முடியாதது, இன்றைக்கு நீ இருக்கிற உன்னுடைய சூழ்நிலைகளை யாராலையும் மாற்ற முடியாது, நம்முடைய கத்தர் மாற்றுவார். நீ விசுவாசத்தோடு இதை கேட்டுட்டுருங்கம்மா. ஆண்டவர் இது கேட்கும்பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே வர்றதை நீங்கள் உணர்வீங்க. அப்போ என்ன பண்ணுறோம் பார்த்துங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. இது நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது எங்களால் என்ன பண்ண முடியலை, அதுக்கப்புறம் என்னால் வேலைக்கும் பெருசாக போக முடியலை. என்னால் இருக்கும் பொழுது நான் எங்கள் அம்மாட்ட கேட்குறேன், நான் இலங்கை தேசத்துக்கு நான் திரும்ப போகணும், என்னை திரும்ப அனுப்புங்க, உங்களுடைய சகோதரங்கள் இல்லாட்டி எங்கள் அப்பாவுடைய சகோதரங்கள்கிட்ட போயிட்டு நான் யார்ட்டையாவது நான் உதவி கேட்டு, அவங்களாம் நல்லா இருக்காங்க, வசதியாக இருக்காங்க, அவங்கள்ட்ட நான் கேட்டு என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நாட்டுக்கு நான் போய் உங்களை பார்க்குறேன்னு சொல்லி நான் அங்கே போகிறேன். பாருங்கள், இதுவரைக்கும் நான் யாருடைய அழைப்பை புரியலை, கத்தருடைய அழைப்பை புரியலை, கத்தருடைய திட்டத்தை புரியலை. ஏன்னா இன்றைக்கு அநேக பேர் அப்படித்தான் இருப்போம், இவ்வளோ பிரச்சனையிலையும் இவ்வளோ நெருக்கத்துலையும் இவ்வளோ பாடலையும் கத்தரையும் உங்களை வச்சுருக்கார் தெரியுமா. அவருக்கு நீங்கள் வேணுன்றதால தான் இவ்வளவு சூழ்நிலையும் உங்களுக்கு அனுமதிக்கிறாரு. நம்ம அதுவரை நம்ம புரிய மாட்டோம், எப்போ புரியும் தெரியுமா, ஆண்டவர் எப்போ நம்மளை அதிகமாக உடைச்சி வெளியில் எடுக்கிறாரோ அப்போ தான் தெரியும், ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்துறதுக்கு தான் இவ்வளோ காரியத்தை அனுமதிச்சிருக்கிறீங்கன்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், வந்து இதே சென்னையில் மீனம்பாக்கத்தில் வந்து என்னுடைய பாஸ்போர்ட்டை முடித்து 2013 லாஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இலங்கை தேசத்துக்கு நான் போகிறேன். இலங்கை தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கற்பனை எப்படி, என்னுடைய அம்மாவுடைய சகோதரங்களை எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, என்னுடைய அப்பாவுடைய சகோதரங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க என்று சொல்லி நான் வந்து யாருடைய வீட்டை நம்பி நான் அங்கே போனனோ, அங்கே போகும்பொழுது பாருங்கள் அவங்க என்னை வந்து ஏர்போர்ட்டில் கூப்பிட்டாங்க, என்னை நல்லா வச்சு என்ன செஞ்சாங்க, ஒரு மாதம் நல்லா கவனித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால என்னை கவனிக்க முடியல. ஒவ்வொரு சொந்தக்கார வீட்லேயும் 10 நாள் இங்கே, 10 நாள் அங்கே, 5 நாள் இங்கே, 5 நாள் அங்கே, கடைசியில் அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு இருந்தால் போங்க பிரதர், வேலைக்கு போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, இனிமேல் உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது எனக்கு மன்னாரில் எனக்கு எங்கள் அப்பாவுடைய அண்ணாவுடைய ஒரு மகள் இருக்காங்க, அவங்க மகள் அங்கே வெட்டிங் பண்ணி திருமணம் பண்ணி அங்கே அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, அவங்க வீட்டில் தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மந்த்கிட்ட நான் அங்கே இருந்தேன். மன்னாரில் தோட்டவெளின்ற இடத்துல நான் அங்கே இருந்தேன். இருக்கும்பொழுது அவங்களுடைய தம்பி இப்போ ஃபாரினில் இருக்காங்க. அப்போ நான் அங்கே இருக்கும்பொழுது நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ அங்கே சின்ன சின்ன வேலைகளும் நான் செய்துட்டுருக்கிறேன். அவங்களும் ரொம்ப ரிஸ்கான கஷ்டம்தான், அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்பொழுது கத்துடைய பெரிதான கிருபையினால் திரும்பவும் நான் உதவி என்னுடைய அப்பாவுனுடைய ஆட்களில் கேட்டு வரும்பொழுது அவங்க எல்லாரும் என்னை தட்டி கழிக்கிறாங்க. ஆனால் கத்தருடைய தயவு கரம் என் மேலே இருந்ததுனால கத்தர் அவங்க மூலமாக எனக்கு வாய்ப்பு கிடச்சி, பாருங்கள் துபாய் தேசத்துக்கு கத்தர் போக எனக்கு வழிவாசல் திறக்கிறாரு. அதான் பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் நம்புகிற மனுஷங்க நாசி சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட கத்தர் மேலே பட்சத்தில் இருப்பது தான் நலம். அதால் இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் ஓடின மனுஷன் என்ன செய்யலை, ஒரு உதவியும் செய்யலை, நான் ஓடின மனுஷன் எனக்கு எந்த காரியத்தையும் செய்யலை. ஆனால் நான் நம்பாத தேவன் என் மேலே என்னுடைய தாயின் கருவில் என்ன முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் தான். இந்த நிமிஷம் இந்த செகண்ட் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா, அதுவரை என்ன நடத்துகிறாரு, அவர் இனிமேலும் நடத்துவார், எப்போயும் நடத்துவார்ன்ற அந்த விசுவாசம் தான் நம்மளை என்ன பண்ணுது, இந்த நாட்களை ஓட வைக்குது. அப்போ பாருங்கள், நாங்கள் துபாய்க்கு போகும்பொழுது நான் நினச்சது ஏதோ என்ன ஒரு வேலைக்கு அனுப்புவாங்க, நல்ல வேலைக்குன்னு நினச்சேன். அவங்க என்னென்னா எங்கேயோ போனால் போட்டுன்னு சொல்லி எனக்கு ஒரு சமையல் பாருங்கள் குக்கிங் வேலை செய்கிற ஒரு வீசா எனக்கு கிடச்சி நான் அனுப்புகிறாங்க. அப்போ நான் அங்கே போகும்பொழுது நமக்கு தான் ஃபாரினை பற்றி தெரியாது, ஏன்னா நம்ம குடும்பத்திலே இருந்துட்டோம், நம்ம கஷ்டத்தை பார்த்துருந்தாலும் இப்படி பார்க்கல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், துபாய் தேசத்தில் வரும்பொழுது, இந்த துபாய் தேசத்துக்கு வரும்பொழுது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த வெளிநாட்டு வாழ்க்கைன்றது ஒரு அடிமையான வாழ்க்கை, அவங்களுக்கு கீழே தான் நம்ம இருக்கணும், எல்லா காரியமும் அவங்களுக்குள்ளே தான் நம்ம செய்யணும். இப்படி இருக்கும்பொழுது நான் என்ன பண்ணுறேன், துபாய் தேசத்துக்கு வந்து இறங்கணுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலை. அபுதாபியில் அலை நின்ற இடத்துல எனக்கு ஒரு அரபி வீட்டில் எனக்கு சமைக்கிற என்ன செய்து வேலை கிடைக்கும், என்னை கூட்டிட்டு வர்றாங்க, ஒரு வாரம் நான் அங்கே இருக்கிறேன், அதுக்கப்புறம் வேலையை தொடங்குறேன். அங்கே போனால் எனக்கு வீட்டில் இருந்த போராட்டத்தை விட, இலங்கையில் நான் சந்தித்த போராட்டத்தை விட அங்கே இருக்க போராட்டம் பெருசு. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் என்ன செய்யணும், சமைக்கணும். விடிய காலையில் 4 மணிக்கு நான் எத்தனை புரோட்டா போடணும், 50 புரோட்டா நான் போடணும். யோசிச்சு பாருங்கள், புரோட்டா எப்படி போகிறேன்னு எனக்கு தெரியாது, ஒரு வாரம் டீச் பண்ணி கொடுத்தாங்க. அதுபோல் விடிய காலையில் எனக்கு என்ன பண்ணணும், அங்கே அரபி சாப்பாடுகள்லாம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அந்த சாப்பாடுகள் நான் கரெக்டாக 8 மணிக்கு நான் 4 மணிக்கு கிச்சனுக்கு வந்து 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள காவா சாய் எல்லாம் அங்கே ரெடி பண்ணிவிட்டு நான் கொண்டு போய் அங்கே என்ன செய்யணும், போடணும். வரும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு புரோட்டா எடுத்து சாப்பிடுவாங்க, அது சரியில் அடி தூக்கி தட்டை தூக்கி எறிவாங்க. எத்தனையோ தடவை எனக்கு முன்னாடி அந்த தட்டுகள் எல்லாம் விழுந்திருக்கு. எத்தனையோ முன்னாடி அரபி மேடம் வந்து என்னுடைய காதை பிடிச்சி அவங்க என்னை திருவி சொல்லுவாங்க, இங்கே பாரு உனக்கு என்ன சமைக்க தெரியலை, ஆனால் இதுவரைக்கும் நான் அவங்க ஹார்டாக பேசுனதில்ல, ஆனால் காதை பிடிச்சி என்ன என்ன பண்ணுவாங்க, இங்கே பாரு நீ இப்படி இல்லை அப்படி இல்லை நீ செய்கிற சரியில்லைன்னு ரொம்ப வேதனைப்படுத்துகிற மாதிரி நடக்கும் பொழுது, அவங்க போனதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, என்னுடைய பாட்டு பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவருடைய பாடல், எனக்கு யாருடைய பாட்டு வருதோ என்ன செய்வேன், அண்டா இதுகளை எல்லாம் நான் இப்போ வளைக்கிட்டேன், என்னுடைய தமிழில் நான் பாடிட்டு இருப்பேன். அப்போ அந்த நான் அந்த இடத்துல கத்தாமான்னு சொல்லி ரெண்டு யார் இருக்கிறாங்க, பிலிப்பைனி இருக்காங்க லிந்தா, அதுக்கப்புறம் என்ன ரோசின்னு சொல்லி அவங்க இப்போ வந்து குவைத் தேசத்தில் இருக்காங்க, நம்ம பேசியிருக்கேன் இப்போ கொஞ்ச நாள் அவங்களோட நான் தொடர்பில் இல்லை. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான சகோதரிகள் ரெண்டு பேரும், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க மேடம் போனதுக்கப்புறம் என்னோட வந்து சொல்லுவாங்க, வினோத் கொடுங்க நான் கொஞ்சம் உங்களுக்கு கழுவி தரேன், நீங்கள் ஒரு ஆம்பளை பிள்ளை அப்படி கழுவுவேன், பரவாயில்லம்மா விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு தானே வந்தோன்னு பானை கழுவேன் பேர் தொழுவோம். எங்கள் அம்மா அந்த டைமில் ஃபோன் பண்ணி, தம்பி எப்படி இருக்க சாப்பிட்டியா வேலை எப்படி இருக்குன்னா சொல்லி, அம்மா நல்லா இருக்கேன் பாருங்கள் என்னுடைய வாழ்க்கை அதான் கத்தர் ஒருவருக்கு தான் தெரியும், அம்மா நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் இப்படி இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு இடங்களில் போகும்பொழுது ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடும்பொழுது பார்க்குறவங்கலாம் என்ன எப்படி நினச்சிக்குவாங்க தெரியுமா, பரவாயில்ல அவருக்கு எப்படி இருக்கு நல்ல பில்டிங்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, காருக்கு முன்னாடி எடுத்துக்குவார், ஆனால் ஃபோட்டோ மட்டும்தான் அங்கே எடுத்திருப்பேன், வேலை செய்கிறது எங்கே இருப்பேன், கிச்சனில் இருப்பேன், அந்த கிச்சனில் இருக்கிறது எனக்கும் கத்தருக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நாள் அந்த கபோர்டில் இருக்கிற ஒவ்வொன்றையும் எடுத்து மாற்றணும், இது எனக்கு ஒரு 6-7 மாதம் இது சரியான போராட்டம், ஒவ்வொரு நாளும் கிச்சனில் இருக்க டப்பாவை எடுத்து துடைக்கணும். அரபி வந்து அந்த லேடி வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் சில டப்பாக்கள் நான் என்ன செய்வோம், துப்புரவு பண்ணாட்டி உடனே என்ன வந்து என்ன சொல்லுவாங்க தூரமா, அந்த டப்பாவை தூக்கி அடிச்சுட்டு நீ என்ன என்னுடைய கபோர்டெல்லாம் சுத்தம் பண்ணாமல் போயிருக்க, என்ன இப்படி பண்ணாமல் போயிருக்கேன்னு சொல்லி என்ன அவங்களுடைய அரபியில் அவாசமான வார்த்தையில் பேசுவாங்க. அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த பெண்கள் வருவாங்க, பெண்கள் வந்து ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு ஒருத்தங்களுக்கு சிக்கன் ரைஸ் வேணும், சிக்கன்னா அவங்க சொல்கிற ரைஸ்கள் வேறையாக இருக்கும், அது எத்தனை ஒரு பெரிய அண்டா முழுக்க சமைக்கணும், நமக்கு தான் சமைக்க வராது, எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஏதோ சமைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கொண்டே கொடுப்பேன் டேபிளில் இருந்து தூக்கி தட்டி சொல்லுவாங்க, உன்னை யார் வேலைக்கு எடுத்தா, நீ என்னத்துக்கு வேலைக்கு வந்த, நீ வேலைக்கு வராமல் வேற எங்கேயாவது போயிருக்கலாமே, உன்னால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லி வருவாங்க. ஆனால் இந்த பாடுகளில் கத்தர் எனக்கு அரபியை கற்றுக்கொள்ள கிருபை செய்கிறாரு, நாங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட என்ன அவங்க என்ன ஒவ்வொரு நாளும் பேசுகிறத நான் உத்து கவனிப்பேன், கத்தர் அந்த ஞானத்தை கொடுத்துருந்ததால் நான் உட்காந்து என்ன பேசுகிறாங்கன்னு உத்து உத்து பார்த்து பார்த்து எவ்வளவோ வருஷங்களாகி கூட அரபி கற்றுக்க முடியாத அந்த நாட்டில் கத்தர் அடியேனுக்கு அவருடைய தயவு பாராட்டுனதால், உண்மையில் சொல்கிற அவருடைய தயவு அவருடைய மிகப்பெரிய தயவுனால் பாருங்கள் எனக்கு அரபி கற்றுக்கொள்ள வைக்கிறாரு.

எல்லாம் எடுத்துக்கொண்டே வச்சு பாத்ரூமில், ஏன்னா என்னுடைய மனைவி என் கூட என்னுடைய அம்மாவுக்கு கூட இந்த பாதி காரியங்கள் தெரியாது. இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு முன்னாடி இதை சொல்ல வைக்கிறாருன்னு அவருடைய தயவு. அப்போ எல்லாத்தையும் கொண்டு வைப்பேன். வச்ச உடனே அவங்க வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க துவைக்க சொல்லி. நான் கொண்டே வாஷிங் மிஷினில் அதை நான் துவைக்க மாட்டேன், வாஷிங் மிஷினில் கொண்டே கொடுக்கணும், கொடுத்தோட எடுத்துக்கொண்டே போடணும். இப்படியே இருக்கும்பொழுது, ஆனால் இந்த இவ்வளோ வேலை இருந்தாலும் நான் அழமாட்டேன், எனக்கு இந்த அலை வராது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இந்த இரவு எனக்கு இப்போயுமே அங்கத்தே டைம் எனக்கு ஒரு 11:30 ஆயிரும் என்னுடைய கிச்சன் வேலையெல்லாம் முடிக்க. வந்து 11:30 கணக்கு பாருங்கள், குளிச்சுட்டு நான் ஒரு 12 மணிக்கு மேலே வந்து 12:30 ஆயிரும் வந்து. அப்போ நான் எனக்கு ஜெபிக்க கூட கொஞ்சம் நேரம் தான் டைம் கிடைக்கும். வந்துட்டு அப்படியே படுத்துருவோம், விடிய காலையில் 4 மணிக்கு எழும்பணும். 4 மணிக்கு எழும்பலாட்டி என் டோருக்கு வந்து அவங்க தட்டி என்னை சத்தம் போட்டு தண்ணி ஊற்றி எழுப்பி என்னை கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா அரபி அவங்களுடைய கேஸ்டைல வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பணம் தான் முக்கியம், ஆக்கள் முக்கியமே கிடையாது. எத்தனையோ பெண்களை என் கண்ணுக்கு முன்னாடி சித்திரவதை படுறதை நான் பார்த்துருக்குறேன். இப்படியே எனக்கு இருக்கும்பொழுது ஆண்டவர் கே பாண்டவரே, இந்த உபத்திரவம் எனக்கு எப்போ மாறும், ஏன் எனக்கு இப்படி கொண்டு வந்துறீங்க என்னும் பொழுது, கத்தர் அந்த இடத்துல பாருங்கள் ஒரு பெரிய ஒரு தயவு பாராட்டுறாரு. கத்தர் அந்த இடத்துல ஒரு தயவு, எப்படிப்பட்ட தயவுனா, அவங்களுடைய அந்த அரபியோட அவர் வீட்டுக்காரரு மிலிட்ரியில் இருக்கார். அவர் வந்து பாருங்கள், ஆபத்துன்னு பேர் அவருடையது. ஆபத்து வந்து பார்ப்பார், பார்த்துட்டு சொல்லுவார், தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவார். அப்படின்னா அவர் சொல்லுவார், அரபியில் கூப்பிடுவார், எனக்கும் அரபி தெரியுன்றதால நான் போய் முன்னாடி நிற்பேன். உன்னை நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்டே இருக்கேன். எப்படின்னா, கேமரா அங்கே வீடு கிச்சனுக்குள்ளே பூட்டியிருப்பாங்க. இந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா அரபு நாடுகளில் போனவங்களுக்கு தெரியும், இல்லாதவங்களுக்கு தெரியும், அவங்க வீட்டில் இருந்து எல்லாம் டெலிவிஷனில் பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம அங்கேருந்து ஒரு காரியம் கூட மாறி செய்ய முடியாது. அப்போ அவங்க பார்த்துட்டு, ஆனால் நீ செய்யும் பொழுது ஏதோ ஒரு காரியம் உனக்குள்ளே இருக்கிறத பார்க்க எனக்கு விளங்குது. ஆனால் உன்னை நான் தவறாக வச்சுருக்கிறேனோ தெரியலை, ஒருவேளை தப்பாக எனக்கு வச்சுருக்கனோ தெரியலை, ஆனால் உன்னை நான் நாட்டுக்கு அனுப்ப மாட்டேன், நல்லவனு புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு அரபி அப்படி சொல்கிறது அது பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா அரபிக்கு பிடிக்கலாட்டி பாஸ்போர்ட் சீல் பண்ணால் நம்ம 6 மாதத்துக்கு எங்கே போக முடியாது, திருப்பி கல்ஃபுக்குள்ளே எந்த நாட்டுக்குள்ளேயும் போக முடியாது. நோ என்ட்ரி அடித்தாங்கன்னா போக முடியாது. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் கல்ஃபுக்குள்ளே நம்ம போக முடியும். ஆனால் அவர் சொல்கிறார், உன்னுடைய சூழ்நிலை எனக்கு தெரியுது, நீ வேறு ஏதாவது வேலை இருந்து நல்ல வேலையாக இருந்தால் என்னட்ட வந்து சொல்லு, நான் உனக்கு என்ன பண்ணுறேன், உன்னுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்து நான் உனக்கு அந்த இடத்துல போக உனக்கு நான் கிருபை செய்கிறேன்னு சொல்லி அவர் என்னோட பேசும்பொழுது, எனக்கு தாங்க யாரையும் தெரியாது, நம்ம போனது அரபி விட்டு இவங்களை மட்டும்தான் தெரியும். அந்த இடத்துல கத்தருடைய பெரிதான தயவு, அவருடைய அனுக்கிரகத்தினால கத்தர் எனக்கு ஹிந்தியும் அரபியும் ஓரளவு பேச கிருபை செய்துட்டார். கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கற்றுக்கொள்ள கிருபை செய்துட்டார். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கே இருக்கும்பொழுது டிரைவர்கள்ட்ட போய் நான் கேட்குறேன், ஏதாவது வேலை இருக்குமானா, ஒரு சில வேலைகள் சொல்கிறாங்க எனக்கு ஒத்து வரலை. அப்போ ஒரு நாள் அந்த வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு பின்னாடி பெரிய ஒரு மணல் இருக்குது. அப்போ அந்த மணலில் நான் நைட்டில் என்ன செய்வேன், நடந்து பாடி அப்படியே பாடிட்டே இருப்பேன். அந்த ஒரு அனுபவம் இப்போயும் நான் கேட்பாண்டு வரேன், அந்த பழைய அனுபவத்தை எனக்கு கொடுங்கன்னு. அப்படியே பாடிட்டு இருக்கும்பொழுது ஏதாச்சும் தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் அந்த இடத்தால் வர்றாரு. இது நான் சொல்கிறது பகலில் வர்றாரு. வரும்பொழுது என்னோட பேசும்பொழுது, தம்பின்னு பேசும்பொழுது நான் கேட்குறேன், அண்ணா நீங்கள் தமிழான்னு கேட்கும்பொழுது, நான் தமிழ் தான்ப்பா அப்படின்றாரு. அவர் பேர் ஆனந்த், அவர் பெரம்பலூரை சேர்ந்தவர், இன்றைக்கும் இருக்கார். இதை பார்த்தா கூட அவர் இந்த சாட்சி அவர் கூட பார்க்கலாம். அப்போ வரும்பொழுது எனக்கு முன்னாடி வந்துட்டு, நீங்கள் தமிழான பொழுது, அண்ணா நான் இப்படி என்னை வந்து இருந்துட்டேன், சமையலில் ரொம்ப ஹார்டாக இருக்குது வேலை, என்னால் ஒன்றும் பண்ண முடியலை, நான் என்ன செய்கிறேன்னு தெரியலை, சச்சுக்கும் என்னால் போக முடியலை, என்ன பண்ணுறேன்னு செய்ய முடியலைன்னு பொழுது தான் அவர் சொல்றாரு, பரவாயில்ல என் கம்பெனியில் நான் வேலை இருக்கு, ஆனால் நான் போய் எங்கள் ஓனர்கிட்ட கேட்டு சொல்றேன்னு போய் கேட்டுட்டு வரும்பொழுது கத்தர் அந்த ஓனர்கிட்ட தயவு கிடைக்க பண்ணி நான் லேபரா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்குள்ள போறேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்குள்ள போனோன்னு அங்கே எனக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மாறுது. எப்படின்னா, இது சமையலில் நான் படுற பாடு. அங்கே போனோன்னா நான் எப்படி போகிறேன், பெயிண்டிங் வேலைன்னு உள்ளே சொல்ல போனால், இன்றைக்கி அரபு நாட்டில் இருக்கிற எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகள் இதை பார்த்துட்ருக்க உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணணும், அரபு ஒரு வேலைன்னா எல்லா வேலையுமே செய்யணும், இந்த வேலைன்னு சொல்லி உங்களுக்கு கிடையாது, எல்லா வேலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பொறுத்தவரை செய்யணும். எனக்கு முதல்ல எனக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா, இந்த அரபானாவை இழுக்கிற கம்பி கொண்டியாக இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய கம்பி வளைச்சிருக்கும், அதை எடுத்து அந்த கம்பியை நோண்டி அந்த அரபானாவில் போட்டு தபுக்குன்னுவாங்க, அரபியில் தபுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எப்படி சொல் ஆலப்புழாக்கல்னுவாங்க, இங்கே இந்தியன் ஆலப்புழாக்கல் வித்தியாசம். அரபியில் இருக்கிற அரபு நாட்டில் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், 40 கிலோ இருக்கும், அது மத்ரூஸ் கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை எடுத்து அந்த கல், ஒரு கல் 40 கிலோனா ஒரு 6 கல் வச்சா எத்தனை எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதை வச்சு பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிக்குவார், நான் முன்னாடி இழுப்பேன். முதல் வேலையே அதுதான். அப்போ நான் கேட்பேன், ஆண்டவரே நான் அங்கே இருக்கும் பொழுது இந்த போராட்டம்னு வந்தால் இங்கே என்ன பொழுது எனக்கு அங்கேயும் என்ன பண்ணுறேன், வீசா அடித்தோன்னே வீசா 3000 தரம்ஸ் எனக்கு அடிக்கிறாங்க. அடித்தோன்னே இந்த 3000 தரம்ஸ்ன்றது எனக்கு பெரிய காசு. ஏன்னா எனக்கு சம்பளமே எவ்வளோ தான் தெரியுமா, 900 ரூபா தான் சம்பளம். இந்த 3000 தரம்ஸை நான் வீட்டுக்கும் 900 சாப்பாடு பார்க்கணும், வீட்டுக்கு கொடுக்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்யணும், என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே நான் கம்பியில் இழுக்கிறோம், ஒவ்வொரு காரியத்தை செய்கிறேன், அப்படியே வேலையை கடுமையாக செய்துட்டே இருக்கிறேன். செய்திருக்கும் பொழுது கத்தர், நான் செய்கிற வேலையில் கத்தர் எனக்கு உண்மையாக இருந்ததால் அந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை என்ன செய்கிறார், அங்கே வாய்க்க பண்ணுறாரு.
ஆண்டவரை நாங்கள் கொண்டு போனது என்ன, அங்கேருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வார

0: ஒரு நாள் லீவு கிடைக்க கத்தர் கிருபை செய்கிறாரு. இப்படியே கத்தர் கிருபை செய்து கத்தர் எனக்கு அதே அலைனில் பாருங்கள், இன்றைக்கும் தமிழ் யூத் வாலிப ஃபாலோஷிப்னு சொல்லி பாஸ்டர் டேனியல் யாக்கோபு அப்படி சொல்லி இன்றைக்கும் அபுதாபியில் செய்கிறாங்க. அங்கே என்னுடைய கம்பெனியில் தேவான்னு சொல்லி அவர் நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்தவர். அவர் மூலமாக நான் அந்த இடத்துக்கு போக கத்தர் எனக்கு கிருபை செய்கிறாரு. அங்கே போகும்பொழுது பார்த்தா எல்லாரும் என்னை விட படித்தவங்க, எல்லாரும் நல்லா பணத்தில் எல்லாத்துலேயும் படித்தவங்க, எல்லாம் நல்லா சம்பளம்லாம் அவங்க 10,000 தரம்ஸ் 20,000 தரம்ஸ் எடுக்கிறவங்க, நான் வெறும் 900 தரம்ஸும் கூட இல்லை. ஆனால் கத்தர் அவங்களுக்கு முன்னாடி என்ன ஒரு ஆராதனை வீரனாக நிப்பாட்டுறாரு. அப்போ தான் நான் கத்தருடைய அழைப்பை நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கொள்கிறேன். ஏன்னா ஆண்டவர் நான் நடத்தி வந்த பாதை உவநிலையும் கத்தரையும் கூட இருந்து அந்த இடத்துல எனக்கு ஒரு 2 இயர்ஸ் அவ்வளோ மக்களுக்கு முன்னாடி ஒரு 500 பேர்கிட்ட வருவாங்க ஒவ்வொரு வாரமும். 500 மக்களுக்கு முன்னாடி கீபோர்டு வாசிக்க கத்தர் அந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆராதனை வீரனாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல கத்தர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த வர்றாரு. அப்போ தான் எனக்குள்ள ஒரு வார்த்தை வருது, ஆண்டவரே நான் ஊழியர் செய்யணும், ஊழியத்துக்கான பார வரணும். இந்த நாட்களில் எனக்கு என்ன பண்ணுறாங்க, பொண்ணு தேடிட்டுருக்குறாங்க. எனக்கு அப்போ வயசு பாருங்கள், 24-25 வயசு தான் இருக்கும், எனக்கு எக்ஸாக்டாக அந்த வயசுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ எனக்கு கண்மணக்கத்துடைய பிள்ளைகளை அப்போ எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்த்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு எங்கள் அம்மா பார்த்து எனக்கு ஒரு 3 பொண்ணுகளோட ஃபோட்டோ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. ஆனால் எனக்கு வீட்டுக்கு வர சூழ்நிலை இல்லை, கையில் காசும் இல்லை. நல்லா பாருங்கள், நான் சொல்லும் பொழுது அன்னுடைய தயவு தான், ஒன்றுமே கிடையாது. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உனக்கு திருமணம் பார்க்குறேன், நீ திருமணம் பண்ணிடு. ஏன்னா திருமணம் பண்ணியாவது நீ எங்கே வந்துடுவேன், வீட்டுக்கு வந்துடுவானே சொல்லி என்னை எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, திருமணம் பார்க்குறாங்க. ஆனால் பாஸ்போர்ட் யார் கையில் இருக்குது, எங்கள் ஓனர் கையில் இருக்குது. நான் அங்கே அக்ரிமெண்ட் போட்டால் 2 வருஷத்துக்கு மேலே வர முடியாது. அப்போ நான் 4 வருஷம் அங்கே இருந்துட்டேன். அப்போ இப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்கும் பொழுது நான் ஆண்டுகிட்ட கேட்குறேன், ஆண்டவரே உம்முடைய வேலைக்காக எனக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் எனக்கு யாரை காட்ட விரும்புகிறீங்களோ, எந்த பிள்ளையை நான் திருமணம் பண்ண விரும்புகிறனோ அந்த பிள்ளையை காட்டுங்கன்னு சொல்லிட்டு 3 ஃபோட்டோ காட்டும் பொழுது எனக்கு கத்தர்கிட்ட நான் கேட்டது எதுவோ, கத்தர் எனக்கு எப்படி நான் நினச்சிருந்தனோ அப்படி எனக்கு என்னுடைய மனைவி, இன்றைக்கி நான் வெட்டிங் பண்ணியிருக்கேன், என்னுடைய மனைவியோட ஃபோட்டோ வருது. வரும்பொழுது பாருங்கள், திருமண காரியம் எல்லாம் பார்த்து பேசி முடிச்சிட்டோம். ஆனால் நான் வர முடியாத இடத்துல கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்து 2 இயர்ஸ் நான் என்ன பண்ணுறேன், அந்த தேசத்தில் இருக்க வேண்டியதாயிருச்சு. பிறகு நான் ஏதோ கத்தருடைய கிருபையில் கத்தர் எனக்கு தயவு பண்ணி கத்தரை மேலே வச்சுருக்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்காக அவருடைய நேரம் வரும்பொழுது கத்தரை நான் அழைத்து கொண்டு வந்து 2022 1st month 5th கத்தருடைய பெரிதான கிருபையினால் எங்களுக்கு திருமணத்தை கத்தர் என்ன பண்ணுறாரு. இதே பாருங்கள், கும்பிடு பூண்டியில் கத்தர் என்ன செய்கிறாரு, திருமணத்தை முடிக்க வச்சு எங்கள் இடத்துலையும் திருமணத்தை முடிக்க வச்சு வந்துட்டார். நாங்கள் திருமணத்தை முடித்தோன்னே அதுவரையும் கத்தருடைய ஆலயத்தில் நான் இருக்கிறேன், ஊழியத்தில் இருக்கேன், பார்ட் டைமாக தான் போயிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் தான் கத்தர் எனக்கு என்ன செய்கிறாரு, பாரத்தை கொடுக்குறாரு. நீ ஃபுல் டைமாக என்ன பண்ணு, ஃபுல் டைமாக கத்தருடைய ஊழியத்தை நீ செய்ய, ஃபுல் டைமாக கத்தருடைய காரியத்தை செய்ய, ஃபுல் டைமாக கத்தருடைய ஊழியத்தில் போன்னு சொல்லி எனக்கு கத்தர் பேசும்பொழுது அதுக்கப்புறம்தான் எனக்கு போராட்டமே ஆரம்பம். ஏன், திருமணம் பண்ணாதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு தெரியலை. திருமணம் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கத்தருடைய பெரிதான தயவு, கத்தர் என்னுடைய முதல் மகன் பிறக்கும் வரையும் கத்தர் எங்களை ஒவ்வொரு பாடுகளையும் நாங்கள் நினைக்கிற பாருங்கள், அந்த என் முதல் பையன் கன்சீவ் ஆகி பாருங்கள் ஒரு மாதமாகி அவன் என் மனைவி கன்சீவ் ஆகி ஒரு 6 மாதங்கள் தான் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருப்போம். அதுக்கப்புறம் கத்தர் அவன் பிறந்ததுக்கப்புறம் கத்தர் அநேக காரியத்தை என்ன செய்தார், அற்புதம் ஆச்சரியமாக நடத்தி வந்தார். ஆச்சரியமாக நடத்தி வந்து இன்றைக்கு பாருங்கள், என் பிள்ளை பிறக்கும் பொழுது இந்த சாட்சியை நான் உங்கள்ட்ட சொல்லி ஆகணும். இதே ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் சென்னையில் எங்கள் மனைவியை பாருங்கள், மனைவிக்கு பன்னீர் குடம் உடஞ்சிருச்சு, உடஞ்சி 2 நாள் ஆயிடுச்சு. எங்களுக்கு தெரியல, வீட்டில் யாருக்குமே தெரியல. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஓடி போகிறோம். நாங்கள் ஓடி பொன்னேரி முதல்ல எங்கள் இடத்துல இருக்கிற ஆரம்பாக்கம் கொண்டு போயிட்டோம். ஆரம்பாக்கத்தில் முடியாதுன்னு எங்கள் கோட்டக்கரை அனுப்புகிறாங்க, கோட்டக்கரையில் முடியாதுன்னு பொன்னேரி அனுப்புகிறாங்க, பொன்னேரியில் முடியாதுன்னு எங்கள் ஆர்எஸ்ஆர் அனுப்பும் பொழுது ஆர்எஸ்ஆரத்தில் போகும்பொழுது பாருங்கள், என் மனைவிக்கு எல்லா மருந்தும் கொடுத்து முடியாது. கடைசியில் நான் போய் அங்கே நிற்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஒரு நைட்டு 1 மணி இருக்கும். பாருங்கள், கத்தருடைய பெரிதான தயவு, கத்தருடைய பெரிதான கிருபை. சொல்கிறாங்க, அம்மா புள்ளை எங்களால் காப்பாற்ற முடியாது. எப்படி புள்ளை எங்களால் காப்பாற்ற, உங்கள் மனைவியை வேணால் காப்பாற்றிடுறோம். ஏன்னா பிள்ளைக்கு வந்து மூச்சிலுக்கிற அந்த ஒரு இது சொல்லுவாங்க, அந்த டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சிருச்சு, முடியாது. நீ இந்த பேப்பரில் எல்லாம் சைன் போடு, ஆண்டவர் தான் அவரால் தான் முடியும், சரிங்களா? அதால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் மனைவியை காப்பாற்ற முடியும், இதுதான் எங்களால் சொல்லணும். அதுவும் மனைவிக்கு இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு என்ன நைட்டு வந்து பாருங்கள், உங்கள் எல்லா குடும்பமும் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரும் இருக்காங்க, அந்த இடத்துல மற்றவங்களும் இருக்காங்க. போயிட்டு என்ன பண்ணுறோம், சைன் போடுறோம். சைன் போட்டதுக்கப்புறம் என் மனைவியை உள்ளே கொண்டு போகிறாங்க. உள்ளே கொண்டு போகும்பொழுது நான் ஓடி போய் கார் பார்க்கிங்கில் அழுகிறேன். கார் பார்க்கிங்கில் அழுதுட்டு நான் சொல்கிறேன், டாக்டர் சொல்கிறது உண்மைதான், ஆனால் அந்த டாக்டரை இயக்குறது யார், நீங்கள் தான். ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு சொல்கிறது டாக்டர் தான், அந்த கத்தியை இயக்கிறது யார், கத்தர் தான். இன்றைக்கு உங்களுக்கும் அநேக வியாதி இருக்கலாம், அநேக போராட்டம் இருக்கலாம், உங்களோட வியாதிக்கு முடியவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லலாம், அவ்வளோதான். இந்த உலகத்தில் இருக்க மெடிசனே முடியாது, அதை விட பெரிய மெடிசன் தான் நம்மளோட இருக்கார். அவர் தான் எல்லாத்துக்குமே பெரியவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த 12 வருட பெரும்பாடல ஸ்திரீ அப்படித்தான், தனக்கு இருக்கும் பொழுது எல்லாம் கலந்து முடிஞ்சு கடைசியில் தான் அவருக்கு நம்பிக்கை வருது, இயேசுவால் மாத்திரம்தான் எனக்கு சுகம்னு. அதால் இதை பார்த்துட்ருக்கேன் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளையே, டாக்டர் சொல்கிறதெல்லாம் நினச்சி யோசிக்கவே யோசிக்காதீங்க, உங்களுக்கு சொந்த பந்தம் சொல்கிறத வச்சு யோசிக்காதீங்க. கத்தர் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறாரு, கத்தர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்ல விரும்புகிறாரு, அவருடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய ஜீவன் எடுக்க யாருக்கும் அனுமதி இல்லை. ஆனால் எந்த டாக்டருடைய வாய் என் பிள்ளை பிழைக்காதுன்னு சொன்னாங்களோ அதே டாக்டருடைய வாய் உன்னுடைய பிள்ளை வயிற்றில் இருந்ததை விட நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு மேலே போய் பார்க்க கத்தர் கிருபை செய்தார். என் மனைவியும் பிள்ளையும் நல்ல ஒரு ஆசிர்வாதத்தோடு பிறந்து வெளியில் வரும் பொழுது பாருங்கள், என் பிள்ளைக்கு பிறந்த உடனே ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்குறதுக்கு என் கையில் ₹1 கிடையாது. எல்லோரும் என் கூட இருக்கிறவங்க என் பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க அதுதான் என்ன செய்யணும், ஊழியத்துக்கு வரும்பொழுது அநேக பேச்சுகள் வரும், இதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு நான் பொருட்படுத்தினா இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் சாட்சி சொல்லவே முடியாது. அதே வாய் நாளைக்கு உங்களை என்ன செய்யும், உயர்த்தியும் பேசும். அவங்க அநேக வார்த்தைகள் என்னை துக்கப்படுற விதமாக பேசும்பொழுது கூட நான் ஓடிப்போய் ஆண்டவர்கிட்ட நான் பேசிட்டு வரும்பொழுது அமெரிக்கா தேசத்திலேருந்து ஒரு கத்தருடைய ஊழியக்காரர் எனக்கு ஒரு 16,500 எனக்கு காலையில் போட்டிருக்காரு, உங்கள் பிள்ளைக்கு இதை வாங்கி கொடுங்கன்னு. கத்தர் என்னுடைய பிள்ளைக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி என்னுடைய குடும்பத்தை வாய்க்க பண்ணி பாருங்கள் கத்தர் நடத்தினார். நடத்தினதுக்கப்புறம் நாங்கள் பிள்ளையோட வந்தோன்னா அது வரைக்கும் எங்களுக்கு வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கும்பொழுது கத்தர் எங்களுக்கு ஒரு 60,000 வரையும் கத்தர் எங்கள் பிள்ளை சிறு வயசுலேருந்து பெரியவங்க இந்த இப்போ வரையும் கத்தர் எங்களை நிறைவாக நடத்தி வாடகை வீட்டில் இருந்து கத்தர் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அழகான சொந்த வீடு கொடுத்து இன்றைக்கு கத்தருடைய ஊழியத்தை கொடுக்கும்பொழுது கத்தர் என்கிட்ட சொன்னார், இன்றைக்கு உன்னுடைய ஊழியம் எது தெரியுமா, மற்றவங்கள மாதிரி நான் உன்னை அழைக்கலை, ஒரு ப்ராப்பஸியாக உன்னை அழைச்சிருக்கிறேன், அந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை உன்னை அழைச்சிருக்கிறேன். ஆனால் அதுக்கு நான் தகுதி கிடையாது, அதுக்கு நான் உண்மையில் ஒரு பெரும் பாராட்டு ஒன்றும் கிடையாது. ஆனால் கத்தர் இந்த கடைசி நாட்களில் அநேக பிள்ளைகளை எழுப்பு, அநேக நாட்களில் இந்த கடைசி நாட்களில் அநேக பிள்ளைகளை கத்தருடைய ராஜ்யத்துக்கு நேர எழுப்புன்னு சொல்லி கத்தர் இன்றைக்கு கடைசி கால சபை சீர்திருத்த ஊழியங்கள் ஃபைனல் ப்ராப்பரேட்டி சர்ச்னு சொல்லி இன்றைக்கு ஆன்லைன்லையும் மீடியாவிலையும் இன்றைக்கு நீங்கள் யூடியூப்பில் அநேக இடங்களில் என்னுடைய மெர்சி ஜெரேமியான்னு நீங்கள் போனால் பார்க்கலாம். அதுபோல் பாருங்கள் அநேக சாங்கல் பாருங்கள் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நாங்கள் பண்ணுறோம். கத்தரைங்களை என்ன செய்கிறாரு, தயவாக நடத்துகிறாரு. அதோட பெரிய விஷயம் எந்த இடத்துல என்னை பாடுறதுக்கு அவங்க என்னை விடுக்க கொடுக்கலையோ, எந்த இடத்துல என்னை பாடுறதுக்கு என்னை தள்ளுனாங்களோ, எந்த இடத்துல என்னை பாடுறதுக்கு வேணான்னு சொன்னாங்களோ, இன்றைக்கு கத்தர் அநேக பாடல்கள் எனக்கு கொடுத்து இன்றைக்கு இப்போ 3-4 பாடல்கள் கத்தர் வெளியில் வர்றதுக்காக இப்போ இருக்குது. அநேக பாடல்கள் மக்கள் மத்தியில் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருது. இன்றைக்குமா என்றைக்கு ஆகாதுன்னு தள்ளப்பட்ட என்னுடைய கல்லை கத்தர் என் கூட இருந்ததால், கத்தரை நான் அதிகமாக விசுவாசித்ததால், கத்தருக்கு அதிகமாக பயந்ததால் கத்தர் இன்றைக்கு என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளையும் சாட்சியாக வச்சிருக்கிறாரு. போராட்டம் வருது தான், பாடுகள் வருது தான், அதை தாங்கிக் கொள்ள கத்தர் பலன் கொடுக்குறாரு. இதில் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, இதை பார்த்துட்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன்னால் முடியாதுன்னு எதுவும் கிடையாது, இயேசு சாமியை மாத்திரம் நம்பு. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் மெய்யான தெய்வம். நீ நம்புகிற மனுஷன், நீ நம்புகிற சொந்தம், நீ நம்புகிற பந்தம், நீ நம்புகிற வேலை, நீ நம்புகிற சொத்து சுகம், நீ பார்க்குற எல்லாம் ஓடிடும், எல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் உன்னை பார்க்காத ஒரு தெய்வம் இருக்கிறார், அவரை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டே. ஆனால் இதை எங்கேயோ இருந்து ஒரு ஆறுதலுக்காகவோ ஒரு ஆர்வத்தோடு நீ இதை பார்த்துட்ருக்கிறல, கத்தருக்கு பயப்படுற பயம் உனக்குள்ளே இருந்தா கத்தர் என்ன இன்றைக்கு பயன்படுத்துகிறார்னா, இன்றைக்கு அநேகத்துக்கு முன்னாடி கத்தர் எங்கள் குடும்பத்தை நிற்க வைக்கிறானே, ஏன் உன்னை நிற்க வைக்க மாட்டாரா? அம்மா மனுஷனால் முடியாதது, என் கத்தரால் முடியும். அதான் இறைமையா 17:5 இப்படியாக சொல்கிறது. பாருங்கள் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து அவனுடைய புயபலத்தை தன்னுடைய புயபலமாய் கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவனா? அதான் கத்தர் மேலே நீ நம்பிக்கையாக இருந்தனா கத்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். இன்றைக்கு இந்த சேனல் அநேக மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இதை நான் பார்க்கும்பொழுது, நான் ஒவ்வொரு சாட்சிகளை நான் பார்க்கும்பொழுது எனக்கு இன்றைக்கு என்னையும் இந்த இடத்துல பேச வைக்கிறாருனா எது தெரியுமா, இந்த ஃபெய்த்து தான், கத்தர் என்னை நடத்திட்டு போகிற வழி தான். எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளையே, நீ தனிமையானவள் இல்லை, நீ துக்கப்பட்டவள் இல்லை, நீ வேதனைக்கானவள் இல்லை, இன்றைக்கு இந்த சாட்சியை பார்த்துட்ருக்கிற நீ இன்றைக்கு உன்னை கொண்டு கத்தர் ஒரு பெரிய காரியத்தை பெரிய ஒரு எழுப்புதலை கத்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கார். நீ விசுவாசிக்கணும். இப்பயும் சொல்கிற உனக்கு சோறு வருந்தா, பணம் இல்லாமல் இருக்கலாம் தான், சொத்து சுகம் இருக்க இல்லாமல் இருக்கலாம் தான், உன்னை குடும்பத்தில் ஒதுக்கி இருக்கலாம், உன்னை பார்க்குறவங்க தள்ளி இருக்கலாம், உன்னை வேணான்னு வெறுத்திருக்கலாம், உன்னையும் ஒருத்தர் நேசிச்சு என் பிள்ளையை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன் உனக்காக ஒருத்தர் காத்திருக்கிறார்ல, அவர் எப்பேற்பட்டவர். அதான் தாவீது சொல்கிறார் சங்கீதத்தில், என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்து கொள்வார். எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் ஒவ்வொன்றும் நான் ஈஸியாக கிடக்கலை, அவருடைய பலம் அதான் என்னை பலப்படுத்துக்கிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த நிமிஷம் வரையும் இந்த செகண்ட் வரையும் உங்களுக்கு முன்னாடி நான் சாட்சியாக இருக்கிறேன். என்னோடய உடம்பில் அவ்வளோ வியாதி எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்க மாட்டீங்க, என்னோடய உடம்பில் ஜீவன் போகிற சூழ்நிலை. அம்மா என்ன உயிரோடு வச்சுருக்கவர், என்ன இதுவரைக்கும் கிருபையை நடந்து ஒன்று விட்டுருவாரம்மா, அவர் ஒருபோது யாரையும் விட மாட்டார். நீ புறஜாதியாக இருக்கலாம், இயேசு யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியாமல் இருக்கலாம், இந்த காலிங் டிவி மூலமாய் பாஸ்டர் தானியேல் என்ற அந்த சகோதரனுக்கு கத்தர் இந்த பாரத்தை கொடுத்து இந்த கடைசி நாட்கள் அநேக ஊழியர்களுடைய சாட்சிகள் அன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்க வச்சிட்ருக்குறது. நான் இதை பார்க்கும்பொழுது நான் ஆண்டவரே கேட்ட ஒரு விஷயம், ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு சாட்சிகளும் வித்தியாசமாக இருக்குது, இதை பார்த்துட்ருக்குற நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உனக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்திருந்தா, உன்னுடைய வாழ்க்கையில் கத்தர் பெரிய நன்மை செய்திருந்தா, இந்த சேனலில் உன்னுடைய சாட்சியை நீ பகிரு, அநேக மக்களுக்கு அது வெளியில் கொண்டு போகும். இது வந்து பணமெல்லாம் கிடையாதுமா. இன்றைக்கு அநேக சேனல்கள் எனக்கு ரொம்ப துக்கப்படுற விஷயம், நான் யாரையும் குறை சொல்ல வரலம்மா, என்னுடைய வாழ்க்கையில் கத்தர் இன்றைக்கு தயவாக வச்சுருக்காரு நிறைவா. நம்ம அநேகம் பணங்களையோ நம்முடைய பேர் புகழையோ பார்க்குறத விட இலவசமாய் கொடுத்தீர்கள், இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் நமக்கு கிருபையை கொடுத்துருக்கிறாரில்ல. இந்த சேனலுடைய நோக்கமே இலவசமாக கத்தருடைய சுவிசேஷமும் ஒரு பாவி மனம் திரும்பி பரலோகத்துக்கு போகணுன்றது தான் இந்த அன்பு. என்னுடைய அன்பு ஊழியக்காரர் பாஸ்டர் தானியேலுக்கு கத்தர் கொடுத்த தரிசனம், அவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டுருங்க. எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளையே, இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு இங்கே பாரு. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்காமல் போயிருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளும் முடிச்சிருக்கலாம். இந்த கடைசி நேரம் இந்த ஆஸ்பத்திரியில் நீ இருக்கிற செகண்டில் டாக்டரும் ஜீவன் பிழைக்காதுன்னு இருக்கலாம், கடன் பிரச்சனை எல்லாம் நெருக்கி இருக்கலாம், உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த சூழ்நிலை மாறி இருக்கலாம். யோபு யோபுன்னு சொல்கிறத விட யோபுவை போல் நம்ம அனுமதிக்கும் பொழுது தான் நமக்கு தெரியும் கத்தர் நம்மளுடைய புவலத்துக்கு நம்ம மேலே அன்பாக இருக்காருன்னு. இன்றைக்கு பிரச்சனை பாருங்கள், யோபு எனக்கு படிக்கும் பொழுது ரொம்ப, நான் எப்பயுமே என்னுடைய மெசேஜ் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா யோபுவை நம்ம படிச்சுட்டு பேருக்கு சொல்லக்கூடாது, ஊர்த்து தேசத்தில் ஒரு உத்தமன். எப்படி ஊர்த்து தேசத்தில் உத்தமன்? ஆனால் கடைசியில் யோபு பாருங்கள், சாமில் உட்காரும் பொழுது மனைவி சொல்லிட்டா, எப்படி சொல்லிட்டா, நீ பைத்திய காரியம் என்ன சொல்கிற, உத்தமத்தில் இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவள் தூசிச்சிட்றா. அடுத்து தான் அவங்க நண்பர்கள் சொல்லிட்டாங்க, அந்த சாம்பலில் கொடிய பருவில் அதுகள் நக்கும் பொழுது, யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் பருக்களை நக்கும் பொழுது, அவ்வளோ வேதனையிலையும் என் மீட்பரை நான் உயிரோடு பார்ப்பேன், என்னுடைய மாமிச கண்களில் அது நான் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப உடைக்கப்படுமா. எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளை, இந்த சேனல் அநேக சாட்சிகளை உருவாக்குது வெளியில். நல்லா உண்மையில் இந்த சேனல் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சேனலுக்கு முன்னாடி உட்காந்து பேசுவேன்னு தெரியாதது கத்தருடைய தயவு, அவருடைய மகப்பெரிய கிருபை. என்னுடைய சிறு வயதிலே குறிச்சிருந்தார் இந்த சேனலில் இந்த டைமில் நீ பேசணும்னு. அதுதான் கத்தர் இன்றைக்கு என்ன உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் நான் இங்கே வரும்பொழுது நான் நினச்சி வந்தது வேறம்மா, உண்மையில் நல்ல பெரிய செட்டப்போட பெரிய, ஏன்னா நான் பார்க்கும்பொழுது அப்படி நிறைய பார்த்துருக்குறேன் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய. ஆனால் இங்கே வரும்பொழுது அவருடைய உண்மை உள்ள பாரம், இந்த கடைசி நாட்கள் அவர் வச்சிருக்க அந்த தரிசனம் அபிஷேகம், அவர் என் கூட அந்த மகன் பேசும் பொழுது உறவாடும் பொழுது, இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லைப்பா. அநேக மக்களை இந்த இடத்துல கொண்டு வாங்க, அநேக தேவ பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் ஊழியத்தை பணத்துக்கு சார்ந்து கேஆசிய மாதிரி போகாமல் கத்தருடைய ஊழியத்தை உண்மையாக சொல்லுகிற பாரத்தை கொடுங்கன்னு. ஆண்டவரே இந்த பாரத்தை கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் எல்லாம் ஜெபிங்கம்மா. அம்மா உங்கள்ட்ட பணம் கேட்கல, நீங்கள் ஆண்டவர் ஏவனா கொடுக்கறது கொடுக்காது உங்கள் இஷ்டம், நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு ஒரு ரூபா கேட்கல. ஆனால் உனக்கு செய்த அற்புதத்தை, உனக்கு செய்த அதிசயத்தை, கத்தர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் இருக்க நீ சொல்லாட்டி இந்த சேனலில் கத்தர் வேறு ஒருத்தர் மூலமாக ரட்சிப்பை இந்த கடைசி நாளில் என்ன செய்ய முடியும், வெளியில் கொண்டு வர முடியும். ஏன்னா எஸ்தருக்கு கத்தர் வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. அவர் வந்து சொல்லும் பொழுது நீ இன்றைக்கு மௌனமாக இருந்தா ரட்சிப்பு வேறு இடத்தால் வரும். எல்லோரும் முழங்கால் போடுவீங்களா? எல்லோரும் முழங்கால் போட்டு உங்களுக்கு என்னென்ன பாரம் இருக்கோ, என்னென்ன வியாதி இருக்கோ, எல்லோரும் அந்த இடத்துல கை வச்சுருங்க. கத்தருடைய பெரிதான கிருபை, அந்த எசேக்கியல் ராஜாவுக்கு மேலே இருந்த கத்தருடைய கரம், எசேக்கியாவுக்கு மேலே இருந்த அந்த கத்தருடைய கரம், எஸ்ராவுக்கு மேலே இருந்த கத்தருடைய கரம், யோபுக்கு மேலே இருந்த அந்த கத்தருடைய கரம், தானியலுக்கு மேலே இருந்த அந்த கத்தருடைய கரம், இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலே ஆண்டவர் அவங்க என்ன சூழ்நிலைகளில், எந்த தேசத்தில் எப்பேற்பட்ட ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையோடு இருந்து இதை பார்த்துட்டு இருக்கிறாங்களோ, இந்த சேனல் ஆண்டவரே எந்த இடத்துல போக முடியாத இடத்துல எல்லாம் போயிருக்கோ, அங்க பிசாசுகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா துரைத்தனங்கள், வானமண்டல பொல்லாத சேனை, அந்தகார லோகாதிபதிகளை நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அக்கினியால் சுட்டேறி நம்ம லியாரி போய் இயேசுவின் நாமம் ஒரு ஆண்டவரே இந்த பிள்ளைகளோட சரீரத்துல ஒரு விடுதலை பார்க்க கிருபை செய்யப்பா. இந்த சேனல் முறை கருத்துல போய் கொடுக்குற இன்னும் அநேக ஊழியக்காரர்களை உண்மையாய் எழும்புறவங்களை கொண்டு வாங்க, உண்மையாய் உமக்காக ஓடுகிற தீர்க்க தரிசிகளை எழும்பு பண்ணுங்க. ஆண்டவரே மேப்பர்கள், அப்போஸ்தலர்கள், ஆண்டவரே சுவிசேஷர்கள், என்னென்ன பாரம் இருக்கு அவங்க உண்மையாக ஓடுகிறவங்க, எதை சார்ந்தும் இல்லாமல் ஒரு பாவி மனம் திரும்ப தக்கதாய் ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகள் உம்முடைய நாமம் மகிமைக்காக இருக்க கிருபை செய்யுங்க. இம்மட்டும் எங்களோட சாட்சி ஆண்டவரையே நாம் பேசியிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறீங்க. இதில் எந்த குறை இருந்தாலும் எந்த தவறு இருந்தாலும் எங்களை ஒரு விஷயம் மன்னிச்சு கொள்ளுங்க. உம்முடைய நாம மகிமைக்காக மாத்திரம்தான் நாங்கள் சிறுக, நீங்கள் பெருக. ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உம்முடைய கர்த்தரில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் தானே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக இந்த சேனலுக்காக ஜெபிங்க. உங்களுடைய ஜெப லைஃப்பில் ஒரே ஒரு ஜெப குறிப்பு இந்த டிவி சேனலில் நினச்சிக்கொள்ளுங்கள். அன்பான தானியலை அவங்களுடைய குடும்பம் இரண்டு பிள்ளைகள் கத்தர் கொடுத்துருக்கார், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். வருகிற நாட்களில் கத்தர் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களோடு உங்களை சந்திக்கும் வரை நான் கத்தருடைய நாமத்தில் இதிலிருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் போகிறோம். கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூமா.
1: அன்பான் தி கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: ஆண்டவரே, நான் ஆதியிலிருந்து அந்த அன்பை நான் பெற்றுக் கொள்ளணும். ஆதியிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை, ஆதியில நான் உங்க மேல வைத்திருந்த அந்த பிரியத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். சொல்லுங்கடா, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமா, ஏன் சொல்ல மாட்டீங்களா? பின்னாடி போகணும்னா உங்க ஆசீர்வாதத்துல கிடையாது, ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பு, ஆண்டவர் மேல வைத்திருந்த பாசம். ஆதியில அந்த சின்ன வயசுல நான் யூத் மீட்டிங் நிறைய போயிருப்பேன். அந்த யூத் மீட்டிங்லாம் போகும்போது அந்த இருந்த அந்த வைராக்கியம், அந்த இருந்த அந்த அபிஷேகத்துக்குள்ளாக நான் போகணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பின்னாடி பக்கத்துல ரெண்டு பேரும் தட்டி சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமா, பில்லி கிரகம் இறந்துட்டாரு, அப்பா கிட்டதான் கார்ல சொல்லிக்கிட்ட வந்துட்டுருந்தேன். அவரு பெரிய ஊழிக்காரரு, இப்படி போய் நின்னாருனா லட்சக்கணக்கான சிகரெட் பாக்கெட் ஸ்டேஜ் வந்து கொடுக்குமா? எவ்வளோ லட்சக்கணக்கான சிகரெட் வீசுவாங்க. ஆண்டு வேற்று கொள்றேன், ஆண்டு வேற்று கொள்றேன்னு சொல்லி சிகரெட் பாக்கெட்டு தண்ணி பாட்டெல்லாம் ஸ்டேஜ் ஒன்று விழுகுமா? அவர் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தாரா, அந்த கான்ஃபரன்ஸில் பார்த்து அவர் ஒரு சபைக்கு போதகராக போட்டாங்க. சபைக்கு போதகராக போட்ட உடனே அவங்ககிட்ட பில்லி கிரகம் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எப்படியாச்சும் எங்கள் சபை டெவலப் பண்ணிடுவீங்கயா, எங்கள் சபை நீங்கள் எப்படியாச்சும் முன்னு கொண்டு வந்துடுவீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லி கிரகம் அந்த தலைமை போதகராக வச்சுட்டு போயிட்டாங்க. கமிட்டி லீடர்ஸ் பெரிய சர்ச்சு. ரெண்டு மூணு வாரம் போயிடுச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆனோன்னே எல்லாம் புறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பில்லி கிரகம் பண்ணுறது சரியில்லை, அவர் பிரசங்கம் பண்ணுறது சரியில்லை, அவர் ரொம்ப இது பண்ணுறாரு, அவர் சபையை பின்னாடி நமக்கு சபையை வளர வைப்பார்னு பார்த்தா அவர் சபையை பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. நான் அதனால நான் வந்து அவரை வந்து நாங்கள் கமிட்டிலாம் பேசி அவரை நாங்கள் வார்னிங் கொடுக்க போகிறோம். அவர் சபையை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு, 100 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்காரு, ட்ரெடிஷ்னலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு, அதெல்லாம் நமக்கு ஒரு ஒத்து வரான்னு சொல்லிட்டு கமிட்டி ஒரு 200 பேர் கூடி பில்லி கிரகம் உட்கார வைத்து, இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறது ஒன்றும் சரியில்லை, நாங்கள் நினச்சோம் நீங்கள் என்னமோ எங்கள் சபையை முன்னு கொண்டு போவீங்கன்னு சொல்லி உங்களை தலைமை போதகராக வைத்தோம், நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு போவீங்க, எங்கள் சபையை நீங்கள் நல்லா கொண்டு போவீங்க, எங்கள் சபையை இன்னும் 100 வருஷம் முன்னாடி கொண்டு போவீங்கன்னு பார்த்தா நீங்கள் 100 வருஷம் பின்னாடி கொண்டு போயிருக்கிறீங்க, என்ன நினச்சிருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னாராம். உடனே எந்திரிச்சாராம், பைபிள்லாம் தூக்கிட்டு எந்திரிச்சோன்னு சொன்னாராம், சே நான் பண்ண ஜபம் பாதி தான் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னாராம். எல்லாம் முழிச்சாங்க, என்ன நான் வந்து 2000 வருஷம் பின்னாடி கொண்டு போகணுன்னு ஜோம் பண்ணேன், நீ 100 வருஷம் சொல்லியிருக்கிற, உனக்கு ஒரு பை, உன் சபைக்கு ஒரு பை, நான் செய்கிறத நான் பார்த்து நினச்சி போனாராம். நீ உங்களை பார்த்துட்டு சொல்கிறேன், அந்த ஆதியிலிருந்து அந்த அபிஷேகம், அந்த ஆதியிலிருந்து ஆண்டவர் மேலே இருந்த அன்பு இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கணும், நீங்கள் அதை பார்க்கணும். புரியுதா? நீங்கள் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆதியிலிருந்து அந்த அன்புக்குள்ளாக நீ கடந்து போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சில ஓல்டு பாடலை வசனம், ஒரு உலகத்தில் ஒரு நீதி சொல்லுவாங்க, ஓல்டு இஸ் கோல்டு, பழசானாலும் அது வந்து கோல்டாக தான் இருக்கும். கோல்டு பழசானா கலரே போக, அதுதான் ஓல்டு இஸ் கோல்டு. என்ன தான் ஓல்டானாலும் கோல்டு கோல்டு தான்ப்பா. அதே மாதிரி தான் சில கோல்டன் பாடல்கள்லாம் இருக்கு. அந்த பாடலை பாடினாலே அந்த பழைய பிரசன்ஸ், அந்த பழைய ஆசீர்வாதம், அந்த பழைய மகிமைக்குள்ளாக நம்ம போக முடியாது. இருக்கிறது எல்லாரும் கரங்களை உயர்த்தி

0: இதயத்தை தடுகிற கர்த்தரை பார்த்து, ஓ எங்களுக்காக வருகிற தேவனே, ஆதியிலிருந்த மகிமை, ஆதியிலிருந்த பிரசன்னம், ஆதியிலிருந்து அந்த தீயினுடைய வாழ்க்கையில பற்றி எறிய வேணுவாய் ஜெபிக்கிறோம் அப்பா.
1: பிரியமானவர்களே, இந்த குட் ஃப்ரைடே, இந்த நல்ல வெள்ளிக்கிழமை என்று இந்த உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிற இந்த நாளிலே நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் கிருபை செய்தார்.
2: Throughout the world, people are remembering this Good Friday. Even the Lord made us to come to His presence.
1: Hallelujah. அருமையானவர்களே, இந்த நாளிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்று, இது ஒரு மரணம், இது ஒரு துக்கம் என்று அறிந்திருந்தாலும், இதை ஒரு கெட்ட நாள், துக்க நாள் என்று சொல்வதற்கு பதிலாக இது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொன்னார்.
2: And they said it's a good Friday, though it is sad and it so though it is painful, but then they said it's good
1: Christmas
2: Friday.
1: கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது சரியாக 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரும்.
2: December 25th the Christmas is to come.
1: ஆனால் குட் ஃப்ரைடே அப்படி வராது.
2: குட் ஃப்ரைடே won't come like that.
1: தேதியில வராது.
2: Not on that particular day.
1: மார்ச்ல வரும், ஏப்ரல்ல வரும்.
2: It may be March or April.
1: ஏதாவது ஒரு தேதியில வரும்.
2: It come to
1: ஆனால்
2: any day.
1: ஒன்று,
2: but one thing.
1: அது வெள்ளிக்கிழமையில தான் வரும்.
2: It comes on Friday.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஏனென்றால் அது ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட நாள்.
2: Because Jesus was crucified. Hallelujah. On the cross.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God.
1: ஆகவே இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக விசேஷித்த நாள்.
2: This is very very special day in our
1: இது ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள்.
2: It's a day of celebration.
1: Hallelujah. ஏன் நாம் கொண்டாட வேண்டும்?
2: Why should we celebrate?
1: அழுது கொண்டிருக்க வேண்டிய நாள் தானே.
2: Maybe we have to.
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
2: Dear children of God.
1: ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் அழ வேண்டாம்.
2: Lord Jesus said, don't weep.
1: இது அழுகிற நாள் அல்ல.
2: Not to weep.
1: நீங்கள் கொண்டாட வேண்டிய நாள்.
2: You have to celebrate.
1: இது துக்கப்படுகிற நாள் அல்ல.
2: Not to be sorrow.
1: இது சந்தோஷப்படுகிற நாள்.
2: You have to be joyful.
1: Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
2: Dear children of God.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
2: Our Lord Jesus Christ.
1: வெற்றி வெற்றி சிறந்த நாள்.
2: Hallelujah. He took victory on the cross.
1: வெற்றி சிறந்த ஒரு நாள்.
2: He took victory on the
1: Hallelujah.
2: cross. Hallelujah.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்த ஒரு நாள்.
2: The Lord has taken the victory.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: சாத்தானை ஜெயித்த ஒரு நாள்.
2: He took victory against the Satan.
1: Hallelujah. மரணத்துக்கு சவால் விட்ட ஒரு நாள்.
2: He challenged the death.
1: Hallelujah. Amen.
2: Amen.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God.
1: இந்த அருமையான நாளிலே நாம் இந்த வசனங்களை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது,
2: When we meditate the scripture,
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எப்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நாளை அவர் சந்தித்தார்.
2: How did the Lord Jesus meet this particular day?
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto God.
1: ஆம் பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம்.
2: Last week we meditated.
1: இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பவனி சென்று கொண்டிருந்தார்.
2: And they were all
1: ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள்.
2: They were said saying ஓசனா.
1: ஆனால் இப்பொழுது ஆண்டவர் எங்கே வந்திருக்கிறார்?
2: Where the Lord Jesus has come.
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto his holy name.
1: கெத்செமனே தோட்டத்திலே வந்து,
2: He came to the Gethsemane garden.
1: அந்த கெத்செமனே தோட்டத்திலே சீஷர்கள் எல்லாம் அழைத்து,
2: He called the disciples.
1: நீங்கள் இங்கே கூடி இங்கே ஜெபியுங்கள்.
2: You pray with me.
1: விழித்திருங்கள்.
2: Watchful.
1: என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது.
2: My soul is having sorrow.
1: ஆகவே என்னோடு கூட சேர்ந்து விழித்திருங்கள்.
2: You be watchful with me.
1: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபியுங்கள்.
2: You pray without ceasing.
1: என்று சொன்னார்.
2: He said so.
1: ஆனால் சீஷர்களோ தூங்கினார்கள்.
2: But disciples slept.
1: வேதம் சொல்கிறது துக்கத்தினால் அவர்கள் தூங்கினார்கள்.
2: By sorrow they slept.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: யாரும் ஆண்டவரோடு சேர்ந்து விழித்திருக்க முடியவில்லை.
2: They could not be watchful with the Lord Jesus.
1: ஆனால் இயேசு மாத்திரம் முகம் குப்புற விழுந்து விழுந்து ஜெபித்தார்.
2: But Jesus, he kept on praying, falling down.
1: முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார்.
2: He falling down and praying.
1: அப்படி முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கும் பொழுது,
2: When he fell down and prayed,
1: அவர் என்ன சொல்லி ஜெபித்தார்?
2: What did he pray?
1: ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபித்தார்.
2: Lord, if it is your will, let this vessel be disappeared.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
2: Dear children of God.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் சில நாளிலே அவர் மரணத்தை சந்திக்க போகிறார் என்று அவர் அறிந்திருந்தார்.
2: The Lord knew well and within few days he is going to die on the cross.
1: அநேக நினைக்கிறார்கள் ஏதோ ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார், திடீரென்று அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள்.
2: Many thought that he was doing ministry, suddenly he was crucified on the cross.
1: இருமை அருமையானவர்களே, முதல்ல இருந்தே ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லிட்டார்.
2: The Lord Jesus said very clearly,
1: நான் இப்படி பாடுபட வேண்டும்,
2: I had to suffer.
1: எருசலேமுக்கு போக வேண்டும்,
2: I had to go to Jerusalem.
1: அங்கே போய் நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும்,
2: I have to be crucified.
1: மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்,
2: Third day I will rise up.
1: என்று எல்லாவற்றையும் முன்கூட்டியே சொல்லிவிட்டார்.
2: And beforehand he said everything.
1: எல்லாவற்றையும் சொல்லிட்டார்.
2: He said everything.
1: சீஷர்களுக்கு மூன்று முறை அதை அறிவித்தார்.
2: Three times he said to the disciples.
1: ஆனால் அதை அவர்கள் ஒருவரும் பெருசா எடுத்துக்கொள்ளல.
2: They did not consider it something great.
1: அவ்வளவு சீக்கிரமா இது வரும்னு அவங்க எதிர்பார்க்கல.
2: They didn't expect the day will come soon.
1: ஆண்டவரோடு இப்படியே நம்ம போயிட்டு இருக்கலாம் நினைச்சாங்க.
2: They thought that we can walk.
1: திடீரென்று ஒரு நாள் வந்தது.
2: Suddenly one day came.
1: ஆண்டவர் சொன்னார்,
2: Jesus said,
1: இந்த கெத்செமனே தோட்டத்திலே,
2: in Gethsemane garden,
1: நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
2: when we are praying,
1: hallelujah, இதோ என்னை பிடிக்க வருவார்கள்.
2: They will come to catch me.
1: என்று சொன்னார்.
2: He said so.
1: அருமையானவர்களே,
2: the children of God.
1: அவர் அந்த இடத்திலே இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தார்.
2: And he prayed.
1: Hallelujah.
2: The sweat came as blood.
1: ஏன் அப்படி இரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்க வேண்டியதாயிருந்தது?
2: Why he should pray like that?
1: அருமையானவர்களே,
2: dear children of God.
1: இயேசு ரெண்டு விதமாக காணப்பட்டார்.
2: Jesus was in two ways.
1: ஒன்று சரீர பிரகாரமாக மாம்ச சரீரத்திலே அவர் காணப்படுகிறார்.
2: And he is in the fleshly body.
1: இன்னொரு பக்கத்திலே அவர் பரிசுத்தாவியிலே உற்பவித்து பிறந்தபடியினாலே அவர் தேவகுமாரனாகவும் இருக்கிறார், மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார்.
2: He is the son of God as well as son of man.
1: அல்லேலூயா. ஆகவே அவர் அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
2: when he was praying,
1: சரீர பிரகாரமாக அவருடைய சரீரத்திலிருந்து வேர்வை ரத்தமாக வந்தது.
2: Bodily he was having pain, the sweat came as blood.
1: அவ்வளவு தூரம் அவர் பிடியப்பட்டார்.
2: And he was crushed.
1: ஆனால் பிரியமானவர்களே,
2: dear children of God,
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
2: praise be unto God.
1: அப்படி அவர் சொல்லி மூன்று அந்த சீஷரிடத்தில் ஜெபிக்க சொல்லிவிட்டு,
2: he asked Jesus to pray.
1: எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று பார்த்தால் தூங்கிக் கொண்டிருந்தார்.
2: But the disciples slept.
1: அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்க எழுந்திருங்க.
2: The Lord said, rise up.
1: என் வேளை வந்து விட்டது.
2: My time has come.
1: இதோ வந்து விட்டார்கள்.
2: They have come.
1: என்று சொல்லி பார்க்கும் பொழுது,
2: when he said so,
1: அங்கே ரோம போர் சேவகர்கள்,
2: the soldiers of
1: Romans, தடிகளையும் பட்டயங்களையும்
2: with the sword,
1: எடுத்துக்கொண்டு வருகிறார்கள்.
2: They are coming.
1: பிடிக்க வருகிறார்கள்.
2: They came to catch him.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார்,
2: the Lord is asking,
1: நான் இதே இடத்துல எருசலேமில் எத்தனையோ முறை தேவாலயத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தனே.
2: Many times I preached in Jerusalem temple.
1: அப்பலாம் நீங்க வந்து பிடிச்சிருக்கலாமே.
2: You could have caught me.
1: இப்போ நீங்க என்ன திருடன பிடிக்கிற மாதிரி வந்திருக்கீங்களே.
2: You come to catch like thief.
1: நான் எங்கேயும் ஓடி ஒளியலையே.
2: I'm not hiding anywhere.
1: ஒரு திருடன பிடிக்கிறது போல வந்திருக்கீங்க.
2: You have come to catch the like thief.
1: சொல்லி கொண்டிருக்கும் பொழுது,
2: when he was saying so,
1: யூதாஸ் அங்கே வருகிறார்.
2: Judas came there.
1: யூதாஸ் அங்கே வரும் பொழுது,
2: when Judas came,
1: அந்த யூதாஸை பார்த்த உடனே,
2: when he looked at Judas, Jesus said,
1: சிநேகிதனே,
2: oh my friend,
1: சிநேகிதனே,
2: oh my friend,
1: சிநேகிதனேன்னு சொல்லும்பொழுது அவன் மனசாட்சி குத்துது.
2: And when he was saying friend,
1: அவன் துட்டு வாங்கிட்டு வந்திருக்கான்.
2: And he got the money.
1: அவன் காட்டி கொடுக்க வந்திருக்கான்.
2: He has come to betray.
1: பணம் சம்பாதிக்க வந்திருக்கான்.
2: He has come to earn money.
1: எப்படி பணம் சம்பாதிக்க போறான்?
2: How he is going to earn?
1: இந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டு பணம் சம்பாதிக்க போறான்.
2: By betraying the Lord Jesus, he is going to earn.
1: அது ஒரு சாப காசு.
2: It's a curse.
1: ஆகவே அந்த நேரத்துல இயேசு நான் சிநேகிதனே.
2: Jesus said, my friend.
1: Hallelujah. என்னத்திற்காக வந்திருக்கிறாய்?
2: Why did you come?
1: அப்பொழுது அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்து காட்டி கொடுக்கிறான்.
2: He kissed the Lord Jesus and betrayed him.
1: ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
2: Glory to God.
1: உடனே அவரை பிடிக்கிறார்கள்.
2: They caught him.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையானவர்களே, அந்த யூதாஸ் சீஷர்களில் ஒருவன் தான்.
2: One of the disciples is Judas.
1: ஆனால் அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்தான்.
2: And he betrayed the Lord Jesus.
1: Hallelujah. காட்டி கொடுக்கும் பொழுது அவன் அதை உணரல.
2: And he did not understand it.
1: பிறகுதான் அதை உணர்கிறான்.
2: Then he understood.
1: அவருக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு,
2: after getting condemnation,
1: அங்கே அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு போக அவர் மேல சிலுவை வைக்கும் பொழுது அப்பொழுது அவனுக்கு உணர்வு வருகிறது.
2: When they put the cross upon him, then only he understood.
1: என்ன
2: சொன்னான்
1: தெரியுமா? குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன செய்தேன்? காட்டி கொடுத்துட்டேன்.
2: This is blameless blood. I have betrayed.
1: ஒரு தப்பு செய்தவன விட்டுட்டு
2: and leaving the
1: குற்றம் இல்லாத ரத்தம்.
2: It's a blameless blood.
1: குற்றம் இல்லாத ரத்தம்.
2: Blameless blood.
1: அவன் கையில இருந்த 30 வெள்ளி காசை தூக்கி எறிந்தான்.
2: He has thrown the 30 pieces of silver.
1: கொண்டு செத்தான்.
2: He has committed suicide.
1: அவனுடைய முடிவு கேவலமாய் இருந்தது.
2: The end was so
1: பரிதாபமாய்
2: so pathetic.
1: ஏனென்றால் அவன் இயேசுவோடு கூட இருந்து கூட
2: though he was with Jesus
1: அவன் இயேசுவை அறியல.
2: He did not understand Jesus.
1: இயேசு பாவத்தை மன்னிப்பாரு.
2: Jesus will forgive the sins.
1: தப்பு செய்தாலும் மன்னிப்பாரு.
2: He will forgive the mistakes.
1: என்ற அறியல. அப்படி அறிந்திருந்தா ஆண்டவர்கிட்ட வந்து நான் தெரியாம செய்துட்டு ஆண்டவர் சொன்னா மன்னிச்சிருப்பார்.
2: If he had known that he would have asked forgiveness.
1: ஆனா இப்போது அவன் நான்கு கொண்டு செத்து அவன் நரகத்துக்கு போக வேண்டியதாச்சு.
2: Now he did suicide.
1: அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
2: Glory to God.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இன்னொரு மனுஷன் இருந்தார், அவர் பேதுரு.
2: Another man, Peter.
1: அவர் ஆண்டவரை மறுதலித்தார்.
2: He denied the Lord Jesus.
1: அவர் யூதாஸ் காரியத்து இயேசு எனக்கு நல்லா தெரியும் வாங்கன்னு சொல்லி கூட்டு வந்தான்.
2: ஜூடாஸ் காரியத் brought them.
1: ஆனா பேதுரு என்ன சொன்னார்?
2: What Peter said.
1: அவரை தெரியவே தெரியாது.
2: I don't know
1: அவர் யாருன்னு எனக்கு தெரியாது.
2: I don't know who he is.
1: என்று அவர் இயேசுவை விட்டு ஓடி போகலாம்னு நினைக்கிறார்.
2: He wanted to leave the Lord Jesus.
1: Alleluia.
2: Run away.
1: ஆனால் அவரும் மனம் கசந்து அழுகிறார்.
2: He wept finally.
1: ஐயோ,
2: ஓ
1: என் ஆண்டவராகிய இயேசுவை நான் மறுதலிக்கிறேனே.
2: I denied the Lord Jesus.
1: அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto his holy name.
1: ஆனால் அவர் மனம் திரும்பினார்.
2: He repented.
1: அவர் ரட்சிக்கப்பட்டார்.
2: He got saved.
1: யூதாஸ் மனம் திரும்பாமல் செத்து போனான்.
2: Judas died without repenting.
1: பேதுரு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்.
2: Peter, he got saved.
1: இப்படி ரெண்டு விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள்.
2: There are two kinds of groups.
1: அருமையானவர்களே, இந்த கல்வாரி சிலுவையிலே
2: on the cross
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
2: the Lord Jesus Christ
1: ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக
2: before he committed
1: அவரை எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள்.
2: They all punished him.
1: அவரை அடித்தார்கள்.
2: They have beaten.
1: அவரை துப்பினார்கள்.
2: They spat on him.
1: அவரை கேலி பரியாசம் செய்தார்கள்.
2: They criticized.
1: அவரை எவ்வளவு கேவலப்படுத்தினார்கள்.
2: And they reproached.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆனால் ஒரு வாய் திறவாமல் இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார்.
2: Hallelujah. He was like a lamb without opening his mouth.
1: அருமையானவர்களே,
2: dear children of God,
1: பிலாத்துவினிடத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கும் பொழுது கூட
2: when he stood before Pilate.
1: Hallelujah. யா இவள் எல்லாம் குற்றம் சுமத்துகிறார்கள், நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாயே.
2: You are closing your mouth to not say anything.
1: அவர் பதில் பேசவே இல்லை, அமைதியாதான் இருந்தார்.
2: He was keeping quiet.
1: எப்பொழுது அவர் பதில் பேசினார்?
2: When did he answer?
1: நீ யூதருக்கு ராஜாவா?
2: Are you the king of Jews?
1: ஆம், நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான்.
2: Yes, I am the king.
1: அப்போது மாத்தா வாய் திறந்தார்.
2: He opened that time.
1: அருமையானவர்களே,
2: dear children of God,
1: அப்படி என்ன பெரிய பாவம் ஆண்டவர் செய்தார் என்றால் ஒன்றும் செய்யல.
2: The Lord Jesus did not do anything.
1: இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு அவர்கள் பல கோணங்களிலே குற்றங்களை தேடினார்கள், கிடைக்கல.
2: In order to crucify the Lord Jesus, they wanted to find
1: தேடினார்கள்.
2: They wanted to find
1: கிடைக்கல.
2: Some fault, nothing they got.
1: Hallelujah. அப்போ தேசாதிபதி,
2: the governor,
1: அங்கே பிரதான ஆசாரியன்,
2: the chief priest,
1: காய்பா, எல்லாரும் காய்பா அவரை பார்த்து கேக்குறாங்க.
2: They are all asking.
1: Hallelujah. ஆண்டவரை பார்த்து கேள்வி கேக்குறாங்க.
2: They were asking Jesus.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையானவர்களே,
2: dear children of God,
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
2: the Lord Jesus Christ,
1: அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார்.
2: He said a word.
1: இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள்.
2: You just destroy this temple.
1: மூன்று நாளைக்குள்ள நான் என்ன செய்வேன்? இதை எழுப்புவேன்.
2: Within 3 days I will rise it again.
1: அந்த வார்த்தை தான் உடனடியாக அவர்களுக்கு கிடைத்தது.
2: That word they got it.
1: Even தேவதூஷணம் சொல்லிவிட்டான்.
2: He has blasphemed.
1: இது ஒண்ணே ஒண்ணு போதும் நமக்கு.
2: This is sufficient for us.
1: என்று சொல்லி
2: by saying so.
1: அவரை அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு
2: with that word
1: அவரை பிலாத்துவினிடத்திலும் ஏரோதினிடத்திலும் அனுப்பினார்.
2: They sent him to Pilate and
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be to his holy name.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
2: the Lord Jesus Christ,
1: அங்கே மரணத்திலிருந்து தப்புவிப்பதற்காக தப்புவிக்கிறதுக்காக வரல.
2: He didn't come to be delivered from death.
1: Hallelujah. அவர் எத்தனையோ முறை கல்லெறிந்து கொல்வதற்கு வரும்பொழுதெல்லாம் தப்பிக்கொண்டார்.
2: Many times they wanted to stone
1: எத்தனையோ
2: him,
1: முறை
2: he escaped.
1: அவர் ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது.
2: He had to shed blood, but
1: அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து அவர் விலகினார்.
2: He just escaped from.
1: அவர் ஒரு நாளுக்காக காத்திருந்தார்.
2: He was waiting for the day.
1: அதுதான் அந்த பஸ்கா.
2: That is the Passover.
1: அவர் எதை செய்தாலும் வேத வாக்கியம் நிறைவேறும்படி தான் செய்தார்.
2: According to the scripture,
1: Alleluia.
2: He did everything.
1: வேத வாக்கியத்தின்படி அவர் பஸ்காவிலே அவர் அடிக்கப்பட வேண்டும்.
2: He has to be beaten on Passover.
1: அவர் பஸ்கா ஆட்டு குட்டி.
2: He is the Passover lamb.
1: பஸ்கா ஆட்டு குட்டி.
2: Is the Passover lamb.
1: அவர் அந்த பஸ்காவிலே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி.
2: And he has to be beaten.
1: ஆகவே அந்த நாளுக்காக காத்திருந்தார்.
2: He was waiting for that day.
1: அதுக்கு தான் இந்த நேரம் சரியாக வந்தது.
2: The time has come.
1: அல்லேலூயா. அப்படியும் பஸ்காவிலே யாரையாவது விடுதலை செய்ய வேண்டுமே, இவரை விடுதலை செய்ய விடலாம் என்று தான் நினைத்தார்கள்.
2: They wanted to deliver him at that Passover.
1: ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா?
2: What people did?
1: இவரை விடுதலை செய்யக்கூடாது.
2: You should not deliver him.
1: இன்னொரு மோசமான ஒரு கொலைக்காரன் இருக்கிறான்.
2: There is one murderer.
1: அவன்தான் பரபாஸ்.
2: பரபாஸ்.
1: அவனை விடுவி செய்யும்.
2: Deliver him.
1: இவனை சிலுவையில் அறையும்.
2: You crucify him.
1: என்று கூக்குரலிட்டார்கள்.
2: They were all shouting.
1: பிலாத் சொல்றார், அவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே.
2: Pilate said, I did not find any fault.
1: பிள்ளைகளே,
2: children of God.
1: பரபாஸை விடுதலை செய்தார்கள்.
2: They delivered Barabbas.
1: இயேசுவிலே சிலுவையில் அறையதற்கு ஒப்பு கொடுத்தார்கள்.
2: Jesus committed himself to be crucified.
1: அருமையானவர்களே,
2: dear children of God.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை அவரே ஒப்பு கொடுத்தாரே ஒழிய, அவர் யார் மூலமாகவோ அங்கே வந்து மாட்டிக்கொள்ளவில்லை.
2: And he himself committed for the cross, but not by anything he got.
1: அல்லேலூயா.
2: ஏனென்றால்
1: அந்த சிலுவையில தான் ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது.
2: That is the mystery in that cross.
1: 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே 2 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
2: First Corinthians 2 and
1: 7. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? சிலுவிலே அறிந்திருக்க மாட்டார்கள்.
2: They would not have crucified the Lord on of glory.
1: அவங்களுக்கு தெரியாம போச்சு.
2: They didn't know.
1: இந்த சிலுவையில் அறைஞ்சாதான் நமக்கெல்லாம் கேடு, நமக்கு நாம் போட்ட திட்டம்லாம் ஒண்ணுமில்லாம போய்டும்னு அவங்க தெரியாம போச்சு.
2: They didn't know that by crucifying the Lord Jesus, their plans will.
1: அவங்க என்ன நினைச்சாங்க?
2: What did they think?
1: சிலுவையில் அறைஞ்சிட்டா முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க.
2: They thought it will be over when we crucify.
1: ஆனால் இந்த ரகசியம்,
2: this mystery,
1: அந்த ரகசியத்தை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவன் என்ன செய்யல, அதுதான் தேவ ஞானம்.
2: And that is the
1: ரகசியமான தேவ ஞானம்.
2: It is the God's wisdom.
1: ரகசியமான தேவ ஞானம்.
2: It is a mystery of God.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: அருமையான காலவேளையிலே,
2: in this wonderful morning,
1: ஆகவே தான் நாம் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்.
2: That's why we boast about the cross.
1: Hallelujah. ஆகவே தான் சிலுவையை நாம் உயர்த்துகிறோம்.
2: That's why we lift up the cross.
1: அந்த சிலுவையில தான் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வைத்திருந்தார்.
2: The Lord kept the mystery on the cross.
1: Hallelujah. அந்த சிலுவையில தான் ஆண்டவர் தேவ சித்தத்தை செய்து முடித்தார்.
2: And he fulfilled the will of God on the cross.
1: எத்தனையோ காரியங்களை அவர் செய்து முடித்தார்.

0: கிறிஸ்துவிலேதான் நமக்கு ஒரு தேவ பலன் இருக்கிறது.
1: We have the God's strength in the cross.
0: ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை தெரிந்து கொண்டார்.
1: That's why the Lord has chosen the cross.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: அருமையானவர்களே, ஆகவே அந்த சிலுவையை ஆண்டவர் எடுக்கும் பொழுது,
1: When the Lord Jesus took the cross,
0: தேவன் நம்முடைய சாபங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றினார்.
1: The Lord removed our sins and
0: இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார், மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்.
1: Through death he might destroy him that had the power of death, that is the
0: பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு.
1: Through the death he might destroy him.
0: Hallelujah. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: தம்முடைய மரணத்தை கொண்டுதான் ஆண்டவர் சாத்தான் தலை நசுக்கினார்.
1: Through his death he crushed the head of the devil on the cross.
0: இந்த அருமையான வேளையிலே,
1: in this wonderful time,
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: ஆண்டவர் அந்த சிலுவையிலே நமக்கு பாராட்டின அந்த மேன்மைகள்,
1: the greatness on the cross,
0: சிலுவையிலே அவர் நமக்கு வைத்த சிலாக்கியங்கள்,
1: all the privileges on
0: the cross, சிலுவையிலே அவர் நமக்கு கொடுத்த பாக்கியங்கள்,
1: the blessedness on the cross,
0: சிலுவையிலே நமக்காக ஆண்டவர் வைத்திருந்த சிறப்பு சிறந்த காரியங்கள்,
1: all the special things on the cross,
0: நன்மைகள்,
1: the goodness,
0: ஆசீர்வாதங்கள்,
1: the blessings,
0: ஏராளமா இருக்கிறது.
1: It is in multitudes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவேதான் நாம் ஒவ்வொரு நாளும்
1: each and every day
0: சிலுவையை நோக்கி பார்க்கிறோம்.
1: We have to look on the cross.
0: Hallelujah. அந்த சிலுவையிலே நம்மை ஒப்பு கொடுக்கிறோம்.
1: We are committing to the cross.
0: Hallelujah. ஆகவே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கும் அதே நேரத்தில் அந்த உலகத்துக்கும் அந்த சிலுவையின் மூலமாகத்தான் ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தினார்.
1: For the disciples and to the entire world, the Lord revealed the truth through the cross.
0: முதல்ல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார்.
1: He preached initially.
0: பரலோக ராஜ்யம் சபையமா இருக்கிறது எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார்.
1: He was preaching the heavenlies at hand.
0: பிறகு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்.
1: He was roaming around by doing goodness.
0: அற்புதங்களை செய்து வந்தார்.
1: He has done miracles.
0: குருடருடைய கண்களை திறந்தார்.
1: He opened the blind eyes.
0: சப்பாணிகளை நடக்க பண்ணினார்.
1: He made him to walk.
0: மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்.
1: He raised the dead.
0: இப்படி அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டு வந்தார்.
1: The Lord was doing a lot of miracles.
0: சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தார்.
1: He preached the gospel.
0: ஆனால் அநேகர் அதை கேட்டார்கள்.
1: Many heard about it.
0: அநேகர் கேட்டாலும் சுவிசேஷத்தை அறிந்தார்களோ இல்லையோ, அவருடைய கீர்த்தி இந்த உலகம் முழுவதும் பரவிற்று.
1: His fame spreaded over throughout the world.
0: அவர் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணல.
1: He didn't travel much.
0: வேற எந்த தேசத்துக்கும் அவர் பறந்து செல்லல.
1: He didn't fly to other country.
0: அதே எருசலேமில தான் சுற்றி சுற்றி வந்தார்.
1: He was in Jerusalem.
0: இஸ்ரவேல் தேசத்துல தான் கலிலேயாவுக்கும் அங்கே கப்பர்நகும் இங்கும் அங்கும் வந்து கொண்டிருந்தார்.
1: He was in Galilee and Capernaum and all these surroundings. But
0: அவர் கீர்த்தி உலகம் முழுவதும்
1: பரவிற்று.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அவர் படிக்கவில்லை.
1: He didn't study.
0: ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேர்ல கோடிக்கணக்கான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பைபிள் காலேஜஸ் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது.
1: There are millions of schools and colleges.
0: கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டிஸ் ஏராளமா பெருகிவிட்டது.
1: Many Christian universities.
0: Hallelujah. ஆனா அவர் பள்ளிக்கூடம் போல.
1: But he didn't go to the school.
0: அப்படினா என்ன அர்த்தம்?
1: What does it mean?
0: அவருக்கு அதெல்லாம் தேவையே இல்ல.
1: Not necessary for him.
0: இதெல்லாம் ஆண்டவர் செய்தார்.
1: Lord Jesus did everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தார்.
1: The Lord did everything.
0: எல்லாவற்றையும் செய்து விட்டு,
1: after doing everything,
0: கடைசியில
1: finally
0: அவர் அந்த சிலுவைக்கு வந்தார்.
1: He came to the cross.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவர் சொல்றார், நான் இப்ப கூப்பிட்டா பரலோகத்துல இருந்து கோடிக்கணக்கான தேவதூதர்கள் வருவார்கள்.
1: Jesus said, if I call, billions of angels will come.
0: ஏன் ஆண்டவர் கூப்பிடல?
1: Why did Lord
0: Hallelujah
1: did not call him?
0: ஆண்டவர் அந்த சிலுவையிலே தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதை கற்றுக் கொடுக்கிறார்.
1: And the Lord is fulfilling the

0: on the cross.
1: பொதுவாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏழு வார்த்தைகளை பேசினார்.
0: Jesus spoke 7 words in the cross.
1: ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கொஞ்ச நேரம் எல்லாரும் தியானம் பண்ணிட்டு கொஞ்சம் ஒருவேளை எமோஷனலா அழுதுட்டு போயிடுவாங்க.
0: They meditated each and every word and then emotionally they
1: அதல்ல பிரியமானவர்களே.
0: That is not.
1: ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அந்த சத்தியத்தை வெறும் ஏழு வார்த்தை அல்ல, அது ஒரு சத்தியம்.
0: Not only 7 words,
1: அது வெறும் சத்தியம் அல்ல, அது ஒரு வெளிப்பாடு.
0: It's not only truth, it is revelation.
1: அது ஒரு வெளிப்பாடு அல்ல, தேவ ரகசியம்.
0: It's not only revelation, it's a mystery.
1: அதெல்லாம் ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்தினார்?
0: Why did the Lord reveal?
1: அதிலே தான் மறைந்திருக்கிறது தேவ ரகசியம்.
0: That is God's mystery is hidden.
1: அதிலே தான் மறைந்திருக்கிறது பரலோகத்தின் ரகசியம்.
0: The heavenly mysteries are hidden.
1: இது பிசாசுக்கு தெரியல.
0: The devil did not know.
1: சாத்தானுக்கு தெரியல.
0: The devil did not know.
1: உலகத்துக்கு தெரியல.
0: The world did not know.
1: அல்லேலூயா. தெரிஞ்சிருந்தா அறிஞ்சிருக்க மாட்டாங்க.
0: Otherwise they would have.
1: ஆனால் அந்த சிலுவையில் அறையப்படும் பொழுதுதான்
0: அல்லேலூயா,
1: கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார்.
0: The Lord Jesus did great thing.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: அங்கே அவரை சிலுவைக்கு கொண்டு போகும் பொழுது
0: when they took him to cross.
1: அல்லேலூயா. அவரை முதலாவது சிலுவையில் அறைந்த அந்த வேளையிலே
0: first of all when he was crucified
1: அவர் எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள்.
0: They punished him so much.
1: அதை நான் இப்பொழுது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை.
0: I need not explain.
1: ஏனென்றால் அது கேட்பதற்கே நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கும்.
0: Even by hearing it is painful.
1: சிறு பிள்ளைகள் அலறி விடுவார்கள்.
0: Small children they weep.
1: அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரம்.
0: Such a terrible thing.
1: அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: இன்னொரு ஒரே வார்த்தையில சொல்லப்போனால்,
0: in one word,
1: அவர் நொறுக்கப்பட்டார்.
0: He was crushed.
1: அவர் உடைக்கப்பட்டார்.
0: He was broken.
1: நொறுக்கப்பட்டார்.
0: He was crushed.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: அந்த வேளையிலே,
0: at that moment,
1: நாம் என்ன செய்திருப்போம்?
0: What did we do?
1: ஒரு சின்ன பாடு வரும்போது என்ன செய்வோம்?
0: When we get sufferings, what do we do?
1: ஆண்டவரை நோக்கி கதறுவோம்.
0: We just cry unto the Lord.
1: ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க.
0: Lord deliver me.
1: எனக்கு உதவி செய்யுங்க.
0: Please help me.
1: எனக்கு நன்மை செய்யுங்க.
0: Do goodness.
1: ஆண்டவரே இந்த சோதனையை விட்டு நீங்கட்டும்.
0: Let the temptation be departed.
1: இந்த உபத்திரவத்தை விட்டு போகட்டும்.
0: Let the sufferings be departed.
1: எனக்கு இந்த கஷ்டம் நீங்கட்டும்.
0: Let the trouble be departed.
1: எனக்கு யாராவது உதவிக்கு ஆள் அனுப்புங்க.
0: Send someone to help me.
1: இப்படி நாம கதறுவோம்.
0: We cry like this.
1: எனக்கு இத செய்யுங்க.
0: Lord you do it for me.
1: Hallelujah. ஆனா அந்த நேரத்துல,
0: but at this moment,
1: ஆண்டவர் தனக்காக ஜெபிக்கல.
0: He did not pray for him.
1: சிலுவையில முதலாவது அவர் செய்த காரியம் என்ன?
0: First of all, what did he do?
1: பிதாவே இவர்களுக்கு மன்னியும்.
0: Father, you forgive them.
1: தாங்கள் செய்கிறது என்னதென்று அதுதான் அவர் செய்த ஜெபம்.
0: They don't know what they are doing.
1: அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் பொழுது,
0: when he was praying,
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இவர்களுக்கு என்று யார் சொன்னார்?
0: For them who
1: அந்த
0: are
1: அடிச்சவங்களே,
0: those who are beaten,
1: அந்த குத்தனவங்களே,
0: those who are pierced,
1: அவங்க எல்லாரும் பார்க்கறாங்க.
0: They are all looking.
1: இவ்ளோ நான் அடிச்சேன்.
0: I have beaten him.
1: இவ்ளோ நான் என்னுடைய பலத்தெல்லாம் செலவு பண்ணி நான் இவரை வேதனை படுத்தினேன்.
0: I spent my all my strength and
1: சந்தியும் ஆண்டவர் ஒருவேளை மன்னிக்காம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்?
0: If the Lord did not forgive, what would have happened?
1: இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ரகசியம்.
0: That is the mystery we should understand.
1: ஒரு மனுஷனை தேவன் மன்னிக்காவிட்டால்,
0: If God did not forgive a man,
1: அவனை போல பரிதபிக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை.
0: Then he would become very pathetic.
1: பாவ மன்னிப்பு ரொம்ப மிக முக்கியம்.
0: The forgiveness of sin is very important.
1: Hallelujah. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பமே இங்கதான் இருக்கிறது.
0: The spiritual life starts from here.
1: அதுதான் பாவம் மன்னிப்பு நிச்சயம்.
0: That is the assurance of forgiveness of sin.
1: ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டார்.
0: The Lord Jesus Christ has forgiven my sin.
1: எத்தனை பேர் அந்த நிச்சயம் இருக்கிறது?
0: How many of you having that assurance?
1: இவர்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது,
0: when he said please forgive them,
1: முதல் வேலையாக,
0: first of all,
1: முதல் வேலையாக,
0: first job,
1: இந்த உலகத்துக்கு அவர் கொடுக்க வேண்டிய மன்னிப்பை கொடுத்து விட்டார்.
0: He has given the forgiveness for this world.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவ்வளவுதான், ஆண்டவர் மன்னிச்சார்.
0: The Lord has forgiven.
1: பிரியமானவர்களே,
0: dear children of God,
1: ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்யறான், ஒரு தப்பு செய்யறான், ஏதோ ஒன்று செய்துட்டு ஒளிஞ்சிருக்கிறான்னு வச்சுங்க.
0: When the man commits sins and hiding himself,
1: அவனால தூங்க முடியாது.
0: He cannot sleep.
1: அவனால சந்தோஷமா இருக்க முடியாது.
0: He cannot be joyful.
1: அவனுடைய குற்ற உணர்வு இரவும் பகலும் குத்திக்கிட்டே இருக்கும்.
0: And the mistake will prick him. I have done this.
1: என்று அந்த குற்ற உணர்வு அவனை ஒவ்வொரு நாளும் அழித்துக் கொண்டிருக்கும்.
0: The consciousness will destroy him.
1: Hallelujah. ஆகவே அவன் சந்தோஷமா இருக்க முடியாது.
0: He cannot be joyful.
1: அவன் விடுதலையா இருக்க முடியாது.
0: He cannot be delivered.
1: அவன் ஒரு வித்தியாசமானவன தான் இருப்பான்.
0: He will be a different person.
1: ஆனா அவனை கூப்பிட்டு,
0: if I call them,
1: இந்த மாதிரி காரியம் செய்துட்டே,
0: you have done this,
1: ஆனா பரவாயில்ல,
0: it is okay,
1: ஆண்டவரே உன்னை மன்னிச்சிட்டாரு,
0: God has forgiven you,
1: இனிமேல் நீ அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை,
0: don't worry about it,
1: அப்படி சொல்லிட்டா,
0: if it is said,
1: அவனை போல விடுதலை பெற்றவன் யாருமே இருக்க முடியாது.
0: Nobody will be like
1: Alleluia.
0: Him delivered.
1: Alleluia.
0: Alleluia.
1: அதுதான் பெரியமானவர்களே பாவம் மன்னிப்பின் சந்தோஷம்.
0: That is the joy of the salvation.
1: Alleluia. நான் குற்றம் உள்ளவன் தான்.
0: Of course I am.
1: நான் பாவம் செய்தவன் தான்.
0: I have committed sin.
1: Alleluia. நான் பரிசுத்தவான் பிறக்கும் பொழுதே அல்ல.
0: I am not holy at all when I was born.
1: Alleluia. நான் இனிமேல் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
0: I need not hide anymore.
1: நான் இனிமேல் மறைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
0: I need not hide myself.
1: நான் இப்பொழுது யாரா இருக்கேன் தெரியுமா?
0: Who am I?
1: பாவி, மன்னிக்கப்பட்ட பாவி.
0: Hallelujah. I'm a sinner, my sins are forgiven.
1: பாவி தான்.
0: Of course I am a sinner.
1: ஆனால் நான் மன்னிக்கப்பட்டவன்.
0: But I am forgiven.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் மன்னிக்கப்பட்டவன்.
0: I am forgiven.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒரு தட்டை நீங்க கடன் வாங்கிறீங்க.
0: If you
1: அந்த கடன்காரன் வந்து, நீ இன்னைக்கு கொடுக்கலனா நான் உன்னை இப்படி செய்வேன்னு சொல்றான்.
0: If he is saying, if you don't give, I will do that.
1: நீங்க பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க.
0: You are trembling then.
1: அவன் வந்து என்ன சொல்றான் தெரியுமா?
0: What he is saying?
1: சரி.
0: Okay.
1: நீ தன கொடுக்க தேவையில்லை.
0: Need not give it back.
1: அப்படின்னு சொன்னா,
0: if he says so,
1: நீ என்ன பண்ணுவீங்க?
0: What you do?
1: உடனே
0: immediately
1: கை பிடிச்சி,
0: you hold the hand.
1: ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
0: Thank you so much.
1: ஐயோ நான் உங்களுக்கு எப்படி தான் நன்றி சொல்றேன்னு தெரியல.
0: I don't know how to say thanks.
1: ரொம்ப நன்றிங்க.
0: Thank you so much.
1: அவன் போய்டுவான்.
0: He will go back.
1: வழியில எங்க பாக்குறீங்க?
0: And what do you see?
1: அவன பார்த்த உடனே, ஐயோ ரொம்ப நன்றிங்க.
0: Thank you, you have forgiven me.
1: எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க?
0: Wherever you look at,
1: ரொம்ப நன்றி.
0: Thank you so much.
1: ரொம்ப நன்றி.
0: Thank you so much.
1: யார் சொல்லுவான்?
0: Who will say?
1: மன்னிக்கப்பட்டவன் சொல்லுவான்.
0: Those who are forgiven.
1: இங்க இருக்குறவங்க யாருமே மன்னிக்கப்பட்டவங்க இல்ல.
0: Nobody is forgiven.
1: அதனால நம்ம நன்றி சொல்றதே இல்ல.
0: We are not giving thanks.
1: Hallelujah சொல்றது இல்ல.
0: We don't say hallelujah.
1: ஸ்தோத்திரம் பண்றது இல்ல.
0: We don't praise him.
1: நம்ம எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றோம்?
0: Why should we praise?
1: ஐயோ என் பாவத்தை மன்னிச்சாரே.
0: The Lord has forgiven my sin.
1: ஐயோ என்னை நரகாக்கி என்னை மீட்டு கொண்டாரே.
0: Delivered me from hell.
1: எத்தனை பேருக்கு நன்றி, நன்றி அறிதல் உள்ள ஒரு உள்ளம் இருக்குது.
0: How many of you having gratitude from your heart?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: இன்றைக்கு குட் ஃப்ரைடே.
0: இட் இஸ் குட் ஃப்ரைடே.
1: நான் இயேசுவை கொண்டாட போறேன்.
0: ஐ அம் கோயிங் டு செலிப்ரேட் ஜீசஸ்.
1: ஏன்னா என் இயேசு தான் என்னுடைய நாதர், என்னுடைய என்னை மன்னித்தவர்.
0: ஜீசஸ் ஹஸ் ஃபார்கிவன் மீ. இயேசு
1: தான் என்னுடைய ஆண்டவர்.
0: ஹி இஸ் மை லார்ட்.
1: இயேசு தான் என் இரட்சகர்.
0: ஹி இஸ் மை சேவியர்.
1: இயேசு தான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தவர்.
0: ஹி ஹஸ் கிவன் மீ தி ஃபர்கிவன்
1: ஃபர்கிவன்ஸ் ஆஃப் சின்.
0: ஹூ இஸ் ஹேவிங் தட் அஷூரன்ஸ்?
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: அருமையான தேவடைய பிள்ளையே.
0: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்.
1: நீ நன்றி சொல்கிறவனாய் எப்பொழுது மாறுகிறாய் என்றார்.
0: When do you say?
1: அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பிறகு,
0: when you have assurance of forgiving of sins.
1: Hallelujah. நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னால துதிக்காம இருக்க முடியாது.
0: And when you think about it,
1: ஸ்தோத்திரிக்காம இருக்க முடியாது.
0: You cannot keep quiet.
1: ஜெபிக்காம இருக்க முடியாது.
0: You cannot stop praying.
1: ஆண்டவர் உன்னை பழி வாங்கல.
0: Lord did not take revenge.
1: நியமிக்கலை.
0: He did not put you for the condemnation.
1: என்று தெரிந்து கொண்டார்.
0: He chosen you to deliver you.
1: Hallelujah. பதிலுக்கு பதில் ஆண்டவர் உன்னை ஒண்ணும் செய்யல.
0: He didn't do anything harm against
1: you.
0: The Lord has forgiven.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பாவத்தை மன்னிச்சிட்டாரு.
0: He has forgiven your sin.
1: எவ்வளவு பெரிய வேலையை செய்தார்.
0: What a great thing he has done.
1: தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: ஆகவே தான் இந்த சிலுவையில ஒரு பெரிய மேன்மை என்ன தெரியுங்களா?
0: The greatness in the cross.
1: சிலுவையின் மாட்சிமை என்ன?
0: What is the greatness of the cross?
1: சிலுவையின் மகிமை.
0: The glory
1: of the cross.
0: Of the
1: சிலுவையினுடைய மகிமை என்ன?
0: What is the glory of the cross?
1: இந்த சிலுவையினுடைய நன்மை என்ன?
0: What is the goodness of the cross?
1: சிலுவையின் சிலாக்கியம் என்ன?
0: What is the privilege of the cross?
1: இது நம்முடைய சிலாக்கியம்.
0: That is our privilege.
1: இந்த சிலுவைதான்
0: this cross
1: எனக்கு ஒரு பெரிய அத்தாட்சி.
0: That is the evidence.
1: என்ன அத்தாட்சி?
0: What is that evidence?
1: என் பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு அத்தாட்சி.
0: My sins are forgiven.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இதுதான்.
0: This is.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: ஒரு காலத்துல நான் பாவியா இருந்தேன்.
0: Once I was a sinner.
1: இப்பொழுது நான் மன்னிக்கப்பட்டேன்.
0: Now I am forgiven.
1: அது எப்படிங்க சொல்றீங்க?
0: How do you say that?
1: சிலுவை.
0: Cross.
1: சிலுவை.
0: Cross.
1: சே

0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிலுவையை நான் விட மாட்டேன்.
1: I will not leave the cross.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் இனிமேல் ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not hide myself.
0: முதல் மனிதனாகிய ஆதாம்,
1: the first man Adam,
0: தோட்டத்திலே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்ட உடனே,
1: when Jesus called, where are you Adam?
0: ஓடி போய் ஒளிந்தான்.
1: He has hidden himself.
0: ஏன் ஒளிந்தான்?
1: Why did he hide?
0: அவன் பாவம் செய்துட்டான்.
1: He committed sin.
0: ஆண்டவர் முகத்தை முழிக்க முடியாது.
1: And he cannot stand. He cannot stand before God.
0: பாவம் செய்துட்டான்.
1: He has committed sin.
0: ஒளிஞ்சிட்டான்.
1: He is hiding.
0: ஆண்டவர் கூப்பிடுறாரு.
1: Jesus, God is calling. He cannot.
0: ஒளிஞ்சு வாழ வேண்டியதுதான்.
1: He has to hide.
0: தேவனுடைய பிள்ளையே,
1: child of God,
0: இப்பொழுது நீ ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை.
1: Do not hide yourself.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது மாத்திரமல்ல,
1: not only that,
0: உனக்கு இருக்கிற ஒரு பெரிய சுலாக்கியம் என்ன தெரியுமா?
1: What is the privilege?
0: எந்த பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டாயோ,
1: in which sin you are forgiven,
0: அந்த பாவத்துக்கு இனி நீ அடிமை அல்ல.
1: No more slavery for
0: Hallelujah.
1: That sin.
0: அடிமை அல்ல.
1: No more slavery.
0: அடிமை அல்ல.
1: No more slavery.
0: Hallelujah. நீ பாவத்துக்கு அடிமை அல்ல.
1: You are not slavery.
0: அதனால ரோமர்ல வாசிக்கிறோம், பாவம் இனி உன்னை மேற்கொள்வதில்லை.
1: The sin cannot prevail over you.
0: Hallelujah. இதுதான் நமக்கு இருக்கிற சலாக்கியம்.
1: That is the privilege.
0: இதுதான் நமக்கு இருக்கிற பாக்கியம்.
1: This is the blessedness.
0: இதுதான் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம்.
1: This is the blessing.
0: இதுதான் நமக்கு இருக்கிற உயர்வு.
1: That is the promotion.
0: இதுதான் நமக்கு ஆண்டவர் செய்த பெரிய நன்மை.
1: This is the great goodness.
0: Hallelujah. கர்த்தருடைய பிள்ளையே,
1: child of God,
0: அப்படியானால் நீ ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும்.
1: How much you have to be thankful.
0: நீ துதி செலுத்தணும்.
1: How much you have to praise God.
0: யாருமே செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தாரே.
1: The Lord did it, nobody can do it.
0: எந்த மலையில ஏறினாலும் பாவம் மன்னிக்க முடியாது.
1: You can climb the mountain but sin
0: won't be forgiven. பாவம் மன்னிக்க முடியாது.
1: Wherever you roll down,
0: நீ எங்க போய் என்ன தவம் கிடந்தாலும் மன்னிக்க முடியாது.
1: Wherever you take fasting,
0: இந்த இந்தியாவுல இருக்கிற எந்த நதியில போய் நீ குளிச்சாலும் உனக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது.
1: Wherever you drown in the rivers,
0: இந்த உலகத்துல 33 கோடி தெய்வங்கள் உண்டு.
1: There are 33 crores of
0: தெருக்கு கோயில்கள் உண்டு.
1: There are a lot of temple.
0: எந்த ஒரு கல்லுக்கும் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கிடையாது.
1: No one can have authority to forgive your sin.
0: யாருக்கு அதிகாரம் இல்ல?
1: Nobody is having authority.
0: கண்ணு காணாது. மூக்கு இருந்த முகராது.
1: It cannot see.
0: கால் இருந்த நடக்காது.
1: It cannot walk.
0: இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை மன்னிக்கிற தேவனாய்.
1: Jesus Christ can forgive your sin.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இதுதான் ஒரு பெரிய சத்தியம்.
1: That is a great truth.
0: அந்த சிலுவையில் ஆண்டவர்
1: on the cross
0: பாவத்தை மன்னித்து,
1: has forgiven your sin,
0: உன் அக்கிரமங்களை உன்னை அகற்றி,
1: he removed all your transgressions,
0: நோய்களை குணமாக்கி,
1: healed your sickness. Hallelujah.
0: அதனால தான் ஆண்டவர் பாருங்க,
1: look at the Lord,
0: அந்த சிலுவைக்கு போறதுக்கு ஒரு பெரிய, ஒரு பக்கம் மரண வேதனை,
1: one side pain,
0: இன்னொரு பக்கம் அவர் ரொம்ப சந்தோஷம்,
1: another side joy.
0: அவர் சீக்கிரமா எருசலேமுக்கு வராரு.
1: He is coming to Jerusalem.
0: இந்த சிலுவை எடுக்க போறாரு.
1: He is going to take the cross.
0: பெரிய அவரால் இந்த சிலுவையை தூக்க கூட முடியல.
1: Even he cannot bear it.
0: ஆனாலும் அந்த தூக்க முடியாத சிலுவையை தூக்கி கொண்டு,
1: but he was lifting it.
0: Hallelujah. அந்த சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கிறார்.
1: He committed himself for the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God.
0: Amen.
1: Amen.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அடுத்ததாக என்ன சொன்னார்?
1: What did he say next?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த உலகம் அனைத்துல இருக்கிற மக்களுக்கு முதலாவதாக பொதுவான ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டார்.
1: First of all, he has given forgiveness for the entire world. Secondly,
0: அவர் பக்கத்துல அருகாமையில, ரொம்ப பக்கத்துல,
1: nearby,
0: ரெண்டு பேர் இருக்காங்க.
1: There are two people.
0: இந்த பக்கம் ஒருத்தன், அந்த பக்கம் ஒருத்தன்.
1: One side one man, another
0: side another man. Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ரெண்டு பேரும் யாரு?
1: Who are they?
0: திருடன்க.
1: Thieves.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த பக்கம் ஒருத்தன்,
1: left side one, right side one.
0: யாரா ரெண்டு பேர் மேல வாங்க அப்படின்னு உடனே ரெண்டு பேர் ஓடி வந்தாங்க.
1: Two people came
0: சபையில,
1: in the church.
0: நான் தெரியாம என்ன சொல்றேன், ரெண்டு திருடருங்க மேல வாங்க என்ன பாருங்க, ஒருத்தர் கூட வரல.
1: And it didn't come because I called.
0: Hallelujah. அந்த திருடர் என்ற பட்ட பேர் கூட எனக்கு வேண்டாம்ப்பா.
1: I don't want that.
0: Hallelujah.
1: Name.
0: ஆண்டவர் நடுவுல தொங்கினார்.
1: Jesus was hanging in between.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அந்த திருடன்ல,
1: among the
0: ஒரு திருடன்,
1: one thief,
0: என்ன சொல்றான்?
1: What did he say?
0: Hallelujah. அவனுக்கு அந்த சிலுவையில அந்த வலி வேதனையை தாங்க முடியல.
1: He could not bear that pain. He was struggling.
0: துடிக்கிறான்.
1: He was struggling.
0: அந்த துடிப்புல அவன் என்ன சொல்றான்னா,
1: What did he say?
0: மரண வேதனையில் இருக்கிறவர்கள் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது.
1: They don't know what they talk under
0: when they are in pain.
1: What did he say?
0: நீ கிறிஸ்துவானால்,
1: if you are Christ,
0: உன்னை ரட்சித்துக்கோ என்னை ரட்சித்துக்கோ,
1: save yourself and save me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னை ரட்சி,
1: save me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்படியே உண்மையா கேட்டிருந்தா கூட பரவாயில்ல.
1: If he had asked truly, it is okay. What did he say?
0: நிகழ்ந்தான்.
1: He just criticized. He mocked.
0: Hallelujah. அருமையானவர்களே,
1: ஆண்டவர்
0: உங்களுக்கு ஒரு பதில் கூட சொல்லல.
1: The Lord did not answer him.
0: ஆனா
1: பட்
0: அடுத்த கள்ளன் என்ன சொன்னான்?
1: The other thief, what did he say?
0: இந்த கள்ளனை பார்த்து,
1: by looking at this thief, oh,
0: நீ இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துட்டு வந்து தண்டனை அனுபவிக்கிற.
1: You have committed great sin and you are enduring the punishment.
0: நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா?
1: Don't you fear God?
0: Hallelujah. இவர் ஒரு குற்றமும் செய்யாதவர்.
1: He didn't do any harm.
0: மூன்று காரியம் சொல்றான்.
1: He said three things.
0: தேவன் சொன்னான்.
1: He said God.
0: பக்கத்துல தான் சிலுவையில தான் இருக்கிறாரு.
1: He is on the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நானும் ஒரு திருடன்.
1: I am a thief.
0: நானும் ஒரு பாவி.
1: I am a sinner.
0: நீயும் பாவி தான் ஆண்டவரேன்னு சொல்லல.
1: He didn't say you are also a sinner.
0: அவர் சிலுவையில இருந்தாலும்.
1: Though he was on the cross.
0: என்ன போல அவர் அடிக்கப்பட்டாலும்.
1: Though he was beaten.
0: எனக்கு தெரியும்.
1: I know.
0: அவர் குற்றமற்றவராய் அடிக்கப்படுகிறார்.
1: He is blameless.
0: குற்றமற்ற ஆட்டுக்குட்டி.
1: He is the blameless
0: lamb. Hallelujah. மாசில்லாத ஆட்டுக்குட்டி.
1: And blameless.
0: மாசற்ற ஆட்டுக்குட்டி.
1: And blameless lamb.
0: Hallelujah. நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா?
1: Don't you fear God?
0: என்று சொல்லி.
1: By saying so.
0: அப்போ அந்த திருடன் ஒரு வார்த்தை சொல்றான்.
1: The thief said a word.
0: Hallelujah.
1: Lord.
0: ஆண்டவரே.
1: Lord.
0: நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது.
1: When you come to your kingdom.
0: அடியான என்ன செய்யுங்க? நினைச்சிருங்க.
1: Please remember me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வசனத்தை பார்க்கறவங்க இந்த இதுல பாருங்க. லூக்கா 23:42 இருக்கு.
1: Luke 23:42.
0: அப்போ ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: the Lord Jesus
0: அந்த கள்ளனை பார்த்து என்ன சொன்னாரு?
1: What did he say to the thief?
0: இன்றைக்கு என்னோட நீ கூட எங்க இருப்ப? எங்க இருப்ப? பரதீசில் இருப்பாய்.
1: Hallelujah. In paradise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. அநேகருக்கு தெரியாத ஒரு காரியம் என்னன்னா பரலோகம் வேறு, பரதீசு வேறு.
1: Heaven is different, paradise is different.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநேகர் நினைக்கிறாங்க பரலோகமும் பரதீசும் ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறாங்க.
1: Many think paradise and kingdom of God is same.
0: Hallelujah. அருமையானவர்களே,
1: dear children of God,
0: பரலோகத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது உண்மைதான்.
1: In heaven the Lord will take us.
0: பரலோகத்துக்கு யார் வருவார்கள்?
1: Who will come to heaven?
0: மனம் திரும்பி,
1: repented,
0: ரட்சிக்கப்பட்டு,
1: saved,
0: ஞானஸ்தானம் பெற்று,
1: took baptism,
0: இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து,
1: leading a holy life,
0: நல்ல போராட்டத்தை போராடி,
1: fought a good fight,
0: ஓட்டத்தை முடித்து,
1: finishing the race,
0: விசுவாசத்தை காத்துக்கொண்டு,
1: keeping the faith,
0: அவர்கள் பரலோகத்துக்கு வருவார்கள்.
1: Then they come to heaven.
0: அவர்களுக்கு ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது.
1: The crown of Hallelujah. Life is waiting for them.
0: Hallelujah. இவன் இதுவரைக்கும் பாவம் செய்துட்டு,
1: so far he committed sin.
0: நேத்து வரைக்கும் பாவம், இன்னைக்கு வரைக்கும் பாவம் செய்துட்டு,
1: till today he committed sin.
0: ஒரு நிமிஷத்துல நேரா பரலோகம் போயிடலாமா?
1: Within minute, is it possible to go to heaven?
0: நிறைய பேர் கிட்ட கேட்பாங்க.
1: Many will ask.
0: பரவாயில்லைங்களே, ரொம்ப ஈஸியா இருக்க.
1: It is very easy.
0: ஞானஸ்தானம் எடுக்கல, ஒண்ணும் இல்ல.
1: No baptism, nothing.
0: இவன் உடனே பரலோகம் போயிட்டானே.
1: He has gone to heaven immediately.
0: பரலோகம்
1: போல didn't go to heaven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுதான் இங்க கவனிக்கணும்.
1: That's what you have to listen.
0: ஆண்டவர் என்ன சொன்னாரு?
1: What did the Lord say?
0: இன்றைக்கு,
1: today.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநேகர் இந்த பரதேசை அறியாமல் இருக்கிறார்.
1: Many don't know the paradise.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஒன்றை நீங்க நன்றா தெரிந்து கொள்ளுங்க.
1: You understand one thing.
0: ஆண்டவர் நமக்காக ஒரு வீட்டை இன்னும் ஆயத்தப்படுத்தல.
1: The Lord did not make the house for us.
0: படுத்திட்டு இருக்கார்.
1: He is preparing.
0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது,
1: John 14,
0: அங்க என்ன வாசிக்கிறோம்?
1: What we read?
0: நான் உங்களுக்காக, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து என்ன செய்வேன்? அல்லேலூயா. அப்போ இன்னும் அவர் வரல, வந்து கூட்டு போல.
1: He didn't come, he didn't take us.
0: வர போறார்.
1: He is going to come.
0: How
1: many of you believing?
0: Jesus சீக்கிரமாய் வர போகிறார்.
1: Jesus is going to come soon.
0: என்னை வந்து கூட்டி போவாரு.
1: He will take me.
0: பேர் சொல்லி அழைப்பாரு.
1: He will call me by name.
0: நிச்சயம் இருக்குதா உங்களுக்கு?
1: Do you have that assurance?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: ஆனால் பரலோகத்திலே
1: in heaven
0: இந்த கள்ளனை எங்கே கொண்டு போய் வைத்தார்?
1: Where did the Lord keep this thief?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: பரலோகம் பரதீசு என்று சொல்லப்படுகிற இடம்,
1: the paradise.
0: வேதத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான்
1: Paul says
0: மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்.
1: I was taken to third heaven.
0: மனுஷர் பேசப்படாத பாஷைகளை அங்கே கேட்டேன்.
1: I heard the different languages.
0: அது பரதீசு என்று சொல்லுகிறார்.
1: He says it is paradise.
0: அந்த பரதீசு மூன்றாம் வானத்தில் இருக்குது.
1: It is in third heaven.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இன்னொரு பரதேசம் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷத்துல.
1: In another paradise in Revelation.
0: எல்லா வானங்களுக்கும் மேலான ஒரு பரதேசம் இருக்குது.
1: And beyond all heavens.
0: Hallelujah. நான் அந்த பரதேசத்தில் இருக்கிற நான் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன்.
1: I'll give that fruit.
0: எனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்.
1: The Lord is promising.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ ஆண்டவர் எந்த பரதேசத்தை இவனுக்கு கொடுத்தார்?
1: Which paradise the Lord has given to
0: Hallelujah.
1: him?
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த அருமையான வேளையிலே,
1: in this wonderful time,
0: 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 3 வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கடங்காதமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன்.
1: In 2 Corinthians we read that and he has heard Lord
0: வெளிப்படுத்தல் 2:7 வாசிக்கும் பொழுது,
1: Revelation 2:7,
0: ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன்.
1: And those who have spirit let him
0: hear. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ,
1: who were taking victory,
0: அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன்.
1: Which is in the midst of the paradise of God.
0: இது ஒரு பரதேசு.
1: This is another paradise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: கேள்வி என்ன?
1: The question is,
0: இப்பொழுது இது பூமியிலே இருக்கிறதா வானத்தில் இருக்கிறதா?
1: Is it on earth or heaven?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒன்றை வாசிக்கிறோம்.
1: In Luke we read one.
0: லூக்கா 16 அதிகாரத்தில்,
1: Luke 16
0: வாசிக்கும் பொழுது,
1: and we read
0: அங்க
1: that
0: ஆபிரகாம் மடியை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
1: We read about the bosom of father.
0: அதுல என்ன வாசிக்கிறோம்? 22 வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, தரித்திரன் ஒருவன் இருந்தான், ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான், தரித்திரனும் மரித்தான், இந்த ஐஸ்வர்யவானும் மரித்தான். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் எங்க போனார்னா பாதாளத்துக்கு போனார்.
1: This rich man went to Hades.
0: 23rd வசனம் லூக்கா 16:23.
1: And Luke,
0: பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது பாருங்க, தூரத்திலே, எவ்வளவு தூரத்தில்?
1: From far away.
0: இப்போ கொஞ்ச தூரம் ஒரு ஒரு ஒரு 30 அடி 40 அடி பார்க்க முடியும்.
1: We can see 30 feet or 40 feet.
0: அப்போ அந்த பாதாளத்துக்கும் இந்த தரித்திரன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னா,
1: வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் ரிச் மேன் அண்ட் லாஸர்? போத் ஆஃப் தெம் டைட்.
0: ஒருத்தன் போன இடம் எங்கன்னா 24th வசனத்தில்,
1: 24
0: ஆபிரகாமே, தகப்பனாகிய ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசர் தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை என்ன செய்யணும், குளிர பண்ணும்படி அவனை என்ன செய்ய அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் நான் என்ன செய்றேனே, வேதனைப்படுறனே.
1: I am tormented in this flame.
0: அவ்வளவுதான்.
1: That's all.
0: மரித்த உடனே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை வேண்டாம் என்று தள்ளினவர்கள்,
1: those who rejected the Lord Jesus,
0: அவங்க எல்லாம் போற இடம்தான் இந்த அக்னி ஜுவாலையில் இருக்கிற பாதாளம்.
1: And there, that is the head and where there is Hallelujah. flame of fire.
0: இந்த பாதாளத்தில் பல பகுதிகள் இருக்கிறது.
1: In the hades there are different places.
0: அதே போல பரலோகத்தில் பல பகுதிகள் இருக்கு.
1: In heaven there are different places.
0: அங்கே ஆண்டவர் சொல்றார்,
1: the lord said,
0: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்குது.
1: There are many dwelling places in heaven.
0: மனுஷனே நூற்றுக்கணக்கான வீடு ஆயிரக்கணக்கான வீடுங்க கட்டிட்டு கடைசியாக விட்டுட்டு போயிடுறான்.
1: The man is building thousands of houses and leave it and go.
0: Hallelujah. ஆனால் பரலோகத்துக்கு நீ போகும்போது வீடு கட்டிட்டு தான் அங்கே போகணும்.
1: And in heaven you have to build the house and go.
0: எத்தனை பேர் பரலோகத்தில் வீடு கட்டி வச்சிருக்கீங்க?
1: How many of you built the house in heaven?
0: நீ கட்ட தேவையில்லை.
1: Need not build.
0: ஆனால் நீ போகும்போது,
1: when you go there.
0: வேதம் சொல்லுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்துல,
1: லூக் 16
0: 9 வசனத்தை பாருங்க.
1: 9th verse.
0: லூக்கா 16 9ல,
1: 16 and 9.
0: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உருள். அங்க என்ன சொல்றாரு?
1: மேக் டு யுவர்செல்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி மம்மோ.
0: என்ன வீடு? நித்தியமான வீடுகள். பரலோகத்தில் நித்திய வீடுகள் நிறைய இருக்கு.
1: Everlasting habitations.
0: ஏதாவது ஒரு வீடு ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருப்பாரு.
1: The Lord will keep a house for you.
0: Hallelujah. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு வீடு வச்சிருக்கிறார்.
1: The Lord keeps a house.
0: Hallelujah.
1: For each one.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அந்த நித்தியமான வீடுகளில் உன்னை ஏற்றுக்கொள்ளணும்.
1: They have to accept you.
0: Hallelujah. சும்மா கண்மூடித்தனமா போயிட முடியாது.
1: We cannot just go.
0: Hallelujah. அவங்க சொல்லுவாங்க, நீ பூமியில் இருக்கும் பொழுது பரவாயில்ல,
1: you were on the earth, you are good,
0: நல்ல விசுவாசியா வாழ்ந்தீங்க,
1: you had a good belief, welcome
0: அப்படினு சொல்வாங்க.
1: They will say,
0: பூமியில இருக்கும் பொழுது,
1: on the earth,
0: நீங்க எங்க ஒழுங்கினமான விசுவாசியா இருந்தீங்க?
1: And if you are not good,
0: நினைச்சா போவீங்க,
1: you come or go.
0: Hallelujah. கனி கொடுக்க மாட்டீங்க.
1: You may not give fruit.
0: பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தீங்க.
1: Useless life you led.
0: Hallelujah. உங்களுக்கு இங்க இடம் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க.
1: They will say no place.
0: Hallelujah.
1: For you.
0: அப்போ ஆண்டவர் நமக்காக வீடுகளை ஏற்படுத்த வேண்டுமானால்,
1: the Lord has to make dwelling places for us.
0: நல்ல கவனிங்க,
1: listen.
0: அங்கே அந்த தரித்திரன் அந்த ஆபிரகாமுடைய மடியில் உட்கார்ந்திருந்தான்.
1: And the beggar was, I mean,
0: அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: என்ன செய்கிறார் என்றால்,
1: what does he do?
0: இந்த கள்ளன் மனம் திரும்பின உடனே, ஏற்றுக்கொண்ட உடனே,
1: when the thief accepted the Lord Jesus,
0: சரிப்பா இன்னைக்கு,
1: today,
0: என் கூட வா,
1: கம்,
0: என் கூட இரு,
1: பி வித் மீ.
0: எங்க அப்படின்னா,
1: வேர்,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: மரித்த உடனே,
1: after his death,
0: அவருடைய சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது,
1: his body was hanging,
0: அவருடைய சரீரத்தை ஒரு புது கல்லறையில கொண்டு போய் வைத்து சிலையில சுத்தி வச்சிட்டாங்க.
1: They kept into the
0: ஆனா அவர் உடனே புறப்பட்டார்.
1: But he started.
0: அவர் சரீரம் தான் அங்க இருந்துச்சு.
1: Body was there.
0: அவர் ஆவியில புறப்பட்டார்.
1: The spirit, he started.
0: எங்க போனார்?
1: Where did he go?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் ஊழியம் செய்ய புறப்பட்டார்.
1: He started doing ministry.
0: எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா,
1: if you read
0: 1 பேதுரு நிருபத்தில்,
1: 1st Peter,
0: 2nd அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா,
1: 2nd chapter,
0: அவர் அங்கே காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் என்ன செய்தாரா? பிரசங்கித்தார்னு வாசிக்கிறோம்.
1: He preached to the spirits.
0: காவலில் உள்ள ஆவிகள்.
1: The spirits in
0: அது எங்க இருக்குது? நடுவானத்துல இல்ல.
1: It's not in between.
0: அவர் கீழே இறங்கி போனார்.
1: He went down.
0: கீழே இறங்கினார்.
1: He went down.
0: பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார்.
1: He came down from heaven to earth.
0: பூமியிலிருந்து பாதாளத்துக்கு போனார்.
1: From earth to hades.
0: பூமியில நிறைய பாதாளம் இருக்குது.
1: There are lot of hades in earth.
0: தாழ்ந்த பாதாளம் ஒன்னு இருக்கு.
1: The deep.
0: அதுக்கு மேல ஒரு பாதாளம் இருக்குது.
1: There is another hade.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இங்க தாவீது சொல்றாரு.
1: David says.
0: சங்கீதம் 86:13 என்ன சொல்றாரு?
1: Psalm 86:13.
0: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர்.
1: You delivered me from the
0: ஸ்தோத்திரம் பண்ணவே மாட்டீங்க இல்லையா?
1: You are don't praising God.
0: ஆனா இந்த பாதாளத்தை நீங்க நினைச்சீங்களா, உங்களால ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்க முடியாது.
1: If you think about hates, you cannot be with praise.
0: ஏன் தாவீது இவ்வளவு சங்கீதம் எழுதினாரு?
1: Why David has written a lot of songs? என்ன
0: தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீரே.
1: You delivered me from the deep hates.
0: யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் அந்த பாதாளத்துல தப்புவிக்க முடியாது.
1: Nobody can be delivered.
0: இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாதாளத்தை ஜெயித்தவர்.
1: Only Jesus could deliver.
0: இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாதாளத்தை ஜெயித்தவர்.
1: He has overcome the
0: hates. Hallelujah. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்.
1: I will build my church.
0: பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை.
1: The hates of hell cannot prevail.
0: நீ சாகும் பொழுது,
1: when you die,
0: நீ இந்த தாழ்ந்த பாதாளத்தில் போவதில்லை.
1: You will not go to the deep hell hates.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அங்கே இளைப்பாறுகிற இடத்திற்கு நீ போகிறாய்.
1: You are going to take rest.
0: ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கும் பொழுது,
1: When Jesus was preaching to the spirits in prison,
0: இந்த ரெண்டு கள்ளனுமே அங்க தான் வந்திருப்பாங்க.
1: Both thieves would have come there.
0: Hallelujah. ஆண்டவர் பிரசங்கிக்கும் பொழுது,
1: When Jesus was preaching,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு கள்ளன் இந்த வார்த்தை கேட்டிருப்பான்.
1: One thief would have listened to this word.
0: இன்னொரு கள்ளன் ஒருவேளை நான் நினைக்கிறேன் மனம் திரும்பிட்டாலும் மனம் திரும்பியிருப்பான்.
1: Another
0: thief. சரி, சிலுவையில் இருக்கும்போது தான் இவரை நம்ம தப்பா பேசிட்டோம்.
1: We spoke wrongly.
0: இப்போ நாம ஒப்பு கொடுக்கலாம்.
1: Let me commit at least now.
0: மனம் திரும்பியிருந்தா அவனும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
1: If he had repented, he
0: would have. எல்லாரையும் அவர் சிறைப்படுத்தி கொண்டு உன்னதத்துக்கு ஏறினார்.
1: And he captured everyone and he went to.
0: அவர் அதுக்கு முன்னாடி பூமிக்கு வர வேண்டியதா இருந்தது.
1: Before that he had to come to.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் முதலாவதாக வந்து மரித்து,
1: He died.
0: அந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து,
1: and he preached in the spirits in
0: heaven. பிறகு உயிர்த்தெழுந்த பின்பு,
1: after the resurrection,
0: எல்லாருக்கும் தரிசனமானார்.
1: He has shown himself.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரதீசு,
1: the paradise,
0: அல்லேலூயா,
1: the Lord,
0: அது ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடம்.
1: It is the resting place.
0: அது தேவன் பரிசுத்தவான்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற இடம்.
1: The Lord keeps for
0: the அல்லேலூயா
1: saints.
0: நாம் அதனால்தான் ஏசாயா 57 வாசிக்கும் பொழுது,
1: ஐசாயா 57
0: அங்க வாசிக்கிறோம்,
1: there we read,
0: மரித்தவர்கள் சமாதானத்துக்கு நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள்.
1: They are resting in their beds.
0: என்ன செய்றாங்க?
1: How?
0: ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த உலகத்துல மரித்த பிறகு,
1: after the death in this world,
0: ஐயோ அம்மான் வேதனைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: They need not be under pain.
0: இளைப்பாறுகிறார்.
1: They take rest.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: இப்படி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: தாழ்ந்த பாதாளத்துக்கு நம்மை தப்புவித்து,
1: he delivered from the hates.
0: ஆம், ஆகவே அந்த கள்ளன்,
1: the thief,
0: அந்த பரதீசுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு,
1: and he was promised to the paradise.
0: அதன் மூலமாய் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் அவன் ஒப்பு கொடுத்து,
1: by committing himself,
0: பிறகுதான் அவனை ஆண்டவர் அங்க கொண்டு போவார்.
1: Then the Lord will take him further.
0: நாமெல்லாம் அப்படி அல்ல.
1: We are not like that.
0: நாம் இன்றைக்கு கண்ணை மூடினாலும் சரி,
1: if we close our eyes,
0: நாம் எல்லாரும் மனம் திரும்பினபடியினாலே,
1: since we are all repented,
0: மறுபிறப்படைந்தபடியினாலே,
1: when since we are born again,
0: இரத்தத்தால் கழுவப்பட்டபடியினாலே,
1: since we are washed by his blood,
0: இன்றைக்கு மரித்தாலும்,
1: though we die today,
0: நாம் கர்த்தரோடு கூட இருப்போம்.
1: We will be with
0: Hallelujah.
1: Jesus.
0: எவ்வளவு பெரிய மேலான பாக்கியம்.
1: What a great privilege.
0: நீங்கள் உயிரோடு இருந்தால்,
1: when you are alive,
0: இயேசு வரும்பொழுது,
1: when Jesus comes,
0: நம்மோடு அவரோடு சேர்த்து கொள்வார்.
1: And he will take us to him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதோ இந்த உலகம் சீக்கிரத்தில் அழிய போகிறது.
1: The world is going to be perished.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: பிதாவே என்று ஆரம்பித்தார்.
1: He started, Father.
0: Hallelujah. இப்பொழுது கள்ளர்களோடு போராடுறாரு.
1: And he is struggling with the thieves.
0: பிறகு குடும்பம்,
1: then family.
0: கீழே பார்க்கிறார் குடும்பம்.
1: Look down.
0: அம்மா நிக்கிறாங்க.
1: Mother was there.
0: Hallelujah. தாயே,
1: ஓ மதர்,
0: அதோ உன் மகன்.
1: You are say ஸ்திரீ, your son.
0: ஸ்திரியே,
1: ஓ woman,
0: அதோ உன் மகன்.
1: See your son.
0: அந்த சீஷனை பார்த்து, இதோ உன் தாய்.
1: To the disciple, this is your mother.
0: சிலுவையிலே அவர் துன்பப்பட்டு கொண்டிருக்க அந்த நேரத்துல கூட,
1: when he was struggling on the cross,
0: அந்த தாயை, தாயினுடைய அன்பை,
1: the love of mother,
0: அந்த தாயினுடைய அந்த உண்மையான அன்பை நினைத்து,
1: true love of mother,
0: ஆண்டவருக்கு அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார்.
1: He did his
0: Alleluia
1: duty there.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும்.
1: Glory to God.
0: நம்முடைய தேவன் ஆற்றி தேற்றுகிற தேவன்.
1: Our Lord is comforting.
0: நல்லா யோசித்து பாருங்க, தன்னுடைய சொந்த மகனை சிலுவையில் பார்க்கும் பொழுது அந்த தாயார் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க.
1: The mother would have suffered a lot.
0: ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே,
1: but Jesus said, oh woman, see their son.
0: அந்த gapல,
1: that gap,
0: ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆறுதலை கட்டளையிட்டார்.
1: The Lord has given the comfort.
0: பிறகுதான் மறுபடியும்
1: again
0: ஆண்டவரோடு உறவாடுகிறார்.
1: He was talking to the Lord Father.
0: முதல்ல பிதாவேன் கூப்பிட்டாரு.
1: He called Father.
0: இப்ப என்ன கூப்பிடுறார் தெரியுங்களா?
1: Now,
0: என் தேவனே,
1: my God,
0: என் தேவனே,
1: my God,
0: ஏலோயி, ஏலோயி,
1: ஏலோயி,
0: லாமா சபக்தானி,
1: ஓ லாபா சபக்தானி,
0: என் தேவனே, என் தேவனே,
1: my God, my
0: God, ஏன் என்னை கைவிட்டி,
1: why have you forsaken me,
0: ஏன் என்னை கைவிட்டி,
1: why have you forsaken me.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவர் கைவிட்டாரா இல்லையா?
1: Whether God has forgiven him or not.
0: ஆமாங்க, கைவிட்டாரு.
1: Yes, he has forgiven, forsaken.
0: பாவத்தை பார்க்க மாட்டார் சுத்த கண்ணர்.
1: He cannot see sin at all.
0: அவரை பாவம் மூடிற்று.
1: The sin covered him.
0: உலகத்தாருடைய பாவத்தை அவர் சுமந்தார்.
1: And he was bearing the worldly,
0: Hallelujah,
1: worldly people's sin.
0: அப்பொழுது தேவன் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டார்.
1: And Father God closed his eyes.
0: Hallelujah. கேள்வி என்ன?
1: The question is,
0: நீங்க கைவிடுவீங்கன்னு எனக்கு தெரியும்.
1: I know that you will forsake me.
0: ஆனா ஏன் எனக்கு ஏன் என்ற ஒரு கேள்வி கேட்டார்.
1: There was a question why.
0: அப்ப ஆண்டவருக்கு ஏன் என்று தெரியலையா?
1: Lord, he didn't know what it is.
0: ஏன் என்னை கைவிட்டி?
1: Why did you forsake me?
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதாவது சோதனை நேரத்தில்,
1: at the time of trial,
0: கஷ்ட நேரத்தில்,
1: at the time of difficulties,
0: வேதனை நேரத்தில்,
1: at the time of pain,
0: நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம்.
1: We call upon the Lord.
0: என்னமோ சொல்லி கூப்பிடுவாங்க.
1: They call you கடவுளே, oh God.
0: ஐயோ கடவுளே,
1: oh God.
0: அப்படி கூப்பிடுறாங்க.
1: They call.
0: ஆண்டவராக எப்படி பிதாவேன் கூப்பிட்டு நிறுவர்,
1: the Lord called father,
0: என் தேவனே சொன்னார்.
1: He said,
0: ரெண்டு முறை சொல்றார்,
1: my God and
0: என் தேவனே, என் தேவனே,
1: my God and my God,
0: என் தேவனே,
1: my God.
0: Hallelujah. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு?
1: What we understand?
0: என்ன, நீங்க கைவிட்டது உண்மைதான் ஆண்டவரே.
1: Of course you have forsaken me.
0: Yes, ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம்,
1: Isaiah,
0: இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன்.
1: But just
0: For a moment I have forsaken. மனுஷருங்க பாருங்க,
1: look at the man,
0: ஆண்டவர் விட்டு போறது,
1: departing from God,
0: வர்றது,
1: again coming back,
0: அப்படி இல்ல,
1: not like that.
0: ஆண்டவரை யாரும் பிரிக்க முடியல.
1: Nobody could separate.
0: உலகத்துல உங்களுக்கு அநேக போராட்டம் வரலாம், கஷ்டம் வரலாம்.
1: There are lot of tribulation in this world.
0: உபத்திரவமோ வியாதிகளோ,
1: tribulation or suffering,
0: மரணமோ,
1: death.
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
1: Who can separate me from the
0: love
1: of
0: Christ?
1: Nobody can separate.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் என்னை கைவிட்டி?
1: Why have you forsaken?
0: என் தேவனே,
1: my God.
0: என் தேவனே,
1: and my God.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்காரு.
1: He was hanging on the cross.
0: அவர் பாவத்தால் மூடப்பட்டிருக்கிறார்.
1: Covered by sin.
0: பிதா கிட்ட வர முடியாது.
1: Father cannot come closer.
0: உலகத்தாருடைய பாவம்,
1: world is people's sin,
0: அவரை மூடிக்கொண்டிருக்கிறது.
1: It is covering.
0: போராடுறாரு.
1: He was struggling.
0: அந்த பாவத்தெல்லாம் தள்ளிவிட்டு,
1: by pushing that sin,
0: ஏன் ஆண்டவரை பார்க்க முடியல.
1: He could not see God.
0: பூமி எங்கும் இருட்டாய் விட்டது.
1: Full of darkness in this world.
0: Hallelujah. எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்.
1: Everywhere darkness.
0: Hallelujah. எங்க போய் நான் ஆண்டவரை தேடுவேன்?
1: How can I see God?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப என் தேவனே என்று அந்த இடத்துல ஆண்டவர் என்ன காரணத்துக்காக சொன்னாருன்னா,
1: he said my God. Why did he say
0: நம்ம எதை ஏன் எனதுன்னு சொல்லுவோம்னா,
1: why
0: எந்த ஒரு பொருளை நாம் சொந்தம் பாராட்டுறோமோ,
1: which one we possess,
0: எந்த ஒரு பொருளை உரிமை பாராட்டுறோமோ,
1: which one we possess,
0: எந்த ஒருங்களை நாம் இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்றோமோ,
1: which one we possess,
0: அதுதான் நம்ம சொல்லுவோம்,
1: we say that
0: இது என்னுடையது,
1: this is mine.
0: என் இயேசு என்னுடையவர்,
1: my Jesus is mine,
0: என் நேசர் என்னுடையவர்,
1: my beloved is mine,
0: அவர் என்னுடையவர்,
1: he is mine,
0: நான் அவருடையவர்,
1: I am
0: இயேசு என்னுடையவர்,
1: Jesus is
0: mine, நான் அவருடையவர்,
1: I am for him.
0: Hallelujah. என்னை அவரை யாரும் பிரிக்க முடியாது.
1: Nobody can separate me and God.
0: என் தேவனே,
1: my God.
0: Hallelujah. உடனே பதில் வந்துருச்சு அவருக்கு.
1: Answer came.
0: இல்ல மகனே,
1: no my son.
0: நான் உன்னை பிரிக்கல.
1: I did not separate.
0: உன்னை பிரியல.
1: No separation.
0: கூட தான் இருக்கிறேன்.
1: I am with you.
0: Hallelujah. ஒரு இமைப்பொழுது தான்.
1: Just for a moment.
0: ஒரு இமைப்பொழுது தான்.
1: Just for a moment.
0: Hallelujah. ஆனால் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன்.
1: I have forsaken you for a moment.
0: உருக்கமான இரக்கங்களால்.
1: With a long.
0: நான் உன்னை செய்வேன்.
1: Mercy.
0: சேர்த்து கொள்வேன்.
1: I will gather you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிறகு தான் சொன்னார்.
1: Then he said.
0: Hallelujah. எல்லாம் முடிந்தது.
1: He said.
0: என்று அறிந்து,
1: by
0: அறிந்து
1: by
0: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
1: to fulfill the word of God,
0: நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார்.
1: I am thirst.
0: ஒரு கேள்விதான்.
1: Another, this is question.
0: என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன், தாகமடைய மாட்டான் சொல்றவர்.
1: He will not have thirst.
0: என்கிட்ட விசுவாசமா இருக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் சொல்றவர்.
1: Those who believe me, I can give the living water.
0: ஒருவன் தாகமா இருந்தால் என்கிட்ட வர கடவன்.
1: If anybody is thirst, let him come.
0: என்று சொல்கிற ஆண்டவர்.
1: The Lord who says.
0: அவருக்கு தாகம் வரலாமா?
1: Will he get thirst?
0: அவருக்கு ஏன் தாகம் வந்தது?
1: Why did he get thirst?
0: என்ற கேள்வி வரலாம்.
1: There may be question.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: நல்லா கவனிங்க.
1: Listen.
0: அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா?
1: What did the verse says?
0: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக.
1: To fulfill the word of God.
0: எப்படி? சும்மா சொல்ல வர தாகம்னு.
1: He didn't say just like that.
0: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக.
1: To fulfill the word of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக.
1: To fulfill the word of God.
0: எல்லாம் முடிந்தது என்று அறிந்து.
1: By knowing all things are over.
0: தாகத்துல மூணு வகை தாகம் இருக்கு.
1: There are three kinds of thirst.
0: ஒன்று சரீர பிரகாரமா நமக்கு வருகிற நேச்சுரல் தர்ஸ்ட், அதாவது இயற்கையான ஒரு தாகம்.
1: Bodily natural thirst.
0: இன்னொன்னு
1: another one.
0: பாவ தாகம்.
1: The thirst after sin.
0: இன்னொன்னு ஆத்ம தாகம்.
1: The thirst after soul.
0: உங்களுக்கு எந்த தாகம் இருக்குது?
1: Which thirst you have?
0: நமக்கு இந்த மூணு தாகம்.
1: We have all these three.
0: இப்ப கேள்வி என்னன்னா,
1: the question is,
0: நம்முடைய தாகம் ஒன்னு தண்ணி குடிச்சா போய்டும்.
1: If we take water it will
0: be over. செய்தா தாகம் தீராது.
1: If you take sin it will not be
0: quenched. தண்ணி குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் என்ன வராது? தாகமே வராதுன்னு சொல்லியிருக்காரு.
1: If you take this water you will not get thirst at all.
0: இந்த தண்ணீரை குடிக்கிறவன் தாகம் வரும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் வராது.
1: If you take my water you will not get thirst. இப்போ
0: என்னுடைய கேள்வி என்னன்னா,
1: the question is,
0: நம்முடைய தாகம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
1: Let us have our own.
0: அதல்ல கேள்வி.
1: That is not the question.
0: ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிறது எப்படி? அதான் என்னுடைய கேள்வி.
1: How to quench the thirst?
0: நான் தாகமா இருக்கறேன்னு சொல்றாரே.
1: He says I am thirst.
0: காளான குடுக்குறானுங்க.
1: They give
0: வினிகர் குடுக்குறாங்க.
1: Vinegar.
0: ஒன்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை.
1: He did not accept anything.
0: Hallelujah. தண்ணீர் கொடுத்ததா தாகம் போயிட்டு இருக்குமா?
1: If they had given water will it be quenched?
0: எல்லாருடைய தாகத்தையும் தீர்த்திடலாம்.
1: We can quench all the thirst.
0: ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்பது எப்படி?
1: How to quench
0: the thirst of the Lord?
1: What kind of thirst?
0: Hallelujah. அது என்ன தாகம்?
1: What kind of thirst it is?
0: எல்லாம் முடிந்தது என்று அறிந்து என்ன சொன்னாரு? தாகமா இருக்கு. அதாவது ஒரு மனுஷன் மரிக்கிறதுக்கு முன்பதாக
1: before he
0: ஒரு மரண தாகம் வரும்.
1: There will be thirst after death.
0: அந்த மரண தாகத்துக்கு கொஞ்சம் அந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சா கொஞ்சம் சிம்சோன்
1: Samson
0: marikkum bodhu aandavare naan daagama irukken kadarna
1: when he died
0: odane aandavar oru pallathaakku tharan thannir anpraar
1: the lord opened the valley
0: veeram solra adu kudita odane avanukku uyir vandathu
1: he took the water he got back
0: adhu pole aandavar uyir varradhukaga kekkala
1: he didn't ask for the life
0: hallelujah
1: hallelujah
0: ena ella mudinjiruchu
1: all finished
0: mudichiten
1: I finished
0: ana na appo daagama irukken
1: I am thirst
0: hallelujah ellathiyum mudichiten
1: I have finished everything
0: ana appo na daagama irukken
1: I am thirst
0: hallelujah ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வரவங்க பாத்தீங்கன்னா
1: if you look at the race
0: எல்லாம் முடிச்ச எல்லைக்கோட்டுக்கு வந்த உடனே
1: when they come to the border
0: அப்ப கேப்பாங்க தண்ணி கொண்டாங்க அப்படி
1: hallelujah some water
0: hallelujah
1: hallelujah
0: ஆண்டவர் முடிச்சிட்டார்
1: and
0: முடிச்சிட்டேன்
1: god has finished
0: முடிச்சிட்டேன்
1: the lord has
0: முடித்தது
1: finished
0: hallelujah
1: hallelujah
0: இப்போ
1: now
0: ஆனாலும் என் தாகம் தீரல
1: not yet
0: நான் தாகமா இருக்கிறேன்
1: I am thirstful
0: hallelujah அந்த தாகத்துக்கு பதில் எங்க தெரியுமா கிடைக்கும்?
1: Where is the answer for
0: that? மத்தேயு 25 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது
1: Matthew 25
0: ஆண்டவர் சொல்றாரு
1: that God
0: நான் தாகமாய் இருந்தேன்
1: I was thirsty
0: என் தாகத்தை தீர்த்தீர்கள்
1: you quenched my thirst
0: நான் பசியாய் இருந்தேன்
1: I was hunger
0: எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்
1: you fed me
0: நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன்
1: I was without
0: என் வஸ்திரத்தை போக்கினீர்கள்
1: you gave dress
0: நான் வியாதியாய் இருந்தேன்
1: I was under sick
0: என்னை விசாரிக்க வந்தீர்கள்
1: you inquired me
0: அப்போ நீதிமான்கள் கேக்குறாங்க
1: the righteous people are asking
0: எப்போ ஆண்டவரே நீ தாகமா இருந்தீங்க
1: why you were
0: நாங்க எப்போ உங்களுக்கு தண்ணி கொடுத்தோம்
1: when did we give water
0: தெரியே
1: no we don't know
0: தெரியாது
1: we don't know
0: கர்த்தருடைய பிள்ளையே
1: child of god
0: உங்களுக்கு தெரியாது
1: you don't know
0: சில வேளையில
1: sometimes
0: உன் ஜெபம் ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கலாம்
1: your prayer would have quenched the thirst of the father
0: கர்த்தருக்கு சொன்ன சாட்சி ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கும்
1: the witness would have quenched the thirst of jesus கர்த்தருக்கு
0: காணிக்க கூட சில நேரத்துல ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்திருக்கலாம்
1: even the offering would have quenched
0: ஆண்டவருக்காக செய்திருப்ப
1: whatever
0: உனக்கு தெரியாது
1: you may not be knowing
0: உனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல
1: need not be understood
0: ஆனால்
1: but
0: எதை செய்தாலும்
1: whatever you do
0: அது கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கிறதா இருக்கணும்
1: is it quenching the thirst of god
0: எப்போ ஆண்டவரே
1: Lord when
0: நிர்தாகமாய் இருந்தீர்
1: when did you have thirst
0: hallelujah அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு.
1: Then the Lord said,
0: ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தாகம் இருந்திருக்கும் தெரியுமா?
1: What kind of thirst he had.
0: எல்லாம் முடிஞ்சாச்சு.
1: All finished.
0: பூமியில என் வேலை முடிஞ்சிச்சு.
1: My job is over in this earth.
0: அடுத்த தாகம்,
1: another thirst.
0: ஆதாயம் பண்ண வேண்டிய சில ஆத்மா இருக்கு.
1: I have to gain more souls.
0: இதோ நான் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போகிறேன்.
1: Let me go to the
0: பாதாளத்துக்கு போறேன்.
1: Hades.
0: அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் பாதாளத்துக்கு போக முடியும்.
1: He alone can go.
0: வேற யாரும் போக முடியாது.
1: No other.
0: சில நாட்களுக்கு முன்பதாக,
1: some days before,
0: ஒரு நியூஸ் வந்துச்சு.
1: We had a news.
0: எங்கயோ குழி தோண்டினாங்களாம்.
1: They dig the.
0: அங்க ஐயோ ஐயோன்னு கத்துற சத்தம் கேட்டுச்சான்.
1: It was shouting.
0: கேட்ட பாதாளத்துல இருந்து எல்லாம் கத்துறாங்களாம்.
1: They were shouting from
0: Hades. ஒண்ணு போட்டாங்க, பொய்யான ஒரு செய்தி.
1: Wrong news.
0: அந்த மாதிரி எல்லாம் நீங்க நோண்ட இடத்துல எல்லாம் பாதாளம் கிடையாது.
1: When you dig, you cannot find Hades.
0: சுலபமா இருக்கிற இடம் அல்ல.
1: You cannot find.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அதை ஆண்டவர் அனுமதித்தால் ஒழிய,
1: unless the Lord permits,
0: இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம்தான்,
1: only the Lord Jesus,
0: பாதாளத்தின் திறவுகோல்களை உடையவர்,
1: he has the keys,
0: மரணத்தின் திறவுகோல்களை உடையவர்,
1: he has the keys.
0: அல்லேலூயா. Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: ஓரகபா சந்தரபோலிலபா.
1: Thank you Lord.
0: இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்.
1: The Lord says, I finished.
0: அடுத்தது,
1: next,
0: தாகத்தோடு நான் புறப்படுகிறேன்.
1: I go with thirst.
0: அந்த வேலையை முடிச்சிட்டு தான் மறுபடியும் நான் பூமிக்கு வருவேன்.
1: And then I
0: come. Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த உயிர்த்தெழுதலின் நாளில் உங்களை சந்திப்பேன்.
1: On that resurrection day I will meet you.
0: கர்த்தர் சொன்னார்.
1: Lord said.
0: உடனே தலையை சாய்த்து
1: he
0: ஒப்பு கொடுத்தார்.
1: He committed himself.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன சொல்லி ஒப்பு கொடுத்தார்?
1: What did he say?
0: பிதாவே,
1: Father,
0: உம்முடைய கைகளில்
1: in your hands
0: என்னுடைய ஆவியை ஒப்பு வைக்கிறேன்.
1: I commit my spirit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன் கையில ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க.
1: Has given the responsibility.
0: அந்த சாவியை வாங்குனீங்க.
1: You took the key.
0: முடிச்சிட்டீங்க.
1: Finished.
0: மறுபடியும் கொண்டு போய் பத்திரமா எல்லாம் முடிச்சிட்டேன்.
1: I finished everything.
0: இந்தாங்க அந்த சாவி அவங்க கிட்ட கொடுக்கறீங்க.
1: You give the key back.
0: அப்பதான் உங்களுக்கு மரியாதை.
1: Then only respect.
0: பாதியில விட்டுட்டு ஓடுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடையாது.
1: If you run away in between, no.
0: நீங்க அநேகர் ஆண்டவர் கிட்ட இருந்து வாங்கிட்டு,
1: they receive from God.
0: ஆண்டவரை பாதியில விட்டுட்டு ஓடுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க?
1: Many, they just leave God and
0: hallelujah. Yes, அப்படி இல்ல.
1: Jesus is not like that.
0: ஆண்டவர் கொடுத்த வேலைய,
1: the job of
0: முடிச்சி,
1: finished.
0: இவன் குத்தந்தனால, இவன் ஆணி அடிச்சதுனால நான் சத்தன்னு சொல்லல.
1: Didn't say because of his nailing had died. You can nail.
0: அது வேற செய்தி.
1: That is different message.
0: ஈட்டி குத்து.
1: Pierce.
0: அது வேற செய்தி.
1: That is different message.
0: ஆதலே என் உயிர் போல,
1: like
0: நான் உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு.
1: I have authority to take
0: இந்த உயிரை,
1: this life.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நான் ஒரு உலக பிரகாரமான ஒரு புருஷனுக்கும் ஒரு ஸ்திரீக்கும் நான் பிறக்கவில்லை.
1: I am not born for a husband and wife.
0: ஒரு தாயின் கர்ப்பத்திலே நான் பிறந்தேன்.
1: I was
0: ஆனாலும்
1: born through the woman.
0: நான் பரிசுத்தாவினால் உற்பவித்து பிறந்தேன்.
1: But I was found by the Holy Spirit.
0: எனக்கு ஆவியை கொடுத்தவர் அவர்.
1: And I have this
0: அந்த ஆவியை நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
1: I commit that spirit to the Lord.
0: அது கரைபடவில்லை.
1: It's not dirt.
0: கரைபடவில்லை.
1: It's not dead, dirt.
0: Hallelujah. இந்த உலகத்தில் ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ்ந்தார் இயேசு.
1: And he did.
0: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றம் சாட்ட முடியும்?
1: Who can blame me?
0: இயேசு ஒருவர்தான்.
1: Only Jesus.
0: இந்த உலகத்தில் வந்து,
1: he came to the world.
0: பாவம் இல்லாமல் வாழ்ந்து,
1: he lived without sin.
0: பாவத்துக்காக மரித்து,
1: he died for sin.
0: பாவத்தை ஜெயித்து,
1: he overcame sin.
0: பரிசுத்தமாய் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க.
1: Back to heaven.
0: ஷபரபரபரபர.
1: Hallelujah. Thank you Lord. Thank you Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒப்பு கொடுத்தார்.
1: He committed.
0: இந்தாங்க ஆண்டவரே.
1: Lord, take it.
0: தலையை சாய்த்து,
1: he just put the head.
0: Hallelujah. அதாவது திடீர்னு அவர் அறியாம உயிர் போறதுன்னா அது வேற விதமா செத்துருப்பார்.
1: And without
0: தலையை சாய்த்து என்று சொல்லும்பொழுது,
1: he just put the head.
0: அவர் வாலண்டரியா அந்த உயிரை விட்டு,
1: voluntarily he has given
0: அந்த உயிரை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார்.
1: He committed the spirit to the
0: Father. Hallelujah. அதுதான் ஒப்பு கொடுத்தல்.
1: That is commitment.
0: எல்லாரும் எழுந்து நில்லுங்க.
1: Shall we all rise up?
0: இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே,
1: ஓ தோஸ் ஹவ் கம் டு தி
0: சிலுவையின் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே,
1: தோஸ் ஹூ ஆர் லிசனிங் டு திஸ்
0: மெசேஜ், அந்த கல்வார் சிலுவையில் ஆண்டவர் உனக்கு என்ன பாடத்தை கற்றுக்
1: கொடுத்தார், அண்ட் வாட் டிட் ஹி டீச் ஆன் தி கிராஸ்,
0: அவர் எப்படி அந்த சிலுவையை ஜெயித்தார்,
1: ஹவ் டிட் ஹி ஓவர்கம் தட்,
0: அவர் எப்படி அந்த சிலுவையில் தேவ சித்தம் செய்தார்,
1: ஹவ் டிட் ஹி டு தி லார்ட்ஸ் வில்,
0: நீ எப்படி இந்த உலகத்துல தேவ சித்தம் செய்து கொண்டிருக்கிறாய்,
1: ஹவ் யூ ஆர் டுயிங் காட்ஸ் வில்,
0: உனக்கு ஒரு சிலுவை உண்டு,
1: தேர் இஸ் தி கிராஸ்,
0: உனக்கு ஒரு போராட்டம் உண்டு,
1: தேர் இஸ் தி ஸ்ட்ரகிள்,
0: உனக்கு இந்த உலகத்துல ஒரு போராட்டம்,
1: தேர் இஸ் தி ஸ்ட்ரகிள் இன் திஸ் வேர்ல்ட்,
0: இன்னொரு பக்கம் பாவம்,
1: another side sin,
0: இன்னொரு பக்கம் உலகம்,
1: another side world,
0: சாத்தான்,
1: Satan,
0: பலவித காரியங்கள் உன்னை இழுத்து கொண்டிருக்கிறது,
1: different things pulling you,
0: எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு,
1: pushing everything,
0: எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு,
1: taking out everything,
0: நீ இயேசுவை போல சொல்ல முடியுமா,
1: can you say like Jesus,
0: hallelujah, hallelujah, ஒரு நாள் வரும்,
1: they will come,
0: ஆண்டவரே,
1: lord,
0: ஸ்தேவான் சொன்னார்,
1: Stephen said,
0: என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன்,
1: I commit my spirit unto you,
0: கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய ஆவி ஒப்பு கொடுக்கிற ஒரு நாள் வரும்,
1: hallelujah, give the spirit to the lord,
0: அப்பொழுது
1: then
0: நாம் கண்ணீரோடு அல்ல,
1: not with tears,
0: வேதனையோடு அல்ல,
1: not with pain,
0: சந்தோஷத்தோடு,
1: with a joy,
0: நிச்சயத்தோடு,
1: with assurance,
0: கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம்,
1: we surrender,
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்,
1: shall we all praise,
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க,
1: shall we all praise,
0: இந்த அருமையான வேளையிலே
1: at this right
0: இயேசுவே நீர் சென்ற பாதை,
1: lord
0: இயேசுவே நீர் சென்ற பாதை,
1: lord your path,
0: கல்வாரியின் பாதை,
1: the path,
0: அந்த பாதையில் நான் தொடர்ந்து செல்வேன்,
1: let me follow,
0: அதிலே ஜெயம் எடுப்பேன்,
1: I take victory,
0: கல்வாரி பாதையிலே,
1: in that path,
0: எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு தோல்வி இல்லை,
1: no failure,
0: எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிங்க,
1: let us all praise god,
0: praise
1: god, hallelujah, hallelujah, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, hallelujah, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சிலுவை பற்றிய உபதேசம் கர்த்தாவே, இது ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சிலுவை பற்றிய ரகசியம், சிலுவை பற்றிய சத்தியம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய பலனாக இருக்கிறதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இந்த நாளிலுமாய் கர்த்தாவே அநேக ரகசியங்களை நீர் வெளிப்படுத்தினதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து தகப்பனே, நீர் எங்களுக்காக மரித்ததினாலே, எங்களுக்காக நீர் ரத்தம் சிந்ததினாலே கர்த்தாவே, இதோ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, இவர்களை மன்னி என்று சொல்லி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, எங்களை எல்லாருக்காக நீர் ஜெபித்ததினாலே இதோ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இதோ எங்களுடைய எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும், எல்லா நோய்கள் வியாதிகளையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் சிலுவையில் வெற்றி சிறந்தீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம், அதே வெற்றியை நீர் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ் ஆண்டவரே, அந்த கல்லனை பார்த்து இதோ இன்றைக்கு நீ பரதேசியிலே இருப்பாய் என்று சொல்லி தகப்பனே, நீர் அவனை தேற்றினீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம், இதோ நீர் பாதாளத்துக்கு சென்று காவலில் ஆவிகளுக்கு நீர் ஆண்டவரே பிரசங்க மணினீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம், அநேகர் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக ஆண்டவரே நீர் பிரசங்க மணினதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் தகப்பனே, இதோ தகப்பனே உலக பிரகாரமான ஆண்டவரே தாயாய் அந்த மரியாதை நீர் கைவிடவில்லை கர்த்தாவே, இதோ அந்த பொறுப்பை தகப்பனே யோவானுக்கு கொடுத்து நீர் இதோ உன் மகன் என்று சொல்லி இதோ தாயை நீர் தேற்றினீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே தாகமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்கள் நிமித்தமாக தகப்பனே இதோ நீர் ஆத்ம தாகத்தோடு கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திக்கிறப்பா, இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, தாகமாய் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே தண்ணீரை கொடுக்கும் பொழுது தகப்பனே நீர் நாங்கள் உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம், உமக்காக நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது உமக்கு உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம், உமக்காக நாங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நாங்கள் உமக்காக நீதியை செய்யும் பொழுது உம்முடைய தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தகப்பனே இதோ இந்த பூமிக்கு வந்து கர்த்தாவே ஆண்டவரே பிறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எல்லா நன்மைகளையும் செய்து ஆண்டவரே உபதேசங்களை நீர் கொடுத்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அந்த பூமியில எல்லா பாடுகளையும் நீர் சகித்து ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையிலே நீர் மரித்து ஆண்டவரே பிதாவானவர்கள் கொடுத்த எல்லா பொறுப்பை நீர் முடிந்தது என்று சொல்லி நீர் ஒப்பு கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய ஆவி நீரே ஒப்பு கொடுத்தீரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம். யாரும் உம்மை ஆண்டவரே உம்முடைய உயிரை எடுக்க முடியாத ஆண்டவரே நீரே அதை ஒப்பு கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சிலுவையினுடைய ரகசியம் ஆண்டவரே இந்த சிலுவையின் சத்தியத்தை கர்த்தாவே நாங்கள் பிடித்துக்கொண்டு

0: ஏற்றுக்கொண்டு மறித்தவர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள், அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை நாங்கள் இருதயத்திலே வாய்த்து தகப்பனே, அதற்கேற்ற ஜீவியத்தை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

உலம்பல் மூன்றாம் அதிகாரம் 22 வசனம், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. நாம் பிரியமானவர்களே, கர்த்தர் இத்தனை ஆண்டுகள் நம்மை கண்ணின் மணி போல காத்து வந்திருக்கிறார், ஒரு குறைவும் இல்லாமல்.